0: போது அங்கே அவர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடியிருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். அங்கே அந்த வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம், 4 வசனம், அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர், அவர்கள் ஒருமனப்பட்டு கூடி வந்திருந்தார்கள், அந்த வேளையிலே பரிசுத்தாவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரளின வரத்தின்படியே வெவ்வேறு பாசையிலே பேச தொடங்கினார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்ப அப்படி பேச தொடங்கிய வேளையிலே சீஷராகிய பேதுரு அங்கே அவர்களுக்கு அந்த காரியத்தை குறித்து விவரித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். நாங்கள் 17 வசனத்தை வாசிப்போமானால், அப்போஸ்தலர், கடைசி நாட்களிலே நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரரும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள், உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள், என்னுடைய ஊழியக்காரன் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் என்று சொல்லி அங்கே பேதுரு பேசுகிறதை பார்க்கிறோம். அங்கே தீர்க்க தரிசனத்தை அங்கே நினைப்பூட்டி அங்கே அவர் அந்த இடத்திலே பேச தொடங்குகிறார். பாருங்கள் அன்பானவர்களே, அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு, அப்போஸ்தலர் நாங்கள் வாசிக்கும் பொழுது 2 வசனத்திலே அங்கே கூறப்படுகிறது, அவர்கள் ஒருமனப்பட்டு தான் அந்த இடத்திலே வந்திருந்தார்கள். அவர்கள் அந்த சபையார் அந்த சீஷர்கள் ஒருமனப்பட்டு இருக்கிற வேளையிலே அங்கே பார்க்கிறோம், அன்றைய தினம் அவருடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்றவர்கள் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். பாருங்கள், ஒருமனது படுதல் ஆவியின் அபிஷேகத்தை கொண்டு வருவது மட்டுமல்ல, ரட்சிப்பையும் மனம் திரும்புதலையும் கொண்டு வருகிறது. அன்பானவர்களே, நாங்கள் பார்க்கிறோம் ஒரு மனத்தினாலே அங்கே அந்த உலகத்திலே உள்ள ஜனங்கள், கர்த்தரை அறியாத ஜனங்கள், இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறியாத ஜனங்கள் அன்று அந்த சீஷர்கள் ஒருமனப்பட்டு இருந்ததன் நிமித்தமாக அங்கே அன்று 3000 பேர் சபையிலே சேர்த்து கொள்ளப்படுகிறார்கள். அது மட்டுமல்ல, நாங்கள் தொடர்ந்து வாசிப்போமானால், அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அன்னியோனியத்திலும் அப்பம் பிட்டுதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஆகவேதான் ஒருமனம் என்னவாம், தாங்கள் செய்கிற அந்த நன்மையான காரியங்களை செய்யும்படி அவங்களுக்கு உறுதியை கொடுக்கிறது. நாங்கள் அன்பானவர்களே, நாங்கள் ஒருமனப்பட்டு எங்களுடைய குடும்பங்களிலே நாங்கள் ஜெபிக்கிற ஜெபம், ஒருமன நாங்கள் சபையிலே ஜெபிக்கிற ஜெபம் அங்கே அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யக்கூடியதாயிருக்கிறது. ஒரு மனம் சபையிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பிக்கிறதை பார்க்கிறோம். இங்கே 46 வசனத்திலே பார்ப்போமானால், அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து. பாருங்கள், அங்கே ஆலயத்துக்கு வருகிற ஜனங்களுடைய தொகை கூடுகிறது, அவர்கள் அனுதினமும் தரித்திருக்கிறார்கள். இன்றைக்கு பார்க்கிறோம் நம்முடைய உலகத்திலே தேவாலயத்துக்கு வருகிறதுக்கு ஜனங்கள் ஆண்டு படுகிற பாடுகள், எவ்வளவு தடைகள். அவர்களை கேட்டால், ஐயோ ஐ ஆம் பிஸி, சில பேர் சொல்வார்கள் இன்று எனக்கு வேலை, சில பேர் சொல்வார்கள் இன்றைக்கு தான் எனக்கு டபுள் போர்ஷன் சம்பளத்திலே, இவ்விதமாய் எவ்வளவோ தடைகள் இன்றைக்கு சாக்கு போக்கு சொல்லி தேவாலயத்துக்கு வருவதே ஜனங்கள் என்று அறுத்தி போவதை நாங்கள் பார்க்கிறோம். மறந்து போவதையும் விட்டு விடுவதையும், அன்றுதான் அவர்கள் பிக்னிக் போவார்கள், அன்றுதான் அவர்கள் ஜொலி பண்ணுவார்கள், அவ்விதமான காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்பானவர்களே. ஆனால் ஆதி திருச்சபையிலே அவர்கள் ஒருமனப்பட்டு ஜபையில் ஜபித்ததன் பலனாய் அங்கே பார்க்கிறோம், அவர்கள் ஜபத்திலே உறுதியாய் தரித்திருந்தார்கள். அது மட்டுமல்ல, அனுதினமும் தரித்திருந்தார்கள். வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணினார்கள். ஒரு மனம் அங்கே என்னத்தை கொண்டு வருகிறது, சபையிலே மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. இன்றைக்கு சபை கூடுதல் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தரும் விஷயமாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அங்கே கபடம் இல்லாத இருதயத்தோடு அவர்கள் போஜனம் பண்ணினார்கள். சபையில் மகிழ்ச்சி மட்டுமல்ல, கபடம் இல்லாத இருதயத்தை உடையவர்களாய் ஜனங்கள் மாறுவதை பார்க்கிறோம். இன்றைக்கு நாங்கள் உலகத்திலே பார்க்கிற குழப்பங்களுக்கு காரணம் என்ன? ஒரு மனம் இல்லை, ஒற்றுமை, மகிழ்ச்சி இல்லை, சமாதானம் இல்லை. இதனால் தன்னுடைய சமாதானத்தையும் கெடுத்து மற்ற நாட்டவருடைய சமாதானத்தையும் கெடுக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு குடும்பத்திலே குழப்பங்களை உருவாக்குறதை நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் தங்களுடைய சமாதானத்தையும் கெடுத்து குடும்பத்தில் இருக்கிற மற்ற அங்கத்தவர்களுடைய சமாதானத்தையும் கெடுத்து விடுவார்கள். அன்பானவர்களே, இன்றைக்கு நான் ஆணித்தரமாய் கூறுகிற காரியம் என்னவென்றால், உங்கள் மத்தியிலே நாங்கள் ஒரு மனமாய் தேவனை தேட வேண்டும். ஒரு மனமாய் குடும்பத்தில் நாங்கள் ஜெபிக்க வேண்டும். ஒரு மனமாய் சபையார் இருக்க வேண்டும். இன்றைக்கு சபைகளிலே காணப்படுகிற எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் ஒரு மனம் இல்லை. அன்பானவர்களே, நாங்கள் ஒரு மனமாய் தேவனை துதிக்கிற வேளையிலே அங்கே பார்க்கிறோம், கபடமில்லாத இருதயம் அங்கே சிருஷ்டிக்கப்படுகிறது. மனிதர்கள் மாறுவதை பார்க்கிறோம். இதுதான் ஒரு மனத்தின் பலன். அது மட்டுமல்ல, ஜனங்கள் தேவனை துதித்து ஜனங்கள் எல்லா இடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள் என்று பார்க்கிறோம். ரட்சிக்கப்படுகிறவர்களை கத்தர் அணிதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அன்பின் சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, நாங்கள் என்று நாங்கள் என்ன செய்கிறோம்? எங்களுடைய சபைக்காக நாங்கள் ஜபிக்கிறோமா? பாருங்கள், உங்க ஒருமனப்பட்டு சபையார் ஜபிக்கிற வேளையிலே ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அணிதினமும் சபையிலே சேர்க்கப்பட்டார்கள். அது மட்டுமல்ல, ரட்சிக்கப்படுகிறவர்களை கத்தர் அணிதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். எங்களுடைய சபை பெருகிறதை பார்க்கிறோம். சபையை தேவன் பெருக பண்ணுகிறார். ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். கத்தரை அறிகிற அறிவுக்கு வருகிறார்கள். தேவனை அவரை அறிகிற அறிவுதான் நித்திய ஜீவன் என்று சொல்லப்படுகிறது. மெய்ப்பொருள் ஆகிய தேவனையும் அவர் அனுப்பின குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவது ஜீவன். இன்றைக்கு சபையிலே ஒரு மனத்தின் ஜபம் அங்கே ஜனங்களை ரட்சிப்புக்கு ஏதுவாக வழிநடத்தப்படுகிறது. அது மட்டுமல்ல, சபைகளிலே பெறுகிறதையும் பார்க்கிறோம். அப்ப ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் நம்முடைய சபையிலே சேர்ப்பதினாலே அங்கே பார்ப்போமானால் தொடர்ந்து மூன்றாம் அதிகாரத்திலே அற்புதங்களை நடத்தி செல்லப்படுகிறது. அற்புதங்களை அது கொண்டு வருகிறது என்று பார்க்கிறோம். அங்கே யோவானும் பேதுருவும் அங்கே போகிற வேளையிலே பார்க்கிறோம், தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனிதனுக்கு பேதுரு அங்கே கூறுகிறார், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, உனக்கு என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் என்று நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொன்னபோது அவனுடைய கால்களும் கரடுகளும் பெலன் கொண்டு அவன் குதித்தெழுந்து நடந்தான் என்று நாங்கள் பார்க்கிறோம். அன்பின் தாய்மார்களே, தகப்பன்மார்களே, இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் இல்லையா? ஒரு மனம் தேவை. இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே சுகம் இல்லையா? அற்புதங்கள் தேவை. ஒரு மனம் தேவை. அற்புதங்கள் தேவையா? ஒரு மனம் வேண்டும். எங்களுடைய குடும்பத்திலேயே நாங்கள் ஒரு மனப்பட்டு ஜபிக்கும் போது, எங்களுடைய சபையிலே விசுவாசிகள் நாங்கள் ஒரு மனப்பட்டு ஜபிக்கும் போது அங்கே பார்க்கிறோம் அந்த மனிதன் அந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டார். இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் உலகத்திலே ஜனங்கள் வியாதிகளோடும் வேதனைகளோடும் பிரச்சனைகளோடும் குறைகளோடும் அன்பில்லாதபடி குடும்பங்களிலே பிள்ளைகள் பிரிக்கப்பட்டவர்களாய் கணவன் மனைவி உடைக்கப்பட்டவர்களாக இன்றைக்கு எத்தனை குடும்பங்கள் வாழ்கிறது என்று பார்க்கிறோமே. ஆகவே எங்களுடைய ஒரு மனத்து ஜபம் அங்கே அவர்களுக்கு அற்புதத்தை கொண்டு வரும் என்று கூறுகிறேன். அன்பானவர்களே, அன்று நடந்தது என்ன தெரியுமா? இந்த அற்புதமான இந்த சாட்சியை கேட்ட அவர்கள், வசனத்தை கேட்டவர்கள் அநேக தேவனை விசுவாசித்தார்கள். இந்த ஆட்சியை இந்த மனிதன் நடக்கிற அந்த தாயின் வயிற்றிலேயே பிறந்து சப்பானியாய் பிறந்த அந்த மனிதன் நடக்கிற அந்த அற்புதத்தை பார்த்தவர்கள் அநேகர் விசுவாசித்து அன்றைக்கு ஏறக்குறைய 5000 பேர் அவர்கள் சபையிலே சேர்க்கப்பட்டார்கள். அன்பான தேவனுடைய ஜனங்களே, பார்த்தீர்களா? இன்று தேவன் அங்கே சபையிலே செய்கிற காரியங்கள் இயேசு கிறிஸ்துவே வானத்திலும் வேறொருவர் நம்முடைய பூமியிலும் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் வானத்தின் கீழங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்ற உண்மையை அந்த ஜனங்கள் அறிந்து கொண்டார்கள். இயேசு கிறிஸ்துவால் அன்றி வேறொரு நாளும் ரட்சிப்பு இல்லை என்ற அந்த வசனத்தை அன்று பேதுரு சொன்ன வேளையிலே அது விசுவாசித்து அந்த வானத்தின் கீழங்கும் உள்ள அந்த ஜனங்கள் மனுஷர்கள் அவருடைய நாமத்தை விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவே என்று உண்மையை அறிந்து கொண்டார். அவரே தேவன் என்று அறிந்து கொண்டதை பார்க்கிறோம். அன்றைக்கு சபையிலே அந்த அற்புதத்தின் மூலமாக 5000 பேர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விசுவாசித்து சேர்த்து கொள்ளப்படுகிறார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் அற்புத நாமம், இயேசுவின் நாமம் அதிசய நாமம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பேய்கள் ஓடும், நோய்கள் அகன்று போகும், அவ்விதமான வல்லமையுடைய நாமம். அன்று பேதுருவும் ஜோவானும் அன்று சொன்னது ஆலயத்திலே வைத்து பேசிய அந்த பிரசங்கத்தினாலே அநேகர் கர்த்தருடைய காரியங்களை அறிந்து கொள்ள கூடியதாக இருக்கிறது. அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதை பார்த்த ஆசாரியர்களும் தேவாலயத்து சேனை தலைவனும் சதுசேயரும் இயேசுவின் நாமத்தை குறித்து நீங்கள் எவ்வளவும் பேசக்கூடாதென்று அவர்களுக்கு கட்டளை அடித்து துன்புறுத்தியதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அவர்கள் பின்பாக வந்து தங்களுடைய சீசர்களோடு சேர்ந்து நாங்கள் அப்போஸ்தலர் 4:31 நீங்கள் வாசிப்பீர்கள். ஆனால் அவர்கள் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணிய போது அங்கே தங்களுக்கு நடந்த இந்த துன்புறுத்தலான காரியம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை குறித்து பிரசங்கிக்க கூடாதென்று சேனை இந்த தேவாலயத்து சேனை தலைவனும் சதுசேயரும் எங்களுக்கு அடித்து போம் வற்புறுத்தி இவ்விதமாய் கூறினார்கள் என்று சொன்ன போது சீஷர்கள் தயங்கவில்லை, சோர்ந்து போகவில்லை. அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒரே ஒரு காரியம் செய்கிறார்கள். அங்கே மற்ற சீஷர்களோடு வந்து மற்ற விசுவாசிகளோடு வந்து ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணிய போது அவர்கள் கூடியிருந்த இடம் என்ன நடந்ததாம்? அசைந்தது. அன்பானவர்களே, அந்த இடம் அசையத்தக்கதாக பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அவர்கள் தேவ வசனத்தை இன்னும் தைரியமாய் சொன்னார்கள். அங்கே பார்க்கிறோம் பரிசுத்த ஆவியினால் வரும்போது நிறையும் போது நமக்கு என்ன உண்டாகிறதாம் என்று சீஷர்கள் தைரியமாய் சொன்னார்கள். தைரியம் வருகிறது ஒரு மனது ஜபம், ஒரு மனத்தின் ஆவியினால் நாங்கள் நிறைந்து ஜபிக்கும் போது அன்று சீஷர்களுக்கு தைரியத்தை கொடுத்து அதே பரிசுத்த ஆவியானவர் இன்று உங்களுக்கும் நமக்கும் அருளுவது அதிக நிச்சயம் அல்லவா? அவர் தைரியத்தை கொடுத்தார். விசுவாசிகளாகி திரளான கூட்டத்தார் ஒரே இருதயம் ஒரே மனம் உள்ளவர்களாய் இருந்தார்கள் என்று நாங்கள் 32 பார்க்கிறோம். இதுதான் அங்கே அவருடைய இருதயத்தின் ஒரு பியூட்டி. அவர் விசுவாசிகளுடைய இருதயத்தின் பியூட்டி என்னென்றால், ஒருவனாயிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது. அவருடைய இருதயத்தை பாருங்கள். கர்த்தருவினால் நிறைந்து அவர்கள் தைரியம் உள்ளவர்களாகி வந்த பிறகு அவர்கள் விசுவாசத்தினாலே நிறைந்தவர்களாய் இன்னும் அதிகமாய் தைரியமாய் தேவ வசனத்தை பிரசங்கித்தது மட்டுமல்ல, அதை கிரியைகளில் செய்தார்கள். இன்று நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? பிரசங்கித்ததோடு விட்டு விடுகிறோமா, அல்லது நாங்களும் கிரியைகளை செய்கிறோமா? கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததென்று நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே கர்த்தருடைய நாமத்தை விசுவாசித்தவர்கள், கர்த்தருடைய வசனத்தை விசுவாசித்த அந்த சபையார் என்ன செய்தார்களாம்? ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை, சகலவும் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது. சுயமற்று போயிற்று. ஒரு மனம், எல்லோரும் எல்லாவற்றையும் பொதுவாக அனுபவிப்போம் என்று அவர்களை தீர்மானிக்க வைத்தது. இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் குடும்பங்களில் ஏன் பிரச்சனைகள்? நான் என்ற அந்த சுயம் பாவம், அந்த சுயம் என்ற அந்த ஆளுகை இருப்பதினால், அந்த சுயம் என்ற ஆசை இருப்பதனால் இன்றைக்கு சகோதரர்கள் மத்தியிலே பிரச்சனைகள், குடும்பங்கள் கணவன் மனைவியிலே பிரச்சனைகள், பிள்ளைகள் பெற்றாரிலே சொத்து பிரச்சனைகள். இவ்விதமாய் வந்து என்ன செய்கிறது தெரியுமா? அது சபைக்கும் வந்து சபையிலேயும் அந்த பிரச்சனைகள் பெருகி இன்றைக்கு அது உலகம் முழுதும் பரவுகிறதை பார்க்கிறோம். சுயம் அதிகமாக எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் சுயம், நான் நான் என்ற அகம்பாவம் இன்றைக்கு ஜனங்களிடத்தில் இருக்கிறது. இதனாலதான் இன்றைக்கு நாங்கள் யுத்தங்களை கேள்விப்படுகிறோம், பெரிய பெரிய அழிவுகளை கேள்விப்படுகிறோம். இன்றைக்கு அந்த பிள்ளைகள் அனாதையாக போகிறார்கள், பெற்றார் குழந்தைகளை இழந்து போகிறார்கள், கை கால்களை சரீரத்தின் அங்கு அங்களை எல்லாம் இழந்து போகிறார்கள். அதை குறித்து அங்கே அதிகாரிகளுக்கு கவலை இல்லை. நான் நான் என்ற அந்த சுயம்பாவம் இருக்கிறபடியினால், அந்த அகம்பாவம் இருக்கிறபடியினால் இன்றைக்கு யுத்தத்தின் சத்தங்களை நாங்கள் எங்கும் கேட்கிறோம். அன்பானவர்களே, அதற்காக என்ன செய்ய வேண்டும்? இந்த ஒரு மனத்தின் ஜபம் எங்களுடைய சபையிலே ஏறெடுக்கப்படும், ஏறெடுக்கப்பட வேண்டியது அதிக நிச்சயம் என்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு ஆவியானவர் அதைத்தான் கூறுகிறார். ஒரு மனத்தினாலே, ஒரு மனத்தினாலே நாங்கள் ஜெபிக்கும் பொழுது, அன்பானவர்களே, இந்த யுத்தம் என்ன, இந்த குடும்பங்களில் வருகிற பிரச்சனைகள் என்ன, சபைகளிலே நடக்கிற குழப்பங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி பொதுவாய் அனுபவிக்கவும், மற்றவர்களை நேசிக்கவும், என்னை போல பிறனை நேசி என்று இயேசு கிறிஸ்து சொன்னாரே, அவ்வளவுமாய் நாங்கள் நேசிக்கத்தக்கதாக தேவன் தாமே அந்த ஒரு மனத்தின் ஆவியை நாம் சபை மத்தியிலும் குடும்பம் மத்தியிலும் ஊற்றும்படியாக நாங்கள் ஜெபிப்பது மிகவும் அவசியமாயிருக்கிறது. அன்பானவர்களே, அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம் ஒரு மனம் அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுக்க வைத்தது. அங்கே நாங்கள் தொடர்ந்து வாசிப்போமானால், அப்போஸ்தலர்கள் ஆவியை பெற்ற பின்பு அவர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள், அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. பாருங்கள், இந்த ஒரு மனத்தினாலே அவர்கள் சாட்சி கொடுத்தது மட்டுமல்ல, அங்கே தேவனுடைய கிருபை அவர்கள் மேல் இறங்கி வந்தது. ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து கிருபையுள்ள தேவன், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற தேவன், பெருமை உள்ளவர்களை எதிர்க்கிற தேவன். அங்கே அவருடைய வார்த்தை கூறுகிறபடி அங்கே பார்க்கிறோம், அப்போஸ்தலர் சபையிலே அன்று பூரண கிருபை அவர்கள் மேலே இறங்கி இருந்ததையும் உண்டாயிருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இந்த ஒரு மனத்தினாலே சீசர்கள் சாட்சி கொடுக்க வைத்தது போல, நாமும் அவருடைய கிருபைகளை பெற்று நாம் ஒவ்வொருவரையும் தாமே சாட்சி கொடுக்க தம்முடைய பூரண கிருபையை நாங்கள் பெற்றுக் கொள்ளும்படியாக நாங்கள் ஒவ்வொருவரும் ஜெபிக்க வேண்டியது மிகவும் ஆயிருக்கிறது. எங்களுடைய சபைக்காகவும், எங்களுடைய குடும்பத்துக்காகவும், எங்களுடைய அன்பானவர்கள், நாங்கள் அறிந்தவர்களுடைய பிரச்சனைகளுக்காகவும் நாங்கள் சாட்சி, கர்த்தரை பற்றிய சாட்சி கொடுப்பது மட்டுமல்ல, அவர்களுக்காக அவர்கள் மேல் தேவனுடைய கிருபை பெருகும்படி, அவர்களுக்கும் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்க வேண்டியது அதிக நிச்சயம். அன்பானவர்களே, அடுத்தது தொடர்ந்து நாங்கள் பார்ப்போமானால், அப்போஸ்தலர் 12 அதிகாரத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்துகிறான். துன்பப்படுத்தினது மட்டுமல்ல, அது ஜனங்களுக்கு பிரியம் என்று பார்த்து, யூதருக்கு பிரியம் என்று பார்த்து, பேதுருவை சிறைச்சாலையிலே 4 போர்ச்சேரவர்களாகிய ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்து அங்கே சிறைச்சாலையிலே பேதுருவை அடைத்து வைத்திருக்கிறான். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். அந்த வேளையிலே என்ன நடக்கிறது? அவர் சிறைச்சாலையிலே அங்க காக்கப்பட்டிருக்கிற வேளையிலே சபையார் எல்லாரும் அவருக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜபம் பண்ணுறதை பார்க்கிறோம். சபையார் என்ன செய்தார்கள்? ஊக்கத்தோடே ஜபம் பண்ணினார்கள். யாருக்காக ஜபம் பண்ணினார்கள்? சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருந்த பேதுருவுக்காக அவர்கள் ஒருமனப்பட்டு அங்கே சபையார் ஜெபம் பண்ணினார்கள். அப்பொழுது என்ன நடந்தது தெரியுமா? நாங்கள் வாசிப்போம் அப்போஸ்தலர் 12 அதிகாரத்திலே, கர்த்தருடைய தூதன் அங்கே இறங்கி வந்து நின்றான். அந்த அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அன்பானவர்களே, ஒருமனத்தின் ஜெபம், ஊக்கமான ஜெபம், அங்கே ஒருமனத்தோடு நாம் ஜெபிக்கிற ஜெபம் என்ன நடக்கிறது? பரலோகத்திலிருந்து தூதனை பூமிக்கு இறங்கி வர செய்கிறது. பாருங்கள், அந்த ஜெபம் அவ்வளவு வல்லமையுடைய ஜெபம் என்று. அந்த ஒரு மனத்தின் ஜெபத்தினாலே தூதன் அங்கே இறங்கி வருகிறான். அந்த வெளிச்சம் பிரகாசிக்கிறது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி, சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கையில் இருந்து விழுந்தது. 8-9 வசனங்களை வாசித்து பாருங்கள். 10 வசனம் சொல்லுகிறது, அவர்கள் முதலாம் காவலையும் 2 காவலையும் கடந்து நகரத்துக்கு போகிற இரும்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு மனத்தின் ஜபம். அன்று அவர்கள் அங்கே யோவானுடைய தாயுடைய வீட்டிலே அவர்கள் ஒருமனப்பட்டு, மரியாளுடைய வீட்டிலே ஒருமனப்பட்டு ஜபித்த வேளையிலே அந்த ஊக்கமான ஜபம் பத்தருடைய பூமிக்கு தூதனை அழைத்து வந்தது மட்டுமல்ல, பூட்டப்பட்ட சிறைச்சாலை கதவை திறக்க செய்தது. அங்கே பார்க்கிறோம், நான்கு நான்கு பேராக அங்கே சிறைச்சாலையிலே காவல் காத்து கொண்டிருந்ததை பார்க்கிறோம். அதையும் கடந்து அவர்கள் அங்கே இரும்பு கதவு அவர்களுக்கு தானாய் திறப்பதை நாங்கள் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் அடைக்கப்பட்ட வழிகள், அடைக்கப்பட்ட வாசல்கள், சத்துருக்கள் நமக்கு எதிராக வந்த போதும் அங்கே நாங்கள் பார்க்கிறோம். அங்கே எவ்விதமாய் தூதன் அங்கே பேதுருவை அழைத்து சென்றானோ, எவ்விதமாய் அந்த கதவுகள் திறக்கப்பட்டதோ, ஒரு மனத்து ஜபம் நமக்கு அடைக்கப்பட்ட வழியையும் வாசலையும் திறக்கும். அன்பானவர்களே, சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். நான்கு நான்கு கூட்டமாக நான்கு தடவை இருந்த அந்த கூட்டத்தையும் அங்கே அவர்கள் கடந்து சென்றதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஒரு மன ஜபம் நமக்கு அற்புதங்களை செய்வதை பார்க்கிறோம். ஒரு மனத்து ஜபம் உங்களுடைய குடும்பங்களிலே அற்புதங்களை செய்ய வைக்கும். அது மட்டுமல்ல, உங்களுக்கு எதிராக எழும்புகிற சத்துருக்களை அது சிதறடிக்கப்பட்ட வழி திறக்கும். அன்பானவர்களே, சத்துருக்கள் சிதறடித்து ஓடி போவார்கள். எனக்கு எதிராய் வருகிற ஏத்தியனை இனி காண்பதில்லை என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரே, அவ்வளமாய் உங்களுக்கு எதிராக வருகிற சத்துருவின் சகல நாச மோசங்களிலும் இருந்து, சகல தீமையான காரியங்களிலும் இருந்து தேவன் உங்களை ஒரு மனத்தின் ஜபத்துக்கூடாக அங்கே அதை சிதறடிக்க பண்ணுவார். அந்த வெற்றியை நாங்கள் அந்த ஜபத்திலே பார்க்கிறோம். பூட்டப்பட்ட கதவுகள் திறக்கப்படுகிறது. அடைக்கப்பட்ட வழியை தேவன் அங்கே திறக்கிறார், தானாய் திறக்கிறது என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய ஜபத்திலே ஒரு மனத்தின் ஜபத்தின் வல்லமையை பார்க்கிறோம். அந்த வல்லமையை பார்த்தீங்கண்டா, எவ்விதமாய் அந்த கதவு திறந்ததோ அவ்வளமாய் உங்களுடைய குடும்பத்திலே தேவன் ஒரு அற்புதத்தை செய்ய முடியும். அடைக்கப்பட்ட கதவு தானாய் திறக்கிறது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் கதவுகள் திறக்கப்பட்டு புதிய காரியங்கள் ஆரம்பிக்கும். புதிய காரியங்களை செய்யும்படியாக தேவன் வல்லமையான வரங்களினால் உங்களை நிறைத்து அற்புத அடையாளங்களுக்கூடாக சாத்தானுடைய பிடியில் இருந்து நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். சத்துருவின் திட்டங்களை நிர்மூலமாக்குவீர்கள். அங்கே உங்களுடைய குடும்பத்திலே அற்புதமும் அதிசயங்களும் நடக்கும். ஆகவே அது மட்டுமல்ல, நீங்கள் சபையிலும் ஒருமனப்பட்டு ஜபிக்கும் போது சபையிலே அங்கே அநேகர் சேர்க்கப்படுவது மட்டுமல்ல, அற்புத அடையாளங்கள் நடக்கும். அங்கே அற்புத அடையாளங்கள் நடக்கும் போது அநேகர் சபையிலே சேர்த்து கொள்ளப்படுவார்கள். புதிய புதிய காரியங்கள் உண்டாகும். புதுமையான காரியங்கள் உண்டாவதனால் ஜனங்கள் கர்த்தரை விசுவாசித்து அங்கே சபையிலே பெருக்கம் அடைவதில், சபையின் எல்லை விஸ்தாரம் அடைவதையும் நாங்கள் பார்க்கலாம். அது மட்டுமல்ல, அடுத்ததாக நாங்கள் பார்ப்போமானால் அப்போஸ்தலர் 16:25 நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜோம் பண்ணி கொண்டு தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டிருந்தவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும் படியாக பூமி மிகவும் மதுந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போயின. சிறைச்சாலைக்காரன் தன் வீட்டார் அனைவரோடும் அங்கே தேவனிடத்திலே விசுவாசம் உள்ளவனாகி அவன் மன மகிழ்ச்சியாயிருப்பதை பார்க்கிறோம். பாருங்கள், பவுலும் சீலாவும் ஒருமனப்பட்டு ஜபித்து துதித்த அந்த ஜபம், அந்த ஒரு மனத்தின் துதி, அந்த ஒரு மனத்தின் ஜபம், அந்த ஒரு மனத்தின் ஆராதனை, அந்த ஒரு மனத்தின் அந்த பாடலின் சத்தம் அங்கே ஒரு ரட்சிப்பை உண்டாக்குறது. ஒரு குடும்பத்தில் அந்த சிறைச்சாலை காரனுடைய குடும்பமே கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும்படி அற்புதம் நடக்கிறது. அவன் விசுவாசிக்கிறான், அவனுடைய வீட்டுக்கு அன்று ரட்சிப்பு வருகிறது, சந்தோஷம், மனமகிழ்ச்சி அடைகிறான். அன்பானவர்களே, நாங்கள் ஒருமனப்பட்டு ஆராதித்து துதிக்கின்ற வேளையிலே, பரிசுத்தாவியின் அபிஷேகம் நமக்கு கடந்து வருகிற வேளையிலே, அந்த சத்தத்தை கேட்கிற யாவரும் ரட்சிக்கப்படுவார்கள், அந்த சத்தத்தை கேட்கிற யாவரும் மனம் திரும்புவார்கள், அந்த சத்தத்தை கேட்கிற அறியாத ஜனங்கள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறியாத மக்கள் அன்று மனம் திரும்புதல் அவருடைய வாழ்க்கை உண்டாகும், புதிய வாசல் திறக்கும், புதிய அற்புதங்கள் நடக்கும். அது மட்டுமல்ல, அவர்கள் சந்தோஷம் அடைந்து தேவனுடைய குடும்பத்திலே அங்கத்தவர்களாகி விசுவாசம் உள்ளவர்களாய் தேவனுடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேர்களும் தேவனுடைய புத்திரராகும் சலாக்கியத்தை அடைவார்கள். அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய ஜபமும் நம்முடைய ஒருமனத்தின் ஜபம் அவ்விதமாயிருக்கிறது. நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய ஜபம் அவ்விதமாயிருக்கிறது. நம்முடைய சபையிலே எங்களுடைய ஒருமனத்தின் ஜெபம் அவ்விதமாயிருக்கிறது. இந்த உலகத்திலே நடக்கிற இந்த துன்பமான செய்திகளை நாங்கள் கேட்டுக்கொண்டு என்ன செய்கிறோம்? நாங்கள் ஜெபிக்கிறோமா? அவற்றுக்காக போராடி கர்த்தருடைய சமூகத்திலே ஒருமனப்பட்டு விசுவாசிகளாகிய நாங்கள், கர்த்தரை அறிந்த நாங்கள் ஏனோ தானோ என்று வாழாதபடி, அன்று பவுலும் சீலாவும் அந்த துன்பப்பட்ட வேளையிலும் கர்த்தருக்காக வைராக்கியமாய் எழுந்திருந்து அந்த காயங்களோடு கூட அந்த வேதனைகளோடு கூட அவர்கள் ஒருமனப்பட்டு ஜபம் பண்ணின வேளையிலே அங்கே கதவு திறக்கப்படுகிறது, அசைக்கப்படுகிறது. அன்பானவர்களே, சிறைச்சாலையின் அத்திவாரங்கள் அசையும்படி பூமி மிகவும் அதிர்ந்தது. இவ்விதமான காரியங்களை உங்களுடைய ஜபங்கள் செய்ய வைக்க முடியும். அன்பானவர்களே, நீங்கள் ஜபிப்பதினால் இன்றைக்கு அசையாத காரியங்கள் உங்கள் குடும்பத்திலே அசைக்கப்படும். இன்றைக்கு உங்கள் குடும்பத்திலே நடக்க முடியாத அற்புதங்கள் நடக்கும், வியாதிகள் சுகமடையும். இவ்விதமான அசைவுகளை தேவன் உண்டு பண்ணுவார். பூட்டப்பட்ட கதவுகள் திறக்கப்படும். எந்தெந்த வழியெல்லாம் வேலை இல்லை என்று சொல்லி அடைக்கப்பட்டதோ அந்த இடங்களிலே உங்களுக்கு வழி பிறக்கும். அன்பானவர்களே, கதவுகள் திறக்கப்படும். அதற்கு இந்த ஒருமனத்தின் ஜபம் வேணும். இந்த ஒருமனத்தின் ஜபம் அற்புதங்களை கொண்டு வரும். அன்பானவர்களே, இன்றைய நாளிலே நாங்கள் தீர்மானிப்போம், உங்களுடைய இருதயத்தை ஆராய்ந்து ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, இன்றிலிருந்து என்னுடைய வாழ்க்கையிலே வருகிற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நாங்கள் ஒருமனப்பட்டு ஜபிப்பதினாலும், ஆண்டவரே நாங்கள் விடாப்பிடியாக ஜபிப்பதினாலும், அங்கே எவ்விதமாய் அவர்கள் பாடல் பாடி அந்த வேதனை வேளையிலும் அந்த சீலாவும் பவுலும் ஜபித்தார்களோ அவ்வளவாய் ஜபிப்பதினால் ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்தின் தடைகள் நீங்கட்டும், சுகம் ஆரோக்கியம் உண்டாகட்டும் என்று ஒப்பு கொடுத்து ஆராய்ந்து இந்த நாளிலே முற்றுமாய் கர்த்தருடைய பாதத்திலே ஒப்பு கொடுப்போம். அன்பானவர்களே, இன்று கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்வார். இந்த ஒரு மனத்தின் ஜபம் உங்களுடைய குடும்பத்தின் மட்டுமல்ல, உங்களுடைய அன்பானவர்களிலேயும் உங்களுடைய சபையிலே மட்டுமல்ல, நீங்கள் யாரு யாருக்காக ஜபிக்கிறீர்களோ அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டு அற்புதம் நடக்கும். கற்பத்தின் கனிகள் கிடைக்கப்படும், மிரட்டு கற்பங்கள் திறக்கப்படும், அற்புதம் உண்டாகும். நாளிலே நாங்கள் தீர்மானித்து ஒப்பு கொடுப்போம். ஒப்பு கொடுக்கிறவங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. எங்களை நேசிக்கிற அன்பு தகப்பனே, உம்முடைய வார்த்தையை கேட்டு ஒவ்வொருவருக்காய் நன்றி செலுத்துறேன் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை அனுப்பி குணப்படுத்துவேன் என்று சொன்ன தேவன், இந்த ஒரு மனத்தின் ஊடாக ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் இந்த வார்த்தையை கேட்டு கீழ்படுகிற வேளையிலே ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஐயா. உம்முடைய குடும்பங்களிலே ஆண்டவரே அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படட்டும். அத்திவாரங்கள் அசைந்தது போல ஆண்டவரே, இன்றைக்கு என்ன காரியங்கள் அங்கு கடினமாய் காணப்படுகிறதோ அவையெல்லாம் அசைக்கப்படட்டும் ஐயா. உம்முடைய ஆண்டவரே, வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்தாவியானவர் வந்து அமர்ந்தது போல உம்முடைய பிள்ளைகளை தம்முடைய ஆவியினால் நிறைத்து ஆண்டவரே, அந்த ஆவதனினாலே அவர்கள் ஜபிக்கிற போலையிலே பரிசுத்தாவியின் ஆவதனினாலே என்னென்ன காரியங்களுக்காய் ஜபிக்கிறார்களோ அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும் ஐயா. அன்று பிறவி சப்பாணி எழும்பி நடந்தது போல ஆண்டவரே, அந்த அற்புதத்துக்கூடாக அறியாத ஜனங்கள் அறியப்படும்படியாய் இந்த ஊழியங்களிலே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய ஊழியத்தையும் ஆசீர்வதி சுவாமி. இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய ஆவியானுடைய பரிசுத்த பிரசன்னம் இறங்கி நிறைத்து ஆண்டவரே வழி நடத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். அடி ஆண்டவரே, என்னையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். சகல ஆண்டவரே, என்னை தாழ்த்தி உம்முடைய நாமத்தை உயர்த்தி சகல துதி கனம் மகிமை யாவையும் கர்த்தராய இயேசு கிறிஸ்துவே உமக்கே செலுத்தி வல்லமை உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். வல்ல சிறந்த அற்புதமான ஆவியின்குள்ளாக நீங்கள் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் இப்பொழுதும் எங்களுக்கு எங்கள் மத்தியில் அந்த விசுவாசத்தை கொடுத்து அவர் இன்னும் எங்களை சுகமாக்கி இன்னும் ஒரு மனத்தோடு நாங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆமென் கதவுகள் எல்லாம் திறக்கப்படும். அருமையான வார்த்தை சிஸ்டே, என்னுடைய உள்ளத்தை கர்த்தர் அது அது தொட்டது, கர்த்தருடைய வார்த்தை தொட்டது. நன்றி, நன்றி, கோடி கோடி நன்றி. டைம் எடுத்து வந்து கர்த்தருடைய நாமத்தை பயந்து கொடுத்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம். வானொலி குடும்பத்தை
0: Thank you, sister. God bless you, sister. Thank
1: Amen.
0: you.
1: God bless you. God bless you. Nandri, sister. God bless you. ஆமேன். அருமையான வார்த்தை மூலமாக கர்த்தரங்களை ஆசீர்வதித்தார். அமேன். ஒருமனப்பட்டு ஜபிக்கிற ஜபத்துல அதிகமாக பலமின் வல்லமையின் கிருபையும் உள்ளது. அதுக்கான நன்றி செலுத்துறோம். இப்ப பாஸ்டர்

ஆவியை ஒருவர் மேலும் ஊற்றி கொண்டு இருக்கிறதற்காக தோத்திரம் தோத்திரம் தோத்திரம் தோத்திரம் செய்கிறோம் சாமியை. அன்பரே இந்த நிமிஷம் வரை சாமி பாடல்கள் ஊடாக, ஜபங்கள் ஊடாக, செய்திகள் ஊடாக சுவாமி உமது பிரசனத்திலே ஒவ்வொருவரையும் கொண்டு வர காதுபுலவன் கேட்க கடவான் என்று சொன்னீரே, வனமாக நீர் செய்து கொண்டிருக்கிறதற்காக சோத்திரம் ஆண்டவரே. மூத்த ஊழியக்காரராகிய மேந்திரனையே கூப்பிடும் பொழுது எவ்வளவு சந்தோஷமாக இந்த காலை வேளையிலே சத்தத்தை கேட்பது ஆண்டவரே எங்களுக்கு உரிய ஒரு ஆசீர்வாதமாக அமைகின்றது என்று சொல்வதோடு இந்த மிஷனரியை நடாத்தி கொண்டு வருகிற சகோதரன் அவருடைய பாரியாரியமாருடைய பிள்ளைகளையும் ஆண்டவரே, அவரோடு கைகோத்து நிற்கின்ற ஒவ்வொரு ஊழியக்காரிகளையும் ஆண்டவரே, உமது பாத்திரோ ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீரே ஆசீர்வாதமா, அவருடைய வாயினூடாக நீரே பேசும் வனமாய் சாமி அவருடைய உதவிகளை சுத்தப்படுத்துங்கள் சொல்லி உமது பாத்திர இந்த உள்ளிலக்கு இதுவரை செய்திருக்கா கோடான கோடி தோசர நமஸ்கார பணியில் உமது பாத்திர வைக்கிறேன். அதை வனமாக சுவாமி இந்த வழியிலும் அழியானோடு இடைப்பட்ட வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இந்த நிறுத்திய பட்ச நேரத்துக்குள் நான் வருகிறேன். எனவே பசி ஆவியானவர் அழியானை பெறப்பட்டுவார். என்னுடைய விளத்தினால என்னால் ஒன்றும் செய்ய முடியாது அந்தவரே என்று சொல்லி விசுவாசத்தை மட்டுப்படுத்தாதீர்கள் என்கின்ற தலையங்கத்தில இன்றைக்கு நான் உங்களோடு பேசப்படுகிறேன். அவர்கள் திரும்ப திரும்ப தேவனை பறித்து பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள் என்று வேதம் சொல்கிறது. அதாவது சங்கீதம் 78வது அதிகாரத்துல 41வது வசனத்திலே மனமாக வாசுகிறது, again and again, again and again, they tempted God and limited the Holy One of இஸ்ராயல். விசுவாசம் என்பது ஆக்கப்பூர்வமான ஒரு வலிமையான ஒரு சக்தி அன்பானவர்களே, அது அணுகுண்டுகளை பார்க்கிலும் வல்லமையானது. மின்சார சக்தி, நீராவி சக்தி, பெட்ரோல் டீசல் சக்திகளை பார்க்கிலும் வல்லமை உள்ளது. ஆகவே விசுவாசத்தை மட்டுப்படுத்தாதீர்கள். அந்த விசுவாசத்தின் வல்லமையை அறிந்திருக்கிற யோசுவா தெரிந்த சூரியனையும் சந்திரனையும் அசைய விடாதபடி வானத்திலே தடுத்து நிறுத்தினார். எலியா 3 ஆண்டுகள் மழை பனி பெய்யாதபடி கூட தடுத்து நிறுத்தினார் என்று வேதம் சொல்கிறது. விசுவாச வீரர்கள் விசுவாசத்தினாலே என்ன செய்தார்கள்? விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்கு திட்டங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கரத்தை அவித்தார்கள், பட்டையனுடைய கருத்துகளுக்கு தப்பினார்கள், பலவீனத்திலே பலன் கொண்டார்கள், யுத்தத்திலே வல்லவர்கள் ஆனார்கள், அநேருடைய சேனைகளை முறியடித்தார்கள் என்பதை நாங்கள் எபிரேயர் 11வது அதிகாரத்தில் 33-34 வசனத்திலே வேதம் பணமாக சொல்லுகிறது. விசுவாசத்திற்கு எவ்வளவு வல்லமை உண்டோ அவ்வளவுக்கும் எதிர்மறையான வல்லமை அபி சுவாசத்திற்கும் உண்டு. அபி சுவாசம் தோல்விகளையும் வியாதிகளையும் மரணத்தையும் எங்களுக்கு கொண்டு வருகின்றது. எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு மனிதனுடைய அபி சுவாசம் தேவனை செயலாற்ற விடாதபடி அவரை மட்டுப்படுத்துகிறது. இயேசு மனதுருக்கத்தோடு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய விரும்பினார். ஆனால் மத்தேயு 13:58 சொல்லுகிறது, அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே ஒரு அற்புதங்களையும் செய்யவில்லை என்று வேதம் சொல்கிறது. ஒரு இடத்துல நீண்ட நாட்கள் மழை இல்லாமல் திடீரென்று மழை பெய்கிறது என்று வைத்துக் கொள்வோமே, ஞாங்கள் என்ன செய்வார்கள்? பீப்பாய்களை உண்டாருவார்கள், அண்டாவை உண்டாருவாங்க, கொடம் செம்பு இதுகளை எல்லாம் வச்சு மழை தண்ணியை பிடித்துக் கொள்வார்கள். ஆனால் ஒரு நாள் ஒரு பாட்டி அம்மா என்ன செய்தார்களாம், ஒரு டம்ளரை எடுத்துக்கொண்டு வந்து மழையில் வெளியே வைத்தார்களாம். ஆனால் அந்த டம்ளர் வந்து நிரம்ப இல்லை. ஏன் தெரியுமா? அவர்கள் அந்த டம்ளரை தலைகளதாக கவிழ்த்து வைத்து விட்டார்கள். அவிசுவாசம் டம்ளரை கவிழ்த்து வைத்தது போல அலலுவியம் அபிவிசுவாசம் டம்ளரை கவிழ்த்து வைப்பது போன்ற காரியங்கள்
தேவன் நிரப்ப நினைத்தால்.

0: நிரம்பி போதுமானவராக இருந்தும் ஜனங்களை விசுவாசத்தினால ஒன்றும் பெற முடியாத காரியத்திலே கொள்கிறார்கள். கத்திரத்திலே கேட்கும் பொழுது எப்பளவாயும் சந்தேகப்படாதபடி விசுவாசத்தோடு கேட்க வேண்டும் அன்பானவர்களே. சந்தேகப்படுகிறவன் காற்றினாலே அடிக்கப்பட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாக இருக்கிறான். அப்படி ஒரு மனிதன் கர்த்தரிடத்தில் எதையாக்கிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக என்று வேதம் சொல்கிறது. இருமானம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலைச்சற்றவராகவே இருக்கின்றான் என்று யாக்கோப்பு 1:6-8 யாக்கோப்பு 1:6-8 வாசிக்கின்றோம். கானானை சுதந்திரமாக தருவன் என்று கர்த்தர் வாக்களித்து ஜெயமாக வழி நடத்தி சென்று கொண்டிருந்தார். சிவந்த சமுத்திரம் 2 பிளந்தது, வானத்தில் இருந்து மண்ணா பொழிந்தது. ஆனால் அவர்களோ எழுத்தில் உள்ள கொமட்டி காய்களையும் வெள்ள வெங்காயங்களையும் பூண்டுகளையும் நினைத்து நினைத்து அழுதார்கள். கானானை நாங்கள் ஜெபிக்க முடியாது அன்பார விட. அங்குள்ளவர்கள் ராட்சச பிரவிகள், ஏனோக்கின் புத்திரர்கள், அவருடைய பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிய போல இருக்கிறோம் என்று அவர்கள் சொல்லி அழுதார்கள். அவர்கள் திரும்ப திரும்ப திரும்ப தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள் என்று சங்கீதம் 78:41 ராவி இது போல போகின்றான். மட்டுப்படுத்தினார்கள், தேவனை செயலாற்ற விடாதபடி தடுத்தார்கள். ஒரு குதிரையை மட்டுப்படுத்த கடிவாளத்தை வைத்திருக்கிறவர்கள் ஒரு கடிவாளத்தை இழுத்து பிடித்து கொண்டு குதிரையை விரட்டினால் அந்த குதிரையினால ஓட முடியாது, வேகம் தடைப்படும். பிரயாணத்தின் போது பிரேக்கை மிதித்து கொண்டு எக்ஸிலரேட்டரை மிதித்தால் வண்டி எப்படி ஓடும்? பிரேக் அதனுடைய வேகத்தை மட்டுப்படுத்தி கொள்கிறது. அவி சுவாசத்தினால தங்களை தாங்களே மட்டுப்படுத்தி கொள்கிறார்கள். தங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை மட்டுப்படுத்துகிறார்கள். கருத்தரையே மட்டுப்படுத்துகிறார்கள். இதனாலே கவலைகள் வருகின்றது. கவனியுங்கள், கவலைகள் வருகின்றது. அற்ப விசுவாசிகளே, காட்டு புஷ்பத்தை உடுத்துவிக்கின்ற நான் உங்களை உடுத்துவிக்க மாட்டேனோ என்று இயேசு கேட்கிறார். நித்தியம் எழுதின சுவிசேஷம் 6 30 வசனத்தை பாருங்கள். தன்னை மூங்கின பேதர்வை தூக்கி எடுத்து அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டார் என்று கேட்டார். மத்திய 14:31 இன்னொரு முறை கடலையும் காட்டையும் அதட்டிவிட்டு அற்ப விசுவாசிகளே ஏன் பயன்பட்டீர்கள் என்று அவர்கள் கேட்டார் என்று மத்தியம் 8:26 வாசிக்கின்றோம். நம்பிக்கை இல்லாதபடி இருந்த தோமாவை தன்னுடைய கைகளையும் கால்களையும் காயங்களையும் காட்டிவிட்டு நீ அவிசுவாசியாயிராதபடி விசுவாசாய இரு என்று அவனுக்கு கட்டளையிட்டார் என்று யோவான் 20:27 வாசிக்கின்றோம். அவிசுவாசியாய் இருந்தால் கர்த்தரை ஒண்ணுமே செய்ய முடியாது, எல்லாம் போய்விடும். நாமும் கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்ய முடியாதபடி எங்களுக்கும் போய்விடும். கேட்டு வந்தால் நான் என் பிதாவினிடத்தில் போகின்றபடினாலே என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கின்ற கிரியைகளை தானும் செய்வான். எவ்வளவு ஒரு நம்பிக்கை வச்சிருக்காரு நம்ப மேலே இவைகளை பார்க்கணும். பெரிய காரியங்களை செய்வான், அதாவது இயேசு கிறிஸ்துவோட பெரிய காரியங்களை நம்ம செய்வோமா அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. இது வந்து யோவான் எழுதிய சுவிசேஷம் 14:12 12 தெளிவாக எங்களுக்கு எழுதப்பட்டிருக்கின்றே வேதனை மட்டுப்படுத்தாதீர்கள். தேவனை மட்டுப்படுத்துகின்ற 4 காரியங்களை உங்களுக்கு முன்பாக இன்றைக்கு வைக்க நான் தெரியப்படுகின்றேன். அதாவது 1, அவிசுவாசம். உங்களது விசுவாசத்தினாலே கடைபிடிக்க விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்க இந்த மலையை பார்த்து இவ்விடத்தை விட்டு அப்புறமாக போ என்று சொல்ல அது அப்புறம் போ. உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், பொய்யாக இல்லை, மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த காரியத்தை யாரு இயேசுக்கு சொல்றாரு? 17:20 சீசர்கள் இயேசு இடத்திலே தனியே வந்து அதை தூத்தியோட எங்களாலே கூடாமல் போனதே சுவாமி என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு நீங்கள் அவிசுவாசத்தினாலே தான் என்றார். நாங்கள் மத்திய பதினேழாவது அதிகாரத்திலே 19-20 வேதம் வண்ணமாக சொல்கிறது. விசுவாசத்தினாலே நாம் கர்த்தர் காரியபடியே காரியங்களை செய்ய முடியும். விசுவாசிகளால் நடக்கின்ற அடையாளங்கள், என் நாமத்தினாலே விசுவாசத்தை துரத்துவார்கள் என்று கர்த்தர் வரிசையாக அநேக காரியங்களை பற்றி சொல்கிறார். அதை நீங்கள் வந்து மார்க் 16 பதினேழாவது வசனத்தை வாசித்து தியானியுங்கள். பிசாசை துரத்த கர்த்தர் அதிகாரமும் வல்லமையும் தந்திருக்கிறார். பிசாசு போவதற்கு ஆயத்தமாக இருக்கிறது. கர்த்தர் எப்பொழுதும் நம்முடைய பட்சத்தே நின்று நாம் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையையும் வைத்து அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் அவர் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் அவிசுவாசம் வருகிறதுனால இதனுடைய வல்லமையை மட்டுப்படுத்துகின்றது. பிசாசுகள் போவது இல்லை, விசாசுகள் போவது இல்லை. சாதாரணமாக ஒரு விசுவாசி என்ன நினைக்கிறான், நான் ஜெபித்தேன் இந்த விசாசு போகுமா, அவனே யோசிக்கிறான். இதற்கு வரம் பெற்ற வல்லமை பெற்ற பெரிய ஊழியக்காரர்கள் தேவை, அதிகமாக உபவாசம் இருந்தால் இந்த விசாசு போகும். முழு நேர ஊழியக்காரர்கள் பிசாசை அவர்களால் மாத்திரம் துரத்த முடியும் என்றெல்லாம் எண்ணுவார்கள். சில பிசாசுகள் தந்திரமாக என்னை துரத்த உன்னால முடியாதப்பா, நீ ஒரு சின்ன குட்டி பய, இப்பதான் இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறாய் என்று அவனை பயன்படுத்துவான். என்னை துரத்த நீ முயற்சித்தால் நான் உன் குடும்பத்தை அழைத்து விடுவேன் என்று அவனை அதே எரியப்படுத்துவான். அவிசுவாசம் வந்துவிட்டால் நீங்கள் விளவிஞராக மாறி போய் விடுவீர்கள். காட்டு போன பெலூனை போல என்று சொல்லலாம், நனைந்த கோழியை போல என்று சொல்லலாம், பரிதானமான ஒரு நிலையிலே நீங்கள் நிற்பீர்கள். உங்களுடைய விசுவாசம் உங்களை மட்டுமல்ல கர்த்தரையும் மட்டுப்படுத்துகிறது. அன்பானவர்களே, தேவதனங்கள் ஜபம் பண்ணும் பொழுதும் எவருடைய பிள்ளைகளுடைய ஐக்கியம் நமக்கு ஒரு பெரிய ஒரு விசுவாசத்தை கொண்டு வருகிறது. விசுவாசத்தால் பிழைத்து ஓங்க வீர பாதையை காண்பித்தீரே என்று பாட்டு படிக்கிறீங்க தானே. விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று ரோமர் 10 17 வசனத்திலே வாசிக்கின்றோம். விசுவாச போராட்டங்கள் வரும் பொழுது வேத வசனத்தை ஞாபகப்படுத்தி விசுவாச அறிக்கை செய்து ஊக்கமாக ஜெபியுங்கள். விசுவாசத்தை கொண்டு சாத்தனுடைய வல்லமையும் முறியடிக்கலாம். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கின்ற ஜெயம். ஆமென். அல்லேலூயா. விசுவாசத்தை ஆத்ம நங்கூரம் என வேதம் சொல்கிறது. எபிரேயர் 6:19 அப்பதாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது, நீ விசுவாசமுடன் மனசாட்சி உடையவனாக இரு. சிலர் இந்த நல் மனசாட்சியை தள்ளிவிட்டு விசுவாச கப்பலை சேதப்படுத்தி விடுகிறார்கள் என்று எழுதியிருக்கிறார். 1 தீமோத்தேயு 1:18-19 வசனங்கள். நீங்கள் விசுவாசத்தோடு கர்த்தரை பற்றி கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவுதான் புயல் வீசினாலும் சரி, எவ்வளவுதான் கடல் கொந்தளித்தாலும், எத்தனை மனிதர்கள் உங்களுக்கு ரோதமாக எழும்பி வந்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை. நான் பயப்பட மாட்டேன். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகளும் நடுத்தத்திலே சாய்ந்து போனாலும் அதனுடைய ஜனங்கள் கொந்தளித்து பொங்கி அதனுடைய பெருக்கினாலே பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்பட மாட்டோம் என்று வேதம் சொல்கிறது. சங்கீதம் 46:2-3 வசனங்களிலே. இரண்டாவதாக, கேளாமை என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் புவியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் என்று வேதம் சொல்கிறது என்று சங்கீதக்காரன் சங்கீதம் 2:8 வசனத்திலே வாசிக்கின்றோம். உனக்கு சொந்தமாக கொடுப்பேன். சரி, தேவனை மட்டுப்படுத்தக்கூடிய இரண்டாவது காரியம் கேளாமை. நாம் கர்த்தரிடத்திலே பல காரியங்களை கேட்காததினால நாங்கள் பெற்றுக் கொள்ளாமல் இருக்கின்றோம். கேளுங்கள், தரப்படும் என்று அவர் சொன்னாரே. கேளுங்கள், ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை சொந்தமாகவும் கொடுப்பேன் என்று அவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறாரே. மலைவாழ் மக்களை கேளுங்கள், ஆசீர்வாதத்தை கேளுங்கள். கர்த்தர் கொடுப்பதில் பிரியப்படுகிறார். அவர் வாக்கு தத்தம் அதுதான். ஆனால் நாம் கேட்காமல் பெற்றுக்கொள்ள போவதே இல்லை. ஒரு முறை கிறிஸ்து தம்முடைய சீடர்களை பார்த்து, எதிரே இருக்கிற கிராமத்திற்கு போங்கள் என்றார். உங்கள் கால்கள் மிதிக்கும் இடத்தை சொந்தமாக தருவேன் என்று கர்த்தர் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். கால் மிதிக்க வேண்டியது, கால் மிதிக்க வேண்டியது நம்முடைய கடமை, எங்களுடைய வேலை அது. சொந்தமாக தர வேண்டியது கர்த்தருடைய கடமை. நான் சும்மா வீட்டில் உட்கார்ந்துகிட்டு இருந்தா கிராமங்கள் சொந்தமாக போவது இல்லவே இல்லை அன்பானவர்களே. ஆகவே கர்த்தர் ஆபிரகாமை அழைத்து, நீ உன்னுடைய சொந்த தேசத்தையும் உன் இனத்தாரையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டுவிட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் சேதத்திற்கு போ என்றார். ஆதியாகமம் 12:1-2 வசனத்தை வாசியுங்கள். பூமி எல்லைகள் வேண்டுமா, ஜாதிகள் வேண்டுமா, நீங்கள் புறப்பட்டு போங்கள், சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கள். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்து அவர்களை ஒரு தவையிலே சேருங்கள் என்று மத்தேயு 28:18-19, 20 வாசிக்கின்றோம். மத்தேயு 28:18-19-20 நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாக இருக்கின்ற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்கும் பொருளாக ஈர்த்து உனக்கு ஈடாக யோப்பாவையும் சேபாவையும் கொடுத்தேன். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினாலே கனம் பெற்ற நான் உன்னை சிநேகித்தேன். ஆனால் எனக்கு பதிலாக மனிதர்களையும் நீ ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் உனக்கு கொடுப்பேன் என்று அவர் சொன்ன காரியத்தை எசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறான். எசாயா 43 உனக்கு பதிலாக மனிதரையும் ஜீவனையும் கொடுப்பேன் என்று சொல்றார். 43:3-4 ஏற்றுக்கிட்டு சொன்னார், இதுவரைக்கு நீங்கள் என் நாமத்தினால ஒன்றுமே கேட்க இல்லையே, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு உங்களுடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படியாக பெற்றுக் கொள்வீர்கள் என்று யோவான் எழுதிய நிருபம் 16:24 24:24 வாசிக்கின்றோம். இயேசுவும் கூட இந்த வாக்குறுதியை நமக்கு கொடுத்திருக்கிறாரே, என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று யோவான் 14:14 வாசிக்கிறதை மறந்து போகாதீர்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், கேளுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவனை எவனும் பெற்றுக் கொள்கிறான் என்று மத்தேயு 7:7-8 நாங்கள் வாசிக்கிறோம். நம்முடைய பரம பிதா தமிழத்தில் வேண்டிக் கொள்கின்ற யாருக்கும் பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்பதை நாங்கள் Luke 11:13 வாசிக்கின்றோம். கொடுப்பது நிச்சயம் சொல்லுகிறது. நம்முடைய சொந்த குமாரன்றும் பாராமல் நான் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவருடனே கூட எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி என்று Romans 8:32 வாசிக்கின்றோம். Romans 8:32 நாம் ஜெயத்தில நாங்கள் ஜபத்தில தொடர்ந்து விட கூடாது. கர்த்தர் திறக்கிற வரையிலும் பரலோக கதவை நாங்கள் தட்டி கொண்டே இருக்க வேண்டும். புள்ளியாக தட்டி கொண்டே இருங்கள், பெற்றுக்கொள்ளும் வரை கேட்டுக்கொண்டே இருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 3வதாக இது ஒரு நல்ல ஒரு வசனம், எனக்கு பிடிச்ச வசனம், கொடுக்காமை. அதாவது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று. அதனால பாருங்க ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு, அதனாலே என்னை சோதித்து பாருங்கள். அவரு தான் எங்களை சோதிக்கணும். அவருக்கு சொல்றாரு, என்னை நீங்க சோதிச்சு பாருங்கள் என்று சேனியன் கர்த்தர் சொல்லுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. Malachi 3:10 தேவன் சொல்லுகிறார், என்னை சோதித்து பாருங்கள். சிலர் அபி சுவாசத்தினால கர்த்தரை மட்டுப்படுத்துகிறார்கள். சிலர் கர்த்தரிடத்துல கேட்காதபடி ஜெபிக்காதபடி அவரை மட்டுப்படுத்துகிறார்கள். சிலர் கர்த்தருக்கு என்று கொடாதபடி கர்த்தரை மட்டுப்படுத்துகிறார்கள். அவர்களுக்கு பொருளாதார ஆசீர்வாதம் இல்லவே இல்லை. கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவர் அன்பானவர்களே. கர்த்தர் நமக்கு வெளிச்சத்தையும் சூரியனையும் கொடுத்திருக்கிறார், கொடுத்துட்டாரு. தண்ணீருக்காக மழையையும் ஆறுகளையும் கொடுத்திருக்கிறார். சுவையான பழங்களை தர பழ மரங்களை கொடுத்து இருக்கிறார். பாலை இறைச்சியும் தர மிருக ஜீவன்களை கொடுத்து இருக்கிறார். சிலவற்றையும் நமக்காக சிருஷ்டித்து கொடுத்து இருக்கிறார். மட்டுமல்ல, அவருடைய, அதாவது இயேசுடைய, அவர் சிலுவையை நம்முடைய இரத்தத்தை எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறார். மாமிசத்தை எல்லாம் பிக்கப்படும்படியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஜீவனையும் கொடுத்திருக்கிறார். இதன் மூலமாக பாவ மன்னிப்பையும் கொடுத்தார், இரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்தார், பரிசுத்த ஆவியின் நிறைவை கொடுத்தார், நித்திய ஜீவனை கொடுத்தார். உலகம் கொடுக்கவும் எடுக்கவும் கூடாத ஒரு சமாதானத்தை உங்களுக்கு கொடுத்தார். நித்தியத்திலும் நமக்கு கொடுப்பதற்காக ஜீவ கிரீடம், வாழாத கிரீடம், வாசஸ்தலங்களை எல்லாம் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்காரு நமக்காக அன்பானவர்களே. எல்லாம் சொல்றாரு, நான் உனக்கு கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு. நாம் கர்த்தருக்கென்று கொடுக்க வேண்டாமா? தசம பாகத்தை கர்த்தருக்கென்று கொடுக்க அவரையும் கடப்பட வேண்டாமா? அவர ஊழியங்களை செய்ய நாங்கள் தாங்க வேண்டாமா? வேலை செய்து சம்பாதிப்பதற்கான ஜீவனையும் பலனையும் சுகத்தையும் அவரே நமக்கு தந்திருக்கிறாரே. அறிவு, ஞானம், சாமர்த்தியம் எல்லாவற்றையும் அவர் அருளை செய்திருக்கிறார். ஆகையினால் நாங்கள் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை வந்து இந்த 10% ஆகும் தேவனுக்கு கொடுக்க சொல்றாரு. நாம் கர்த்தருக்கு கொடுப்பது அவரை கனப்படுத்துவதாகும், அவரை சந்தோஷப்படுத்துவதும் வரை. என்னை கனப்படுத்துகிற உடனே நான் கனப்படுத்துவேன் என்று சொல்றாரு. அவருடைய வாக்குத்தம் அப்படி அல்லவா இருக்கின்றது. கர்த்தருக்கு கொடுப்பது அவர் தமது நல்ல பொக்கிஷத்த சாலைகளை வானத்தை திறப்பார், அது அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீ கடன் கொடுப்ப, ஆனால் நீயோ கடன் வாங்கவே மாட்டாய், நீ கடன் வாங்காமல் இருப்பாய் என்று கடன் கொடுக்கிறவன் ஆசீர்வதிக்கிறார் என்று உபாகமம் 28வது அதிகாரத்திலே 12வது வசனத்திலே வாசிக்கின்றோம். அல்லாமலும் விசுவாசத்தினாலும் போதிப்பதிலும் அறிவிலும் எல்லா ஜாக்கிரதையாயும் எங்கள் மேலும் கூட அன்பினாலும் மற்ற எல்லா காரியங்களினாலும் நீங்கள் பெருகி வருகிறது போல இந்த தர்ம காரியத்தையும் நீங்கள் பெருக்க வேண்டும் என்று 2 கொரிந்தியர் 8:7 பவுலடியார்கள் சொல்கிறார்கள். 2 கொரிந்தியர் 8:7 சிலர் எப்பொழுதும் கர்த்தரிடத்தில் வாங்கி கொண்டே இருக்கத்தான் பிரியப்படுகிறார்களே ஒழிய அது வேண்டும் இது வேண்டும் என்று ஒரு நீண்ட ஒரு பட்டியலை தயாரித்து பரலோக வாசல் மின் வைத்து விடுவார்கள். ஆனால் நாம் எந்த அளவில் அளக்கிறோமோ அந்த அளவிற்கு தான் நமக்கு கிடைக்கும் என்று மறந்து போகாதீர்கள். வாங்குறதே பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று அப்போஸ்தலர்களுடைய நிருபம் 20வது அதிகாரத்திலே 35வது வசனத்திலே வாசிக்கின்றோம். வாங்குறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம். கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது முதலாவது நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை அவருக்கு அர்ப்பணிக்க, அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நானும் என் நான் எனக்குரிய எல்லாம் கர்த்தருக்குரியது என்று பிரதிஜனை செய்ய வேண்டும். மிகத்தவரைய நாட்டு சபை விசுவாசிகள் முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. 2 கொரிந்தியர் 8:5 அப்படி இருக்க தவறு நீங்களும் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமாக தேவனுக்கு பிரியமுள்ள ஜீவ வழியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இறக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கின்றேன். இதுவே நீங்கள் செய்யக்கூடிய புத்தியான ஒரு ஆராதனை. ரோமர் 12:1 உற்சாகமாக கொடுக்கிற மனுஷனிடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. 2 கொரிந்தியர் 9:7 இறைக்கிற கிணறு ஊறும், ஆனால் இறையாத கிணறு நாறும். ஒரே நாட்டம். அநேகர் கடவுளுக்கு கொடுக்காதபடி கஞ்சதனமாக பிசினிதனமாக வாழ்ந்து தேவனை மட்டுப்படுத்துகிறார்கள். 4வது பரீட்சை பார்த்தல். அவர்கள் திரும்ப திரும்ப தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள் என்று சங்கீதம் 78:41 வாசிக்கிறோம். அதான் என்னுடைய செய்தியின் தலையங்கமே. தேவனை மட்டுப்படுத்துகின்ற 4 காரியங்கள், அதாவது அவிசுவாசம், கேளாமை, கொடாமை, பரீட்சை பார்த்தல். பரீட்சை பார்க்கும் பொழுது தேவனை மட்டுப்படுத்துகிறது என்றும் மட்டுமல்ல அவர்களை தேவனே, கோபப்படுத்துகிறவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். திங்களை கடந்ததே இசைவேலர்கள் நேரே கானானுக்கு சென்றிருப்பார்கள் என்றால் 40 நாட்களுக்குள் சென்றிருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் வழியிலே கர்த்தரை பறிக்க பார்த்து தேவ வழி நடத்துதலை மட்டுப்படுத்தினார்கள். மாசாதிலே செய்தது போல உங்களது தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பீர்களாக என்று மோசே சொல்லுகிறார். உபாகம் 6:16 மாசாதிலே என்ன செய்தார்கள்? அவர்கள் தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். கர்த்தரை அன்பாக கொடுத்த மன்னவை காலைகளையும் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. எழுத்தில் உள்ள கொமட்டி காய்களையும் பூண்டுகளையும் வெங்காயங்களையும் அந்த மாதிரி காரியங்களை எண்ணி எண்ணி ஏங்கினார்கள். அதை அவர்கள் மெச்சி கொண்டார்கள். மன்னாவை கடத்தர் இந்த ஜனங்களுக்கு கொடுத்து ஒரு நோக்கம் அவருக்கு இருக்கு. உண்மையிலே அது தேவ தூதர்களின் உணவு. அது ருசியான தேனீட்ட பலகாரம் போல் இருந்தது. அவர்கள் அதை சாப்பிட்டு பெலங்கொள்ளவும் கானானிலே யுத்த வீரர்களுக்காக எதிர்த்து நிற்கவும் பெலங்கொள்ள வேண்டும் என்று இந்த மன்னாவை அவர்களுக்கு கொடுத்தார். ஆனால் உள்ள 7 ஜாதிகளையும் 31 ராஜாக்களையும் துரத்தி விடுவதற்கு அந்த மன்னா கர்த்தர் விசேஷித்த உணவாக அவர்களுக்கு கொடுத்தார். ஆனால் இஸ்ரவேல் தேவனை பரீட்சை பார்த்து மட்டுப்படுத்தினார்கள். புதிய ஏற்பாட்டில் இயேசு சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தரையே பரீட்சித்து பாராது இருப்பாயாக என்பதை மத்தேயு 4:7 லூக்கா 4:12 வாசிக்கிறோம். கர்த்தர் எதை சொன்னாலும் உங்களுடைய நன்மைக்காகவே சொல்லுகிறார் என்பதை மறந்து போகாதீர்கள் அன்பானவர்களே. அன்றியுமாருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கின்றது என்பதை ரோமர் 8:28 வாசிக்கிறோம். கர்த்தர் எதை சொன்னாலும் அன்போடு ஏற்றுக்கொண்டு எதை செய்தாலும் நன்றியோடு அவரை துதிக்கும் பொழுது அவர் இன்னும் நமக்கு செயலாற்றுவார், இன்னும் அதிகமான நன்மைகளை பொழிந்தழுவார், இன்னும் ஆவியின் வரங்களை வல்லமையினாலும் நிரப்பி பயன்படுத்துவார். மகா மகிமை உள்ள தேவன் உங்கள் அருகிலே நிற்கிறார் அன்பானவர்களே. அவி சுவாசத்தினாலே அவரை மட்டுப்படுத்தாதீர்கள், கேளாமையினாலே அவரை மட்டுப்படுத்தாதீர்கள், பரீட்சை பார்த்து அவரை மட்டுப்படுத்தாதீர்கள் என்று சொல்லுகிறேன். இதோடு கூட விசுவாசத்தின் பரீட்சை எங்களுக்கு வரும்பொழுது, விசுவாசத்தின் பரீட்சை எங்களுக்கு வரும்பொழுது பொறுமையோடு அது உண்டாகும் என்று, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையுடனே உண்டாகும் என்று அறிந்து அதை மிக சந்தோஷமாக எண்ணுங்கள் என்பதை நாங்கள் யாக்கோபு 1:3 வாசிக்கின்றோம். அவர் சொல்றாரு, திராணிக்கும் மேலாக நான் உன்னை சோதிக்க மாட்டேன்னு சொல்றாரு என்பது 1 Corinthians 10:13 நாங்கள் வாசிக்கின்றோம். எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய விசுவாசத்திலும் கூட கர்த்தர் சோதிக்க நாட்கள் வரலாம். கர்த்தர் இந்த ஊழியத்தை உறுதியாக சார்ந்து கொண்டது போல நீங்கள் சார்ந்து கொண்டு ஜெபம் செய்து ஜெயம் பெறுவீர்களா? பரீட்சையிலே பொறாமை படாதபடி பொறுமையோடு வெற்று ஆசீர்வாதத்தை பெறுங்கள் என்பதை நாங்கள் ரோமர் 5:3 வாசிக்கிறோம். விசுவாசத்தின் பரீட்சை ஏற்படும் வேளையில ஜெயம் கொடுக்க வல்ல தேவன் மீதே உங்கள் நம்பிக்கையை உறுதியாக வைக்கும் பொழுது கர்த்தர் அதற்கு வேண்டிய பொறுமையை தந்து அதன் மூலமாக பாக்கியமும் உங்களுக்கு அருள்வார் என்று சொல்லி ஒரு சிறிய ஜபத்தோடு என்னுடைய செய்தியை நான் முடித்துக் கொள்கிறேன். அன்பு ரசிகரே, எங்களுடைய விசுவாசம் பரீட்சிக்கப்படும் பொழுது நீரே எங்களை திடபலன் கொள்ள பொறுமையாக இருக்க நம்பிக்கையாவையும் தந்து எங்களை நீர் ஆதரவு கொண்டு இருக்கிறதுனால் உமக்கு தோஷம் ஆண்டவரே. இன்று விசேஷமாக எங்களை இணைந்தருளும் விசுவாசத்தை மட்டுப்படுத்தாதபடி இயேசுடைய காரியங்கள் அவர் செய்தபடி நாங்களும் செய்ய எங்களை ஆசீர்வதிங்க சாமி என்று எல்லோரும் ஒருமுறைப்பட்டு கெஞ்சி நிற்கின்றோம். மேல் தங்கம் வானொலியின் ஊடாக கேட்கும் வார்த்தைகள் மூலம் புறஜாதிகளும் தேவனை மட்டுப்படுத்தாதபடி ரட்சிக்கப்பட வேண்டும், ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர வேண்டும், ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். கர்த்தாவே, நீரே அபணமாக அருள் செய்கிறதனால் சுவாமி உமக்கு நன்றி தோஷம் செலுத்துகிறோம். நீரே எங்களோடு இருந்து வழி நடத்த வேண்டும், எங்கள் ஊழியத்தை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவரே, தேவனை மட்டுப்படுத்தாதபடி அவரை எப்பொழுதுமே நாங்கள் தொழுது கொள்ள எங்களை பலப்படுத்தும் என்று கெஞ்சி கேட்கிறோம் சுவாமி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபம் கேட்கிறோம். அன்பின் பரலோக தகப்பனே ஆமென் என்று சொல்லி அம்மா ஐயா உங்களிடம் இருந்து மறுபடியும் சந்தேகமாக விடைபெறுகின்றேன். ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். இதுவரை நேரமும் பாஸ்டர் ஞான பிரகாசம் கொள்முது செய்து கொடுத்தார். நாங்கள் அடுத்ததாக பாஸ்டர் சாமுவேல் ராஜா அழைக்க போறோம். காரணம், அவர் அநேக நாள் இலங்கையிலிருந்து காத்து கொண்டிருக்கிறார். அதற்கு பிறகு பாஸ்டர் அண்ணன் ராசன் அழைப்போம். பாஸ்டர் அண்ணன் ராசன் எங்கட தேசத்தில் இருக்கிறார், அவர் கொள்முதல் இருப்பார் என்று விசுவாசிக்கிறேன். இப்பொழுது நாங்கள் பாஸ்டர் சாமுவேல் ராஜ் மெட்ரிகுலோ ஸ்ரீலங்கா அவர் அழைக்க போறோம். பிரின்சிபல் பாஸ்டர் சாமுவேல் ராஜ். நேரம் காத்து கொடுக்கிறீர்கள், அதுக்காக நன்றி. இன்றைய நாளிலே இந்த நித்திய வளர்ச்சி நேரத்தில் என்ன செய்தி நாளா அஞ்சா தெரியவில்லை, இப்போது உங்களோட ஒப்பு கொடுக்கிறேன் பாஸ்டர், நீங்க வழி நடத்துங்க. ஆமேன்,
2: ஆமேன், ஆமேன். சங்கமம் வானில் வழியாக நித்திய வெளிச்சத்தினூடாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைய நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம நெகேமியாவின் புஸ்தகம் 5:19 நாம தியானத்தில் எடுத்துக் கொள்ளலாம். நெகேமியா 5:19, என் தேவனே, நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின் படியும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். நெகேமியாவுடைய செபத்தை நாம் இங்கே வாசிக்கிறோம். எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். நெகேமியா ஒரு ஆலயத்தின் அலங்கத்தை கட்டுகிற ஒரு வேலையில தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறார். தேவன் அவரை அந்த வேலைக்காக எழுப்பியிருக்கிறார். ஆண்டவர் அவரை கொண்டு அந்த வேலையை மிக அழகாக நேர்த்தியாக செய்யறதுக்கு திட்டமிட்டிருக்கிறார். ஆனாலும் நெகேமியா அவருடைய ஜெபம், ஆண்டவரே, இவ்வளவு வேலைகளை நான் தனியாக அல்லது குழுவாக நான் சேர்ந்து திறமையாக செய்தாலும் நீர் என்னை நினைக்காவிட்டால் எதுவும் சாத்தியமாக போவதில்லை. ஆகவே நெகேமியா அத ஒரு ஜெபமாக சொல்கிறார், ஆண்டவரே நீங்க நினைக்கணும், எந்த வேலை நிறைவு பெற வேண்டுமா இருந்தாலும் நீங்க நினைக்கணும், சின்ன காரியமா இருந்தாலும் பெரிய காரியமா இருந்தாலும் நீங்க நினைத்தால் அது உண்மையாகவே சாத்தியமா. ஏன்னா நாம நம்மட வாழ்க்கையில நாம வாழ்கிற இந்த உலகத்துல எவ்வளவோ மறந்து போகிற ஒரு உலகத்துல நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவோ மனுஷர்கள், நம்மளை நினைக்க வேண்டிய மனுஷர்கள் எல்லாம் நம்மை மறந்து விடுகிற ஒரு காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லி இந்த செய்திக்குள்ள நான் உங்களை கொண்டு செல்ல விரும்புகிறேன். பாருங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல இப்படி நாம வாசிக்கிறோம். ஆதியாகமம் 41:1, ஆதியாகமம் 41:1 நாம் இப்படி வாசிக்கிறோம். நாம யோசேப்பினுடைய கதையிலிருந்து நாம் இப்படி வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம் என்றால், அவங்க சிறையில இருக்கிற பொழுது ரெண்டு பேரும் ரெண்டு சொப்பனம் காண்றாங்க. இந்த இடத்தை நீங்க கவனிச்சு பாருங்க. அந்த சொப்பனத்துக்கு யோசேப்பு அழகா அர்த்தம் சொல்லி அவங்களுக்கு அதை தெளிவுபடுத்துகிறார். அவங்க கலங்கி போய் நிக்கிற பொழுது அதை அர்த்தம் சொல்லி அதை தெளிவுபடுத்துகிறார். அப்படி செய்து முடிச்சதுக்கு பின்பு அவர் 14:1, ஆதியாகமம் 40:14, ஆதியாகமம் 40:14 இப்படி வாசிக்கிறோம். இதுதான் அதனுடைய அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்தில் இருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும் என்று அந்த அந்த சொப்பன அந்த அந்த என்ன சொல்றது, அந்த பானபாத்திர காரணத்துல தயவாக யோசேப்பு ஒரு காரியத்தை சொல்லிவிடுகிறத நம்ம பார்க்கணும். அதே அவர் சொன்னது போலவே அந்த பானபாத்திர காரணம் விடுதலையாகி மறுபடியும் அவன் பார்வனிடத்துல போய் வேலை செய்கிறான். ஆனால் யோசேப்பை பற்றி அந்த பார்வனிடத்துல அந்த பானபாத்திரன் சொல்லுகிறத மறந்து விட்டான். இப்ப நல்லா கவனிங்க, அந்த வசனம் சொல்லுகிறது 23வது வசனம், அந்த கடைசி வசனத்தை பாருங்க, 23வது வசனம். ஆனாலும் பானபாத்திரக்காரன் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். இந்த மறந்து விடுகிற ஒரு காலம், இன்றைக்கு நாம் நிறைய நேரங்களில நாம் இந்த பகுதியை பார்த்தீங்கன்னா, யோசேப்பு தேடி சென்று அவங்களுக்கு ஒரு உதவி செய்கிறான். அவங்க கேட்கல, இவனா போய் அவங்கள தேடி சென்று என்ன துக்கமா இருக்கிறீங்க, என்ன உங்களோட பிரச்சனைன்னு கேட்டு அவங்களுக்கு உதவி செய்கிறான், தேடி சென்று உதவி செய்கிறான். ஆனால் அவர்களோ யோசேப்பை மறந்து விட்டார்கள். சில நேரங்களில் நான் என்னுடைய கருத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சில நேரங்கள்ல சில மனிதர்கள் நம்மளை மறப்பது நல்லது. நமக்கு நம்ம நினைக்கிறோம், துக்கமாக எடுத்துக்கொள்கிறோம், கவலையாக அதை நினைச்சு நினைச்சு கவலைப்படுகிறோம். சில நேரங்களில் நாம அதை குறித்தே யோசித்து இப்படி செய்துட்டார்களே அப்படி செய்துட்டார்களே முறுமுறுத்து கொண்டிருக்கிறோம். ஆனா என்னுடைய கணிப்பின்படி சில நேரங்களில் சில மனிதர்கள் நம்மை மறந்து விடுவது நல்லது. அது நன்மைக்கு ஏதுவாகவே நாம எடுத்துக்கொள்ளணும். நான் இதை எப்படி பார்க்கிறேன் என்றால், இப்ப இந்த யோசேப்பு இப்ப என்ன செய்யறாரோ, அவர் மறுபடியும் அந்த ஸ்தானத்துல போய் நிற்கிறார், அவர் வேலையை செய்கிறார். அந்த யோசேப்பு சொன்ன காரியத்தை உண்மையாகவே இந்த பானபாத்திரக்காரன் அந்த பார்வோனுக்கு யோசேப்பை பற்றி சொல்லி இருந்தால் என்ன செய்திருப்பார் அந்த பார்வன், சரி நல்லது, அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை நாம் என்ன செய்வோம், விடுதலையாக்கி நமக்கிட்ட இன்ன எந்த எங்கேயாவது நம்முடைய டிபார்ட்மெண்ட்ல நம்முடைய அரண்மனையில ஏதாவது ஒரு வேலையை போட்டு கொடுப்போம், அவரை நம்ம பக்கத்துல வச்சு கொள்வோம், அப்படிப்பட்ட ஆட்கள் நமக்கு தேவைதான் அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்திருப்பான். அந்த ரெண்டு இடம் இப்ப காலியாக இருக்கிறது, ரெண்டு பேர் அந்த அரண்மனையில வேலை செய்தவங்க ரெண்டு பேர்ல ரெண்டு பேரையும் சிறையில அடைக்கிறாங்க, அந்த இடம் இப்ப காலியா இருக்கிறது. அதுல ஒரு இடம் என்னன்னா இந்த ஒருத்தன் விடுதலையாகி அதை நிரப்புறான், இன்னொரு இடம் காலியா இருக்கிறது. நான் நினைக்கிறேன் அந்த பார்வோன் அந்த யோசேப்பை அந்த இடத்தை அந்த இடத்துல யோசேப்பை வைத்து அவன் அதை நிரப்பியிருப்பான். அந்த யோசேப்பு ஒரு குறுகிய வட்டத்துக்குத்தான் ஆசீர்வாதமா இருந்திருப்பார். அதாவது ஒரு அரண்மனைக்குள்ள மாத்திரம்தான் அவர் ஆசீர்வாதமா இருந்திருப்பார். ஆனா தேவனுடைய திட்டம் அது அல்ல. தேவன் முழு தேசத்துக்கும் யோசேப்பை ஆசீர்வாதமாக உயர்த்த வேண்டும் என்று அவர் திட்டமிட்டிருந்தார். நான் தான் ஆரம்பத்துல சொன்னது போல நான் மறுபடியும் சொன்னேன், சில நேரம் சில மனிதர்கள் நம்மை மறந்து விடுவது நல்லது. ஏன்னா தேவன், நான் இப்படி யோசிக்கிறேன், அது எப்படின்னா இந்த தேவன் தான் இந்த பானபாத்திரக்காரன் மறக்கவும் வச்சிருக்க கூடும். ஏன்னா அது தற்செயலா நடக்கிற ஒரு விஷயமும் அல்ல. ஏன்னா அவன் அதை மறந்துட்டான், என்ன அலுவலக ஈடுபட்டு கொண்டிருந்தான்னு தெரியல, மறந்துட்டான். ஆனா தேவன் நம்மை நினைக்கிற ஒரு தேவன். இன்னொரு வசனத்தை பாருங்க, எபிரேயர் புத்தகம் 6வது அதிகாரம். எபிரேயர் 6வது அதிகாரத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா வேற சொல்லுகிறது, தேவன் நம்முடைய தான தர்மங்களை நம்முடைய ஊழியங்களை நாம ஆண்டவருக்கு செய்கிற காரியங்களை தேவன் மறந்து விடுகிறதுக்கு அவர் அநீதி உள்ளவர் அல்ல என்று எபிரேயாக்கியன் சொல்லுகிறார். அப்போ தேவன் மறந்து விடுகிறவர் அல்ல. நான் வசனத்தை வாசிக்கிறேன், 6:10. ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்வதனால் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதுக்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. அப்படின்னா என்ன அர்த்தம், தேவன் நம்மை மறக்க மாட்டார். நாம் ஆண்டவருக்கு செய்கிற சின்ன காரியமா இருந்தாலும் பெரிய காரியமா இருந்தாலும் அவருடைய பரிசுத்தவான்களுக்கு செய்கிற எந்த காரியமா இருந்தாலும் தேவன் அதை கணக்கு வைத்திருக்கிறார். தேவன் ஒரு நேரத்தை காலத்தை ஆண்டவர் அதுக்கு நியமித்திருக்கிறார். அந்த காலம் வரும் பொழுது அந்த நேரம் வரும் பொழுது தேவன் யோசேப்பை உயர்த்தினது போல உங்களையும் என்னையும் தேவன் உயர்த்த முடியும். ஆகவே நான் இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன், நெகேமியாவுடைய ஜெபத்துக்கு நாம கடந்து செல்வோம். பாருங்க வசனம் சொல்லுகிறது, நெகேமியா எப்படி ஜெபிக்கிறாராம், ஆண்டவரே எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தரணும். இன்னைக்கு நம்முடைய ஜெபங்களில கொஞ்சம் ஒரு மாற்றத்தை நாம ஏற்படுத்தி நாம ஜெபித்து பார்ப்போம். வேதாகம பக்தர்கள் எப்படியெல்லாம் ஜெபித்திருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் அதை தேடி ஆராய்ந்து பார்த்து நம்முடைய இந்த காலத்துல நம்முடைய ஜெபங்களை அந்த வேதாகம பக்தருடைய பக்கமாக திருப்பி அவர்கள் காரியங்களை சாதித்துக் கொண்டார்கள், காரியங்களை தேவனுக்காக வைராக்கியமாய் செய்தார்கள் என்பதெல்லாம் நம்ம வேதத்துல வாசிக்கிற பொழுது அது இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் அது தேவையா இருக்கிறது. ஆகவே நெகேமியா சொன்னது போல, தேவனே எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தார்கள். எந்த தேவையில நீங்க இருந்தாலும், எந்த பிரச்சனையில இருந்தாலும், எந்த கஷ்டத்துக்கு மத்தியில நீங்க நடந்து சென்றாலும், நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனையாக சொல்லுங்கன்னா இந்த ஜெபத்தை ஏறெடுத்து பாருங்க. ஆண்டவரே என்னை நினைத்தரணும், ஆண்டவரே நீர் என்னை நினைத்தரும். சரி, வேதாகமத்துல இருந்து தேவன் நினைத்த நான்கு மனிதர்களை அவங்களுக்கு காண்பி தருவனா. வேதாகமத்துல இருந்து தேவன் நினைத்ததான நான்கு நபர்களை மிக வேகமாக நான் உங்களுக்கு சொல்லி தர முடியும். வேகமா எல்லாவற்றையும் நாம தியானிக்க முடியாது, ஆனா ஒரு காரியத்தை மட்டும்தான் நாம தியானிக்க போகிறோம். அந்த நான்கு நபர்களை காண்பித்து தந்துட்டு நம்ம ஒரு நபரை பற்றி நாம தியானிக்கலாம். முதலாவது வேதாகமத்தில் ஆதியாகமத்தின் புத்தகம் 8வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, தேவன் நோவாவையும் அவனோடு கூட வேலை இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினை தருகினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார், அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. முதலாவது தேவன் நோவாவையும் அவன் குடும்பத்தினர் அனைவரையும் தேவன் நினை தருகினார் என்று நம்ம வாசிக்கிறார். இரண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா யாத்ராகமத்தின் புத்தகம், யாத்ராகமத்தின் புத்தகத்துல இப்படி வாசிக்கிறோம், 2வது அதிகாரம் 25வது வசனத்துல இப்படி வாசிக்கிறோம், தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தள்ளினார். வசனம் பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் நினைத்தள்ளினார் என்று நம்ம வாசிக்கிறோம். 3வதாக நாம வாசிக்கிறோம் 1 சாமுவேலின் புஸ்தகம், 1 சாமுவேலின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 19வது வசனம், அவர்கள் அதிகாலையில் இருந்து கத்தரை பணிந்து கொண்டு ராமாவில் தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாக அன்னாலை அறிந்தான், கத்த அன்னாலை நினைத்தார். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கிற சங்கீத புத்தகம் 115வது அதிகாரம் 12வது வசனம், கத்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். 4 நபர்களை வேதத்துல இன்னும் நிறைய நபர்களை ஆண்டவர் நினைத்திருக்கிற சம்பவங்கள் நிறைய இருக்குது, நம்ம அவைகளெல்லாம் நாம ஆய்வு செய்ய போகிறது இல்லை. ஆனா உங்களுடைய சிந்தனைக்காக நீங்க இதை அசை போட்டு பார்க்கும்படியாக நான் உங்களுக்கு காண்பி தருகிற இந்த 4 நபர்கள், நோவாவை நினைத்தறினார், இஸ்ரவேலரை நினைத்தறினார், அன்னாலை நினைத்தறினார், ஆண்டவர் இஸ்ரவேல் அதாவது அவருடைய சங்கீதம் 115:12 அந்த இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆண்டவர் நினைத்தள்ளினார் என்று நாம வாசிக்கிறோம். அதன் இந்த நாளிலே நாம இந்த 4 நபர்கள்ல ஒரு நபர் நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். நம்ம கிடைக்கிற நேரத்துல நம்ம சீக்கிரமாக சில விஷயங்களை பார்க்கலாம். முதலாவது நபரை நாம பார்க்கலாம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா, தேவன் நினைத்தள்ளினார் என்றால் வருகிற தேவன் நினைத்தா என்ன நடக்கும், அதை நான் மிக வேகமா சொல்லுகிறேன்னா, தேவன் நம்மளை நினைச்சார்னா என்ன நடக்கும், தேவன் நினைத்தள்ளினால் நம்மட வாழ்க்கையில என்ன நடக்கும். நெகேமியாவுடைய ஜெபத்தை பாருங்க, நெகேமியா சொல்லுகிறார், ஆண்டவரே என்னை எங்களை நினைத்தருளும். நான் இப்ப என்ன கேட்கிறேன்டா, தேவன் நினைத்தள்ளினால், தேவன் நம்மளை நினைச்சா என்ன நடக்கும் என்பதை பற்றி தான் நம்ம பார்க்க போவோம். முதலாவது குறிப்பு மிக வேகமாய் நம்ம வாசிக்கிறோம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 4வது வசனத்தை பாருங்க. ஆதியாகமம் 8வது அதிகாரம் 4வது வசனம், 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேரை அரராத் என்னும் மலைகளின் மேல் தங்கிற்று. நடக்கவனீங்க, தேவன் நம்மை நினைத்தால் சமத்தரையில இருந்து அரராத் மலை வரை தேவன் நம்மளை உயர்த்து. அல்ல கவனிங்க, தேவன் நம்ம நினைச்சிட்டா போதும், நம்மளை எந்த பள்ளத்துல இருந்தாலும், எந்த குழியில இருந்தாலும், எந்த ஊழையான சேற்றுக்குள்ள நாம சிக்கி தவித்தாலும், எந்த சம தலையில நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தாலும், உங்களை ஆண்டவர் நினைச்சிட்டா போதும், அவர் சிகரத்துக்கு உங்களை உயர்த்தி விடுவார். எந்த மலை உச்சிக்கும் தேவன் அவங்களை கொண்டு போக முடியும். இப்ப கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, நோவா இந்த பேலையை கற்ற, நோவாவுக்கு கூட நான் நினைக்கிறேன் தெரியாது இந்த பேலை ஒரு நாள் ஒரு அரலாத் மலையில போய் நிற்கும் அப்படின்னு நோவாவுக்கு கூட தெரிஞ்சிருக்காரு. அல்ல நோவா அந்த அந்த அந்த பேலையில மிருகஜீவன்கள் இருக்குது, தன் குடும்பம் இருக்கிறாங்க, இவ்வளவு ஜனக்கூட்டத்தோடு இவ்வளவு மிருக ஜீவன்களோடு அவர் தான் நினைத்திருந்தால் அந்த அரலாத் மலைக்கு கொண்டு போயிருக்க முடியாது. ஆனா தேவன் நினைத்தார், எப்படி நடக்கும் என்று எங்களுக்கு தெரியாது, அல்லேலூயா, எப்படி ஆகும் என்று தெரியாது, ஆனா தேவன் கொண்டு போகணும்னு நினைத்தார் உங்களை அந்த உயரத்துக்கு கொண்டு போக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய சனமே, தேவன் இந்த நாளிலே உங்களுக்கு சொல்கிற செய்தி என்னவென்றால், அவர் நினைத்தால் சரி, இன்றைக்கு இருக்கிற நிலைமையில இருந்து தேவன் உங்களை உச்சத்துக்கு கொண்டு போக முடியும். இன்றைக்கு இருக்கிற இந்த சூழ்நிலையில இருந்து தேவன் உங்களை உயரத்துக்கு கொண்டு போக முடியும். சாதாரண ஆடு மேய்க்கிற மனுஷன் தாவீது யாருக்கு தெரியும் ஒரு நாள் சிங்காசனத்துல உட்கார்ந்து இருப்பாருன்னு சொல்லி, சாதாரணமான மனுஷன்தான். ஆனால் தேவன் நினைத்தால் சரி, அவர்களை அவர் எந்த அரியணையிலும் தேவன் உயர்த்தி வைக்க முடியும். ஆகவே நம்மளோட வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க ஒரு உயரத்துக்காக, ஒரு உயர்வுக்காக, அல்லது தேவனே என்னை ஆசீர்வதியும் என்று நீங்க கேட்டுக் கொண்டிருக்கிறீங்களா, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க நினைச்சா போதும் ஆண்டவரு என்ற வாழ்க்கை மாறு, நீங்க நினைச்சா போதும் ஆண்டவரு என்னுடைய நிலைமை மாறு, நீங்க நினைச்சா போதும் ஆண்டவரு என்னுடைய சூழ்நிலை மாறு, நீங்க நினைச்சா போதும் ஆண்டவரு நான் இருக்கிற இந்த நிலைமையில இருந்து நான் உயர மேல போக முடியும் ஆண்டவரு. தேவன் உங்களை நினைக்கும். ஆகவே நாம நம்மளோட வாழ்க்கையில தேவன் நம்மளை எந்த உயரத்துக்கும் கொண்டு போக அவராக முடியும், ஆனால் அவர் நம்மளை நினைக்கும். அப்ப ஆண்டவர்ட்டப்பா நாம என்ன சொல்லணுமா, நெகேமியாவை போல சொல்லணும், ஆண்டவரே என்னை நினைத்தருளுங்க, ஆண்டவரே எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல இருந்து இந்த ஜெபத்தை ஏறெடுத்து பாருங்க, கத்த பெரிய காரியங்களும் கூட வாழ்க்கையில அவர் செய்ய முடியும். ரெண்டாவது அது பாருங்க, அந்த வசனத்துல இன்னொரு காரியத்தை நாங்க பார்க்கிறோம், வசனம் சொல்லுகிறது ஆதியாகமம் 8:2 பாருங்க, ஆதியாகமம் 8:2, ஆழத்தின் ஊற்று கண்களும் வானத்தின் மலைகளும் அடைபட்டன, வானத்து மலையும் நின்று போயிற்று. எதெல்லாம் நின்று போகணுமோ அவன் நினைச்சா போதும், எல்லாம் நின்று போயிடும். இன்னைக்கு நீங்க எந்த பிரச்சனைக்கு நீங்க முகம் கொடுக்குறீங்க, எந்த சவாலுக்கு நீங்க முகம் கொடுக்குறீங்க, எந்தெந்த பயங்கரமான சூழ்நிலையில நீங்க கடந்து போகிறீங்க, இது என்னுடைய வாழ்க்கையை முடித்து விடுமோ, இது என்னுடைய வாழ்க்கையில தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குமோ, இதுக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா, ஒரு பரிகாரம் கிடைக்காதா, இதுல இருந்து நான் வெளியே வர முடியாதா அப்படின்னு நீங்க ஏங்கிக் கொண்டிருக்கலாம். நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லுகிறேன், தேவன் நினைத்தார் எல்லாம் நின்று போய். அதுல வசனம் சொல்லுகிறது 2வது வசனம், அப்படியே எல்லாம் நின்று போயிட்டு, இது வரையில மதகுகள் திறக்கப்பட்டிருந்த மதகுகள், ஊற்றுக்கண்கள் திறக்கப்பட்டிருக்கிற ஊற்றுக்கண்கள், தேவன் நினைத்தா எல்லாவற்றையும் நின்று போக முடியும். உங்களோட வாழ்க்கையில அங்க அங்க நடக்கிற சம்பவத்தை பாருங்க, வசனம் சொல்லுகிறது தேவன் ஒரு காற்றை அனுப்பினார். வசனம் சொல்லுகிறது பாருங்க, தேவன் என்ன செய்தாராம், ஒரு காற்றை அனுப்பினார். அந்த காற்று அந்த ஜலங்கள் எல்லாவற்றையும், அந்த காற்று எல்லாவற்றையும் நின்று போக செய்தது. தேவன் உங்களோட வாழ்க்கையிலும் ஒரு ஆசீர்வாதமான காற்றை ஊற்றுவார், ஒரு ஆசீர்வாதமான காற்று உங்களோட வாழ்க்கை படகுல, அல்லது நீங்க இருக்கிற ஸ்தலத்துல, நீங்க செய்கிற வேலை ஸ்தலத்துல, நீங்க பயணிக்கிற திருச்சபையில தேவன் ஒரு காற்றை வீசும் பொழுது அங்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் நின்று போகும், எல்லா கஷ்டங்களும் நின்று போகும், எல்லா தடைகளும் நின்று போகும், எல்லா காரியங்களும் உங்களை விட்டு விலகி போகும். வேதம் சொல்கிறது அவர் நினைக்கும், அவர் நினைத்தால் போதும் எல்லாம் நின்று. இதுவரை சீர் எழுப்பி வந்த காற்றுகளும் அலைகளும் தண்ணீர் வெள்ளங்களும் இப்போ என்ன நடந்ததான், எல்லாம் நின்று போக ஆரம்பித்தது. தேவன் நினைத்தார். அப்ப ஆண்டவரை நாம பார்த்து என்ன சொல்லணுமா, நெகேமியாவை போல ஆண்டவரே என்ன நினைத்தருளும் அப்படின்னு நாம சொல்லுவோமா இருந்தா, தேவன் அந்த எல்லா ஜலங்களையும் காற்றுகளையும் நின்று போக செய்வார். அதுக்கு பிறகு மூன்றாவதாக இன்னொரு சம்பவத்தை பாருங்க, வசனம் சொல்லுகிறது மூணாவது அதிகாரம் வசனத்தை பாருங்க, எட்டாவது அதிகாரம் மூணாவது வசனம், எட்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்துல இப்படி வாசிக்கிறோம். வசனம் சொல்லுகிறது, ஜலம் பூமியிலிருந்து நாளுக்கு நாள் வற்றி கொண்டே வந்தது. 150 நாளுக்கு பின்பு ஜலம் வடிந்தது. அதுக்கப்ப நீங்க வேதம் சொல்லுகிறது, நோவாவுக்கு ஒரு நல்ல செய்தி காலுக்கு வருது. என்ன அந்த நல்ல செய்தினா, ஜலம் படிப்படியா படிப்படியா வடிந்து கொண்டே வருகிறது. இந்த நாளில் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய நல்ல செய்தி, உங்களோட காதுகளுக்கு இதுவரை நீங்க கேட்டிருந்த செய்திகள் துக்கமான செய்திகளா இருக்கலாம், நீங்க கேட்டிருந்த செய்திகள் உங்களோட காதுகளுக்கு மிக கடினமான செய்திகளா இருக்கலாம். இந்த உலகத்துல நீங்க கேட்கிற செய்திகள் எல்லாம் பாருங்களேன், வசனம் சொல்லுகிறது அது எல்லாம் மோசமான செய்தி. ரேடியோ திறந்து பாருங்க, யூடியூப்ப திறந்து பாருங்க, எங்க பார்த்தாலும் அழிவுகள், துக்கங்கள், சண்டைகள், யுத்தங்கள், பிரச்சனைகள், இப்படிதான் நாம செய்திகளை கேட்கிறோம். ஆனால் இந்த நாளிலே நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஆலோசனை, தேவன் உங்களை நினைத்தால் உங்க காதுகளுக்கு நல்ல செய்திகள் வந்து கொண்டே இருக்கும். நீங்க நல்ல செய்திகளை கேட்பீங்க, மருத்துவரிடத்திலிருந்து உங்க நல்ல செய்திகளை கேட்பீங்க, நீங்க வேலை செய்யற இடத்துல இருந்து நல்ல செய்திகளை கேட்பீங்க, நீங்க போகிற திருச்சபையிலிருந்து நல்ல செய்திகளை கேட்பீங்க. வசனம் சொல்லுகிறது பாருங்க, நாளுக்கு நாள் ஜலம் வற்றி கொண்டே போகிறது அப்படிங்கிற செய்தி நோவாவுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை, பெரிய சந்தோஷத்தை கொண்டு வந்திருக்க கூடும். இதுவரையும் அங்கும் இங்கும் அலை அலைந்து அலைந்து போய் கொண்டிருக்கிற கப்பல் என்னவாக போய் முடியுமோ, எப்படி இந்த கப்பல் எங்க போய் மோதி செதறி விழுந்து நாமெல்லாம் அழிந்து போயிருமோ, எப்படியோ பல வகையான பயங்கள் நோவுக்குள்ள இருந்திருக்கலாம். ஆனா அவரோட காதுகளுக்கு இப்போ ஒரு நல்ல செய்தி வருகிறது. என்ன அந்த நல்ல செய்தி என்றால், ஜலம் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே போகிறது. நல்லா கவனிங்க, இந்த பகுதியில இருந்து இந்த நல்ல செய்தி எப்படி வசனம் சொல்லுகிறது, ரெண்டு பறவைகளை நோவா வெளியே விடுகிறார். முதலாவது காகத்தை விடுகிறார். காகம் போயிட்டு அந்த நல்ல செய்தியை கொண்டு வரல, அது என்ன செய்யலாம், போகிறதும் வருகிறதுமா போகிறதும் வருகிறதுமா அப்படியேதான் இருந்ததே ஒழிய ஒரு நல்ல செய்தியை காகம் கொண்டு வரல. ரெண்டாவதாக அந்த ஒரு புறாவை அந்த நோவா அனுப்பி பார்க்கிறான். வசனம் சொல்லுகிறது, புறா போய் ஒரு நல்ல ஒரு ஒலிவ இலையை தூக்கி கொண்டு வந்த நல்ல ஒரு செய்தி அது கொண்டு. நான் என்ன சொல்ல வருகிறேன்னா, இன்றைக்கும் தேவன் உங்களோட வாழ்க்கையில ஒரு நல்ல செய்தியை கொண்டு வருவார். அந்த புறா ஒரு ஒளி வேலையை கொண்டு வந்தது போல ஒரு நல்ல செய்தியை கொண்டு வருவார். உங்களோட பிரச்சனைகளுக்கு உங்களுடைய மருத்துவ தேவைக்கு மத்தியில ஆண்ட ஒரு நல்ல செய்தியை கொண்டு வரும். உங்களோட பிள்ளைகளை குறித்து நீங்க பயந்து நடுங்கி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர்களை குறித்த ஒரு நல்ல செய்தியை தேவன் கொண்டு வருவார். தேவன் நினைத்தால் போதும், தேவன் நினைத்தால் போதும், தேவன் நினைத்தால் உங்களோட வாழ்க்கையில நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும். இந்த நாளில நான் உங்களுக்கு ஒரு சவாலாக சொல்ல முடியும், ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்ல முடியும், ஒரு நல்ல செய்தி ஏதோ ஒரு ரேடியோ வழியாக உங்களை தேடி வரலாம், ஒரு பத்திரிகை வழியாக உங்களை தேடி வரலாம், ஒரு ஊழியக்காரன் வழியாக தேடி வரலாம், அல்லது ஒரு துண்டு பிரதி கூடாக உங்களை தேடி வரலாம். ஏதோ ஒரு வகையில தேவன் உங்களோட வாழ்க்கையில ஒரு நல்ல செய்தியை அனுப்பிவிடுவார். வசனம் சொல்லுகிறது, அவர்களுக்கு தேவன் ஒரு நல்ல செய்தியை கட்டளையிட்டார். வசனம் சொல்லுகிறது, தேவன் அவர்களை நினைத்தள்ளினார். அது மட்டுமல்ல, அடுத்ததாக இன்னொரு குறிப்பை நான் உங்களுக்கு சொல்ல முடியும் பாருங்க. வசனம் சொல்லுகிறது ஏழாவது வசனம், நோவாவனுடைய கலையிலிருந்து நம்ம பார்க்கிற இன்னொரு காரியம், 7:17 வசனம் சொல்லுகிறது பாருங்க, ஆதியாகமம் 7:17 வசனம், ஜல பிரயாணம் 40 நாள் பூமியின் மேல் உண்டான போது ஜலம் பெருகி பேலையை கிளம்ப பண்ணிட்டு அது பூமிக்கு மேல் மிதந்து பாருங்க, தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர். தேவன் நினைத்தால் எந்த தீமையும் அவன் நன்மையாக மாற்ற முடியும். தேவன் அந்த சாபங்களை கூட ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தேவன். இப்ப இந்த வசனம் பாருங்க, இந்த ஜலம் ஒரு கூட்ட ஜனத்துக்கு அது அழிவு. அந்த ஜலமானது அந்த நோவாவுடைய செய்தியை கேட்காம போன மக்களுக்கு அந்த ஜலம் நாளுக்கு நாள் ஜலம் பெருகி பெருகி வருகிற பொழுது அது அவர்களுக்கு ஒரு அழிவாகவே இருந்தது. ஆனா அதே ஜலம் வேதம் சொல்லுகிறது பேழையை கிளம்ப பண்ணிட்டு, தேவன் இதுவரையில பேதை அசையாம இருந்த பேலை இப்ப தண்ணி தரையில அமர்த்தப்பட்டிருந்த இந்த பேலை இப்ப தண்ணி என்ன செய்ததான், அந்த பேலையை கிளம்ப பண்ணிட்டு நோவா இல்ல, தேவன் அந்த பேலையை கிளம்ப பண்ணுகிறார். நான் என்ன சொல்ல வரேன்டா, அந்த ஜனங்கள் அந்த நோவாட சத்தத்தை கேளாம போன ஜனங்களுக்கு அது அழிவாக இருந்தது, அந்த ஜலம் அவர்களுக்கு ஒரு அழிவாக இருந்தது. ஆனா அதே நேரத்துல தேவ சத்தத்தை கேட்ட நோவாவும் அந்த குடும்பத்தினருக்கு அந்த அந்த ஜலம் அவங்களை அந்த இடத்துல இருந்து கிளம்ப பண்ணிட்டு. சில இடங்களில ஒரு பெரிய அழிவு வரப்போகுதுன்னா தேவன் அந்த இடத்துல இருந்து உங்களை கிளப்பி போடுவார், தேவன் அந்த இடத்துல உங்களை தூக்கி விடுவார், தேவன் அந்த இடத்துல இருந்து நீங்க இராதபடிக்கு அந்த இடத்துல உங்களை அப்புறப்படுத்தி போடுவார். நாம சில நேரம் நினைக்கலாம், என்ன தேவன் இந்த இடத்துல இருந்து நம்மளை தூக்கிட்டாரு, இந்த இடத்துல இருந்து நம்மளை மாற்ற பண்ணிட்டாரு. இல்லை இல்லை, அங்க ஏதோ ஒரு அழிவு வரப்போகுது, ஏதோ ஒரு தாக்கம் வரப்போகுது, ஏதோ ஒரு நஷ்டம் ஏற்பட போகிறது. அதுதான் தேவன் உங்களை என்ன செய்யறாரு, அவர் அந்த இடத்துல இருந்து உங்களை கிளம்ப பண்ணுகிறார், தூக்கி விடுகிறார். நமக்கு அது கஷ்டமா தெரியலாம், அது நமக்கு சில நேரம் நம்மளால புரிந்து கொள்ள முடியாமல் போகலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது அந்த பேலை கிளம்பினால்தான் அந்த ஜலத்தின் மேல அது மிதக்க முடியும். அல்லாது அது தரையிலே இருந்து கொண்டே இருந்தால் அந்த ஜலம் அந்த பேலையும் மூடி அழித்து விடும். ஆகவே தேவன் என்ன நினைக்கிறாருன்னா, அந்த ஆசீர்வாதம் அந்த அந்த தீமை அந்த மற்ற மக்களுக்கு தீமையாக இருந்த அந்த ஜலத்தை அந்த நோவாவுக்கு ஆசீர்வாதமாக மாற்றினார். உங்கள் சாபங்கள் கூட தேவன் நினைத்தால் ஆசீர்வாதமாக மாறும். உங்களுக்கு எதிராக நிற்கிற தீமைகள் கூட தேவன் நினைத்தால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும். அடுத்ததாக இன்னொரு குறிப்பு நான் உங்களுக்கு சொல்ல முடிகிறேன். பாருங்க, 9வது அதிகாரம், ஆதியாகமம் 9வது அதிகாரம் முதலாவது வசனம் இப்படி சொல்லுகிறது, பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்றார். வசனத்தை பாருங்க, பேலையில எத்தனை பேர் இருந்தாங்களாம். வசனத்தை பாருங்க, 13வது வசனம், 7வது அதிகாரம் 13வது வசனத்தை பாருங்க. பைபிள் வசனம் சொல்லுகிறது, அன்றைய தினமே நோவாவும் நோவாவின் குமாரராகிய சே கேமும் காமும் யாப்பேத்தும் அவனோடு கூட நோவாவின் மனைவியும் அவன் குமாரனுடைய மனைவியும் மூன்று மனைவிகளும் பேலைக்குள்ளே பிரவேசித்தார்கள். ஆகவே இந்த இடத்துல அந்த எண்ணிக்கையை பாருங்க, நோவாவும் அவரோட மனைவியும் மூன்று பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுடைய மனைவிமார் ஆக மொத்தம் 8 பேர் அந்த இடத்துல அவங்க என்ன செய்யறாங்களாம், அந்த பேலைக்குள்ள பிரவேசிக்கிறாங்க. நான் இதுல என்ன உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் என்று சொன்னால், வசனம் சொல்லுகிறது அப்படியா இருந்தால் நோவாவுக்கும் நோவாவோட பிள்ளைகளுக்கும் மூன்று பிள்ளைகளுக்கும் பிள்ளைகள் இல்லாம இருந்திருக்கிறாங்க. நல்லா நீங்க கவனிக்கணும், அவங்களுக்கு பிள்ளைகள் இல்லாம இருந்திருக்கிறாங்க. ஏன்னா அவங்க மனைவியும் அந்த மகன், மனைவியும் அந்த மகன், அப்படித்தான் நாம் அங்க வாசிக்கிறோம். ஆக நோவாவுடைய மனைவியும் நோவாவும் ரெண்டு பேரும், பிள்ளைகளுடைய மனைவியும் அங்க மூணு பேர், பிள்ளைகளுடைய மனைவியும் 6 பேர், ஆக மொத்தம் 8 பேர் அந்த பேலைக்குள்ள. அப்ப அங்க யாரு இல்லைன்னா பிள்ளைகள் இல்லை. இப்ப 9வது வசனத்தை பாருங்க, தேவன் நோவாவை அவனுடைய குடும்பத்தார நினைத்தருளினார். வசனம் சொல்லுகிறது இந்த இந்த 9வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, தேவன் நோவாவையும் அவனுடைய குமாரரையும் ஆசீர்வதித்து பழகி பெருகுங்கள் என்றார். தேசத்துல இந்த நோவா இந்த பேர் இந்த ஜலப்பிரயாணத்துக்கு பின்பு தேவன் இந்த நோவாவின் பிள்ளைகளை ஊடாக, நோவாவுடைய குடும்பத்தின் ஊடாக தேசத்துல மனுஷர்கள் பெருக ஆரம்பித்தார்கள். தேவன் நினைத்தால் பிள்ளைகள் இல்லைன்னு நீங்க கவலைப்படுறீங்களா? அதுக்காக நீங்க வேண்டிக் கொள்கிறீங்களா? அதுக்காக காத்திருக்கிறீங்களா? அதை ஒரு பெரிய காரியமாக நினைத்து கவலைப்பட்டு கண்ணீரோடு இருக்கிறீர்களா? நான் சொல்ல உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்ல முடியும். வேதம் சொல், தேவன் நினைத்தார், எது நடக்கல, எது வரல, எது கிடைக்கல, எது எனக்கு

0: தீர்க்க தரிசனமாக நாங்கள் சொல்லும். நீங்க பழகி பெருகுவீங்க, உலகம் உங்களை பார்த்து நீங்க அப்படியே தான் இருப்பீங்க. உங்களுக்கு ஒன்றும் வராது, ஒன்றும் நடக்காது, நீங்க அப்படியே தான் இருப்பீங்கன்னு உலகம் சொல்லும், மனிதர்கள் சொல்லுவார்கள். ஆனா வேதம் சொல்லுகிற தேவன் நினைத்தால் இந்த பூமியை நிரப்புகிற அளவுக்கு தேவன் உங்களை பழகி பெருக பண்ணுவார். ஆகவே இந்த நாளிலே நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு ஆசீர்வாதமான நல்ல செய்தி, நீங்க பழகுவீங்க பெருகுவீங்க. எந்த இடத்துல இருந்தால் திருச்சபையிலையா உங்களுடைய திருச்சபை பழகி பெருகும், நீங்க குடும்பத்திலேயா நீங்க பழகி பெருகுவீங்க, வேலை செய்யற ஸ்தலத்திலேயா நீங்க பழகி பெருகுவீங்க. ஏனென்றால் தேவன் நினைத்துட்டார்னா அதை எந்த மனுஷனாலும் தடுக்கவே முடியாது. ஆகவே இந்த நல்ல நாளிலும் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய 4-5 காரியங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. தேவன் நினைத்தார், சமத்தரையிலிருந்து சிகரத்துக்கு உங்களை உயர்த்துவார். தேவன் உங்களை நினைத்தார், எந்த ஜலத்தையும் எந்த ஊற்றுக்கண்களையும் நிறுத்தி போடுவார். தேவன் உங்களை நினைத்தார், தேவன் உங்களை நினைத்தால் வசனம் சொல்லுகிறது நல்ல செய்திகளை உங்களை காதுகளை கேட்பீங்க. தேவன் உங்களை நினைத்தால் நீங்க கிளம்ப பண்ணுவார். எந்த இடத்திலும் நீங்க ஆபத்து நிறைந்த இடத்துல இருக்கிறீங்க உங்களுக்கு தெரியாது, ஆனா தேவனுக்கு தெரியும். ஆகவே தேவன் அந்த ஆபத்து நிறைந்த இடத்துல நீங்களும் அழிந்து போய்விடக் கூடாதுங்கிறதுக்காக அந்த இடத்துல உங்களை கிளம்ப பண்ணுவார், தூக்கி விடுவார், வேற இடத்துக்கு உங்களை கொண்டு போய் விடுவார். 5வதாக வசனத்தில் இப்படி வாசிக்கிறான், அவர் உங்களை பழகி பெருக பண்ணி உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஒரு ஜெபம் செய்யலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீங்க பிள்ளைகளை உயர்த்த வேணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அரா மலைக்கு உயர்த்துங்க, ஆண்டவரே சிகரத்துக்கு உயர்த்துங்க, ஆண்டவரே சம தரையிலிருந்து ஆண்டவரே உயர்ந்த ஸ்தானத்துக்கு உங்களுடைய பிள்ளைகளை கொண்டு செல்லுங்கப்பா. எந்த காரியமா இருந்தாலும் ஆண்டவரே நீங்க நினைத்தால் போதும், நீங்க நினைச்சிட்டா போதும், எல்லாம் மாறும் ஐயா. நீங்க நினைச்சிட்டா போதும், அந்த ஒரு அற்புதம் நடக்கும். நீங்க நினைச்சிட்டா காரியம் வாய்க்கும். நீங்க நினைச்சிட்டா நடக்காதது கூட நடக்க ஆரம்பிச்சிடும். நீங்க நினைச்சிட்டா எங்களுக்கு பயம் இல்லை, கலக்கம் இல்லை, எல்லாம் சரியாக நேர்த்தியாக அழகாக நடக்கும். ஆண்டவரே, ஒரு கரத்துல எங்களை தாழ்த்துகிறோம், ஒரு சமூகத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்துல ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமே, ஆமேன். அருமையான வழிபாடு. இன்று எனக்கு பிடித்த வெளிப்பாடு, இந்த பானபத்திரக்காரன் மறந்துட்டான். மறக்கிறது நல்லது, மறந்தபடியாத்தான் அவனுக்கு பெரிய ஆசீர்வாதம் கிடைச்சது. இந்த பானபத்திரக்காரன் உடனே சொல்லியிருந்தான்டா, சின்னதான் கிடைச்சிருக்கும். நீங்க சொன்ன மாதிரி கர்த்தருடைய திட்டம். அப்ப இப்ப யோசிக்கேன், இன்னும் யாரும் மறந்தாலும் இப்ப கவலைப்படுறது இல்லை. ஒரு நாளை நாளை அருமையான செய்தி வாசர் ஆசுவமா இருந்தது, நல்ல விளக்கத்தை கொடுத்தீர்கள். உங்களை உங்களை முகம்பாக்கம் சிரிப்பார், சிரிச்சு கொண்டே நீங்கள் சொல்லியிருக்க மிகவும் ஆசுவமா இருக்கு. பாச கத்தருங்களை உங்கள் ஊழியங்களை நீங்கள் கையிட்டு செய்யும் சகல காரணம் தேவன் ஆசிரியப்பாராக. இது யூடியூப்ல அனுப்பி வைக்கிறது பாசம். ஆமே,
0: ஆமே, தேங்க்யூ,
1: யா வெல்கம். இதுவரை செய்து கொடுத்த பாஸ்டர் சாம்பல் ராஜ், பேட்டி ஸ்ரீலங்கா. நாங்கள் தொடர்ந்து பாச ஆஞ்சன் ராசனா இருக்க போறோம். பிரஸ் ரோட் பாச ஆஞ்சன் ராசனா.
2: ஓ, பிரேஸ் தி லார்ட் மகேந்திரன் ஐயா, பிரேஸ் தி லார்ட் நேயர்களே.
1: மணிக்கவனும் பாஸ்டர் அவரங்க ஒரு அவசரமா போக வேண்டிய வழியா தான் உங்களை நான் மாறி கொடுத்தேன். அப்படி
2: இட்ஸ் ஓகே பிரதர்,
1: ஓகே. என்ற ஊழியக்காரருக்கு ஊழியக்காரர்கள் சொல்லும்போது விளங்க வேணும், அவர் வேறு கூட்டத்துக்கு போக வேண்டியிருக்கிற அப்படினால தாங்களும் தகுந்த பாஸ்டர் இப்பொழுது உங்களை ஒப்பு கொடுக்குறது தேவையான நேரத்தை எடுத்து நீங்க வசனத்தை சொல்லுங்க, கேட்கிறோம். ஆமே, உங்களை ஒப்பு கொடுக்குறேன்னு வழி நடத்துங்க. ஆமே,
2: நாங்கள் இன்றைக்கு ஒரு நல்ல மெசேஜை கேட்டோம். அவர் தேவனங்களை நினைத்தருள வேண்டும். அவர் நினைக்காவிட்டால் எங்களுடைய வாழ்வு நெகட்டிவா தான் போகும். தேவன் எங்களோடு கூட இருக்க வேண்டும். ஒரு நல்ல மெசேஜை பாஸ்டர் தந்திருக்கிறார். நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த மெய்யான தேவன் தேவரங்களை நினைக்கும்படியாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி கொள்ள வேண்டும். எங்களில் இருக்கிற தவறுகள் குற்ற குறைகளை அந்த மெய்யான தேவனிடத்தில் மன்னிப்பை கேட்டு நோவாவை நினைந்தருள்ள தேவன் இப்படியா

இந்த ஊழியம் செய்த வேத அகமத்தில் பாடுகிற ஒவ்வொருவரையும் தேவன் நினைந்தருளினார். இந்த காலத்தில கடைசி காலத்தில ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் நிச்சயமாக தேவன் நினைந்தருளுவார். அவருக்கு பிரியமாக நாங்கள் ஒவ்வொருவரும் ஊழியம் செய்ய வேண்டும். அவருக்கு அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். இந்த ஊழியத்தை கடைசி நாட்களில அவருடைய சுவிசேஷத்தை விதைக்க வேண்டும். நாங்கள் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒளியானவர், எங்களை இருளிலே இருந்து ஒளி கலைத்த தேவன் தான் எங்களுடைய தேவன். நாங்கள் ஒன்று தீமோத்தேயு 6:16 பார்க்கும் பொழுது எங்களுடைய தேவன் ஒருவராய் சாவாமை உள்ளவர். எங்களுடைய தேவன் சாவாமை உள்ள தேவன், இயேசு சாவாமை உள்ள தேவன், பரிசுத்த ஆவியானவரும் எங்களுக்குள்ள இருந்து இம்மோர்டல், ஒரு மரணம் இல்லாதவர் தான் நாங்கள் ஆராதிக்கிற ஒன்றான மெய் தேவன். ஒரு சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், யாரும் அவரை நெருங்க முடியாது, அவரை காண முடியாது. ஆவியாக இருக்கிற தேவன் தான் எங்களுடைய தேவன். சேரக்கூடிய கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாயிருக்கிறவர். அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாவதாக. அவருக்குத்தான் அந்த ஒன்றான மெய் தேவனுக்கு, சாவாமை உள்ளவருக்கு, சேரக்கூடாத ஒளியில் உள்ள வாசமாக இருக்கிறவருக்கு காணக்கூடாதவர், யாரும் அந்த ஒளிக்குள்ள நெருங்க முடியாதவராக அவர் இருக்கிறார். எங்களுடைய தேவன் ஆவியாக இருக்கிறார், அன்பாக இருக்கிறார், எல்லாரையும் நேசிக்கிறார். பாருங்கள், இயேசுவும் அப்படித்தான், எல்லாரையும் அன்பு செய்கிறவராக, எல்லா மக்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவித்தவராக, அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், பழைய ஏற்பாட்டு காலத்துல பாவம் செய்யும் பொழுது ஒரு பலி செலுத்தப்பட வேண்டும், முடியாத பலியாக தொடர்ந்து செலுத்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் வாழுகிற உங்களுக்கும் எங்களுக்கும் அந்த அடிக்கப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டியாக இயேசு அந்த சிலுவையில ரத்தம் செஞ்சு மறித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட தெய்வம் அவர் ஒருவர் தான். அவர் தான் இந்த உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறார். இந்த உலகத்தை படைக்கும் பொழுது இயேசுவும் தேவனும் ஒன்றாக இருந்தவர்கள். ஆதியாக 1:26 நீங்கள் ஆழமாக வாசித்து பார்த்தீர்களாக இருந்தார், ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் அந்த இடத்துல இருந்திருக்கிறார்கள். லெட் அஸ் மேக் அவர் இமேஜ், நமது ரூபத்தின்படி நமது சாயலின்படியும் நாங்கள் மனுக்குலத்தை உருவாக்குவோமாக. பாருங்கள், இயேசுவும் எங்களுடைய ஒன்றான மெய்த்தேவன் ஒன்றாக இருந்து அந்த உலக படைப்பில ஒன்றாக இருந்திருக்கிறார்கள். நீங்கள் புரோவெர்ப்ஸ் நீதிமொழிகளிலே பார்க்கும் பொழுது, இந்த வானத்தை வட்டணிக்கையிலும் சமுத்திர எல்லைகளை அவர் சாபிக்கையிலும் இயேசுவும் செல்ல பிள்ளையாக தேவனோடு இருந்தவர் தான் இயேசு. பலர் அதை நன்றாக அறிந்து கொள்வதில்லை. தேவனும் இயேசுவும் கூட இருந்துதான் இந்த படைப்பை, இந்த உலகத்துல வானத்தையும் பூமியையும் சமுத்திரங்களையும் படைத்தவர். பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் படைப்பின் போது நீரின் மேல் அசைவாடி கொண்டிருந்தவர் தான் ஆவியானவராக இருக்கிறார். இப்படியான தேவன் முதல் முதலாக உண்டாக்கினது வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லி நாங்கள் வேதாகமத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தேவன் வெளிச்சத்தை உண்டாக்கினார். வெளிச்சம் எங்களுக்கு அவருடைய வார்த்தை வெளிச்சத்தை தருகிறதாக இருக்கிறது. நாங்கள் இருளில வாழுகிற வாழ்வு, அது பிசாசோடு இணைந்து வாழுகிற வாழ்வு, அது நரகத்துக்கு இழுத்து செல்கிற வாழ்வு, இன்னைக்கு மதங்களில காணப்படுகிற வாழ்வு, ஒரு
ஒரு இருளான வாழ்வு. இந்த இருளான வாழ்வில் இருந்துதான் இயேசு எங்களை பிரித்தெடுக்கிறார் ஒளியான ராஜ்யத்திற்கு, ஒளியான வாழ்வுக்கு. பாருங்கள், இயேசுதான் அந்த விளக்காக ஒளியாக இருக்க போகிறார். ஒரு மனிதன் இயேசுவிடத்தில் வரும் பொழுது, ரட்சிக்கப்படும் பொழுது, பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெறும் பொழுது, அவனுடைய அவனுக்குள்ளே இருந்த இருள் வெளியேறுகிறது, ஒளி வருகிறது. அதுதான் ரட்சிப்பு. பாருங்கள், ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வும் இயேசு அவனுடைய அவனுக்குள்ள வரும் பொழுது அவனுடைய இருளான பகுதி அகன்று போகிறது. அந்தகாரத்தில் இருந்து எங்களை ஆச்சரியமான ஒளி கலைத்தவர் தான் இயேசு. சங்கீதம் 27:1 கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பெலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? ஜீவனை தந்தவர் எங்களுடைய தேவன். அவர்தான் எங்களுடைய ஜீவனுக்கு பெலனை தந்து, இந்த ஜீவனுக்கு பின்பு நித்திய ஜீவனோடு வாழுகிற வாழ்வை அந்த ஒன்றான மெய்த்தேவன் எங்களுக்கு தருகிறார். யோவான் 17:3 நாங்கள் ஒன்றான மெய்த்தேவன், ஒரு தேவன் தான் மெய்யான தேவனாக இருக்கிறார். அன்றைக்கு மதங்களில் காணப்படுகிற தெய்வங்கள் எல்லாம் தண்டிக்கப்பட போகிற தெய்வங்கள் என்று எரேமியா 10:11 சொல்லுகிறது. பாருங்கள், அவர்களுடைய தேவன் ஒரு நாள் நீதி செய்கிற தேவனாக இருக்கிறார். இப்படியான தெய்வங்களை எல்லாம், அந்த தேவர்களை எல்லாம் ஒரு நாள் தண்டிக்கிற தேவனாக இருக்கிறார். அதற்காகத்தான் அவர் இந்த சுவிசேஷம் பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கு பிரசங்கிக்கப்பட வேண்டும். பாருங்கள், முடிவு வரும், முடிவு அதன் பின்புதான் முடிவு வரும். இந்த வார்த்தைகள் தான் என்றும் அழியாததாக இருக்கிறது. பாருங்கள், இந்த உலகத்துல உருவாக்கப்பட்ட எல்லாம் அழிந்து போகிறதாக இருக்கிறது. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், தேவனுடைய வார்த்தைகள் ஒருபோதும் ஒழிந்து போகாத வார்த்தைகள் தான் தேவனுடைய வார்த்தைகளாக இருக்கிறது. 2 கொரிந்தியர் 4:4 தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். பாருங்கள், இந்த பிரபஞ்சத்தின் தேவன் அவன் தான் விழுந்து போன தூதனாக, ஆதாம் ஏவாளை வஞ்சித்த தேவனாக, லூசிபரசும் அவனுடைய தூதர்களுமாக இந்த உலகத்தின் இப்பிரபஞ்சத்தின் தலைவனாக அவன் இருக்கிறான். இப்பிரபஞ்சத்தில மனிதர்களை குருடாக்குறவனாக. பாருங்கள், எங்களுடைய மூதாதையர்கள், பழைய மூதாதையர்கள் மதங்களை உருவாக்கினார்கள், சிலைகளை உருவாக்கி வணக்கங்களை. ஆரம்ப காலங்களில், ஆபிரகாமின் காலங்களில இருந்து இப்படியான விக்கிர ஆராதனை வணக்கங்கள் இருந்து, அதனாலதான் சில மனிதர்கள் தங்களுடைய மதம் ஆரம்ப காலத்தில் இருந்த மதம் என்று அவர்கள் பேசிக்கொள்ளுகிறார்கள். ஆனால் அது மதம் அல்ல. இப்படியான ஒரு மத வழிபாடுள்ள இடத்திலே இருந்துதான் ஆபிரகாமின் தகப்பன் இப்படியான விக்கிர ஆராதனை செய்கிறவன், வியாபாரம் செய்கிறவராக இருந்தான். ஆனால் அந்த ஒன்றான மெய்த்தேவன் ஆபிராமை பிரித்தெடுக்கிறான். பாருங்கள், ஆபிராமை பிரித்தெடுத்து ஒளியான தேசத்துக்கு, ஒரு ஆசீர்வாதமான தேசத்துக்கு, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு, குறைவுகள் இல்லாத தேசத்திற்கு, பள்ளத்தாக்கும் நீர் எப்பொழுதும் இருக்கிற தேசம். பாருங்கள், இப்படியான பச்சை பசேல் என்று இருக்கிற தேசம், மலைகளில் இருந்து தண்ணீர் தொடர்ந்து அந்த பிரதேசத்துக்கு வந்து கொண்டிருக்கிற தேசம், இரும்பு உருக்கி எடுக்கிற தேசம், அப்படியான மில்க் அண்ட் கனியுள்ள தேசம். பாருங்கள், இந்த திராட்சை குலைகள் எல்லாம் ஒரு 4 அடி உயரமான குலைகளாக அந்த தேச பார்த்தவர்கள், பாருங்கள், இப்படியாக இந்த தேசத்தை வேவு பார்த்து, பாருங்கள், இப்படியாக தேவன் ஈசாக்கு பிறப்பதற்கு முன்பாக ஆபிரகாமோடு பேசினார், உன்னுடைய ஜனங்கள் 400 வருடம் அடிமைத்தனத்தில் இருப்பார்கள். அவர்களை பாருங்கள், மோசே மூலமாக செங்கடலை பிளந்து ஜோர்தானை பின்னட வைத்து எரிகோ கோட்டையை நிகழ்த்தி அந்த அக்கஞாதி ஜோர்தானின் அக்கறையில் உள்ள அந்த மத வழிபாடு உள்ள மக்களை எல்லாம் பாருங்கள், தேவன் அவர்களுக்காக யுத்தம் பண்ணி கானான் தேசத்துக்கு அழைத்து சென்றார். பாருங்கள், அதுல உண்மை உத்தமமாக நாங்கள் எங்களுடைய மெய்யான தேவனை
தேவனங்களை நினைத்தருளும்படியாக நாங்கள் அவருக்கு பிரியமான காரியங்களை செய்யும் பொழுது தேவனங்களை நினைந்தருளுவார். தேவனங்களை நினைந்தருளினால் எங்களுக்கு எங்களுடைய வாழ்வு ஒரு வெற்றி உள்ள வாழ்வு, ஆசீர்வாதமான வாழ்வு, மற்றவர்களுக்கு இயேசுவை போல நற்கிரிகைகளை செய்கிற வாழ்வு வாழ்வுதான் எங்களுடைய வாழ்வாக மாறும். இதை நீங்கள் இழந்து விடக்கூடாது. யோசேப்போடு தேவன் கூட இருந்தார் பாருங்கள். அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான், உயர்த்தப்பட்டான். குடும்பத்தில் சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்டாலும் தேவனுடைய திட்டத்தின்படி அவன் வாழ்ந்ததன் நிமித்தம் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்ற ஒரு உணர்வோடு வாழ்ந்த பொழுது அவனுடைய வாழ்க்கை மாறினது. அத்தனை துன்பங்களிலே இருந்தும் அவன் உண்மை உத்தவமாக நடந்தது நிமித்தம் தேவன் அவனை உயர்த்தி அந்த பஞ்ச காலத்தில அத்தனை அத்தனை மக்களுக்கும், எகிப்து மக்கள், இஸ்ரவேல் மக்கள் எல்லாருக்கும் உணவு கொடுத்து பாருங்கள். இந்த பஞ்சத்தில தேவனுடைய ஞானம், எந்த பஞ்சம் வந்தாலும் தேவன் தான் இந்த உலகத்தில மழையை கொடுக்கிற தேவன், ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன், தேவைகளை சந்திக்கிற தேவன், அந்த ஒன்றான மெய்த்தேவன் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. எங்களை உருவாக்கின தேவன் பாருங்கள், 5 நாள் எங்களுக்கு தேவையான, மனுக்குலத்துக்கு தேவையான அத்தனை படைப்புகளை படைத்து, 6வது நாள் மனிதனை படைத்து, 7வது நாள் தேவனை மகிமைப்படுத்துகிற நாளாக, ஓய்வு நாளாக உருவாக்கின தேவன் அந்த ஒன்றான மெய்த்தேவன். இன்றைக்கு நாங்கள் அவருக்கு விரோதமாக சிலைகளாகவோ மதங்களாகவோ அவர்கள் தேவனை நாங்கள் உருவாக்க கூடாது. பாருங்கள், அவர் விக்கிற ஆராதனையில பிரியமில்லாத தேவன், அவர் எரிச்சல் உள்ள தேவனாக மாறுவார் விக்கிற ஆராதனை செய்யும் பொழுது. இதற்காகத்தான் ஆபிராமை பிரித்தெடுத்து அப்படியாக ஒரு மத வழிபாடு உள்ள இடத்துல இருந்து அந்த மெய்யான தேவனுடைய தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படிந்து நடந்து அவன் அவனுடைய சந்ததி கானான் தேசத்துக்கு போய் சேர்ந்ததை நாங்கள் வேதாகமத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். யோவான் 7:38 வேத வாக்கியம் சொல்லுகிறபடி இயேசுவிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். பாருங்கள், அபிஷேகம் இந்த உள்ளத்தில இருந்து எல்லா மக்களுக்கும் பரவும். இப்படித்தான் இந்த எவாஞ்சலிசத்துல நீங்கள் நன்கு ஜெபித்து துதித்து போகும் பொழுது அவங்களுடைய உள்ளத்தில இருந்து அந்த பரிசுத்த ஆவியானவர் எல்லா இடங்களிலேயும் அவர்களும் பரிசுத்தமாக ஒருமனப்பட்டவர்களாக நாங்கள் யூனிட்டியாக ஜபிக்கும் பொழுது துதிக்கும் பொழுது அவர் எல்லாரையும் நிரப்புகிறவராக இருக்கிறார். பாருங்கள், இந்த உலகத்தின் ஒளி இயேசு. யோவான் 3:19 ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும், இந்த ஒளிதான் இயேசுவானவர் இந்த உலகத்தில் வந்திருந்தும் மனுஷருடைய கிரிகைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணம். இருளை நீங்கள் தொடர்ந்து விரும்புவீர்களாக இருந்தால், தீமையை தொடர்ந்து விரும்புவீர்களாக இருந்தால், இயேசுவை விட்டு விடுவீர்களாக இருந்தால் ஆக்கினை தீர்ப்பு. அது பிசாசுக்குத்தான் தேவன் ஆக்கினை தீர்ப்பு கொடுத்து விட்டார். நரகத்தை உருவாக்குறது பிசாசுக்கு மட்டும்தான். மனுக்குலத்துக்காக தேவன் நரகத்தை உருவாக்கவில்லை. விழுந்து போன தேவ தூதர்களாக இருந்தவர்கள் லூசிபரசும் அவனுடைய தூதர்களும் விழுந்து போன தூதர்களுக்காக உருவாக்கப்பட்ட நரகம். அதுல மனிதர்கள் மனம் திரும்பி எங்களுடைய ஆத்துமாக்கள், எங்களுடைய ஆவி எல்லாம் தேவனுடையது. இந்த ஆத்துமா பிசாசினால பாவம் செய்து தேவனை விட்டு பிரிந்து போகக்கூடாது என்ற விருப்பத்தோடு தான் இயேசு இன்றைக்கு எங்களுக்கு ஒரு கடமையை தந்துவிட்டு போகிறார். சகல ஆதாமோவால் இழந்த அதிகாரத்தை மீண்டுமாக இயேசு தன்னுடைய உயிரை கொடுத்து சிலுவையில மரணத்தையும் மரணத்தின் அதிகாரியான சாத்தானையும் தன்னுடைய மரணத்தினால வெற்றி சிறந்து மீண்டும் அந்த அதிகாரத்தை எங்களிடத்துல தந்து விட்டு போயிருக்கிறார். ஒவ்வொரு அப்போஸ்தலர்கள் இன்றைக்கு இந்த கடைசி காலத்துல ஊழியம் செய்யற ஒவ்வொருவரிடத்திலையும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் புறப்பட்டு போய்
சகல ஜாதிகளை ஜீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினால் ஞானஸ்தானம் கொடுத்து நான் கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு போதியுங்கள். இப்படியாக அவருடைய வார்த்தையை நாங்கள் போதிக்கும் பொழுது அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிற இடத்துல தேவன் பரிசுத்த ஆவியானவர் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். வசனம் பரிசுத்த ஆவியினாலே எழுதப்பட்ட வசனம், அந்த வசனம் வாழ்வை மாற்றுகிறதாக இருக்கிறது. இருளில் உள்ள மக்கள், அடிமைத்தனத்தில் உள்ள மக்கள், பாவ அடிமைத்தனம், சாப அடிமைத்தனம், இப்படியான ஒவ்வொரு அடிமைத்தனத்திலே உள்ள மக்களையும் விடுதலை தருகிறது தான் எங்களுடைய இயேசு கிறிஸ்துவுடைய ஆவியானவராக இருக்கிறார். 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தரே ஆவியானவர் ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. பாருங்கள், நீங்கள் விடுதலை வேணுமாக இருந்தார், இந்த உலக விடுதலை அல்ல, இந்த இயேசு விடத்தில இருந்தான் விடுதலையை பெற்றுக் கொள்ள முடியும். உங்களுடைய வீடுல இருக்கிற பாவ பழக்கங்கள், சாப பழக்கங்கள், ஒவ்வொரு குடி பழக்கங்கள், இப்படியான இந்த அசுத்த ஆவிகள் அதிக அளவு தீமையான ஆவிகளை கொண்டிருக்கின்றன. எங்களுடைய தேவனுடைய ஆவி ஒரே ஒரு ஆவி, பரிசுத்த ஆவி, அது நன்மை செய்கிற ஆவி, அன்பின் ஆவிதான் எங்களுடைய ஆவி. தேவனை நேசிப்பது, பிறரை நேசிப்பது, எங்களுடைய தேவன் பரிசுத்தராக இருக்கிறார். நாங்கள் ஏசாயா 6:2 சேரா மீன்களும் கேரி மீன்களும் எப்பொழுதும் தேவனை துதித்து கொண்டிருக்கின்றன. ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். 24 மணி நேரமும் எங்களுடைய ஒன்றான மெய்த்தேவனை அந்த தூதர்கள் துதித்து கொண்டிருக்கிறார்கள். பரிசுத்தர் பரிசுத்தர், நீங்கள் உங்களுக்கு அவருடைய அபிஷேகத்தை பெற வேண்டுமாக இருந்தால் துதித்து பாருங்கள். அவர் பரிசுத்தார் பரிசுத்தார், ஹோலி ஹோலி ஹோலி. பரலோகத்தில் இப்படித்தான் இந்த தூதர்கள் துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்திலிருந்து நாங்கள் துதிக்கும் பொழுது தேவன் இறங்கி எங்களை நிரப்புகிறவராக இருக்கிறார். பாருங்கள், 1 பீட்டர் 12 பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் எங்களிடத்துல எங்களை இன்றைக்கு நிரப்பி இருக்கிறார். எங்களுடைய பெயர்களை அவருடைய லேம் புக்கில் எழுதி வைத்திருக்கிறார். பாருங்கள், இதுதான் நாங்கள் பரலோகத்துக்கான கடவுச்சீட்டாக சிட்டிசன்ஷிப்பை பரிசுத்தாவியை பெற்ற ஒவ்வொருவருக்கு தந்திருக்கிறார். நாங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 7:12 எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் கனமும் தோத்திரமும் வல்லமையும் பெலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. இறந்த காலம் முடிந்தது, நிகழ்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதிர்காலம் இயேசுடைய வருகை மட்டும், அதன் பின்பு நாங்கள் 1000 வருட ஆட்சி, அதன் பின்பு நித்திய காலமாக சதா காலத்தில நாங்கள் இயேசுவோடு வாழுகிற வாழ்வு. இந்த உலகத்துல நீங்கள் ஒரு மனிதன் வாழக்கூடிய வாழ்வு 80 ஒரு 100-120 ஆண்டுகள் வாழ முடியும். இந்த வாழ்வை நம்பி நீங்கள் இந்த 1000 வருட ஆட்சியில 10 ஜெனரேஷன் வாழுகிற வாழ்வு, ஒரு மனிதன் 100 வருடங்கள் வாழ்வனாக இருந்தால் 10 ஜெனரேஷன், 1000 வருடம் இந்த உலகத்துல நாங்கள் வாழ முடியும். அதன் பின்பு நித்திய நித்தியமாக இயேசு ராஜாவுடைய வாழ்வில வாழ முடியும். அதை நீங்கள் இழந்து விடக் கூடாது. மத்தேயு 5:14 சொல்லப்படுகிறது, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நாங்கள் இந்த கடைசி காலத்துல மறைந்திருக்க கூடாது, அவருடைய சுவிசேஷத்தை சொல்லி கொண்டு வர வேண்டும். பாருங்கள், அவர்கள் நரகத்துக்கு போகக்கூடாது என்ற ஒரு நோக்கத்தோடு அந்த முஸ்லீம் மகன், அந்த முகமதியர்கள், இந்த இந்து மக்கள், இப்படியாக அந்த நரகத்துல ஒரு வேதனை உள்ள இடம், போனால் திரும்பி வர முடியாத இடம், அந்த இடத்துக்கு போகக்கூடாது என்ற ஒரு உணர்வோடு அவர்களும் அந்த பரலோக ராஜ்யத்தை சுவைக்க வேண்டும். இயேசுவை அறிந்து கொள்ளும் பொழுது அவருடைய பரலோக சந்தோஷத்தை நாங்கள் ருசித்திருக்கிறோம். இந்த உலகத்துல அற்ப பாவங்களுக்கூடாக வருகிற அந்த பாவத்துக்கு பின்பு உங்களுக்கு நஷ்டம் வரும், பண நஷ்டம், கவலைகள், கண்ணீர்கள், துக்கங்கள் வரும். இந்த பரலோக சந்தோஷத்துல சமாதானம் வரும், அன்பு வரும், ஒரு நம்பிக்கை வரும். என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினால எல்லாம் செய்ய பலன் உண்டு என்ற ஒரு உணர்வு வரும்.
பாருங்கள், நாங்கள் ஹீரோவாக இருக்கிறோம். இயேசு எங்களுக்குள்ள வந்த பொழுது அவர் எங்களை ஹீரோவாக எங்களை மாற்றுகிறார். முடியாத காரியங்களை அவர் ஞானத்தை தந்து, புத்தியை தந்து, அறிவை தந்து அவர் எங்களை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். பாருங்கள், மத்தேயு 5:16 வசனத்தி விதமாக மனுஷர் உங்கள் நற்கிரிகைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது. எங்களுடைய நற்கிரிகையை மற்ற மக்கள் காண வேண்டும். அவர்கள் மதத்தில் வாழுகிற மக்கள் எங்கள் இயேசுவை போல இந்த கடைசி காலத்தில் எங்களை மாற்றும். இந்த இயேசு சொல்லிவிட்டு போயிருக்கிறார், என்ன விசுவாசிக்கிறவன் என்னை போன்ற காரியங்களை செய்வான், என்னிலும் பெரிதான காரியங்களை செய்வான். ஆண்டவரே, இந்த கடைசி கால ஊழியர்களை இப்படியாக ஒரு எழுப்புதலை உருவாக்குவதற்காக எங்கள் ஒவ்வொருவரை உம்மை போன்ற காரியங்களை, உம்மிலும் பெரிதான காரியங்களை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். யோவான் 8:12 வசனத்திலே இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். பாருங்கள், இயேசு உங்களிடத்துல வந்து விட்டால் உங்களுக்கு ஒரு ஜீவ ஒளியை தந்து உங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். நாங்கள் பிறக்கும் பொழுது தாயின் வயிற்றில பிசாசின் பிள்ளைகளாக பிறக்கிறோம். பாருங்கள், ஆதாம் ஏவாள் பிசாசே தேவனுக்கு விரோதமாக செயற்பட்டதன் நிமித்தம் தேவனுக்கு உபயோகம் பண்ணாமல் அவருடைய கட்டளையை மீறினபடியால் பிசாசுக்கு இடம் கொடுத்தது விட்டபடியால் பிசாசு பிள்ளைகளாக நாங்கள் பிறக்கிறோம், ஒரு இருளின் பிள்ளைகளாக பிறக்கிறோம். பாருங்கள், இயேசு விடத்துல இயேசுடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியை பெறும் பொழுது அந்த பிசாசின் ஆவிகள் எங்களுடைய தீமைகள் நாங்கள் அந்த அந்தகார இருள் எங்களுக்கு அகன்று ஆச்சரியமான ஒளி எங்களுக்குள்ள வந்து இயேசுவை போன்ற குணங்கள் எங்களுக்கு வருகின்றது. இதற்கு தான் இயேசு எங்களுக்கு வேண்டும். பாருங்கள், நாங்கள் பார்க்கும் பொழுது நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாகவும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனங்களாயும் இருக்கிறீர்கள். இப்படித்தான் எங்களை அழைத்திருக்கிற அவருடைய ராஜ்யத்தில கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, மரணம் இல்லை. இப்படியான ஒரு ராஜ்யத்தில நாங்கள் வாழப்போகிறோம். 1 யோவான் 1:5 சொல்லப்படுகிற தேவர் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேறு இருள் இல்லை. இருள் இல்லாத தேவன் தான் எங்களுடைய தேவன். சங்கீத 119:105 வசனத்திலேயும், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது. பாருங்கள், இருளையும் ஒளியையும் வைத்தால் இருள் ஒளிதான் அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. பாருங்கள், இருள் இருக்கிற இடத்துல வெளிச்சத்தை ஒரு லைட்டை போடும் பொழுது வெளிச்சம் வருகிறது, இருள் அதை பற்றி கொள்ள முடியவில்லை. பாருங்கள், இயேசுதான் அந்த ஒளி, ஒளிதான் இருள் பிசாசுக்கு ஒரு நரகத்துக்கு நரகத்தின் முடிவாக இருக்கிறது, இருளான தேசம். பாருங்கள், பிசாசு கண்களை குருடாக்கி வைத்திருப்பான். பாருங்கள், மன கண்களை அவன் குருடாக்குறவனாக இந்த இயேசு அறியாதபடி மனிதர்களுடைய இன்னைக்கு மதங்களில் வாழுகிற அத்தனை மனிதர்களுடைய கண்களை குருடாக்கி அந்த தோற்சுகளை போடுவார். மதத்தை விட்டு நீ போகாதே, நீ இயேசுவிடத்துல வருவதற்கு பிசாசானவன் என்ன தீமைகளை செய்ய முடியுமோ, அடிமைப்படுத்தி விட முடியுமோ, அடிமைத்தனங்களுக்கு கூடாக கண்களை குருடாக்கி அவன் இன்றைக்கு மதங்களுக்குள்ளேயே வச்சிருப்பான். மதங்களுக்குள்ள பிரிவினைகளை ஏற்படுத்துவான். திருடுவது, கொல்லுவது, அழிப்பது, பொய் சொல்லுவது, இது இப்படியான காரியங்களை மனிதர்களுக்கு தோற்சாக கொடுத்து அவன் ஒரு அழிப்பவனாக இருக்கிறான். திருடுறது, கொல்றது, அழிப்பது, இதற்குத்தான் இயேசு வேண்டும். இயேசு ஆதியாகமம் 1:4 தேவன் வெளிச்சம் வெளிச்சத்தை உண்டாக்கினார், வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார், வெளிச்சத்தை இருளை தேவன் வெவ்வேறாக பிரித்தார். பரலோகத்தில பாருங்கள், இராக்காலம் இல்லாத ராஜ்யம் இயேசுதான் ஒளியாக விளக்காக இருக்கிற ராஜ்யம், இரவில்லாத ராஜ்யம். இப்படியான ஒரு ராஜ்யத்துல திருடர்கள் இல்லை, பிசாசு இல்லை, அப்படியான ஒரு ராஜ்யத்துலதான் நாங்கள் வாழப்போகிறோம்.
நாங்கள் சங்கீதம் 27 அதிகாரம் 1 வசனத்திலேயும், கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பெலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? பாருங்கள், அவர் ஜீவனுடைய உயிரில பெலனை தருகிறவர் அவர் தான். பரிசுத்த ஆவியானவருடைய அன்பு எங்களை தைரியப்படுத்துகிற துன்பமோ துயரமோ நாசமோ சுமோ பட்டியமோ எதுவும் அவருடைய அன்பிலிருந்து பிரிக்க முடியாது. ஒரு ஊழியக்காரன் மரிக்கும் பொழுது கூட நாங்கள் எங்களுடைய தேவனிடத்தில் எங்களுடைய உயிரை விட்டுவிட வேண்டும். அவர் தன்னுடைய பலிபீடத்தில் எங்களை வைத்து எங்களை வாழ வைக்கிற தேவனாக இருக்கிறார். இப்படியான தேவனை நாங்கள் விட்டுவிடக் கூடாது. பாருங்கள், 1 ஜோவான் 1:7, அவர் ஒளி, இயேசு ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பாருங்கள், அவர் யாக்கோபு 1:17, நன்மையான எந்த கீவம் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்தில் இருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. பாருங்கள், இப்படியாக நன்மைகளை தருகிறவர் தான் இயேசு. ஒரு தீமை கூட ஒரு மனிதருக்கு செய்யாமல், பாருங்கள், ஒரு பாவம் கூட அவரும் செய்யாமல், மனிதர்களுக்கும் ஒற்று தீமை கூட செய்யாமல் வாழ்ந்து நன்மைகள் மட்டும் செய்தவரை சிலுவையில் ஆணி அடித்தார்கள் இந்த மக்கள். பாருங்களேன், அது பிசாசை வெற்றி கொள்வதற்காக. பிசாசு ஆதாம் ஏவாள் அதிகாரத்தை பிசாசிடத்துல கொடுத்து விட்டார். அந்த அதிகாரத்தை மீண்டுமாக தன்னுடைய சிலுவை மரணத்துக்கூடாக அந்த வாலிப வயதில மறித்து எங்களுக்கு அந்த அதிகாரத்தை மீண்டுமாக நாங்கள் பரலோகத்துக்கு போற பாதையை அவர் எங்களுக்காக உருவாக்கி விட்டு போகிறார். அந்த சிலுவை மரணத்துக்கூடாக அதற்காகத்தான் இந்த ஊழியத்தை செய்யும்படியாக எங்களை அழைத்திருக்கிறார். ஏசாயா 60 அதிகாரம் 1 வசனத்துல, எழும்பு பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. பாருங்கள், இப்படியாக யோவான் 12:35 இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியான். பாருங்கள், இன்றைக்கு மதங்களில வாழுகிற மக்கள் இருளில வாழுகிறார்கள். அவர்களுக்கு தாங்கள் போகிற இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். பாருங்கள், இதற்காகத்தான் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவரை பெற்று வேதாகமத்தை அனு தினமும் பரிசுத்த ஆவியானவரை பெற்று வாசிக்கும் பொழுதுதான் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தோடு நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த வேதாகமம் உங்களுக்கு ஒரு தேனாக இருக்கும், உங்களுக்கு ஒரு ஔஷதமாக இருக்கும், மருந்தாக இருக்கும். இதற்காக நீங்கள் பெற்ற இந்த நன்மைகளை இயேசு கிறிஸ்து விரும்புகிறார் மற்றவர்களுக்கும் நீங்கள் சொல்ல வேண்டும். இதைத்தான் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். உங்களுடைய தெரிந்தவர்கள், உறவினர்கள், இந்த காலத்துல இன்னும் கொஞ்ச காலம் நாங்கள் வாழுகிற வாழ்வு, கடைசி கால நிகழ்வுகள் நடக்கிறது, அந்த காலத்துல மக்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாரும் பரலோகம் பெற வேண்டும் என்ற விருப்பம் தான் இயேசு அவருடைய அதிகாரத்தோடு அவர் எப்படி எங்களுக்கு எப்படி சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி சொன்னாரோ, இந்த கடைசி காலத்துல வாழுகிற ஒவ்வொருவரும் அன்றைக்கு யோவான் ஸ்நானகன் அவருடைய வருகையை அறிவித்தான். நான் அந்த ஒளியல்ல, ஒளியை காண்பிக்கிறவராக நான் வந்தேன். அதே போல நாங்கள் அவருடைய வருகையை அறிவிக்கிறவர்களாக, வருகைக்கு மற்றவர்களை நாங்களும் ஆயத்தப்பட்டு மற்றவர்களை மாய்த்தப்பட நாங்கள் இந்த சுவிசேஷ விதையை விதைக்க வேண்டும் என்ற ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். இது

எங்கும் சுவிசே சவிதை தூவுவோம். உறங்காமல் நாமும் விரைந்தோடி எங்கும்

சோகமெங்கும் அதை தேடி அலைகின்றதே, பின் மாறி பொழிகின்றதே.

இறக்கமல்லாதவன், மக்கள் அழிந்து நரகத்தை போதிலும் விருப்பமல்லாதவன், அழிகின்ற கூட்டம் உன்னைத்தான் என்று எதிர்நோக்கி நிற்கின்றதே.

0: ഉറങ്ങാമൽ നാമും വിരന്തോടിയെങ്കും മുടിയ സുവിശേഷ വിധിയെ നാങ്കൾ ഉപയോഗത്തോടും പരിശുദ്ധത്തോടും ഉമ്മത് വഴിയിലെ നാങ്കളിന്റെ സുവിശേഷത്തെ അറിവിക്കങ്ങളുടെ ഒവ്വൊരുവർക്കും എന്നുകൂടിയ ജ്ഞാനത്തെ പുത്തിയ അറിവൈ തന്ന് മക്കൾ രക്ഷിപ്പിക്കാണ് അവരുടെ ഇരുദയങ്ങളോട് പേശുംപടിയാൽ നീ മതങ്ങളിലെ വാഴ്ന്ന് അവർ നരകത്തിന് പോകുന്നതും കൂടിയ ചിത്തമല്ല താമസിക്കാറുണ്ട് സ്വലങ്കപടി ജേസു വാഗ്ദത്തത്തെ കുറിച്ച് താമതമായി രാമൻ എല്ലോരും മനം തിരുമ്പ വേണ്ടുമെന്ന് ഒരു വിരുപ്പമുള്ള യേശു ക്രിസ്തുവേ ഇന്ന നേരത്തിൽ അവരുടെ ഉദവി ചെയ്യുമ്പടിയാ അറിയാമൽ പാപത്തിലെ വാഴുകിറാർകൾ പിശാചിൻ കണ്ണുകൾ കുരുടാക്കപ്പെട്ട് വാഴുകിറാർകൾ പ്രപഞ്ചത്തിൻ ദേവൻ അത് കണ്ണുകളെ നീ തുറന്നു വിടുമ്പടിയാക നീ ജാജാനെ കുറിച്ചിരിക്കുന്നു എന്ന മക്കളെല്ലാരും രക്ഷിക്കപ്പെട്ട് സുവിശേഷ വിധയെ കേട്ട് ഒവ്വൊരു മതങ്ങളിലെ വാഴുകിറ മക്കളും പാപത്തിലെ വാഴുകിറ മക്കളും ശാപത്തിലെ വാഴുകിറ മക്കളും ഒവ്വൊരുവരും വിട്ടുതലയെ പറ്റിക്കൊള്ളുവാൻ കത്തരെ ആവിയാനവർ ആവിയാനവർ എന്തുണ്ട് അങ്ങ് വിട്ടുതലയുണ്ട് ഇത് സുവിശേഷ വിധ ഇന്ന് ചങ്ങമ റെഡിയെ കൂടാതെ പോകുമ്പോഴത് അവരുടെ ഒരു വിട്ടുതല കിടപ്പതാക കത്തർ ആവിയാനവർ അവരുടെ വസനം സംഗീത 107:20 ഉടേ വസനത്തെ അന്നിപ്പി ജപിക്കുന്നവും പരിശുദ്ധ ആവിയാനവർ ഒവ്വൊരുവരെയും ഇറങ്ങി വിരാക ചന്ദലിന്റെ ഉള്ളങ്ങാൽ വരയ്ക്കും ഒവ്വൊരുവരെയും നിറപ്പി വിരാക ഒവ്വൊരുവരോടും ഇടപെട്ട് വീരാക അവരേ അവർ അറിയാമൻ ചെയ്ത പാവങ്ങൾ എല്ലാം ഉടേ രക്തത്തിനാലെ കഴുകി വിടുവാറുകളാക ദലീരത്തിലെ ജാതിയാർ രക്ഷ ഉമ്മ രക്ഷകരാക ഏറ്റിക്കൊള്ളുകിറാർകളോ അവർ ഒവ്വൊരുവരെയും ഉള്ളത്തുക്കൾ വീരാക പരിശുദ്ധാവിനാലെ നിറപ്പ് വീരാക അവരുടെ പേരുകളെയും ഉടേ ജീവ പുസ്തകത്തിൽ എഴുതി വീരാക അറിയാമൽ വാഴ്കിറാർകൾ ഇവർക്കാക ജപിക്കുന്ന ഒവ്വൊരുവരും ഒവ്വൊരുവരെയും നേരത്തിൽ നിറപ്പും പടിയാക കടിച്ച നാട്ടുകളിൽ ഞാൻ മാംസമാണ് ജാവർ മേലും എന്നെ ആവിയെ ഊറ്റുവേൻ അറിയേ അന്ത അന്ത ആവി ഇന്ന് നേരത്തിൽ ഊറ്റപ്പെട്ട് ഒവ്വൊരു നിലയ്ക്ക് കേട്ടുകൊണ്ടുള്ള ഒവ്വൊരുവരും നിറപ്പപ്പെട്ട് ഉമ്മിടത്തിൽ ഓടി വരുവാറുകളാക ഞാനേ വഴിയും സത്യവും ജീവനും വേറെ അന്റി ഒരുവരും പറഞ്ഞു പോകാതെ ഒവ്വൊരുവരെയും ഉള്ളത്ത് ഉള്ളത്ത് അത് കവലയില്ലാതെ കണ്ണീരില്ലാതെ ദുഃഖമില്ലാതെ മരണമേ ഇല്ലാതെ അത് രാജ്യത്തില് ഞങ്ങൾ ഒവ്വൊരുവരും സന്ധിക്ക ഉദവി ചെയ്യാക ഒവ്വൊരുവരും ഞങ്ങൾ നേരിക്ക് നേരാക റേഡിയോ കൂടാകെ കേട്ടുകൊണ്ടിരുന്ന് യേശു ഏറ്റുകൊണ്ട് ഒവ്വൊരുവരെയും പറലോകത്തില് സന്ധിക്ക ഉദവി ചെയ്യാക ഒവ്വൊരുവരെയും ആശീർവദിയും കൂടേരും വഴി നടത്തും യേശു ക്രിസ്തുവിൻ നാമത്തിൽ ഒരുവരെയും ആശീർവദിച്ച് ജപിക്കുന്നേൻ എന്നുടേ എഴുതിയത്തിലിരുന്ന് ആദ്യമായി ആശീർവദിച്ച് ജപിക്കുന്നേൻ എന്നുള്ള നല്ല പിതാവേ ആമേൻ ആമേൻ ആമേൻ.
1: ആമേൻ ആമേൻ ആമേൻ. നന്ദി പാസ്റ്റർ അർമ്മിയാന്റെ വാർത്തയെ മുഴുമാകെ ആശീർവദിത്തീർകൾ കത്തർക്ക് ഉള്ള കൂടെ ഇരുപ്പാറാക്ക അവർ കത്തർ ഉള്ളിലെ പോക്കിലും വരത്തിലും എങ്ങൾക്ക് നാങ്கள் ஆவலோடு காத்திருந்த വാർത്തയെ മുഴുമാക എങ്ങളെ ஆசீர்வதித்து எங்களை ஆசீர்வதித்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். நன்றி நன்றி நன்றி. ஒவ்வொரு வார்த்தையிலும் ஜீவன் உள்ளது. ஒவ்வொரு வார்த்தையும் அவருடைய பரிசுத்தமான ஆவியின் மூலமாக எங்களை அவர் தட்டி தட்டி எழுப்பி அவருக்குள்ள நாங்கள் மக்கள் இருந்து அவருடைய சித்தத்தின்படி செய்வதற்கு அழைத்த அழைப்பு நன்றி செலுத்தி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் ஆசீர்வதிக்கிறேன். கத்துடைய நாமத்தை உயர்த்தி உங்களையும் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிக்கிறோம். வானொலி சார்பாக ஆசீர்வதிக்கிறோம். வாழ்த்துறோம். நன்றி நன்றி பாஸ்டர். நன்றி. ஆமேன் ஆமேன். நன்றி மைந்தரையா.
2: க்ளோசிங் ப்ரேயர் எடுங்க. ஷார்ட் எடுங்க.
1: ஆமாண்ணா. நன்றி நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. இவ்வளவு நேரம் கூட கிருபையின் மூலமாக முடிசூற்றி ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆண்டவர்களே அப்பா நாங்கள் ஒவ்வொரு நிமிடமும் கூட கிருபையின் மூலமாக முடிசூற்றி நன்று அந்த வார்த்தையில் அப்பா அவ்வளவுக்காக எங்களை ஆசிர்வதித்தீங்க அப்பா. உங்களுடைய உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு தந்த கிருபைகளுக்கான நன்றி அப்பா. ஒவ்வொரு பாஸ்டர்ஸையும் சிஸ்டர்ஸும் பிரதர்ஸும் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே அவர்களையும் அவங்க குடும்பத்தாரோடையும் கூட இருங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சிஸ்டர் எஸ்தர் ரூபி கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. ஆமென் ஆண்டவரே. உங்களோட நாங்கள் உங்களோட நாமத்தின் மூலமா எதை கேட்டாலும் நீங்க எங்களுக்கு அதிகமா கொடுக்கற தகப்பனா இருக்கிறீங்க அப்பா. சிஸ்டர் இருந்ததுக்காக ஜபிக்கிற ஆண்டவரே, அவங்க கொடுத்த ஒரு வார்த்தையிலும் ஆண்டவரே ஒரு மனப்பட்டு ஜபிக்கிற ஜபத்துல ஜெயமன்று என்று கூறி ஆசீர்வதித்த கிருபைகளுக்கான நன்றி. அவங்க கூட இருங்க, அவங்களோட குடும்பத்தார இன்னும் ஆசீர்வதித்து போக்கிலும் வெறத்திலும் இருந்து அவங்களை வழிநடத்தும்படியாக ஜபிக்கிறேன். ஞானப்பிரசம் பாஸ்டருக்கான வருகிற ஆண்டவரே, அதிகாலை வேலை எங்களுக்கான வந்து இந்த டைமை ஒதுக்கி வந்து எங்களை ஆசீர்வதித்த கிருபைகளுக்கு நன்றி. அவங்களோட ஊழியத்துங்களோட கூட இருக்கும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி நன்றி பாஸ்டர் அன்றன் ராசன், நான் கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துறேன். பாஸ்டர் சாமுவேல் ராஜா கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. ஆமீனப்பா. உங்களோட பலிப்பீடத்துல எங்களை வைத்து நாங்கள் உங்களுக்கு மகிழ்ந்து உங்களுக்குல நாங்கள் இருந்து உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதற்கு இன்னும் அதிகமான புதிதான ஊழியக்காரர்கள் கொண்டு ஆசிர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். சிஸ்டர் கிரேஸ் ரஞ்சனுக்கான ஜபிக்கிறேன். அவங்க கொடுத்த வார்த்தையிலும் கவிதைகள் பாட்டுகள் எல்லாற்றிலும் ஆண்டவரே அப்பா உங்களோட துதி பாதைகளை பாட்டுகளை ஏற்றி உங்களை துதிக்க வைத்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி அவருடைய வார்த்தையின் மூலமாக எங்களை ஆசீர்வதித்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். சிஸ்டர் ரஞ்சினிக்கு வருகிற அவங்களோட குடும்பத்தை ஆசீர்வதிங்க. ஜப வேண்டுகளை எடுத்து எடுத்து வந்து உங்களோட நாமத்தை உயர்த்த கிருபைகளுக்காக நன்றி. எனக்கு மனவரை இவ்வளவு நேரம் மந்திரனையா கூட இருந்து என்ன கூட இருந்து அப்பா பொறுமையாக நாங்கள் நடத்தின கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். உங்களோட நாமத்தை மட்டுமே உயிர்த்த தந்த கிருபைகளுக்கு நன்றி. லெஸ்ட்ரி சிஸ்டர் ரீட்டா அப்பா மறைவியால இருக்கிற மறைவில் இருந்து செய்யற ஊழியர்களையும் ஆசீர்வதித்து இந்த சங்கமம் வானொலி எங்களுக்கு திறந்து தந்த மக்கா பிரதான அன்புக்கு நன்றி செலுத்தினவரே. நீரே ஜீவ தண்ணீர் எங்களுக்கு கொடுத்து ஒவ்வொரு தினமும் புதிதான வார்த்தையின் மூலமாக எங்களை ஆசீர்வதி வைத்த கிருபிகளுக்காக நன்றி செலுத்துறேன். நாம மட்டுமே மகிமைப்பட வேணும் என்று கூறி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபித்து கர்த்தருடைய நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு தந்த கிருபைக்கு நன்றி செலுத்தி நாமத்துக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசு நாமத்தின் மூலம் நன்றி. இயேசுவே நன்றி. ஆமேன் ஆமேன் ஐயா மகேந்திரையா.
2: நன்றி சிஸ்டர் டோலி. இன்றைய நாளை முடிய ஜெபத்திற்கு மிக ஆசமா இருந்தது. எல்லோரும் என் ஆத்மாவை சொல்லுவோமா? மைக் ஆன் பண்ணி சிஸ்டர் ரஜினி, மைக் ஆன் பண்ணுங்கடா சிஸ்டர் ரஜினி, மைக் ஓன் பண்ணுங்க. ஓகே, எல்லோரும் சொல்லுவோமா?
1: கத்தரே சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்மாவே கத்தரே சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென்
2: ஆமென். பிரைஸ் லார்ட் பிரதர். லெஸ் பிரதர் பிரைஸ் லார்ட்.
3: ஆமென் ஆமென் ஆமென் ஆமென். இதுவரை நேரமும் வழி நடத்திய சௌர மகேந்திரையா ஆறரை துவக்கம் இதுவரையும் வழி நடத்தினார். அதே போல சௌரி டாலி, சௌரி கிரேஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். மீதியாக இணைந்த ஒவ்வொரு ஊழியர்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக என்று கர்த்தருடைய கரத்திலே ஒப்புக்கொண்டு நாங்கள் நாளை காலை வேளையில் திரும்பமாக அபிஷேக ஆராதனையிலே எங்களுடன் இலங்கை மண்ணிலிருந்து யாழ்ப்பாண பகுதியிலே சுப்ரீண்டனாக இருக்கிற ஆலயங்களுக்கு சுப்ரீண்டனாக இருக்கிற பாஸ்டர் மதி பாலன் அவர்கள் தேவ செய்தி எடுத்து வருவார். அந்த வேளையில் இணையுங்கள். துதிகளோடு ஜபங்களோடு பாடல்களோடு இணைய போகிற நாளை காலை வேளையிலும் இணையுங்கள். கர்த்தர் பெரிதான காரியங்களை வழிநடத்துவார். உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள், அனுப்பி கொடுங்கள். அவர்கள் இணைந்து கேட்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வாராக. எல்லோருக்கும் திரும்பமாக நன்றிகளும் வாழ்த்துக்களையும் குறிக்கொண்டு காலை வழியில் திரும்பமாக சந்திப்போம். God bless you all. Amen.
4: God bless you all. என்ன நடந்ததுன்னு தெரியல, இந்த அன்மீட் பண்ண எல்லாமே இருந்தது. God bless you all.
3: ஆமீன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம் சிஸ்டர் ரஞ்சினியையும் சகோதரன் மகேந்திரன் ஐயா. இதுவரை நேரம் நடத்தினீர்கள். அதே வேளையிலே இணைந்து ஊழியங்களை செய்த ஒவ்வொருவரையும் சகோதரி டாலி அவர்கள் வழி நடத்தினார். அவருக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் குறிக்கொண்டு இந்த வேளையில் விடைபெறுகிறோம். God bless you all. Amen. Amen.
1: Amen. God bless you all.
2: God bless you sister Rita. God bless you Rajani. God bless you sister Dolly. God bless you all.
1: பொறுமையாடு வந்து கத்தர் உங்களுக்கு கொடுக்கிற கிருப பெருசு, அதுக்காக நன்றி செலுத்துறேன். ஒவ்வொரு நிமிடம் வந்து எங்களை ஆசீர்வதித்து அப்பா பயந்து கொடுத்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். நன்றி பிரதர் சிஸ்டர் ரீட்டா, நன்றி சிஸ்டர் ரஞ்சினி அலங்கோரமணி. God bless you all. Amen.
4: God bless you, Brother Mahindran. God bless you, Brother Leslie and Sister Rita. God bless you, Sister Dolly. God bless you all. Amen. Amen.
3: Amen. Amen. Amen.
5: Recording stopped.

தகுதியில்லாத நம்மிடத்திலும் அவர் காட்டுகிற பேர் அன்புதான் கிருபை. அவர் தமது கிருபையை நம்மை விட்டு தள்ளாத தேவன். கண்ணீரின் பாதையிலே நாம் நடந்து வந்த அந்த நாட்களிலே நம்மை தாங்கின அதே கிருபை இன்றும் நம்மை தாங்கும், வருகிற காலங்களிலும் நம்மை நிச்சயமாய் தாங்கும்.

0: வாருங்கள், ஒன்று சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். அவர் ஒருவரே பரிசுத்தம் உள்ள தேவன். எல்லாரும் ஜனம் கோத்திரம் அவரை உயர்த்தி
1: பாடுன்றாக கொடுங்க. பரலோக ராஜாவை வாழ்த்துவோம், இந்த பூமியில் பரலோகம்.
2: பத்தாம் அதிகாரத்திலே 45 வசனத்திலே இருந்து நாங்கள் வாசிக்கிற வேளையிலே நான் வாசிக்கின்றேன், பாருங்கள். இந்த வார்த்தை இந்த நாட்களை எப்படியாக சொல்லுதுன்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா? இருந்தால் வேதம் சொல்லுறது பாருங்கள். அவர்கள் பற்பல பாசைகளை பேசுகிறதை தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடு கூட இருந்து வந்த விருத்ததேசனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும் போது பரிசுத்தாவினோட வரம் புறஜாதிகள் மேல் பொழிந்திருப்பதை குறித்து இந்த நாட்களிலே பிரமித்தார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, அப்பொழுது பேதுரு நம்மை போல பரிசுத்தாவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாகலும் தண்ணீரை விலக்கலாகாது என்று சொல்லி இந்த நாட்கள் என்ன செய்தாராம்? கர்த்தருடைய நாமத்திலே ஞானஸ்நானம் கொடுத்தாராம் சொல்லி இன்றைக்கு பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளை பாருங்கள், அப்படி ஆனால் இந்த ஆவியானவருடைய அபிஷேகம் எப்படியாக பொழிகிறது என்று சொல்லி சொன்னா, இன்றைக்கு மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிற வார்த்தையின்படி பார்க்கிற வேளையிலே ஆவியானவர் இன்றைக்கு நமக்குள்ளே வருகிற வேளையிலே அங்கே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த ஆண்டவருடைய நீதியை நிறைவேற்ற வேண்டும். அருமையான பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாருங்கள் ஞானஸ்நானம் எடுத்ததை நீதியை நிறைவேற்றினதற்கு பின்பாக அங்கே சொல்லப்படுகிற சாட்சி என்னவென்று சொல்லி சொன்னால், இவர் என்னுடைய நேச குமாரன், இவர் மேல் பிரியமா இருக்கிறேன் என்று சர்வ வல்லமுள்ள பிதாவானவர் தன் குமாரனை குறித்து இந்த நாட்களை சாட்சி கொடுக்கிறதை பார்க்கிறோம். இது ஒரு உண்மையான சாட்சியாக அந்த நாட்கள் இருக்கிறது. ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிற காரியம், இந்த ஆவியிலே நிரப்பப்பட்டவர்களுக்கு தடையாயிருந்த காரியம் தேவனுடைய நீதி நிறைவேற்றப்படாமல் இந்த நாட்களில் இருந்ததை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அதனாலதான் பேதுரு சொல்லுகிறார் இவர்கள் கட்டாயம் ஞானஸ்தானம் எடுத்தே ஆக வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு அந்த ஞானஸ்தானத்தில் பாருங்கள் ஏனென்று சொன்னால் ஒரு குறைவாக அந்த இடத்துல இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இன்றைக்கு முதலாவதாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஞானஸ்தானம் என்றால் என்ன என்பதை.

உருவாக்கினது. பாருங்கள், ஆனால் இன்றைய பாருங்கள், அந்த காலகட்டத்திலே தான் அவர்கள் இந்த நாட்கள் என்ன செய்தார்கள், தெளிப்பு ஞானஸ்தானம் என்று சொல்லி காரியத்தை கொண்டு வந்தார். தெளிப்பு ஞானஸ்தானம் என்றால் ஒரு பிறந்த குழந்தை, அருமையான அன்பு பிள்ளைகளே, கிட்டத்தட்ட 2 மாசமோ 3 மாசமோ அந்த மாச கணக்கிலே பார்க்கிறவர்களே, அந்த பிள்ளைக்கு என்ன செய்வார்கள் சொன்னால், பெற்றோர்கள் கொண்டு போய் இந்த நாட்களிலே அவர்களுக்கு ஒரு, அதாவது தொட்டம்மா தொட்டையான்னு சொல்லுவார்கள் தமிழ்ல சொல்லுகிற காரியம், இன்னொரு பெற்றோரை இந்த நாட்களிலே அவர்களுக்கு அங்கே அவர்களை இந்த நாட்கள் என்ன செய்வார், அவருடைய கரத்திலே கொடுத்து அங்கே ஆலயத்தில் சுவாமி என்ன செய்வார்னு சொல்லி சொன்னால், அந்த சாம்பிராணியை காட்டி இந்த நாட்களிலே தண்ணீர்ல கையோட தண்ணீரை தெளி இந்த நாட்களில் என்ன செய்வார், அப்படியே ஞானஸ்தானம் கொடுத்து விட்டாச்சுன்னு சொல்லி இந்த நாட்கள், அது அவர்களுக்கு ஒரு திருப்தியா இருக்கு. மறுமையான கத்துடைய பிள்ளைகளே, அது அல்ல, என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தெளிப்பு ஞானத்தை குறித்து சொல்லவும் இல்லை, தெளிப்பு ஞானத்தை எடுத்ததும் அந்த இடத்திலே இல்லை. முழுக்கு ஞானஸ்தான் நாளைக்கு நமக்கு முக்கியமாக இருக்கிறது. ஏனென்றால் தெளிப்பு ஞானஸ்தினான் ஞானஸ்தானத்தின் மூலமாய் நம்முடைய அக்கிரமங்களோ நம்முடைய பாவங்களோ நம்முடைய காரியங்களோ மன்னிக்கப்படாது என்பதை நீங்கள் முதலாவது அறிந்திருக்க வேண்டும். இன்னைக்கு பழைய பாட்டு காலத்தில் உள்ள காரியத்தை பார்க்கிற வேளையிலே அவங்க நினைச்சாங்க, நான் என்ன பாவத்தை செய்தால், இன்றைக்கு யாரு தாவிதா இருக்கலாம் சாலமோனா இருக்கலாம், உடனே என்ன செய்கிறார்கள், கொம்பும் பிரிவும் அந்த இடத்திலே தேவனுடைய சமூகத்திலே பயிடுகிறார்கள். அருமையான கத்துடைய பிள்ளைகள், ஏனென்றால் அந்த நாட்களிலே பாருங்கள், பழைய ஏற்பாடுல கிட்டத்தட்ட, அதாவது சாலமோன் அப்படிப்பட்ட அந்த ராஜாக்களுடைய காலங்களில் பாருங்கள், அவர்கள் என்ன செய்வார்கள் சொல்லி சொன்னால், பலி இடுவதற்கு என்று இந்த நாட்களிலே ஒரு வகையான இந்த நாட்களிலே இந்த காளைகளை இந்த நாட்களிலே அதற்காக பயன்படுத்தி வருவார்கள். எப்படி என்று சொன்னால், அதற்கு அதாவது இளம் வயதிலிருந்து அந்த காளை கண்டுக்கு நல்ல ஆகாரத்தை கொடுத்து, அதாவது அந்த அந்த காளை எப்படியாக இருக்க வேண்டும், மற்ற பெண் மாடுகளோடு சேரக்கூடாதபடி அதுகளை தடையாக இந்த நாட்களை வைத்து இந்த நாட்களை தனியாக வளர்த்து அந்த காளை இந்த நாட்களில் எப்படியாக இருக்கும் என்று சொல்லி சொன்னால், மூர்க்கம் கொண்டதாக இந்த நாட்களில் இருக்கும் என்பதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறார். மன கத்துடைய பிள்ளைகள், பிரியம் என்று சொல்லி இந்த நாட்களில் அவர்கள் என்ன செய்வார்கள் சொன்னால், அதிலே திருப்தி அடைவார்கள். அருமையான கத்துடைய பிள்ளைகள், ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், நறுங்குண்ட அதாவது பலிகளை தேவன் அங்கே ஏற்றுக்கொள்வதில்லை. இதுதான் நாங்கள் பார்க்க வேண்டும். இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த காளையினுடைய அடிப்படையிலே பார்க்கிற வேளையிலே அவர் அங்கே நமக்காக அடிக்கப்பட்டார். ஆனால் அவர் வேதம் சொல்றது அவரை பழுதற்றவர் என்று சொல்லி சொல்லப்படுகிறது, மாசில்லாதவர் என்று சொல்லி சொல்லுவார். ஏன் என்று சொல்லி சொன்னால், ஆண்டவருடைய சரீரத்திலே எந்த விதமான காரியங்களும் இல்லை. அது மட்டுமல்ல, நீங்க அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அவர் அங்கே பலியிடப்படுகிற வேளையில நீங்க ரொம்ப கவனியுங்கள், சிலுவை மரணத்துக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுக்கிறார். சிலுவை மரணத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளே, இவர்கள் தான் ஆண்டவரை போட்டு அங்கே பலியாக இந்த நாட்கள் அந்த போர்ச்சவர்கள் இந்த மாறுநாளையும் அடித்து இந்த நாட்கள்ல எல்லா காரியத்தையும் செய்கிறார்கள். ஆனால் பாருங்கள், ஒரு சம்பவம் பாருங்கள், என்னவென்றால் கடைசியாக வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அந்த சிலுவையிலே மறித்தவர்கள் குறிப்பிட்ட நேரத்துக்கு பின்பாக அவர்களுடைய மூட்டு எலும்புகள் உடைக்கப்பட வேண்டும். ஏனென்றால் அவர் அந்த ஜீவன் போவாதாம், அந்த ஜீவன் போகாமல் இழுத்து கொண்டே இருக்கும். அப்படியானால் அந்த மூட்டு கால் மூட்டு எலும்புகள் கை மூட்டு எலும்புகளை உடைத்து விட்டார்கள் சொல்லி சொன்னால், உடனே என்ன நடக்கும் என்று சொல்லி சொன்னால், அவருடைய அந்த உயிர் இந்த நாட்களில் அப்படியே போகுவதற்கு இலகுவாக இந்த நாட்கள் இருக்குமா என்று சொல்லி பார்ப்போம். ஆனா அதே விதமாகத்தான் இன்றைக்கு பாருங்கள், அந்த போர்ச்சுவர்கள் ஆண்டவர் மறித்து விட்டாரோ என்று சொல்லி இந்த நாட்களை அங்கே பார்க்கிற வேளையிலே அவர்கள் அந்த மூட்டுகளை உடைக்கும்படியாக அந்த நாட்களை அந்த இடத்துல போட்டார். ஆனாலும் அவர்களுக்கு ஒரு சந்தேகம், மறிக்கவில்லை என்றதற்காகத்தான் கடைசியாக என்ன செய்தார்கள் சொன்னால், விழாவிலே அந்த ஈட்டியாலே குட்டினார்கள். அப்பொழுது என்ன வந்தது, ரத்தமும் தண்ணீரும் வந்தது என்று சொல்லி, ரத்தமும் தண்ணீரும் என்று சொல்லப்படுகிற காரியம் எதை குறிக்கிறோம் சொல்லி சொன்னால், ஒரு மனுஷன் மரித்து விட்டார் என்பதைத்தான் அந்த இடத்திலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. என்னடா தண்ணி பாருங்கள், இன்றைக்கு நம்முடைய கைகளிலே ஒரு கத்தியாலே வெட்டுப்பட்டது என்றால், அல்லது கால்களிலே அல்லது அவய சரீரத்திலே எந்த இடத்திலையும் விட்டுப்பட்டால் பாருங்கள், அந்த ஒரு குறிப்பிட்ட நேரம் அந்த ரத்தம் பாய்ந்து என்ன செய்யும் சொன்னால், அதற்கு பின்பாக ஒரு தண்ணீர் போல வந்து இந்த நாட்கள் அங்கே என்ன செய்யும் சொன்னால், அப்படியே அந்த இடத்துல நீக்கு ரத்தம் வராது. அது பைபிரின் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறது. அப்படி வகையான ஒரு திரவம் இந்த நாட்களை என்ன செய்யும் சொன்னால், ரத்தத்தை நிறுத்துவதற்காக இந்த நாட்களை நம்முடைய சரீரத்திலே இயங்கிக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அப்படியாக அந்த நாட்களை ஆண்டவரை இந்த நாட்களை அங்கே குத்தின வழியில விழாவிலே தண்ணீரும் ரத்தம் இந்த நாட்களை விழாவில் இருந்து வந்தது. ஆனால் வேதம் தெளிவாக சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது, அவருடைய எலும்புகள் ஒன்றும் உடைக்கப்படவில்லை. சங்கீதக்காரன் தெளிவாக கத்துடைய, ஏனென்றால் அவர் நம்முடைய பாவங்களுக்காக என்ன செய்தார் சொன்னால், அங்கே முள்முடியை ஏந்தினார். இரண்டாவதாக நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவருடைய முதுகிலே அந்த நாட்களில் உழுத நிலத்தை போல் அவர்கள் அங்கே பாருங்கள், மிலாகு என்று சொல்லப்படுகிற அதாவது ஈய குண்டுகள் வைத்த அந்த சவுக்கினாலே இந்த நாட்களை அடித்தார்களாம்.
அப்படியே வரும். அப்படி அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பொல்லாத வேதனையான காரியம் அருமையான அன்பு பிள்ளைகளை. அப்ப அந்த சூழ்நிலையில பாருங்கள் இந்த நாட்களை என்ன செய்வார்கள் சொல்லி சொன்னால், அப்படியாக ஜனங்களை மறிக்கும்படியாக காரியத்தை செய்வார்கள். ஆனால் இங்கே ஆண்டோட எலும்பு உடைக்கப்படவில்லை. அதனாலதான் இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அங்கே எப்படி என்று சொல்லி

சொன்னால் ஆண்டவருடைய சரீரம் எப்படியாக பலியிடப்பட்டதுன்னு சொன்னால் பிதாவுக்கு அங்கே இந்த நாட்கள் உகந்ததாக அந்த நாட்கள் அந்த இடத்துல சொன்னால் அந்த சரீரம் ரத்தம் சிந்தி இந்த நாட்கள் போகிறதை அங்கே காண்கிறோம். மரிமான கத்தோட பிள்ளைகளே அவரை குறித்து சொல்லப்படுகிறது, அவர் பழுதற்ற ஆட்டுக்குட்டி என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறதை பார்க்கும். இதைத்தான் இந்த காளை எருதுகளை குறித்து நான் சொல்லியிருந்தேன். பழுதற்ற காளை எருதுகளை கொண்டு வந்து இந்த நாட்கள் என்ன செய்வார்கள், அப்படியாக பலிவிடுவார். ஒரு முறை ஒரு காரியத்தை இந்த நாட்கள் சொல்லுகிறேன். அந்தமான் என்று சொல்லப்படுகிற அந்த தீவிலே ஒரு ஊழியம் இந்த நாட்களை நடந்து கொண்டிருந்தது. கிட்டத்தட்ட 1977-78 ஆண்டிலே அநேகர் இந்த நாட்களை அந்த இப்பொழுது பெரிய தடைகளை இந்த நாட்களை போட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த நாட்களை பார்க்கிறோம் இல்லையா, அதுல கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட எக்கச்சக்கமான தீவுகள் இருக்கிறது. அந்த அப்ப ஜனங்கள் இந்தியா தேசத்தில இருந்து குறிப்பாக அந்த ஒரு குறிப்பிட்ட தீவுகளுக்குள்ள அங்க முன்னாக இருக்கிற தீவுகளுக்குள்ள போய் அவர்களுக்கு ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்லுறது மட்டுமல்ல, அரிசி பொறிகளை இந்த நாட்களை அரிசியை பொறித்து இந்த நாட்களை பொறிகிறார். அதுக்கு பின்பாக ஒரு மனுஷனை பிடித்து இந்த நாட்களே அவனுக்கு பாசைகளை படிப்பித்து அவன் மூலமா இந்த நாட்களே அந்த இடத்துக்களை சென்று சுவிசேஷங்களை அறிவித்து ஆஸ்பத்திரிகளை கட்டிவித்து இப்படியாக காரியங்களை செய்து இந்த நாட்களை அந்த தீவை இந்த நாட்களை முன்னேற்றி கொண்டு வந்தார்கள். ஆனா இன்றைக்கும் அந்த பழங்குடி மக்கள் இன்னும் ஒரு தீவில இந்த நாட்களை இருக்கிறார்கள். அவர்கள் ஒருவரோடும் இந்த நாட்களே சேராதவர்கள். அந்த இடத்திலே இருக்கிற கொடுமையான அந்த இடம், அந்த தீவு பயங்கரமான கத்துட பிள்ளைகளே பின்னாம்பரிய நுழம்புகள் இந்த நாட்களில் இருக்குது. அனோபிளஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு வகையான நுழம்பு, பெரிய நுழம்பு. அந்த நுழம்பு கடித்தால் ஆள் சரி, அவ்வளவுதான் அந்த காரியம். அப்படியாக அந்த நுழம்புகள் இருக்கிற இடங்கள்ல தான் காட்டு, அதாவது விஷ செந்துக்கள் வாழுகிற இடங்கள்ல தான் அந்த தீவில தான் அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு கூட அந்த தீவைக்குள் போகிற வழியிலே அந்த இடத்தால கப்பல்கள் போனால் அவர்கள் கூட என்ன செய்வார்கள், ஈட்டியால் எறிவார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. ஆனால் அருகிலே இருந்த ஒரு சில தீவுகள் இந்த நாட்களை ஆண்டவரை ஏற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நாட்களில் 74-77 பெரிய உத்தியோகத்தில் இருந்தவர் அந்த ஊழியரை விட்டுவிட்டு இந்த நாட்களை கத்தருடைய ஊழியரை செய்யும்படியாக இந்த தீவுகளுக்கு அந்த நாட்களை கடந்து சென்றார்கள். ஆனால் சென்ற வழியிலே பாருங்கள், அவர் இந்த நாட்களை பாருங்கள், அங்கே இந்த நாட்களை அந்த காட்டுவாசி மக்களிடத்திலே போய் பிடிபட்டு கொண்டார். பிடிபட்டு கொண்டது நிமித்தம் அந்த அதிபதி என்ன செய்தார் என்று சொல்லி சொன்னால், அவருடைய காரியம் அவர் என்ன செய்தார் என்று சொல்லி சொன்னால், அவரை கொண்டு வந்த நாட்களில் அங்கே தன்னுடைய எஜமானத்திலே காண்பிக்கிற வேளையிலே அவர் இவரை அங்கே பலியிடும்படியாக, தங்களுடைய தேவதைக்கு பலியிடும்படியாக அந்த நாட்களை என்ன செய்தார்கள், எல்லாம் ஆயத்தப்படுத்தி ஆகிவிட்டது. உடனே அவருடைய தலையெல்லாம் மொட்டையடித்து காரியங்கள்லாம் செய்த நாட்களே பெரிய ஒரு அந்த பெரிய பாத்திரத்துல தண்ணியை வைத்து அவித்து இந்த நாட்களே குலைகளை எல்லாம் போட்டு அவரை கழுவி சுத்திகரித்து இப்படியான காரியத்தை கொண்டு வந்து அந்த பழிபுடத்த ஓல்டர்களை கொண்டு வந்து இந்த நாட்களை வைத்தார்கள். வைத்துவிட்டு அந்த சகோதரனை இந்த நாட்களை பாருங்கள், அவர்கள் கையினாலே தடவி அந்த எஜம் அதாவது தலைவர் வந்து இந்த நாட்களை என்ன செய்வார்னு சொன்னால், அப்படி ஒரு இலியால வந்து இந்த நாட்களை தடவி தடவி கையால் தடவி பார்ப்பார். பார்க்கிற வேளையிலே அவருடைய காலில் இந்த நாட்களிலே ஒரு காயம் இருந்த நிமித்தம் அவள் என்ன செய்தார்னு சொல்லி சொன்னால், இந்த பலி எங்களுடைய தேவனுக்கு இந்த நாட்களிலே எப்படி இல்லை, உகந்ததல்ல, எங்களோட தேவன் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று சொல்லி இந்த நாட்களை என்ன செய்தார்கள், நான் ஏன் சொல்லுகிறேன் சொல்லி சொன்னால் பாருங்கள், அந்த விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களாக இருந்தாலும் அவர்கள் அடிப்படையின்படித்தான் இன்றைக்கு இந்த நாட்களை நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு அந்த காரியங்கள் தெரியவில்லை. அருமையான கத்தொடப்பிள்ளை அவர்களுக்கு அந்த காரியங்களை அவர்களுக்கு விளக்கி சொல்வதற்கு ஒருவர் இல்லை. அருமையான தீவுகளுக்கு போகக்கூடாது எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இதே விதமாகத்தான் பாருங்கள், என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பழுதற்றவராய் பிதாவுக்கு அங்கே சுகந்த வாசனை கத்தர் எவ்வளவு கவனமாக நம்முடைய பலியை இந்த நாட்களே பார்ப்பார் என்பதை தான் நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டிலே அவர்கள் என்ன செய்தார்கள், எருதுகளை காளைகளை இந்த நாட்களே பலியிட்டார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே ஸ்தோத்திர பலியிடுகிறார்கள்.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி, இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

0: சொல்லியிருக்கிறீர்கள். ஏழாம் அதிகாரம். அப்பொழுது கிதியோனாகிய யெருபாகாலும் அவனோடு இருந்த ஜனங்கள் யாவரும் காலமே எழுந்து புறப்பட்டு ஆரோத் என்னும் நீரூற்றின் கிட்ட பாளையம் இறங்கினார்கள். மீதியானியரின் பாளையம் அவனுக்கு வடக்கே மோரே மேட்டிற்கு பின்னான பள்ளத்தாக்கிலே இருந்தது. அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானியரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்புக் கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியாயிருக்கிறார்கள், என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதற்கு இடமாகும். ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீலேயாத் மலைகளிலிருந்து விரைவாய் ஓடிப்போக கடவன் என்று நீ ஜனங்களின் செவிகள் கேட்க பிரசித்தப்படுத்து என்றார். அப்பொழுது ஜனத்தில் 21,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள், 10,000 பேர் மீதியாயிருந்தார்கள். கர்த்தர் கிதியோனை நோக்கி, ஜனங்கள் இன்னும் அதிகம், அவர்களை தண்ணீரண்டைக்கு இறங்கி போக பண்ணு, அங்கே அவர்களை பரீட்சித்து காட்டுவேன். உன்னோட கூட வரலாம் என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோட கூட வரக்கடவன், உன்னோட கூட வரலாகாது என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோட கூட வராதிருக்க கடவன் என்றார். அப்படியே அவன் ஜனங்களை தண்ணீரண்டைக்கு இறங்கி போக பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, தண்ணீரை ஒரு நாய் நக்கும் பிரகாரமாக அதை தன் நாவினாலே நக்குகிறவன் எவனோ அவனை தனியையும், குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குனிகிறவன் எவனோ அவனை தனியையும் நிறுத்து என்றார். தங்கள் கையால் அள்ளி தங்கள் வாய்க்கெடுத்து நக்கிக் கொண்டவர்களின் லக்கம் 300 பேர், மற்ற ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குனிந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நக்கி குடித்த இந்த 300 பேராலே நான் உங்களை ரட்சித்து மீதியானியரை உங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பேன், மற்ற ஜனங்கள் எல்லாரும் தங்கள் தங்கள் இடத்திற்கு போக கடவர்கள் என்றார். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் கையில் தின்பண்டங்களையும் எக்காலங்களையும் எடுத்துக்கொண்டார்கள். மற்ற இஸ்ரவேலர் எல்லாரையும் தங்கள் தங்கள் கூடாரங்களுக்கு அனுப்பிவிட்டு அந்த 300 பேரை மாத்திரம் வைத்துக் கொண்டான். மீதியானியரின் சேனை அவனுக்கு தாழ்விடமான பள்ளத்தாக்கில் இருந்தது. அன்று ராத்திரி கர்த்தர் அவனை நோக்கி, நீ எழுந்து அந்த சேனையின் இடத்துக்கு போ, அதை உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன், போக பயப்பட்டாயானால் முதல் நீயும் உன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனையினத்துக்கு போய் அங்கே என்ன பேசுகிறார்கள் என்று கேள், பின்பு சேனை இடத்துக்கு போக உன் கைகள் திடப்படும் என்றார். அப்படியே அவனும் அவன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனையின் முன்னணியிலே ஜாமம் காக்கிறவர்களின் இடமட்டும் போனார்கள். மீதியானியரும் அமலேக்கியரும் சகல கிழக்கத்தி புத்திரரும் வெட்டுக்கிளிகளைப் போல திரளாய் பள்ளத்தாக்கிலே படுத்து கிடந்தார்கள். அவர்களுடைய ஒட்டகங்களுக்கும் கணக்கில்லை, கடற்கரை மணலைப் போல திரளாயிருந்தது. கிதியோன் வந்தபோது ஒருவன் மற்றொருவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொன்னான், அதாவது, இதோ ஒரு சொப்பனத்தை கண்டேன், சுட்டிருந்த ஒரு வாற்கோதுமை அப்பம் மீதியானியரின் பாளையத்துக்கு உருண்டு வந்தது, அது கூடாரம் மட்டும் வந்தபோது அது விழத்தள்ளி கவிழ்த்து போட்டது, கூடாரம் விழுந்து கிடந்தது என்றான். அப்பொழுது மற்றவன், இது யோவாசின் குமாரனாகிய கிதியோன் என்னும் இஸ்ரவேலனுடைய பட்டயமே அல்லாமல் வேறல்ல, தேவன் மீதியானியரையும் இந்த சேனை அனைத்தையும் அவன் கையிலே ஒப்புக் கொடுத்தார் என்றான். கிதியோன் அந்த சொப்பனத்தையும் அதன் வியர்த்தியையும் கேட்டபோது அவன் பணிந்து கொண்டு இஸ்ரவேலின் பாளையத்திற்கு திரும்பி வந்து, எழுந்திருங்கள், கர்த்தர் மீதியானியரின் பாளையத்தை உங்கள் கைகளில் ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லி அந்த 300 பேரை 3 படையாக வகுத்து அவர்கள் ஒவ்வொருவன் கையிலும் ஒரு எக்காலத்தையும் வெறும் பானையையும் அந்த பானைக்குள் வைக்கும் தீவெட்டியையும் கொடுத்து அவர்களை நோக்கி, நான் செய்வதை பார்த்து அப்படியே நீங்களும் செய்யுங்கள், இதோ நான் பாளையத்தின் முன்னணியில் வந்திருக்கும் போது நான் எப்படி செய்கிறேனோ அப்படியே நீங்களும் செய்ய வேண்டும், நானும் என்னோட இருக்கும் சகலமான பேரும் எக்காலம் ஊதும் போது நீங்களும் பாளையத்தை சுற்றி எங்கும் எக்காலங்களை ஊதி கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்பீர்களாக என்று சொன்னான். நடு ஜாமத்தின் துவக்கத்தில் ஜாமக்காரரை மாற்றி வைத்த பின்பு கிதியோனும் அவனோடு இருந்த 100 பேரும் அந்த ஜாமத்தின் துவக்கத்திலே பாளையத்தின் முன்னணியில் வந்து எக்காலங்களை ஊதி தங்கள் கையில் இருந்த பானைகளை உடைத்தார்கள். மூன்று படைகளின் மனுஷரும் எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்து தீவட்டிகளை தங்கள் இடது கைகளிலும் ஊதும் எக்காலங்களை தங்கள் வலது கைகளிலும் பிடித்துக் கொண்டு கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையிலே நின்றார்கள். அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனார்கள். 300 பேரும் எக்காலங்களை ஊதுகையில் கர்த்தர் பாளையமெங்கும் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் ஓங்க பண்ணினார். சேனையானது சேரோத்தில் உள்ள பெத்சித்தா மட்டும் தாபோத்திற்கு சமீபமான ஆபேல் மெகோலாவின் எல்லை மட்டும் ஓடி போயிற்று. அப்பொழுது நப்தலி மனுஷரும் ஆசேர் மனுஷரும் மனாசேயின் சகல மனுஷருமாகிய இஸ்ரவேலர் கூடி வந்து மீதியானியரை பின்தொடர்ந்து போனார்கள். கிதியோன் எப்ராயும் மலைகள் எங்கும் ஆட்களை அனுப்பி மீதியானியருக்கு விரோதமாயிறங்கி பெத்தாபரா இருக்கும் யோர்தான் மட்டும் வந்து அவர்களுக்கு முந்தி துறைகளை கட்டிக்கொள்ளுங்கள் என்று சொல்லச் சொன்னான். அப்படியே எப்ராயின் மனுஷர் எல்லாரும் கூடி பெத்தாபரா இருக்கும் யோர்தான் மட்டும் வந்து துறைகளை கட்டிக்கொண்டு மீதியானியரின் இரண்டு அதிபதிகளாகிய ஓரேபையும் சேபையும் பிடித்து ஓரேபை ஓரேப் எனப்பட்ட கண்மலையிலும் சேபை சேப் எனப்பட்ட ஆலையிலும் கொன்று போட்டு மீதியானியரை துரத்தி ஓரேப் சேப் என்பவர்களின் தலைகளை யோர்தானுக்கு இக்கரையில் இருந்த கிதியோனிடம் நியாயாதிபதிகள் 8 அதிகாரம். அப்பொழுது எப்ராயிம் மனுஷர் அவனை நோக்கி, நீ மீதியானியர் மேல் யுத்தம் பண்ண போகிற போது எங்களை அழைப்பிக்கவில்லையே, இப்படி நீ எங்களுக்கு செய்தது என்ன என்று அவனுடைய பலத்த வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு அவன், நீங்கள் செய்ததற்கு நான் செய்தது எம்மாத்திரம், அபியேஸ்ரியரின் திராட்சப்பழத்தின் முழு அறுப்பை பார்க்கிலும் எப்ராயிமரின் மீதியான அறுப்பு அதிகம் அல்லவா? தேவன் உங்கள் கையிலே மீதியானியரின் அதிபதிகளாகிய ஓரேபையும் சேபையும் ஒப்புக் கொடுத்தாரே, நீங்கள் செய்ததிலும் நான் செய்யக்கூடியது எம்மாத்திரம் என்றான். இந்த வார்த்தையை அவன் சொன்னபோது அவன் மேலிருந்த அவர்களுடைய கோபம் ஆறிற்று. கிதியோன் யோர்தானுக்கு வந்தபோது அவனும் அவனோடு இருந்த 300 பேரும் அதை கடந்து போய் விடாய்த்திருந்தும் சத்ருவை பின்தொடர்ந்தார்கள். அவன் சுக்கோத்தின் மனுஷரை நோக்கி, என்னோடு இருக்கிற ஜனத்திற்கு சில அப்பங்களை கொடுங்கள், அவர்கள் விடாய்த்திருக்கிறார்கள், நான் மீதியானியரின் ராஜாக்களாகிய சேபாவையும் சல்முனாவையும் பின்தொடர்கிறேன் என்றான். அதற்கு சுக்கோத்தின் பிரபுக்கள், உன் சேனைக்கு நாங்கள் அப்பம் கொடுக்கிறதற்கு சேபா சல்முனா என்பவர்களின் கை உன் வசமாயிற்றோ என்றார்கள். அப்பொழுது கிதியோன் அவர்களை நோக்கி, கர்த்தர் சேபாவையும் சல்முனாவையும் என் கையில் ஒப்புக் கொடுக்கும் போது உங்கள் மாம்சத்தை வனாந்தரத்தின் முள்ளுகளாலும் நெரிஞ்சில்களாலும் கிழித்து விடுவேன் என்று சொல்லி அவ்விடம் விட்டு பெனுவேலுக்கு போய் அவ்வூராரிடத்தில் அந்தபடியே கேட்டான். சுக்கோத்தின் மனுஷர் பிரதியுத்தரமாக சொன்னபடியே பெனுவேலின் மனுஷரும் அவனுக்கு சொன்னார்கள். அப்பொழுது அவன் பெனுவேலின் மனுஷரை பார்த்து, நான் சமாதானத்தோட திரும்பி வரும்போது இந்த கோபுரத்தை இடித்து போடுவேன் என்றான். சேபாவும் சல்முனாவும் அவர்களோட கூட அவர்களுடைய சேனைகளும் ஏறக்குறைய 10,000 பேர் கர்கோரில் இருந்தார்கள். பட்டயம் உருவத்தக்க 120,000 பேர் விழுந்தபடியால் கிழக்கத்தியாரின் சகல சேனையிலும் இவர்கள் மாத்திரம் மீந்திருந்தார்கள். கிதியோன் கூடாரங்களிலே குடியிருக்கிறவர்கள் வழியாய் நோபாகுக்கும் யொகிபேயாவுக்கும் கிழக்கே போய் அந்த சேனை பயமில்லை என்றிருந்தபோது அதை முறிய அடித்தான். சேபாவும் சல்முனாவும் ஓடிப்போனார்கள். அவனோ அவர்களை தொடர்ந்து சேபா சல்முனா என்னும் மீதியானியரின் 2 ராஜாக்களையும் பிடித்து சேனை முழுவதையும் கலங்கடித்தான். யோவாசின் குமாரனாகிய கிதியோன் யுத்தம் பண்ணி சூரியன் உதிக்கும் முன்னே திரும்பி வந்தபோது சுக்கோத்தின் மனுஷரில் ஒரு வாலிபனை பிடித்து அவனிடத்தில் விசாரித்தான். அவன் சுக்கோத்தின் பிரபுக்களும் அதன் மூப்பருமாகிய 77 மனுஷரின் பெயரை அவனுக்கு எழுதி கொடுத்தான். அவன் சுக்கோத்து ஊராரிடத்தில் வந்து, இதோ விடாய்த்திருக்கிற உன் மனுஷருக்கு நாங்கள் அப்பம் கொடுக்கிறதற்கு சேபா சல்முனா என்பவர்களின் கை உன் கைவசமாயிற்றோ என்று நீங்கள் என்னை நிந்தித்து சொன்ன சேபாவும் சல்முனாவும் இங்கே இருக்கிறார்கள் என்று சொல்லி பட்டணத்தின் மூப்பரை பிடித்து வனாந்தரத்தின் முள்ளுகளையும் நெருஞ்சில்களையும் கொண்டு வந்து அவைகளால் சுக்கோத்தின் மனுஷருக்கு புத்தி வர பண்ணி பெனுவேலின் கோபுரத்தை இடித்து அவ்வூர் மனுஷரையும் கொன்று போட்டான். பின்பு அவன் சேபாவையும் சல்முனாவையும் நோக்கி, நீங்கள் தாபோரிலே கொன்று போட்ட அந்த மனுஷர் எப்படிப்பட்டவர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், நீர் எப்படிப்பட்டவரோ அவர்களும் அப்படிப்பட்டவர்களே, ஒவ்வொருவனும் பார்வைக்கு ராஜகுமாரனை போலிருந்தான் என்றார்கள். அப்பொழுது அவன், அவர்கள் என் சகோதரரும் என் தாயின் பிள்ளைகளுமாயிருந்தார்கள், அவர்களை உயிரோடே வைத்திருந்தீர்களானால் உங்களை கொல்லாதிருப்பேன் என்று கர்த்தரின் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லி தன் மூத்த குமாரனாகிய எத்தேரை நோக்கி, நீ எழுந்து இவர்களை வெட்டி போடு என்றான். அந்த வாலிபன் இளைஞனானபடியால் பயந்து தன் பட்டயத்தை உருவாதிருந்தான். அப்பொழுது சேபாவும் சல்முனாவும், நீரே எழுந்து எங்கள் மேல் விழும், மனுஷன் எப்படியோ அப்படியே அவன் பலனும் இருக்கும் என்றார்கள். கிதியோன் எழுந்து சேபாவையும் சல்முனாவையும் கொன்று போட்டு அவர்கள் ஒட்டகங்களின் கழுத்துகளில் இருந்த சாந்து காரைகளை எடுத்துக்கொண்டான். அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர் கிதியோனை நோக்கி, நீர் எங்களை மீதியானியர் கைக்கு நீங்களாக்கிவிட்டபடியினால் நீரும் உம்முடைய குமாரனும் உம்முடைய குமாரனின் குமாரனும் எங்களை ஆளக்கடவீர்கள் என்றார்கள். அதற்கு கிதியோன், நான் உங்களை ஆளமாட்டேன், என் குமாரனும் உங்களை ஆளமாட்டான், கர்த்தரே உங்களை ஆளுவாரா என்றான். பின்பு கிதியோன் அவர்களை நோக்கி, உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன், நீங்கள் அவரவர் கொள்ளையிட்ட கடுக்கன்களை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். அவர்கள் இஸ்மவேலராய் இருந்தபடியினால் அவர்களிடத்திலே பொன் கடுக்கன்கள் இருந்தது. இஸ்ரவேலர் சந்தோஷமாய் கொடுப்போம் என்று சொல்லி ஒரு வஸ்திரத்தை விரித்து அவரவர் கொள்ளையிட்ட கடுக்கன்களை அதிலே போட்டார்கள். பிறை சிந்தாக்குகளும் ஆரங்களும் மீதியானியரின் ராஜாக்கள் போர்த்து கொண்டிருந்த இரத்தாம்பரங்களும் அவர்களுடைய ஒட்டகங்களின் கழுத்துகளில் இருந்த சரப்பணிகளும் அல்லாமல் அவன் கேட்டு வாங்கின பொன் கடுக்கண்களின் நிறை 1700 பொன் சேக்கலின் நிறையாயிருந்தது. அதனால் கிதியோன் ஒரு ஏபோத்தை உண்டாக்கி அதை தன் ஊரான ஒப்ராவிலே வைத்தான். இஸ்ரவேலர் எல்லாரும் அதை பின்பற்றி சோரம் போனார்கள். அது கிதியோனுக்கும் அவன் வீட்டாருக்கும் கண்ணியாயிற்று. இந்த பிரகாரம் மீதியானியர் திரும்ப தலையெடுக்க கூடாதபடிக்கு இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டார்கள். தேசமானது கிதியோனின் நாட்களில் 40 வருஷம் அமைதலாயிருந்தது. யோவாசின் குமாரனாகிய யெருபாகால் போய் தன் வீட்டிலே வாசமாயிருந்தான். கிதியோனுக்கு அநேகம் ஸ்திரீகள் இருந்தார்கள். அவனுடைய கற்ப பிறப்பான குமாரர் 70 பேர். சீகேமில் இருந்த அவனுடைய மறுமனையாட்டியும் அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அவனுக்கு அபிமெலேக்கு என்று பெயரிட்டான். பின்பு யோவாசின் குமாரனாகிய கிதியோன் நல்ல விருத்தாப்பியத்திலே மரித்து ஒப்ராவிலே தன் தகப்பனாகிய யோவாஸ் என்னும் அபியேசிரியனுடைய கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டான். கிதியோன் மறித்த பின் இஸ்ரவேல் புத்திரரும் திரும்பவும் பாகால்களை பின்பற்றி சோரம் போய் பாகால் பேரீத்தை தங்களுக்கு தேவனாக வைத்துக் கொண்டார்கள். இஸ்ரவேல் புத்திரர் தங்களை சுற்றிலும் இருந்த தங்கள் எல்லா சத்துருக்களின் கையினின்றும் தங்களை ரட்சித்த தங்கள் தேவனாகிய கர்த்தரை நினையாமலும் கிதியோன் என்னும் எருபாகால் இஸ்ரவேலுக்கு செய்த சகல நன்மைக்கு தக்க தயவை அவன் வீட்டார்.
1: ஏசாயா 34 அதிகாரம். ஜாதிகளே, கேட்கிறதற்கு கிட்டிவாருங்கள், ஜனங்களே கவனியுங்கள், பூமியும் அதன் நிறைவும் பூச்சக்கரமும் அதில் உற்பத்தியான யாவும் கேட்க கடவுது. சகல ஜாதிகளின் மேலும் கர்த்தருடைய கடுங்கோபம், அவைகளுடைய சகல சேனைகளின் மேலும் அவருடைய உக்கிரமும் மூழுகிறது. அவர்களை சங்காரத்துக்கு நியமித்து கொலைக்கு ஒப்பு கொடுக்கிறார். அவர்களிலே கொலை செய்யப்பட்டவர்கள் வெளியே எரியுண்டு கிடப்பார்கள். அவர்களுடைய பிரேதங்கள் நாற்றம் எடுக்கும், அவர்களுடைய இரத்தத்தினாலே மலைகளும் கரைந்து போகும், வானத்தின் சர்வ சேனையும் கரைந்து, வானங்கள் புஸ்தக சுருளை போல் சுருட்டப்பட்டு அவைகளின் சர்வ சேனையும் திராட்சை செடியின் இலைகள் உதிர்கிறது போலவும் அத்தி மரத்தின் காய்கள் உதிர்கிறது போலவும் உதிர்ந்து விழும். வானங்களில் என் பட்டயம் வெறி கொண்டது. இதோ ஏதோமின் மேலும் நான் சங்காரத்துக்கு நியமித்த ஜனத்தின் மேலும் அது நியாயம் செய்ய இறங்கும். போசராவிலே கர்த்தருக்கு ஒரு யாகமும் ஏதோ தேசத்திலே மகா சங்காரமும் உண்டு. கர்த்தருடைய பட்டயம் இரத்தத்தால் திருப்தியாகி மினத்தினால் பூரிக்கின்றது. ஆட்டுக்குட்டிகள் கடாக்களுடைய இரத்தத்தினாலும் ஆட்டுக்கடாக்களுடைய குண்டி காய்களின் கொழுப்பினாலும் திருப்தியாகும். அவைகளோட காண்டாமிருகங்களும் ரிஷபங்களோட காளைகளும் வந்து மடியும். அவர்கள் தேசம் இரத்த வெறி கொண்டு அவர்கள் மண் நினத்தினால் கொளுத்து போகும். அது கர்த்தர் பழிவாங்கும் நாள். சியோனுடைய வழக்கின் நிமித்தம் பதிலளிக்கும் வருஷம். அதன் ஆறுகள் பிசினாகவும் அதன் மண் கந்தகமாகவும் மாறி அதன் நிலம் எரிகிற கீழாய்ப்போம். இரவும் பகலும் அது அவியாது. அதன் புகை எந்தெந்தைக்கும் எழும்பும். தலைமுறை தலைமுறையாக அது பாழாயிருக்கும். சதா காலம் சதா காலமாக அதை ஒருவரும் கடந்து போவதில்லை. நாரையும் முள்ளம்பன்றியும் அதை சுதந்தரிக்கும். ஆந்தையும் காக்கையும் அதிலே குடியிருக்கும். அதன் மேல் வெட்ட வெளியின் நூலையும் வெறுமையின் தூக்கையும் பிடிப்பார். ராஜபாரம் பண்ண அதன் மேல் மக்களை அழைத்தால் அங்கே அவர்களில் ஒருவரும் இறார்கள். அதன் பிரபுக்கள் அனைவரும் இல்லாமற் போவார்கள். அதன் அரமனைகளில் முச்செடிகளும் அதன் கோட்டைகளில் காஞ்சொடிகளும் முட்பூண்டுகளும் முளைக்கும். அது வலு சர்ப்பங்களின் தாவரமும் கோட்டான்களின் மாளிகையுமாயிருக்கும். அங்கே காட்டு மிருகங்களும் ஓரிகளும் ஒன்றை ஒன்று சந்தித்து காட்டாட்டை காட்டாடு கூப்பிடும். அங்கே சாக்குருவிகளும் தங்கி இழைப்பாறும் இடத்தை கண்டடையும். அங்கே வல்லூரும் கூடுகட்டி முட்டையிட்டு குஞ்சு பொறித்து அவைகளை தன் நிழலிலே கூட்டிக் கொள்ளும். அங்கே கூலிகளும் ஜோடு ஜோடாக சேரும். கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள். இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடில்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். அவரே அவைகளுக்கு சீட்டு போட்டார். அவருடைய கையே அதை அவைகளுக்கு அளவு நூலால் பகிர்ந்து கொடுத்தது. அவைகள் எந்தைக்கும் அதை சுதந்தரித்து தலைமுறை தலை. யாக்கோபு 5 அதிகாரம். ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம் அலறி அழுங்கள். உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போயின. உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்தது. அவைகளில் உள்ள துரு உங்களுக்கு விரோதமாக சாட்சியாயிருந்து அக்னியைப் போல உங்கள் மாம்சத்தை தின்னும் கடைசி நாளிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள். இதோ உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரல் இடுகிறது. அறுத்தவர்களுடைய கூக்குரல் சேனைகளுடைய கர்த்தரின் செவிகளில் பட்டது. பூமியிலே நீங்கள் சம்பிரமமாய் வாழ்ந்து சுகபோகத்தில் உழந்தீர்கள். கொழுத்தவைகளை அடிக்கும் நாளில் நடக்கிறது போல உங்கள் இருதயங்களை போஷித்தீர்கள். நீதிமானை நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து கொலை செய்தீர்கள். அவன் உங்களோட எதிர்த்து நிற்கவில்லை. இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோட காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறதே. சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசப்படியில் நிற்கிறார். என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுதலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். இதோ பொறுமையாயிருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. விசேஷமாய் என் சகோதரரே, வானத்தின் பேரிலாவது பூமியின் பேரிலாவது வேறெந்த ஆணையினாலாவது சத்தியம் பண்ணாதிருங்கள். நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல கடவீர்கள். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜபம் பண்ண கடவன். ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால் சங்கீதம் பாட கடவன். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவன் ஆனால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளதாய் இருக்கிறது. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாத படிக்கு கருத்தாய் ஜபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும் போது மற்றொருவன் அவனை திருப்பினால், தப்பி போன மார்க்கத்தில் நின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தில் நின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று.
2: இங்குமுள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும் அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

0: கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 91 சங்கீதம் 7 வசனம். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்க நினைக்கின்ற சூழ்நிலைகளை கர்த்தர் முறியடித்து உங்களுக்கு வெற்றியை தரும்படி ஆசீர்வதிக்கின்ற ஒரு நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் சத்ருவினுடைய போராட்டங்கள் மிதமின்றி ஜலப்பிரவாகங்கள் போல் மேலெழும்பி உங்களை மூழ்கடிக்கும்படி காணப்படலாம். அவற்றை கண்டு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதங்களும் வைக்காதே போக பண்ணுகிற கர்த்தர் உங்களுடனே இருக்கிறார். உங்களுக்காய் அவர் தம் சத்தத்தை தொனிக்க பண்ணி யோர்தானை போன்ற சூழ்நிலைகளை, சவால்களை, பிரச்சனைகளை, போராட்டங்களை, வியாதியின் கூறுகளை கர்த்தர் பின்னிட்டு திரும்பும்படி செய்து உங்களை ரட்சித்து காத்து வழி நடத்தி ஆசீர்வதிக்க விரும்புகின்றார். கர்த்தரின் வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தரின் சத்தம் தன் ஜனத்தை காத்ததை குறித்து தியானிப்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 7 அதிகாரத்தை நாம் வாசிக்கையில், அங்கே இஸ்ரவேலருக்கு விரோதமாய் பெலிஸ்தர் மிஸ்பா என்கிற இடத்திலே எதிர்த்து நிற்கிறார்கள். அதை அறிந்த இஸ்ரவேலர்கள் பயப்பட்டு தீர்க்கதரிசியாம் சாமுவேலிடம் முறையிடுகிறார்கள். அப்பொழுது சாமுவேல் தீர்க்கதரிசி இஸ்ரவேலரை நோக்கி, உங்களில் அவிவிசுவாசங்களை எடுத்து போட்டு உங்கள் இருதயத்தை நேராக்கி கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள் என்று கூற, இஸ்ரவேல் ஜனங்களும் தங்கள் தேவனை நோக்கி விண்ணப்பிக்க கர்த்தர் அவர்களின் விண்ணப்பங்களை கேட்டு மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்து இஸ்ரவேலருக்கு முன்பாக விழப்பண்ணி முறியடித்து பெரிய ஜெயத்தை பெற்று தந்தார் என்று வாசித்தறிகின்றோம். இன்றைக்கும் எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் பலரும் பல வகைகளில் சோதனைக்காரனால் சோதிக்கப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு விசுவாசத்தை இழந்து போயும் சூழ்நிலைகளுடன் போராடி மேற்கொள்ள முடியாதபடிக்கும் வேறு வழிகளை இஸ்ரவேலர்கள் தேடி போனதை போல உங்களில் சிலர் நம்பிக்கை, சமாதானம், மகிழ்ச்சி, சுகத்திற்கான தீர்வை தேடி எங்கேயும் கிடைக்காமல் மனம் நிலையற்று கண்ணீரோடும் பயத்தோடும் கலங்கிய இருதயத்தோடும் காணப்படுகின்ற உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகின்றார், நான் உங்களுக்காய் உங்களின் சூழ்நிலைகளுக்கு எதிராய் மகா பெரிய சத்தத்தை தொனிக்க பண்ணி நீங்கள் கடக்க முடியாத சூழ்நிலைகளை முறியடிப்பேன் என்கிறார். கர்த்தரின் சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறதாயும் பெண்மானை ஈனும்படி செய்கிறதாயும் காற்றின் கடலின் சீற்றத்தை ஓய பண்ணுகிறதாயும் இருக்கிறபடியினால் இன்றைக்கு உங்களின் பிரச்சனைகளுக்கு போராட்டங்களுக்கு நிச்சயமாகவே முடிவு உண்டு, நிரந்தரமான விடுதலை உண்டு. எவைகளெல்லாம் இதுவரையில் உங்களை ஆளுகை செய்ததோ அவைகளின் துறைத்தனங்களை, அதிகாரங்களை இன்றைக்கு கர்த்தர் முறித்து போடுகின்றார், விடுவிக்கின்றார். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களே, சூழ்நிலைகளை கண்டு கலங்காமலும் பயப்படாமலும் முழு இருதயத்தோடு கர்த்தரையும் அவரின் வார்த்தைகளையும் விசுவாசியுங்கள். கர்த்தரின் சமூகத்தில் காத்திருங்கள். அவரே காரியத்தை வாய்க்க செய்வார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உங்களில் யாரேனும் இதுவரையில் இயேசுவை அறியாமலும் ஏற்றுக்கொள்ளாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை இயேசுவிடம் ஒப்புக்கொடுங்கள். உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றிடுவார், ஆசீர்வதிப்பார். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆமேன்.
1: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யோசுவா 1:5. பிரியமானவர்களே, நீங்கள் முகம் கொடுக்கும் எந்த போராட்டமும் தற்காலிகமானதே. 2000 வருடங்களின் முன்னரே இயேசு சிலுவையில் உங்களுக்காக ஜெயம் கொண்டார். என்ன கஷ்டம் வந்தாலும் மனம் உடையாதீர்கள். தேவன் அமைதியாக செயல்படுகிறார். நீங்கள் தனியாக இல்லை, அவர் உங்களுடன் இருக்கிறார். உங்களை தாங்குகிறார், தப்புவிப்பார், வழி நடத்துகிறார் என்பதை மறவாதீர்கள். வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள் வரலாம், ஆயினும் இந்த யுத்தம் உங்களுக்குரியதல்ல. இன்று தேவனை துதித்து பாருங்கள். உங்களுடைய ஆசீர்வாதங்களை தடுக்கும் எரிகோ மதில்கள் தகர்க்கப்படும். யோசபாத் போல துதியினால் எல்லா யுத்தத்திலும் போராட்டங்களிலும் ஜெயம் பெறுவீர்கள். பிரியமானவர்களே, இந்த நாளை தேவனுடைய கரத்திலே ஒப்புக்கொடுங்கள். உங்கள் மனதில் சமாதானத்தையும் உங்கள் வாழ்க்கையில் வழிநடத்தலையும் உங்கள் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றுவார் தேவன் தாமே. இந்த வார்த்தைகளை கொண்டு உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.
2: எங்கப்பா, ஒரு விஷயம், உங்க அன்பை உணர்ந்து கர்த்தர் மீண்டும் என்னை அழைக்கிறாரே. சங்கீதம் 65:65. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்துல கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடிக்க நாலு ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 65:3 வாசிக்கலாமா? அக்கிரம விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது, தேவரீரோ எங்கள் மீறுதல்களை நிவர்த்தியாக்குகிறீர். ஆமேன். ஹல்லேலூயா. தாவீது சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது இது ஒரு நல்ல அருமையான ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். இதுல அக்கிரம விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது. அது என்னங்க அக்கிரம விஷயங்கள்? அக்கிரமம்னாலே நம்ம சொல்றோம், பாவம், மீறுதல், அக்கிரமம். பாவம், அக்கிரமம், மீறுதல் அப்படின்னு பாக்குறோம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பாவம்னா தெரியாம பண்றது, அக்கிரமம்னா பண்ணிட்டு மன்னிப்பு கேட்கறது, மீறுதல் அப்படின்னா பண்ணுவோம் ஆனா மன்னிப்பு கூட கேட்க மாட்டோம். அந்த மாதிரியான விஷயம். இப்ப அக்கிரமம்னா தெரியுது, இது பாவம் தான் தெரியுது, இது செய்யக்கூடாதுன்னு தெரியுது, ஆனா வாண்டடா செஞ்சிடறோம். நாம கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படி ஒரு அன்கண்ட்ரோலா ஒரு விஷயத்த செய்யறது தான் அக்கிரமம் இல்லையா? அந்த விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டதுங்கிற, அது என்மேல் வல்லமை கொண்டதுன்னு சொன்னா கூட இல்லை, மிஞ்சி வல்லமை கொண்டது அப்படின்னா என் மேல அது என்ன பண்ணுது, என்ன அழுத்துது, அது என்ன பயங்கரமா அந்த அக்கிரமம் செய்யத்தக்கதான அளவிற்கு என்ன கொண்டு போகுது அப்படின்னு சொல்றாரு. இது உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷனுக்கும் உரிய காரியம் இல்ல. நல்லா பாவம் செய்யாம வாழணும்னு தான் நினைக்கிறாங்க வாலிப பிள்ளைகள், ஆனா விழுந்து போயிடுறாங்கல்ல. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நான் தூக்கி எடுப்பேன், உன்னை கழுவேன், மீண்டும் உன்னுடைய சன்னிதானத்துல, என்னுடைய ஸ்தானத்துல உன்னை கொண்டு வந்து நிறுத்துவேன். எல்லாத்தையும் அவர் சொல்லிக்கிட்டேதான் இருக்கிறார். தேவரீரோ என் மீறுதல்களை நிவர்த்தி ஆக்குகிறீர். பாருங்களா, அக்கிரமத்துக்கு அவர் என்ன சொல்றாருங்க, மீறுதல்களை நிவர்த்தி ஆக்குகிறீர். ஆமா, இப்ப நான் தெரியாம செஞ்சிட்டேன், ஆனா நான் அதுக்கு என்ன செய்யறேன், ஏதோ ஒரு தேவனுடைய அனுக்கிரகத்தை பெற்றுக்கொண்டு திரும்ப வந்துறேன். ஆனா எங்கள் மீறுதல்களை, ஆமேன், தப்புன்னு தெரியும், தெரிஞ்சே செஞ்சிட்டோம், அதுக்கு நான் மன்னிப்பு கூட கேட்கல, ஆனா நீங்க அதை நிவர்த்தி ஆக்குறீங்கப்பா. எங்க நிவர்த்தி ஆக்கினாரு? கல்வாரி சிலுவையில. நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் அவர் கல்வாரி சிலுவையில நிவர்த்தி ஆக்கினார். ஆமேன். எங்களது பாவங்களால் அவர் தண்டிக்கப்பட்டு எங்களோட மீறுதல்களால் அவர் வாதிக்கப்பட்டார். வேதத்துல இசையாவில் எழுதப்பட்டிருக்குல்ல. அப்ப எங்களுடைய மீறுதலால், என்னுடைய மீறுதலால் அவர் வாதிக்கப்பட்டார். தேவ பிள்ளைகளே, அது நிவர்த்தி என்பது சரி செய்யப்பட்டது அப்படின்னு அர்த்தம். இனி அதுக்கு இன்னொரு ஆப்ஷன் கிடையாதுன்னு அர்த்தம். அதை தாவீது அழகா உணர்ந்து சொல்றார், எங்கள் மீறுதல் எல்லாம் நீங்க நிவர்த்தி பண்ணிட்டீங்கப்பா. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் சொல்லும் பொழுது சிலுவை மரணம் இல்லை, ரத்தம் இல்லை, ஜெயம் இல்லை. ஆனா எனக்கு உங்களுக்கு வணக்கம், சிலுவை மரணம், ரத்தம், ஜெயம் எல்லாம் இருக்கிறது. அதனால இதுவரை எப்படி இருந்தீங்களோ தெரியாது, ஆனா இன்றைக்கு ஆண்டவர் இடத்துல மனம் திரும்பி வந்துருங்க. கர்த்தர் உங்களை அழைத்து அணைத்து அவர் சமூகத்தின் பிள்ளையாய் மாற்றி உங்க ஸ்தானத்தை திரும்ப உங்களுக்கு தருவதற்கு அவர் போதுமானவர். அதனால பயப்படாதீங்க, திரும்ப வாங்க, கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வமே, நல்ல பரிசுத்த ஆவியானவர், எங்களோடு நீங்க பேசிக்கொண்டிருக்கிற வார்த்தைகளுக்காய் கொடான கொடி ஸ்தோத்திர ஆண்டவரே. பிள்ளைகள் என்ன மனநிலையோடு இதை கேட்டுக் கொண்டிருந்தாலும் மனம் திரும்ப உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யாய், உங்க அன்பை உணர்ந்து கர்த்தர் மீண்டும் என்னை அழைக்கிறாரே என்கிற அன்பை உணர்ந்து தேவன் அன்றை ஓடி வர கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டுங்க. இதை கேட்கிறேன், கேட்க போகிறேன், ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதியும். கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ ஆல்.
3: இன்றைய வார்த்தை இன்றைய நாளிலும் 9ஆம் தேதி ஜூன் மாதம் செவ்வாய்க்கிழமை 2026 கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது. சகரியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 9:12 இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது. நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாட்களில் ஒரு வாக்குறுதியை இந்த நாட்களை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை குறித்து இந்த நாட்களே ஒரு சில காரியங்களை இந்த நாட்களே வைத்திருக்கிறார். அதனாலேதான் தேவன் ஆண்டவர் இந்த நாட்களை நம்மை குறித்து பேசுகிற வேளையிலே நம்ம குறித்து சொல்லுகிறார், நம்பிக்கை உடைய சிறைகளே என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். யாரை நம்பி இருக்கிறோம், யாரை விசுவாசிக்கிறோம் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, அதனாலதான் ஆண்டவர் இந்த இடத்திலே நம்மோடு பேசுகிறார். எப்படி என்றால், நம்பிக்கை உடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை இந்த நாட்களை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். எபிரேயர் புஸ்தகத்திலே சொல்லப்பட்ட பிரகாரம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை நாங்கள் விசுவாசம் என்பது நம்பப்படுகிறேன் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், ஆனால் ஆண்டவரை இன்றைக்கு பாருங்கள், இந்த நாட்களிலே நாங்கள் அவரை காணவில்லை, முகமுகமாய் அவரை காணவில்லை. ஆனாலும் இந்த நாட்களிலே நம்முடைய ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற நன்மையான ஈவுகளுக்காகவும் நன்மையான காரியங்களுக்காகவும் அவரை நினைத்து அவருடைய நாமத்தை உயர்த்தி இந்த நாட்களை மகிமைப்படுத்தி அவரை இந்த நாட்களிலே தேடுகிறோம், துதிக்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே விதமாகத்தான் இன்றைக்கு ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிற அன்பு பிள்ளைகளே, அவளை குறித்துத்தான் இந்த நாட்களில் வேதம் சொல்லுகிற இந்த நாட்களே வேதம் எப்படியாக சொல்லுகிறது என்றால், அப்படிப்பட்ட சிறைகளே இந்த நாட்களே அரணுக்கு திரும்புங்கள், மறுபடியுமாய் நீங்கள் அரண் என்று சொல்லப்படுகிற இருந்த இடத்திற்கு ஆதியிலே கொண்டிருந்த அன்புக்குள்ளே இந்த நாட்களே திரும்புங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு இரட்டிப்பான நன்மையை தருவேன், அந்த நன்மை இந்த நாட்களே நாட்கள் எடுக்காது, இன்றைக்கே இப்பொழுது நீங்கள் மனம் திரும்பி இந்த நாட்களிலே மறுபடியுமாய் எந்த இடத்திலே விழுந்தீர்கள், எப்படியாக ஆதி காலத்திலே ஆண்டவரோடு ஐக்கியம் வைத்தீர்கள் என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் திரும்பி வருகிற வேளையிலே கர்த்தர் இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு இரட்டிப்பான நன்மையை தரும்படியாக வாஞ்சிக்கிறார் என்பதுதான். இது கர்த்தருடைய வார்த்தையாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை வேதம் சொல்லுகிறது, அது ஜீவனும் வல்லமையும் உள்ள வார்த்தையாம், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை விடவும் எந்த பட்டயத்தை விடவும் இந்த நாட்களிலே கருக்கான வார்த்தையாக பட்டயமாக இந்த நாட்களில் இருக்கிறதாம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைய நாளிலும் இந்த வார்த்தைகளை, இந்த வாக்கு தத்தங்களை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்கிற வேளையிலே நம்முடைய நம்பிக்கை எங்கே இருக்கிறது? உலகத்திலே பாருங்கள், இன்றைக்கு நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் குறித்து மனுஷனுடைய இருதயம் இந்த நாட்களிலே சோய்ந்து போய் இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். வேதமே தெளிவாக சொல்லுறது, கடைசி நாட்களிலே உங்களுடைய இருதயம் சோர்ந்து போகும் என்று சொல்லி இந்த நாட்களிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு காரியத்தை குறித்து, அதாவது குடும்பத்திலே எப்படியாக அந்த குடும்பத்தை நடத்துவோம், எப்படியாக அந்த பிள்ளைகளை வளர்த்தெடுப்போம், எப்படியாக நாளே நாள் காரியத்தை சந்திப்போம் என்று சொல்லி ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிறவர்களும் இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், அங்கே சோர்ந்து போய் இருதயம் சோர்ந்தவர்களா இந்த நாட்களில் இருக்கிறார்கள். அருமையான அன்பு பிள்ளைகளை, ஏனென்றால் இது கடைசி காலமாக இருக்கிறபடினால், ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறபடினால் இந்த நாட்களிலே தேவன் இந்த நாட்களிலே நம்முடைய இருதயத்திலே இந்த வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், இந்த நாட்களிலே இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன், ஆனால் முதலாவது நீங்கள் மறுபடியுமாய் மனம் திரும்பி என்னண்டையிலே வந்தால்தான் இந்த நாட்களிலே இப்படியான காரியத்தை நான் செய்வேன் என்று ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஒரு உறுதிமொழியை கூறுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாட்களை பாருங்கள், வேதம் சொல்றதற்கு முன்பான வசனத்தை வாசித்து பாருங்கள், தண்ணீர் இல்லாத குழியிலே அடைக்கப்பட்ட உன்னுடையவர்களை நான் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே அங்கே விடுதலை பண்ணுவேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறார். நம்முடைய தேவனாய் கர்த்தர் உடன்படிக்கையின் இரத்தத்தினால் நம்மை விடுதலையாக்கும்படியாக மறுபடியுமா இந்த நாட்களிலே நம்மிடத்திலே ஒரு காரியத்தை வைக்கிறார். மறுபடியுமா நாங்கள் நம்பிக்கையுடைய சிறையிருப்புகளாய் இருக்கிற நாங்கள் மறுபடியுமா அரணுக்கு திரும்புகிற வேளையிலே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு இரட்டிப்பான நன்மையை தந்து ஆசீர்வதிப்பார் என்று இந்த வாக்குத்தத்தின் ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே அன்பு பிள்ளைகளே, எந்த இடத்திலே விழுந்தோம், எந்த இடத்திலே ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் நடந்தோம் என்பதை குறித்து நாங்கள் மனம் திரும்பி ஆண்டவருடைய சமூகத்திலே வருகிற வேளையிலே தேவன் உங்களுக்கு தடைப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை எல்லாம் மறுபடியுமாய் தந்து இந்த நாட்களை தேவன் உங்களை ஆசீர்வதிக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிற பிரகாரம் இந்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் விசுவாசியுங்கள். தேவனிடத்திலே அங்கே மனம் திரும்பி நீங்கள் வருகிற வழியிலே கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார் என்று ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கே மகிமையும் கனவும் துதியும் போலும் உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.

0: ஆமீன். இன்று 9ஆம் தேதி 6ஆம் மாதம் 9ஆம் தேதி ஜூன் மாதம் 9ஆம் தேதி ஆனி மாதம் 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 7:27. இப்பொழுது முதல் 10 மணி வரை நேரடி ஒலிபரப்பாக இருக்கும். அந்த வேளையில் இணைந்திருங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். ஜபங்களுக்கூடாக, துதிகளுக்கூடாக, பாடல்களுக்கூடாக, வேத வார்த்தைகளுக்கூடாக, வேத வாசிப்புகளுக்கூடாக வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தரை கரத்தில் இந்த நாளையும் ஒப்புவிப்போம். கத்தர் தாமே ஒவ்வொன்றையும் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை எந்தெந்த நாடுகளும் இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரை அலைவலையில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ .com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். புதிய நாளை கர்த்தர் ஆசீர்வதித்து தருவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமேன். இன்றைய நாளுக்கான வசனம், ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதனதன் பாடு போதும் என்று மத்தேயு 6:34 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் பெற்றுக் கொள்வோம். கர்த்தர் தாமே அந்த வசனத்துக்கூடாக வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாளைய நாளுக்காக கவலைப்படாதீர்கள், அந்தந்த நாளுக்கு அதனதன் காரியங்களை கத்திரங்களுக்காக ஆயத்தம் பண்ணி தந்து கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே கத்திரக்கு நன்றி செலுத்துவோம். கத்திரை கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமேன், ஆமேன். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் நியாயாதிபதிகள் 6, ஏசாயா 33 பழைய ஏற்பாட்டிலிருந்து, புதிய ஏற்பாட்டிலிருந்து யாக்கோபு 3:4 அதிகாரம். இவற்றை நாங்கள் நேற்றைய நாளை பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அந்த வகையிலே கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். கத்திர தாமே இந்த வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் அபிஷேக ஆராதனை கூடாக வழி நடத்த எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் சத்திய வேத திருச்சபையில் இணைந்திருக்கிறார்கள். காலை வேளையிலும் இணைந்திருக்கிற ஊழியர்கள் சௌரி டோலி அவர்கள் காலை வேளையிலே அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். சௌரன் குணா அவர்கள் லண்டன் ஒன்டாரியோவிலிருந்தும் இணைந்திருக்கிறார். அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர் பாஸ்டர் நஹோமி லோகனிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை வழி நடத்துவார். அவருக்கும் காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். பிரைஸ் லோட்டம்மா,
1: பிரைஸ் லோட் ஐயா, பிரைஸ் லோட்.
0: ஆமென். நெஞ்சிற்கு உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்க. ஆமென்,
1: ஆமென். ஹல்லேலூயா. தேவனே, என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி தேவரீர், என் ஆண்டவராய் இருக்கிறீர். என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்காகவும் அது வேண்டியதாய் இருக்கிறது என்று சொன்னேன். அந்நிய தேவனை நாடி, அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். அவர்கள் செலுத்துகிற இரத்த பான பரிகளை நான் செலுத்த மாட்டேன். அவர்கள் நாமங்களை என் உடல்களினால் உச்சரிக்கவும் மாட்டேன். கர்த்தரின் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர், காப்பாற்றுகிறீர். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். அக்காலங்களிலும் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை கழிகுந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண விட்டீர். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஹல்லேலூய. தகப்பனே, ஆண்டவரே, முக்கு சோத்திரம் ஐயா ராஜா. அப்பா பிதாவே, துதிக்கிறோம். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. ஹல்லேலூயா. ஆண்டவே, நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். என் தகப்பனாகிய தேவனே ராஜா, ஆண்டவராய் கர்த்தாவே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம். தகப்பனே, 6 இக்கட்டுகளுக்கு விளக்கினவரே, 7வதிலும் பொல்லாப்பு தொடராதுன்னு சொன்னவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. ஆராதனை செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். ஹலிலூயா. ஆறு இக்கட்டுகளுக்கு உம்மை நீங்களாக்குவார். ஏழாவதிலும் பொல்லாப்பு உம்மை தொடாது. ஹலிலூயா. என் ஆண்டவராகிய தேவனே, உமக்கு சோத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவரே, ஏற்கனவே எத்தனையோ இக்கட்டுகளை

நித்தங்கள். இயேசுவின் நாமத்தினால் ஐயா நீர் சிருஷ்டித்த இந்த பூமியை விட்டு அகன்று போகும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. இந்த அகப்பெரியமுக்கு சூத்திரம். நாங்கள் இருக்கின்ற பூமியிலே சமாதானம் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி ஆண்டவரே எங்கள் இருதயத்தில் ஆண்டவரே ஒலிக்கின்ற சத்தத்தை நீர் கேட்கிறதற்காக சூத்திரம். நன்றி அப்பா. ஆண்டவரே எமக்கு சூத்திரம் ஐயா ராஜா. தேவனே எம துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா ராஜா. நம்முடைய கரத்திலே ஐயா எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமீன் ஆமீன். பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. எந்த கோர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. எந்த கோர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே ஆவியானவரே ஆவியானவரே செய்யா ஆவியானவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன் திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன் திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. ஆண்டவரே மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் புலாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். மது கோலும் மது தடியும் எங்களை தேற்றுகிறதப்பா. தேவரீர் எங்களோடு கூட இருக்கிறீர்கள், தேவரீர் எங்களோடு கூட இருக்கிறீர்கள், தேவரீர் எங்களோடு கூட இருக்கிறீர்கள், தேவரீர் எங்களோடு கூட இருக்கிறீர்கள். ஹாலேலூயா. நன்றியப்பா நன்றியப்பா நன்றியப்பா. என் ஆண்டவரே நன்றி நன்றி நன்றி நன்றி ஐயா. ஆண்டவரே முக்கு சோத்திரம் ஐயா. ஹாலேலூயா. என்னிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள், பிதாவிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள் என்று சொன்ன தேவனே அப்பா பிதாவே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. ஹாலேலூயா. நன்றி நன்றி நன்றி நன்றி ஐயா. ஹாலேலூயா. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன் திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே நடத்துவீர். வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே நடத்துவீர். பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே முக்கு சூத்திரம் ஐயா ராஜா. அப்பா இக்கட்டுகளுக்கு விளக்கினவரே, ஏழாவதிலும் பொல்லாப்பு தொடராதுன்னு சொன்னவரே, பஞ்சகாலத்தில் ஆண்டவரே எங்களை மரணத்துக்கும் ஆண்டவரே யுத்தத்திலே பட்டயத்தின் வெட்டுக்கும் விலக்கி காக்கிறவரே உமக்கு சூத்திரம் ஐயா. அப்பா பிதாவே துதிக்கிறோமே துதிக்கிறோம் ஐயா. நாவின் சவுக்கு மறைக்கப்படுவீர், பாழாக்குதல் வரும்போது பயப்படாமல் இருப்பீர். ஹாலேலூயா. ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்கள் ஆண்டவரே நீரே எங்கள் பங்கு, நீரே எங்கள் பங்கு என்று ஆண்டவரே உம்மிடத்தில் எங்கள் இருதயம் இடத்துல சொல்லிட்டு ஐயா ராஜா. ஆண்டவராய் கர்த்தாவே உம்மை ஆராதிக்கிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஹாலேலூயா. நன்றி ஐயா நன்றி ஐயா நன்றி ஐயா நன்றி ஐயா நன்றி ஐயா. ஹாலேலூயா ஹாலேலூயா. சூத்திரம் ஐயா ராஜா. ஹாலேலூயா. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தா

0: ஆனாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே நடத்துவீர். வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே நடத்துவீர். பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. ஹாலேலூயா, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, இந்த பாடலை எழுதினாலுக்கு யோசேப்பை நினைவு கூறுகிறோம் ஐயா. தகப்பனாய தேவனே, அந்த தேவன் மனுஷனை ஆசீர்வதியும், அந்த தேவன் மனுஷனுடைய ஊழியங்களை ஆசீர்வதியும் அப்பா ராஜா. இன்னும் அநேக பாடல்களை எழுத ஆண்டவரே நாவியானவரை கிருபை செய்யும் ஐயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமை துதிக்கிறேன் ஐயா. உலகம் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய வேலைகளை செய்கிற ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகள் அப்பா ஆண்டவரே, அவர்கள் என்னென்ன ஊழியங்கள் செய்தாலும் உமக்காக பாடுகின்ற பாடுகளை நீ காண்கின்ற தேவனேப்பா ராஜா. அப்பா, ஒவ்வொரு ஊழியர்களையும் ஆண்டவரே எடுத்து நிறுத்தும் ஆண்டவரே. அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. யாக்கோபு சிறுத்து போனானே, ஹலே லூயா, அவனை தூக்கி விடுமன் சொல்லுகின்ற வேளையிலே ஹலே லூயா, அப்படி ஆவதில்லைன்னு நீங்க சொன்னீங்களே ஐயா ராஜா. ஆண்டவரே ஏழை ஊழியக்காரர்களப்பா, சிறையில் அகப்பட்டிருக்க ஊழியக்காரர்களப்பா ஆண்டவரே, சரித்திரங்களிலும் கஷ்டங்களிலும் ஆண்டவரே ஆத்துமாக்களினாலும் சோர்ந்து போயிருக்கின்ற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் திடப்படுத்தி, தைரியப்படுத்தி, ஆண்டவரே பெலப்படுத்தி, அவர்களுடைய தேவைகளை சந்தித்து ஆண்டவரே அப்பா அவர்களை வழிநடத்தும்படி உடைய பாதத்தில மன்றாடுகிறோம். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஆண்டவரேயுமே நாங்கள் ஆராதிக்கிறோம். அதிசயங்களை காண செய்கிறவரேயுமே ஆராதிக்கிறோம். அற்புதங்களை காண செய்கிறவரேயுமே ஆராதிக்கிறோம். விடுதலை தருகிறவரேயுமே நாங்கள் ஆராதிக்கிறோம். விண்ணப்பங்களை கேட்கிறவரேயுமே ஆராதிக்கிறோம். வழிகளை திறக்கிறவரேயுமே துதிக்கிறோம். ஆண்டவரே வாசல்களை திறக்கிறவரேயுமே துதிக்கிறோம். அற்புதமானவரேயுமே துதிக்கிறோம். ஆறுதல் தருகிறவரேயுமே துதிக்கிறோம். எல்லா உபத்திரவங்களிலும் ஆறுதல் செய்கிறவர் நீங்க தானையா. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஓ ஹாலேலூயா, ஆண்டவரே ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்க விடுதலை உண்டு ஐயா ராஜா. ஹாலேலூயா ராஜா. ஆண்டவரே தேவனே, உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா என்று ஆண்டவரே கேட்டீரப்பா ராஜா. ஆண்டவரே உங்களுடைய ஊழியக்காரன் சொன்னாரப்பா ராஜா, தேவரீர் அதை அறிவீரப்பா. உலர்ந்து போன எலும்புகள் உயிரடையும் ஆண்டவரே அப்பா, தேவரீர் அதை அறிவீர் ஐயா ராஜா. உலர்ந்து போன எலும்புகள் மேல், உலர்ந்து போன வாழ்க்கை மேல், உலர்ந்து போன பிள்ளைகள் மேல், உலர்ந்து போன சமூகத்தின் மேல், உலர்ந்து போன நம்முடைய தேசத்தின் மேல் ஆண்டவரே, நீதி நியாயம் இல்லாத நம்முடைய தேசத்தின் மேல் ஆண்டவரே நாவியானவரே அசவாடும். ஆண்டவரே பூமி குழப்பமாயிருந்ததப்பா, இருளாயிருந்ததப்பா, என் ஆவியானவரே அந்த இடத்துல அசவாடினீரப்பா. என் தகப்பனாகிய ஆவியானவரே ஆண்டவரே, அப்பா அபிராவே ஆண்டவரே துதிக்கிறேன் ஐயா. தகப்பனே நாவியானவரே ஆண்டவரே முத்து சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஐயா. என் ஆவியானவரே அசவாடும். உலர்ந்து போன வாழ்க்கையில அசவாடும் ஐயா. உலர்ந்து போன குடும்பங்களிலே அசவாடும் ஐயா. உலர்ந்து போன பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அசவாடும் ஐயா. நம்முடைய தேசத்திலே அசவாடும் ஆண்டவரே. ஆவியானவரே, ஆவியானவரே வாரும், ஆவியானவரே வாரும், ஆவியானவரே அசவாடும் ஆண்டவரே. துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். நல்லவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறோம். செங்கடலிலே வழி திறந்தவரே உம்மை ஆராதிக்கிறோம். யோர்தானிலே ஆண்டவரே தேவனே தண்ணீரே கூறிய குவியலாய் குவித்தவரே உம்மை ஆராதிக்கிறோம். எரிக்கோ கோட்டையை தகர்த்தவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறோம். ஓ ஹாலேலூயா ராஜா. கண்மலையிலிருந்து தண்ணீரை வரவழைத்தவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றியவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். அற்புதமானவரே ஆண்டவரே, தனிமையானவர்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்தினவரே உம்மை துதிக்கிறோம். மனுடைய பிள்ளத்தாட்சியாக மாற்றி மகளை செய்தவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நிந்தைகள் அவமானம் நிறைந்த வாழ்க்கையை மாற்றினவரே உம்மை ஆராதிக்கிறோம். அப்பா, அப்பாவும் ஆராதிக்கிறோம், அப்பாவும் ஆராதிக்கிறோம், அப்பாவும் துதிக்கிறோம், மகாதேவனே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், அப்பாவும் ஆராதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே மக்கு சோத்திரம் ஐயா ராஜா. தகப்பனே, உலர்ந்து போன வாழ்க்கை, காய்ந்து போன வாழ்க்கை, முடிந்து போன வாழ்க்கைகள் ஆண்டவரே செப்பனிடப்படுகிறதப்பா. ஆண்டவரே மக்கு சோத்திரம் ஐயா. பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்திரப்படுகிறார்கள் அப்பா ராஜா. ஆண்டவரே பலவான் கையில் இருக்கிற அம்புகளாய் மாறுகிறார்கள் அப்பா ராஜா. ஆண்டவரே மக்கு சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஐயா. விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவருமாயி தேவனே துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். அற்புதமானவரே, அற்புதமானவரே, ஆறுதல் தருகிறவரே ஆண்டவரே மக்கு சோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். அற்புதமே சோத்திரம், ஆறுதலே சோத்திரம். நாங்கள் நம்பி இருக்கிறவரே சோத்திரம், எங்களை விடுவிக்கிறவரே சோத்திரம், எங்கள் தலையை உயர்த்துகிறவரே சோத்திரம், தடைகளை நீக்குகிறவரே சோத்திரம். ஹல்லேலூயா ராஜாவுக்கு சோத்திரம், ராஜாதி ராஜனே மக்கு சோத்திரம், தேவாதி தேவனே மக்கு சோத்திரம், மகாதேவனே சோத்திரம், இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவருமாகிய ராஜாவே மக்கு சோத்திரம், வாழ்வு தருகிறவரே முக்கு சோத்திரம், வாசலை திறக்கிறவரே முக்கு சோத்திரம், அற்புதமானவரே சோத்திரம், ஆண்டவரே ஜீவனை தந்தவரே முக்கு சோத்திரம், ஹல்லேலூயா மறுபடி பிறக்க வைத்தவரே சோத்திரிக்கிறோம், உலகத்தின் ஆசா பாசங்களுக்கு விளக்கினவரே சோத்திரிக்கிறோம், உண்மை அறிகின்ற அறிவு எங்களுக்கு தந்தரளினவரே சோத்திரிக்கிறோம், வார்த்தையிலே வாசமாயிருக்கிறவரே நாங்கள் ஆராதிக்கிறோம், அற்புதமானவரே, அற்புதமானவரே, அற்புதமானவரே. ஓ ஹல்லேலூயா, அவருடைய நாமம் அதிசயம், ஹல்லேலூயா. அதிசயமாய் பிறந்தவரே, அதிசயமாய் வந்தவரே நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கு சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம் ஐயா ராஜா. ஹல்லேலூயா தகப்பனே, துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா தகப்பனே, ஹல்லேலூயா. சோர்ந்து போகும் நேரத்தில் உன் பெலனை தருகின்றே, சத்துவம் இல்லா வேளையில்லாதை பெருக செய்கின்றீர். சோர்ந்து போகும் நேரத்தில் பெலனை தருகின்றீர், சத்துவம் இல்லா வேளையில்லாதை பெருக செய்கின்றீர். பிளனடைந்திடுவேன், உயர பறந்திடுவேன், பிளனடைந்திடுவேன், உயர பறந்திடுவேன். பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னைக்கு ஆப்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே முக்கு சூத்திரம் ஐயா ராஜா. தகப்பனே நாங்களும் ஆராதிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே முக்கு சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம் ஐயா. நீரே என் பெலன், நீரே என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. நீரே என் பெலன், நீரே என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. யாக்கோவின் தேவனுங்கள் அடைக்கலம், யெகோவா தேவனே என் பெலன், கலக்கமில்லை பயங்கள் இல்லை வாழ்விலே, நாங்கள் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே, கலக்கமில்லை பயங்கள் இல்லை வாழ்விலே, நாங்கள் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே. நீரே என் பெலன், நீரே என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. அமர்ந்திருந்து தேவனை நான் அறிகிறேன், அவர் கரத்தின் வலிமை நித்தம் பார்க்கிறேன். தாய்ப்பறவை செட்டை கொண்டு மூடியே கண்மணி போல் என்னை பாதுகாக்கிறீர். நீரே என் பிலன், நீரே என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. அமர்ந்திருந்து தேவனை நான் அறிகிறேன், அவர் கரத்தின் வலிமை இன்று பார்க்கிறேன். தாய்ப்பறவை செட்டை கொண்டு மோடியே கண்மணி போல் என்னை பாதுகாக்கிறீர். நீரே என் பெலன், நீரே என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. பசும்புல் வெளியில் என்னை மேய்க்கின்றீர், அமர்ந்த தண்ணீர் ஊற்றில் தாகம் தீர்க்கிறீர். சத்துருவின் கண்கள் காண எண்ணையால் என் தலையை அபிஷேகம் செய்கிறீர். நீரே என் பிலன், நீரே என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. காலை தோறும் புதிய கிருபை தருகிறீர், காலம் எல்லாம் கருத்தா என்னை காக்கின்றீர். பலபுறம் இடபுறம் விலகினால் வார்த்தையாலே என்னை திருத்தி நடத்துவீர். நீரே என் பிலன், நீரே என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. ஹாலேலூயா. ஆண்டவரே முக்கு சோத்திரம் ஐயா. ஹாலேலூயா தகப்பனே. ஆண்டவரே ம துதிக்கிறேன் ஐயா. ஹாலேலூயா. யோவான் 14 அதிகாரத்திலே ஆண்டவர் வார்த்தை இப்படி சொல்லப்படுகிறது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். ஹாலேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தம்முடைய சீஷர்கள் மத்தியிலே சொல்லப்பட்ட வார்த்தை. ஹாலேலூயா. அங்கே பாருங்கள், நம்முடைய சூழ்நிலையிலே கூட தேவன் சொல்லுகின்ற காரியம், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். ஹாலேலூயா. அங்கே நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். ஹாலேலூயா. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா ராஜா. இந்த நாளிலும் ஆண்டவராய் கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் வழிகளை உண்டு பண்ணுகிற தேவனையா, பாதைகளை ஆண்டவர் சுபப்படுத்துகிற தேவனப்பா. கோணலும் ஆண்டவரே மாறுபாடும் உள்ள ஆண்டவரே சந்ததியை விட்டு எங்களை விலக்கி ஆண்டவரே உம்முடைய பாதையில நடத்துகிறவரே அப்பா. எங்கள் எண்ணங்கள், எங்கள் சிந்தனைகள், எங்கள் வாயின் வார்த்தைகள், நாங்கள் நடக்கின்ற நடைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் கரம் பிடித்து நடத்தும்படி கேட்கிறோம் ஆண்டவரே அப்பா. பிதாவே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா ராஜா. தகப்பனே உம்முடைய கிருபை பெரியதப்பா ராஜா. காலதோறும் உடைய கிருபைகள் பெரிதாயிருக்கிறபடியால் நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஹாலேலூயா. நீங்களின் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஹாலேலூயா. ஆண்டவரே இந்த வேளையிலும் அப்பா ராஜா, அப்பா இந்த யுத்தங்களை நீர் ஓய பண்ணும்படி கேட்கிறோம் ஆண்டவரே. இந்த யுத்தம் வேண்டாம் அப்பா ராஜா. ஆண்டவரே தேவனே, தேசத்தின் அதிபதிகளுக்கு தேவ ஞானத்தை கொடும் ஐயா. உமக்கு பயப்படுகின்ற பயத்தை உண்டு பண்ணும். ஹாலேலூயா. நேற்றைய நாளிலே ஒரு வார்த்தையை நான் வாசித்தேன். ஹாலேலூயா. அதாவது பாருங்கள், அந்த தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்று சொல்லி சொன்னால் அது என்னன்னு சொல்லி சொன்னால், ஹாலேலூயா, அதாவது ஒரு பொருளுக்கு நாங்கள் சரியான மதிப்பு கொடுக்கிறோம். பாருங்கள், பொண்ணுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கிறோம், தகரத்துக்கு ஒரு மதிப்பு கொடுக்கிறோம். அதே போலதான் பாருங்கள், நம்முடைய ஆண்டவராகிய தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களிலும் ஒரு மதிப்பை கொடுப்பது. ஹாலேலூயா. அதை உன்னதமானது என்பதை நாங்கள் எல்லா காரியங்களிலும், ஹாலேலூயா, நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பாகங்களிலும் அவருக்கு முதன்மையை கொடுப்பதுதான் அந்த தேவனுக்கு பயப்படுகிற பயம், ரிவரண்ட். ஹாலேலூயா. பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை நம்முடைய வருமானங்களாயிருக்கலாம், ஹாலேலூயா, நம்முடைய நாளாயிருக்கலாம், நம்முடைய நேரங்களாயிருக்கலாம், ஹாலேலூயா, இது எந்த காரியமா இருந்தாலும் கூட அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அவருக்கு நாங்கள் முதலிடம் கொடுப்பது, அதுதான் தேவன் கொடுக்கின்ற அந்த மதிப்பு. ஆனபடினால் பாருங்கள், இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனின் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அது அவருடைய நாமம், மதிப்புக்குரிய நாமம், ஹலேலூயா, அதிகாரம் உள்ள நாமம், பல்லம் உள்ள நாமம், ஹலேலூயா. ஆண்டவரே சோத்தரிக்கிறோம் ஐயா, சோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே தேவனே தகப்பனே அப்பா, இந்த ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் அந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஆண்டவரே அமெரிக்கா தேசத்துக்கும் இடையில இருக்கின்ற எல்லா பிணக்குகளும் மாறி ஐயா, தேசம் சமாதானமாய் மாறும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே தேவனே அப்பா பிதாவே தகப்பனே, ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யங்கள் எழும்பாதபடி ஆண்டவரே, ஜனங்களுக்கு விரோதமாய் ஜனங்கள் எழும்பாதபடி ஆண்டவரே, தேசத்தின் தேசங்களை உடைய நன்மையினால் முடிசூட்டும்படி கேட்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே யுத்தம் வேண்டாம் ஐயா, ராஜா நீங்க சொல்லி இருக்கிறீங்களா ஐயா, யுத்தத்தில் பிரியப்படுகிறவர்களை ஆண்டவரே சிதறடிப்பேன்னு சொல்லி இருக்கிறீங்களா ஐயா. ஆண்டவரே எங்களுக்கு யுத்தம் வேண்டாம் தகப்பனே. அப்பா பிதாவே துதிக்கிறோம் ஐயா, தேசங்கள் இந்த யுத்தத்தினால் எவ்வளவு தூரம் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை காண்கிறது ஐயா ராஜா. ஆண்டவரே இந்த கேஸ் விலைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் ட்ரோப் பண்ணப்படுவதாக, பொருளாதாரங்களிலே ஆண்டவரே தேவனே விலைகளிலே மாற்றங்கள் விலை வீழ்ச்சி உண்டாவதாக ராஜா. என் தகப்பனாய் கர்த்தாவே உமக்கு சோத்திரம். பேங்க் ரேட்டுகள் ஆண்டவரே, இன்ட்ரெஸ்ட் ரேட்டுகள் ஆண்டவரே, மோர்கேஜின் காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால் ட்ரோப் பண்ணப்படுவதாக தகப்பனே. ஆண்டவரே அன்றைக்கு ஒரு யோசுவா மூலம் ஆண்டவரே சூரியனையும் சந்திரனையும் ஆயலோன் மேலும் ஆண்டவரே கிரியோன் மேலும் ஆண்டவரே நிற்க பண்ணின எங்களுடைய ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே யாராச்சா ஆண்டவரே, அந்த யுத்தம் நிறுத்தப்பட வேணுமா செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இலங்கை தேசத்தில நடக்கின்ற காரியங்களை நீர் காண்கிறீர், இருளில் இருக்கிறதை நீர் வெளிச்சத்திலே கொண்டு வருகிற தேவன் ஐயா ராஜா. ஆண்டவரே உம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கும் அப்பா ராஜா. தகப்பனே ஆண்டவரே தேவனே, மனுஷனுக்கு விரோதமாய் மனுஷன் ஆண்டவரே தேவனே தகப்பனே விரோதங்கள் போர்கள் செய்யாதபடி ஆண்டவரே அவன் மனுஷன் என்பதை நினைவுபடுத்தும் ஆண்டவரே. அப்பா பிதாவே உமக்கு சோத்திரம் ஐயா. ஆண்டவரே துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ஐயா ராஜா. மீண்டுமாய் ஆண்டவரே இந்த தேசங்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக நம்முடைய இலங்கை தேசத்திலே, நம்முடைய ஆண்டவரே தேவனே, நம்முடைய தமிழ் பிரதேசங்களிலே இருக்கின்ற ஆண்டவரே காரியங்களை காண்கிறீர் ஐயா. ஆண்டவரே ஒரு காலத்திலே ஐயா நம்முடைய ஆண்டவரே தேவனே தமிழர்கள் ஆண்டவரே படிப்பிலே ஞானத்திலே எவ்வளவு வல்லமுள்ளவர்களா இருந்தார்கள் ஐயா ராஜா. தகப்பனே அப்பா இந்த ட்ரக்ஸை விற்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் கரத்துல கொடுக்கிறோம். நாங்கள் அவர்களை காணாவிட்டாலும் கூட அதை முடிவுக்கு கொண்டு வருவோம் ஆட்சேபிக்கிறோம். ஒவ்வொரு ஸ்கூல்களிலும் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவராகிய தேவனே மக்கு சோத்திரம் ஐயா ராஜா. டீச்சர் ஸ்கூல்ல ஆண்டவரே இருக்கிற ஆண்டவரே தேவனே அப்பா ராஜா. ஆசிரியர்கள் மேலும் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா ஆண்டவரே. மாணவர்கள் ஆண்டவரே ஸ்கூல்ல டீச்சர்ஸ்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க, பேரண்ட்ஸுக்கு கட்டுப்பட்டு நடக்க உதவி செய்யும். அதே போல ராஜா ஆண்டவரே இந்த யூரோப் தேசங்களிலும் ஆண்டவரே இந்த கனடா தேசங்களிலும் இருக்கிற பிள்ளைகள் நம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் ஐயா ஆண்டவரே. தன்னிச்சையாக இருக்கின்ற பிள்ளைகள், தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள் நம்முடைய சமூகத்துல நாங்கள் கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஆண்டவரே தேவனை ஆராதிக்க ஆண்டவரே தேவன் நிர்ந்து சாரமாய் சோம்பலாய் வீடுகளிலே இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் செவிக்கிறோம் கர்த்தாவே. அவர்களை விடுவியும் ஆண்டவரே உமக்கு சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஐயா ராஜா. தகப்பனே உடைய கரத்துல ஐயா ராஜா எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே. ஆண்டவரே நீர் நல்லவரும் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உதவி செய்கிற தேவனமாய் இருக்கிறபடியால் உண்மை சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ஐயா. ஹாலேலூயா. அப்பா மே துதிக்கிறோம், கண்ணீரால் நன்றி சொல்கிறேன். தேவா கணக்கில்லா நன்மை செய்தீரே, கண்ணீரால் நன்றி சொல்கிறேன். தேவா கணக்கில்லா நன்மை செய்கிறீரே. நன்றி நன்றி ஐயா, ஏஸ் ஐயா கணக்கில்லா நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா, ஏஸ் ஐயா கணக்கில்லா நன்மை செய்தீரேன். கண்ணீரால் நன்றி சொல்கிறேன், தேவா கணக்கில்லா நன்மை செய்தீரேன். கண்ணீரால் நன்றி சொல்கிறேன், தேவா கணக்கில்லா நன்மை செய்தீரே. எங்கள் தேசத்து ஜனங்களை ஆண்டவரே பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்டுக் கொள்ளும் ஆண்டவரே. அப்பா பிதாவே மக்கு சோத்திரம் ஐயா ராஜா. தகப்பனே நம்முடைய கரத்திலே ஐயா ராஜா எங்கள் வாலிப பிள்ளைகளை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. எங்கள் வாலிப பிள்ளைகளை அப்பா ராஜா தேவனே, அப்பா பலவான் கையில் இருக்கிற அம்புகள் அப்பா ராஜா தகப்பனையும் துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே தங்களுடைய நோக்கங்களை தெரிந்து கொண்ட ஐயா ஆண்டவரே அந்த நோக்கத்தின்படி வாழ ஆண்டவரே அப்பா உடைய கிருபை கொடுக்கும்படி செவிக்கிறோம். சோம்பல்கள் நிர்விசாரங்கள் இயேசுவின் நாமத்தினால் அகன்று போகும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆமோஸ் 7 அதிகாரத்திலே பாருங்கள். ஹல்லேலூயா. திரும்ப திரும்ப தேவன் ஆவியானவர் என்னுடைய ஆவியிலே பேசுகின்ற காரியம், கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு காண்பித்ததாவது, இதோ ராஜாவினுடைய புல்லறுப்புக்கு பின்பு 2 கந்தாயத்து புல் முளைக்க தொடங்குகையில் அவர் வெட்டுக்கிளிகளை உண்டாக்கினார். அவர்கள் தேசத்தின் புல்லை தின்று தீர்த்த போது நான் கர்த்தராகிய ஆண்டவரே மன்னித்தருளும், யாக்கோபு திரும்ப யாராலே எழுந்திருப்பான், அவன் சிறுத்து போனான் என்றேன். கர்த்தர் அதற்கு மனஸ்தாபப்பட்டு அப்படி ஆவதில்லை என்றார். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு காண்பித்ததாவது, இதோ அக்கினியாலே நியாயம் விசாரிப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் ஏற்பட்டார். அது மகா அழிவை பட்சித்தது, அதில் ஒரு பங்கை பட்சித்து தீர்ந்தது. அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவரே நிறுத்துமே, யாக்கோபு திரும்ப யாராலே எழுந்திருப்பான், அவன் சிறுத்து போனான் என்றேன். கர்த்தர் அதற்கு மனஸ்தாபப்பட்டு அப்படி ஆவதில்லை என்றார். ஹாலேலூயா. ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தை விட உங்களுடைய இருதயம் பெரியதப்பா, எங்களுடைய அன்பை விட உங்களுடைய அன்பு பெரியதப்பா ராஜா. நாங்கள் ஆண்டவரே வெறும் மனுஷர்களப்பா ராஜா தேவனே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு பார்த்து தருவேன் சொன்ன தெய்வமே ஆண்டவரே, தேசங்களை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட தேசங்களை கண்ணோக்கி பாரும் ஐயா ஆண்டவரே தேவனே, நிறுத்தும் ஆண்டவரே தேவனே, உமக்கு சோத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவரே தேசத்து குடிகள் எல்லாம் ஆண்டவரே அல்லல் படுகிறார்களப்பா, துன்பப்படுகிறார்களப்பா ஆண்டவரே தேவனே, அவர்கள் மேல் கைகளை வைக்கும் ஆண்டவரே, தேசங்களின் மேல் கைகளை வையும் ஐயா ராஜா. ஆண்டவரே உமக்கு சோத்திரம் ஐயா, தேவரீர் மனஸ்தாபப்பட்டு அப்படி ஆவதில்லை சொன்னீர் ஐயா. இலங்கை தேசத்தின் மேல் உடைய கரத்தை வையும் ஆண்டவரே. அப்பா பிதாவே நல்ல நாடப்பா ராஜா, நாங்கள் வாழ்ந்த நாடப்பா ராஜா ஆண்டவரே, தேசத்திலே நீதி நியாயம் முளைக்க விடுமா செவிக்கிறோம் ஆண்டவரே. துன்மார்க்கரை ஆண்டவரே உடைய கரத்திலே கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே கொலை வெறி ஆவி உள்ளவர்களை உடைய கரத்திலே கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ரட்சியும் ஐயா, ஒவ்வொருவரையும் விடுதலை பண்ணும். இந்த நாள் நல்ல நாள், கர்த்தர் தந்த நாள், இதிலே களி கூர்ந்து மகள கடவும். கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியங்களை வாய்க்க பண்ணும். இயேசுவின் நாமத்தினால் ஆமீன், ஆமீன், ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன். காலை வேளையிலும் ஜபங்களோடு துதிகளோடு சாட்சிகளோடு கர்த்தருடைய வார்த்தைகளுக்கூடாகவும் ஜபங்களுக்கூடாக துதிகளுக்கூடாக கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். கேட்டுக்கொண்டிருந்த ஒருவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் விசுவாசிக்கிறோம். கேட்கப் போகின்ற ஒருவரும் மறுவலப்பில் கேட்கப் போகின்ற ஒவ்வொருவரையும் ஃபேஸ்புக் கூடாக ட்விட்டர் கூடாக யூடியூப் கூடாக பார்க்க போகின்ற கேட்கப் போகின்ற ஒவ்வொருவரும் இந்த துதிகளிலே கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தத்தக்கதாக வழி நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. பரிசுத்தாவியானவர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். நாளை காலை வேளையிலே இதே வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாந்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். பிசினஸ் காரியங்கள், குடும்ப காரியங்கள், போக்கிலும் வரத்திலும் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் தாமே கூட இருந்து சபை காரியங்களிலும் சபை ஊழியர்களுக்கு சார்பிலும் ஒவ்வொருவரையும் கர்த்தர் சார்பிலும் உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புக்கிறோம். நன்றியம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன். ஜெபங்களுக்கூடாக வழி நடத்தினார். சிறிடமாக பாரத்தோடு இலங்கைக்காகவும் ஜபித்து ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தரிடத்திலே அவரையும் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இன்னொரு நிகழ்ச்சியில் அவரையுடன் சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆமேன். ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒலிபரப்பு. ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இன்று 9 ஆறாம் மாதம், 9 ஜூன் மாதம், 9 ஆனி மாதம், 2026 ஆண்டு செவ்வாய்க்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8:02 அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவனை இந்த நாடுகளிலிருந்து இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற தற்போது இணைகின்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் சாமி ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இப்பொழுது முதல் இரவு 10 மணி வரை நேரடி ஒளிபரப்பாக இருக்கும். அந்த வகையில் இணைந்திருங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். சங்கமம் சங்கமம் தமிழ் கஸ்பல் ரேடியோ .com உடாக இணைந்திருக்கிற ஒருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். சதர்தாமை வழி நடத்துவாராக. அதே போல கிட்டத்தட்ட 76 ரேடியோக்கள் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களை கத்தர்தாமை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன். இந்த நாளுக்கான வசனம், ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். அந்தந்த நாடுகளுக்கு அந்தந்த நாளுக்கு அதனதன் பாடு போதும். ஆமேன். மத்தேயு 6:34 கூறப்பட்ட அந்த வசனங்களுக்காக நன்றி செலுத்துவோம். ஆமேன். நாங்கள் பாடுகளுக்கூடாக கடந்து சென்றாலும் அவற்றுக்கூடாக பரிசுத்தாவியானவர் ஆசீர்வதித்து ஒவ்வொரு நாளையும் ஆசீர்வதித்து வழி நடத்துகிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர்தாமே அந்தந்த நாளுக்கான உன்ன உணவையும் உடுக்க உடையும் இருக்க இழப்பிடத்தையும் தந்து ஆசீர்வதித்து உயர்த்தி வருகிறார். அந்த வகையிலே கர்த்தர் வழி நடத்துகிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளையும் பெற்றுக்கொள்ளும். ஆமேன். இந்த நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் நியாயாதிபதிகள் 6, Esaiah 33 பழைய ஏற்பாடுந்தும் புதிய ஏற்பாடுந்தும், Jakobu 3:4 அதிகாரம். இதை நாங்கள் பதிவு செய்து அனுப்பி தந்திருக்கிறோம். அதோடு வாக்கு தத்தங்கள், நற்சிந்தனைகள், ஜீவமன்னா நற்சிந்தனை, ஜீவ வார்த்தை, இவற்றை நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். அவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வார். நீங்கள் ஒன்று செய்ய வேண்டும், அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். காலை வேளையிலே சகோதரன் குணா அவர்கள் லண்டன் ஒன்டாரியோவிலிருந்து இணைந்திருக்கிறார். காலை வேளையிலே பாஸ்டர் அண்டன் ராசனாயம் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். மாலை வேளையில் எங்களுடன் சௌரி சிசிலியாம் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். வெற்றியெல்லாம் தொகுத்து வழங்க சௌரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து மாலை வேளையில் இணைந்திருக்கிறார்கள். இணைய போகிற ஒவ்வொரு ஊழியர்களையும் கத்திர தாமை ஆசீர்வதிப்பாராக. இணைத்து தங்கு தடை என்று இணைத்து ஊழியங்களுக்கூடாக கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வாராக. கத்தடி கணத்தில் போகிறோம். வாஞ்சியோடு இணைந்து ஜபிக்க மற்றவர்களுக்காக விசேடமாக ஜபிக்க இணைந்திருக்கிறவங்களை வரவேற்றுக் கொண்டும் இறுதியான எளிய போர்களையும் கத்தர்தாமை இணைத்து வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் சௌரி ஜெனட்டவர்களை வரவேற்றுக் கொண்டு அவருக்கு மாலை வணக்கங்களை கூறிக்கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை வழி நடத்துவார். பிரைஸ் லோட்டம்மா,
0: பிரைஸ் லோட்டண்ணா.
1: ஆமே. இணைந்திருக்கிறவங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமே.
0: சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கு தேஷ்டிய அண்ணா குடும்பத்தையும் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து உங்கள் தேவைகள் வாஞ்சைகள் எல்லாவற்றையும் அவர் சந்திப்பாராக. நாளிலே நாங்கள் Matthew 6:26 வசனத்திலே ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களை சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளை உங்கள் பரமபிதா பிள்ளை பூட்டுகிறார், அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசுவாசித்தவர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதாவது இயற்கைகள் பல ஆவிக்குரிய பாடங்களை நமக்கு கற்று தருகிறது. பறவைகள் மீது கரிசனை உள்ள தேவன் அவரால் உருவாக்கப்பட்ட, அதிலும் அவருடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் அவரை மாதிரியே எங்களை உருவாக்கின தேவன் தன்னுடைய சொந்த பிள்ளைகளாய் நிலைநிறுத்தி எங்களை மறக்காமல் இருக்கிற தேவனாய் இன்று மட்டும் எங்களோடு கூட இருக்கிறார். ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு அன்பான தெய்வத்தை நாங்கள் எந்த இடத்திலும் காண முடியாது. எந்த மனுஷருக்குள்ளும் அவருடைய அன்பை பண்பு நாங்கள் காண முடியாது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் மனுஷனுக்கு ஒரு கனம் இருக்கிறது. ஏனென்றால் தேவனுடைய சாயலங்களிலே இருக்கிறது, தேவனுடைய ரூபம் எங்கள்ல இருக்கிறது. எங்களுடைய குணங்களும் அவருடைய குணங்களை போல அவர் விரும்புறது எதுவோ அதை நாங்கள் செய்ய வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஏனென்றால் எங்கள் மனுஷனுக்கு மனுஷன் நாங்கள் மதிப்பு கொடுக்க வேண்டும் என்றால் கர்த்தரையும் அந்த இடத்திலே நாங்கள் நினைத்து நாங்கள் மதிப்பு கொடுக்கிறோம். ஏனென்றால் என்னுடைய சாயல் இன்னொருத்தனுக்குள்ளே இருக்கிறது. மனுஷனுக்கு மனுஷன் ஒவ்வொரு சாயலும் ஒவ்வொரு ரூபமும் எங்கள் கர்த்தரை நோக்கி இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. இதனால்தான் மனுஷன் நேயம் என்று சொல்லி
2: நாங்கள் பார்க்கிறோம் இந்த சட்டங்கள் இந்த திட்டங்களுக்கு உட்பட்டு கீழ்படிந்து பயபக்தியா இருக்க வேணும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அந்த பயபக்தியை நாங்கள் காணும் போது அந்த பயம் எங்களுக்கு ஞானத்தின் ஆரம்பமாய் இருக்கிறது. தீமையை விட்டு விலக செய்யறது ஞானம் எங்களுக்கு அதிகமாய் தேவையாய் இருக்கிறது. ஆனால் இந்த ஆண்டவரை நாங்கள் தேடும் போது அந்த ஞானம் எங்களுக்குள்ளே வரும்போது நிச்சயமாகவே கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். பாருங்கள், தேவன் எங்களுக்கு உணவை தருகிறார். அதிகாலையிலே தாங்கள் பறவைகளை பாருங்கள், அதிகாலையிலே தாங்கள் துதிகளை செலுத்துகிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. தேவன் அருளும் ஆகாரத்தை அங்கு தாங்கள் கூடுகளிலே சேர்த்தும் வைக்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. யோபு 38:41 சொல்லப்படுகிறது, காக்கை குஞ்சுகள் தேவனை நோக்கி கூப்பிட்டு ஆகாரம் இல்லாமல் பறந்து அலைகிற போது அவைகளுக்கு இடியை சவதரித்து கொடுக்கிறவன் யார் என்று சொல்லி அங்கு யோபுக்கு அங்கு ஆண்டவர் பேசு கேள்விகள் கேட்கும் போது இந்துவும் ஒரு கேள்வியாய் கேட்கப்படுகிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் காக்க குஞ்சை காண்கிற தேவர் அதிலும் பார்க்க விசேஷித்தமான எங்களை அவர் காணாதிருப்பாரோ? நிச்சயமாகவே அவர் எங்களை காண்கிற தேவனாய் இருக்கிறார். சங்கீத 147:9 அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். லூக்கா 22:24 சொல்லப்படுகிறது, காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டசாலையும் இல்லை, இல்லாவிட்டாலும் அவைகளை தேவன் உழைப்பூட்டுகிறார். பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவு விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி பாருங்கள். அதிலே பறவை என்று சொல்லப்படுகிறது, இங்கே காகம் என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள், காகம் அங்கு தன்னுடைய கருப்பு நிறமாய் இருந்தாலும் அந்த காகம் செய்கிற வேலையினாலே நாங்கள் அறிவறுக்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் அப்படி அறிவறுக்கிறவர்களை கூட ஆண்டவர் பூசிக்கிறார். அப்படிப்பட்ட பறவையை கூட பூசிக்கிறார். அசுத்தங்களையே கண்ட கண்ட இடங்களில் செயல்படுற அந்த காகத்தை கூட பூசிக்கிற தேவன் உங்களையும் என்னையும் பூசிப்பார். பூசிக்கிற தேவனா இருக்கிற அதனாலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? சங்கீதம் 149:8 அவர் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதி, எங்கள் நாவிலே கர்த்தரை உயர்த்தும் துதி இருக்க வேண்டும், எங்கள் கையிலே தேவனுடைய பட்டியமாகிய வேத வசனம் இருக்க வேண்டும். இந்த வேத வசனம் எங்களுக்குள்ளே இருந்தால்தான் எல்லாம் செயல்படலாம். கூட இருந்து எல்லாவற்றையும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் முதலாவது அவர்களை வரவேற்று கொண்டு மனுஷர் எல்லாரும் தேவ சாயலும் ரூபத்திலும் அங்கு நாங்கள் ஜோடிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா இந்த மனுஷர் ரூபத்தை தான் இன்றைக்கு சத்துரு சீரழித்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் தேவன் தன்னுடைய சாயலையும் தன்னுடைய ரூபத்தை அங்கு சீரழிக்கிற வேலைதான் இந்த சத்துருவின் வேலை. ஆகவே இந்த எண்ணாக்கல்லே இந்த காரியத்திலே இருந்து அங்கு ஜனங்களை சேதப்படுத்தி கொண்டிருக்கிற காரியம் ஒன்று விபத்து அல்லது வியாதி அல்லது அப்படிப்பட்ட காரியங்கள்ல இன்றைக்கு திருடி கொண்டிருக்கிற உலகத்தை காட்டி திருடி கொண்டிருக்கிற இப்படிப்பட்ட காரியங்களில் இருந்து மக்கள் விடுவிக்கப்பட விடுதலையாக்கப்பட அவர்களுக்குள்ளே தேவனுடைய ஞானம் அறிவு வெளிப்பட கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க பாஸ்டர் ஜபத்திலே வழி நடத்துங்கள்.
3: பெருமையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அந்த தகப்பனே, உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உண்மையோடும் ஆவியோடும் உம்மை தொழுது கொள்ளுகிறோம். நீர் எங்களை படைத்த தேவன், எங்களை உருவாக்கின தேவன், தேவனுடைய சாயலாகவும் ரூபத்தின்படியும் எங்களை படைத்து எங்களை போஷித்து எங்களை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்கிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த எல்லா மக்களும் உம்மிடத்துல வர, நீர் படைத்த ஆத்துமாக்கள், எல்லா ஆத்துமாக்களும் ஆவிகளும் உம்முடையதாக இருக்கிறது. ஆண்டவரே, நீர் படைத்த இந்த பறவைகள் மிருகங்கள் அவர்களும் பார்க்க அவர்களுக்கு தேவையான உணவை வழங்குகிற தேவன் நீர். உம்முடைய சாயலாகவும் ரூபத்தின்படியும் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் அப்படி அவர் அருமை அறியாத ஒவ்வொரு மனிதர்களுக்கும் நீர் உணவு கொடுத்து ஒழுகா மனிதனுடைய மருத்துவர்களையும் சந்திக்கிற தேவனாக இருக்கிறேன். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் நீர் மழையை பெய்விக்க பண்ணி நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிப்பிக்கிற தேவனாக இருக்கிறேன். எவ்வளவு நல்லவரப்பா, எவ்வளவு இரக்கமுள்ளவரப்பா. ஆண்டவரே, இந்த மனிதன் இன்றைக்கு உம்மை விட்டு தூரம் போய் கொண்டிருக்கிறான். மதங்களுக்கு கூடாக, பாவத்துக்கு கூடாக, சாபத்துக்கு கூடாக. ஆண்டவரே, இந்த கடைசி காலத்துல ஒவ்வொரு மக்களும் மனம் திரும்ப கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உம்மை அறிகிற அறிவை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் உம்முடைய ஆவியை ஊற்றி அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களை உம்மோடத்தில் இழுத்துக் கொள்வீராக. விசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகின்றார். நீரோ எங்களுக்கு வாழ்வு தரவும் அந்த வாழ்வு பரிபூரணப்படவும் வந்த தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அன்று ஆதாமவாள் செய்த பாவத்தின் முளைவாக இன்றைக்கு எங்களுக்கு நன்மையை தெரிந்து கொள்வது, தீமையை தெரிந்து கொள்வது எங்களுடைய தெரிவாக தந்திருக்கிறீர்கள். இன்றைக்கு இந்த நித்திய வெளிச்ச சங்கமன் ரேடியோவில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் உண்மை நோக்கி பார்க்கிறோம், நன்மையை நோக்கி பார்க்கிறோம், ஆசீர்வாதத்தை நோக்கி பார்க்கிறோம், அந்த மெய்யான தேவனை நோக்கி பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியானவரை பெற்று உமக்கு பிரியமாக வாழுகிறோம். ஆண்டவரே, உம்மால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் உம்மிடத்தில மீண்டுமாக வந்து அந்த ஒன்றான மித்தவராகிய உண்மையும் நீரப்பிரவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிந்து கொண்டு பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்று உம்முடைய ராஜ்ய பிரஜைகளாக மாறுவார்களாக. நீர் எங்களை இவ்வளவு தூரம் நேசிக்கிறீர்கள் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்களை 70 தடவைக்கு மேலாக எங்களை மன்னித்து எங்களை நேசிக்கிற தேவனாக இருக்கிறீர். அன்பாக இருக்கிற தேவன் ஒன்றா மெய்த்தேவன், முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு சிந்தையோடு நாங்கள் அந்த ஒன்றான மெய்த்தேவனை அன்பு கூறுவது, பிறரை நேசிப்பது. அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று சொன்னீரே. அதே போல நாங்கள் நடந்து எங்களில் ஒவ்வொருவர்களையும் உம்மை காணக்கில் வசையும்படியாக ஜெபிக்கிறேன். எங்களில் நக்கிரிகைகளை செய்ய எங்களை இன்னும் அதிகமாக பயன்படுத்தபடியாக ஜெபிக்கிறோம். இயேசு எங்களில் இருக்கிறார் என்பதை மறு மக்கள் கண்டு அவர்கள் இயேசுவை அறிந்து கொள்ள நீர் எங்களை இந்த உலகத்தில ஒளியாக மலை மேலுள்ள பட்டணமாக வைத்திருக்கிறீர். நாங்கள் உம்முடைய கட்டளைகளுக்கு பயந்து கீழ்ப்படிந்து உண்மையோடும் உத்தமத்தோடும் வாழ எங்களை அழைத்த தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆபிரகாமை, ஒரு மத வழிபாடுள்ள மனிதனாக இருந்த ஆபிரகாமை அழைத்து நீ அவனை கானான் தேசத்துக்கு அழைத்து சென்றேன். இந்த மத வழிபாடுள்ள மக்கள், பாவத்தில வாழுகிற மக்கள், சாபத்தில வாழுகிற ஒவ்வொரு மக்களையும் நீர் அழைத்து அந்த நித்திய நித்தியமாக வாழுகிற அந்த நிஜமான கானான் தேசத்துக்கு ஒவ்வொருவரையும் அழைத்து செல்லும்படியாக ஜெபிக்கிறேன். அறியாமல் வாழுகிறார்கள், பாவத்தில வாழுகிறார்கள், சாபத்தில வாழுகிறார்கள், நிம்மதியற்று வாழுகிறார்கள், யுத்த தேசங்களில வாழுகிறார்கள். அதுவரே ஒவ்வொரு தேசங்களிலேயும் ஒரு பெரிய மன மாற்றத்தை கொண்டு வந்து ஒரு எழுப்புதலை கொண்டு வந்து இயேசுதான், இயேசு ஒருவரே ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட நாமம் என்பதை ஒவ்வொரு மக்களும் உணர்ந்து கொள்வார்களாக, அறிந்து கொள்வார்களாக. இனி ஒரு சந்ததி இருக்க முடியாது என்ற உணர்வோடு அவருடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்படுகிறவர்களாக, ஆயத்தப்படுத்துகிறவர்களாக, ஆயத்தப்பட்டவர்களாக ஜபத்தோடு துதியோடு இருக்க எங்களுடைய நேரங்களை விசாரித்து திருடி விடாதபடி எங்களுடைய நேரங்களை உம்மா உம்மடத்துல ஸ்பெண்ட் பண்ண எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜபிக்கிறேன். சிறப்பாக இலங்கை தேசத்துக்காக ஜபிக்கிறேன். அந்த தேசத்தை இயேசுவின் பூமியாக மாற்றும்படியாக ஜபிக்கிறேன். இயேசு இருக்கும் பொழுது அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், சமாதானமாக இருக்கும், பரிசுத்தமாக இருக்கும், நற்குணசாலிகளாக இருக்கும். தீமையை செய்கிற பிசாசின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அகன்று போகும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த தேசம் இந்த ரக்ஸுகள், குடிப்பழக்கங்கள், அரசியல் விரோதங்கள் அகன்று சமாதானமான தேசமாக, எந்த சூழ்நிலையிலேயும் இயேசுவை தேடுகிற தேசமாக இலங்கை தேசத்தை மாற்றுவீராக, உண்மை அறிகிற அறிவை கொடுப்பீராக. ஒவ்வொரு மக்களும் இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனும் பரலோகத்து போற வாசல் இயேசு என்பதை ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக. ஜெனசங்கமன் ரேடியோவை நடத்தி கொண்டிருக்கிறீட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அன்றுவரே அவர்கள் அனுப்புற இந்த ரேடியோவுக்கூடாக செல்கிற வார்த்தைகள் அந்த கண்டங்களில் ஒரு மக்களுக்கும் உண்மை அறிந்து கொள்ள நீர் உதவி செய்வீராக. உம்முடைய ரட்சிப்பை பெற்றுக் கொள்ள ஒரு மனம் திரும்புதலை ஏற்றுக் கொள்ள அவருடைய மகளுடைய இருதயத்தை, கடினமான இருதயத்தை சதியான இருதயமாக அன்புள்ள ஆவியை கொண்டு ஒவ்வொருவரையும் உள்ளத்துக் கொள்வீராக. சிசருக்காக ஜபிக்கிறேன். அந்த மகளோடு, கணவரோடு, மகன் மகளோடு கூட இருந்து இன்னும் ஞானத்தை கொடுத்து நீர் இந்த ஊழியம் உங்களுடைய வருகை வரைக்கும் நிச்சய வரைக்கும் நீர் உதவி செய்து உம்முடைய ஆலோசனையை கொடுத்து வழிநடத்துகிற கிருபைக்காக மக்கள் நன்றி. தொடர்ந்து அந்த குடும்பத்தோடு கூட இருந்து தொடர்ந்து வழிநடத்துவீராக. இந்த இடத்துல இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காகவும், கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்காகவும், இந்த காலத்தில உம்மை நாங்கள் அறிந்து கொண்டு உம்முடைய நற்கிரிகைகளை நாங்கள் மற்றவர்களுக்கு செய்து நாங்கள் சொல்லுகிறவர்களாக மட்டுமல்ல அதன்படி நடக்கிறவர்களாக எங்களை மாதிரியாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். எங்களில் குறைவு இருக்கிறது தான், ஆனாலும் அந்த குறைவை நீர் எங்களுடைய ஒவ்வொரு நற்கிரிகைகளின் குறைவையும் நிறைவாக மாற்றி உம்முடைய ராஜ்யத்துக்கு பல மக்கள் ரட்சிக்கப்பட கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு மக்களையும் என்னுடைய இதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேங்க நல்ல பிதாவே.
2: உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கேட்டார் உங்களோடும் எல்லா பரிசுத்த பிள்ளைகளோடும் கூட இருந்து சகலதிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
3: ஆமேன். God bless you sister. God bless you everybody.
2: ஆமேன். ஆமேன். நாங்கள் டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பேசலோ சிஸ்டர். டோலி சிஸ்டர் பேசலோ.
4: பேசலா பேசலா
2: பேசலாம். நீங்க பூமியின் எல்லைகள் எல்லாம் இருக்கிற மக்கள் ஜனங்கள் தேவனுக்கு பயப்படும்படி கத்ததாமே கீழ்ப்படிந்து நடக்க கட்டளைகளையும் கற்பனைகளையும் ஏற்றுக்கொண்டு நடக்க கத்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
4: நாங்கள் ஒவ்வொரு மக்களுக்கும் தேசங்களுக்கும் ஜெபிக்க தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். அப்பா வாக்கு தத்தம் செய்தவரே, இன்றும் உங்களோட வாக்கு மாறாத வண்ணமாக உங்களோட வார்த்தையில எங்கள் மூலமா வெளிப்படுத்துற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கும் பொழுது ஆண்டவரே ஒத்தாசை உங்களிடத்துல இருந்து மட்டுமே வரக்கூடியதா இருக்கு. அப்படியா நன்றி செலுத்துறேன் அப்பா. தேசத்துல ஆண்டவரே உங்களோட அன்பையும் உங்களோட கிருபையும் அப்பா மக்களுக்கு கொடுத்த ஆண்டவரே அவர்கள் உங்களுக்குரியவர்களாக மாற்றும்படியாக ஜபிக்கிற இந்த தேசத்துல ஆண்டவரே உங்களுக்கு உங்களோட ஞானத்தை அறிந்து உங்களோட அன்பில நிலைத்திருப்பதற்கு ஆண்டவரே ஒரு பெரிதான வெளிப்படுத்தலை கொடுத்து யாவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வாக்கு தத்தம் செய்தவரே அப்பா உங்களோட வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவரே மலைகள் விலகி போனாலும் குன்றுகள் இல்லாம போனாலும் ஆண்டவரே உங்களோட சித்தத்தின்படி நீங்க நடத்த வல்லவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா நாங்க உங்களை நோக்கி பார்க்கும் பொழுது எங்களுக்கு நீங்க அற்புதம் செய்யற தகப்பனா இருக்கிற ஆண்டவரே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கொரு சேனையிலின் கத்தர் உன் நடுவில் இருக்கிறார், நீங்க பெரியவர் நல்லவர் என்று கூறி அப்பா அநேகருக்கு ஆண்டவரே வெளிச்சமா இருப்பதற்கு ஒவ்வொரு மக்களுக்கும் பெரிதான ஒரு கிருபை கொடுத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த காலை நேரம் ஆண்டவரே நாங்க கேட்கறதுக்கு அதிகமாக நீங்க எங்களுக்கு பலன் கொடுக்கிற தேவனா இருக்கு. அப்படியா நன்றி அப்பா. நன்றி நன்றி கோடி கோடி நன்றி ஆண்டவரே. சோர்ந்து போனவர்கள் மத்தியில் ஆண்டவர்களே பெரிதான கிருபை கொடுத்து அவர்களுக்கு அவர்களை உற்சாகப்படுத்தும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. உங்களுடைய ஆதி அம்பை வெற்று விலகாத வண்ணமாக ஒவ்வொருவர்களையும் ஆண்டவரே அந்த அன்பையும் கிருபையும் அபிஷேகத்தையும் கொடுத்து நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். சிங்கக்குட்டியால் பட்டினி கிடைக்கும் ஆண்டவரை தேடுவதற்கோ ஒரு குறையும் இல்லாமைக்கு நடத்துற தகப்பனே, நீங்க வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவரே அநேகருக்கானவரே, உங்களோட வாக்குத்தத்தின்படி ஆண்டவரே உங்களோட வெளிப்படுத்தலை வெளிப்படுத்தி வழிநடத்தும்படியாக ஜபிக்கிற எல்லா தேசத்திலும் உங்களோட பரிசுத்தமான ஆவியை அனுப்பி ஆண்டவரே உலகம் எங்கும் உங்களோட பரிசுத்தமான ஆவி அவர்களுக்கு கற்றுக்கொள்ள தக்கதாகவும் அவர்கள் அறிந்து உங்களோட ஞானத்தை உங்களோட அன்பையும் கிருபையும் கிருபையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த கால நேரம் வந்து இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வைங்க, இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைங்க ஆண்டவரே. இன்னைக்கு ஒரு புதிதான நாளாக யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். பிரதர் லெஸ்லி சிஸ்டர் ரீட்டா செய்யற ஒவ்வொரு ஊழியத்திலையும் ஆண்டவரே நீங்க கூட இருந்து அவங்களுக்கு ஒரு புதிதான பலனை புதிதான கிருபையினால முடிசூட்டும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா நன்றி நன்றி நன்றி சிஸ்டர் ஜெனட்டுக்கான நன்றி அப்பா, பாஸ்டர் நவமி லோகனுக்காக நன்றி அப்பா. இவர்களை நீங்க பேர் சொல்லி அழைத்து எங்கள் மத்தியில் வைத்தாண்டவர், இன்னும் அதிகமாக நாங்கள் உங்களிடம் அன்பு கூறுவதற்கு தந்த இந்த பெரிதான கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். அவர்களை ஆண்டவரே புதிதான வெளிப்படுத்துதல் மூலமாக இன்னும் அதிகமாக உங்களுடைய நாமத்தை தொழுந்து கொள்வதற்கு ஆண்டவரே அவங்களுக்கு புதிதான பலனின் தைரியத்தையும் கொடுத்து உலகம் எங்கும் உங்களை அறியக்கூடிய தக்கதாக உலகம் எங்கும் உங்களை வெளிப்படுத்தல வெளிப்படுத்தி உங்களை ரட்சிப்பை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். யாவரையும் உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிற உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்பட வேணும் என்று கூறி யாவருக்கும் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன். இயேசு நாமத்தின் மூலம் பிதாவே நன்றி இயேசு நன்றி. ஆமென் ஆமென் ஆமென்.
2: எங்கள் ஜபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி டோலி சிஸ்டர். கத்தர் உங்களோடும் நீங்க கைவிட்டு செய்யும் காரியங்கள் குடும்பத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்
4: ஆமேன் ஆமேன் நன்றி
2: ஆமேன் ஆமேன். நாங்கள் குணா பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர். நீங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்காகவும் யுத்த தேசங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இதன் மத்தியிலே தேவன் தாமே அவர்களை காத்து நடத்த வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தேவன் அவர்களை கண்ணோக்கி பார்க்க வேண்டும். இந்த யுத்தத்திலே ஒரு வெறுப்பு வர வேண்டும். யுத்தங்கள்னால் அழிந்து போகாதபடி காக்கப்பட நீங்க ஜெபத்திலே வழி நடத்தும்.
5: அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற தேவனுடைய உத்தாசத்திலும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம். ஆண்டவரே நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிகிறவரே உமை சோதரிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிலனும் இல்லைன்னு சொல்லி பட்சபாதம் இல்லாதவராய் இருக்கிறவரே உங்களை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம். ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய தேசமாகிய இஸ்ரவேல் தேசத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவரே தொடர்ந்து இந்த தேசத்தை பாதுகாக்கிறீங்க. ஆண்டவரே தேவன் மகிமைப்படுகிறார். எத்தனையோ ஆபத்துகள் ஆண்டவரே ஒன்றின் பின் ஒன்றாக வந்தாலும் ஆண்டவரே அந்த தேசத்தை பாதுகாத்து கொண்டிருக்கிற உம்முடைய கிருபைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம் ஐயா. இப்பொழுதும் அந்த தேசத்தை பாதுகாப்பீராக. அந்த தேசத்துல கத்தாவே யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆண்டவரே சுகபலம் அடைய ஆரோக்கியம் அடைய கத்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். அந்த தேசத்துக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற சத்ருவின் திட்டங்களும் ஆண்டவரே சத்ருவினால் எழுப்பப்பட்டவர்களும் இதோ ஆண்டவரே மனம் திரும்பவும் அந்த தேசத்துக்கு விரோதமாய் அவர்கள் செய்ய நினைத்தவைகள் எல்லாவற்றிலும் இருந்து தங்களை மாத்தி கொள்ள தேவன் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். ஆண்டவரே அந்த இஸ்ரவேல் தேசத்தின் மீது உங்களுடைய பாதுகாப்பு தொடர்ந்து காணப்படட்டும். அங்கிருக்கிற மக்கள் ஆண்டவரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவான தேவனை அறிந்து கொள்ள அவர்களுக்கு கிருபைகளை தொடர்ந்து கொடுத்து அவர்களுடைய மனக்கண்களை திறக்கும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். ஆண்டவரே அது மாத்திரமல்ல சுத்தி இருக்கிற தேசங்களுக்காக நாங்கள் செவிக்கிறோம். யுத்தத்தினால ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தேசங்களிலும் கர்த்தருடைய ஆவியானவர் தாமே அவர்களை பாதுகாக்கும்படியாக தொடர்ந்து பாதுகாக்கும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். எத்தனையோ குடும்பங்கள் தாய் தகப்பனை இழந்திருக்கிறாங்க. கணவன் மனைவி பிள்ளைகள் என்று இழந்த வேதனைகளோடும் கண்ணீர்களோடும் காயங்களோடும் கத்தாவே இருக்கிற அந்த மக்களையும் தேவன் தாமே ஆறுதல் படுத்தி ஆண்டவரே அவர்களுக்குள்ளேயும் சமாதானம் காணப்படவும் அவர்களுடைய வாழ்வியல்கள் வாழ்வாதாரங்கள் மீண்டும் கட்டி எழுப்பப்படவும் ஆண்டவர் தாமே உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அந்த தேசங்களில கத்தாவை இணைந்து மீட்பு பணிகளில ஆண்டவரே செயல்படுகிறவர்கள் மீட்புக்காக நிற்கிறவர்கள் யாவரும் பாதுகாக்கப்படவும் அவர்களுடைய கண்களில எண்ணம் தயவுகளும் ஒத்தாட்சிகளும் கிடைக்கப்பட்டு மக்கள் தொடர்ந்து பாதுகாக்கப்படவும் மக்களுடைய தேவைகள் சந்திக்கப்படவும் தேவன் தாமே கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த தேசங்களில யுத்தங்களை ஆண்டவரே அமலுக்கு கொண்டு வரவும் அந்த நாட்கள் குறைக்கப்படவும் ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம், உம்முடைய பிள்ளைகள் தொடர்ந்து கூப்பிடுகிறார்கள், நீங்க அந்த நாட்களை குறைத்துக் கொண்டு வருகிறதற்காக உம்மை சோதரிக்கிறோம். தொடர்ந்து தேவன் ஒவ்வொரு தேசங்களையும் பாதுகாப்பீராக, இந்த தேசங்கள் எல்லாம் ஆண்டவரே மனம் திரும்பி கர்த்தரை அறிந்து கொள்ளட்டும், யுத்தங்களை கைவிட்டு கர்த்தாவே இந்த தேசங்களில இருக்கிற மக்களுடைய வாழ்வுகள கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே அந்த தேசத்தின் தேவைகளுக்காக அவர்கள் ஆண்டவரே செயல்பட உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே இந்த சங்கம ஊடகத்துக்காக செவிக்கிறோம். கர்த்தருடைய ஆவி அனுபவத்தாமே இந்த ஊடகத்தின் ஊடாக செய்யப்படுகிற ஒவ்வொரு தேவ ஊழியர்களுக்காக உம்மை சோதரிக்கிறோம். தொடர்ந்து பயணிக்க கிருபை செய்வீராக செவிக்கிறோம். அநேகரை தட்டி அனுப்பி என்னும் ஆண்டவரே ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் ஒவ்வொரு ஆண்டவரே ஒவ்வொரு வேலைகளிலும் உம்முடைய கரம் ஓங்கி ஆண்டவரே பலப்படட்டும் நாங்கள் செவிக்கிறோம். அநேகர் எழுந்தி ஆண்டவரே உம்முடைய சக்தியை சொல்லி ஜனங்களை ஆண்டவரே தட்டி எழுப்பி உமக்கு முன்பாக நிற்பதற்கு எண்ணம் தகுதிப்படுத்த உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். இதோ லெஸ்லி அண்ணனுக்காகவும் அவர் குடும்பத்துக்காகவும் செவிக்கிறோம். கர்த்தருடைய ஆவி அனுபவத்தாமே அவர்களை தொடர்ந்து பாதுகாத்து எல்லா தீமைகளுக்கும் விளக்கி ஆண்டவரே அவர்களுடைய இருதயத்தின் வாஞ்சைகள் ஆண்டவரே எல்லாவற்றையும் கர்த்தர் ஏற்ற வேளையில ஏற்ற நேரத்துல செய்து முடிக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். ஏனைய சிஸ்டருக்காகவும் அவங்க குடும்பத்துக்காகவும் செவிக்கிறோம். கர்த்தருடைய ஆவி அனுபவத்தாமே அவங்களோட கூட இருந்து ஆண்டவரே நீங்க நடத்துகிற நல்ல திருவைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். கர்த்தர்தாமே அவர்களை தொடர்ந்து பாதுகாப்பீராக, அவர்களுக்கு கொடுத்த ஊழியத்தை அவங்க எண்ணம் செய்வதற்கு எண்ணம் பலத்தையும் கிருபைகளையும் தந்து அவர்களை வழி நடத்தும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். எங்களோடு கூட இணைப்பில் இணைந்து கொண்ட தேவ தாசர்கள், தேவ ஊழியர்கள், ஆண்டவரே தேவ குடும்பங்கள் ஒவ்வொருவருக்காகவும் செவிக்கிறோம். கர்த்தர்தாமே எங்களையும் தொடர்ந்து பாதுகாத்து ஆண்டவரே நாங்களும் கர்த்தாவை ஒருவரை ஒருவர் கர்த்தாவை கனம் பண்ணி இதோ உம்முடைய ஊழியத்துல விருப்பத்தோடு தொடர்ந்து பயணிக்க எங்களுக்கு உதவி முடியாத நாங்கள் செவிக்கிறோம். கர்த்தாவே ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும் கர்த்தர் பாதுகாப்பீராக, ஆயத்தப்படுத்துவீராக. ஒவ்வொரு குடும்பங்களுக்குடன் தேவ சுக பல ஆரோக்கியம் சமாதானம் காணப்பட்டு ஆண்டவரே சந்தோஷமாய் நாங்கள் உம்மோடு கூட தொடர்ந்து நடக்க உதவி செய்ய முடியாத செவிக்கிறோம். எதிர்த்து நிற்கிற வல்லமைகள், போராடுகிற வல்லமைகள் இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்துல நிராகரிக்கப்பட்டு ஒவ்வொரு வீடுகளையும் விட்டு வெளியேறட்டும்படி செவிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் மறுபடியும் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும் வரைக்கும் உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவருடன் கூட இருந்து எங்களை வழி நடத்தட்டும். எங்கள் ஆண்டவரும் ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற தேவனுடைய ஒத்தாசியோடும் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே.
2: ஆமென் ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டதோ வணக்க ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நீங்க கைவிட்டு செய்யும் காரியங்கள், கையின் பிரயாசங்கள் ஒவ்வொன்றிலும் கூட இருந்து ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென்
5: ஆமென் அக்கா. தேங்க்யூ. அப்படி ஒவ்வொருவரோடும் கூட இருந்து கர்த்தர் வழி நடத்துவார்.
2: ஆமென் ஆமென். நாங்க சிசிலி அம்மாவை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். சிசிலி அம்மா பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் தேசத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். எங்கள் தேசத்திலே ஒரு மாறுதல் வர வேணும், மாற்றம் வர வேணும். எங்கள் தேசம் அங்கு தீட்டுப்பட்டு கொண்டு போகிறது, அதனால் தேசம் அழிக்கப்படாதபடி தேவன் காக்கப்பட வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
6: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. இரக்கத்தின் ஐஸ்வர்யம் இன்றைய தந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா பிதாவையே உம்மை நோக்கி கூப்பிடுவோம். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் ஆவியானவரே இந்த திருலங்கா தேசத்தை ஆசீர்வதிக்கும் தகப்பனே, அப்பா தகப்பனே உம்மை கூவி அழைக்கிறோம் தகப்பனே, அன்பான தகப்பனே உம்மை கூவி அழைக்கிறோம் தகப்பனே, இந்த திருலங்க தேசத்தை ஆசீர்வதியும் தகப்பனே, அப்பா தகப்பனே அங்கே இருக்கிற ராஜாக்கள் மந்திரிமார்களை ஆசீர்வதியும் தகப்பனே, அப்பா அங்கே இருக்கிற மக்களை ஆசீர்வதியும் தகப்பனே, அன்பான தகப்பனே இந்த குடி போதைகள் எல்லாம் நாசமாய் போக பண்ணும் தகப்பனே, அப்பா விதாவே அந்த போது பத்துக்களாலே எல்லா பிள்ளைகளும் அநியாயமாக அழிந்து போறார்கள் தகப்பனே, அப்பா நாளுக்கு நாள் இறந்து போறார்களே தகப்பனே, ஆவியானவரே இலங்கை தேசத்தை ஆசீர்வதியும் அப்பா, உமது பரிசுத்தாவியவர்கள் மேலே அக்னியாய் போடும் தகப்பனே, ஆவியானவரே இந்த ராஜாக்கள் மந்திரிமார்கள் மேலே ஒரு இரக்கம் காண்பியும் தகப்பனே, அப்பா நீதியோடு நடக்க உதவி செய்திருந்த தகப்பன், அப்பாவி தமிழ் மக்கள் எல்லாம் கலங்கி கொண்டிருக்கிறார்கள் தகப்பன், ஆவியானவரே ஒரு நல்ல நீதியை நியாயத்தையும் வழங்க வழி செய்கின்ற தகப்பன். ஆவியானவரே வார வாரம் ஒவ்வொரு அரசாங்கம் அவர்களும் ஆண்டு போய் நிற்கிறார்கள் தகப்பனே. அப்பா இது பேர் நல்ல மன்று எல்லோரும் ஜெபிச்சு கொண்டே இருக்கிறார்கள் தகப்பனே. அப்பா பிதாவே ஒரு நல்ல பதிலை அளிக்கிறதுக்கு நீர் வல்லவராயிருக்கிறீ தகப்பனே. அப்பா பரிசுத்தப்படுத்தும் தகப்பனே, பரிசுத்தாவி அவர்கள் மேல் பொழிந்தள்ளும் தகப்பனே. லங்க தேசத்தை உமது கரங்களில் ஒப்படைக்கிறோம் தகப்பனே. அப்பா நீர் ஆசீர்வதித்து அங்கே ஒரு நல்லொரு நீதியை நியாயத்தையும் வழங்க வல்லவராக இருக்கிறீர் தகப்பனே. நீர் நினைத்தால் போதும் தகப்பனே, நீ ஒரு வார்த்தை சொன்னா எல்லாம் ஆகும் தகப்பனே. அப்பா பரிசுத்த இரத்தத்தாரே.

0: நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமே
1: ஆமீன் ஆமீன்
0: ஆமீன். நாங்கள் டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர். நீங்கள் இந்த நாட்களில் இந்த பாடுகளை அனுபவிக்கிறவர்கள், உபத்திரவப்படுகிறவர்கள், இந்த கிறிஸ்தவ திருச்சபைகள்ல கூட அநேகர் உபத்திரவப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சிலரை காரிருள் மூடிக்கொண்டிருக்கிறது, சில பேர் போத வஸ்தினால் விழுந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறவர்களை கத்ததாமே தாங்கி அவர்களை ரட்சித்துக் கொள்ள வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
2: பிதாவே தேவனே, இந்த வேண்டுகோளை உம்முடைய பாதத்திலே வைக்கிறேன். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனே அப்பா, ஒரு வார்த்தை சொல்லுங்கள் அப்பா. நீங்க சொல்ல ஆகும், கட்டிடம் நிற்கும் என் தேவனே. தேவனே, உம்முடைய ஒரே போரான குமாரனை அனுப்பி அப்பா, பரிசுத்த ரத்தம் சிந்தி கட்டின ஒவ்வொரு சபைகளையும் பொறுப்படுப்பப்பா. சபை மக்களை பொறுப்படுங்க, ஊழியக்காரரை பொறுப்படுங்க அப்பா, தேசத்துள்ள மக்களை பொறுப்படுங்களே ராஜா. கட்டுண்ட மக்களை கட்ட உழுத்திரங்கள் அப்பா, சிறைப்பட்டுக்கிற மக்களை விடுதலை செய்யுங்க தேவனே. நெருங்கின்ற இருதயத்தை ஓடி இருப்பொழுது காயங்கட்டுங்கள் அப்பா. பிதாவே, சோர்ந்து போயிருக்கிற மக்களுக்கு பலம் கொடுங்க பரிசுத்த ஆவியானவரே. தேவனே, எல்லா அடிமத்தின ஆவிகளும் தேவனே இந்த மக்களை விட்டு வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். சத்தியத்தை அறிவார்கள், சத்தியம் அவர்களை விடுதலை ஆக்கும் சொன்ன தேவனே. சத்திய வார்த்தை மூலம் அப்பா இந்த மக்களை நீங்கள் விடுதலை செய்யுங்க அப்பா. பிதாவே, உங்களை அறிகின்ற அறிவினால் தேவனே அவளை நிரப்புங்க அப்பா. பிதா, உம்முடைய வேத அறிவில்லாமல் தேவனே சங்காரமாக இந்த மக்களை நீங்கள் பாக்குறீங்களப்பா. பிதாவே தேவனே, கடைசி நாட்கள்லே உம்முடைய வார்த்தைக்கு பஞ்சம் உண்டாம் என்று சொன்னீங்க தேவனே. பிதா தேவனே, இந்த மக்களை அப்பா பிதாவே மூட்டுறீங்க, உம்முடைய வார்த்தை அனுப்பி, உம்முடைய ஆவியும் ஜீவனும் வல்லமுள்ள வார்த்தை அனுப்பி தேவனே ஒவ்வொரு மக்களையும் விடுதலை செய்யுங்க அப்பா. பிதாவே, எல்லா அடிமத்தின ஆவிகள் தேவனே இவளை விட்டு வெளியேறுவதாக. போதை வஸ்துகளுக்கு அடிமைப்பட்டிருக்கிற அடிமத்தின ஆவிகள் என்னென்ன காரியத்திலே பாவத்திலே அடிமைப்பட்டிருந்தாலும் எல்லா அடிமத்தின ஆவிகள் தேவனே இந்த மக்களை விட்டு வெளியேறுவதாக. எல்லா மாம்ச கிரிகள், பிசாசின் கிரிகள், உலக கிரிகள் இவளை விட்டு வெளியேறுவதாக. தேவனே, உம்முடைய ஆவியை ஊற்றி ஆவியாருடைய சிந்தையினாலே இவளை நிரப்புங்கப்பா. ஆவியாருடைய சிந்தையோ ஜீவனும் சமாதானம் என்று சொன்ன தேவனே அப்பா, நீங்கள் விட்டு போன சமாதானத்தை கொடுங்க இயேசு ராஜாவே இந்த மக்களுக்கு அப்பா. ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. பிதாவே, இந்த நாட்கள்லே தேசங்கள்லே சமாதானம் இல்லாம இருக்கிறத நீங்கள் பாக்குறீங்களப்பா என் தேவனே. உம்மை நோக்கி பார்த்தோர் ஒரு நாளும் பட்கப்பட்டு போவதில்லை என் தேவனே. நீங்கள் விட்டு போன சமாதானத்தை ஒவ்வொரு தேசங்களுக்கும், ஒவ்வொரு தேசத்து மக்களுக்கும், தேசத்தில் உள்ள அதிகாரிகளுக்கு கொடுங்கப்பா. சபையோருக்கு கொடுங்க இயேசு ராஜாவே. சபையிலே ஒரு மனத்தின் ஆவிய கட்டளைங்களப்பா, ஐக்கியத்தின் ஆவிய கட்டளைங்க, அன்பின் ஆவியினாலே நிரப்புங்கப்பா சபைகளே தேவனே. எல்லா பிரிவினை ஆவிகள், வஞ்சிக்கிற ஆவிகள், பொய்யின் ஆவிகள், தந்திரத்தின் ஆவிகள் எல்லாம் நிர்மூலம் அடைந்து சேர்ந்து போவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. தேவனே கிருபை செய்யுங்களப்பா. பிதாவே தேவனே, சபைகள் மூலமாக தேவனே தேசங்களை மீட்டுக் கொள்ள தேவனே உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய கனியினால், உம்முடைய வரங்களினால், உம்முடைய வல்லமையினால், உம்முடைய அபிஷேகத்தினால் தேவனே உம்முடைய பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. பிதாவே, தேசங்களை அசைக்கிற பிள்ளைகளாக நிரப்புங்கப்பா. பிதாவே, தேசங்கள் கர்த்தருடைய வார்த்தையிலே கட்டப்பட கிருபை செய்யுங்கப்பா. கர்த்தர் தேசத்தை கட்டாவிட்டால் கட்டுகிற முயற்சி எல்லாம் வீணன் சொன்ன தேவனே அப்பா. பிதாவே, குடும்பங்களை உம்முடைய வார்த்தையிலே கட்டுங்க, தேசங்களை உம்முடைய வார்த்தையிலே கட்டுங்கப்பா. பிதாவே, மனதன் போடுகிற தேவனே எல்லா பாபேல் கோபுரங்கள் எல்லாம், எல்லா திட்டங்களும் இழிந்து விழுவதாக என் இயேசு ராஜா. உம்முடைய நாம ஒன்றே இந்த பூமியிலே மகிமைப்படுவதாக. ஓ நன்றி தேவனே, நன்றி அப்பா. பிதாவே, முழங்கால் யாவும் தேவனே உம்முடைய நாமத்துக்கு முன்பாக முடங்க செய்யுங்க. நாவுகள் யாவும் இயேசு கிறிஸ்துவைக்கத்தன்று அறிக்கை பண்ண செய்யுங்க அப்பா. வானத்திலும் பூமியிலும் தேசமங்கிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யுங்க தேவனே. பிதாவே, மனக்கண்களை திறந்துள்ளங்கள் ஆவியானவரே, உம்முடைய சுவிசுவாசம் வார்த்தை மூலமப்பா மக்களுடைய மனக்கண்களை திறந்துள்ளங்கள் ஐயா இயேசு ராஜாவே. புறப்பட்டு போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்க சொன்னீங்க என் தேவனே. உம்முடைய இந்த வார்த்தைக்கு தேவனே கீழ்ப்படிந்த தேவனே பிதாவே, புறப்பட்டு போய் உம்முடைய வார்த்தையை தேசமங்கம் அறிவிக்கப்பட தேவனே, தேச தலைவர் அதிகாரிகள், தேசத்து மக்களுக்கு அறிவிக்கப்பட தேவனே கிருபை செய்யுங்களப்பா. அப்போது முடிவு வரும் சொன்னீங்களப்பா பிதாவே. ஒருவராது பாதாளம் செல்லாதபடி தேவனே உடைய சுவிசேஷத்தின் மூலமாய்
3: இந்த மக்களை மூட்டு ரட்சித்துக் கொள்ளுங்களா.

0: பாபிதா லட்சத்து குழந்தைகள் ஆவியானவரே, ஓ நன்றி ராஜாவே, ஓ நன்றி அப்பா. ஒரு புதிய இருதயத்தை கொடுங்க அப்பா, ஒரு மக்களுக்கும் புதிய ஆவிய கொடுங்கள் ஐயா என் தேவனே. கடைசி நாட்கள்லே மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவிய ஊற்றுவேன் சொன்ன தேவனே, உம்முடைய ஆவியை அள்ளவில்லாமல் ஊற்றுங்க அப்பா பிதா. கற்பத்தின் கனிகள் மீது, பாலகர் மீது, குமாரர் குமார்த்திகள் மீது, வாலிப பிள்ளைகள் மீது ஊற்றுங்க அப்பா பிதாவே, முதியோர்கள் மீது ஊற்றுங்க ஆவியானவன், தேசத்தில் உள்ள அதிகாரிகள் மீது உம்முடைய ஆவிய ஊற்றுங்க என் தேவனே, ஊழியக்கார ஊழியக்காரிகள் மீது உம்முடைய ஆவிய ஊற்றுங்க அப்பா, அரச குடும்பங்கள்ல உள்ள மக்கள் மீது உம்முடைய ஆவிய ஊற்றுங்க, மாம்சமான யாவர் மேலும் என் தேவனே உம்முடைய ஆவிய ஊற்றி தேவனே இந்த தேசமத்து மக்களை மீட்டு ரட்சியுங்கப்பா, விடுதலை செய்யுங்கப்பா என் தேவனே. ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா, நீங்கள் விட்டு போன சமாதானத்தை கொடுங்கப்பா. ஓ நன்றி, ஒரு வார்த்தை சொல்லுங்களப்பா இந்த தேசங்களுக்கும் மக்களுக்கும் தேச தலைவர்களுக்கும், நீங்கள் இதற்காக யுத்தம் செய்யுங்கப்பா, நீங்கள் இதற்காக தேசங்களுக்காக வழக்காடுங்க, நீதி செய்யுங்கப்பா தேசங்களுக்காக. ஓ நன்றி அப்பா, நன்றி என் தேவனே. சுவாசம் ஐயா, நீங்கள் அப்படியாக இந்த கடைசி நாட்களிலே செய்ய போற்க நன்றி அப்பா பிதாவே. உம்முடைய கிருபையின் காலத்திலே, உம்முடைய கிருபையினாலே இந்த தேசங்களை நீங்கள் பாதுகாத்து, இந்த மக்களை பாதுகாத்து வருவதற்காய் நன்றி இயேசுவே. உம்முடைய கிருபையின் ஆவியை இதுவரை ஒவ்வொரு மக்கள் மீதும் ஊற்றுங்க அப்பா, ஒவ்வொரு தேச தலைவர் மீது ஊற்றுங்க, அவருடைய பலவீனத்திலே உம்முடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்க, உம்முடைய கிருபையின் ஆவியை ஒவ்வொரு தேச தலைவர் அதிகாரிகள் மீது ஊற்றுங்க, உம்முடைய அன்பின் ஆவியை ஒவ்வொரு தேச தலைவர் அதிகாரிகள் மீது ஊற்றுங்க அப்பா பிதாவே. தேச தலைவர்ப்பா பிதாவே, உம்முடைய நீதியின்படி உம்முடைய வார்த்தையின்படி தேசங்களை தேவனே வழிநடத்த உம்முடைய ஞானத்தை கொடுங்களப்பா பிதாவே. தேவனே யுத்த ஆயுதங்களை பார்க்கலும் ஞானமே நலம் என்று சொன்னீங்க இயேசு ராஜாவே, உம்முடைய பலத்தில் உள்ள ஞானத்தினாலே ஒவ்வொரு தேச தலைவர் அதிகாரிகளை நிரப்புங்கப்பா. எங்கு தேவனே பிதாவே அவர் கூடுகிறார்களோ அங்கே அவர்களை உம்முடைய ஞானத்தினாலே நிரப்புங்கப்பா பிதாவே, உம்முடைய மகிமையினால் அவளை மூடிக்கொள்ளுங்களப்பா பிதாவே. ஓ நன்றி அப்பா, எல்லா சுத்த கிரிகளும் சுட்டரிப்பினாவினாலே சுட்டறியுங்க, எல்லா மாம்ச கிரிகள் பிசாசின் கிரிகள் உலக கிரிகள் எல்லாம் சுட்டரிப்பினாவினாலே சுட்டரிக்கப்படுவதாக, சகலம் புதிதாய் மாறுவதாக தேவனே பிதாவே, தேசங்களிலே சகல காரியங்களும் புதிதாய் மாறுவதாக, உன்னுடைய நினைவு என்னுடைய நினைவல்ல, உன்னுடைய வழி என்னுடைய வழியில் சொன்ன தேவனே, இந்த மக்கள் போடுகிற எல்லா திட்டங்களையும் நீங்கள் அப்பா பிதாவே உம்முடைய சித்தத்தின்படி அனைவற்றையும் மாற்றி அமையுங்கப்பா பிதாவே, உம்முடைய சித்தம் மாத்திரமே பூமி எங்கு நிறைவேறுவதாக. நன்றி அப்பா, நன்றி ராஜாவே, இந்த ஜபத்தை கேட்டு நீங்கள் பதில் கொடுப்பதற்காக நன்றி. கர்த்தா இயேசு கிறிஸ்துவே, நீங்கள் பிதாவின் வலது பாரசத்திலிருந்து ஓ தேவனே இந்த காரியங்களுக்காக பரிந்து பேசுவதற்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் வாக்கு கிடங்காத பெருமூச்சோடு இதற்காக வேண்டுதல் செய்வதற்காக நன்றி ஆவியானவரே. ஓ நன்றி என் தேவனே. சுவாசமாப்பா, எங்கே இருவரோ மூவரோ உம்முடைய பரிசுத்த நாமத்திலே ஒருபலப்பட்டு கூடி இருக்கிறாளோ அங்கே அவள் மத்தியிலே நான் இருக்கின்ற வாக்கள் தன் தேவனே அப்பா, எங்கள் ஜபங்களை கேட்டு நீங்கள் பதில் கொடுப்பதற்காய் நன்றி ராஜா. ஓ தேசங்களை ரட்சிக்க போவதற்காய் நன்றி அப்பா பிதாவே, யுத்தங்களை ஓயப்பட போவதற்காய் நன்றி ராஜாவே. நன்றி என் தேவனே, துணையும் கொள்ளையும் அழிக்கையும் வர்ற ஆவியல் வான மண்டலங்கள் விட்டு வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே அந்தகார லோகாதிபதியுடைய சகல கிரிகளும் சேர்ந்து போவதாக. ஓ நன்றி அப்பா, எல்லா இருளின் ஆவிகளும் தேசங்களை விட்டு வெளியேறுவதாக. ஓ நன்றி அப்பா, பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா, இந்த உனையை புறப்படுங்களப்பா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே அப்பா, இந்த ஊழியத்தை ஆசீர்வதியுங்கப்பா, லெஸ்லி பிரதரை ஆசீர்வதியுங்கப்பா, இந்த சங்க ஊழியத்தை ஆசீர்வதியுங்க, இதிலே இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியுங்கப்பா பிதாவே, அவருடைய தேவைகளை சந்தியுங்கப்பா பிதாவே. ஜனசிஸ் புறப்படும் அப்பா, கணவன் பிள்ளைகளை புறப்படும் என்றவனே, உடைய கிருப உள்ள கருவிகள் மீது அமர்ந்திருப்பதாக, எதற்காக அழைத்தீங்களோ அந்த அழைப்பின்படியோட பரிசுத்தாவியானவரே பலம் கொடுக்கலப்பா, என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் என்று சொன்ன தேவனே அப்பா, உம்முடைய பலத்தினாலே நிரப்புங்க, அன்பினாலே நிரப்புங்க, தெளிந்த புத்தியினாலே ஒவ்வொருவரையும் நிரப்புங்க ஆவியானவரே. யார் யார் நோய்கள் வியாதிகள் வேதனைகள் கண்ணீரோடு இருக்காளோ தேவனே, அந்த வீட்டில் உம்முடைய பரிசுத்தத்தை பூசுகிறேன், அந்த வீடுகளுக்குள்ளே சமாதானம் தேவனுடைய சுகம் ரட்சிப்பு ஆசீர்வாதம் உண்டாவதாக என் தேவனே. ஒவ்வொரு குடும்பங்களிலும் உம்முடைய சமாதானமும் உம்முடைய சுகமும் உம்முடைய ரட்சிப்பும் ஆசீர்வாதமும் உண்டாவதாக என் தேவனே. நன்றி அப்பா, நன்றி ராஜா. எல்லா வேண்டுகோள் விண்ணப்பங்கள் ஜபங்கள் ஜாவையும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன் ஆமீன் ஆமீன்.
1: அமீன். உங்க ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்
0: ஆமீன் ஆமீன். அப்படி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.
1: ஆமீன் ஆமீன். நாங்க நிர்மல் அமரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர்
2: சிஸ்டர்.
1: இந்திய நாட்கள்ல வியாதிகள் அதிகமாய் பெருகி இருக்கிறது. இந்த வியாதி பெருக்கத்தில இருந்து விடுதலை அடையக்கூடியதாய், ரட்சிப்பு அவர்களுக்குள்ளே பெருகக்கூடியதாய், இந்த வியாதியினால் அநேகர் அதிக வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த வேதனையில் இருந்து அவர்களை விடுதலை ஆக்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
2: ஹல்லேலூயா. ஸ்தோத்ரப்பா, துதிக்கிறோம் ராஜா. எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து நீர் வழி நடத்துற உமது அன்பிற்காய் ஸ்தோத்திரம். கரம் பிடித்து வழி நடத்தி ஆலோசனை சொல்லி மட்டுமா அன்றுவரே நீர் வழி நடத்தின எல்லா தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த சுகபல ஜீவன் ஆரோக்கியத்திற்காய் நன்றி அப்பா. எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரங்களை ஒரே நாங்கள் நீர் வரும் வரை கரை திரையற்றதாய் பாதுகாத்துக் கொள்ள பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களுக்கு துணை புரியும்படியாய் உதவி செய்யும்படியாய் உமது கரத்திலே நாங்கள் வருகிறோம் ராஜா. இப்போது கூட கர்த்தாவே நாங்கள் கொடுக்கப்பட்டதான அந்த ஜெப குறிப்புக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் நீர் எங்களுடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டு தேவன் நீர் வாமென்று வாமேன் என்று வருகிற நாட்களிலே பதில் கொடுப்பீர் என்று நாங்கள் விசுவாசித்து ஜெபிக்கிறோம். இந்த வேலையிலே வியாதியர்களுக்காக ஜெபிக்கிறாப்பா. அந்த நாளிலே கொள்ளை நோய்களினாலே ஆண்டவரே அநேக விதமான நோய்களினாலே பாதிக்கப்பட்டு மக்கள் வேதனையோடு இருக்கிற காரியத்தை ஒரு கரத்திலே நாங்கள் வைக்கிறோம் தகப்பனே. அநேக வியாதிகளுக்கு இன்னும் மருந்து கூட கண்டுபிடிக்க முடியல. அவர்கள் டாக்டர்களுக்கு கூட நீ நல்ல ஞானத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறாப்பா. நோயாளிகளை நேர்த்தியா ஞானமா நடத்த கர்த்தர் நீர் உதவி செய்யுங்கப்பா. அநேக நோயாளிகள் ஆண்டவரே இந்த நாளிலே வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிற வேலையில கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருக்கட்டும் இருக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. வியாதிகளை உன்னிடத்திலிருந்து நான் விலக்குவேன் என்று சொல்லி இருக்கிற வார்த்தையின்படி கர்த்தர் எல்லா வியாதிகளையும் ஆண்டவரே மக்களில் இருந்து விடுதலையாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சுகத்தை நீங்க கட்டளிடுங்க. வியாதியர்களே கர்த்தாவே அவர்களுக்கு காரியங்களில் அப்பா தேவன் நீர் விடுதலை தந்து விடுதலை நாயகன் நீர் குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்ற வார்த்தையின்படி எல்லா விதமான நோயிலிருந்து பிள்ளைகளை விடுதலை ஆக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறோம். வார்த்தைகளை அனுப்பி வியாதிகளை நான் சுகமாக்குவேன் என்ற வார்த்தையின்படி அப்பா ஒவ்வொரு வியாதியஸ்தர்களின் அப்பா அவர்களின் சுகத்தை அவர்களுக்கு சுகத்தை கொடுக்கும்படியாய் மது கரத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படியாக கூட ஆண்டவரே இந்த வியாதியர்கள் எல்லாம் வியாதியிலிருந்து விடுதலையாகி ரட்சிக்கப்பட்ட அப்பா நீர் தாமே அவர்களுக்கு நல்ல விடுதலை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். விடுதலை வாங்கி அவர்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்வீராக அப்பா. ஒருவரும் ஆண்டவரே இந்த வியாதியிலே அநேகர் ஆண்டவரே இந்த நாளிலே கர்த்தாவே மருந்து மாத்திரை வாங்க கூட வழி இல்லாதபடிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட போக வழி இல்லாதபடிக்கு இருக்கிற அந்த சூழ்நிலையிலே ஆண்டவராகிய தேவன் நீரே நல்ல மருத்துவராயிருந்து பரிகாரியாயிருந்த ஆண்டவரே இவர்களுக்கு துணை புரியும்படியாய் ஜெபிக்கிறப்பா. முத வசனங்களை அனுப்புங்க. முத வசனங்களை அனுப்பி அந்த நோய்களில் இருந்து எல்லாவர்களுக்கு விடுதலை தரும்படியா இந்த வேலையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உமக்கு சோத்திரம். நோயாளிகளை பராமரிக்க அவர்கள் குடும்பங்களிலும் மற்றவர்கள் மத்தியிலும் தேவன் தாமே நீர் பேசுங்க. நல்ல உள்ளங்களை எழுப்புங்க ஆண்டவரே. நோயினாலே பாதிக்கப்பட்டு இருக்கும் பொழுது அவர்களுக்கு உதவி செய்ய உதவியின் கரங்களை நீர் கொடுக்கும்படியாய் எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒத்தாசைகளை பரலோகத்திலிருந்து அனுப்பி தாங்க. அவர்களுக்கு வேண்டிய காரியங்கள் எல்லாம் மற்றவர்கள் மூலியமாய் கவர்மெண்ட் மூலியமாய் கூட கிடைக்க தேவன் நீங்க உதவி செய்யுங்கப்பா. நோயிலிருந்து விடுதலை ஆக்கியப்பா. அவர்களுக்கு வியாதி ஒருவன் வியாதிப்பட்டிருந்தால் அவன் மூப்பறை வரவழைத்து அவனுக்கு எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணும் பொழுது அவன் தன் பாவங்களை அறிக்கை செய்து அந்த நோயிலிருந்து அவனுக்கு விடுதலை கொடுப்பேன் என்ற வார்த்தையின் படிக்கிறதாவே அவர்களுக்கு ஒரு நல்ல மன மாற்றத்தை கொடுத்து பாவத்திலிருந்து மனம் திரும்பி நோயிலிருந்து விடுதலை ஆக முடியாத கூட இந்த வேலையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படியாக எல்லா விதமான நோய்கள் கொள்ளை நோய்களில் இருந்து ஆண்டவரே மக்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இனி நினி தீங்கை காண மாட்டாய் என்ற வார்த்தையின்படி எந்த தீங்கும் எந்த நோயும் பிள்ளைகளை யாரையுமே தாங்காதபடிக்கு தாக்காதபடிக்கு கர்த்தர்தாமே விடுதலை நாயகன் நீர் நல்ல ஒரு விடுதலை கொடுத்து அவர்களுக்கு நீர் ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. அப்படியாக அவர்கள் விடுதலை ஆன பிறகு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீங்க கிருபை செய்யுங்கப்பா. அப்படியே இந்த வேலையிலே கர்த்தர் எல்லா நோயாளிகளுக்கு நல்ல ஒரு சுகத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அப்படியே நீர் செய்யறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒரு இசை கூட சங்கம் ஊடகத்தை ஒரு கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் லெஸ்லி ஐயா அவர்களையும் அவருடைய மனைவி பிள்ளைகளையும் பேர பிள்ளைகள் குடும்பத்தார் மருமக்கள் சொந்த பந்தங்கள் எல்லோரையுமா நீங்க ஆசீர்வதிங்க. அவர்கள் மத்தியிலே ஆனா நோய்வாய்ப்பட்டிருந்தா கூட அவர்கள் நோய்கள் எல்லாம் நீங்க சுகமாக்கும்படியா ஜபிக்கிறோம். இன்னத்திலே இணைந்து அப்பா பணிபுரிகிற எல்லா ஊழியர்களையும் அவருடைய குடும்பங்களையும் எந்த ஒரு பாதையும் தீண்டாத படிக்க தேவன் தாமே அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறோம். அப்படியே கூட ஏசப்பா இந்த ஜபத்தை தொகுத்து வழங்குகிற மகள் ஜானட்டையும் மகளுடைய கணவன் மகன் மகளையும் ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிங்க. வாதை உன் கூட அறத்தை அணுகாது பொல்லா பூனத்து நேரிடாது என்ற வார்த்தையின்படி தேவன் தாமே பிள்ளைகளை ஆசீர்வதித்து உலக பாதையிலே நடத்தும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். ஜெபித்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காய் சோத்திரம். இனி ஜெபிக்க வருகிறதான யாவரையும் தேவன் நீங்க ஆசீர்வதிங்க. அப்படியே கூட ஏசப்பா ஏமி புஷ்பராஜ் சகோதரியை கூட ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லாவற்றையும் ஒரு கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இப்படி கன மகிமை யாவற்றையும் ஒருத்தருக்கு ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். எங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரன். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் பிள்ளைகளோடும் பெற பிள்ளையோடும் கூட இருந்து சகலத்திலும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன். நீங்கள் எங்கள் எல்லா தேசங்களும் ஐரோப்பா கனடா இந்தியா இலங்கை எல்லா தேசங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். வந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். அவர்களுடைய வீடுகளில எந்த குறைவும் இல்லாதபடி கத்தர் எல்லாருக்கூடையும் ஒரு நிறைவை கட்டளையிட வேணும். ஆவிக்குரிய ஈவிய வளர்ச்சி பெருக்கத்துல கூட அவர்களுக்கு நிறைவை கட்டளையிட வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
3: மத்தியில் வாசமா இருக்கிறீங்க நல்ல தகப்பின தர்மியாவின் ஜப வேலைக்காய் மக்கள் நன்றிகள் எடுக்கிறீங்க தாவே. கர்த்தர் நீர் நல்லவரும் வல்லவருமா இருந்து மாறாத தெய்வமா இருந்து ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிற தயவுக்கும் கோடான கோடி ஸ்தோத்திரம் பா. அப்பா இந்த சங்கமம் ஊடகத்தில் ஆண்டுகிற அன்றைய அநேக தேசங்களில் இருந்து ஒன்றாய் சேர்ந்து ஒரே குடும்பமாய் ஆண்டவரை இந்த ஜபத்தை ஏறெடுக்க கர்த்தர் நீர் உதவி செய்த தயவுக்கு உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் பா. நாளிலும் ஆண்டவரே இலங்கை தேசத்திலிருந்து ஆண்டவர ஜெர்மனி தேசம் ஆண்டவரை நார்வே ஆண்டவரை கனடா இன்னும் ஆண்டவர அப்பா பிரிட்டன் இப்படி ஆண்டவர பல நாடுகளில் இருந்து ஆண்டவர அப்பாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் தாமே இந்த ஊடகத்தை நீர் ஆண்டவர தந்து ஆண்டவர இதன் மூலமாய் முழுவோடு கூட உறவாட கர்த்தர் உதவி செய்த தயவுக்கு உமக்கு கொடாத கொடி ஸ்தோத்திரம்ப்பா. கர்த்தர் தாமே ஆண்டவர எல்லா தேசங்களிலும் இருக்கிறதான விசுவாசிகளையும் ஆண்டவர உண்மையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர உம்முடைய கரங்களுக்குள் ஆக நாங்கள் கொண்டு வருகிறோம் கர்த்தா.

0: யெகோவாவே, யாரெல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து ஒத்தாசை எதிர்பார்க்காத ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தயவு பாராட்டி அப்பா நீரே வடியும் சத்தியம் ஜீவனும் என்று எண்ணியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீராண்டவரை கைவிடாமல் காத்து வழிநடத்துகிற தயவுக்கும் உக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம்ப்பா. அந்தந்த வீட்டிலும் ஆண்டவரை ஒவ்வொரு வாழ்கிறதான் அந்த வீடுகளிலே ஆண்டவரை எந்த அந்தகார சக்திகள் எடு ஆண்டவரை வராதபடிக்கும் போராட்டங்கள் வராதபடிக்கும் கர்த்தர் தாமே ஆண்டவரை எல்லாவற்றிலும் துணையாயிருந்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆறுதலும் தேர்தலும் சந்தி ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அது உற்சாகத்தோடு ஆண்டவரே அவர்கள் இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிச்சபிக்கிறோம். மகன் மகிழ்ந்து ஆண்டவரை வாழவும் ஆண்டவரே அவர் சமாதான சந்தோஷத்தோடு இருக்கவும் கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிச்சபிக்கிறோம். யாரெல்லாம் ஆண்டவரே உண்மையோடு கூட ஆண்டவரே அனுதினமும் ஆண்டவரே ஜெபத்தோடு உறவாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனாகி கர்த்தர் நீர் ஆண்டவரே ஒரு நாள் அந்த பிள்ளைகளை கைவிடாதபடிக்கு ஆண்டவரே நீ காத்து ஆண்டவரை வழிநடத்தும்படி ஆயிச்சு வைக்கிறோம். இவர்கள் வீட்டில் இது எந்த தேவையா இருந்தாலும் செய்திகள் எல்லாம் சந்தித்த ஆண்டவரே அப்பா இவர்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் இவர்கள் கையிட்டு செய்கிற வேலைகள் ஒவ்வொன்றிலும் தேவனாகி கர்த்தர் நீர் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு ஒரு நிறைவை தந்து வழிநடத்தும்படி ஆயிச்சு
1: வளர்ந்து பாருங்கள். தாவீதை அபிஷேகம் பண்ணினதை நான் பார்க்கக்கூடியதாக இருக்குவது. இப்படியாக அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது கோலியாத்தை வென்று அந்த இஸ்ரவேலுக்கும் பெலிஸ்தியருக்கும் நடந்த யுத்தத்துல தாவீது ராஜா வெற்றி சிறந்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள் தேவனுக்கு நாங்கள் ஜெபிக்கும் பொழுது நன்றியோடு ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை தோத்திரத்தோடு நன்றியோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இதயங்களை உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும். வருங்களுக்கு ஜெபித்து முடித்த பின்பு உங்களுடைய இதயத்துல ஒரு தேவனுடைய சமாதானம் வரும். உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது இன்னொரு உணர்வு ஒன்றை நாங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும். வருங்கள் நாங்கள் நன்றாக பரிசுத்தமாக நாங்கள் ஆயத்தப்படுத்தி ஜெப நிலையில இருந்து ஜெபிக்கும் பொழுது அங்கு எங்களுக்கு தேவ சமாதானம் எங்களுக்கு கிடைக்கிறதாக இருக்கிறது. தெசலோனிக்கேயர் 5:16 எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். எப்பொழுதும் தேவனுடைய சமூகத்தில ஜெபிக்கும் பொழுது துதிக்கும் பொழுது நாங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். பாருங்கள் எங்களுடைய பரலோகத்தில இருந்து பரிசுத்த ஆவியானவர் வந்தங்களை நிரப்பும் பொழுது நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். எப்பொழுதும் நாங்கள் அதை மெயின்டைன் கொள்ள வேண்டும். எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அடுத்த வசனத்திலேயே இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும். நாங்கள் தேவன் எங்களை கைவிட்டு விட்டார் என்று நீங்கள் நினைக்க கூடாது. பாருங்கள் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன், இன்றைக்கும் என்னோடு கூட இருக்கிறார். பாருங்கள் யோசேப்பினுடைய வாழ்வை பார்க்கும் பொழுது அவனுடைய குடும்பத்தில அவருடைய சகோதரர்களால் துன்புறுத்தப்பட்டார். அப்பொழுது கூட இயேசு கூட இருந்தார். யோசேப்போடு அவனை பிடித்து ஜெயிலில போடும் பொழுது கூட இயேசு அவனோடு கூட இருந்தார். அவனை உயர்த்தேவன் அவனோடு கூட இருந்து அவனை உயர்த்தி அதிகாரியாக மாற்றி பாருங்கள் அந்த தேசத்தில் உள்ள பஞ்சத்தை அவன் மூலமாக அந்த தேசம் அந்த பஞ்ச காலத்தில தேவனுடைய ஆலோசனையின்படி அவன் அந்த விளைச்சலை சேமித்து வைத்து அந்த வறுமையான காலத்தில் அத்தனை மக்களுக்கும் தன்னுடைய சகோதரர்கள் குடும்பத்திற்கும் அவன் உணவு கொடுத்து அந்த தேசத்தை ஆசீர்வதித்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக எங்களோடு தேவன் இருக்கும் பொழுது வருங்கள் தேவன் நாங்கள் அவருடைய பந்தியில உட்கொள்ளும் பொழுது சத்துருக்களுக்கு முன்பாக எங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி எங்களை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். இவனுள்ள நாளெல்லாம் உங்களுக்கு நன்மையும் கிருபையும் தொடர்கிறது. நாங்கள் ஆராதிக்கிற இயேசு மெய்யான இயேசு இரட்சகராக இருக்கிறார். உங்களுடைய தேவன் எங்களை, நாங்கள் மெய்யான தேவனை ஆராதிக்கிறோம், மெய்யான தேவனை துதிக்கிறோம். பாருங்களோ, யோவான் 17 அதிகாரம் 3 வசனத்திலேயும், ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அற்பிறவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் மெய்யான தேவன். பாருங்களோ, மதங்களில பலவிதமான கைவேலையினால தெய்வங்களை அவர்கள் வணங்குகிறார்கள். அதுல தேவன் பிரியமில்லாதவராக இருக்கிறார். பாருங்கள், இன்றைக்கு கைவேலையினால பல பலவிதமான தெய்வங்கள், பாருங்களாம் ஆபிரகாமையும், பாருங்கள் இப்படியான ஒரு மத வழிபாடுள்ள ஒரு ஒரு ஒரு சிலை வணக்கம் உள்ள ஒரு குடும்பத்தில இருந்து ஆபிரகாமை பிரித்தெடுத்து, பாருங்கள் அவருடைய தகப்பன் குடும்பம் ஒரு சிலைகளை செய்கிறது, விற்பனை செய்வது, அந்த கோயில்களை பராமரிப்பது, இப்படியாக அந்த சிலை வழிபாடுள்ள தெய்வங்கள் ஆபிரகாமின் காலத்தில் இருந்தது. ஆனால் தேவன் அந்த அந்த மத வழிபாடுள்ள குடும்பத்தில இருந்து ஆபிரகாமை பிரித்தெடுத்து, பாருங்கள் இப்படியாக கானான் தேசத்துக்கு அவருடைய சந்ததியை கானான் தேசத்துக்கு அழைத்து வந்திருக்கிறார். பாருங்கள், ஆபிரகாம், ஆபிரகாமின் குமாரன் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது, ஜீசு, இப்படியாக நாங்கள் கலாத்தியர் 3:18 படி நாங்கள் இயேசுவுக்குள்ளாக ஆபிரகாமின் சகல ஆசீர்வாதங்களும் இயேசு கிறிஸ்துவுக்கூடாக எங்களுக்கு வந்து சேருகிறது. மரத்தில் தூக்கப்பட்ட எவரும் சபிக்கப்பட்டவன் என்று எண்ணுகிறபடி இயேசு நமக்காக சாபமாகி சகல ஆசீர்வாதங்களை, ஆபிரகாமுக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் இயேசு கிறிஸ்துவ இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அபிஷேகத்தை பெற்ற ஒவ்வொரு மனிதர்களும் நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறோம். பாருங்கள், இஸ்ரவேலர் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறார்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இப்படியாக 12 கோத்திரத்தார். ஆனால் அவர்கள் இயேசுவை இன்னும் அறியவில்லை. ஆனால் தேவன் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். பாருங்கள், அவர்களுடைய இஸ்ரவேலர்தான் மனம் திருப்பங்கள், பரலோர் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று முதல் இயேசு பிரசங்கம் செய்தார். யோவான் ஸ்நானகன் பிரசங்கம் செய்தார். இன்றைக்கு எங்களுடைய தேவன் அன்புள்ளவர்களாக புற ஜாதியார்கள் எல்லாரையும் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டவர்களுக்கு, பரிசுத்த ஆவியை பெற்றவர்களுக்கு, பாருங்கள் நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாக நாங்களும் இருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசுவை விட்டு விட்டார்கள். ஆனாலும் ஆபிரகாமின் சந்ததியில அவர்களும் இஸ்ரவேல் ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் ஒரு நாள் அவர்கள் தாங்கள் இயேசுவை இந்த காலத்தில அறியாமை நிமித்தம் அவர்களையும் மன்னித்து இயேசு கிறிஸ்துவை அறிய தேவன் அவர்களை மனம் திரும்ப செய்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், முஸ்லிம் சந்ததியை நாங்கள் பார்க்கும் பொழுது, பாருங்கள் எங்களுடைய நாங்கள் கிறிஸ்தவர்களும் போனகை கிறிஸ்டியனும் இஸ்ரவேலரும் ஆபிராம் என்ற பெயரிலிருந்து ஆபிரகாம் என்ற பெயர் மாற்றப்பட்ட பின்புதான் இந்த ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றுக் கொள்கிறான். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்ற சந்ததியில இஸ்ரவேல் சந்ததியும் வருகிறது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இப்படியாக தாவீது, இயேசு கூடாக கிறிஸ்டியன்ஸ், ஒவ்வொரு போனகையும் கிறிஸ்டியனும் அந்த சந்தை கூடாக நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாக வருகிறோம். ஆனால் இந்த முகமதியர் மதத்தில் நாங்கள் பார்க்கும் பொழுது அவர்களையும் ஆபிரகாமின் நிமித்தம் அந்த சந்ததியையும் தேவன் 12 பிரபுக்களை உருவாக்கி அந்த சந்ததியையும் எங்களுடைய தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் அவர்கள் இன்றைக்கு அந்த தேவனுடைய வாக்கு தத்தத்தின்படி அவர்கள் இன்னும் ஈசாக்கு அந்த சந்ததி கூட அவர்கள் வரவில்லை. ஆனாலும் தேவன் ஆபிரகாமின் நிமித்தம் அந்த சந்ததியையும் தேவன் 12 கோத்திரங்களாக 12 அரசர்களாக 12 பிரின்சஸாக அவர்களையும் தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு இந்த காலத்தில முகமதியர் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு தேவையாக இருக்கிறது. பாருங்கள், அவர்களுடைய புஸ்தகத்தில இயேசு மீண்டும் வருவார் என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள், இயேசு தான் ஜட்ஜாக வரப்போகிறார். பைபிள் தான் ஜட்ஜ்மெண்ட் புக்காக இருக்கிறது. அவர்கள் பைபிளை எல்லாரும் படிக்க வேண்டும். நீங்கள் எந்த மத இனமாக இருந்தாலும் பாருங்கள், ஆபிரகாமை பிரித்தெடுத்த ஒரு மத வழிபாடுகள் எடுத்து கானான் தேசத்துக்கு அந்த நிஜ நிழலான கானான் தேசத்துக்கு அழைத்து சென்றார். அதே போலதான் இன்றைக்கு நீங்கள் மத வழிபாடு உள்ள உங்கள் குடும்பங்களில ஒருவர் ரெண்டு பேரை தேவன் பிரித்தெடுத்திருக்கிறார். அவர்கள் மூலமாக மற்ற குடும்பத்தில் உள்ள இந்த மத வழிபாடுகள் உள்ளவர்களையும் தேவன் அந்த பரம கானான் தேசத்துக்கு அழைத்து செல்ல விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். நாங்களுடைய கானான் தேசம் நிஜமான கானான் தேசம். இந்த உலகத்திலே நாங்கள் 1000 வருட ஆட்சியில வாழ முடியும். அதன் பின்பு நித்திய நித்தியமாக அந்த மெய்யான தேவனோடு இயேசு ராஜாவோடு வாழ்கிற வாழ்வு. இந்த உலகத்துல ஒரு 100 வயது 100 120 வயது தான் ஒரு மனிதனுடைய வாழ்வாக இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து பிசாது கட்டப்படும் பொழுது 1000 வருட ஆட்சியில 1000 வருடம் வாழ முடியும். இந்த உலகத்துல நீங்கள் இந்த பாவ உலகத்தில 100 வருடம் வாழுகிறது நல்லதா, அல்லது இந்த பிசாது கட்டப்பட்டு அந்த 1000 வருட ஆட்சியில பிசாசு கட்டப்பட்டு பிசாசு இல்லாத ஒரு சமாதானமான ஒரு வாழ்வு, 1000 வருட வாழ்வு, அந்த வாழ்வை நீங்கள் இழந்து விடக்கூடாது. இயேசுவை அறிந்து பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகி அந்த 1000 வருட ஆட்சியில வாழ்ந்து அதன் பின்பு நித்திய நித்தியமாக இயேசுவோடு வாழுகிற வாழ்வை நீங்கள் இழந்து விடக்கூடாது. அவர் பட்சபாதம் இல்லாத தேவன், எல்லாரையும் அழைக்கிறார், தாமதிக்கிறார் என்று சொல்லுகிறபடி இயேசு வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் எல்லோரும் மறந்திருப்ப வேண்டும் என்று நேடிய பொறுப்பை உள்ளவராக இருக்கிறார். உங்களை அழைக்கிறார். பாருங்கள், இயேசு உயிர்த்தெழுந்து அந்த இம்மா சீடர்களோடு போகிறார். இம்மா சீடர்களுக்கு இயேசு அந்த வேத வாக்கியங்களை விளங்கப்படுத்தி கொண்டு போகிறார். பாருங்கள், அவருடைய வாக்கியங்களை நீங்கள் அறிய அறிய உங்களுடைய இருதயம் மகிழும். அதுதான் சந்தோஷம். பாருங்க, அவருக்கு இப்படியான ஒரு இரக்கம் உள்ள தேவன், ஒரு கம்பேஷன் உள்ள தேவன், எங்களை நேசிக்கிற தேவன் தான் இயேசு எங்களை எப்பொழுது நேசிக்கிறார். ஏனென்றால் அவர் எங்களுடைய தேவனுடைய நாங்கள் படைக்கப்பட்டது தேவனுடைய சாயலாகவும் இயேசுடைய சாயலாகவும் தான் நாங்கள் படைக்கப்பட்ட நாங்கள். பாருங்கள், இயேசு படைக்கும் பொழுது, இந்த உலகத்தை படைக்கும் பொழுது இயேசுவும் தேவனும் ஒன்றாக இருந்திருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியும் அந்த நீர் இந்த தண்ணீரின் மேல் அசவாடிக்கொண்டிருந்தது. பாருங்கள், அவர் சொல்லும் பொழுது தேவன் நாங்கள் ஆதியாகமம் 26:26 வசனத்தில லெட் அஸ் மேக் அவர் இமேஜ், இயேசுடைய உருவத்தில தேவனுடைய உருவத்தில தான் மனிதன் படைக்கப்பட்டான். மனிதன் பாவத்துக்கு பின்பாக பாருங்கள், மனிதனை பாதாமவாளை படைக்கும் பொழுது தேவன் ஒரு மரணம் இல்லாத சரீரத்தோடு ஒரு குளோரியஸ் லைட்டோடு தான் படைத்தார். அவர்கள் பாவத்தின் பின்பாக இந்த சரீரம் வந்தது. என்றாலும் எங்களுடைய தேவன் இரக்கமுள்ளவராக இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பி அந்த பாவ வழியாக பழையப்பட்ட காலத்துல பாவம் செய்யும் பொழுது ஒரு பலி செலுத்தப்பட வேண்டும், இப்படி தோட்டத்தி கொண்டிருக்க வேண்டும், ஒரு முடியாத பலிகளாக இருந்தால் இயேசு எங்கள் எல்லாருக்காகவும் சக்ரிஃபைஸ், இந்த லேம்பாக ஆட்டுக்குட்டியாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக புதிய ஏற்பாடுகளும் ஆளுகிற எனக்கும் உங்களுக்கும் எல்லாருக்கும் இயேசு வருகை வரைக்கும் பிறக்க போகிற ஒவ்வொருவருக்கும் பாருங்கள், அந்த ஆட்டுக்குட்டியாக அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார். அதிகாரம் 18 வசனத்திலேயும் எல்லாவற்றிலேயும் சோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்கு உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமுள்ள கர்த்தராகிய தேவனே, உம்மை தோத்தரிக்கிறோம். தேவரீர் உமது மகா வல்லமையை கொண்டு ராஜ்ய பாரம் பண்ணுகிறீர். பாருங்க, பழைய பாட்டு காலத்துல இருந்தவர் இன்றைக்கு இருக்கிறவர் இயேசுதான் வருகிறவர். பாருங்கள், மூன்று நிலைகளில இருந்தாலும் ஒருவராக ஒருவராக இருக்கிறார். பாருங்கள், எங்களுடைய பிரியான தேவனும் இயேசுவும் படைக்கும் பொழுது லேட்டஸ்ட் மேக் அவை மேன் இயேசுவும் தேவன் ஒன்றாக இருந்தார்கள். நீங்கள் புரோவெர்ப்ஸிலேயும் 8:23 வசனத்திலே இருந்து வாசித்த பார்த்தீர்களாக இருந்தால், தேவன் வானத்தை பட்டணிக்கையிலும் தேவனோடு செல்ல பிள்ளையாக நான் இருந்தேன், நான் எணிப்பிக்கப்பட்டேன், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். பாருங்கள், இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அப்போஸ்தலர் 10:38 இப்படியாக அபிஷேகம் பண்ணப்பட்டு இந்த உலகத்தை படைக்கும் பொழுது இந்த கடலை சமுத்திரத்தை படைக்கும் பொழுது எல்லைகளை இருக்கும் பொழுது நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாக இருந்தேன் என்று தேவனும் இயேசுவும் ஒன்றாக இருந்திருக்கிறார்கள். பாருங்கள், அதை பலர் பலர் அந்த அதை அதை தேவன அதை அறிந்து கொள்ளாமல் நடந்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், இயேசுவும் தேவனும் ஒன்றாக இருக்கிறார்கள். இந்த உலகத்துல இயேசு மனிதனாக இருக்கும் பொழுது கூட அவர் தேவனோடு தொடர்புள்ள ஒவ்வொரு நாளும் ரா முழுவதும் ஜபிக்கிறவராக இருந்தார், ரா முழுவதும் ஜபித்தார். பாருங்கள், இன்றைக்கு மறித்து உயிர்த்தெழுந்து பிதாவின் வலது பார்சத்துல இருந்து இன்றைக்கு எங்களுக்காக பரிந்து பேசுகிறார். தேவன் எங்களை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து பிற்கப்பட்ட உடலுக்கூடாக பார்க்கிறார். எங்களை பரிசுத்த பிள்ளைகளாக எங்களை பார்க்கிறார். நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.

ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. அவருக்கு காலையிலும் மாலையிலும் மதியத்திலே எப்பொழுதும் ஆராதனை செய்ய வேண்டும். ஆ

ആരാധനയ ആരാധനയ പുതിയ ആരാധനയ ആരാധനയ.

ஜனங்கள் ஆட்டுக்குட்டியை அடித்து பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்தார்கள். இன்றைக்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் அடிக்கப்பட்ட அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து எங்களுடைய ஜீவனை தேவனுடைய பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றியிருக்கிறார். ஜீவ தண்ணீரான பரிசுத்த ஆவியை தந்து அந்த அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பி இருக்கிறார். ஸ்தம்பமாக அக்னி ஸ்தம்பமாக அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வந்து கானான் தேசத்துக்கு அழைத்து சென்றவர் மீண்டுமாக இயேசுதான் வருவார். மேசியாவாக எங்களின் ஒரு ஸ்தலத்தை ஆழ்த்த பண்ண பின்பு நான் இருக்கும் இடத்துல நீங்கள் இருக்கும்படி உங்களை மீண்டுமாக வந்து அழைத்து செல்கிறார்.

அவரை துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும், அவரை உயர்த்த வேண்டும், அவரை துதிக்க துதிக்க அவர் எங்களுக்கு துதிய நாடே தருகிறவராக இருக்கிறார். துதிய நாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதி

மகள் நிரப்போ, நாம் தூயவரில் மகள் நிரப்போ. எங்களுடைய தேவனை துதிக்க துதிக்க எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தருகிறவராக இருக்கிறார். அவருடைய அபிஷேகம் எங்களுக்கு துதிக்க துதிக்க

புலம்பதில்லை இனி அடுகையில்லை என்று புசித்து கொடுத்து கொண்டாடுவோம். புலம்பதில்லை இனி அழுகையில்லை என்று புசித்து கொடுத்து கொண்டாடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதியினாடை அணிந்து துயரம்

பிரியமல்ல தூதியில பிரேரம், பிரியமல்லவன் ஆண்டவரே உங்களுடைய மக்கள் அபிஷேகத்துல பிரியமுள்ளவர்கள் ஆண்டவரே ஒவ்வொருவர் மேலும் உங்களுடைய அபிஷேகத்தை ஊற்றபடியாக இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ் ஒவ்வொருவர் மேலும் ஒற்றுபடியாக ஜெபிக்கிறோம் இந்த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ் ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ் நன்றியோடு தோத்திரத்தோடு உடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்கிறோம். நன்றியுள்ள உள்ளத்தோடு உடைய அபிஷேகத்தை எங்களில் நிரப்புறதற்காக நன்றி. ஒருவர் விடுபட்டு விடக்கூடாது, எல்லாரும் நிரம்பி பரவசப்பட வேண்டும். நோய்கள் அபிஷேகத்தினாலே நுகங்கள் முறிந்து போவதாக, அபிஷேகம் நுகங்களை முறைப்பதாக, துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுவதாக, எதிர்மறையான கருத்துக்களை வாலாக்காமல் தலையாக்குற தேவன், கீழாக்காமல் மேலாக்குற தேவன், எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், நீர் ஒருவரே மெய்யான தேவன் என்று இந்த உலகத்திற்கு அறிக்கை இடுகிறோம். ஒவ்வொரு

நாமத்தில கட்டப்பட்டு போவதாக ஆயிரம் பல்ல ஆட்சியில நிரந்தரமாக பிசாசை கட்டுகிற தேவனாக இருக்கிறேன். நீ ஆரம்பத்தை முடிவையும் இந்த வேத ஆரம்பத்தில எங்களுக்கு தந்திருக்கிறேன். ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் உம்முடைய ஆரம்பம் நீர்தான், ஆரம்பம் நீர்தான்,

0: ராஜ்யத்தில் ஒவ்வொருவரையும் உள்ளத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். தூதிக்கான மகிமை உங்களால் அமைத்தவனாகி உமக்கை செலுத்தி ஆண்டவருடைய ஜெகமாலி இயேசு கிறிஸ்து நாமத்தில் அவருடைய ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களுக்கு அப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.
1: நன்றி பாஸ்டர், அருமையான சொத்து கொடுத்தீர்கள். கர்த்தர் உங்களை உங்களை இந்த ஆசிரியப்பாராக. ஆமென்.
0: ஆமென். God bless you Mother Nadia, God bless you God sister, God bless you everybody. Amen.
1: Amen. ஒரு அருமையான தினத்திலே ஹெச் டேவிட் செய்தி கொடுக்கிறார். அந்த செய்தி இலங்கை இந்தியாவிலே சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு, அதாவது காலை 8 சனிக்கிழமை காலம் 8 மணி என்று சொன்னால் ஸ்ரீலங்கா இந்தியா மாலை 5 மணிக்கு சிஸ்டர் ஹெச் டேவிட் செய்தி தொடர்கிறார்.
2: நன்றி ஐயா. ஆமே. நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இப்பொழுதும் கர்த்தரே நாங்கள் ஆராதிக்க வேணும்னு சொல்லி கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே அப்பா, நீங்கள் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், சிங்காசனத்தில் வீட்டிருக்கும் பரிசுத்தரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் இந்த நேரத்தில் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே ஒவ்வொரு விதமான செய்திகளையும் கொடுத்து எங்களை நீங்கள் நீங்கள் பரிசுத்தமாக இருக்க போல நாங்களும் பரிசுத்தமாக இருக்க வேணும்னு சொல்லி ஆண்டவரே எங்களுக்கு கற்றுத்தந்த புதிதான வெளிப்படுத்துதலுக்கு நன்றி செலுத்துறேன். அபிஷேகத்தினால ஒவ்வொருத்தரையும் நிரப்பி வந்து ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே அந்த வல்லமை நிறைந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொடுத்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. மறுபடியுமாக ஆண்டவரே சிஸ்டர் ஜேஸ் ஜெயரஞ்சன் அவர்கள் செய்த துதி ஆராதனை துதி பாடல்கள் தேவ வசனத்தன் யாவற்றையும் ஆண்டவரே நீங்க ஆசீர்வதித்து கொடுத்தீர்கள். அதுபடியானவரை அவர்களையும் அவங்கள குடும்பத்தையும் போக்கிலும் வரத்திலும் அவங்களுக்கு செய்கிற ஒவ்வொரு ஊழியத்திலையும் இருந்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நன்றி இயேசுவே, நன்றி நன்றி நன்றி அப்பா. மறுபடியுமாக ஆண்டவரே ரஞ்சினி ரஞ்சினி அவர்கள் சிஸ்டர் ரஞ்சினி கொடுத்த ஜெப வேண்டுகளை நீங்க நீங்க நீங்க ஜெப வேண்டுதல்களுக்கு பதில் கொடுத்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. நாங்க உங்களோட இயேசுவின் நாமத்தின் மூலம் எதை கேட்டாலும் கொடுப்பேன் என்று சொன்னபடி அந்த ஜெபங்களுக்கு அப்பா நீங்க பதில் கொடுத்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. ஊழியர்களுக்கு ஆண்டு ஜெபித்து ஊழியக்காரர் இன்னும் அதிகமாக உங்களை ரத்த கோட்டைகளை மறைத்து பற்றி எது தீங்கும் அவர்களை அணுகாத வண்ணமாக அவர்களுக்கு ஜெபித்த ஜபத்துல ஆண்டவரே அவர்களையும் ஆண்டவரே நீங்க இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஊழியர்காரர்கள் ஆண்டவரே தேவ பயத்தோட தாழ்மையோட உங்களோட சமூகத்துல வந்து நிற்பதற்கு ஒரு மன தாழ்மையை அவர்களும் கொடுக்கும்படியாக ஜெபிக்க தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி அவரையும் ஆசீர்வதிக்கிறேன், என்னையும் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் கிருபை எப்பொழுதும் எங்களுக்கு உள்ளது. பலவீனத்துல பலன் கொடுத்து எங்களுக்கு பலன் கொடுத்து ஆசீர்வதி கொண்டு வர்ற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். நன்றி நன்றி நன்றி அப்பா. சிஸ்டர் அருந்ததிக்கான வருகிற செய்தியால் உற்சாகமாக வந்து நின்று எங்களுக்கு பயந்து கொடுத்த உங்களோட வார்த்தைகளுக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. அவங்க இவ்வளவு தூரத்துல இருந்தாலும் நாங்க அதை வானொலி மூலமாக எங்களுக்கு அழைப்பு கொடுத்து தந்த இந்த சங்கமன் நித்திய வெளிச்சத்துக்கு நான் நன்றி செலுத்துறேன். எப்படி இதன் மூலமாக எத்தனை ஊழியக்காரர்களை நாங்க சந்தித்து அவர்கள் கொடுக்கிற செய்திகளை அப்பா உங்களோட பயந்து கொடுப்பதற்கு வந்த சிஸ்டர் அருந்ததி அவர்களே ஆசீர்வதிக்கிற அவரோட தேவையை சந்தித்து ஆண்டவரே அவரோட ஊழியத்திலையும் கூட இருந்து அவர்களை நான் மென்மேலும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நன்றி நன்றி அப்பா நன்றி. ஆமே. பாஸ்டர் சைமன் ஸ்டான்லி அவர்களே அப்பா நான் நன்றி செலுத்துறேன். அவங்க இந்த முதல் தடவை வந்திருந்தாலும் அது எங்களுக்கு பெரிதான ஆசீர்வாதமாக எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்த உங்களோட வார்த்தையிற்கான நன்றி செலுத்துறேன் அப்பா. நாங்கள் உங்களுக்கு முன்பாக உங்களோட அபிஷேகத்தை பெற்று கொண்டவர்கள் ஒருபோதும் உங்களை விட்டு தூரம் போகாத வண்ணமாக எப்படி அப்பா இந்த எங்களுக்கு ஒரு புதிதான எழுப்புதலை கொடுத்து எங்களை உங்களுடைய வார்த்தையை பயந்து கொடுத்த பாஸ்டரே அவங்களோட ஊழியத்தையும் அவங்க கூட இருக்க எல்லா தேவைகளையும் சந்தித்து யாவரையும் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்க வாக்கு தத்தம் செய்தவர், வாக்கு மாறாதவர். இன்றும் எங்களுக்குள்ள ஒரு எழுப்புதலை கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிற அந்த பெரிதான வல்லமைக்கு நன்றி செலுத்துகிறேன். பெந்தெகோஸ்தே நாளை போல பெரிதான முழக்கத்தோடு எங்களுக்கு அந்த முழக்கத்தை கொடுத்து எங்களை இன்னும் அதிகமாக ஒவ்வொரு நிமிடம் உயிர்ப்பிக்க நடத்தி கொண்டு போவேன் கூட. அபிஷேகத்துக்கு நன்றி செலுத்துறேன், நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா. பாஸ்டர் ஞானப்பிரஸ்தா ஞானப்பிரகாசம் காவண்டி ஜபிக்கிற அந்தவரே அவர்கள் செய்யற உங்களோட வாக்கு தத்தின்படியாண்டவரே பரிசுத்தமா நீங்க நீங்க பரிசுத்தமா இருப்பது இருப்பது போல எங்களையும் பரிசுத்தமாக்க படியாக கொடுத்த வார்த்தைகளையும் அப்பா நீங்க எங்களுக்கு பகிர்ந்து கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நன்றி செலுத்துறேன். அவங்க கூட இருங்க, அவங்களோட போக்கிலும் இருந்து அவங்களை அந்த கோட்டைகளை மறைத்து வைத்தின் அதிகமான அவங்களோட ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நன்றி நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. மறுபடியாம் ஆண்டவரே ஜபிக்கிற அவங்க மறைவில் செய்யற ஒவ்வொரு ஊழியத்தையும் இந்த சங்கமம் வானொலி எங்களுக்கு திறந்து கொடுத்த இந்த மக்கா பிரதான அழைப்புக்கு நன்றி செலுத்துறேன். முதலாவதாக அப்பா மகேந்திரனையாக்க அவனு ஜபிக்கிறேன். அவர்களும் அவரும் ஆண்டவர் இரவு பகல் பார்க்காம எந்த நிமிடம் யார் தான் வராம இருந்தாலும் உங்களோட சமூகத்துல நின்று உங்களோட வார்த்தைகளை பகிர்ந்து கொடுத்து உற்சாகமாக எங்களை ஆசீர்வதிக்கிற அந்த மக்கா பிரதான அன்புக்கும் கிருபைக்கும் நன்றி செலுத்துறேன் அப்பா. நாம் யாவரும் ரத்த கொட்டைக்களை மறைத்து வைங்க, அவர்களை போக்கிலும் மரத்திலிருந்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். நன்றி நன்றி சாமி. வந்தவர்களும் புதுசாக வந்த சிஸ்டரையும் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, அவர்கள் ஆண்டவரே மறுபடியாக எங்கள் மத்தியில் வந்து பயந்து கொடுக்க போற வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்தி அவர்களையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலமே பிதாவே அப்பா, நீங்க நன்றியுள்ள தகப்பனாக இருப்பது போல நாங்களும் ஆண்டவரே உங்களுக்கு உண்மை உள்ள உத்தமம் உள்ள ஊழியக்காரராக யாவரையும் ஆசீர்வதித்து உங்களோட சித்தத்தின்படி நடப்பதற்கு அதிகமாக உங்களோட கிருபையும் வெல்லனையும் அன்பையும் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிற ஆண்டவரே. உன்னதமான மறைவில் இருக்கிற சர்வ வல்லவருடைய நிழலில் நாங்கள் தங்கும் பொழுது நீங்க எங்களுக்கு நிழலாக இருந்து எப்பொழுதும் எங்களுக்கு துணையாக இருந்த ஆண்டவரே, எல்லா விதமான தீமையிலிருந்து எங்களை காத்துக்கிற கிருபைகளுக்கு நான் நன்றி செலுகிறேன் அப்பா. பொல்லா உனக்கு நேரிடாது வாதையுடன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன வாக்கு தத்தின்படி யாவரையும் உங்களுடைய ரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து யாரையும் ஆசீர்வதித்து இவ்வளவு நேரம் எங்களுக்கு ஒரு புதிதான வல்லமை இருந்த அபிஷேகத்தினால எங்களுக்கு அபிஷேகத்து உங்களோட வார்த்தை மூலமாக எங்களை உயிர்ப்பித்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன் ஐயா.
1: நன்றி சிஸ்டர், நன்றி சிஸ்டர் ரோலி. தினத்திலே சனிக்கிழமை சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சி ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமைகள் தொடர்ந்து நேரப்படி காலை 8 மணிக்கும் பிசி நேரப்படி 5 மணிக்கும் இலங்கை இந்தியாவுக்கு மாலை 5 மணிக்கும் நாளை காலை நாளையிலே தேவ சிஸ்டர் டேவிட் இந்தியா செய்து கொடுக்க அவர் செய்து கொடுக்கும் போது இலங்கை இந்தியாவிலே சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு கேட்கலாம். அங்கு தருகிற தயவு செய்து இந்த உபாசம் நாளிலே வந்து கலந்து கொண்டு தேவ ஆசிரியத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். முடிஞ்ச சரி ஆத்மாவை சொல்லுவோம், எல்லாரும் ஆத்மாவை சொல்லுவோமா?
2: என் ஆத்மாவே கத்தரை சோஸ்திரி, என் முனுகுலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி, என் ஆத்மாவே கத்தரை சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.
3: வரவேற்கிறோம்.
1: அவன் வந்து ஹெப்சி டேவிட் இன்றைக்கு செய்து கொடுக்க நேரம் மாறி
3: வந்திருக்கிறான்.
1: அதாவது சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு தான் அந்த செய்தி அவர்கள் மாறி வந்திருக்கிறோம். கத்து
3: ஆசிரியர் அவர்களுக்கு சனிக்கிழமையாக இருக்கிறது அந்த வகையிலே சனிக்கிழமை காலையிலே வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு ஆரம்பமாகிறது. அந்த வேளையிலே நாளை நாளில் இணையுங்கள். கத்திரங்களுடன் கூட இருந்து ஆசீர்வாதத்து வழி நடத்துவாராக. இந்த நாளில் புதிதாக இணைந்த பாஸ்டர் சைமன் ஸ்டான்லி அவர்கள் இந்திய மண்ணிலிருந்து இந்த நாட்களில் இலங்கையிலே ஊழியர்கள் செய்து கொண்டிருக்கிறார். அங்கிருந்தும் செய்தி எடுத்து வரக்கூடிய கத்திர உதவி செய்தார். அதே வேளையிலே பாஸ்டர் ஆண்டன் தாசனம் அவர்கள் எடுத்து வந்த செய்தி கூடவும் கத்திர வழி நடத்தினார். அதே வேளையிலே சகோதரி அருந்ததி அவர்கள் அருமையான செய்தி கூடாக வழி நடத்தினார். கத்தருடைய கரத்திலே அந்த வார்த்தைகளையும் ஒப்புவிப்போம். கத்தர் தாமே வழி நடத்தினார். கத்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். தொகுத்து வழங்கிய சகோதரி டோலி, சகோதரர் மகேந்திரன் ஐயா அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். இணைந்து ஜபித்த சகோதரி கிரேஸ், ரஞ்சினி அலங்காரமணி அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தடி கரத்திலே ஒப்புக்கிறோம். நாளை நாளை திரும்பமாக காலை வேளையிலே சந்திப்போம். அதே வேளையிலே இந்த சமர் நாட்களிலே எல்லோரும் வெக்கேஷன் என்று போயிருக்கிறார்கள். அப்படியாக இணைய முடியாதவர்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிப்போம். கத்தர் பாதுகாப்பாக திரும்பமாக கூட்டி சேர்க்க கத்தர் உதவி செய்வாராக. நாளை நாளிலே சனிக்கிழமை நடக்கிற உபவாச விபத்திலே நீங்கள் கத்தர் பெரிதான காரியங்களை வழி நடத்துவார். கத்தருடைய கருத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். எங்களுக்கு இரவாக இருப்பதனாலே சுகமான நித்திரையை கத்தர் தருவாராக. அதே வேளையிலே காலை வேளையில் இணைந்திருக்கிறவங்களுக்கும் இந்த நாள் நல்ல நாளாக கத்தர் ஆசீர்வதித்து தருவாராக என்று வாழ்த்திக் கொண்டு இந்த வேளையில முடிபெறுகிறோம். God bless you all. Amen.
2: Amen. God bless you.
3: Amen.
1: God bless you, Sister. God bless you, Sister Dolly. God bless you, Sister Rajya Rangaramani. God bless you, Sister Reddy Mitten. God bless you, Sister.
4: இருள் சூழ்ந்த ஒரு வெட்டாந்தரை, தண்ணீர் இல்லாத இடம், ஆகாரம் எடுக்க முடியாத, கொண்டு போன ஆகாரங்களும் செலவழிந்து போயிற்று, மிகுந்த பாரம், உன்ன உணவில்லை, உடுக்கிறதுக்கு மாற்றுடை இல்லை, தண்ணீர் இல்லை, பயங்கரம், தூங்கி எழுந்து விட்டான், தேவ தரிசனத்தை பெற்றுக் கொண்டான். நான் விசாரிக்கிறேன், யாக்கோப்பை அந்த தேவ தரிசனம் தான் நடத்தியது. யாக்கோப்புடைய வழியிலே தெய்வம் கூட இருந்து நடத்தினார். அதுதான் அவர் அங்கே இருந்து விட்டு மறுபடி வருகிற பொழுது இப்பொழுது தன்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கு சொல்கிறார், நாங்கள் மறுபடி எழுந்து பெத்தேலுக்கு போவோம், வாருங்கள். ஏன் தெரியுமா? எனக்கு ஆபத்து ஏறிட்ட நாளில் என் விண்ணப்பத்திற்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழிகளில் என்னோடு கூட இருந்த தேவனுக்கு நான் ஒரு பலிவிடத்தை கட்ட வேண்டும். ஆபத்தான பாதை, நான் கடந்து வந்த வழி அது கடுமையான வழி. எனக்கு உணவில்லை, மாற்று வஸ்திரம் இல்லை, உதவி செய்ய யாரும் இல்லை என்று நான் கூன்று கூப்பிட்ட பொழுது, நான் விண்ணப்பித்த பொழுது என்னோடு ஒருவர் என் வழிகளில் கூட வந்தார், என்னோடு கூட இருந்து என்னை நடத்தி வந்தார். அந்த வழிகளுக்கூடாக நான் கடந்து வருவதற்கு என்னோடு கூட ஒருவர் இருந்தார், அவரை நான் தரிசிக்க அவர் எனக்கு உதவி செய்தார் என்பதாக அழகாக யாக்கோபு சொல்கிறார். யோர்தான் என்றால் மரணம் என்று பொருள் கொடுக்கிறது. யோர்தான் என்றால் எபிரேய மொழி, அங்கே மொழியிலே எபிரேய பதத்திலே மரணம் என்று அர்த்தமாம். அங்கே பாருங்கள் என்ன செய்வார்கள் என்றால், இந்த மேய்ப்பர்கள் அது மட்டுமல்ல தூர பயணம் செய்வன், நான் சொன்னேன் ஒரு கோலோடு போவார்கள். இந்த யோர்தான் நதி பயங்கரமான ஒரு நதி. இந்த யோர்தானை கடக்க வேண்டும் என்றால் அந்த நாட்களில் மக்கள் என்ன செய்வார்கள் என்றால், ஒருவர் கையை ஒருவர் பிடித்துக் கொண்டு ஒரு சங்கிலி கோர்வையாக நின்று அந்த அடித்துக் கொண்டு போகிற தண்ணியை அக்கறைக்கு போவதற்கு, அதை கடப்பதற்கு, அதை எதிர்ப்பதற்காக ஒருவர் கையை ஒருவர் பிடித்துக் கொண்டு அந்த சங்கிலி கோர்வையாகத்தான் அவர்கள் கடப்பார்களாம். அது அந்த மக்களுடைய அந்த நாள் வழக்கமாயிருந்தது. ஆனால் இவரும் ஒரு தனி மனிதனாயிருக்கிறாரே, எப்படி அந்த தன்னுடைய ஒரே அந்த கால்களினாலும் தனி மனிதனுடைய அந்த பெலத்தினால் எப்படி கடப்பது என்று தெரியாமல் அவர் தவித்துக் கொண்டு தான் கொண்டு போன கோலை அந்த தண்ணீரிலே போட்டு அந்த தண்ணீர் இழுத்து கொண்டு போற விசைக்கு அதை எதிர்த்திசையாய் அந்த கோலின் உதவியோடு அவர் கடந்து போனார் என்று சரித்திரவியலாளர்கள் கூறுகிறார்கள். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, அந்த கோலின் உதவியோடு தண்ணீரில் அந்த கோலை போட்டு அந்த கோலின் உதவியோடு அவர் அக்கறைப்பட்டாராம். அடுத்த பக்கத்திற்கு அவர் போய் சேர்ந்தார். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, சிலுவை மரணத்தின் மூலமாய் தேவனங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தார். அன்றைக்கு குருசிலே மறித்த தெய்வம் கல்வரி சிலுவையில் தன் உயிரை நீர்த்ததினால், தன் உயிரை நமக்காக கொடுத்ததினால் நமக்கு ஏற்பட வேண்டிய அத்தனை ஆபத்துக்களையும் அந்த பொல்லாத வழிகளிலும் தெய்வம் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்தார், நம்மை தப்புவித்தார் என்று சொல்லி வேதத்தில் அழகாய் நாங்கள் பார்க்கிறோம். எனவே தேவ ஜனங்களே, அன்றைக்கு பயங்கரம் நிறைந்த அந்த இடத்திலே, பொல்லாங்கு நிறைந்த சூழ்நிலையிலே, ஆபத்து நேரிடும் அந்த காலத்தில் ஒரு தனி மனிதனுடைய செபத்தை கேட்ட தெய்வம் அவனுடைய அந்த கடினமான பாதைகளிலும் தெய்வம் கூட கடந்த எடுத்து சென்றார். இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் அன்பு உள்ளங்களே, இந்த நாளிலே தெய்வம் உங்களோடு பேசுகிற விடயம் என்ன, நீங்கள் தனி மனுஷனாய் உங்களுடைய அறையில் அழுது கொண்டிருக்கலாம், நீங்கள் கடந்து போகிற பாதை மிகவும் கடினமான ஒரு வனாந்தரம் போல அனுபவமாய் இருக்கலாம், யாரும் இல்லை, பயங்கரம் தான், மரணம் தான், ஆபத்து தான் எனக்கு நேரிட்டு விடும் என்று சொல்லி நீங்கள் கலங்கிக் கொண்டு இந்த நேரத்தில் தவித்துக் கொண்டு இந்த செய்தியை கேட்டிருக்கலாம். உங்களுக்காக ஒரு நல்ல செய்தி உண்டு. அன்றைக்கு அந்த கோலினால் அந்த மரணம் என்கிற ஜோர்தானை கடந்து யாக்கோப்பு சென்றது போல, அந்த ஜேக்கப் சென்றது போல, எனக்கும் உங்களுக்கும் குருசிலே கல்வரி சிலுவையிலே அந்த மரத்திலே நம்முடைய சாபங்களை ரோகங்களை ஏற்றுக்கொண்டு கல்வரி சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்தவன், நம்முடைய மரண கட்டத்திலும் மரண ஆபத்திலும் தனிமையின் பாதையிலும் வேதனை சூழ்ந்திருக்கிற இந்த நேரத்தில் நானும் நீங்களும் அந்த சிலுவை நாதரை நோக்கி பார்க்கிற பொழுது, கல்வரி சிலுவையில் தன் உயிரை கொடுத்தவரை நோக்கி நாம் கூப்பிடுகிற பொழுது, அவருக்காய் நம் இருதயங்களை திறந்து கொடுக்கிற பொழுது நம் உள்ளத்தில் அவர் வருவார். நம்மோடு கூட நம் வாழ்க்கையில் பயணிப்பதற்கு ஒருவர் ஆயத்தமாயிருக்கிறார். உங்களிடத்தில் எந்த பாகுபாடும் வேறுபாடும் வித்தியாசம் மதம் இனம் குலம் ஜாதி எதுவும் பார்க்காத ஒருவர், எந்த சுயநலமும் இல்லாதவர், எதையும் எதிர்பார்க்காமல் கூப்பிடுகிற யாவருக்கும் பதில் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மரித்து உயிரோடு எழுந்து இன்றைக்கும் அந்த தெய்வம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது கவனியுங்கள், அவர் பெத்தேலுக்கு போய் அங்கே அந்த தரிசனத்தை பார்த்து கொண்டு அந்த தரிசனத்தினால் பலனடைந்து, தெய்வம் என்னுடைய ஆபத்தில் எல்லாம் என்னோடு கூட வருவார், என்னுடைய குறைவில் என் வாழ்வில் இருந்து வெளிப்படுவார், என் பாதைகள் எத்தனை ஆபத்து நிறைந்ததாய் மரண கண்ணிகள் சூழ்ந்ததாய் இருந்தாலும் என் தெய்வம் என்னோடு வருவார் என்ற அந்த நம்பிக்கையோடு அந்த கல்லின் மேலே அபிஷேக தைலம் போன்று எண்ணெயை ஊற்றிவிட்டு தேவனை தரிசித்து சென்றவர் வாழ்க்கையை கவனியுங்கள். ஜோர்தானை கடந்து அந்த மரண ஆபத்துக்களை தாண்டி பதான் அராம் என்கிற அந்த நுகத்தடி என்கிற இடத்தில் அவர் போய் சேர்ந்தார், சொந்த மாமனிடத்தில் சேர்ந்தார். அங்கே இருந்த தன்னுடைய இனத்தாலும் தன் மாமனுடைய மகளுமாகிய ராகேலின் மேல் அதிகமான ஆசை வைத்தார், தன்னை அவளை மணந்து கொள்வதற்கு விருப்பம் கொண்டார், திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு தன் மாமனிடத்தில் கேட்டபொழுது அவர் சொன்னார், 7 வருடங்கள் நீ வேலை செய், நான் அவளை உனக்கு கொடுத்து விடுவேன். அவர் எதிர்பார்ப்போடு வேலை செய்தார். நாட்கள் கிழமைகள் ஆகியது, கிழமைகள் மாதங்கள் ஆகினது, மாதங்கள் வருடங்கள் ஆகியது, 7 வருடமும் முடிந்தாயிற்று, திருமணம் ஆயத்தம் செய்யப்பட்டாயிற்று. நம்முடைய கால சூழ்நிலைகள் கலாச்சாரங்கள் போல அல்ல பெண்களை பார்ப்பது திருமணத்துக்கு, அவர்கள் திருமணம் செய்து முடித்த பிற்பாடுதான் முக்காடு நீக்கப்படும், அதற்கு பின்புதான் தெரியும் யார் பெண்ணன்றே கண்டுகொள்ள முடியும். அப்படித்தான் அந்த கலாச்சாரம் அந்த பழக்க வழக்கமாய் இருந்தது அந்த நாட்களில். காலையில் எழுந்து பார்க்கிறான், ஆசையோடு வாழ்ந்து சந்தோஷமாய் தன் மனைவியோடு நாட்களை செலவிடலாம் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு காலையில் முகத்தை காணும்படி ஆவலாய் பார்த்து கொண்டிருக்கிற பொழுது இங்கே தென்பட்டது வெறும் ஏமாற்றம். ராகேலுக்கு பதிலாய் லேயாள் கொடுக்கப்பட்டாள், அவளுடைய மூத்த சகோதரி கொடுக்கப்பட்டாள், அவள் கூச்ச பார்வையான பெண். அவன் விரும்பினது அங்கே கிடைக்கவில்லை, அவனுக்கு தோல்வி பயங்கரமாய் சூழ்ந்து கொண்டது. அந்த நேரத்தில் மனம் உடைந்து தன் மாமனிடத்தில் கேட்ட பொழுது அவன் சொன்னான், இவளை நான் உனக்கு செய்து கொடுக்க வேண்டுமா இருந்தார், நீ இன்னும் 7 வருடம் வேலை செய்தாக வேண்டும், மறுபடியும் 7 வருஷம் வேலை செய்கிறார். அங்கே நாங்கள் பார்க்கிறோம் யாக்கோபு மிகுந்த வேதனையோடு சொல்கிறார், எனக்கு 10 முறை சம்பளத்தை மாற்றினார், 10 முறை மாற்றினார், என் வாழ்க்கையிலே பயங்கரமான கடினமான காலங்கள், மிகுந்த காரியங்களை செய்வாரா. அங்கே ஒரு ஆய்வாளர் இப்படி எழுதுகிறார், லாபான் மிகுந்த ஒரு ஐஸ்வர்யவான், ஒரு செல்வந்தமான மனிதன், அந்த சமூகத்தில் மதிக்கப்பட்ட தக்கவரும் உயர்ந்த நிலையில் உள்ளவரும், ஒரு அதிகாரம் உடைய உயர்ந்த நிலையில் உள்ள ஒரு மனிதனாம் லாபான். அந்த லாபான் என்றால் மென்மை என்று பொருள் கொள்ளப்படுகிறது. இப்படி மென்மையான மனிதனாய் மற்றவர்களுக்கு முன்னதாக நன்மை செய்கிறவராய் மிகவும் அன்பு நிறைந்தவராய் எல்லாரோடும் பழகத்தக்க ஒரு நல்ல அதிகாரியாய் இருந்தார் இந்த லாபான். ஜனங்கள் எல்லாரும் யோசித்தார்கள், இவரை போல ஒரு நல்லவன் இல்லை, இந்த லாபான் எவ்வளவு ஒரு அருமையான நல்ல மனுஷன் என்று அவரை கனம் பண்ணுவார்கள். யாக்கோப்பு அங்க போய் தண்ணிய மாட்டிட்டார். அங்கே 10 முறை சம்பளம் மாற்றப்பட்டது, 10 முறை மாற்றப்பட்டது. ஒருக்கா சொல்வார், வரியாடு உனக்கு மற்றதெல்லாம் எனக்குண்டுவார். இப்படி பல தடவை அந்த வரியாடுகள் கூட அங்கே குட்டிகள் போட்ட உடனே சொல்வார், இல்லை இல்லை இப்பொழுது இது என்னுடையது மற்றது உன்னுடையது என்றுவார். இப்படி 10 தடவைகள் மாற்றினார். யாரிடத்திலாவது நீதி கேட்கலாம், யாரிடத்திலாவது சொல்லி பேசலாம் என்று சொல்லி ஒருவரிடத்தில், ஒரு குடிமகனிடத்தில் இல்லாவிட்டால் அடுத்த நிலையில் இருக்க பேச ஆரம்பிக்கிற பொழுது அவர்கள் சொல்லுவார்களாம், ஓ நீங்கள் லாபானுடைய மருமகன் அல்லவா, நீங்கள் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கிறீங்க அல்லவா, அவர் ஒரு சிறப்பான மனிதனே, நல்ல உதவி செய்யும் மனம் கொண்டவரே, அவர் மென்மையான ஒருவரே, அவர் நல்லவர் அல்லவா, நீங்கள் எப்படி சுகமா இருக்கிறீர்கள் என்று சொல்லி அவருக்கு அவர் தன் விஷயத்தை சொல்ல வருவதற்கு முன்பதாகவே இப்படி பேசி விடுவார்களாம். யாரிடத்தில் சொல்வது, யாரிடத்தில் நீதி கேட்பது, யார் எனக்காய் வேலை செய்வது, யார் எனக்காக பரிந்து பேசுவது, என் நிலையை நான் யாரிடத்தில் சொல்வது என்று சொல்லி யாக்கோப்போ அநேக நாட்கள் அழுததுண்டு. ஒரு நாள் தேவன் பேசுகிறார். தேவன் யாக்கோப்பை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். இப்பொழுது இந்த நுகத்தட்டியோடு, ஏமாற்றத்தோடு, தோல்வியோடு, கடின உழைப்புக்கு பின்பதாக தான் விரும்பினதை அடைந்த மனிதனோடு தேவன் பேசுகிறார், யாக்கோப்பு எந்த அண்ணாவுக்கு பயந்து நீ ஓடி வந்தாயோ இந்த இடத்திற்கு, அந்த இடத்தை விட்டு உன்னுடைய தேசமாகிய உனக்கு தரிசனமாகிய அந்த இடத்திற்கு நீ எழுந்து பெத்தேலுக்கு போ. அந்த தரிசனமான தேவன் நான் சொல்லுகிறேன், உன்னை வழிநடத்தி கொண்டு வந்த தெய்வம் நான் சொல்லுகிறேன், நீ மறுபடியும் பெத்தேலுக்கு எழுந்து போ. நீ நுகத்தடியோடு பாரம் சுமக்கும் இடத்தில் இருக்க கூடாது. ஏமாற்றி ஏமாற்றி உன்னை அடிமைப்படுத்தின இடத்துக்கு இனி நான் விட்டு வைக்க போறதில்லை. உன்னுடைய நஷ்டத்தை, உன்னுடைய கடின உழைப்பை, நீ பட்ட பிரயாசத்தை எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். உனக்குண்டான எல்லா பரிவாரங்களுடனும் நீ எழுந்து புறப்படு, இந்த பெத்தேலை விட்டு போ. உன் நாட்கள் முடிந்தது. உன் சகோதரனுக்கு நீ பயப்பட வேண்டாம். அவன் முகத்துக்கு விலகி ஓடி வருகிற நாட்களில் உனக்கு தெய்வம் ஒரு நாள் தரிசனம் கொடுத்தாரே, அந்த தேவன் நான் சொல்லுகிறேன், நீ எழுந்து பெத்தேலுக்கு போ. அப்பொழுதுதான் 35:3 யாக்கோப்பு சொல்கிறார், நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். தன் பிள்ளைகளிடத்தில், மனைவிகளிடத்தில் சொல்லுகிறார், எழுந்து போவோம் வாங்க, எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளிலே என் தேவனின் விண்ணப்பத்தை கேட்டார், என் தேவனின் விண்ணப்பத்துக்கு மறு உத்தரவு அருளி நான் நடந்த வழிகளில் என்னோடு கூட இருந்து என் தேவனினை ஆட்கொண்டபடியினால் அவருக்கு நான் ஒரு பலிபீடத்தை கட்டப் போகிறேன். ஏன் தெரியுமா? அவைகளை எல்லாம் உடைத்து அந்த இடத்தை விட்டு வெளியேறும்படி என்னுடைய நான் வந்த நான் தரிசித்த அந்த இடத்தில் பலிபீடத்தை கட்டும்படி என்னை அழைக்கிறார். நீங்கள் போவோம் என்று சொல்லி அவன் தன் பிள்ளைகளோடும் மனைவிகளோடும் பரிவாரங்களோடு அவர் புறப்பட்டு போய்க் கொண்டிருக்கிறார். நடந்தது எங்களுக்கு தெரியும். போகிற பொழுது ஏசா கோபத்தோடு வருகிறான், எதிர்த்து வருகிறான், கொலை செய்யும் ஆவேசத்தோடு வருகிறார். யாக்கோப்பு பிந்தி தனித்து போராடி தேவனோடு செபித்தார். சூழ்நிலை முற்றிலும் மாறினது. எந்த அண்ணா கொல்லும்படி கோபத்தோடு வந்தாரோ அதே அண்ணா அனைத்து முத்தமிட்டார். ஒரு செபிக்கிற மனிதன், ஒரு ஆண்டவருடைய வழிநடத்தலை பெற்றவன், ஆண்டவருடைய தரிசனத்தை பெற்று ஆண்டவரோடு உறவாடி ஆண்டவரோடு இணைந்திருக்கும் மனிதனுக்கு எந்த பயமும் இல்லை. ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவருடைய அவனுடைய சத்துருக்களும் சமாதானம் ஆவார்கள் என்று வேறு எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, இந்தியத்தை உங்களுக்கு தேவ ஆவியானவர் இந்த நாளில் போதிக்கிறார். ஒரு மனுஷன் மேல் உண்டான அபிஷேகம், ஒரு மனுஷன் மேல் உண்டான தரிசனம், ஒரு மேல் உண்டான ஆசீர்வாதம், ஒரு மனிதனோடு கர்த்தர் கூட்டால் அந்த முறையாலும் எந்த வல்லமையினாலும் எந்த அதிகாரத்தினாலும் எந்த கோபக்காரனாலும் எந்த கூட பிறந்தவனாலும் அழிக்கவோ தொடவோ நெருங்கவோ முடியாது என்பதற்கு யாக்கோபுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. பல ஆதாரம் வசனங்களை என்னால் பேச முடியும். சுருங்க கிடைத்த நேரத்தில் நான் பேச வேண்டி இருப்பதனால் சுருக்கமாய் இந்த வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொள்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, இப்படி கடினமான மனிதன் வந்து தன்னுடைய மரண நாளில் தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற பொழுது, ஜோசேப்பை ஆசீர்வதிக்கிற பொழுது ஒரு அழகான வார்த்தையை அவர் சொல்லுகிறார். கவனிக்கலாம், நாங்கள் வாசிப்போம். ஆதியாகம புஸ்தகம் 49:26. உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாய் இருந்தது. நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் வெட்டுகிறது. அவைகள் யோசேப்புடைய சிகரங்களின் மேல் தன் சகோதரனாகிய சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேல் வருவதாக சொல்லுகிறார். யோசேப்புக்கு உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டது. தன்னுடைய பிள்ளைக்கு எப்படி ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் பாருங்க. அவர் யோசேப்பை பார்த்து சொல்கிறார், உன்னுடைய தகப்பன் என்றால் நான், உன்னுடைய தகப்பனாகிய யாக்கோபாகிய நான் என்னுடைய ஆசீர்வாதங்கள் என்னுடைய பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டது. அது நித்திய பர்வதமாகிய முடிவு மட்டும் அது எட்டுகின்றது. அவைகள் யோசேப்புடைய சிரசின் மேல் உன் சகோதரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேல் வருவதாக என்று சொல்கிறார். என்னுடைய தேவன் என்னை என் பிதாக்கள் என்னுடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்றால் யாக்கோபு சொல்லுகிறார், என் பிதாக்களுடைய ஆசீர்வாதத்தை பார்க்கிலும் சிகரத்தை எட்டும் அளவிற்கு உச்சத்தை தொடும் அளவிற்கு என் தெய்வம் என்னோடு இருந்து என்னை ஆசீர்வதித்தார். ஒரு மனிதன் மேல் உண்டான அபிஷேகம், ஒரு மனிதன் மேல் உண்டான தரிசனம், ஒரு மனிதன் மேல் உண்டான அழைப்பு, ஒரு மனிதன் மேல் உண்டான ஆசீர்வாதங்கள் எப்படிப்பட்டதா இருக்கு? தேவனோடு இருக்கிறவருடைய தேவனுடைய வழிநடத்தலுக்குள்ள இருக்கிறவர்களுடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்குமாம்? அது நம்முடைய பிதாக்களை பார்க்கிலும் மேற்பட்ட ஆசீர்வாதம், நம்முடைய பிதாக்களை பார்க்கிலும் சிகரத்தை எட்டும் அளவிற்கு மேலான ஆசீர்வாதம். எங்கள் பிதாக்கள் செய்ததை பார்க்கிலும் மேலான காரியங்களை செய்யும் அளவிற்கு எங்கள் தேவனங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், ஆசீர்வதிப்பார். எங்கள் பிதாக்கள் செய்ததை சில காரியங்களை நாம் செய்ய வேண்டும். எங்களுடைய பிதாக்கள் செய்யாததை ஆபிரகாமுடைய நாட்களில் தூர்க்கப்பட்ட துறவுகளை ஈசாக்கு மறுபடி தோண்டி நீரூற்றை கண்டார். வாக்குவாதங்களை கண்டு விலகி விலகி போனாரே ஒழிய வேலியை விட்டு போகவில்லை. இன்றைக்கு வாக்குவாதங்களை கண்டு மனமுடைந்து போய் மனம் சோர்ந்து போய் வேண்டாம் இந்த வாழ்க்கை, வேண்டாம் இந்த ஊழியம், வேண்டாம் இந்த ஜீவியம் என்று வெறுப்போடு இருக்கிறீங்களா? இந்த நாளில் அபிஷேகம் உங்களை தட்டி எழுப்புகிறது, அழைப்பு உங்களை தட்டி எழுப்புகிறது, தரிசனம் உங்களை உற்சாகப்படுத்துகிறது. பிதாக்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் செயல்படுத்துங்கள். அவர்களுடைய அவர்கள் பிதாக்கள் செய்ததை செய்யுங்கள், அவர்கள் செய்யாததையும் செய்யுங்கள். அடுத்த காரியம் சொல்லுகிறேன், அவர்கள் செய்ததை விட மேலானதை செய்யுங்கள். பிதாக்கள் செய்ததை செய்யுங்கள், பிதாக்கள் செய்யாததையும் செய்யுங்கள். பிதாக்கள் செய்ய முடியாததை செய்ததை பார்க்கிலும் மேலானவைகளை செய்யுங்கள். அந்த ஆசீர்வாதத்தை யாக்கோபு எங்களுக்கு காட்டி கொடுக்கிறார். நாங்களும் இன்றைக்கு எங்களுடைய முற்பிதாக்கள் எங்களுக்கு முன்பதாய் நடந்தவர்கள் இருக்கிறார்கள், எங்களுக்கு முன்பதாக வித்தாகியவர்கள் இருக்கிறார்கள், எங்களுக்கு முன்பதாக வித்திட்டவர்கள் இருக்கிறார்கள். இங்கே சபையிலே பக்தி விருத்தியும் மறுமலர்ச்சியும் ஏற்பட்டது. மார்ட்டின் லூதர் இந்த மறுமலர்ச்சியை மறுமலர்ச்சிக்காய் மிகுந்த போராட்டங்களை கொண்டாந்தவர். ஆனால் மறுமலர்ச்சிக்கு முன்பதாக முன்னோடிகளாய் திகழ்ந்தவர்கள் இருக்கிறார்கள். பயங்கரமான வேதனைப்பட்டவர்கள், இந்த மறுமலர்ச்சியை கொண்டு வருவதற்கு முன்னோடிகளாய் இருக்கிறவர்கள், பயங்கரமானவர்கள், பயங்கரமான பாடுகளை பட்டவர்கள், எரிக்க தங்கள் உடல்களை கொடுத்தவர்கள் இருக்கிறார்கள். பெரிய மைதானத்திலே அவர்களை நடுக்கம்பங்களிலே கட்டிவிட்டு அவர்களை சூழ காரியங்களை போட்டு எரித்து அந்த வெளிச்சத்தில் மகிழ்ந்து கொண்டு உண்டு மகிழ்ந்தார்கள் அமைதிரிகள். இவர்கள் மூலமாய் இந்த மறுமலர்ச்சி ஏற்படக்கூடாது, இவர்களோடு இந்த கதை முடிந்து விட வேண்டும் என்று சொல்லி அப்படியெல்லாம் மரணத்தை சந்தித்த அநேக முன்னோடிகள் இருக்கிறார்கள். மார்ட்டின் லூதர் காலத்தில் பெரிய மறுமலர்ச்சி உண்டானது. இந்த மறுமலர்ச்சிக்கு முன்னோடிகளாய் இருந்தவர்கள் இருக்கிறார்கள். எனவே எனக்கு முன்பதாக, உங்களுக்கு முன்பதாக நடந்த முற்பிதாக்களை பாருங்கள். அந்த முற்பிதாக்களை பார்க்கிலும் அந்த முற்பிதாக்கள் செய்ததை செய்கிறோம், அவர்கள் செய்ய முடியாததை நாங்கள் செய்வோம். அவர்களை பார்க்கிலும் இன்னும் மேலானவைகளை நாம் செய்வோம். ஏனென்றால் தேவ திட்டம் அப்படித்தான் அது தொடர்ந்து செயல்படுகிறது. யாக்கோபு சொல்கிறார், உன் பிதா நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், உன் தகப்பன் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். என்னுடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது தெரியுமா? என் பிதாக்களை பார்க்கிலும் சிகரத்தை எட்டும் அளவுக்கு, கொடுமுடியை தொடும் அளவிற்கு நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். வெறும் கோலும் தடியுமாய் நடந்து போனவர், மரண பாதைக்குள் நடந்து சென்றவர், மரண உபாதையில் அகப்பட்டவர், நுகத்தடியில் சிக்கப்பட்டவர், பல வேதனைகளை சந்தித்தவர் இப்ப சொல்றார், ஆண்டவரே என்னை ஆசேன் மகனே, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நான் எப்படி இருக்கிறேன் தெரியுமா? என் ஆசீர்வாதம் என் பிதாக்களை பார்க்கிலும் மேலான ஆசீர்வாதம், என் வாழ்வு அவர்களை பார்க்கலும் மேன்மையாயிருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, அங்கே யாக்கோப்பின் பிள்ளைகள் பன்னிரண்டு பேரும் பன்னிரண்டு கோத்திரங்கள் ஆனார்கள். அவர்கள் முழு இஷ்டவேலையும் ஆண்டு அவர்கள் மூலமாய் சந்ததி சந்தானங்களுக்கு ஆசீர்வாதங்கள் கடத்தப்பட்டது சரித்திரம் வாய்ந்த உண்மை. இந்த யாக்கோப்பு மூலமாய் இதுதான் கிருபையாய் அவர் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டார். அவருடைய பிள்ளைகள் இருந்து பன்னிரண்டு கோத்திரங்கள் உருவாகின. அந்த கோத்திரத்தில் இருந்துதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உதயமானார். அவர் மூலமாய் முழு உலகத்திற்கும் ரட்சிப்பு வந்தது. அந்த ஆண்டவர் இப்பொழுது யாக்கோப்புடைய வாழ்க்கையில் நடந்த செயலை நமக்கு காட்டி கொடுக்கிறார். எனக்கு எப்பவுமே பிடித்த ஒரு காரியம், வேத வார்த்தைகள் எல்லாம் ஜோடி ஜோடாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் நடந்த சம்பவத்தை இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த நாட்களிலே சொல்லி காட்டுகிறார். கவனியுங்கள், வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 51:51. பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதன் மனுஷகுமாரனிடத்தில் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அங்கே வானத்தை அளாவத்தக்க ஒரு ஏணி வைக்கப்பட்டதையும் தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதுமான தரிசனத்தை யாக்கோப்பு காண்டார். இப்பொழுது ஆண்டவர் இங்கே பேசுகிற பொழுது நாத்தான்வேலுக்கு சொல்லுகிறார், நாத்தான்வேலே நீ உத்தமன், நீ கபடச்சவன் என்று பேசுகிற பொழுது அவன் கேட்டான், ஆண்டவரே நீங்கள் எங்களை என்னை எப்படி கண்டீர்? நீ அத்தி மரத்துக்கு இருக்கிற பொழுது நான் உன்னை கண்டேன். மறைவிடங்களை காண்கிற கடவுள், நம்முடைய உத்தமத்தை கண்டு நாம் சிக்கிக் கொள்ளும் பிரச்சனைகளை நன்றாய் அவதானிக்கிற கடவுள் இப்பொழுது சொல்கிறார், நீங்கள் கடைசி நாட்களில் எப்படி இருப்பீர்கள்? இயேசு போதிக்கிற காரியம் நீங்களும். பின்னும் அவர் நோக்கி சொல்லுகிறார், வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரிடத்தில் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் இது முதல் நீங்கள் காணும்படி ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். மெய்யாகவே மெய்யாகவே நான் இதை சொல்லுகிறேன், உங்களுக்கு இது நடக்கும். நீங்கள் தேவ தரிசனங்களை காண்பீர்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தேவ தரிசனம் இருந்தால் அவனை வழி கொண்டு போகும், அவன் செல்ல வேண்டிய இடத்துக்கு நேராக அவனை வழிநடத்தி கொண்டு போகும். அது மரணம் பெறலாம், மரண அபாயங்கள் சூழலாம், ஆபத்து நேரிடலாம், மனிதர்கள் கைவிடலாம், தனிமையின் பாதையே நம் வாழ்வின் சொந்தமாகி இருக்கலாம், சோகங்களும் கண்ணீர்களும் நம் வாழ்வை சூழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் நடுவிலும் தேவ தரிசனம், தேவனை தரிசித்த அந்த மனிதனால் ஒரு நாளும் பின்வாங்க முடியாது. அந்த மனிதன் மூலாய் தேவன் திட்டம் நிறைவேறும். ஒரே ஒரு மனிதன் அன்றைக்கு யூதர்களை துன்பப்படுத்தினவன், தேவ பிள்ளைகளுக்கு எதிராய் கடந்து சென்று அநேகரை கொலை செய்யும்படி, அநேகையை கெடுக்கும்படி, பின்வாங்கும்படி போராடின சவுல் என்கிற பவுல் ஒரு நாள் தேவனால் தரிசனம் பெற்றார். பவுலே, நீ முள்ளில் உதைக்கிறது கடினமாமே, நீ முள்ளில் உதைக்கிறாய், இது கடினமானது, நீ செய்கிற வேலை மிகுந்த ஆபத்தானது, நீ யாரை துன்பப்படுத்துகிறாய், என் பிள்ளைகளை துன்பப்படுத்துகிறாய், என் சபையை துன்பப்படுத்துகிறாய், என் சபையை உடைத்து விடுகிறாய், நீ முள்ளிலே உதைக்கிறாய். அவன் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? பவுல் அன்றைக்கு சவுலா இருக்கிற பொழுது கேட்டவள், நீர் யார் கடவுள்? நான் ஒன்றை ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன், நான் சோபித்துக் கொண்டிருக்க ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது, இப்பொழுது என்னோடு பேசுகிற இந்த தெய்வம் யார்? தேவனாகிய கர்த்தர், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்று நாம் பொருள் கொள்ளலாம். நம்மளுக்காக ஜீவனை கொடுத்த தெய்வம் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்கிறார், நான் தான் தெய்வம், நான் தான் உங்களுக்காய், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். நீங்கள் பிதாவினிடத்தில் மோட்சத்திடத்தில் பிரவேசிக்க முடியாது, நித்தியத்துக்குள் பிரவேசிக்க முடியாது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கேன் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிறார். அந்த வழி கூடாக பிரவேசிப்போம், அந்த ஜீவனை வருவோம், நம் வாழ்வை அர்ப்பணம் செய்வோம். இந்த வார்த்தையை பொறுமையாய் இம்மட்டு நேரமும் கேட்ட என் அன்பு நெஞ்சங்களுக்கு கடவுள் தாமே நிறைவான ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் தருவாராக. உங்கள் பாதை எவ்வளவு முகம் நிறைந்ததாய், பாரம் நிறைந்ததாய் இருக்கலாம், மரணம் சூழ்ந்ததாய் இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் ஒருவர் வர ஆயத்தமாய், உங்களோடு பயணிக்க ஆயத்தமாய் இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே உண்டு, நீங்கள் கடந்து நீர் செல்கிற அந்த வழியில், நீங்கள் சந்திக்கிற அந்த சூழ்நிலையில் இருந்து கொண்டு, என்னை படைத்தவரே, என்னை நினைத்தவரே, என்னை நேசிக்கிற தெய்வமே, நீர் ஜீவனை கொடுத்தது உண்மையானால் என் வாழ்வில் வாழும் என்று சொல்லி யாரா இருந்தாலும் கேட்கலாம். கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறான், திறக்கப்படுகிறது. இதோ வருத்தப்பட்டு பாரம் நான் உங்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் தருவாராக. தெய்வம் நிறைவாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரு கணம் கண்களை மூடி ஜெபத்திற்கு காத்திருப்போம். சர்வ வல்லமை உள்ள தேவனே, சங்கமம் வானொலிக்கு ஊடாக தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீச உள்ளங்களை கரத்தில் நான் தருகிறேன். ஒருவேளை எதேர்ச்சியாய் இந்த சத்தத்தை யாரேனும் கேட்டுவரே, இந்த சத்தியம் மக்களுடைய வாழ்க்கையின் மனதிலே அமலப்பதிவதாக, ஒரு அற்புதம் செய்வதாக, ஒரு அடையாளத்தை உண்டாக்குங்க. இந்த வார்த்தையை தொடர்ந்தேர்ச்சியாய் கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு நேயர்களுக்கும் உங்களுடைய நிறைவான ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இதை நடத்துகிற ஐயாவுக்கு, ஆண்டவரே, அவருடைய குழுவினருக்கும் நன்றி சொல்லுகிறேன். அவர்களை நிறைவாய் ஆசீர்வதித்து இன்னும் ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் பாவியும். இயேசுவின் நாமத்தை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்,
1: ஆமென், ஆமென். நன்றி பாஸ்டர் சுப்ரதலனன். இன்றைய நாளை யாக்கோப்பு அருமையான விளக்கம், ஆபிரகாம் வாக்குத்தத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஈசாக்கு அதிகாரத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், யாக்கோப்பு கிருபையினாலே ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்பதை வேதாமரையில மிக தெளிவாக ஒரு செய்தியை கொடுத்தீர்கள். அதை கேட்கும் பொழுது எங்களுக்கு ஒரு உற்சாகத்தையும் தந்து, அதுக்கு அதற்கு நான் சொல்வேன், அருமையான செய்தி. இந்த செய்தி மறுபடியே போகும்பொழுது அனைவர் கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்கள். இன்றைய நாளே இந்த துதி ஆறா நிகழ்ச்சியிலே நீங்கள் வந்து கலந்து கொண்டு தேவசை கொடுத்துருக்க நான் சொல்வேன், கத்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் கைது செய்யும் சகல காரியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமே, ஆமே, ஆமே. இதுவரை இந்நேரமும் செய்து கொடுத்த சுகிருதாலிதன் இவர் வந்து பைபிள் கோச் ப்ரொஃபசர் ஆறாவில் இருக்க அநேக ஊழியங்கள் செய்து
5: மகளை அவசியம் இந்த மாசத்தினுடைய முதல்
6: Amen, amen, amen. Thank you, thank you, thank you, Master. Thank you, dear Lord.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

நியாயாதிபதிகளின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம். யோசுவா மரித்த பின் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி, கானானியரை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி எங்களில் யார் முதல் முதல் எழுந்து புறப்பட வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு கர்த்தர், யூதா எழுந்து புறப்பட கடவன், இதோ அந்த தேசத்தை அவன் கையிலே ஒப்பு கொடுத்தேன் என்றார். அப்பொழுது யூதா தன் சகோதரனாகிய சிமியோனை நோக்கி, நாம் கானானியரோட யுத்தம் பண்ண நீ என் சுதந்திர பங்கு வீதத்தில் என்னோட கூட எழுந்து வா, உன் சுதந்திர பங்கு வீதத்தில் நானும் உன்னோடு கூட வருவேன் என்றான். அப்படியே சிமியோன் அவனோட கூட போனான். யூதா எழுந்து போனபோது கர்த்தர் கானானியரையும் பெரிசியரையும் அவர்கள் கையிலே ஒப்புக் கொடுத்தார். அவர்கள் பேசேக்கிலே 10,000 பேரை வெட்டினார்கள். பேசேக்கிலே அதோனி பேசேக்கை கண்டு அவனோடு யுத்தம் பண்ணி கானானியரையும் பெரிசியரையும் வெட்டினார்கள். அதோனி பேசேக் ஓடி போகையில் அவனை பின்தொடர்ந்து பிடித்து அவன் கை கால்களின் பெருவிரல்களை தரித்து போட்டார்கள். அப்பொழுது அதோனி பேசேக், 70 ராஜாக்கள் கை கால்களின் பெருவிரல்கள் தரிக்கப்பட்டவர்களாய் என் மேலின் கீழ் விழுந்ததை பொறுக்கி தின்றார்கள். நான் எப்படி செய்தேனோ அப்படியே தேவன் எனக்கும் செய்து சரி கட்டினார் என்றான். அவனை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். அங்கே அவன் செத்து போனான். யூதாவின் புத்திரர் எருசலேமின் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்து அதில் உள்ளவர்களை பட்டய கருத்தினால் வெட்டி பட்டணத்தை அக்கினிக்கு இரையாக்கி விட்டார்கள். பின்பு யூதாவின் புத்திரர் மலை தேசத்திலேயும் தெற்கேயும் பள்ளத்தாக்குகளிலேயும் குடியிருக்கிற கானானியரோடு யுத்தம் பண்ண புறப்பட்டு போனார்கள். அப்படியே யூதா கோத்திரத்தார் எபிரோனிலே குடியிருக்கிற கானானியருக்கு விரோதமாய் போய் சேசாய், அகிமான், தல்மாய் என்பவர்களை வெட்டி போட்டார்கள். முற்காலத்தில் அந்த எபிரோனுக்கு கீரியாத் அர்பா என்று பெயர். அங்கேயிருந்து தெபீரின் குடிகளுக்கு விரோதமாக போனார்கள். முற்காலத்தில் தெபீருக்கு கீரியாத் செப்பேர் என்று பெயர். அப்பொழுது காலேப் கீரியாத் செப்பேரை சங்காரம் பண்ணி, பிடிக்கிறவனுக்கு என் குமாரத்தியாகிய அக்சாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்றான். அப்பொழுது காலேபுடைய தம்பியாகிய கேனாசின் குமாரன் ஒத்னியேல் அதை பிடித்தான். ஆகையால் தன் குமாரத்தியாகிய அக்சாலை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான். அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக் கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினாள். காலேப் அவளை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்றான். அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது காலேப் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். மோசேயின் மாமனாகிய கேனியனின் புத்திரரும் யூதாவின் புத்திரருடைய கூட பேரிச்ச மரங்களின் பட்டணத்திலிருந்து ஆராத்திற்கு தெற்கே இருக்கிற யூதாவின் வனாந்திரத்திற்கு வந்து ஜனங்களோட குடியேறினார்கள். யூதா தன் சகோதரனாகிய சிமியோனோடும் கூட போனான். அவர்கள் சேப்பாத்தில் குடியிருக்கிற கானானியரை முறிய அடித்து அதை சங்காரம் பண்ணி அந்த பட்டணத்திற்கு ஒர்மா என்று பெயரிட்டார்கள். யூதா காசாவையும் அதன் எல்லையையும், அஸ்கலோனையும் அதன் எல்லையையும், எக்ரோனையும் அதன் எல்லையையும் பிடித்தான். கர்த்தர் யூதாவோட கூட இருந்ததினால் மலை தேசத்தாரை துரத்தி விட்டார்கள். பள்ளத்தாக்கின் குடிகளுக்கு இருப்பு ரதங்கள் இருந்தபடியினால் அவர்களை துரத்தக்கூடாமற் போயிற்று. மோசே சொன்னபடியே எபிரோனை காலேபுக்கு கொடுத்தார்கள். அவன் அதிலிருந்து ஏனாக்கின் 3 குமாரரையும் துரத்தி விட்டான். பென்யமின் புத்திரர் எருசலேமிலே குடியிருந்த எபூசியரையும் துரத்திவிடவில்லை. ஆகையால் எபூசியர் இந்நாள் மட்டும் பென்யமின் புத்திரரோட கூட எருசலேமில் குடியிருக்கிறார்கள். யோசேப்பின் குடும்பத்தாரும் பெத்தேலுக்கு விரோதமாய் போனார்கள். கர்த்தர் அவர்களோட கூட இருந்தார். யோசேப்பின் புத்திரர் பெத்தேலை வேவு பார்க்க ஆட்களை அனுப்பினார்கள். முன்னே அந்த பட்டணத்திற்கு லூஸ் என்று பெயர். அந்த வேவுக்காரர் பட்டணத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஒரு மனுஷனை கண்டு, பட்டணத்திற்குள் பிரவேசிக்கும் வழியை எங்களுக்கு காண்பி உனக்கு தயை செய்வோம் என்றார்கள். அப்படியே பட்டணத்திற்குள் பிரவேசிக்கும் வழியை அவர்களுக்கு காண்பித்தான். அப்பொழுது அவர்கள் வந்து பட்டணத்தில் உள்ளவர்களை பட்டய கருத்தினால் வெட்டி அந்த மனுஷனையும் அவன் குடும்பத்தையும் விட்டுவிட்டார்கள்.
அப்பொழுது அந்த மனுஷன் ஏத்தியரின் தேசத்திற்கு போய் ஒரு பட்டணத்தை கட்டி அதற்கு லூஸ் என்று பெயரிட்டான். அதுதான் இந்நாள் மட்டும் அதன் பெயர். மனாசே கோத்திரத்தார் பெத்சேயான் பட்டணத்தாரையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும், தானாக் பட்டணத்தாரையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும், தோரின் குடிகளையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும், இப்லேயாம் பட்டணத்தாரையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும், மெகிதோவின் குடிகளையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும் துரத்திவிடவில்லை. கானானியர் அந்த தேசத்திலே தானே குடியிருக்க வேண்டும் என்று இருந்தார்கள். இஸ்ரவேலர் பலத்த போது கானானியரை முற்றிலும் துரத்தி விடாமல் பகுதி கட்ட பண்ணினார்கள். இப்ராஹிம் கோத்திரத்தார் கேசேரிலே குடியிருந்த கானானியரையும் துரத்திவிடவில்லை. ஆகையால் கானானியர் கேசேரில் அவர்கள் நடுவே குடியிருந்தார்கள். செபுலோன் கோத்திரத்தார் கித்ரோனின் குடிகளையும் நாகலோலின் குடிகளையும் துரத்திவிடவில்லை. ஆகையால் கானானியர் அவர்கள் நடுவே குடியிருந்து பகுதி கட்டுகிறவர்களானார்கள். ஆசேர் கோத்திரத்தார் அக்கோவின் குடிகளையும் சீதோனின் குடிகளையும் அக்லாப், அக்சீப், எல்பா, ஆபிக், ரேகோப் பட்டணங்களின் குடிகளையும் துரத்திவிடவில்லை. ஆசேரியர் தேசத்தின் குடிகளாகிய கானானியரின் நடுவே குடியிருந்தார்கள். அவர்களை அவர்கள் துரத்திவிடவில்லை. நப்தலி கோத்திரத்தார் பெத்ஷிமேசின் குடிகளையும் பெத்தானத்தின் குடிகளையும் துரத்திவிடாமல் தேசத்தின் குடிகளாகிய கானானியரின் நடுவே குடியிருந்தார்கள். பெத்ஷிமேஸ், பெத்தானாத் பட்டணங்களின் குடிகள் அவர்களுக்கு பகுதி கட்டுகிறவர்களானார்கள். எமோரியர் தான் புத்திரரை பள்ளத்தாக்கில் இறங்க ஒட்டாமல் மலை தேசத்திற்கு போகும்படி நெருக்கினார்கள். எமோரியர் ஏரேஸ் மலைகளிலும் ஆயலோனிலும் சால்பீமிலும் குடியிருக்க வேண்டும் என்று இருந்தார்கள். ஆனாலும் யோசேப்பின் குடும்பத்தாரின் கை பலத்தபடியினால் அவர்களுக்கு பகுதி கட்டுகிறவர்களானார்கள். எமோரியரின் எல்லை அக்கரா பீமுக்கு போகிற மேடு அதிகாரம். பாவத்தோட பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி என் ஆவியை அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறவர்களும் என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினாலே விளக்கவும் எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்களுமாகிய முரட்டாட்டம் உள்ள புத்திரருக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பார்வோனுடைய பலன் உங்களுக்கு வெட்கமாகவும் எகிப்தினுடைய நிழல் ஒதுக்கு உங்களுக்கு லச்சையாகவும் இருக்கும். அவர்கள் பிரபுக்கள் சோவானிலே போய் அவர்கள் தானாபதிகள் ஆமோஸ் மட்டும் சேருகிறார்கள். ஆனாலும் தங்கள் சகாயத்துக்கும் பிரயோஜனத்துக்கும் உதவாமல் வெட்கத்துக்கும் நிந்தைக்குமே உதவும் ஜனத்தினாலே யாவரும் வெட்கப்படுவார்கள். தெற்கே போகிற மிருக ஜீவன்களின் பாரம், துஷ்ட சிங்கமும் கிளச்சிங்கமும் விரியனும் பறக்கிற கொள்ளிவாய் சர்ப்பமும் வருகிறதும் நெருக்கமும் இடுக்கமும் அடைவிக்கிறதுமான தேசத்துக்கு அவர்கள் கழுதை மறிகளுடைய முதுகின் மேல் தங்கள் ஆஸ்திகளையும், ஒட்டகங்களுடைய முதுகின் மேல் தங்கள் பொக்கிஷங்களையும் தங்களுக்கு உதவாத ஜனத்தண்டைக்கு ஏற்றிக் கொண்டு போகிறார்கள். எகிப்தியர் சகாயம் பண்ணுவது வியர்த்தமும் வீணுமாம். ஆகையால் சும்மா இருப்பதே அவர்களுக்கு பலன் என்று அதற்காக கூறுகிறேன். இப்பொழுது நீ போய் இது பிற்காலத்துக்கு என்றென்றைக்கும் இருக்கும்படி இதை அவர்களுக்கு முன்பாக ஒரு பலகையில் எழுதி

0: விலகி இஸ்ரவேலின் பரிசுத்தரை எங்கள் முன்பாக இராமல் ஓய பண்ணுங்கள் என்றும் சொல்லுகிறார்கள். நீங்கள் இந்த வார்த்தையை வெறுத்து இடுக்கமும் தாறுமாறும் செய்கிறதை நம்பி அதை சார்ந்து கொள்ளுகிறபடியால் இந்த அக்கிரமம் உங்களுக்கு உயர்ந்த சுவரில் விழ பிதுங்கி நிற்கிறதும் திடீரென்று சடுதியாய் இடிய போகிறதுமான வெடிப்பை போல இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தர் சொல்லுகிறார். அவர்களை அவர் தப்பு விடாமல் உடையும்படி புயக்கல்லத்தை நொறுக்குவது போல அவர்களை நொறுக்குவார். அடுப்பிலே நெருப்பு எடுக்கிறதற்கும் குளத்திலே தண்ணீர் மொழுகிறதற்கும் நொறுங்கின துண்டுகளில் ஒரு ஓடாகிலும் அகப்படாதே போம். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். நீங்களோ அப்படி செய்ய மனதாயிராமல் அப்படியல்ல குதிரைகளின் மேல் ஏறி ஓடிப்போவோம் என்கிறீர்கள், அப்படியே ஓடிப்போவீர்கள். வேகமான வாகனங்களின் மேல் ஏறி போவோம் என்கிறீர்கள், அப்படியே உங்களை துரத்துகிறவர்கள் வேகமாய் துரத்துவார்கள். நீங்கள் மலை உச்சியின் மேல் ஒரு கம்பத்தை போலவும் மேட்டின் மேல் ஒரு கொடியை போலவும் மீந்திருக்கும் மட்டாக ஒருவன் பயமுறுத்த 1000 பேரும் 5 பேர் பயமுறு அனைவரும் ஓடிப்போவீர்கள். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். சியோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும் உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள். உன் கண்கள் உன் போதகர்களை காணும். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். உன் சுரூபங்களை மூடிய வெள்ளி தகட்டையும் உன் விக்கிரகங்களின் பொன் ஆடை ஆபரணத்தையும் தீட்டாக எண்ணி அவைகளை தீட்டுப்பட்ட வஸ்திரம் போல எரிந்துவிட்டு அதை சீ போ என்பாய். அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார். அது கொழுமையும் புஷ்டியுமாயிருக்கும். அக்காலத்திலே உன் ஆடு மாடுகள் விஸ்தாரமான மேய்ச்சல் உள்ள ஸ்தலத்திலே மேயும். நிலத்தை உழுகிற எருதுகளும் கழுதை மறிகளும் முரத்தினாலும் தூற்று கூடையினாலும் தூற்றப்பட்ட ருசியுள்ள கப்பிகளை தின்னும். கோபுரங்கள் விழுகிற மகா சங்காரத்தின் நாளிலே உயரமான சகல மலைகளின் மேலும் உயரமான சகல மேடுகளின் மேலும் ஆறுகளும் வாய்க்கால்களும் உண்டாகும். கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும் சூரியனுடைய வெளிச்சம் ஏழத்தனையாய் 7 பகலின் வெளிச்சத்தை போலவும் இருக்கும். இதோ கர்த்தருடைய நாமம் தூரத்திலிருந்து வரும். அவருடைய கோபம் எரிகிறதும் கனன்று புகைகிறதுமாயிருக்கும். அவருடைய உதடுகள் சினத்தால் நிறைந்து அவருடைய நாவு பட்சிக்கிற அக்கினி போல இருக்கும். நாசம் என்னும் சல்லடையிலே ஜாதிகளை அரிக்கும்படிக்கு அவர் ஊதும் சுவாசம் கழுத்து மட்டும் எட்டுகிற ஆற்று வெள்ளத்தை போலவும் ஜனங்களுடைய வாயிலே போட்டு அலைக்கடிக்கிற கடிவாளத்தை போலவும் இருக்கும். பண்டிகை ஆசரிக்கப்படும் ராத்திரியிலே பாடுகிறது போல பாடுவீர்கள். கர்த்தருடைய பர்வதமாகிய இஸ்ரவேலின் கண்மலை அண்டைக்கு போக நாகசுரத்தோட நடந்து வருகிற போது மகிழுகிறது போல மகிழுவீர்கள். கர்த்தர் மகத்துவமானவர். தமது சத்தத்தை கேட்க பண்ணி உக்கிற கோபத்தினாலும் பச்சிக்கிற அக்கினி ஜுவாலையினாலும் இடி பெருவெள்ளம் கல் மழையினாலும் தமது புயத்தின் வல்லமையை காண்பிப்பார். அப்பொழுது தண்டாயுதத்தினால் அடித்த அசீரியன் கர்த்தருடைய சத்தத்தினாலே நொறுங்குண்டு போவான். கர்த்தர் அவன் மேல் சுமத்தும் ஆக்கினை தண்டம் செல்லுமிடமெங்கும் மேளங்களும் வீணைகளும் அதனுடன் போகும். கொடிய யுத்தங்களினால் அவனை எதிர்த்து யுத்தம் செய்வார். தோப்பேத் ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்டது. ராஜாவுக்கு அது ஆயத்தப்படுத்தப்பட்டது. அதை ஆழமும் விசாலமும் ஆக்கினார். வேகும்படி அக்கினியும் மிகுந்த விறகும் உண்டு. கர்த்தரின் சுவாசம்.
1: எபிரேயர் 13 அதிகாரம். சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்ததுண்டு. கட்டப்பட்டிருக்கிறவர்களோடு நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல அவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்களும் சரீரத்தோடு இருக்கிறவர்கள் என்று அறிந்து தீங்கு அனுபவிக்கிறவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும்

விவாக மஞ்சம் அசூசிப்படாததாயும் இருப்பதாக. வேசி கள்ளரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு திரியாதிருங்கள். போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் சிறப்படுகிறது நல்லது. போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லையே. நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அதற்குரியவைகளை புசிக்கிறதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லை. ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய இரத்தம் பாவங்களின் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியனாலே கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டரிக்கப்படும். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அந்தியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோடே அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடே அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாதே. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நாங்கள் நல் மனசாட்சி உள்ளவர்களாய் எல்லாவற்றிலும் யோக்கியமாய் நடக்க விரும்புகிறோம் என்று நிச்சயித்திருக்கிறோம். நான் அதி சீக்கிரமாய் உங்களிடத்தில் வரும்படிக்கு நீங்கள் இப்படி வேண்டிக் கொள்ளும்படி அதிகமாய் கேட்டுக் கொள்கிறேன். நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியையிலும் சீர் பொருந்தினவர்களாக்குவாராக. அவருக்கு எந்தெந்தைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். சகோதரரே, நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதின இந்த புத்திமதியான வார்த்தைகளை நீங்கள் பொறுமையாய் ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்கிறேன். சகோதரனாகிய தீமோத்தேயு விடுதலையாக்கப்பட்டான் என்று அறிவீர்களாக. அவன் சீக்கிரமாய் வந்தால் அவனுடனே கூட நான் வந்து உங்களை காண்பேன். உங்களை நடத்துகிறவர்களையும் பரிசுத்தவான்கள் யாவரையும் வாழ்த்துங்கள். இத்தாலியா தேசத்தார் யாவரும் உங்களுக்கு வாழ்த்து.

அமேன். அத்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சங்கமானடிக்கூடாக மாலை நேர நிச்சய வெளிச்சத்தின் நேரடி ஒளிபர பிரியங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாள் கெட்ட தந்த நாள், இந்த புதிய மாதத்துக்குள்ள கெத்த நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த ஆறாம் மாதத்தை தந்து கெத்த மீறி எங்களை ஆசீர்வித்து நடத்தி கொண்டிருக்கிற அந்த கிருபைக்காக இந்த வாய்ந்தவரை சோசித்துக் கொண்டு இணைந்திருக்கிற இணைய போற கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேர்களை ஊழியர்களை கத்தரி நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளும் தோன்பாரண கிருபைக்காக நன்றி செலுத்துவோம். உங்கள் நேரடி ஒளிபரப்பு யாவும் 7 மணி தொடக்கம் 9:30 வரைக்கும் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் அறிய தருகிறேன். இந்த நாளின் தோன்பாரண கிருபை நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்தி செபிப்போம். தோஸ்ரம் ஆண்டவரே, கிருபியாய் தந்த நல்ல தருணத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். கத்தாவே, இந்த நாளும் இந்த மாலை நேர நிச்சய வெளிச்சத்தின் நேரடி ஒளிபரப்பு யாவையும் திருக்கருத்துக்களாய் தருகிறேன். கதாவே, தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் பிரசன்னத்தை ஊற்றி எங்களை ஆளுக செய்யும்படியாய் விட்டு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன், வழி நடத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பகுதியில் நீங்க இடர்பட வேண்டுமா செவிக்கிறோம். மாம்சம் பலவீனங்களை கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிற வல்லமையை கட்டவிழ்கிறன் இயேசுவின் நாமத்தினால. அதே போல இந்த நாளும் கதாவே அவர்களை முன்குறித்து அழைத்து வந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும் பாத்திரங்களாக நீங்க நிலைநிறுத்தப்போற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் கதாவே ஒவ்வொரு நிகழ்ச்சியாலும் நீர் மகிமைப்படுவீரா, நீர் வழி நடத்த நன்றி செலுத்துறோம். காலை முதல் விடுதலை வெளிச்சத்தின் நேரத்தை ஆசிரியத்து அந்த கிருபைக்காக நன்றி. தகப்பனே, அந்த ஊழியரும் ஸ்தாபகரும் அல்ல சிபிலருக்காக நன்றி செலுத்துறோம். அவருடைய மனை பிள்ளைகளுக்காக, பிற பிள்ளைகளுக்காக, உறவுகளுக்காக நன்றி செலுத்துறோம். அவருடைய உடன் ஊழியர்களுக்காக நன்றி செலுத்துறோம். அதே போல கத்தாவே, நித்திய வெளிச்சத்தின் ஊழியரும் யா மகேந்திரையாக்கா நன்றி செலுத்துறோம். அவருடைய இணைந்து ஊழியர்களை செய்யற எல்லா ஊழியர் தாசர்களுக்காகவும் நன்றி செலுத்தி உங்களுடைய கருத்துக்களை தருகிறேன். அவர்களை குடும்ப குடும்பம் ஆசீர்வதிங்க, சபை ஊழியங்களை ஆசீர்வதிங்கப்பா. உடைய கிருபையும் கரம் தாங்கி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. கேட்டுக்கோ, எங்களுடைய நேர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. மாலை நேர் இந்த வெளிச்சத்தை கேட்கிற ஒவ்வொரு நேர்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் வெளிச்சம் உதிக்கட்டும், விடுதலையின் வெளிச்சமாய் மாறட்டும், அது நித்திய வெளிச்சமாய் மாறட்டும். ஆசீர்வதி தாங்கப்பா. வெளிச்சத்துல வெளிச்சம் காண வார்த்தையின் வெளிச்சம் நமக்கு வெளிப்பாடுகளை கெட்டுக் கொடுக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். தடைகளை உடைக்கிறோம். காரியத்தை வாய்க்கப்பட கத்திரத்துல ஜெயத்தை எடுத்துக்கொள்றோம். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் கேட்கிறேன். ஜெபத்தை கேளு ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. அமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நாமத்தினாலே இணைந்திருக்கிற இணைய போற கேட்டுக்கொண்டுகிற அன்பு நேர்கள் ஊழியர்கள் எல்லாரையும் கர்த்தர் நாமத்தினாலே மாலை நேர நித்திய வெளிச்சத்தில் நேரடி ஒளிபரப்பிலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். அமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் மீதியானை ஆசீர்வதித்து காரியம் என்ன கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர் என்று சொல்லி சங்கீதக்கார் சொல்கிறார். 5 சங்கீதம் அங்கே 12 வசனம் அப்படி சொல்கிறது. கத்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காமியம் எனும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வி. நீதிமானை கத்தர் ஆசீர்வதித்தார். நிச்சயமாக நீதிமான் அவர் நிச்சயமாக நீதிமானுடைய வீட்டில ரட்சிப்பின் கம்பீர சொத்தம் உண்டு. நீதிமான வேரோ கனி கொடுக்கும். நீதியின் பாதையில ஜீவன் உண்டு சொன்னவர் இன்றைக்கு நீதிமானை ஆசீர்வதித்து காமியம் என்னும் கேடகத்தினால சூழ்ந்து கொள்வார். அப்படியாக சூழ்ந்து கொள்ளும் தேவனிடத்தில் சூழ்ந்து கொள்ளும்படியாக நம்மை நாமே விட்டு கொடுப்போமா? கர்த்தர் நல்லவர், பெரியவர். சோஸ்ரம் துதிப்போம். சோஸ்ரம் ஆண்டவரே, நன்றியோடு சோசரிக்கிறோம், நன்றியோடு சோசரிக்கிறோம். நீர் பாரு நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துறோம். பரிசுத்தரே உமக்கு நன்றி, நன்றி. பரிகாரியே உமக்கு நன்றி அப்பா. அவையோடு உண்மையோடு உண்மை ஆராதிக்க தொழுது கொள்ள உம்மோட பாதத்துல வந்து நிக்கிறோம் அப்பா. ஆராதிக்க உம்மை, ஆராதிக்க உம்மை, ஆராதிக்க கூடியுள்ளோம். ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால், உன்னத பரலோக அபிஷேகத்தால் ஆராதிக்க உம்மை, ஆராதிக்க உம்மை, ஆராதிக்க கூடியுள்ளோம். ஊற்றுமையா நிரப்புமையா

0: உம்மை ஆராதிக்க கூடியுள்ளோம். ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தால், உன்னத பரலோக அபிஷேகத்தால். அமே, இந்த நாளில் நாங்கள் ஆராதிக்க கூடியுள்ளோம். கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இதனால் நிகழ்ச்சியின் கண்ணோட்டத்தை கண்ணோக்கி பார்ப்போம். இதனால் நிகழ்ச்சியில் யாவும் 7 மணி தொடக்கம் 9:30 வரைக்கும் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் அறியத் தருகிறேன். இதனால் நாங்கள் 7 மணி தொடக்கம் 7:30 வரைக்கும் துதிப்பாட ஜெபங்களுக்கு கூட கடந்து சென்று 7:30 கண்களை ஏறெடுப்போம். உத்தாசவரும் பர்வதத்துக்கு நேராக என்ற பகுதி கூட நாங்கள் கடந்து செல்வோம். 8 மணியிலிருந்து நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தை காண போறோம். வார்த்தையின் வெளிச்சத்தில் தேவ செய்தி எடுத்து வருகிறார்கள். முதலாவது தேவ செய்தியாக சொல்லிருந்தா அவர்கள் வார்த்தையின் வெளிச்சத்தில் தேவ செய்தி எடுத்து வருகிறார்கள். இரண்டாவது வார்த்தையின் வெளிச்சத்தில் தேவ செய்தி எடுத்து வருகிறார் பாஸ்டர் வெங்கட்டவர்கள். மூன்றாவதாக வார்த்தையின் வெளிச்சத்தில் தேவ செய்தி எடுத்து வருகிறார்கள் பாஸ்டர் அண்டன் ராசநாயம் அவர்கள். முடிவு ஜெபமாக நன்றி ஜெபத்தை ஏறெடுத்து நாங்கள் மார்போலியோடு இணைவோம். இதனாலும் கேத்த நமக்கு பாருண கிருபைக்காக நன்றி செலுத்தி சங்கீதத்தியானதுக்குள்ளாய் கடந்து செல்வோம். இதனாலும் சங்கீத பகுதியானது, அதாவது வேத தியான பகுதி என்று சொல்லுவோம். இந்த தியான பகுதியிலே என்னை தொட்ட வார்த்தை இன்றைய நாளில் நான் தியானித்துக் கொண்டிருந்தேன். இந்த வார்த்தையை பாருங்கள். அப்போஸ்தல நடவடிக்கையில் 7 அதிகாரத்திலே அங்கே இந்த வார்த்தை எப்படி இருக்கிறது. 7 அதிகாரம் 31 வசனத்தையும் 32 வசனத்தையும் உங்களுக்கு நான் வாசிக்கின்றேன். அப்போஸ்தல நடவடிக்கை 7:31-32. மோசே அந்த தரிசனத்தை கண்டு அதிசயப்பட்டு அதை உற்று பார்க்கும்படி சமீபித்து வருகையில், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோவின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனுமா இருக்கிறேன் என்று கத்த திருவுளம் பற்றின சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. இன்னைக்கு நாங்கள் தேவனுடைய தரிசனத்தை காண, அதை கண்டு நாங்கள் வியக்கப்படும்படியா அந்த தரிசனம் இருக்கிறதா இருந்தால் நிச்சயமாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இன்னும் அவரை கிட்டு சேர வேண்டும். என்ற தரிசனங்களை வெளிப்பாடுகளை வெளிப்படுத்துகிறார் நம்முடைய தகப்பன். அது மாத்திரமல்ல, நாங்கள் என்ன செய்ய வேண்டுமா, அவருடைய சத்தம் கேட்க வேண்டும். என்னப்பா சித்தம் வைத்திருக்கிற இந்த நாளில என்னை குறிச்சு, என் குடும்பத்தை குறிச்சு, ஊழியத்தை குறிச்சு, என்னுடைய வாழ்க்கை பாதையை குறிச்சு என்ன திட்டம் வச்சிருக்கு, என்ன சித்தம் வச்சிருக்க, அந்த சித்தத்தை கேட்க சத்தம் கேட்க வேண்டும். அந்த சத்தத்துக்கு நம் செவியை சாய்க்க வேண்டும். அந்த மெல்லிய குரலை அன்னதினம் நாங்கள் கேட்டு பழக வேண்டும், பயிற்றுவிக்க வேண்டும். அப்பொழுது அப்பா பேசுவார், நான் பேசுவேன். அப்பா பேசுவார், நான் பேசுவேன். சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன். அந்த சாமுவேல் சொன்னது போல விட்டு கொடுத்து அப்பா சமூகத்துல நெருங்குவோமா, நெருங்குவோம். துதிப்பாட ஜபங்களுக்கு ஒன்றே மகிமைப்படுவதாக. நாளில் உங்களோட துதிக்க முதலாவதாக கிறிஸ்தவர்கள் இணைப்பில் இருக்கிறார்க. இணைப்பிற்கு சௌதரி அழைப்புகள் கொண்டு வந்து நாங்கள் துதிப்பாடல ஏறத்து வருவோம்.
1: எடுத்து
0: வாருங்கள். உங்களோட நான் ஒரு மனப்படுவேன்.
1: நன்றி தகப்பனே, இந்த நாளுக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. உண்மை துதிக்க, உண்மை பாட, உண்மை கீர்த்தனம் பண்ண ஆண்டவரே, இந்த ஜனங்களை நான் எனக்கண்டு தெரிந்து கொண்டேன். என் துதியை சொல்லி வருவார்கள் என்று மக்கண்டு ஆண்டவரே எங்களை தெரிந்து கொண்ட தேவன், அந்த தெரிந்த நோக்கத்தை நிறைவேற்றவைத்தான் எங்களை ஆண்டவர் நீர் தெரிந்து கொண்டே முன் குறித்தவர்கள் அழைத்திருக்கிறார். அழைத்தவர்களை நீதிமான்களாக்கி நீதிமான்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிற என் தேவாதி தேவனை உயர்த்துகிறோம். உம்முடைய நாமம் அதிசயம், இயேசுவின் நாமம் அதி உன்னத நாமம், உயர்ந்த நாமம். எங்களை பலத்த துருவம், பலத்த கோட்டை, நீதிமான் அதுக்குள் ஓடி சுகமாயிருப்பான்னு சொல்லி நீதிமான் கூடாரங்களுக்குள் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் ஆண்டவரே. நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகம் அதிகமா பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல இருக்கிற பாதை ஆண்டவரே நெய்யாய் பொழியும். எங்களை பாதை உம்முடைய வழியிலே நடத்துகிற தேவனா இருக்கிறபடியா நமக்கு நன்றி. ஆவியானவர் தாமே சகல சத்தியக்களுக்கும் எங்களை வழி நடத்துற சத்திய பரனான தேவ ஆவியானவரே உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே. தேடி வந்து மீட்ட கிருபையின் கடலே, காருண்யத்தாலே காத்து கொண்ட நிழலே. தேடி வந்து மீட்ட கிருபையின் கடலே, காருண்யத்தாலே காத்து கொண்ட நிழலே. முடிவில்லாத இரக்கத்தால் என்னை மூடிக்கொண்டிர உந்தன் முடிவில்

பாலத்தில் கை கொடுத்து தூக்கியகும் கீருபயம் நயம் காட்டும் மனித முன் புயம் கொண்ட பெலத்தால் ஜெயம் தந்து உயர்த்திடும் கீருபயம் நயம் காட்டும் மனித முன் புயம் கொண்ட

எம்மை மறவாத கிருபையே ஆழத்தில் கை கொடுத்து தூக்கியவும் கிருபையே. பெலவானின் கண்கள் முன் பெலவீன நின்னை நீர் பெலன்

காத்துக்கொண்ட நிழலே முடிவில்லாத இரக்கத்தால் என்னை மூடிக்கொண்டிரே. உந்தன் முடிவில்லாத இரக்கத்தால் எம்மை மூடிக்கொண்டிரே. கிருபை ஆண்டவரே, கிருபை சூழ்ந்திருக்கிறது. உடைய கிருபையினாலே நாங்கள் நில நிற்கிறோம் ஆண்டவரே. உடைய கிருபை மாறாதது. நன்றி நன்றி. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் நேசர் நீரே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் நேசன்னிரும். நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினேன், உம்மை நோகடித்த போது கிருப

என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் நேசர் நிரே. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என்னே சன்னிரே. நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறீர், நான் நினைப்பதற்கு மேலா என்னை ஆசீர்வதிக்கிறீர். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறீர், நான் நினைப்பதற்கு மேலா என்னை ஆசீர்வதிக்கிறீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதே

அதிசயங்கள் செய்கிறவரன் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவரன் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார்.

செய்கிறவரன் அருகில் இருக்கிறார். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். புயல் காத்தை தம் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காத்தை தம் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவரன் அருகில் இருக்கிறான். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே

0: அரதிசயம் ஏழையின் மீதும் நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவரின் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். நன்றி ஆண்டவரே. தகப்பனே, அற்புதமானவர், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சமாதான பிரபு ஆண்டவரே, சுகம் பெல்லம் ஆரோக்கியம் ஆண்டவரே உமக்குள்ளாக தகப்பனே, வியாதி எல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசு ஊட்டி நன்மையால் எங்களை திருப்தியாக்கின தேவனே, உமக்கு நன்றி செலுத்துறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே துதி ஏறெடுக்கிறேன் எங்க ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமீன்.
1: ஆமீன். ஆமீன். நன்றி சிஸ்டர், நன்றி. அருமையான பாடல் அழகா பாடிதோட நாமத்தை உயர்த்தி துதித்தீர்கள். அப்படியா உயர்த்தி துதித்த உங்களை எங்கள் குடும்பத்தை ஊழியத்தையும் கத்தனரை ஆசீர்வதிப்பாராக. சமாஜம் தொடர்ந்து இணைந்திருங்கள். கத்திர நாமத்தில் ஒன்றாக அமைப்படுத்தும். நன்றி சிஸ்டர்.
0: தேங்க்யூ சிஸ்டர், உங்களையும் ஆசீர்வதிப்பாரன்.
1: ஆமீன். ஆமீன். இருக்கிறீர்கள், பேசுங்கள். சத்தத்தை காணவில்லை. மேகலா பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் மேகலா. இணைப்பை துண்டித்து விட்டு மீண்டும் இணைப்புகள் வாருங்கள் சிஸ்டர் மேகலா அவர்கள்.
2: நீங்க ஒளியாக வந்து எங்களை அப்பா வழி நடத்தி கொண்டிருக்கிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. நேற்று மீண்டும் மாறாதவரே, இன்றும் எப்பொழுதும் நேற்றும் இன்றும் மாறாமைக்கு எங்களை வழி நடத்துற கிருபைகளுக்கு நன்றி, நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா. அப்பா செங்கடலை நீர் பிளந்து இந்த ஜனங்களை நீங்கள் தாகம் தீர்த்தீர்கள் ஆண்டவரே. அவர்களுடைய தாகத்தை தீர்த்த தகப்பனே, உங்களுக்கே எல்லா கனமும் மகிமையும் உண்டவதாக அப்பா. ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் ஆண்டவரே உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. நீங்க வாக்கு தத்தம் செய்ததன்படி எங்கள் மத்தியில் உங்களோட பரிசுத்தமான வல்லமையை தெரிவிக்கும்படியாக ஜபிக்கிறேன். வர்றவர்களுக்கு புதிதான வெள்ளனையும் அபிஷேகத்தையும் அன்பையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தூதர்கள் உண்ணும் உணவால் இந்த ஜனங்களை போஷித்தீரே அப்பா. உண்மை போல இந்த உலகத்துல யாரும் இந்த ஜனங்களை நேசித்திடப்பா. நாங்கள் இன்னாதேகமாக ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் உங்களை நேசிப்பதற்கு இந்த கடைசி காலத்துல ஒரு புதிதான எழுப்புதலையும் ஜப ஆவியையும் அப்பா உங்களோட அபிஷேகத்தையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. உங்களோட சித்தத்தின்படி செய்கிறவர்களுக்கு அப்பா பரலோகத்தில் ஆண்டவளே எங்களுக்கு நீங்க கொடுத்த அந்த பெரிதான சிலாக்கியத்துக்கு நன்றி செலுத்துறேன். நன்றி, நன்றி, நன்றி அப்பா. முழங்கால் யாவும் முடங்கட்டும் ஆண்டவரே. கண்கள் யாவும் ஆண்டவரே கண்களை திறக்க வைங்க ஆண்டவரே அப்பா. உங்களுக்கு உங்களை காக்க முடியாத அந்த மன கண்களை திறக்கும்படியாகவும் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. யாவரையும் இரத்த கொட்டைகளை மறைத்து வைங்க, உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. நீங்க பரிசுத்தமா இருக்கிற போல யாவரையும் பரிசுத்தமாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நாங்க வறுமையான இருக்கிற பாத்திரங்களை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட அபிஷேகத்தினாலும் நிரப்பி, உங்களோட அன்பினாலும் நிரப்பி, உங்களோட சித்தத்தின்படி யாவரையும் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா கன மகிமை உங்களுக்கே உரியதென்று கூறி யாவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன். பாட்டு பாடலாமா சிஸ்டர்? இல்லாட்டிக்கு அழைத்தந்த மகா பிரதான அன்புக்கு நன்றி செலுத்துறேன். கோடி கோடி நன்றி அப்பா. நன்றி. ஆமே.

0: ஆமேனப்பா, நீங்க எங்களை கண்ணோக்கி பார்த்தபடியினால் நாங்க ஒரு பரிசுத்தமான ஜீவியம் ஜீவிப்பதற்காண்டவளே எங்களை புடமிட்டு உங்களுக்கு உகந்த பாத்திரங்களாக இன்னும் அதிகமாக எங்களை வணையும்படியாக ஒவ்வொரு ஊழியக்காரங்க உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்பட வேண்டும் என்று கூறி அவரையும் ஆசீர்வித்து மறுபடியும் ஜபிக்கிறேன் இயேசு நாமத்தின் மூலம். என் பிதாவே நன்றி, இயேசுவே நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: நன்றி சிஸ்டர், அருமையான பாடல் எனக்காக பாடுவீர்கள். மண்ணான என்னை நீர் வணங்கிருமி என்று விட்டு கொடுத்தீர்கள். வணங்கிட்டேன் பெரிய பாத்திரமாக, ஆமேன். அதிகாரத்தோடு ஜபிக்கிற பாத்திரமா வணங்கியிருக்கிறார். அழகாக ஜூடியிருக்க ஜபித்தீர்கள், துதித்தீர்கள். அப்படி அவயத்தை அவங்களை எங்கள் குடும்பத்தின் ஊழியத்தை தன்னரை வாசிப்பதாக சமாதத்தை கூறுகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி சிஸ்டர்.
0: ஆமேன், நன்றி சிஸ்டர். God bless you சிஸ்டர்.
1: நாங்கள் இணைந்திருப்பது சங்கம் வாலடி மாலை நேரடி வெளிச்சத்தின் நேரடி ஒளிபரப்பில் இணைந்திருக்கிறோம். சரியா டோண்டு நேரம் 7:29. நாங்கள் இந்த நாளும் துதி பாட ஜபங்களை முடித்துக் கொண்டு கண்களை ஏறெடுப்பு முத்தாசிரம் பருவத்துக்கு நேராக என்ற பகுதி கூடாக நாங்கள் கடந்து செல்வோம். இந்த நாளிலும் இந்த நேரம் முதல் நாங்கள் கண்களை ஏறெடுப்பு முத்தாசிரம் பருவம்

0: உரசை உண்டாடும். அப்படியாக நாங்கள் ஜெபிப்போம். நிச்சயமாக மூளை செய்யாத வேலையை முழங்கால் செய்யும். இப்படியாக செய்யும்படியாக திறப்பின் வாசல நிற்போம். இரண்டாவது திறப்பின் வாசல் நிற்க எங்களோட சுசர் ரஞ்சினி அவர்கள் நினைப்பிருக்கிறாங்க. நினைப்பிருக்கும் சௌதி அழைப்புகள் கொண்டு வந்து திறப்பின் வாசல கண்களை ஏறெடுப்போம். ரஞ்சினி
1: Praise the Lord, Sister Subha. God bless you.
0: Praise the Lord, Sister. God bless you. எங்களை ஏறெடுப்போம். முத்தாசேரும் பருவத்துக்கு நீர் என்ற பகுதி கூட உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இதனால நீங்கள் கண்களை ஏறெடுக்க வேண்டிய பகுதியானது. இன்னைக்கு ஊழியங்கள், ஊழியர்கள், அசபை பிள்ளைகள், சோச பிள்ளைகள், இன்னைக்கு சத்துருவான யாரை விழுங்கலாம் நான் வகை தேடிக்கொண்டு. ஆனாலும் தேவன் இந்த நாட்கள் அந்த ஊழியர்களையும் ஊழிய பிள்ளைகளையும் விசுவாச குடும்பங்களையும் சுவாசத்துல வெல்லப்படவும் சபைகளையும் கட்டி எழுப்பவும் கர்த்தர் ஒரு அசைவை கொண்டு வரும்படியாக, ஒரு எழுப்புதல் நாங்கள் காணும்படியாக, கர்த்தர் கிரியை செய்யும்படியாக சங்கமான ஊழியத்துக்கு ஆச்சபிங்க. ஊழியம் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுச்சபிங்க. ஒரு தடைகளை உடைக்கும்படியாக கர்த்தர் கிரியை செய்யும்படியா ஆச்சபிங்க. இன்னும் இந்த ஊழியர்கள் செல்கிற பயணங்களை கர்த்தர் பாதுகாக்கும்படியாகவும் அவர்களை வழி நடத்த வேண்டுமாயின் செபிங்க. நிச்சயமாக கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு ஊழியர்களோடும் கூட இருக்கட்டும். அங்கவான் ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். இன்னும் அநேக ஊழியர்கள் எழுப்பி தர முடியா செபிங்க. பெருக்கும் நேர்களுக்கு ஆச்சபிங்க. எல்லாவற்றையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுத்து செபிங்க. நாங்கள் கூடத்துல ஒருமனப்படுகிறோம் செபிங்க.
1: ஆமேன், ஆமேன். Thank you. Yes, Lord. According to the request, Lord, that has been coming forth, Lord. We come, Lord Jesus, in oneness, Lord, as one body, Lord. Lord, especially Lord, even as Lord Jesus, we bring this request to you, Lord. You have been a silent listener, Lord, but Lord, seated at the right hand of the Father, Lord, you have asked us, Lord Jesus, to bring our request before you, Father, in the name of Jesus. And you would, Lord Jesus, also interceding for us, Lord, at the right hand of the Father, also would bring forth, Lord, such request, Lord Jesus, into existence in a most powerful way, Lord, as we look up to you, the author and the finisher of our faith. So we thank you, Lord, even as we, Lord, bring forth, Lord, people, oh God, that worship you, praise you, and also, Lord, serve you, Lord, in a manner that you have called them out, Lord, as your people, Lord, oh God, in their ministries, Lord, especially, Lord, in terms of their ministries, the leadership of their ministries as pastors and all the fivefold ministries that you have given to, Lord, the church, Lord, we bring them, Lord, before you, Father, and especially, Lord, even the ministry that is going on right at this very moment, Lord, from Sangamam Radio Gospel, that is going on into 210 nations, Lord. This is the wonderful and powerful ministry that you have chosen, Lord, in these last days, oh God, to make a difference, Lord, in the communities and in the world as it were, Lord, for 2,000 people at a time to come and listen, oh God. This is nothing but your favor and the ministry that is going on into the people's lives to make a change in their lives, powerfully transform their lives. So, Lord, we give, Lord, even the teamwork that is going on, oh Father, today, Lord, in this ministry, Lord, I pray in the religion, Father. So we, Lord, we give, Lord, the teamwork that is going on with Nithya Balicham as well as the ministry that is going forth, Lord. Even as Sister Subha is also bringing, Lord Jesus, her way in which she is hosting, Lord, as a ministry, Lord, that is, Lord, laid upon before you, Lord, at your altars, Lord. And we, Lord, also bring, Lord Jesus, the very leadership of Brother Leslie and Sister Rita, Lord, alongside, Lord, that coming and doing this work as well, Father, without which this is not possible, Lord. All that is going on with the recordings and all the rest that is going to go on, Lord, into YouTube and Facebook, Lord, this is nothing but your work. This is nothing but the leading and guidance of the Holy Spirit, Lord. And also, Lord, for all the contacts to be made, Lord, with Sister Rita, Lord, coordinating the programs and putting it together, Lord, and also Brother Mahendran, Lord, with all the rest of the ones that come in, Lord Jesus, from Nithya Balicham to Varthe in Balicham that took place yesterday, Father, for all of those handmaidens of the Lord and the pastor that he had coordinated as well, Father, to come in and do the work, Lord, as you have called, Lord, in spirit and in truth, Lord, oh God. This is none of us, Lord. This is none of us that we can even accomplish anything, Lord Jesus, that we try to do on our accord, but only through the guidance of your Holy Spirit. Only when you will lift you up, Lord, that you are exalted, magnified, glorified, and bring forth such a way in which you will be, Lord Jesus, bring forth the fruit into the ways in these ministries are going, Lord, that we will see your name be lifted up, and you will draw all men unto yourself, by which we'll see the harvest, O God. So, Lord, we lay ourselves at thy altar once again, rededicate ourselves once again.

0: Surrender our lives once again, Lord, fully yielding ourselves to you, Lord Jesus, for that very purpose of the ministry, Lord. And also, Lord, bring the pastors and all the rest, Lord, of our communities and on the places that we represent, oh God, across the nations of the world, oh God, even from Canada to rest of the nations, Lord. We bring them all to you, Father, as a universal church, Lord, that you have found, Lord, for the body of Christ to come and work, Lord, through the prophets and pastors and evangelists and all the rest of the ways in which you have called for that very purpose of that very the way, Lord, that pulpit will be used, oh God, in spirit and in truth and in holiness and righteousness, that you would come forth, oh God, and manifest your glory and power and praise, Lord, in the way only you can, Lord Jesus, do it, Lord, and when you come to do your work, Lord, through your Holy Spirit, Lord, as they open up their lives, Lord, and they come before you, Lord Jesus, surrendering themselves to do that ministry of the work you have called them to, preserve them, keep them, protect them, lead them and guide them each step of the way, oh God. I thank you for that protection that is coming upon the body of Christ. Unless you preserve us, unless you protect us, Lord, covering us under the blood of the living Jesus Christ, even at this very moment, oh God, where will we turn? How will we, Lord, even accomplish the task you have bestowed upon the very body, Lord, coming out of these fivefold ministries, as it were, you have called it to be, Lord. So we thank you, Lord, for that protection. Thank you, Lord, only you can accomplish, Lord, until you come, Lord, to preserve and keep, because you have said that you have sealed us unto the day of redemption. That is to say that you have, Lord, sealed us, Lord, by the power of your Holy Spirit, Lord. Nothing can shake us, nothing can move us, nothing can do anything unless you do it, Lord, through us, the shaking and the movement, that you make it happen, Lord, for us to only be drawn closer to you and to get our eyes on you and not on the things of the world, Lord, in the name of Jesus. So we, Lord, entrust every single issue, every single thing that we face, Lord, in these issues of the ministries that they face, Lord, in the churches, in the settings of our media ministry, Lord. And also, Lord, all the evangelists that go on the streets and on the ways they are called, oh God, to come and preach the gospel, oh God. So we thank you, Lord, for every one of the ways in which you have chosen for the gospel to be preached, Lord. There's salvation only through the ways you have called it out to be, through the preaching of the gospel. So we thank you, Father, that when we are faithful to you, you will be faithful to us, Lord, measurably. And Lord Jesus, without measure, Lord, that you would come to us, Lord, and bring forth your grace and mercy and produce what it takes, Lord, only through the anointing power of the Holy Spirit. So we thank you for that. In Jesus' name we pray. Amen and amen.
1: Amen, amen, Nandri, Nandri, sister. Thank you, sister. Amen, your prayers are the power. Thank you, sister. Thank you, faith. Thank you, God bless you. You and your family, your ministry. Thank you, sister.
0: Thank you, God bless you too, sister.
1: Amen. Amen, நாங்கள் இணைந்திருப்பது கண்களை ஏறெடுப்போம் ஒத்தாசையுடன் பருவத்துக்கு நீர் என்ற பகுதியில் நாங்கள் இணைந்திருக்கிறோம். என்னாலும் அடுத்ததாக கண்களை ஏறெடுக்க சிஸ்டர் டாலி அவர்கள் இணைப்பிருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் டாலி.
2: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட்.
1: கண்களை ஏறெடுப்போம் ஒத்தாசையுடன் பருவத்துக்கு நீர் என்ற பகுதியில் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறேன். இதனால நீங்கள் கண்களை ஏறெடுக்க வேண்டிய பகுதியானது வேண்டுமாக யுத்த சூழ்நிலைகள் யுத்தங்கள் நீங்கள் அறியாத ஒன்றுமில்லை. நிச்சயமாகவே தத்தர்ந்த யுத்தங்களை உயப்பணி இந்த மத்திய இலக்கு நாடுகளுக்கு இஸ்ரேலுக்காக செவ்வீங்க, ஈரானுக்காக செவ்வீங்க, அழிக்க நினைக்கிற அந்த சத்துணை திட்டங்களை கத்தர் முறியடிக்கணும். அங்கே பாத்தீங்களா, ஈரானில ஜனங்கள் சரியான பஞ்சம், பட்டினியில சிறு பிள்ளைகளுக்கு மருத்துவ வசதிகள் இல்ல, முதியோர்களுக்கு மருத்துவ வசதி இல்ல, உஷாக்குகள் இல்ல, கற்பனை தாய்மார்கள் என்பது அப்படியாக சஞ்சலப்படுறார்கள். ஆனால் ராணுவ தளபாடங்களை வாங்கி அடிக்க நினைக்கிற இஸ்ரேல சத்ருவானவன் அவருடைய திட்டங்களை கத்த முறியடிக்கணும். ஈரானோட கத்தர் இடப்பட வேணும், ஜனங்களை பாதுகாக்கணும், போஷிக்க வேணும். இந்த ஜனங்களுக்கு ஒரு சமாதானத்தை கட்டளையிடும்படியா மத்திய இலக்கு நாடுகளுக்காக அவருடைய யுத்தம் ஓய பண்ண சமாதத்துக்கு அச்சபியும்
2: ஆமேன் ஆமேன். ஆமேன் ஆமேன். நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. நாங்க கேட்கறதுக்கு முதலாக நீங்க உங்கள் தேவையை அறிந்திருக்கிறீங்க, அதுக்கு நன்றி செலுத்துறேன். ஆபத்து காலத்திலே கத்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உயர்ந்த அடைக்கலம் ஆவதாக. அப்பா நீங்க பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து எங்களுக்கு அப்பா உமக்கு தாசை அனுப்பி உமக்கு சிவனில் இருந்து எங்களை ஆசீர்வதிக்கிற தகப்பனே, இப்பொழுதும் ஆண்டவரே இந்த நாடுகள்ல எல்லா நாடுகளிலும் ஆண்டவரே இருக்கிற இந்த யுத்தங்களையும் போராட்டங்களையும் நீங்க கண்ணோக்கி பார்க்கிறீர்கள் ஆண்டவரே, அதுக்காக நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. அப்பா உங்கள் இரத்த கோட்டைக்குள்ள இருந்த ஆண்டவர் இவர்களை எல்லாரும் காக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அந்த அந்த தேசத்துல ஈரான், ஈரான், ஈராக், எல்லா விதமான தேசத்திலும் ஆண்டவர் இப்போ யுத்தங்கள் நடக்கிற தேசத்தை உங்களோட கருத்துல கொடுக்கிற ஆண்டவரே. நோ வெப்பன் கேன், நோ வெப்பன் கேன் ஃபார்ம் எகேன்ஸ்ட் என்று சொன்னபடி ஆண்டவரே உங்களுக்கு எதிராக வர்ற எந்த ஆயுதமும் வாய்க்காது போகும் அப்பா. உங்களுக்கன்றே அப்பா எங்களுக்கன்றே ரத்தத்தை சிந்தின அந்த ரத்தத்தின் மூலமாக அந்த நாடுகளை, மக்களை, அதிகாரிகள், ராஜாக்கள், அதிபதிகள் யாவருக்கும் ஆண்டவர்களை தெளிக்கும்படியா ஜெபிக்கிற அப்பா. இயேசுவின் நாமத்தின் மூலம் எல்லா விதமான அப்பா போராட்டங்களை இருந்து விடுதலையாக்கும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாதும் கிருபை அப்பா. அநாதி ஸ்நேகங்களை தெரிந்தெடுத்த தகப்பனை இந்த மக்களுக்கெல்லாம் ஆண்டவரே இந்த நேரம் ஆபத்து காலத்துல நாங்கள் உங்களை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவரே எங்களுக்கு பதில் அடிக்கிற தகப்பனை இப்பொழுது ஆண்டவரே அந்த நாட்டில் ஒரு பெரிதான சமாதானத்தை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. யுத்தத்தில் உள்ளவர்களுக்கு ஆண்டவரே நீங்க ஜெயம் கொடுக்கிற தேப்பன் ஆண்டவரே அப்பா. எங்கள் ஜெபத்துக்கு ஜெயம் கொடுக்கிறவரே மக்கள் நன்றி ஆண்டவரே. நம்பிக்கை இல்லாத மாந்தர்கள் அழியும் பொழுது ஆண்டவரே அவர்களை மீட்டுக் கொள்வதற்கு உங்களுடைய ரட்சிப்பை கொடுத்தீங்க. உங்களை மீட்டுக் கொள்வதற்கு உங்களுடைய வெளியேற பெற்ற ரத்தத்தினால் எங்களை மீட்டுக் கொண்டீர்கள் ஆண்டவரே அப்பா. உங்களுடைய கிருபையின் மூலமாக இவரங்களை ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறாங்க. ஒரு பெரிதான சமாதானத்தில் கட்டளையிட்டு அப்பா உங்களோட வழியில் நடப்பதற்கு ஆண்டவர் புதிதான வாழ்க்கை வாழ்வதற்கு உங்களோட வல்லமையை தெரியப்படுத்துங்க ஆண்டவரே. நாங்கள் உங்களை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவரே நாங்கள் கேட்கறதுக்கு அதிகமாக பதில் அடிக்கிற தேப்பனே அப்பா. இப்பொழுது உங்களுடைய இரத்த கோட்டைக்குள்ள அப்பா நாங்கள் நுழைந்து இருக்கும் பொழுது அவர்களே நீங்க அப்பா அவர்கள் அறிந்தும் அறியாமல் இருந்தாலும் அந்த தேசத்தில் உள்ள மக்களை ஆண்டவரே எல்லா விதமான தீமையில இருந்து பாதுகாக்கும்படியா ஜெபிக்கிறேன். அந்த யுத்தத்துல இருந்த ஒரு போராட்டத்துல அந்த அங்கே இருக்கு நடக்கிற எல்லா விதமான போராட்டத்திலும் இருந்து உங்களுக்கு மட்டுமே வெற்றி கொடி பிடித்து அவர்கள் நடப்பதற்கு ஒரு பெரிதான விடுதலை கொடுக்க வல்லவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. நீங்க உங்களுடைய அபிஷேகத்தை கொடுத்த பிள்ளைகள் ஆண்டவரே அங்க அண்டர் கிரவுண்ட் இருக்க சர்ச்சஸ் யாவற்றையும் பாதுகாக்கும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்க உயிரில் தாப்பன் இப்பொழுதும் நேற்றும் இன்றும் எங்களுக்கு கிருகை செய்து கொண்டிருக்கிற அந்த அற்புதங்களுக்கான நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே அப்பா. அங்க உள்ள மக்களுக்கு அப்பா எல்லாருக்குள்ள ஒரு அவங்களோட முள்ளங்கால் முடங்கத்தக்கதாக ஒரு புதிதான வெளிப்படுத்தல், புதிதான அன்பை வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. உயிர்த்த தகப்பனே இப்பொழுதும் அவர்கள் கண்களை திறந்து செவிகளை திறந்து அவர்கள் ஆண்டவர்களோட வல்லமே காணக்கூடியதாக ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரே உனக்கு தாபரமாக கொண்டாய், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வாதே உன் கூடாரத்தை அணுகாத வண்ணம் அந்த நாட்டில் உள்ள எல்லா விதமான வாதையும் எல்லா விதமான போராட்டங்களும் யுத்தங்களையும் அப்பா உங்களுக்கு மட்டுமே அதை அமைதியாக்க முடியும். உங்களுக்கு மட்டுமே அதுல இந்த விடுதலை கொடுத்த ஒரு சமாதானத்தை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. எல்லா விதமான அசுத்தமான ஆவியை அங்க இருக்கிறவர்களுக்கு இருந்து விடுதலை ஆக்கி ஆண்டவரே சமாதானத்தின் தேவன் இப்பொழுது அவங்களுக்கு ஒரு பெரிதான சமாதானத்தை கட்டளையிடும்படியாக தாழ்த்தி ஜெபிக்கிறேன் என் பிதாவே அப்பா. நீங்க உயிருள்ளவர்கள் ஆண்டவரே அப்பா உங்களை நோக்கி பார்க்காதவர்களுக்குள்ள உங்களோட ஜீவனை அனுப்பி நானே ஜீவன் அப்பம் என்று சொன்னபடி அவர்களுக்கு ஒரு ஜீவனை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அதிசயமானவரே, ஆலோசனை கத்தரே, வல்லமை உள்ள தேவா அப்பா. அவங்களுக்குள்ளே உங்களுக்கு அந்த ஈவை கொடுத்தது போல அவருக்குள்ள ஒரு தேவ பயத்தையும் அன்பையும் கிருபையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். யாவரையும் வழி நடத்துவதற்கு உங்களால மட்டும்தான் முடியும். அந்த சமாதானத்தின் அன்பை அவர்களுக்கு கொடுக்கும்படியாக ஜெபித்து யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே அவருடைய பாவங்களை மன்னிங்க, கழுவினார் ரத்தத்தினால, சுகம் தந்தார் காயத்தால, தேற்றினார் வசனத்தினால. அப்பா அவங்களோட வசனத்தை அனுப்பி அவர்களை தேற்றும்படியாக ஜெபிக்கிறேன். யாவரையும் கூட கருத்துல ஒப்பு கொடுக்கிற உங்களை சித்தத்தின்படி நடத்துங்க. உலகமெங்குமானவரே உங்களோட சமாதானத்தை கட்டளையும்படியாக என்னை தாழ்த்தி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே நன்றி இயேசுவே நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன்
1: அமேன் அமேன் அமேன். நன்றி நன்றி சார். உடைய பாரப்பட்ட ஜபத்துக்காக கத்தரை சுவாசிக்கிறேன். கத்தர் ஜபத்தை கேட்டா பரிசுந்தா நாங்கள் சுவாசிப்போம். அப்படி ஜபித்து உங்களையும் குடும்பத்தை முடியத்தையும் கத்த நிறைவு ஆசீர்வதிப்பாராக. நன்றி சிஸ்டர்.
2: ஆமேன்
1: ஆமேன். கண்களை ஏறெடுப்போம். முத்தாசுரம் பருவத்துக்கு நேரான பகுதி நாங்கள் இணைந்திருக்கிறோம். இதனால நான் கண்களை ஏறெடுக்கிறேன். இன்னொரு மனப்படுங்கள். நாங்கள் ஜபிப்போம். ரட்சிப்புக்காக ஜெபிப்போம். ஐந்து கண்ட ஜனங்களுக்காக அவர் ஐந்து காயங்களை பட்டார். அந்த ரத்தங்கள் அந்த ஒருமனை மண்ணிலே விழுகாத படிக்கு எல்லா ஆத்துமாக்களும் தன்னுடையது என்று சொன்னது. எல்லாரும் ரட்சிக்கப்படும். எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவி அடியவனும் என்று இதனுடைய சித்தமா இருக்கும். அந்த சித்தம் நிறைவேறத்தக்கதா நாங்கள் ஜெபிப்போம். என்னோட ஆண்டவரே நன்றியப்பா நன்றியப்பா. இந்த நாளிலும் சத்தாவே எனக்கு தாசரும் பருவத்துக்கு நேராவே என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமி உண்டாக்கின கத்தரிடத்திலிருந்து எனக்கு தாசு வரும் என்ற விசுவாசத்தோடு இந்த நாளும் ரட்சிப்பு உண்டாகும்படி அவருடைய திருக்கரத்துல ஒப்பிட்டு செவிக்கிறான். அப்பா அவருடைய ஐந்து காயங்கள் ரத்தத்தை வழிந்ததே கத்த அந்த காயங்களின் ரத்தம் அப்பா ஒவ்வொரு மண்ணிலும் விழுந்து விடாதபடி ஒவ்வொருத்தரையும் நினைக்கும்படி செவிக்கிறோம் கத்தாவே. அப்பா எல்லாரும் ரட்சிக்கப்படும். எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவு அடியோடு மண்டலம் அப்படி சித்தமாயிருக்கு. அந்த சித்தம் நிறைவேறத்தக்க கிருபை செய்யுங்க. தண்டுகளை உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால கத்தாவே. எங்கள் உறவுகள் எங்கள் உறவுகள் ஐயா ஏழுகள் ஐயா பட்டது ஜனங்கள் ஆண்டவர் இன்னும் கத்தாவை குடும்பம் அங்கத்தவர்கள் எல்லாம் ரசிக்கப்பட கிருபை செய்யுங்க. அப்பா தேசத்து ஜனங்களுக்காய் செவிக்கிறோம். ஜூத ஜனங்களுக்காய் செவிக்கிறோம். முஸ்லிம் ஜனங்களுக்காய் செவிக்கிறோம். என் தகப்பனே முக்காடுகளை நீக்குவேன் சொன்ன கத்தர் அவருடைய முக்காடுகளை நீக்கி உண்மை தெய்வத்தை நோக்கி பார்க்க நீ கிரிய செய்வீரா கிருபை அழிப்பீரா எல்லாம் அறியாம இன்சூல்கள் கடின இருதய சிந்தையால் இயேசுவின் நாமத்தினால் அவையா முறித்தறிகிறோம். என் தகப்பனே கடின இருதயத்தை மாற்றுவீராக பொய்யான மாயை நம்பாதபடிக்கு தங்களுக்கு ஒரு கிருபையை போக்கடிக்காதபடிக்கு கண்கள் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. உருட்டாட்ட ஆவியல் செவிட்டின் ஆவியல் பாரம்பரிய கட்டின் ஆவியல் விக்கிற கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் கட்டவிழ்க்கிறோம் ஆண்டவர். இதனாலும் விடுதலையாக்குங்காண்டு விடுதலையாக்குங்காண்டு. அப்பா மதவரை பிடித்து சபையில் எட்டிக்கிறதும் சோழியர் அட்டிக்கிறதும் துன்புறுத்துற காரியங்கள் ஆண்டவர் விடுதலை வருகை சீக்கிரமா இருக்கியப்பா. கத்தாவே கண்ணோக்கி பாரும் ஆண்டவர். அப்பா முஸ்லீங்க ரட்சிப்பை காணணுமாயா உங்களை ஏந்தனும் ஆண்டவர். இந்த நாட்கள்ல விலங்கால் ஷாவும் எனக்கும் இடங்கும் என்று சொன்னீரே. நாவல் ஷாவும் என் நாமத்து நாணேடும் என்று சொன்னீர். நவாத்தை நிறைவேறுவதா அட்டைகளை உடைக்கிறோம் அப்பா. என் தகப்பனே அற்புதம் செய்யுங்க. ரட்சிப்பு உண்டாமடைய செபிக்கிறோம் கத்தா. ரட்சிக்க கூட கைகள் குறுகி போகவில்லையே சப்பா. இருக்க கூட செவிகளும் மந்தமாகவில்லையே சப்பா. உடைய மகை முகத்தை மறைத்து கத்தாவேகங்கள் தப்பிதங்கள் மன்னியுங்காட்ட கைகளை குறுகி போய் செய்த கத்தாவே காயங்கள் ரத்தப்படியான காயங்களை மன்னியுங்காட்ட அக்கிரமங்கள் மீறுதல் கீழ்படியாமை துணியரான பாவங்களை மன்னியுங்காட்ட. எல்லாத்துமாக்களும் முடியாது என்று சொன்னீங்களா? அந்த ஆத்தும பாரத்தோடு தாகமாயிருக்குன்னு சொன்னீங்க. அந்த தாகத்தோடு நாங்கள் செபிக்கிறோம். பாரத்தோடு செபிக்கிறோம். அப்பா ரசிப்பை காணட்டும். வேறப்பை தொலைச்சிப்பாண்டு. அப்பா எந்த விலை கொடுத்து வாங்க முடியாது கத்த உலகத்தை ஆதாயப்படுத்த ஆண்டவரே பதார்த்து போதும் சித்தம் இல்லையே சப்பா. அதனால் பல ஒன்றுமே இல்லையே சப்பா. என் தகப்பதியே விடுதலை அக்குறச்சித்துக் கொள். அப்பா வெளிச்சத்தை காணவர்கள் கண்களை திறந்தாலும் இருதயங்களை திறந்தாலும் சிந்தைகளை திறந்தாலும் சிந்தையோட மாற்றித்தார் வல்ல கரத்தில் ஒப்புவிக்கிறோம், லட்சிப்புக்கு தடையாக தடைகளை உடைக்கிறோம். கர்த்தர் எங்கள் மேய்ப்பனா இருக்கிறபடி வல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா கணால் போன ஆற்றினை நீர் அப்படி கரசனியோடு தேடி கண்டுபிடிக்கிறோம். அதே போல இந்த நாட்கள் இந்த லட்சிப்பை காணாதிருக்கிற ஆடுகளை நீங்க மீண்டும் மந்தையில சேர்க்க வேண்டுமா, நடத்த வேண்டுமா, நல்ல கருத்து ஒப்பு கொடுத்து இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம். ஜெபத்தைக்களும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி, நன்றி தகப்பனே. எங்கள் விண்ணப்ப சத்தத்தை கேட்டீங்க சோஸ்திரம் பல்திரப்ப கிருபைக்காக நன்றி, நன்றி அப்பா, ஆமேன். கண்களை ஏறெடுப்ப முத்தாசிரியர் பருவத்துக்கு நேராக என்ற பகுதியில் நாங்கள் இணைந்திருக்கிறோம். அடுத்து கண்களை ஏறெடுக்க சிஸ்டர் ரஞ்சினி அழைப்போம். பிரைஸ்வா சிஸ்டர் ரஞ்சினி.
0: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் சுபா.
1: மீண்டுமாக உங்களை அழைக்கின்றேன். இதனால நீங்கள் கண்களை ஏறெடுக்க வேண்டிய பகுதியானது இந்த நாட்கள்ல உங்களுக்கு தெரிந்தவைதான். இந்த நாளும் போக்குவரத்து செய்கிறார்கள் விடுமுறையை கழிக்கிறதுக்காக உங்களுடைய தேவைய பாதுகாப்பு காய்ச்சிங்க. இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் விபத்து, அது விசேஷமா இந்த மோட்டர் சைக்கிள் கிராஷ் தான் அதிகமாக உயிர் சேதம், அதிகமாக வாகனத்தை வேகமா செலுத்தி மோட்டர் சைக்கிள் அதிவேகமா செலுத்தி அங்கே கிலோமீட்டர் ஒரு பக்கம் ஆளொரு பக்கம் அப்படியாக அங்கே அவ்வளவு வேதனையா கிடக்குற இப்படிப்பட்ட விபத்துகள் போக்குவரத்துகளை கட்டர் பாதுகாக்கும்படியா, விட்டை விட்டு வெளியில போற பிள்ளைகளுக்கு ஒரு தீவிய பாதுகாப்பு உண்டாகும்படியா, விடுமுறையை கழிக்கிற செல்ற பிள்ளைகளுக்கு ஒரு தீவிர பாதுகாப்பு கட்ட கொடுக்கும்படியா செவ்வியங்க
0: உங்களோட. Year end is going to happen for the schools, Lord Jesus, even as they are going to close down to the universities and the great schools, Lord Father, even as they are going to close down, Father, we know, Lord, how many are going to travel, Lord, in long distances, that even from the university students, Lord, and also, Lord, even as the schools are going to close down end of the month, Lord, yeah, the protection is needed, Lord, oh Father, especially, Lord, for those that travel and for those, Lord, that are using, Lord Jesus, different types of vehicles, especially the way it has been mentioned, Lord, about the motorcycles and all those that are going to use such vehicles, Lord, the way they, Lord, maneuver through those, Lord, oh God, especially, Lord, even the speeding with their own vehicles, with the cars and all the rest of what they do, Lord, oh God, for conveyance, Lord, we pray, Lord, that you would give them, Lord Jesus, clarity of mind, Lord, and patience, Lord, on the road, Lord, even as they drive and travel, oh God. And Lord, that they do not take your grace and your mercy, Lord, for granted, Lord, because such a responsibility lies upon us, Lord, how we, Lord Jesus, use the way you have given to us such a responsibility, especially, Lord, to use the roadways and the highways, Lord Jesus, to do our driving and be responsible with our driving, Lord. That is how we even, Lord, somewhat, Lord, are responsible for our protection, Lord, how even though you have given us the protection and the covering, Lord, if we can abuse it, Lord, then we become our own, the way in which we pay the consequences for our circumstances that we allow it, Lord. So, Lord, we pray, Lord Jesus, that you would, Lord, give, Lord Jesus, much clarity of mind and, Lord, the will and the purpose, Lord, to carry on, Lord Jesus, with the way, Lord, that you would give them that protection, Lord, accordingly, Father, with the blood of Jesus Christ, applaud every single person, Lord, that goes behind that wheel, Lord, behind, even, Lord, riding those motorcycles, Lord, let, Lord Jesus, nothing, Lord, comes to us, Lord, without your protection. Therefore, we thank you, Father, in the name of Jesus, even as you would have signed guardian angels, even on the people that drive and travel and go forth, Lord, back and forth on the highways and on the byways and on the roads and even, Lord Jesus, in the roads that are not well paved and all that into the palm roads and all the ways, Lord, that people travel, Lord, they will take more attention to those kind of situation, Lord. So we thank you, Lord. We now pray, Lord Jesus, for the school children, Lord, that get out of school, Lord, end of the month, Lord, even at the grade schools, Lord Jesus, especially with the teenagers, Lord, and the high schoolers, Lord, and all the rest, Lord, that they will be more responsible, Father, with their behavior, with their action, where they go, how they come, how they, Lord Jesus, use their insight, Lord, into the ways, Lord, how their behavioral patterns will be taken care of, Lord, only by your guidance, Lord, especially coming out of homes, Lord, where they have faith to believe, Lord, and to protect their children under the blood of Jesus Christ, Lord, coming out of Christian homes and all the rest, oh God. Even otherwise, Lord, you give them, Lord Jesus, such mercy and grace, Lord, because they are your creation. They are the ones you created, oh God. Therefore, Lord, we pray, Lord, we stand in the gap and pray for them, Lord, that you would bring such protection, O God, upon those children, Father, even from the young age, Lord, even the young ones that take their little bikes and start to ride on the roads or however they want to do it in the parks and everywhere, Lord, give them protection, Father. Lord, be with them, Lord. Cover them under your precious blood, Lord. Let the parents also be with them in those kind of situations, Lord. Not to let them go alone, Lord, in certain areas, Lord, where it can be dangerous for them too, Lord. Therefore, Lord, I pray, Lord, to give much guidance, much protection with your wisdom, Lord, upon the parents as well, Father. That you alone, Lord, has given that protection, Lord, that's needed as parents, Lord, for us, Lord, to move around our children and our grandchildren, Lord, with such ways only your wisdom can come to us, Lord, where to go, where not to go, how to be, Lord Jesus, maneuvering through the ways in which you can guide us, Lord, to give them protection over it, Lord, and stand in the gap and pray over them, Lord. Therefore, I bring, Lord Jesus, every single situation that aligns with you, Lord, and with the protection that comes under the blood of Jesus and Jesus alone. So we thank you for that mighty protection that comes from heaven above. And especially, Lord, I've heard, Lord, that these last days before the enemy knows that his time is so short, that there have been, Lord, openings happening from the heavens even under the earth, that these bad spirits have been coming out, Lord, mostly all demonic entities, Lord, that has been opened up and coming out, Lord, into the ways, Lord, that they are now manifesting themselves on the earth, Lord, and that's how too many accidents are also happening. But Lord, you are the God, you are the God of all creation, that Lord, you would, Lord Jesus, with your mighty power against the demonic forces, oh God, is mighty and powerful, oh God, to give that protection. We ask of you, Lord. We stand in the gap, Lord, between the heavens and the earth, Lord, and we eradicate, dissipate, cast out, Lord, every demonic hell and death that comes against your humanity, your children, especially from the body of Christ, Lord. We stand strong and, Lord Jesus, stand in the gap and pray, Lord Jesus, over these the entities that come, Lord, and they will not by any means, Lord, hurt your, especially your children, Lord, and others that are you made and made them after your own image, Lord. So we thank you, thank you, thank you, Jesus. There's a greater to see that is within us than the one that is in the world. And you said, Lord, we stand against the enemy, Lord, that one can put 1,000 and 10,000 to flight. And even in this very moment, Lord, we are more than one person, Lord. We can have that much of power and strength, Lord, to come against the devices of the evil one, against Lord Jesus, for the protection of our children and grandchildren and into the third and fourth generation, Lord. So we thank you, Father. In Jesus' name we pray. Amen and amen.
1: Amen. Amen. Thank you. Thank you, sister. God bless you and your family and ministry. Thank you, sister. Amen.
0: Amen. Thank you. God bless you.
1: Amen. Amen. தங்களையரிட பூமத்தாசுரம் பெறுவதற்கு நேரான்ற பகுதியில் நாங்கள் இணைந்திருக்கிறோம். அடுத்ததாக தங்களை ஏறெடுத்து நாங்கள் முடிவுக்கு கொண்டு வருவோம். இந்த நாட்களிலும் விசேஷமாக இந்த பிரிவினைகள், தற்கொலையின் ஆவியல் வன்முறைகள் பெருகி கொண்டு போகும். எங்க பார்த்தாலும் கண்ணால் சுற்று அங்கே என்ன செய்தார்கள், அப்படிப்பட்ட பாவ செயல்களை செய்தார்கள், அப்படிப்பட்ட கசப்புகள், வெறுப்புகள் தேசங்களுக்குள்ள ஜனங்களுக்குள்ள இன தோஷங்கள் எல்லாத்தையும் கத்தர் மாற்ற வேண்டும் சொல்லி நான் ஜெபிக்கணும். உருமனப்படுங்க சோஸ்ட்ரம் ஆண்டவரை தாவப்பினை இந்த நாளின் கதாவே இந்த செப்ப குறிப்பம் திருக்கருத்துக்களாய் தருகிறேன். அப்பா அந்த பிஜுவினைகள், இந்த வன்முறைகள், இந்த தற்கொலையில் இருந்து கதாவித காலனிகள் மாற்றத்திலே இருந்து இந்த கொள்ளை நோயிலிருந்து நீங்க பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். விசேஷமா கத்தாவே கத்த நகரத்தை காவாராய் காவலால் விழித்திருப்பது திருதாண்டு வார்த்தை எழுதியிருக்கப்பா. இதனால் இதன் கத்தாவி இந்த வன்முறைகள் செய்யாதபடி ஐயா இந்த கரங்கள் உன்வேதம் ஏந்தட்டும் ஆண்டவர் கண்ணுகளை எடுத்து கத்தாவே அப்பாவி வீரர்களை சுட்டு தர்றாங்க. இப்படிப்பட்ட சுபாவங்கள் மாறட்டும். அசப்புகள், வெறுப்புகள், மன்னிக்க முடியாத தண்ணிகள், பள்ளிக்கு பள்ளி வாங்குற எண்ணங்கள் ஆண்டவர் இந்த பகலமே வேற ரத்தத்தால் அள்ளிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் விடுதலையே பேசுறோம் ஆண்டவர். ஒவ்வொரு வாலிய பிள்ளைகளை பொறுப்படுங்க விசேஷமா கத்தாவே. ஐயா அது மாத்திரம் இல்லை, அந்த பிரிவினைகள் கத்தாவே குடும்பங்களை பிரிக்க நிற்க சத்துருடைய திட்டங்களை முறியடித்து செவிக்கிறோம் ஐயா. கண்ணவன் மேனே பிள்ளைகளுக்குள்ள சமாள சந்தோஷம் மாட்டு ஆண்டவர். முப்பிரி நூல் சீக்கிரம் வராதென்று சொன்னீங்களே, இந்த முப்பிரி நூலாய் வாழத்தக்க செய்யங்க கிருபை அல்லேங்க ஆண்டவரே. விளையாட்டு வாழ்க்கையாக எண்ணுகிறார்களே கத்தாவே, விளையாடி விட்டு ஆண்டவரே அதை குலைத்து போடுறோமா கலைத்து போறோமா நினைக்கிறார். அப்படிப்பட்ட சுபாவங்கள் எடுத்து போடுங்க ஆண்டவர். தகப்பனே சத்ருவான் விதைக்கிற வேர்களை பிடிங்க நீங்க உலகைச்சிகள் அப்பா எல்லாம் சுத்தியறிங்க ஆண்டவர். இதுபோல கத்தாவே தக்கனை நாவிகளுக்கு ஜபிக்கும் தற்கொலை செய்த எண்ணங்களை மாற்றி போடுவிடா. தவறான ஆலோசனை, தவறான வழி நடத்த, தவறான செயற்கை முறைகளையா ஆகாத சம்பாஷனை நல்லொழுக்கத்தை கெடுக்க வேண்டும் வார்த்தைகளுக்கு அப்படிப்பட்ட ஆகாத சம்பாஷனை விதையாக்கி தவணுமா ஜபிக்கிறோம். தவறான முடியல எடுத்து தங்களை வாய்த்து கொள்ளாதபடி ஒவ்வொன்றையும் சந்திக்க வேண்டுமா ஜபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாக்க வேண்டுமா ஜபிக்க இயேசுவின் நாமத்தினால். இனிமா இந்த கொள்ளை நோய் பாதுகாக்க வேண்டுமா ஜபிக்கிறோம். பரபர இந்த தொற்று காய்ச்சல் அந்த வைரஸின் தாக்கத்தில் விதவையாக்குங்க, வேலி போடுங்க அப்பா. இந்த தாக்கத்தின் வீரியத்தை இயேசுவின் நாமத்தில் சுட்டரிக்கோ மாட்டோம். பொல்லாப்பு நேரடா விவாதங்கள் கூடாது அன்னதானபடிக்கு இந்த சரீரங்களை, குடும்பங்களை, வீடுகளை, போக்குவரத்துல எல்லாம் பாதுகாக்க வேண்டும் ஜபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். அதே போல இந்த காலநிலை தான் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். சீரான காலநிலை தாங்க நெங்கும் வறட்சி, நெருங்கும் அதிக வெப்பநிலை தாக்கங்கள் ஆண்டவரே நீரே ஆசீர்வதிக்க முடியாது அப்பா. அந்த காலங்களை சீர்படுத்தும் முடியாது அப்பா. சீரான காலங்களை ஸ்திரப்படுத்தும் முடியாது நல்ல கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கும் காலங்களில் சமயங்கள் மறைந்த கத்த மீன்கள் அல்லவா நல்ல கரம் நடத்தும் முடியாது எல்லாவற்றையும் இடத்துல கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கும் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம். ஜெபதைகளும் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன். நன்றி நன்றி நன்றி தகப்பனே. இதுவரை நேரம் கண்களை ஏறெடுப்போம் பருவத்துக்கு நேரான்ற பகுதியில அப்பா நாங்கள் ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பங்களை தெரியப்படுத்துறோம். எல்லாவற்றுக்கும் நீ ராமன்று மாமீன் என்று பதிலப்பட கிருபைக்கா நன்றி செலுத்துறோம். நாலு மணி செபித்த ரஞ்சன சுசுக்கா டோலி சுசுக்கா அடிமை கொடுத்ததுக்கு தருணத்துக்கா ஸ்தோத்தரிக்க நன்றி செலுத்துறாண்டவர். அப்பா நீ ராமன்று மாமீன் என்று பதிலது கிருபைக்கா நன்றி அப்பா. உடந்தவர்கள் குடும்பங்களை, ஊழியங்களை, ஐயா இல்லைங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணி இயேசுவின் நாமத்தை நன்றி செலுத்தி செபிக்கிறேன். மெய்யான வார்த்தையும் வெளிச்சத்தின் பகுதி ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் அப்பா. வெளிச்சத்துல வெளிச்சம் காண வார்த்தையானவர் நீர் மகிமைப்படுவீராக, கற்றுக்கொடுப்பீராக, பிரகாசமான வணக்கங்கள் திறந்து வேதத்துல அதிசயங்களை காணும்படிக்கிற இசை நல்ல கருத்துல ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தை செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன் ஆமீன். நன்றி நன்றி. ஆமே நாங்கள் கண்களை ஏறெடுத்தோம். அடுத்ததாக வார்த்தையின் வெளிச்சத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். சரியா தொண்ணூறு நேரம் 8:01 வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிறார்கள் சிஸ்டர் பிருந்தா அவர்கள். இணைப்பிற்கு சௌரி அழைப்பில் கொண்டு வந்து வெளிச்சத்தை காண்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.
3: பிரைஸ் லார்ட் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க?
1: பிரைஸ் லார்ட் சிஸ்டர், கத்தருக்குள்ளாய் மகிழ்ச்சியா இருக்கிறோம். அதிக வெப்பநிலை தான், ஆனாலும் கர்த்தர் காலங்களை அறிந்தவர், சமயங்களை அறிந்தவர், அதை நடத்தி செல்கிறார். நீங்கள் உற்சாகத்தோடு வந்திருக்கிறீர்கள். வார்த்தையின் வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கிறோம். வார்த்தையின் வெளிச்சத்தை நிறுத்த உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். எடுத்து வாருங்கள்.
3: ஆமென் ஆமென். ஜபத்தோடு கூட நாம் ஆரம்பிக்கலாம். ஆண்டவரே நன்றி அப்பா, தகப்பனே நன்றி, ராஜா நன்றி, ராஜா நல்லவரே மக்க நன்றி, போதுமானவரையும் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தரையும் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக அவற்றையும் செய்து முடித்தவரையும் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. யெகோவா தேவனே நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இயேசுவே நன்றியோடு துதிக்கிறோம். ஆவியானவரையும் துதிக்கிறோம். மூன்றில் ஒன்றானவரையும் துதிக்கிறோம். திருத்துவ தேவனையும் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மீது நினைவாய் இருக்கிறவரே உமை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுக்கு நன்மை செய்கிறவரே உமை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பூமியில நாங்கள் வாழ்ந்து ஆண்டவரே அனுபவிக்க எங்களை நீங்க ஜீவனை கொடுத்துருக்கீங்களே, அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிறோம் தகப்பனே. இதோ உங்களுடைய குமாரனுடைய ரத்தத்தினால் எங்களை மீட்டு கொண்டீங்களே. எங்களுடைய பாவம், சாபம், வியாதியிலிருந்து எங்களுக்கு விடுதலையை கொடுத்தீங்களே, அதுக்காக நன்றி ஐயா, நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. எங்களை கண்ணின்மணி போல எங்களை காக்கிறவரே, எங்களோடு இருக்கிறவரே உமை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை வழி நடத்துகிறவரே உமை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. யெகோவா ராபா உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் பரிகாரியே உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு ஆலோசனை தருகிறவரே உமை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நம்புகிறவரே உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை மீண்டும் மீண்டும் நம்புகிறவரே உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் கண்ணீர்கள் ஒவ்வொன்றுக்கும் பதில் தருகிறவரே உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் நீதியே உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் நியாயமே உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே இந்த வேளையில உங்களுடைய நாமத்தை உயர்த்தி உங்களுடைய வார்த்தையை நாங்கள் தியானம் தியானிக்கிற பொழுது சுவாமி ஆண்டவரே எங்கள் இருதயத்துக்குள்ளப்பா இந்த வார்த்தைகள் நல்ல நிலத்துல விழுந்த விதைகளாய் ஆண்டவரே அது நூறத்தனையான பலன் கொடுக்கட்டும்ப்பா. 30, 60, 90 என்கிற நாட்கள் போதும் ஆண்டவரே. ஆண்டவரே நூறத்தனையான பலன்கள் கொடுக்கக்கூடிய நாட்களை எங்களுக்கு தந்தருளுவீராக. ஆண்டவரே இந்த வார்த்தை என்ற விதை எங்களுடைய ஆத்மாவுக்குள்ளப்பா இதோ அது விதைக்கப்பட்டு ஆண்டவரே இந்த வார்த்தையினால வருகிற சந்தோஷம் சமாதானம் விடுதல ஆண்டவரே எங்களுக்குள்ள ஆண்டவரே இருக்கும்படியா இந்த வார்த்தையில நாங்கள் உண்டி கட்டும்படியா ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்வீராக தகப்பனே. இதோ கேட்கிற யாவரையும் உடைய ரத்த கொட்டைக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறேன். அவருடைய ஆத்மாவை உடைய ரத்தத்தினாலே மூடுகிறேன் சாமி. இந்த வார்த்தை அப்பா இதோ அவர்களுக்கு பெனட்ரேட் பண்ணட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தை அவருடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தி உங்களுடைய ஆண்டவரே இதோ நீங்க வைத்திருக்கிற நன்மையை அவர்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளட்டும் சுவாமி. ஆண்டவரே எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல கேட்டு பெற்றுக்கொள்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். சங்கமம் வானொலியில் நித்திய வெளிச்சம் பகுதியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நாம் ஒவ்வொரு வாரமும் ஆண்டவருடைய பல அனுபவங்கள் ஆண்டவருக்குள்ளே அவரிடமிருந்து நாம் அநேக காரியங்களை பெற்றுக்கொண்டாலும் அவருடைய சுகம் அளிக்கிற வல்லமை குறித்தே நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். ஆண்டவருடைய அவருடைய பண்புகள் நம்மளை விடுதலை செய்கிறார், நம்முடைய ஆத்மாவுடைய காயம் கட்டுகிறார், நம்மளுக்கு பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்கிறார், நம்மளுக்கு சமாதானத்தை தருகிறார், நம்முடைய தேவைக்கு ஏற்ப அவர் எல்லாவாகவும் மாறி நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறார். ஆனாலும் கூட அவருடைய ஒரு பண்பு நம்மளை சுகமாக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பம், அவருடைய சித்தம். நாம் வியாதியிலிருந்து நீக்க வேண்டும், நம் வியாதி குணப்பட வேண்டும் என்பதே அவருடைய சித்தமாய் இருக்கிறது. சித்தம் உண்டு குணமாக என்று சொல்லி நம்மளை குணமாக்குவது தேவனுடைய முழு பரிபூரண சித்தம் என்பதை நாம் பார்த்து வருகிறோம். அதே போல ஆண்டவருடைய அவர் தன்னுடைய சொந்த குமாரனை நமக்கு தந்து அவருடைய தழும்புகளினாலே நம்மளுக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய தழும்புகளினாலே நாம் சுகமானோம் என்று 2 அதிகாரங்களிலே நாம் பார்க்கிறோம். ஏசாயாவிலே நாம் 53 பார்க்கிறோம். அதே போல பேதுருவிலேயும் நாம் அவருடைய தழும்புகளினாலே நாம் குணமாகிறோம், குணமானோம் என்று 2 நம்மளுக்கு ஏற்கனவே நடந்ததை போலவும் குணமாகிறோம் என்று இருக்கிறதாகவும் நம்முடைய வசனங்கள் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்போ நம்ம ஏன் வியாதியோடு இருக்கணும்? ஆண்டவருடைய சித்தம் நம் வியாதி இல்லாம நம்ம சுகமா ஆரோக்கியமா அவருடைய செட்டகள் இருந்து வழிந்து ஓடுகிற ஆரோக்கியத்தினாலே நாம் கொழுத்த கன்றுகளை போல இருக்க வேண்டும். நாம் முதிர் வயதிலும் கனிதந்து பசுமையும் புஷ்டியுமாய் இருக்க வேண்டும். இதுதான் தேவ சித்தம். ஆனால் நம்முடைய சரீரத்திலே ஏன் வியாதிகள் வருகிறது? அப்பொழுது இந்த வியாதிகள் வந்தாலும் இந்த வியாதியிலிருந்து நாம் விடுதலை பெறுவது எப்படி? இதைத்தான் நான் எனக்கு ஆண்டவர் இந்த எனக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தாலும் கூட இந்த காரியத்துல எனக்கு ஒரு அது என்ன சொல்கிறது ஒரு ஆர்வம். இதை எப்படி இந்த சூப்பர் நேச்சுரல் ஹீலிங்க நம்முடைய சரீரத்துல பெற்றுக்கொள்வது இலகுவான காரியம் என்று வேதம் சொல்கிறது. அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லைன்னு சொல்லுது. அப்ப ஏன் நம்மளால பெற்றுக்கொள்ள முடியல? அப்ப நம்ம என்ன தப்பு பண்றோம்? அப்ப ஆண்டவருடைய வார்த்தை போய் சொல்லாது, அவருடைய தழும்புகளினாலே நாம் குணமாகி விட்டோம். அப்ப நான் குணமாகலையே, இன்னும் ஏன் நான் வியாதியோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்குள்ள நான் கடந்து வருகிற பாதைகள்ல இந்த வார்த்தைகளை நான் தியானிக்கிற பொழுது ஆவியானவர் எனக்கு கொடுக்கிறதும் எனக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்களையும் நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது காரியம், நாம் கடந்த நாட்களிலே நாம் பார்த்தோம், நம்ம வந்து மற்றவர்களை குற்றப்படுத்தக்கூடாது, மற்றவர்களை ஜட்ஜ் பண்ணக்கூடாது, நம்முடைய இருதயம் கடினமா வச்சுக்க கூடாது. நம்முடைய இருதயத்துல கடினத்தை மட்டும் என்ன செய்யறாரு? ஆண்டவரே நம்மளால குணமாக்க முடியாம அவரை நம்மளை குணப்படுத்தாதபடிக்கு அவரை நம்ம என்ன பண்றோம்? ஃபோர்ஸ் பண்றோம். இப்ப சில வேளைகள்ல நம்முடைய பிள்ளைகள் வந்து திருப்ப திருப்ப நம்மளிடத்துல ஒன்றை கேட்கும் பொழுது அதுவும் இப்ப நம்மளுக்கு ஒரு ஒரு சாதாரண ஒரு அவர்களுக்கு ஒரு சாப்பாட்டு சாமானமாக இருக்கலாம். அந்த வந்து அவர்களுக்கு ஒரு சாப்பிடுற நேரத்துல அது ஒரு ஸ்நாக்ஸ் நம்ம கொடுத்தா அந்த பிள்ளை சாப்பிடாது என்று சொல்லி நம்ம அதை கொடுக்காம நம்ம என்ன செய்வோம்? ஒதுக்கி வச்சிருப்போம். அவங்களுக்கு ஒரு நல்ல சாப்பாடை கொடுக்கணும், ஹெல்த்தியா சாப்பிடணும் என்று சொல்லி ஒரு சிப்ஸோ வேற ஏதோ ஒரு ஜங்க் ஃபுட்டை கேட்கும் பொழுது இல்லை இப்ப வேண்டாம் அப்படி சொல்லி நம்ம வைத்திருப்போம். ஆனா அந்த பிள்ளைக சரி, நம்ம ஒரு குறிப்பிட்ட நேரம் கொடுக்காம வச்சிருக்கலாம்னு சொல்லிதான் நம்ம இந்த சாப்பாடை சாப்பிட்டு முடிச்சா நம்ம அந்த ஜங்க் ஃபுட்டை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் நம்மளே கூட ஒரு இந்த நேரத்துக்கு வேண்டான்ற சொல்லி நாம் சில காரியங்களை தடுத்து வைத்திருப்போம். ஆனா அந்த திருப்பி திருப்பி நம்மளை வந்து நம்மள்கிட்ட வந்து அந்த பிள்ளைகள் வந்து கேட்கிற பொழுது என்ன செய்வோம், இன்னைக்கு முழுக்க உனக்கு இது கிடையாது, இன்னைக்கு நீ வந்து திருப்பி திருப்பி தொந்தரவு பண்ணிட்டே இருக்கிற, இன்னைக்கு இது கிடையாது, இன்னைக்கு நீ சாப்பிட்டு முடி, சாப்பிட்டு முடிச்சாதான் அதுவும் கொடுக்கலாமா கொடுக்கலையான்னு சொன்னா நானு யோசிப்பேன், திங்க் பண்ணுவேன். இப்படி எத்தனை பேர் நீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கோ பேர பிள்ளைகளுக்கோ சொல்லியிருக்கீங்களோ எனக்கு தெரியாது, ஆனா நான் சொல்லியிருக்கேன், என்னோட இருக்கிறவர்கள் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. சோ அதே போலதான் ஆண்டவரும் என்ன பண்றாரு, நம்மளுக்கு ஒரு நல்ல காரியங்களை நம்மளுக்காக அவர் ஆயத்தம் பண்ணி அதை கொடுப்பதற்காக சில காரியங்கள் நம்மளுக்கு இப்பதான் வேணும், உடனடியா வேணும் என்று சொல்லி நம்ம அடம் பிடிக்கிற பொழுது அங்க என்ன நடக்குது, அதை நம்மளால நம்மளுக்கு வந்து அது இல்லையோ என்று சொல்லி நம்மளே அதை கொடுக்க முடியாத கட்டத்துக்கு எப்படி நம்ம சிலதை தள்ளுறோமோ அதே போல நம்ம ஆண்டவர் நம்மளுக்கு நல்லதான் செய்யறாரு, எனக்கு தேவைன்னா அது கொடுப்பாரு, எனக்கு நினைப்பதற்கும் அதிகமா அவர் கொடுக்கிறவர் என்ற வேதம் எனக்கு சொல்லுகிறது. சோ அந்த வேதத்தின்படி நான் என் தேவனை நான் நம்புகிறேன். அப்போ நம்முடைய தேவனை நம்ம அந்த அளவுக்கு இந்த வேதத்துல சொல்லப்படுகிறதின்படியே நம்ம தேவனை நம்புகிறோமா, நம்முடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனைகள் வருகிற பொழுது நம்ம இந்த வேதம் என்ன சொல்லுகிறதோ அப்படியே நம் தேவனை பார்க்கிறோமான்னு கேட்டா நிச்சயமா இல்லவே இல்லை, நிச்சயமா 100% இல்லை. நம்ம ஏதோ ஒரு காரியத்துல பாக்குறோம், ஆனா மற்றொரு காரியத்துல தேவன் அந்த அளவுக்கு இந்த காரியத்தை தேவன் செய்வாரா அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறது கிடையாது. சோ இந்த மாதிரி சில காரியங்கள் நம்ம எங்கே விடுகிற புலிகள் நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய கரத்தை ருசி பார்க்காம இருக்குதுங்கிறதத்தான் நம்ம தியானிக்க போகிறோம். அதை தியானிக்கிற பொழுது அந்த வார்த்தையின்படி உங்களுடைய வார்த்தைகளை நீங்க அலைன் பண்ணுகிற பொழுது, நீங்க உங்களுடைய வாழ்க்கையை நீங்க மாற்றிக்கொள்கிற பொழுது, எகிப்தியருக்கு வரப்பண்ணின எந்த வியாதியையும் தேவன் நம்முடைய சரீரத்துல வரப்பண்ணார், வரப்பண்ணவே பண்ணார். இத நம்மளால உறுதியாக சொல்ல முடியும். இப்ப நம்ம இப்படிப்பட்ட போதனைகளை கேட்டாலே நம்ம வந்து அது இப்படி வியாதியே இல்லாம எப்படி இருக்க முடியும், பவுலுக்கு வியாதி இருந்துச்சு, வேதத்துல வியாதி இருக்கு, எல்லாருக்கும் எல்லா மனுஷங்களுக்கும் வியாதி இருக்கு, பலவீனம் இருக்கு. ஆனா நீங்க இந்த உள்ள தேவ மனிதர்களை பார்க்க போறீங்களா, நீங்க அங்க இயேசுவை பார்க்க போறீங்களா, இயேசு எந்த இடத்துலயாவது கால் வலின்னு உட்கார்ந்தாரா, இல்ல எனக்கு ஒரு எனக்கு காய்ச்சல் இருக்கு அப்படின்னு இருந்தாரா, இல்ல உடம்புல கட்டி இருந்துச்சுன்னு இருந்தாரா இயேசு? இன்றைக்கு நீங்க யார பார்க்க போறீங்க, அதுல இருக்கிற பரிசுத்தவான்களாகிய குறிப்பிடப்பட்ட இருக்கிற அப்போஸ்தலனாகிய பவுலை பார்க்க போறீங்களா, இல்ல அங்க குறிக்கப்பட்டு இருக்கிற தேவ மனிதர்களை பார்க்க போறீங்களா, இல்ல அதுல இருக்கிற விசுவாசிகளை குறித்து இருக்கிறத நீங்க பார்க்க போறீங்களா? எல்லாருக்கும் வியாதி வருகிறது, ஆனால் இந்த வியாதியிலிருந்து மீட்ட இயேசுவை தானே நானும் நீங்களும் தியானிக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய சரீரத்துல வியாதி இருக்கிறது என்பதற்காக தேவன் எனக்கு வியாதியை அனுமதித்தார் என்று சொல்லிக்கொண்டு அந்த தேவன் எதை அனுமதித்தாரோ அதே அனுமதித்தவர்கிட்டயே போயிட்டு ஆண்டவரே இதை எடுத்து விடுங்க, ஆண்டவரே எடுத்து விடுங்கன்னு சொல்லுவது எவ்வளவு மாய்மாலமான ஒரு விண்ணப்ப ஜபமாக இருக்கிறது தேவஜனமே. இன்றைக்கு நாம் தேவன் நம்மளை சகிப்பதற்கு, நம்மளை மேலும் நம்மளை ஸ்ட்ராங் ஆக்குவதற்கு, நம்முடைய கேரக்டரை ஆண்டவர் மெருகு ஏற்றுவதற்காக வியாதியை உங்கள் சரீரத்திலே கொடுத்தார் என்று நீங்கள் நம்புவீர்கள் என்று சொன்னா உங்களுடைய நம்பிக்கை எதுவோ அப்படியே இருந்துட்டு போகட்டும், ஆனா அது வார்த்தை உண்மை அல்ல. சில ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள், சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். நாங்களோ இயேசுக்குவாகிய கர்த்தரையே நம்ம என்ன செய்யறோம், மேன்மை பாராட்டுகிற ஒரு கூட்டம் என்று சொல்லுகிறோம். சிலர் வியாதிகள் வருகிற பொழுது என்னுடைய கேரக்டர் மாறுது, நான் இந்த பாடுகளுக்குள்ளதான் நான் தேவனை நான் இன்னும் அதிகமாய் நான் என்ன செஞ்சேன், தேவனிடத்துல நெருங்கினேன், நான் இன்னும் அதிகமாய் நான் தேவனை நான் கண்டுகொண்டேன், நான் இன்னுமாய் நான் தேவனை நேசிக்கிறேன் என்று சில போதனைகளை நீங்கள் கேட்கலாம். அப்ப கேட்கிற பொழுது உங்களுக்கு ஒரு வியாதி வருதுன்னு உடனே நீங்க என்ன பண்ணலாம், ஓ ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார், என்னை மாற்றுகிறார், என்னை பரிசுத்தப்படுத்துகிறார். இது எல்லாமே உண்மைதான். சிலர் வியாதிகளை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள், உண்மைதான். இந்த வியாதியினாலதான் நான் இன்னைக்கு அடங்கி போயிருக்கேன் என்று சிலர் சொல்லலாம், உண்மைதான். ஆனா அது உண்மை கிடையாது. ஆனால் இந்த சத்தியத்தை கேட்கிற பொழுது உங்களுக்குள்ள என்ன சிந்தனை வர வேண்டும்? ஆண்டவர் நம்மளுக்கு வியாதியிலிருந்து நீக்குகிறவர். அவர் எனக்கு வியாதியிலிருந்து எனக்கு ஒன்றை கற்றுக் கொடுக்கிறவர் அல்ல. இந்த வியாதியின் மூலமாக கற்றுக் கொடுப்பார். ஒரு மற்ற சாத்தானுடைய முள்ளாக இருக்குது என்றுதான் சொல்கிறார். தேவன் அனுப்பிய முள்ளாக அல்ல, சாத்தான் எனக்கு கொட்டுகிற முள் என்றுதான் சொல்கிறார். அப்போ தேவனுக்கு ஒரு ஹெல்ப், சாத்தான்கிட்ட இருந்து ஒரு ஹெல்ப் வேணுமா? தன்னுடைய தேவ பிள்ளையாக உங்களை மாற்றுவதற்கு தன்னுடைய சொந்த குமார் என்றும் பாராமல் தன்னுடைய ரத்தத்தை கொடுத்த தன் பிள்ளையை கொடுத்து மூன்றில் ஒன்றாகி உங்களுக்கு சமாதானத்தின் தேவனாக ஆவியானவராக உங்களுக்கு சமாதானத்தையும் கொடுத்து விட்டு அவர் நம்மளை விட்டு அந்த சரீர பிரகாரமாக போனாலும் ஆவியோடு கூட நம்மோடு வாழ்ந்திருக்கிற தேவனுக்கு எப்படியெல்லாம் ஒரு ஐடியா பண்ணி இப்படி எல்லாம் உங்களுக்கு செய்கிற தேவனுக்கு, இல்லாததுல இருந்து உருவாக்குகிற தேவனுக்கு உங்களை மாற்றுவதற்கு ஒரு பிசாசின் முள்ளு உங்களுக்கு தேவையா? அப்படிப்பட்ட நீங்க ஒரு அடங்காத ஜனமாகவா நீங்க இருக்கீங்க? அப்படிப்பட்ட வணங்கா கழுத்துள்ள ஜனமாகவா நீங்க இருக்கிறீங்க? அப்படியெல்லாம் இல்லையே. இப்ப இன்னைக்கு எத்தனையோ பேர் போய் தேவாலயத்துல இருந்தும் மீட்டிங்கா அட்டன் பண்ணியும் கூட தேவனை தேடுகிறவர்கள் வியாதியோடு கூட இருக்கிறாங்க. அப்ப அதுக்கு என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, நாம் தேடுகிறத நம்ம பார்க்கிறோம், அவர்களுடைய வெளித்தோற்றத்தை நாம் பார்க்கிறோம், ஐயோ கஷ்டப்படுகிறதை நாம் பார்க்கிறோம், ஆனா அங்க உள்ளார்ந்த மனிதனுக்குள்ள என்ன நடக்குது? அவங்க எவ்வளவு தூரம் அவர்கள் வாயினாலே தேவனை ஸ்தோத்தரிக்கிறார்களா? முழுமையாக தேவனை கஷ்டம் வருகிற பொழுது முழுமையாக தேவனை நம்புகிறார்களா? இது எல்லாவற்றையும் பார்த்துதான் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் விடுதலைய நம்மளுக்கு அதிசீக்கிரத்துல நம்மளுக்கு கொடுக்க அவர் சித்தமுள்ளவரா இருக்கிறார். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை, நான் நல்ல ஆரோக்கியமா இருக்கேங்கிறதற்காக நான் மற்றவர்களை சாடியோ மற்றவர்களை குற்றப்படுத்தியோ பேசல. இன்னைக்கு என்னோட வாழ்க்கை ஒரு இடத்துல தேவனுடைய பிரசன்ஸ் எனக்கு தேவையா இருக்கு. நான் எங்கேயோ ஒரு இடத்துல நான் தேவனுக்கு முழுமையை கொடுக்காம நான் என்னுடைய சுயத்துல நான் ஆடிக்கொண்டு இருக்கிறேன். அந்த சுயம் உடைக்கப்பட வேண்டும். அந்த சுயம் உடைக்கப்பட்டு என் தேவன் அங்கே ராஜாதி ராஜாவாக வீற்றிருக்கிற பொழுது என்னுடைய செயல்ல, என்னுடைய பேச்சுல, என்னுடைய சரீரத்துல, என்னுடைய எண்ணத்துல, எல்லாத்துலயும் நான் தேவனை மகிமைப்படுத்துகிற பொழுது எப்படி இருக்கும் தெரியுமா? நம்முடைய லைஃப் அப்படியே, நம்முடைய சுவாச குழாய்கள், நம்முடைய செல்ஸ் எல்லாமே தேவனை என்ன செய்யும், ஆர்ப்பரித்து கொண்டு தேவனை துதித்து கொண்டு என் தேவன் கர்த்தர் நல்லவர், அவர் மகிமை உள்ளவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, கர்த்தர் எனக்காக நன்மை செய்கிறவராய் வெற்றி சிறந்திருக்கிறார், என் வாழ்க்கையில அவர் நன்மைதான் செய்வார், என் காதுகளுக்குள்ளே அது துர்ச்செய்தியாய் இருந்தாலும் கூட, நான் பார்க்கிற காரியம் எனக்கு துர்ச்செய்தியா இருந்தாலும் கூட அது எனக்கு துர்ச்செய்தியே அல்ல. என் தேவன் எனக்கு நன்மையான செய்தியை தான் தருவார். இதை நம்ம என்னால ஆணைத்தரமா சொல்ல முடியும். தேவ ஜனமே, இன்றைக்கு எத்தனையோ காரியங்கள்ல இன்றைக்கு நடக்கிற அதே சிச்சுவேஷன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடக்கும் பொழுது, ஏன் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நடக்கும் பொழுது என்னுடைய மனநிலைமை அழுது கொண்டோ, புலம்பிக் கொண்டோ, குறை சொல்லி கொண்டோ, முறுமுறுத்து கொண்டோ, என்ன வாழ்க்கை, எப்படி இந்த வாழ்க்கை மாறப்பொழுது, நம்ம கடவுளை தானே நினைக்கிறோம் அப்படி என்று சொல்லி என்னுடைய சூழ்நிலை இருக்கும். ஆனா இப்ப வரும்பொழுது நாட்டி வேணா சிங்கிள் பர்சன்ட் நான் அசையவே இல்லை. ஏன்னா அது எவ்வளவு, நான் எனக்கு அதை பார்த்தா சிரிப்பா இருக்கு. அடக்கடவுளே, இதே காரியத்துக்காக நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அழுதேன், நானு இதே காரியத்துக்காக நான் தேம்பி அழுதேன், எனக்கு நான் யாரும் இல்லையா என்று நான் புலம்பிக் கொண்டு இருந்தேன். ஆனா இதுல மாறப்பட்டது என்ன? நான் அதே சரீரத்தோடு தான் இருக்கிறேன், அதே மாமிசத்தோடு தான் இருக்கிறேன், அதே பிரச்சனையை தான் என் காதுகள் கேட்குது, அதே பிரச்சனையை தான் என் கண்கள் காணுது, ஆனா அது எனக்கு சிரிப்பா இருக்கு. ஒரு துளி கண்ணீர் வரல, ஒரு துளி வேதனை இல்ல. ஏன் ஆண்டவரே இப்படி நடக்குது, ஏன் நான் அவ்வளவு கஷ்டப்படுறேன் என்று சொல்லி சுய பச்சாதாபம் என் மேல இல்ல. எனக்கு இன்னும் ஒரு அது சொல்லி முடியாத ஒரு சந்தோஷம். நான் அதுல இருந்து அந்த ஒரு ஓவர் கம் பண்ணும் பொழுது அவ்வளவு ஜாய்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா தேவன் என்னோடு இருக்கிறார் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். அப்போ தேவன் இல்லைன்னா, அப்ப தேவன் நம்ம கூட இருக்கிறார் என்று சொன்னா நம்மளுக்கு கேட்கிற காரியங்கள் நம்மளை வந்து என்ன செய்யாது, நம்மளை அசைக்காது, நம்மளை வேதனைப்படுத்தாது. அப்போ இந்த இந்த வியாதிக்குள்ளே நம்ம மீண்டுமா இந்த வியாதியின் காரியங்களுக்குள்ளே வருவோம், பலவீனத்துக்குள்ளே வருவோம். அப்ப நம்ம இருதயத்துக்குள்ளே நம்மளுக்கு இருக்கிற கடினங்கள், தேவனை முழுமையாக நம்பாத தன்மை. இப்பொழுதும் கூட நாம் அப்போஸ்தலர் 12:6-16 வாசித்து விட்டு நான் மீண்டுமா இதற்குள்ளே நான் போகிறேன். அப்போஸ்தலர் 12:6 ஏறோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. ஹலேலூயா. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்தி கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காணுகிறதாக நினைத்தான். அவன் முதலாம் காவலையும் 2 காவலையும் கடந்து நகரத்துக்கு போகிற இரும்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது, ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றான். அல்லேலூயா. அவன் இப்படி நிச்சயித்து கொண்டு மார்க்கு என்னும் பேர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. பேதுரு வாசர் கதவை தட்டின போது ரோதே என்னும் பெயர் கொண்ட ஒரு பெண் உற்று கேட்க வந்தாள். அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறவாமல் உள்ளேயோடி பேதுரு வாசலுக்கு முன் நிற்கிறார் என்று அறிவித்தாள். அவர்கள், நீ பிதற்றுகிறாய் என்றார்கள். அவளோ, அவர்தான் என்று உறுதியாய் சாதித்தாள். அப்பொழுது அவர்கள், அவருடைய தூதனாய் இருக்கலாம் என்றார்கள். பேதுரு பின்னும் தட்டி கொண்டிருந்தான். அவர்கள் திறந்தபோது அவனை கண்டு பிரமித்தார்கள். ஹல்லேலூயா. இதோ இந்த வசனத்தை நாம் பார்க்கிற பொழுது ஆண்டவர் இந்த அற்புதங்களை செய்வதற்கு முன்பதாக நாம் அங்கே பார்க்கிறோம், அங்கே அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது, அங்கே விழாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று சொன்னால். நாம் இந்த முதல் பகுதியை நாம் மற்ற நாள் நம்ம இன்னும் அதை ஆழமாய் பார்க்கலாம். நான் இன்றைக்கு உங்களோடு கூட பேச நினைத்த காரியம் என்னன்னு சொன்னாக்க, இந்த ஜனங்கள் எவ்வளவு வேதனைப்பட்டு நமக்காக நம்மோடு இருந்த ஒரு மனுஷன் பேதுரு அங்க சிறைச்சாலையில இருக்கிறார், நம்ம அவனுக்காக நம்ம ஜெபிக்கணும் என்று சொல்லி அங்கே ஜனங்கள் எல்லாம் எவ்வளவு நல்லவங்களாய், எவ்வளவு பரிதபித்து, எவ்வளவு அன்புடையவர்களாய் அங்கே அவர்களுக்காக ஜெபிக்கிறாங்க. பேதுரு வெளியே வரணும்னு சொல்லி அங்க ஜெபிக்கிறார்கள். அங்க அநேகர் கூடி அங்கே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். ஆனா அங்க பதில் வந்து விட்டது. பதில் வந்து கதவை தட்டுது. அங்க ஆளே தட்டுறது மாத்திரமல்ல, ஒரு ஆளு போய் வந்து, அம்மா பேதுருவே கதவை தட்டுறாரு. அந்த சந்தோஷத்துல அந்த அம்மா கதவை திறக்கல. அந்த ஜெபத்துக்கு ஜெபம் வந்த உடனே அந்த ஜெபத்துக்கு வந்த பதிலுக்கு திறந்து அந்த ஜெபத்துக்கு தானே பதில் வந்தது இல்லையா? அந்த சந்தோஷத்தை விட இவங்க என்ன பண்றாங்க, அந்த ஜெபத்துக்கு வந்ததனுடைய சந்தோஷத்தை அனுபவிக்காம போய் ஷேர் பண்றாங்க. அங்க ஷேர் பண்ணும்பொழுது என்ன நடக்குது, அவர்கள் என்ன சொல்றாங்க, பிதற்றுகிறாய் என்று சொல்லுகிறாங்க. அவ சொல்ற இல்ல, அவதான் அவ வந்து திரும்பி சொல்ற அவதான் என்று சொல்லி அப்பவும் சொல்றாங்க, நீங்க அவங்க வந்து தூதனாய் இருக்கலாம் என்று சொல்லி. அதுக்கப்புறமும் பேதுரு என்ன செய்கிறார், அங்கே தட்டி கொண்டு இருக்கிறது. அங்கே திரும்பவும் பின்னும் தட்டி கொண்டே இருக்கிறார். அவர்கள் திறந்த பொழுது அவனை கண்டு பிரமித்தார்கள். இன்றைக்கு நானும் நீங்களும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடு கூட தேவனுடைய கிருபை, பேதுரு எப்படியாய் தட்டி கொண்டு இருக்கிறாரோ அதே போல இன்றைக்கு உங்களுக்கான பதில் தட்டி கொண்டேதான் இருக்கு. உங்களுக்கான பதில் வந்தாகி கதவண்டே தட்டி கொண்டேதான் இருக்கிறது. ஆனால் அந்த கதவை திறந்து பார்த்து உங்கள் ஜெபத்திற்கு வந்த பதில நீங்க என்ஜாய் பண்ணுங்க. நீங்க போய் மற்றவங்ககிட்ட சொல்றது இருக்கட்டும், அந்த ஜபத்துக்கு வந்த பதில போய் நீங்க மற்றவர்களிடத்துல ஓ இன்னைக்கு நம்ம ஜபிச்சதுக்கு பதில் வந்துருச்சு அப்படிங்கிற அந்த சந்தோஷம். இன்றைக்கு இதை படிக்கும் பொழுது உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு ஆவியானவர் இன்றும் உதவி செய்வாராக. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ காரியங்கள் நீங்க ஜபித்து அதுக்கு பதில் வந்திருக்கும். ஆனா அந்த பதில் வந்து சந்தோஷத்தை விட நம்ம என்ன பண்ணுவோம், மத்தவங்கள்ட்ட போய் சொல்லுவோம். அதை வாங்கி ஒரு சும்மா ஒரு ஒரு சாப்பாட்டு சாமானா இருந்தா கூட இன்னைக்கு இது வந்துருச்சு, நான் நினைச்சேன் வந்துருச்சு, அதை சாப்பிடுங்க முதல்ல, அது எவ்வளவு நல்ல ஸ்வீட்டா இருக்கு என்ஜாய் பண்ணுங்க, எவ்வளவு சவரா இருக்கு என்ஜாய் பண்ணுங்க, நீங்க விரும்பினது வந்துச்சு, அதை ஆண்டவர் கொடுத்தாரு, சோதரித்து அந்த வந்த பதிலை கொஞ்சம் என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. அதை விட்டுட்டு எனக்கு எனக்கு நான் நினைச்சேன் வந்துருச்சு, இதை நீங்க சொன்னீங்கன்னா சில பேர் என்ன சொல்லுவாங்க, நீங்க பிதற்றுகிறாய் என்று சொல்லுவாங்க. சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்க, அது இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, அவங்க ஏதோ வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க, ஏதோ தப்பா ஆர்டர் வந்துருச்சு, இப்படி ஏதாவது உங்களை சொல்லி குழப்பி விடுவாங்க. இந்த குழப்பத்துல நீங்க தேவன் வைத்திருக்கிற நன்மைய, தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஜபத்துக்கான பதில நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது. தேவச்சனமே நீங்க நம்ப வேண்டியது, என் தேவனிடத்துல நான் ஜபிக்கிற பொழுது அவர் எனக்கு ஜபத்திற்கு பதில் தருவார். இதை விட இன்னொரு காரியம், நான் ஜபித்தாலும் ஜபிக்காவிட்டாலும் என் தேவன் எனக்கு நன்மையானதை எனக்கு நிச்சயமாக என் தேவன் எனக்கு செய்வார் என்று நீங்கள் நம்புகிற பொழுது நம்மளுக்கு அதிகமாகவே நம்மளுக்கு ஆண்டவர் செய்கிறவராய் இருக்கிறார். நம்ம எபிசியர் 3:20 நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. இந்த பைபிள்ல எவ்வளவோ ஆயிரக்கணக்கான வசனங்கள் இருக்கலாம், அது எல்லாத்தையும் இப்போதைக்கு நீங்க விட்டுருங்க. இந்த ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு நீங்க திருப்பி திருப்பி படியுங்க. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படியே. அப்போ ஆண்டவர் நமக்குள்ளே கிரியை, ஆண்டவர் கிரியை செய்ய வேண்டும் என்று சொன்னா நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதுக்கும் அதிகமாய் ஆண்டவர் தர வேண்டும் சொன்னா அதை ஆப்ரேட் பண்றதுக்கு என்ன என்ன இங்க சொல்லி தராங்கன்னா, நமக்குள்ள கிரியை செய்கிற வல்லமையின் படியே. உங்களுக்குள்ள இருக்கிற பேட்டரி எவ்வளவு சார்ஜா இருக்கு, 100% உங்க இதுல சார்ஜ் இருந்துச்சுன்னாதான் அந்த வெளிச்சம் உங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும். அல்லது உங்க கையில 10% இருந்துச்சுன்னா அதுக்குரிய அந்த லோ காட்டிட்டு தான் இருக்கும். இப்ப நீங்க ஒரு டிவைஸ்ல எல்லாம் பேட்டரியை போட்டீங்கன்னா சார்ஜா இருந்துச்சுன்னா அந்த பேட்டரி ரிமோட்டும் வேலை செய்யும். அது இது கொஞ்சம் லோவா இருந்தா உங்களுக்கு அது லோவா இருக்கு சொல்லி உங்களுக்கு அது சொல்லும். சிலது வேலையே செய்யாது, லோக்கு கீழே போச்சுன்னா வேலையே செய்யாது, அந்த ரிமோட்டு சும்மா ரிமோட்டுன்ற பேர்ல தான் இருக்கும். இன்றைக்கு அதே போலதான் உங்களுக்குள்ள நீங்க எவ்வளவு வல்லமை வச்சிருக்கிறீங்க, உங்களுக்குள்ள எவ்வளவு அந்த ஆண்டவருக்கு ஆண்டவர் உங்களுக்குள்ள கிரியை செய்கிற உங்களுக்குள்ள கிரியை செய்கிற வல்லமை எவ்வளவு இருக்கு, அந்த வல்லமையின் படிதான் நீங்க வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் கொடுக்கிற தேவன் உங்களுக்கு கிரியேட் செய்வார். அப்ப இந்த வல்லமை சக்தி எனக்குள்ள, அப்ப தேவன் பட்சபாதம் உள்ளவரா? ஒரு ஒருவரிடத்துல அதிகமான வல்லமையும் ஒருவருக்கு கொஞ்சமான வல்லமையும் கொடுப்பதற்கு இல்ல. போன வாரம் பார்த்தோம் தேவனிடத்தில் பட்சபாதம் அல்ல, தேவன் எல்லாருக்கும் சமமா ஒரே வல்லமையை தான் கொடுத்திருக்கிறார், ஒரே வல்லமையை தான் கொடுத்திருக்கிறார். அந்த வல்லமைய நாம் இப்போ நம்ம அந்த வேதத்தை படித்து இந்த வார்த்தைகளை நம்பி இந்த சத்தியத்தை கேட்டு நான் குணமாகி இருக்கிறேன், நான் அவருடைய தழும்புகளினால் நான் குணமாகி இருக்கிறேன், என் சரீரத்துல நான் வந்து பலவீனம் இருக்க முடியாது, என் சரீரத்துல நான் ஆரோக்கியமா இருக்கிறேன், அவருடைய அவருடைய சட்டிலிருந்து வழிந்தோடுகிற ஆரோக்கியத்தினால் நான் புதுபலன் அடைந்திருக்கிறேன், அவருக்காக கர்த்தருக்காக காத்திருப்பவர்கள் புதுபலன் அடைந்து கழுகிலை போல சட்டைகள் அடித்து உயர பறப்பார்கள், அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள் நடந்தாலும் சோர்வடையார்கள், நான் புதுபலன் அடைகிறேன். அல்லேலூயா. அப்படின்னா எனக்கு சோர்வா இருக்கு, என்னால ஒரு வேலையும் செய்ய முடியல, அப்ப நான் வந்து எப்படி சிஸ்டர் போய் சொல்றதா அப்படின்னு நீங்க கேட்கலாம். எது போய்? நீங்க வியாதியா இருக்கிறது போய், நீங்க பலவீனமா இருக்கிறது போய். ஏன்னா தேவனுடைய வார்த்தை உண்மைன்னு சொல்றீங்கல்ல, தேவனுடைய வார்த்தை பொய் சொல்லாதுன்னு சொல்றீங்கல்ல, அப்ப தேவனுடைய அவருடைய வார்த்தை சொல்லுகிறதைய தழும்புகளினாலே நீங்க குணமானவர்கள் என்று சொல்லுகிறது. அப்ப இன்றைக்கு வியாதியோடு இருக்கிற நானும் நீங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா அவரையே தியானிக்கணும். நம்மளுக்குள்ள கிரிய செய்கிற வல்லமை உள்ள நமக்குள்ள கிரிய செய்கிற அந்த வல்லமையை நீங்க கண்டுபிடிக்கணும். அந்த வல்லமையை நீங்க என்ன பண்ணணும், இன்னும் அதை ஆக்டிவேட் பண்ணணும். நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு அப்போ நம்ம சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய. அப்போ நமக்கு எப்படி செய்வாரு, உங்களுக்குள்ள கிரியை செய்கிற வல்லமை இன்றைக்கு ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இன்றைக்கு இந்த வல்லமை நீங்க பட்சபாதங்கள்ல அல்லப்பா, நாங்க எத்தனையோ டெஸ்டிமோனிஸ் கேட்கிறோம், அவங்களுக்கு சூப்பர் நேச்சுரலா நீங்க கேன்சரை ஹீல் பண்ணிருக்கிறீங்க, அவங்களுக்கு கட்டிய நீங்க ஒரே நேரத்துல நீங்க எடுத்து போட்டிருக்கிறீங்க, அவங்க ஒரு சிலருக்கு நீங்க லிவரை ஹீல் பண்ணிருக்கிறீங்க, ஒரு சிலரை மறித்தவங்களை உயிரோடு எழுப்பியிருக்கீங்க, ஒரு சிலருக்கு கிட்னியை கொடுத்துருக்கிறீங்க, ஒருத்தவங்களுக்கு கண்ணு பார்வையை கொடுத்துருக்கிறீங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கு காதை வந்து கேட்க பண்ணிருக்கிறீங்க. ஆண்டவரே, நீங்க இவ்வளவு அற்புதங்களை செய்தீங்கன்னு நாங்க கேட்கிறோம். நாங்க வேதத்திலையும் நாங்க பார்த்திருக்கிறோம். ஆண்டவரே, நீங்க பிறவி குருடனை நீங்க பார்க்க வச்சிருக்கிறீங்க, பிறவி செவடனுடைய கண்களை நீங்க திறக்க பண்ணி இருக்கிறீங்க. ஆண்டவரே, நீங்க எல்லா வியாதியும் நீங்க தீர்த்திருக்கிறீங்க. நான் வியாதியோடு இருப்பது உங்களுடைய சித்தம் அல்ல, நான் நீங்க சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லிதான் நீங்க குணப்படுத்தி இருக்கிறீங்க. இதுதான் உங்களுடைய கேரக்டர் ஆண்டவரே, இதத்தான் நீங்க தான் என்னுடைய பரிகாரி ஆண்டவரே, நீங்க தான் என்னுடைய ரண வைத்தியன் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் தீர்க்க தரிசிகள் இடத்துல போய் என் வியாதிக்கு எப்ப எனக்கு ஒரு தீர்வு வரும், தேவனுடைய சித்தம் என்று கேட்ட நாட்களை மன்னியும் ஆண்டவரே, அது எல்லாம் என்னுடைய அறியாமையின் நாட்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னுடைய ஏதாவது ஒரு வார்த்தை கிடைக்காதா, என் தேவனுடைய சித்தத்தை ஆராய மாட்டேனா என்று சொல்லி நான் ஊழியர்களை தேடி தேடி போன நாட்களை மன்னியுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்கு நீங்க இன்னைக்கு மெச்சூர்டு பிள்ளையா ஆண்டவரே, சில்ட்ரனா என்னை நீங்க மாத்திருக்கீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, என்னை பால் குடிக்கிற பிள்ளையா மூல உபதேசத்திலிருந்து என்னை தூக்கி எடுத்து சமாதானம் பண்ணுகிறவன்.

0: இன்றைக்கு இந்த கொடுத்த வெளிச்சத்துக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு நான் இந்த இந்த ஆக்சிஜனுக்குள்ள ஆண்டவரே இது ஒண்ணு எடுத்துக்கொண்டு இருக்கலாம். ஆனாலும் நீங்க சிறு பிள்ளைய போல இதோ இந்த வார்த்தையை கேட்டு அதோ நீங்க தேவந்தத்துல ஒப்புரவானபடினாலே இதோ தேவன் உங்களுக்கு ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹீலிங்க கொடுக்க போறாரு என் மகளே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா லபா ஷக்கென்னே மெக கெனே மனா ஹலபா ஷக்கென்னே மெக கெனே மனா தேங்க்யூ லார்ட். இதோ அப்பா அந்த சதத்தை கேட்ட ஆண்டவரே அந்த மகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இதோ அந்த ஆக்சிஜன் டேங்க்ல இருந்து யார் யார் கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்களோ ஆண்டவரே இந்த வீடியோ அப்பா என்னைக்கு வரைக்கும் இந்த யூடியூப்ல இருந்து கொண்டு இருக்குதோ இந்த சத்தத்தை என்றைக்கு யார் யார் கேட்கிறார்களோ ஆண்டவரே விசேடமாய் இந்த கண்டிஷன்ல இருக்கிறவங்களுக்கு இந்த சத்தம் ஒழிக்கிற பொழுதெல்லாம் உம்முடைய விடுதலை உண்டாவதாக, உம்முடைய அற்புதம் கடந்து வருவதாக, உம்முடைய அதிசயம் கடந்து வருவதாக ஆண்டவரே. இதோ யார் யார் ஒப்பு கொடுத்து உம்முடைய வார்த்தையின்படி அலைன் பண்ணி கொண்டார்களோ இதோ தங்களுடைய கழுத்துக்கள் இருக்கிற கட்டுக்களை அவிழ்த்து போட்டு தேவனுடைய சத்தத்தோடு கூட தங்களை இணைத்துக் கொண்டார்களோ இதோ வியாதி எங்களிடத்துல இருக்க முடியாது அவ்வளவுதான். அது எப்படி வந்தது? அது சாபத்தினால வந்ததா, முற்பிதாக்களுடைய கிரியைகள்னாலே வந்ததா, என்னுடைய பாவத்தினாலே வந்ததோ, இதெல்லாம் நான் அலசி ஆராய மாட்டேன். ஐ ஹாவ் த சொல்யூஷன். எனக்கு என் தேவன் எனக்கு ஒரு சொல்யூஷனை கொடுத்திருக்கிறாரு. என்ன வியாதியா இருந்தாலும் அது எப்பேற்பட்ட அந்த டாக்டர்ஸ்கள் பேரு வைத்திருந்தாலும் அது எல்லா வியாதியும் என் தேவன் ஆல் டிசீஸ் ஆல் டிசீஸ் அப்பா இதோ அவர் சகல நோய்களையும் எங்களை விட்டு நீக்கினார் என்று சொல்லப்படுகிறது. இதோ நாங்க இன்றைக்கு இந்த எபிசியன்ஸ் 3:20 ஒப்பு கொடுத்தபடினாலே இதோ இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு யார் யார் இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்தார்களோ இதோ இந்த வார்த்தையில இருக்கிற வல்லமையின் படியே நீர் கிரியை செய்வீராக. இதோ அவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த வல்லமை ஆண்டவர இதோ நூறத்தனையா பெனட்ரேட் பண்ணட்டும். இதோ அவர்களுக்குள்ளே ஒரு எனர்ஜி பூஸ்ட் பண்ண போடட்டும் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்திலே. டாடி காட், இந்த அறியாமையை நீங்க மன்னித்ததுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு எங்களுடைய கண்களை திறந்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர. இதோ இத்தனை நாள் நீங்க கிரியை செய்யாம இருக்கிறதற்கு எங்களுடைய வல்லமை தான் மிஸ்டேக்குங்கிறத நாங்க புரிஞ்சுக்கொண்டோம் ஆண்டவர. வி சரண்டர் அப்பா. இதோ நாங்க இன்றைக்கு எங்களை முற்று முழுவதுமாக நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே இன்றைக்கு யார் யார் இதை கேட்டு ஒப்பு கொடுத்தார்களோ அவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹீலிங் உண்டாகட்டும் ஆண்டவரே. டாக்டர்ஸ்கள் கைவிடப்பட்டிருக்கலாம், டாக்டர்ஸ்கள் என்ன ரிப்போர்ட் கொடுத்தாலும் இதோ ஒரே நொடி பொழுதுல மாற்றி போடுகிறேன் தேவனுடைய வல்லமையின் படியே. இதோ பரிபூர்ண சுகத்தை நான் பேசுகிறேன் ஆண்டவரே. உடைய செட்டிலிருந்து வழிந்தோடுகிற ஆரோக்கியத்தினாலே இதோ இவர்கள் ஒவ்வொருவரும் கொளுத்த கன்றை போல வந்து சாட்சி சொல்லட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய சாட்சியை சொல்லட்டும், என் தேவனனை சுகப்படுத்தினாருங்கிற செய்தி எங்கள் காதுகளிலே வரட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். நல்ல பிதாவே, ஆமென் ஆமென்.
1: வெளிப்பாடுகளோடு எங்களுக்கு வார்த்தையின் வெளிச்சம் வெளிப்பட்டார். ஆவியானவர் கற்றுக் கொடுத்தீர்கள் சுகமளிக்கும் வல்லமை, குணமாக்கும் வரங்கள், ஆவியின் வரங்கள் ஒன்று குணமாக்கும் வரங்கள். அந்த வரங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டு நிச்சயமாக அதை நாங்கள் அனல் முட்டும் பொழுது அங்கே ஊக்கமான செபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்ற வார்த்தைக்கு நாங்கள் ரட்சிப்பு உண்டாகும். நீங்கள் விசுவாசத்தை தட்டி எழுப்பியிருக்கீங்க, ஜபித்திருக்கிறீங்க, வழிபாடுகளை கற்றுக்கொண்டோம், சத்தியத்தின் ஆழத்தை பெற்று கற்றுக்கொண்டோம், வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டோம், கற்றுக்கொண்டோம். உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கத்தர் நிறைவாசிர்வதிப்பாராக. தேவசமாயத்தை கூறுகிறோம் கத்தர் சித்தமான நாங்கள் இன்னொரு அழைப்பில் சந்திக்குமே. தேவசமாயத்தை குரு, நன்றி சிஸ்டர்.
0: ஆமென் ஆமென். தேங்க் யூ சிஸ்டர்.
1: ஆமென் ஆமென். நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தை கேட்டோம், குணமாக்கும் வல்லமை, இதைக்கு அந்த குணமாக்கும் வரங்கள் எங்களுக்குள்ள செயல்பட கத்தர் அந்த வரங்களை தந்து எங்களை அனல் மூட்டி நாங்கள் ஊக்கமாக அச்சபிக்கும் போது விடுதலையை பெற்றுக்கொள்ள கேட்கிறேன். இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள், அவர்களும் கேட்கும் பொழுது ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ளட்டும், குணமாக்கும் வரங்கள் செயல்பட ஒரு தாகத்தோடும் வாஞ்சியுடன் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள இன்னும் நெருங்கட்டும் கத்தர் அபிஷேகத்துல. மற்றவர்களுக்கு இதை அறிமுகப்படுத்துங்கள். நாம் ஒன்றே மகிமைப்படுவதாக. சரியாற்ற 8:35 நாங்கள் வார்த்தையும் வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிறோம். எங்களோடு அடுத்ததாக வார்த்தையும் வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிறார்கள் பாஸ்டர் வெங்கட்டவர்கள். இணைப்பிற்கும் பாஸ்டரை அழைப்பு கொண்டு வந்து வெளிச்சத்தை காண்போமா? அழைப்போம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர்.
2: பிரைஸ் லார்ட் அம்மா, எப்படி இருக்கீங்க?
1: பிரைஸ் லார்ட் பாஸ்டர். கேத்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கிறோம். அப்படியாக நீங்கள் உற்சாகத்தோடு வந்திருக்கிறீர்கள். எங்களுக்கு வெளிச்சத்தையும் வெளிப்பாடுகளையும் கதைகள்

0: கற்றுக் கொடுக்க சத்தியத்துடனான கதைகள் உங்களை இன்னும் சத்தியத்துக்குள் வளர்கிறது, மறக்கவே விடுவதில்லை கதைகள் கூட. ஆமே அப்படியா?
1: நன்றி அம்மா, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. நன்றி. ஒரு சின்ன ஜெபத்தோட ஆரம்பிப்போம்.
0: வரவேற்கிறோம் பாஸ்டர், எடுத்து வாருங்க.
1: நன்றி. Father, we come to you this wonderful evening in the mighty matchless name of Jesus Christ, our Lord and Savior. We ask you, Father, to teach us your word through the power of your Holy Spirit. In Jesus' name we pray. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தாவியின் மூலமாக உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு போதித்தரணும். அன்பரே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது எபேசியர் 6:16 வசனம், ஒரு 3-4 வசனம் பார்க்க போறோம். எபேசியன் 6ல இருந்து பக்க எண் 269, எபேசியன் 6:11 நான் படிக்கிறேன். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களிலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அடுத்த வசனம் வந்து எந்த சமயம், 18 வசனம், எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். இப்ப நம்ம வந்து 16 வசனத்தை பார்ப்போம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக தேவனுடைய சர்வாதிகார வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். இப்ப சர்வாதிகார வர்த்தம் ஆர்மர் ஆஃப் காட்பாங்க இங்கிலீஷ்ல. சர்வாயுத வர்க்கத்து வர்க்கம்னா என்னன்னு கேள்வி வருது. இந்த சர்வாயுத வர்க்கம் என்ன அப்படின்ட்டு அடுத்த வரிகள்ல பவுல் சொல்றாரு. இப்ப நம்ம இந்த 12 வசனத்தை பார்க்க போனாக்க, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. இது நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது. நமக்கு வந்து போராட்டம் வந்து மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் இல்லை. அவர் பேட்டில் இஸ் நாட் அகேன்ஸ்ட் ஃபிளஷ் அண்ட் பிளட் இங்கிலீஷ் சொல்லுவாங்க. இது எப்படின்னாக்க, இப்ப ஸ்பெயின்ங்கிற ஒரு நாடு இருக்கு. அந்த ஸ்பெயின்ல வந்து புல் ஃபைட்டிங் சொல்லுவாங்க, காளையை அடக்கிறது. நம்ம ஊர் ஜல்லிக்கட்டு மாதிரி காளையை அடக்கிற போட்டி வைப்பாங்க. அந்த போட்டியில அந்த காளை வந்து சீரும். அப்ப மேட்டிடோர் அப்படின்னா காளை அடைக்கிறதுக்காக ஒருத்தர் வருவாரு. அவர் நல்லா நல்லா அலங்காரமா எல்லாத்தையும் போட்டுட்டு தொப்பி வச்சுட்டு இருப்பாரு. அவர் என்ன பண்ணுவாருனாக்க, காளை அந்த பந்தயம் ஆரம்பிச்ச உடனே காளை சீரி அவர்கிட்ட வரும். வரும்போது அவர் என்ன பண்ணுவாருனாக்க, ஒரு சிகப்பு கலர் துணியை காமிப்பாரு. உடனே காளை நினைச்சுக்கோ, அந்த சிகப்பு கலர் துணி தான் நமக்கு எதிரின்னு சொல்லிட்டு அந்த சிகப்பு கலர் துணியை திருப்பி திருப்பி குத்தும். இப்படி ஒரு 10-15 முட்டி முட்டி முட்டி முட்டி அதோட செயல் இழந்து போன பிறகு உடனே மேட்டிடோர் வந்து அந்த காளைய அடிச்சு தூக்கடிச்சிருவாரு. காளை நினைக்குது அந்த சிகப்பு கலர் துண்டு தான் நமக்கு எதிரி அப்படின்ட்டு. அந்த துண்டு எதிரி கிடையாது, அந்த மேட்டிடோர் இருக்கிற பத்தியா அவர் தான் அந்த காளைக்கு பார்த்தீங்கன்னா அந்த அதை தான் அந்த காளைக்கு எதிரி. அந்த மாதிரி காளை எப்படி அந்த சிகப்பு துணிய எதிரின்னு நினைக்குதோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து மனுஷங்க எதிரி நினைச்சாக்க. நம்ம பந்தயம் வந்து மாமசத்தோட ரத்தத்தோடும் இல்லை. நமக்கு வந்து போராட்டம் வந்து ஆவி உலக மண்டலத்துல தான் இருக்கு. இப்ப வந்து நான் சில விஷயங்கள் நான் பார்த்துருக்கேன். சில வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி சில பிரச்சனைகள் பயங்கரமா இருக்கும். சில சமயம் பிள்ளைங்க ஒரு மாதிரி பண்ணுவாங்க. சமயங்கள்ல நான் இந்த ரியல் டெஸ்ட்மெண்ட் எல்லாம் கேட்டிருக்கேன். சில பிள்ளைங்க வந்து ரொம்ப கீழ்ப்படியாம இருப்பாங்க, ரொம்ப பிரச்சனையா இருக்கும் அப்படிம்பாங்க. அப்படி இருக்க என்ன காரணம்னாக்க, நம்ம வந்து பெற்றோர்கள் வந்து அந்த பிள்ளைகள் மேல ஒரு ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டியோட ஜெபம் பண்ணி அந்த கீழ்ப்படியாமின் ஆவிய ஸ்பிரிட் ஆஃப் ரெபலியன் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, அதெல்லாம் ஓட்டணும். தினப்படி வாரக்கணக்கில் வாரம் இப்படி வீக்கோ மாசத்துக்கு வரதையோ வாரத்துக்கு வரதையோ ஒரு உபவாச ஜெபம் பண்ணி அந்த மாதிரி ஆவியுலகத்துல இருக்க பிரச்சனைகளை கட்டினாலே, அந்த காணாத உலகம் இருக்கு பாத்தீங்களா, அந்த காணாத உலகத்துல அதை கட்டினாலே மாம்ச உலகத்துல நமக்கு வந்து பிரச்சனை இருக்காது. அதனால நம்முடைய போராட்டம் வந்து ஆவி உலக மண்டலத்துல இருக்கு. அதை நம்ம முக்கியமா புரிஞ்சுக்கணும். மனுஷங்க நமக்கு எதிரி கிடையாது. எனக்க இயேசு கிறிஸ்து எல்லாருக்காக மரித்தார். எல்லா ஆல் ஹியூமனிட்டி இஸ் இன் கிறிஸ்ட் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன, உலகத்துல இருக்க எல்லா மக்களும் கிறிஸ்துக்குள்ள இருக்காங்க. எல்லாருக்காக செத்துட்டாரு. எல்லாருக்காகவும் அவர் இறந்துட்டாரு, இறந்து உயர்த்தி எழுந்துட்டார் அவர் எல்லாத்துக்கும், எல்லாருக்காகவும். யோவான் 13, யோவான் 3:14 பாத்தீங்கன்னாக்கா, God so loved the world, He gave His only begotten Son போட்டிருக்கோம். ஆண்டவர் உலகத்தை வெகுவாக ரசித்தார்னா உலகத்துல இருக்க எல்லா மக்களும் நேசிச்சாரு. அதனால ஆண்டவருக்கு பிரியமானவைகள் நமக்கு பிரியமானவைகள். ஆண்டவருக்கு மனுஷங்களை பிடிக்கும், அதனால நமக்கு பிடிக்கும். எனக்கு ஒரு நல்ல நண்பர் ஒருத்தர் தெரியும், ஆண்ட்ரின் அவருக்கு பேரு. அவர் வந்து அமெரிக்கன், அவர் கலிபோர்னியால இருக்க ஒரு சர்ச்சுக்கு போனாராம். அந்த சர்ச் வந்து கலிபோர்னியா சர்ச் வந்து என்ன ஆகுதுனாக்க, அது வந்து பைபிளுக்கு புறம்பாக உறவுகளை கொண்ட சர்ச், ஆல்டர்னேட்டிவ் லைஃப் இருக்க சர்ச். அந்த சர்ச்சில் போய் அவர் வந்து ஆராதனை பண்ணிக்கிட்டு இருந்தாராம். அப்ப அவர் நினைச்சாரா, இந்த மாதிரி ஒரு சபைக்கு வந்திருக்கமே, சபையில இந்த மாதிரி நிறைய ஆல்டர்னேட்டிவ் லைஃப் ஸ்டைல் வேற மாதிரியான வாழ்க்கை வாழ்றவங்களாம் இருக்காங்களே அப்படின்ட்டு ரொம்ப ஜட்ஜ்மெண்ட்லாம் திங்க் பண்ணிட்டு இருந்தானா. அப்ப டப்புனு யாரோ தலையில அடிக்கிற மாதிரி தெரிஞ்சான். அண்ணாந்து பார்த்தாலும் திரும்பி பார்த்தாலும் பக்கத்துல யாருமே இல்லை, அவர் கடைசி ரோல் இருக்காரு. அப்பதான் தெரிஞ்சா ஆண்டவரே நம்மள தட்டு தட்டுறாரு நினைச்சுட்டாரா. அவர் நினைச்சிட்டு அவர் வந்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க, இந்த மாதிரி உம்முடைய கிரியேஷன் நீங்க இவங்களுக்காக மறிச்சிருக்கீங்க, அவங்கள பத்தி நான் வந்து ஜட்ஜ்மெண்ட்ல யோசிக்கிற தப்பு அப்படின்னு வந்து அவர் வந்து மன்னிப்பு கேட்டார். அதனால நமக்கு வந்து போராட்டம் மாம்சத்தோடும் கிடையாது, நம்முடைய போராட்டம் ஆவியுலகத்துல இருக்கு, அது தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த உலகம் முழுக்க வந்து பிரச்சனைக்குள்ள போய்கிட்டு இருக்கு. இப்ப பார்த்தாக்க ஈரான்ல வாருங்கிறாங்க, அங்கே அதுங்கிறாங்க, இங்க இதுங்கிறாங்க, பெட்ரோல் விலை ஏறுதுங்கிறாங்க. உலகம் கனடால பெட்ரோல் எல்லாம் $1 ஏறிச்சான், அது பெரிய நியூஸா இருந்துச்சு போன வாரம். அதனால கனடா ரெசிஷனுங்கிறாங்க, பல விதமான பிரச்சனைகள் உலகத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப நமக்கு கேள்வி வருது, அந்த பிரச்சனைகள் நம்ம தாக்காதபடி நம்ம எப்படி வெற்றிகரமா வாழ்க்கை வாழ்றது அப்படின்னாக்க, இந்த சர்வாயுதகர் வர்க்கத்தை தரித்துக் கொள்வதன் மூலமாக, சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு நம்ம வந்து காணாத உலகம் இருக்கு பாத்தீங்களா, அன்சீன் வேர்ல்ட், அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி போராட்டங்கள் இருக்கு, இந்த மாதிரி பிரச்சனைகள் யாரை வேணாலும் எப்ப வேணாலும் தாக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது நம்ம வந்து தயாரா இருக்கணும் எப்பவுமே. அதுக்கு ஒரு கதை கடைசியா நான் சொல்ல போறேன், எப்பவுமே தயாரா இருக்கணும் எப்படின்னாக்க, எப்பொழுதும் நம்ம வந்து ஆண்டவரோட உறவாடி அந்த வசனத்திலையும் ஆவியிலையும் நிலைத்து நிற்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னாக்க, இந்த எபேசி 6 பாத்தீங்கன்னாக்க, 11-18 வரைக்கும் பல விதமான சொல்றாரு பவுல் எப்படி இருக்கு. தலைச்சரா போட்டுக்குங்க, அதை போட்டுங்க, இதை போட்டுங்கன்னு. நான் ரட்சிக்கப்பட்ட காலத்துல நான் நினைப்பேன், ஆஹா இப்படி சர்வாயுத வர்க்கம் இருக்கு, இதை நம்ம போட்டுக்கிட்டாக்க நமக்கு எந்த விதமான ஆபத்து நடக்காது, எப்படி இதை போட்டுக்கிறேன்னு நிறைய பேர்ட்ட கேட்டு பார்த்தேன். எனக்கு அப்போ வந்து ஒரு அம்மா நல்லா ப்ரேயர் பண்ணுவாங்க சர்ச்சில், அவங்க வீட்டுலாம் கேட்டு பார்த்தேன். அவங்க சொல்லுவாங்க, ரத்தத்தை நினைச்சுக்குங்க, அவர் சிலுவையில மறைச்சு ரத்தத்தை நினைச்சுக்கோங்க, நினைச்சுட்டு ஜெபம் பண்ணுங்க, அது சர்வாயுதத்தை போட்டுக்கிறது அப்படின்னாங்க. அவங்களும் சரிதான், அவங்க சொன்னது சரிதான். அந்த மாதிரி நிறைய பேர்ட்ட கேட்டு பார்த்தேன், இப்படி ஒரு சர்வாயுத வர்க்கம் இருக்கு, இந்த ஃபுல் ஆர்மர் ஆஃப் காட் நாங்கள் போட்டுக்கிட்டாக்க எந்த பிரச்சனையும் நமக்கு இருக்காது, வாழ்க்கையில் வெற்றிகரமா இருக்கலாம் எப்படின்னு நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். எனக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் நிறைய டிக்ளரேஷன் பண்ணி பார்த்தேன். அப்ப ஒருத்தர் பிரசங்கம் பண்ணதை கேட்டேன், அவர் என்ன சொன்னார்னாக்க, இங்கிலீஷ்ல ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்கு, யங்ஸ் லிட்ரல் டிரான்ஸ்லேஷன், அது வந்து ராபர்ட் யங்னு ஒரு பிரசித்தவான் எழுதினது. யங்ஸ் லிட்ரல் டிரான்ஸ்லேஷன்னாக்க, ஹீப்ரூல எப்படி இருக்கோ கிரீக்ல எப்படி இருக்கோ அப்படியே இங்கிலீஷ்ல முடிஞ்ச வரைக்கும் அவர் வந்து மொழிபெயர்த்திருக்கிறார். அவர் அதுல என்ன போட்டிருக்கிறாருனாக்க, அந்த YLT டிரான்ஸ்லேஷன் நீங்க எபேசியன் 6 படிச்சீங்கனாக்க, எல்லாத்தையும் போடுவாரு, போட்டுட்டு கடைசியில போடுவாரு. அது இங்கிலீஷ் நான் படிக்கிறேன், ரொம்ப அழகா இருக்கும் அது. எப்படின்னாக்க, இங்கிலீஷ் பேப்பர் எடுத்துக்கிறாங்க, ஐபோன்ல இருக்கு, எபேசியன் 6:11 அதுல என்ன போட்டிருக்குனாக்க, 10:17 படிக்கிறேன், 17-18 படிக்கிறேன், தி ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன் and sword of the spirit which is a saying of God through all prayer and supplication. அப்படி நாக்க என்ன சொல்றாருனாக்க, இந்த சர்வாயுத வர்க்கத்தை எப்படி போட்டுக்கிறதுனாக்க, நம்ம வந்து வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஜபம் செய்வதன் மூலமாக, ஆவியில ஜபிப்பதன் மூலமாக இதை போட்டுக்கிறோம். அப்படி சர்வாயுத வர்க்கத்தை போட்டுக்கொள்ள முடியும்னு சொல்றாரு அவரு. அப்படின்னா என்ன, இப்ப பிலிப்பியன்ஸ் 6 பாக்கணும்ல, வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஜபம் பண்ணுங்கள் அப்படின்ட்டு, பிலிப்பீன்ஸ் 4:6 நினைக்கிறேன் ஏதோ இடத்துல இருக்குது. ஆனாக்க அந்த மாதிரி நம்ம வந்து எப்ப நம்ம வேர்டிலையும் வார்த்தையிலும் அபிஷேகத்திலையும் நிலைத்திருந்து ஆவியில பேசுறோமோ அப்ப நம்ம சர்வாயுத வர்க்கத்தை போட்டுக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்க, சர்வாயுத வர்க்கம் சர்வா சர்வா ஒரு நிமிஷங்க, அதுக்கு எனக்கு கரெக்டாக ப்ரொனன்சியேஷன் கத்துக்கிறேண்ணா. சர்வாயுத வர்க்கம், சர்வாயுத வர்க்கம்னாக்க ஃபுல் ஆர்மர் ஆஃப் காட் எப்படி போட்டுக்கிறதுனாக்க, வார்த்தை அபிஷேகம் அந்நிய பாஷையில ஜபிக்கிறது, அதன் மூலமாக நம்ம வந்து சர்வாயுத வர்க்கத்தை போட்டுக்கிறோமா. அதுதான் யங்ஸ் லிட்டரல் டிரான்ஸ்லேஷன்ல ராபர்ட் யங் சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம வந்து ஆண்டவரிடம் உறவாடி ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறாரு அப்படிங்கிற நம் அந்த அந்த அந்த நம்பிக்கையோட அந்த விசுவாசத்தோட அந்த எண்ணத்தோட நம்ம வந்து எப்ப ஆண்டவரை ஒட்டுறவாடி வார்த்தையிலும் ஆவியிலும் நிலைத்திருந்து நம்ம வந்து ஆராதனை செஞ்சு பரிசுத்தாவியால நம்ம ஜபிக்கிறோமோ, டங்ஸ்ல பேசி ஜபிக்கிறோமோ, அப்ப வந்து அப்ப வந்து நம்ம சர்வாயுத வர்க்கத்தை போட்டுக்கிறோமா. இப்ப நமக்குள்ள வந்து அந்த காட் கான்சியஸ்னஸ், ஆவி அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து இருந்தாக்க பிதா குமாரன் பரிசுத்தாவி மூணு பேர் இருக்காங்க. எனக்க தியாலஜி 101 வந்து ட்ரினிட்டி கேன் பி செப்பரேட்டட், திருத்துவத்தை பிரிக்கவே முடியாது. பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல பிதா வெளிப்பட்டாரு, குமாரனும் பரிசுத்தாவேன்னு ஒழிஞ்சிருந்தாங்க. புதிய ஏற்பாட்டுல குமாரன் வெளிப்பட்டாரு, பிதாவும் பரிசுத்தாவேன்னு ஒழிஞ்சிருந்தாங்க. ரெவலேஷன்ஸ்ல சூன் கமிங் கிங் வராரு, அங்கேயும் பிதாவும் பரிசுத்தாவையும் இருப்பாங்க. பைபிள் முழுக்க எங்க பார்த்தாலும் நீங்க வந்து அந்த பிதா குமாரன் பரிசுத்தாவைய பிரிக்கவே முடியாது. அப்படி இருக்கும்பொழுது இயேசு கிறிஸ்து நமக்குள் இருக்காரு அப்படிங்கிற அந்த ஐடியா, அந்த நினைப்போட நம்ம வாழ்க்கையை வாழும் பொழுது நமக்கு தெரியும், நம் கண்கள் பார்ப்பதை இயேசு கிறிஸ்து பார்க்கிறாரு, கைகள் செய்வதை இயேசு கிறிஸ்து செய்கிறாரு அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு வந்து அந்த அவரோட ஒன்றா இருப்பதை உணர்வோம். அந்த மாதிரி இருந்து நம்ம வந்து வார்த்தை அபிஷேகத்தில் இருந்து அந்நிய பாஷையில் பேசும்பொழுது நம்ம வந்து சர்வாயுத வர்க்கத்தை போட்டுக்கிறோம் அப்படின்னு யங்ஸ் லிட்டர் டிரான்ஸ்லேஷன் போட்டிருக்கு. பாருங்களேன், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இடபிள்யூ கென்யன் ஒருத்தர் இருந்தார், ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி. அவர் வந்து ஒரு வீல் சேர்ல இருக்க ஆளை பாப்பாராம், கண்ணை வச்சு பாப்பாராம், அந்த ஆளுக்கு குணமாயிருமா, உடனே எழுந்து நடப்பானா. ஒருத்தர் கேன்சர்னாக்க அவர் கண்ணை வச்சு பாப்பாராம், ஏன்னா அவருக்கு தெரியும் என்னுடைய கண்கள் இயேசுவின் கண்கள் அப்படின்ட்டு. அதுல அவர் ஸ்ட்ராங்கா இருந்ததுனால பல விதமான அதிசயங்கள் நடக்க ஆரம்பிச்சது. நம்ம திருப்பி இன்னைக்கு வசந்த பாப்போம், திருப்பி இன்னொரு தடவை. அப்ப கேள்வி வருது, இந்த உலகத்துல நம்ம வெற்றிகரமாக வாழணும்னாக்க சர்வாயுத வர்க்கத்தை தெரித்து கொள்ளணும். அந்த சர்வாயுத வர்க்கத்தை ஜபத்தோடும் வசனத்தோடும் அந்நிய பாஷை பேசுறதுனால நம்ம தடுத்து கொள்றோம். அதை வந்து நம்ம எப்பொழுதும் வந்து நம்ம வந்து எப்பவுமே தடுத்திருக்கணும். நம்ம வந்து ஞாயிற்றுக்களை மட்டும் தடுத்து கொண்டு, புதன்களை மட்டும் தடுத்து கொண்டு, மற்ற நாள்லாம் வந்து சர்வாயுத வர்க்கம் இல்லாமல் இருக்க முடியாது. அப்படி இருந்தாக்க நமக்கு வந்து பிரச்சனைகள் வந்துடும், நம்ம வாழ்க்கையில தோல்வி விட்டு போய்விடும். அந்த மாதிரி தோல்விகள் இருக்கக்கூடாது அப்படின்னாக்க நம்ம வந்து எப்பொழுதும் எப்பவும் நம்ம வந்து ஒரு யுத்தத்துல இருக்கோம். அந்த யுத்தத்துல இருக்கிறதுனால இதே ஆறுல போட்டிருக்காரு, இப்ப 12வது வசனத்துல யாரு கூட சண்டை போடணும் போட்டிருக்காரு. அந்த யுத்தத்துல இருக்கிறதுனால நம்ம வந்து எப்பொழுதுமே வந்து நம்ம வந்து யுத்தத்துக்கு ரெடியா இருக்கணும். நம்ம வந்து யுத்தத்துல இருக்கோம். இப்ப இந்த ரெவலேஷன்ஸ் 20:10 நடக்கிற வரைக்கும், அந்த 1000 வருஷம் இதுல சாத்தானை போடுற வரைக்கும், நம்ம வந்து ஆண்டவர் திருப்பி வர வரைக்கும் நம்ம யுத்தத்துல இருக்கோம். அந்த யுத்தத்துல இருக்கும்போது நம்ம வந்து தூங்கக்கூடாது, தூங்காம நம்ம வந்து ஷார்ப்பா நம்ம வந்து ஜபத்துல தரித்திருக்கணும். இத நான் ஒரு வலியுறுத்துற மாதிரி ஒரு கதை. அதோட என்னன்னாக்க இன்னொரு விஷயம் சொல்ல நினைச்சேன், ஜபத்துல தரித்திருக்கணும், வசனத்தில் நிலைத்திருக்கணும். Romans 12:2 அதுல போட்டிருக்கு பாத்தீங்களா, பி நாட் கன்ஃபார்ம் டு த வேர்ல்ட் பட் பி டிரான்ஸ்ஃபார்ம் பை தி ரினியூவிங் ஆஃப் யுவர் மைண்ட். நம்ம வந்து Romans 12:2 படி வசனத்தை படிச்சு படிச்சு நம்முடைய சிந்தனையை வந்து வார்த்தையின் மூலமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்ம உலகத்தை பார்த்து உலகத்தின் மூலமாக இருந்தா, உலகத்தில் டிவியில பார்த்துட்டு உலகத்தையே நினைச்சுக்கிட்டு உலகத்துல இருக்க நியூஸ் பேப்பரை படிச்சு நைஸை கேட்டுட்டு இருந்தாக்க நம்முடைய சிந்தனைகள் உலகத்து சிந்தனையா இருக்கும். இப்படி உலகத்து சிந்தனையா இருக்கும் பொழுது உங்களுக்கு உலகத்துக்கு நடக்கிறதெல்லாம் நமக்கு நடக்க ஆரம்பிக்கும். ஆனா நம்ம வசனத்தை படிச்சு வசனத்தை சிந்திச்சு கொண்டிருக்கும் பொழுது நமக்கு வந்து வசனத்துல என்ன சொல்லியிருக்கோ அதான் நமக்கு நடக்கும். வசனத்துல என்ன சொல்லியிருக்கு பாருங்க, நிறைய ப்ராமிசஸ் இருக்கு, நிறைய சத்தியம், நிறைய வாக்குத்தத்தை கொடுத்துருக்காரு. ஒரு வாக்குத்தம் எனக்கு ஞாபகம் வருது, என்னன்னாக்க உபாகம் 5:29 போட்டிருக்கோம், நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நன்றாயிருப்பதே எனக்கு ஆசைன்னு போட்டிருக்கோம். ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, Deuteronomy 5:21, ஐ வாண்ட் யூ அண்ட் யுவர் சில்ட்ரன் டு டு வெல். அதான் ஆண்டவரோட எண்ணம், நோக்கம். அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, வசனத்துல இருந்து வசனத்தை தியானிக்கும் பொழுது. இந்த ஒரு வலியுறுத்துற மாதிரி ஒரு கதை ஒன்று சொல்றேன். அது எப்ப நடந்துச்சுனாக்க, கெட்டிஸ்பர்க்னு ஒரு இடம் இங்க அமெரிக்காவில், அதுல ஒரு பயங்கரமான யுத்தம் ஒன்று நடந்துச்சு. அப்ப வந்து இங்கிலாந்து படைக்கும் அமெரிக்க படைக்கும் பயங்கரமான யுத்தம். அது கிட்டத்தட்ட இந்த பேட்டில் ஆஃப் கெட்டிஸ்பர்க்னாக்க அது எல்லாருக்குமே தெரியும் அமெரிக்கால. அமெரிக்க ஹிஸ்டரி படிச்ச எல்லாருக்குமே தெரியும், பிள்ளைங்களுக்கு தான் தெரியும். கிட்டத்தட்ட பல பேர் செத்து போயிட்டாங்க, 70,000 பேர் அந்த அந்த படையில. பயங்கர சண்டை 1863 நடந்துச்சு. அந்த சண்டையில வந்து மேஜர் மீடுக்கும் மேஜர் லீக்கும் பயங்கரமான சண்டை பல நாள் நடந்துச்சு. அதுல கிட்ட 23,000 பேர் செத்து போயிட்டாங்களாம். அது என்ன முக்கியமான விஷயம்னாக்க, அந்த பேட்டில் போது அந்த யுத்த வீரர்கள் கத்துக்கிட்டாங்களாம், ஒரு சின்ன கேப் இருந்தா கூட அவங்க யுத்தத்துல செத்து போயிடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சோம். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, கேர்ஃபுல்லா அந்த சர்வாயுத வர்க்கத்தை தரிச்சுக்குவாங்க, தலைக்கு ஹெல்மெட்டு காலுக்கு இது எல்லாத்தையும் போட்டு ஆர்மர் போட்டு ஒரு சின்ன கேப் கூட இல்லாம போட்டுக்குவாங்க. அப்பதான் யுத்தத்துக்குள்ள போக முடியும், அப்பதான் அவங்க வந்து உயிரெடுத்துட முடியும். அப்படி இல்லை அப்படின்னாக்க அவங்க காலி. ஏன்னா எந்த ஒரு வீக்னஸ் எந்த ஒரு சந்தர்ப்பம் இருந்தாலும் அந்த எனிமியோட படை வந்து அடிச்சிடும் அப்படிங்கிற பயத்துல அவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா அந்த சர்வாயுதவர்க்கத்தை தரித்துக்கிட்டாங்களாம். இத பேஸ் பண்ணி இங்க வந்து ஒரு நான் கதை ஒன்று படித்தேன், கோரி டென் பூம் சொல்லிட்டு ஹாங்காங்ல பெருசா ஊழியம் பண்ணவங்க அவங்க அவங்க அந்த புக் எழுதியிருக்காங்க. அந்த புக்ல அவங்க என்ன போட்டிருக்காங்கனாக்க, எல்லா கிறிஸ்தவர்களும் யுத்தத்துக்கு ரெடியா இருக்கணும், நிறைய பேர் யுத்தத்துக்கு ரெடியா இல்லை, அதனாலதான் சாத்தான் வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன்னா சாத்தான் வந்து டிஃபீட்டட் ஃபோர்ஸ், சாத்தான் வந்து முறியடிக்கப்பட்ட எதிரி. ஆனாக்க நம்ம வந்து அதிகாரத்தை காமிச்சுட்டே இருக்கணும். எப்படி அதிகாரத்தை காமிக்கிறது? அபிஷேகத்துல வளரணும். எப்படி வளர்றது? ஜபம், வேதம் வாசிக்கிறது, விசுவாசம், கீழ்ப்படிதல். அப்படி பண்ணும்பொழுது நம்ம வந்து வெற்றிகரமா இருப்போம் அப்படின்னு அவங்க புக்ல எழுதியிருக்காங்க. கோரிட்டன் பூம் பெரிய ஊழியக்காரங்க, அவங்க புக்ல எழுதியிருக்காங்க. அதனால நீங்க வந்து யுத்தத்துக்கு போகும்போது முழு வர்க்க நம்ம யுத்தத்துக்கு போகும்போது முழு சர்வாயுத வர்க்கத்தோடு போகணும். இப்ப பாருங்களேன், ஒரு தீயணைப்பு வீரர் போறாரு ஒரு தீக்குள்ள, அவர் வந்து ஹெல்மெட்டை போனா என்ன ஆகும், அவர் தலை எரிஞ்சு போயிடும், இல்லை ஆக்சிஜன் டேங்க் எடுக்க போனா சுவாசிக்க முடியாது. அதனால நம்ம வந்து எப்பொழுதுமே நம்ம வந்து முழு ஆயுதத்தை தெரிச்சுக்கிட்டு இருக்கணும். எப்படி தெரிச்சுட்டு இருக்கணும்? டெய்லி நம்ம வந்து காலை எழுந்ததும் முழங்கால் படியிட்டு ஜபத்தை ஆரம்பிக்கும் நாள் ஆண்டவரின் வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும், புது கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை புதியது, அந்த கிருபையை பெற்றுக்கொண்டு நம்ம வந்து வெளியில போகணும். அப்ப நம்ம கவனமாக இருக்க முடியும், நம்ம வெற்றிகரமாக வாழ முடியும், நம்ம வந்து வல்லமையில தினமும் வளர வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் வெற்றிக்கு ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெபத்தை நினைப்போம். Father, we thank you for your word. I ask you, Father, by the power of your Holy Spirit, to enable us to put on the armor of God. Help us to dwell in your presence. Help us to know that Christ is in us, the hope of glory. Help us to grow in the power of God, the word of God, and the anointing of God, O Lord. Make us a blessing to this world. ஆண்டவரே, உம்முடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும் ராஜா. அனுதினமும் ஜபத்திலும் வார்த்தையிலும் அபிஷேகத்திலும் நிலைத்திருக்க கிறிஸ்து எங்களுக்கு இருக்கிறார் என்ற உணர்வோடு நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை செய்யும். அன்பரே சிவன் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அமேன்.
0: ஆமென், ஆமென். நன்றி பாஸ்டர், நன்றி. அருமையான வார்த்தையின் வெளிச்சம். இந்த நாட்கள் யுத்த நாட்கள், மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, உலகத்தின் லோகாதிபதிகளோடும் பிரபஞ்சத்தின் அதிபதிகளோடும் எங்களோடு யுத்தம் உண்டு. அந்த ஆவியோடு, அசுத்தாவியல் கொள்ளாத வானமண்டல சேனையின் ஆவியோடு சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டுலாம் நாங்கள் யுத்தத்தை ஜெயிக்கணும் என்றார் கர்த்தர். எசப்பா யுத்தத்தை ஜெயித்தார், சாத்தான சிலுவையில மிதித்தார், அருமையான வார்த்தையும் வெளிச்சம், அருமையான கதை எங்களுக்கு ஆழமான சத்தியத்தை அது வெளிப்படுத்துகிறது. கற்றுக் கொடுத்த உங்களையும் உங்கள் குடும்பத்தின் ஊழியங்களையும் கர்த்தர் நிற, சபை ஊழியங்களையும் கர்த்தர் நிறை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை சித்தமானால் நாங்கள் இன்னொரு அழைப்பில் சந்திக்க வேண்டிய சமாளித்துக் கொள்வோம். நன்றி பாஸ்டர். ஒப்புதலும் குடியடிப்போம் இல்லை, நாங்கள் சத்ரு மிதிப்போம் ஜெயிப்போம் என்றார். சத்ருக்கு சவால் விடுகிற கூட்டம் நாங்க. அருமையான வார்த்தையும் வெளிச்சம் மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். உங்களும் வெளிச்சத்தை கற்றுக்கொள்ளட்டும், சத்தியத்தின் ஆழத்தை பெற்றுக் கொள்ளட்டும். அதுவே நமக்கு விழுந்த கடமையாயிருக்கிறது. ஆமீன். நாங்கள் ஒரு பாடலோடு கடந்து வாக்கை விளைச்சது கூட கடந்து செல்வோம். சரியாற்ற ஒன்ற நேரம் 8:55. ஆமீன். கர்த்தர் நாமம் ஒன்றை மகிமைப்பட ஒரு பாடலை பாடுவோம். உங்க அழகான முகம் ஈ உள்ளத்து அசைக்குது, உங்க அழகான குரல் என்ன

நிறைந்து தோற்றினாலும் நம்புவேன், நேசித்தோர் விலகினாலும் நம்புவேன், உயிரென்ன தூற்றினாலும் நம்புவேன், நேசித்தோர் விலக

நீங்கதான் உங்க அழகான முகம் உள்ளத்தை அசைக்குது, உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது, உங்க அழகான முகம் உள்ளத்தை அசைக்குது, உங்க அழகான குரல் என்ன தூக்கி

0: அமேன். நாங்கள் இன்னும் நம்புவோம் எங்கள் தகப்பனை வார்த்தையானவர் என்று நம்மளுக்கு வார்த்தையும் வெளிச்சத்தின் நேரத்தில் வெளிச்சம் கொடுத்து கொண்டிருக்கிறார். எங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் நிச்சய வெளிச்சத்தின் நேரத்தில் வார்த்தையும் வெளிச்சத்தில வெளிச்சத்தை நாங்கள் கற்றுக்கொண்டு இருக்கின்றோம், வெளிப்பாடுகளை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆவியானவர் அங்கே வெளிப்படுத்துகிறார். அமேன். கர்த்தனா ஒன்றை மகிமைப்படுவதாக. நேரம் 8:59 நாங்கள் வார்த்தையும் வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிறோம். எங்களோடு பாஸ்டர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். இணைப்பில் இருக்கும் பாஸ்டர்கள் அழைப்பு கொண்டு வந்து வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போம். பாஸ்டர் எடுத்து வாருங்கள், வெளிச்சத்தை காண ஆவலாய் இருக்கின்றோம்.
1: நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய மெய்யான தேவனை பற்றி பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவை ஆவியானவரை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு ஜபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்களான் தகப்பனே, ஒன்றானமைத்தவனாகிய உண்மையும் இரப்பிரபராகிய இயேசு கிறிஸ்துவையும் எங்களுக்குள்ள வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியானவரே, இந்த நேரத்தை பொருட்படுத்தி நீர் உம்முடைய ஒத்தாசையோடு ஒவ்வொரு மனிதர்களுள்ள இதயங்களில் பேசும்படியாக, உண்மை அறிந்து கொள்ளுகிற உணர்வு உள்ள இதயத்தை கொடுக்கும்படியாக, கேட்கிற காதுகளை கொடுக்கும்படியாக, அவர்களுடைய மறைக்கப்பட்ட மனக்கண்கள் இயேசுவின் நாமத்திலே இந்த நேரத்துல திறக்கப்படுவதாக, ஒவ்வொரு மக்களும் அந்த ஒன்றான மெய்த்தேவனை அறிந்து கொள்ள, இயேசு கிறிஸ்து அறிந்து கொள்ள, உம்முடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியை பெற்று அந்த பரலோக வாழ்க்கை வாழ்வை பெற்றுக் கொள்ள நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே பொறுப்படும் வழி நடத்தும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரோடும் கூட இரும் வார்த்தைகள் அவருடைய இருதயத்தில அந்த வார்த்தைகளை சேர்த்து வைக்க, அந்த சோலிலே அவர்கள் அந்த உணவாக இதொரு இருதயத்திலேயும் சோலிலேயும் அவர்கள் சேர்த்து வைத்து நீர் அவர்களுடைய துன்பத்தில பிரமிசை கொடுக்கும்படியாக, துக்கத்தை சந்தோஷமாக மாற்றும்படியாக, கண்ணீரை களிப்பாக மாற்றும்படியாக, அழுகையின் பள்ளத்தாக்கில இருந்து அவர்களை சந்தோஷத்தின் பள்ளத்தாக்கு அழைத்து செல்லும்படியாக, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஒவ்வொருவரையும் வழிநடத்தும்படியாக, உம்முடத்துல அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இழுத்துக் கொள்ளும்படியாக, இந்த கடைசி காலத்தில் அவர்கள் ஒவ்வொருவரும் உண்மை அறிகிற அறிவை கொடுத்து ஒவ்வொரு தேசங்களிலேயும் ஒரு எழுப்புதல்கள் வர, ஒவ்வொரு தேசங்களும் ஒரே நேரத்தில் இந்த ரேடியோ கூடாக இங்கு மக்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் இயேசுவை நோக்கி ஒவ்வொருவரும் தங்களுடைய வீதிகளில வீடுகளில முழங்காலில இருந்த அந்த மெய்யான தேவனை தேடி பரிசுத்த ஆவியானவரை பெற்று உம்முடைய ராஜ்யத்துக்கு ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்ளும் துதி கன மகிமை ஒன்றானமைத்தவனாகிய உமக்கே செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். இந்த வேதாகமத்தில் சொல்லப்பட்ட தேவன் தான் மெய்யான தேவன், எங்களை உருவாக்கின தேவன், எங்களை உருவாக்கின தேவனைத்தான் நாங்கள் வர்ஷிப் பண்ண வேண்டும், அவருக்கு தான் மகிமையை கொடுக்க வேண்டும். பாருங்கள், நாங்கள் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 1:26 தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள் என்றார். பாருங்கள், எங்களுக்கு தேவையான எல்லா உணவுகள் மச்சங்கள் மரக்கதிகள் பழங்கள் எல்லாவற்றையும் தேவன் உருவாக்கி 5 நாளில் 6வது நாளில் மனிதனை படைத்து இவற்றை ஆண்டு கொண்டு கணவன் மனைவியாக குடும்பமாக ஒற்றுமையாக சந்தோஷமாக அன்பில வாழுங்கள் என்று கட்டளையிட்ட தேவன் தான் வேதாகமத்தின் தேவன். அந்த ஒன்றானமை தேவனை அன்பு கூறுவது, பிறரை அன்பு கூறுவது, நாங்கள் எங்களுக்கு தேவையான உணவுகளை படைத்து 7வது நாளில் ஓய்ந்திருக்கும்படியாக, எப்படி இயேசு ஓய்ந்திருந்தாரோ, எங்களை உருவாக்கின கிரியேட் பண்ணின தேவனுடைய சொற்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது எங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். பாருங்களுடைய மனித கைவேலைகளினால தெய்வங்களில நீங்கள் நம்பிக்கை வைக்கும் பொழுது பாருங்கள், அது ஒரு தீமையை கொடுக்கிறது. உங்களை நரகத்துக்களுக்கு செல்கிறதாக இருக்கிறது. இப்படித்தான் ஆபிரகாமையும் இந்த இந்து மத கலாச்சாரத்தில் இருந்து இழுத்து கானான் தேசத்துக்கு அழைத்து சென்றார். எங்களையும் இந்த மெய்யான கானான் தேசத்துக்கு அழைத்து செல்ல வருகிறார். மீண்டுமாக இந்த உலகத்திலே ஒரு 1000 வருடம் ஆட்சியில் வாழ முடியும், பின்பு நித்திய நித்தியமாக வாழ முடியும். இந்த வாழ்வை யாரும் இழந்துவிடக் கூடாது. பாருங்கள், இந்த உலகத்தில் 80 லிருந்து 100 வயது வரைக்கும் மட்டும்தான் வாழ முடியும். அதோடு வாழ்வு முடிந்து விடுகிறது. இது நித்திய காலத்தில நித்திய வாழ்வில 10 ஜெனரேஷன் இந்த உலகத்திலேயும் இயேசுடைய ராஜ்யத்தில வாழ முடியும். பாருங்கள், அவர் ஜெபத்தில பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக, எங்கள் அறிந்துடனவை எங்களுக்கு அடித்தளம் எங்களை தீவு செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தது, நாங்கள் தீவு செய்கிறவர்களை மன்னித்தால்தான் எங்களுடைய நாங்களும் தவறு செய்தவர்கள் எங்களுடைய பாவங்களையும் தேவன் மன்னிக்கிறவராக இருக்கிறார். மற்றவர்களுடைய பாவங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்களுடைய பாவங்களையும் அவர் எங்களுக்கு மன்னிக்கிறவராக இருக்கிறார். இப்படி ஒரு இரக்கம் உள்ள தேவன், கிருபை உள்ள தேவன், நன்மையான ஈவுகளையும் பரிபூர்ணமான வரங்களை தருகிற தேவனை நீங்கள் மறந்து விடக்கூடாது. உங்களை உருவாக்கின தேவன் பாருங்கள், எந்த மதத்திலையும் படைப்பின் திட்டவட்டமான படைப்புகள் இல்லை. ஒரு மூடத்தனமான கொள்கைகளுக்கு கூட ஒவ்வொரு மதங்களிலேயும் ஒரு மூடத்தனமான கருத்துக்கள், பொய்யான கருத்துக்கள், தவறான மிருகங்கள், பறவைகளை கடவுள் படைத்தவர்களை கும்பிடுவது இப்படி தவறாக இந்த கடைசி காலத்துல அறிவு பெருத்திருக்கும். நீங்கள் இந்த எந்த நாட்டில இருந்தாலும் எல்லாவற்றையும் இந்த இன்டர்நெட் கூடாக எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அதனால நீங்கள் இந்த காலத்துல உலக காரியங்களை விட்டு அந்த மெய்யான தேவனை நீங்கள் உங்களுடைய இன்டர்நெட் கூடாக உங்களுடைய ஆராய்ச்சிகளின் மூலமாக இலகுவாக கண்டுபிடிக்க முடியும். பாருங்கள், நீங்கள் ஆராய்ச்சி செய்ய பார்க்க வேண்டும். இயேசு இந்த உலகத்துல பிறந்தது உண்மை, மறித்தது உண்மை, உயிர்த்தெழுந்தது உண்மை, மீண்டுமாக வருகிறது உண்மை. பாருங்கள், அவர் தான் மெய்யான தெய்வம். அவருடைய ராஜ்யத்துலதான் நாங்கள் வாழப்போகிறோம் என்ற உணர்வோடு நாங்கள் வாழ வேண்டும். பாருங்கள், அவர் இப்படியாக நாங்கள் தேவ நாங்கள் ஆதியாகமம் 21வது வசனத்திலே பார்க்கும் பொழுது தேவனுடைய சாயலாகவும் ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர் உண்டாக்குவோமா, இப்படியாக எங்களை உண்டாக்கி எங்களுக்கு எல்லா தேவைகள் அனைத்தையும் சந்தித்த தேவன் தான் எங்களுடைய தேவன். நீங்கள் நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 28வது வசனத்திலே பார்க்கும் பொழுது பாருங்கள், ஆதியாகமம் 1வது அதிகாரத்துல சொல்லப்பட்ட கிரியேஷன் இது. நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 28வது வசனத்திலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், உயரத்தில் மிருகங்களை ஸ்தாபித்து சமுத்திரத்தின் ஊற்றுகளை அடைத்து வைக்கையிலும் சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகையிலும் நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன். நித்தம் அவருடைய மன மகிழ்ச்சியாயிருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். பாருங்கள், இந்த ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26வது வசனத்துல லெட்டஸ்ட் மேக் அவ இமேஜ், ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் இயேசுவும் எங்களுடைய ஒன்றான மெய்த்தவரும் ரெண்டு பேர் இருந்துதான் இந்த உலகத்தை படைத்தவர்கள். இதே போல நீதிமொழிகளையும் படைப்பில சொல்லும் பொழுது நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 30வது வசனத்துல நான் அவர் அருகே, அந்த மெய்யான தேவனுக்கு அருகே இயேசு இருந்திருக்கிறார் இப்ப படைப்பில. பாருங்கள், இதை பலர் அறிந்து கொள்வதில்லை. பாருங்கள், வேதாகமத்தில நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன், நித்தம் அவருடைய மன மகிழ்ச்சியாயிருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். பாருங்கள், இயேசுவும் பிதாவும் ஒன்றாக இருந்து இந்த படைப்பை உருவாக்கினவர்கள். அதே நேரத்தில் தேவன் படைக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரும் அந்த இடத்துல இருந்திருக்கிறார். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது வசனத்திலேயும் பூமியானது ஒழுங்கின்மையும் வறுமையுமாய் இருந்தது. இந்த உலகம் இப்படியான ஒரு வெறுமையான இருளான ஒரு உலகம் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். மகள் ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடும் ஆவியானவராக அந்த படைக்கும் பொழுது அந்த ஆவியின் மேல தண்ணீரின் மேல ஆவியானவர் இருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், யோவான் 10:30 நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம், இப்பொழுதும் இயேசுவும் பிதாவும் ஒன்றாக இருந்திருக்கிறார்கள். பாருங்கள், படைப்பின் பொழுது இயேசுவும் பிதாவும் ஒன்றாக இருந்திருக்கிறார்கள். இயேசு இந்த உலகத்துல 100% மனிதனாக இருக்கும் பொழுது அவர் ரா முழுவதையும் ஜபிப்பார். அந்த நேரத்தில அவர் மனிதனாக இந்த உலகத்துல வந்து தன்னுடைய உயிரை கொடுப்பதற்காக வந்தார். அப்பொழுது ரா முழுவதும் அவர் முழுதவனோடு ஜபித்து ஒன்றாக இருந்திருக்கிறார்கள். இன்றைக்கும் மறித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். நாங்கள் ஜபிக்கும் பொழுது இயேசு நாமத்தில நாங்கள் ஜபிக்கும் பொழுது அந்த நாமத்தில எங்களுடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் இயேசு சுமந்து விட்டார். பாருங்கள், தேவனங்களை பார்க்கும் பொழுது எங்களை நீதிமானாக பார்க்கிறார். நாங்கள் பாவிகள் அல்ல. தேவ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்ட நீதிமான்களாக தேவன் எங்களை பார்க்கிறார். எங்களுடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் பாவம் இல்லாத இயேசு சாபம் இல்லாத இயேசு அந்த சிலுவையில சுமந்து தீர்த்து விட்டார். இதுதான் எங்களுக்கு கிட்ட இயேசுவை நம்புகிற மெய்யான தேவனை நம்புகிற எங்களுக்கு எங்களுடைய பெயர்களை அந்த இயேசு கிறிஸ்துவின் ஜீவ புத்தகத்துல எழுதி வைத்திருக்கிறார். நாங்கள் பரலோக பிரஜைகளாக மாற்றி இருக்கிறார். நாங்கள் தான் அம்பாசிடர் ஆஃப் த உண்டான மெய்த்தேவனுடைய சிட்டிசன் ஆஃப் ஹெவன் என்ற அம்பாசிடராக இருக்கிறோம். பாருங்கள், 1 பீட்டர் 1:12 எங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர். அந்த ஆவியானவர் பரலோகத்தோடு தொடர்பாக நாங்கள் அந்த ஒன்றான எங்களுடைய தேவன் அங்கிருக்கிறார், எங்களுடைய ராஜா அங்கிருக்கிறார். நாங்கள் அவரை வேஷிப் பண்ணும் பொழுது, துதிக்கும் பொழுது, பாடும் பொழுது அவருடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களை நிரப்பி இந்த பரலோக சந்தோஷத்தை எங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். அதற்காக தான் அவருக்கு புது பாடல்களை பாட வேண்டும், கைகளை உயர்த்தி நாங்கள் அவரை துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும். பாருங்கள், யோவான் 8:12 மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். இயேசுதான் ஒளி. பாருங்க, நாங்கள் இருளில பிறக்கிறோம், இருளின் பிள்ளைகளாக பிறக்கிறோம். வயிற்றில ஆதாம் அவ்வாளின் சந்ததியாகிய நாங்கள் எல்லோருமே இருளின் பிள்ளைகளாக பாவ உணர்வோடு பிறக்கிறோம். மறுபடியும் பிறக்கும் பொழுது நாங்கள் உலகத்துக்கு ஒளியாக இயேசுடைய ஒளி எங்களுக்குள்ள வருகிறது. அவருடைய ஆவியானவர் எங்களுக்குள்ள வாசம் செய்கிறார். நாங்கள் உலகத்துக்கு ஒளியாக இயேசு எப்படி உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறோரோ அவரை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் நாங்கள் பின்பக்கமாக இந்த பாவ ஊழையான பாவ சேற்றிலே இருந்து எங்களை தூக்கி எடுத்திருக்கிறார். பாவ உணர்வுள்ள மனிதனை பரிசுத்த மனிதனாக எங்களை மாற்றி இருக்கிறார். ஜீவ ஒளியை எங்களுக்கு தந்திருக்கிறார். இதற்காகத்தான் நாங்கள் வேதாகமத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். சத்தியமாக இருக்கிறது பைபிள் தான் சத்தியமாக இருக்கிறது. பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் பிஃபோர் லீவிங் திஸ் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போவதற்கு முன்பாக ஒவ்வொரு மனிதனையும் கட்டாயமாக தியானித்து ஆராய்ந்து படிக்க வேண்டிய ஒரே ஒரு புஸ்தகம் பைபிள். தியானிக்க வேண்டும், அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். பாருங்கள், இந்த உலகத்துல பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. அது தேவன் தான் எழுதி வச்சிருக்கிறார் எல்லாருக்கும். அந்த காலத்துல நீங்கள் நன்மை செய்து இயேசுவுக்கு பிரியமான காரியங்களை செய்து சத்தியத்தை அறிந்து விடுதலை ஆகி வாழுகிற வாழ்வு. 2 Corinthians 3:17 பார்க்கும் பொழுது கர்த்தரே ஆவியானவர் ஆவியானவர் என்கொண்டு அங்கு விடுதலை உண்டு. இந்த விடுதலை தான் பரலோகத்துக்கு அழைத்து செல்கிறது. இந்த நாடுகளுக்காக நீங்கள் யுத்தம் பண்ணுகிறதுல ஒன்றுமே எல்லாம் அழிந்து போகிறதாக இருக்கிற யுத்தங்களினாலே கொலை செய்யாதிருப்பாயாக என்பது தேவனுடைய கட்டளையாக இருக்கிறது. தேவனுடைய சர்வாயுதவர்க்கு தேவனுடைய யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் எங்களுக்கு போராட்டம் உண்டு. அந்த போராட்டத்துக்கான அத்தனை போராயுதங்களையும் எங்களுக்கு தந்திருக்கிறார். நீதி என்னும் சத்தியம் என்னும் நீதி என்னும் மார்க்கவசத்தையும் சத்தியம் என் மரக்கட்சியையும் சமாதானம் என்னும் பாதரட்சியையும் விசுவாசம் என்னும் கேடகத்தையும் ஆவியின் பட்டயத்தையும் நாங்கள் பாவித்து அவருடைய வார்த்தை எங்களுடைய இருதயத்தில எங்களுடைய சோலில எங்களுடைய இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் அந்த அந்த ஆவிகளோடு ஆவிகளின் தோட்ஸ் வரும்பொழுது தீமைகள் எங்களுக்கு உணரக்கூடியதா இருக்கும். தேவன் எங்களுக்கு அந்த ஆவிகளை பிரித்தறையும் வரத்தை தந்திருக்கிறார். சில இடங்களில் போகும் பொழுது எங்களுக்கு அந்த உணர்வு அடைய முடியும். பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற சபைகளுக்கு போகும் பொழுது நாங்கள் அந்த அபிஷேகத்தை உணர்ந்து கொள்ள முடியும். இதற்காகத்தான் பிசாசை எதிர்த்து நிற்க உங்களுடைய சர்வாயுத வர்க்கத்தை ஆவியின் பட்டியத்தை எடுத்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் இயேசு உலகத்தில 40 நாள் உபவாசம் இருந்த பொழுது பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அவர்கள் இயேசு 34 மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வசனத்தினாலும் நாங்கள் பிழைக்கிறோம். இன்றைக்கு மனிதர்கள் இன்னைக்கு மதங்களில உலகத்தை நோக்கி போகிற மனிதர்கள் எல்லாரும் உணவை தேடி அதிகமாக பண ஆசையில ஓடி ஓடி உழைப்பார்கள். பாருங்கள், புத்தலான பைகளில போட்டுக் கொள்வார்கள். சகல விதமான பாவ பழக்கங்களும் இருக்கும் பொழுது பங்காங்களும் கூட ரட்சிக்கப்பட முன்பாக இப்படியாக பாவ வாழ்வில பாடும் பொழுது எங்களுடைய பணங்கள் லஸ்ட் ஆகும். குடும்பத்துல சமாதானமின்மை காணப்படும். பாருங்கள், இயேசு இடத்துல வந்த பின்பு சமாதானம் இருக்கும். அந்த மெய்யான சமாதானம், பரலோக சமாதானம், பரலோக சந்தோஷம், அதை நாங்கள் இயேசு கிறிஸ்துவுடன் மட்டும்தான் நாங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். இதோ சமாதானத்தை உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுக்கிறது அல்ல, உங்களின் திதியம் கலங்காமலும் திகையாமலும் இருப்பதாக. அவருடைய வார்த்தை எங்களுக்கு வாழ்வளிக்கிறதாக இருக்கிறது. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுக்கிறார். பாருங்கள், விசாரித்து தருகிற ஆவி பயமுள்ள ஆவி, ஒரு அடிமைப்படுத்துகிற ஆவி, சிலைவரை ஆவி. பாருங்கள், பார்வோரின் அடிமை தினத்தில வாழ்கிற ஆவி, துரைத்தன் ஆவி, அதிகாரத்தின் ஆவி, இப்படியான தீமையான மனிதர்களுக்கு தீமை செய்கிற ஆவிகள் தான் இந்த துரைத்தன் ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள். நீங்க மதங்களில பல விதமான பாவம் செய்கிற மக்களிடத்துல காணப்படும். இவற்றை நாங்கள் மேற்கொள்ள தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாங்கள் அணிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, நாங்கள் ஏசாயா 46:18 வானங்களை சிருஷ்டித்து பூமியையும் வறுமையாய் இருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து அதை குருவேற்படுத்தின தேவனாய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. பாருங்கள், இந்த பிசாசானவன் பலவிதமான மதங்களை உருவாக்கி அந்த மதங்களில மூடத்தனமான கொள்கைகளுக்கூடாக, பாருங்கள், தவறான உபதேசங்களுக்கூடாக அவன் நரகத்துக்கு செல்கிறவர்களாக இருக்கிறான். நரகம் பிசாசுக்காக ஒதுக்கப்பட்ட இடம். ஏஞ்சல்ஸ்தேவனுக்கு விரோதமாக விரோதமாக எழும்பி, பாருங்கள், அவர்கள் விழுந்து போன ஏஞ்சல்ஸ் இன்னைக்கு பிசாசுகளாக மனுக்குலத்துக்கு விரோதமாக செயற்படுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் யாத்திராகமம் 3:14 தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயோடு சொல்லி இருக்கிறார். பாருங்கள், இருக்கிறவராக இருக்கிறேன். சங்கீதம் 93:1 கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கட்சியாக கட்டி கொண்டிருக்கிறார். ஆதலால் பூச்சக்கர வசியாதபடி நிலை பெற்றிருக்கிறது. பாருங்கள், இவ்வளவு ஒரு மகத்துவம் உள்ள தேவன், வல்லமை உள்ள தேவன், இந்த பூமியை தாங்குகிற தேவன், வசனத்தினால தாங்குகிற தேவன் தான் எங்களுடைய தேவன். சங்கீதம் 93:2 வசனத்திலேயும் உமது சிங்காசனம் பூர்வம் முதல் உறுதியானது நீர் அனாதியாக இருக்கிறீர். பாருங்கள், ஆதியும் அனாதி தேவன், உறங்குவதும் இல்லை. எங்களுடைய தேவன் உயிர் உள்ளவர், தூங்குவதில்லை, உறங்குவதில்லை. இப்படியான தேவன் தான், ராஜதீகம் பண்ணுகிற தேவன் தான் எங்களுடைய தேவன். சங்கீதம் 93:2 உமது சிங்காசனம் பூர்வம் முதல் உறுதியானது அனாதியாக இருக்கிறீர். இப்படியான சர்வ வல்லமையுள்ள தேவன் தான் எங்களுடைய தேவன். 1 Samuel 29:12 ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. இவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலாகும். பாருங்கள், தாவீது ஒரு ஆடு மேய்ப்பவனாக இருந்தவன், தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்ததன் நிமித்தம் ஆடு மேய்ப்பவன் அரசனாகினான். பாருங்கள், கோலியாத்தை வெல்வதற்கு தாவீதை தேவன் பயன்படுத்தினான். தேவனுக்கு பிரியமாக நடக்கும் பொழுது அவர் உங்களை உயர்த்துகிறவராக இருக்கிறார். பாருங்கள், யோசேப்பு பாருங்கள், சகோதரரால் பாதிக்கப்பட்டவன், அவன் பல வருடங்களாக ஜெயிலில் இருந்து கஷ்டப்பட்டு வாழ்ந்து கடைசியாக தேவன் கொடுத்த தரிசனத்தை பாருங்கள். அந்த தேசம் எகிப்து தேசத்திலே உள்ள அத்தனை மக்களுக்கும் தேவனுடைய ஞானத்தின் மூலமாக, தேவன் கொடுத்த அந்த தரிசனத்தின் மூலமாக அந்த அந்த பஞ்ச காலங்களில அந்த உணவுகளை சேமித்து வைத்து அத்தனை மக்களுக்கும் தன்னுடைய சகோதரர்களுக்கும் உணவு கொடுத்து ஒரு தேவன் உயர்த்தினதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம். எப்பொழுது நாங்கள் அந்த மெய்யான தேவனுக்கு உண்மையாக உத்தமமாக அவருடைய வசனங்களுக்கு கீழ்படி வளர்க்கும் பொழுது எங்களை வாழாக்காமல் தலையாக்குற தேவனாக இருக்கிறார், கீழாக்காமல் மேலாக்குற தேவனாக இருக்கிறார். அவர் எங்களை கைவிடுவதில்லை. பாருங்கள், சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. பாருங்கள், சிங்கம் ஒரு காட்டின் ராஜாவினுடைய பிள்ளையே பட்டினியிலே இருக்கும், ஆனால் கர்த்தரை, அந்த மெய்யான தேவனாகிய கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. தாங்கள் ஏசாயா 46:9 நானே தேவன், வேறொருவரும் இல்லை, நானே தேவன், எனக்கு சமானமும் இல்லை. பாருங்கள், இன்னைக்கு விக்கிரகங்களை உருவாக்கி தேவனுக்கு பிரியமில்லாத உருவங்களாக மாற்றி இதுதான் தெய்வம் என்று மூதாதியர்கள் செய்த தவறுகளை இன்றைக்கும் பாருங்கள், இந்த அறிவு பெருத்த காலம் தானியேல் 12 சொல்லப்படுது. இந்த கடைசி காலம் அறிவு பெருத்த காலம். இந்த காலத்திலே இந்த மூட கொள்கைகளை நீங்கள் விட்டு ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்மைக்கு பின்பு மறுமையில எங்களுக்கு ஒரு வாழ்வு இருக்கிறது. இந்த உலகத்தை படைத்தவர் யார் என்று நீங்கள் ஆராய்ச்சி செய்து அந்த மெய்யான உயிர் உள்ள தேவனை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும். அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். உள்ளான இருதயத்திலே இருந்து நீங்கள் தேட வேண்டும். இந்த சரீர பிரகாரமாக செய்கிற காரியங்கள் மூலமாக சில பேர் கோயில்களுக்கு பணம் கொடுப்பார்கள், சிலர் மொழிதடி எரிப்பார்கள். அது மூலமாக தேட முடியாது. உங்களுடைய தொட்டு கும்பிடுவதன் போல தேட முடியாது. ஆவியினால உள்ளான மனிதனில் ஆவியும் ஆத்மாவும் தாகமாக இருக்கவன் அவர் உங்களை வெளிப்படுவார். பக்தி உள்ளவனை அவர் பிரித்தெடுக்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், சுத்த இதயம் உள்ளவர்கள் இதயத்திலேயும் உள்ளத்திலேயும் உங்களுடைய உதட்டிலேயும் ஒரே வார்த்தையை பேச வேண்டும். அப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவனாக இருக்கிறார். அந்த மெய்யான தேவனிடத்தில தேவனை நீங்கள் தேடிக்கொள்ள வேண்டும். அந்த மெய்யான தேவனை நாங்கள் பார்க்கும் பொழுது நாங்கள் யோவான் 4:24 தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். பாருங்க, எங்களுடைய தேவன் ஆவியானவர். அப்ப எங்களுடைய ஆவி எங்களுடைய மெய்யான தேவன் தந்த ஆவியாக இருக்கிறது. எங்களுக்குள்ள இருக்கிறது ஆவியும் ஆத்மாவும் தேவனிடத்திலே வந்தது. இந்த சரீரம் பாவத்தின் பின்பாக, அதாம் அவ்வாளின் பாவத்துக்கு பின்பாக இந்த சரீரம் வந்தது. இந்த சரீரம் கலட்டப்பட்டு போகும். இயேசு மீண்டும் எங்களை எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது இந்த சரீரம் அகற்றப்பட்டு அவரோடு வாழுகிற அந்த பரலோக சரீரத்தோடு வாழுகிற வாழ்வை தேவனங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். நாங்கள் பார்க்கும் பொழுது சங்கீதம் 96:1 கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள் பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை பாடி துதிக்க வேண்டும். ஏசாயா 45:22 பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அந்த மெய்யான தேவனை நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள், நானே தேவன் வேறொருவரும் இல்லை. பாருங்கள், இயேசு உங்களோடு இடப்படுவார், அவர் தான் ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். ஏசாயா 45:23 முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டிருக்கிறேன். இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவது இல்லை என்கிறார். பாருங்கள், நாங்கள் சங்கீதம் 96:5 ஆண்டவரே நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்த உள்ளவருமாயிருக்கிறார். கிருபையும் இதற்கம் உள்ளவர் தான் இயேசு. அவர் மன்னிக்கிற தேவன், அவரிடத்துல மன்னிப்பு இருக்கிறது. தவறு செய்தால் அவரிடத்துல நீங்கள் இதய பூர்வமாக மன்னிப்பை கேட்க வேண்டும். பர்பஸாக தொடர்ந்து பாவத்தை விரும்பக்கூடாது, சாபத்தை விரும்பக்கூடாது, ஆசீர்வாதத்தை விரும்ப வேண்டும். தேவனுக்கு பிரியமாக தேவனுடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தேடி. தவறான வியாபாரங்கள், தவறான காரியங்களை செய்து கொண்டு, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டு தேவனை நீ தேவனிடப்பட மாட்டார். நீங்கள் உங்களுடைய இதயத்தை நிலை பெறப்படுத்திக் கொள்ள வேண்டும். நான் பாவங்களை பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டு ரத்தத்தினால கழுவப்பட்டு அவரிடத்தில் வரும் பொழுது அவர் எங்களுக்கு தராமலே இருக்க முடியாது. ஏனென்றால் இங்கு நாங்கள் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். பாருங்கள், இந்த உலகத்தை அப்பாக்களை தங்கள் தகப்பன் தகப்பன் அந்த பிள்ளைகளுக்கு தேவையானவற்றை கொடுக்கிறது போல எங்களுடைய பரம ஆவிக்குரிய அப்பா எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன், இரக்கமுள்ள தேவன், அன்புள்ள தேவன், பரிசுத்தமுள்ள தேவன், எங்களை காண்கிற தேவன். அல்லேலூயா! எங்களோடு வருகிற தேவன் தான் அவர். இப்படியான தேவனை நீங்கள் விட்டுவிடக் கூடாது. அல்லேலூயா! தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ, தேங்க்யூ. நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பி இருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா, உம் அன்பையே நம்பி இருப்பேன். உம்மை நம்புவே, உம்மை நம்புவே, உம்மையே நம்பி இருப்பேன். உம்மை நம்புவே, உம்மை நம்புவே, நான் உம்மையே நம்புவேன்.

என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே, உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மையே நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மையே நம்புவேன், உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பேன், உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா, உம் அன்பையே நம்பியிருப்பேன், உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும், உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும்

குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மை நம்பும் நான் நோக்கியவா உம்மையே நம்பியிருப்பேன்.

இருப்பதை அசையாமல் நிலைத்திருப்பேன். கொடுங்கோடன்மே நிலைப்பதில்லை. உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன், உம்மை நம்பும் நான் பாக்கியவா உம்மையே நம்பியிருப்பேன். உம்மன்பை நம்பும் நான் பாக்கியவா உம்மன்பையே நம்பியிருப்பேன். ஆண்டவரே, நிகழ்ச்சியில் இணைந்து வருகிறோம். ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறேன். உம்முடைய அன்பை நாங்கள் நம்புகிறோம். உம்மது சாயலாக படைப்புக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதர்களையும் அன்பால நேசிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கற்பனைகளின் படி வாழ, உம்முடைய வசனத்துக்கு கட்படிந்து வாழ, ஒவ்வொருவரோடு நெருடப்படுவீராக. எந்தெந்த தேசங்கள்ல வாழ்கிறார்களோ அந்த ஒவ்வொரு தேசங்களிலும் இருக்கிற ஒவ்வொரு மக்களை நெருழுத்து கொள்வீராக. மதம் விடுதலையை தராது. இயேசுடைய பரிசுத்த ஆவியானவர், ஆவியானவர் எங்குண்டு அங்கு விடுதலை உண்டாண்டவரே. இந்த நேரத்துல கொடுக்கப்படும் தட்டுகள் திறக்கப்படும் தேடி

0: வல்லவாநீர், ஒருவரை நீர் தள்ளாத தேவன். உம்மை தேடுகிற ஒவ்வொருவரோடு நீர் இடைப்படுகிறது. அவர் உண்மையாக உள்ளான இதயத்திலிருந்து தேடுகிற, சுத்த இதயத்தோடு தேடுகிற ஒவ்வொரு மக்களை நீர் இழந்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறீர். இந்த இணைப்பில் இணைந்து கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் ஒன்றான மீத்தேவன் நீர் என்பதை நாங்கள் அறிவித்திருக்கிறோம். இயேசுதான் ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட நாமம். அப்போஸ்தலர் 4:12 இயேசுடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் ரட்சிப்புக்கு இல்லை. ஆண்டவரே, ஒவ்வொரு மக்களும் இயேசு நாமத்தில் நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று சொன்னீரே. இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஒவ்வொருவர் மேலும் உடைய அன்பை பொழியும்படியாக ஜெபிக்கிறேன். பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை உற்றபடியாக ஜெபிக்கிறேன். வாழ்வில் இருக்கிற ஒவ்வொரு நுகங்களும் துக்கங்கள் சந்தோஷமாக மாறுவதாக, கவலைகள் கண்ணீர்கள் துக்கங்கள் சந்தோஷமாக உயர்வாக ஆசீர்வாதமாக மாறுவதாக, தீமைகள் இயேசுவின் நாமத்தில் அகன்று போவதாக, தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணுள்ளவர்களவா நீர். வாழ்ந்த ஏழை மக்களுக்காக ஜெபிக்கிறோம். நொறுங்குண்ட நறுங்குண்ட இதயம் உள்ள மக்களுக்காக ஜெபிக்கிறோம். வறுமையில வாழ்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவை தேடும் பொழுது சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று ஒவ்வொரு வறுமையில் உள்ள மக்களும் இயேசுவை தேடி அந்த வறுமை இயேசுவின் நாமத்தில் அகன்று போவதாக, கஷ்டங்கள் துன்பங்கள் ஒவ்வொன்றும் இயேசுவின் நாம அகன்று போவதாக நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், எங்களுடைய தேவைகளை சந்திக்கிற தேவன். ஒவ்வொரு மக்களும் மத்திய 6:33 படி பரலோக ராஜ்யத்தையும் நீதியை தேடுங்கள், உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் இயேசு சந்திக்கிறவராக இருக்கிறார். ஒவ்வொருவரையும் நீ துறப்பினதற்காக நன்றி. ஒவ்வொருவருடைய தேவைகளையும் சந்திக்க போவதற்காக நன்றி. ஒவ்வொரு ஏழைகளும் ஒவ்வொரு நறுங்குண்ட நறுங்குண்ட மக்களும் இயேசுவை அறிந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்களாக. துதி கன மகிமை உண்டானமைத்தவராகி உமக்கு செலுத்தி ஆண்டவர் என்ற சிவருமாயி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே.
1: நன்றி பாஸ்டர், அருமையான வார்த்தையும் வெளிச்சத்தின் நேரத்தில் அருமையான சத்தியத்தின் ஆழத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தீர்கள். இயேசுவானவர் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து பிறந்தது உண்மை, வாழ்ந்தது உண்மை, மரித்தது உண்மை, மறுபடியுமாக வரப்போறதும் உண்மை. அந்த சத்தியத்தை நாங்கள் அறிகிற அறிவை அடைவதே என்று ஒன்றான மெய்த்தேவன், அந்த மெய்த்தேவனுடைய ஆசீர்வாதம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை அதனோட வேதனையை கூட்டார் என்று சொல்லப்படுத்தீர்கள். நிச்சயமாகவே அவருடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் சுகந்தரிக்கிற பிள்ளைகள், ஆசீர்வாதத்தோடு வாழ்வது எங்களை இஷ்டவே. ஆசீர்வாதத்துக்கு பிரியம், அந்த பிரியமான தேவனிடத்துல முதல் அதனோட ராஜ்யத்தின் நீதியை நாங்கள் தேடும் பொழுது எல்லாம் கூட பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை கற்றுக் கொடுத்தீர்கள். சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக் கொடுத்த உங்களையும் உங்கள் ஊழியத்தையும் கர்த்தர் சபை ஊழியங்களையும் கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் சித்தமானால் நாங்கள் இன்னொரு இணைப்பில் சந்திக்கும் தேவ சமாதத்துக்கு கூறுவோம். நன்றி பாஸ்டர்.
0: God bless you sister Subhalanga. God bless you நேயர்களே. ஆமென்.
1: ஆமென். God bless you too பாஸ்டர். அருமையான வார்த்தையின் வெளிச்சம், இந்த வெளிச்சம் உங்களுக்கு ஆசீர்வாதம் அறிந்திருக்க நான் விசுவாசிக்கிறேன். பெற்றோர்களுக்கும் இந்த வெளிச்சத்தை அறிமுகப்படுத்துங்கள். அவர்களும் சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொள்ளட்டும், வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளட்டும். அதுவே நமக்கு உழுந்த அடிமையாயிருக்கிறது. ஆமேன். என்னாலும் ஆவியானவர்களோடு பேசினார். முதலாவது குணமாக்கும் வரங்களை குறித்து பேசினார். இரண்டாவது சத்திய வர்க்கத்தை, சத்திய ஆயுத வர்க்கத்தை தெரிந்து கொள்ளுங்கள். அந்த வர்க்கத்தின் ஆயுதத்தை நாங்கள் தெரிந்து கொள்ளும் போது நிச்சயமாகவே, நிச்சயமாக சர்வாயு வர்க்கத்தை நாங்கள் தரித்து கொள்ளும் போது யுத்தங்களை நாங்கள் ஜெயிக்கலாம், சாத்தை ஜெயிக்கலாம், சாத்தானை ஜெயித்தவர்கள் தகப்பேன். அப்படியாக அந்த சத்திய வர்க்க அந்த சர்வாயு வர்க்கத்தை நாங்கள் எப்படியாக தரிக்க வேண்டும் என்பதை அழமான சத்தியத்தை நம்ம கற்றுக் கொடுத்தார்கள். அதே போல இந்த நாட்கள் நாங்கள் ஒன்றான மெய்த்தேவனை அறிய வேண்டும். அவரை ராஜ்யத்தை தேடும் போது எல்லாமே கூட கொடுக்கப்படும். விசுவாசத்தோடு நாங்கள் அவருடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுவோம். அருமையான வார்த்தையும் வெளிச்சம் ஆழமான சத்தியம் அடங்கியது எனக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க நான் விசுவாசிக்கிறேன். அதற்கு சோஸ்திரம். இந்த நாள் அவ்வளவாக இந்த மாலை பொழுதை இனிமையான பொழுதாக அப்பனோடு கழிக்க, அவருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள, துதிக்க, ஜெபிக்க எங்களை ஒருமனப்படுத்தி ஒருமனப்படுத்தினார். அது வாய்ந்தவனுக்கு நான் சோஸ்திரம் செலுத்துகிறேன். நாங்கள் முடிவாக நன்றி செலுத்துகிறோம், நன்றி சொல்லுவோம். 7 மணி தொடக்கம் மற்ற நேர நடத்தின எபினேசருக்கு நன்றி சொல்லி நாங்கள் நன்றி.

0: ஏறெடுப்போம்.
1: சோஸ்ரம் ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இதுவரை உதவி செய்தது அப்பா, நீங்க பண்ண கிருபை கொஞ்சம் அல்ல கத்தார் அப்பா. சத்தியத்தை அறிவீர சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் தேவசனமே சத்தியம் வந்திருக்கிறது. இதனால சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொள்ள கத்தாவே எங்களுக்கு கிருபை பாராட்டினீர் அப்பா. இந்த நித்திய வெளிச்சத்துக்காக நன்றி செலுத்துறோம் கத்தா. இந்த மாலை நேர்த்தங்களை தந்தீரே அப்பா. நீ சமீபத்துக்கு மாத்திரமா தேவன், தூரத்துக்கு நீரே தகப்பனா இருக்கிறீர் ஆண்டவர். அவர்களை முன்குறித்து ஒரு அழைத்து வந்து நாமத்தை மகிமைப்படுத்த பாத்திரங்களா நீங்க ஐயா மகிமைப்பட்டீங்கள, அதுக்காக நன்றி. நீங்க வழிபட்டீங்கள, அதுக்காக நன்றி இயேசுப்பா. நன்றியோடு மை சோசரிக்கிறோம். இந்த நாளிலும் கத்தாவே ஆரம்பிச்சபம் பாடல் கூடாக வழிநடத்த அடியால கிருபை செய்வீங்களே அப்பா, அதுக்காக நன்றி ஆண்டவரை. கோடி கோடி சோஸ்ரோம் அகப்பனே, சிந்தனையா வார்த்தை கூட பேசினீங்களே கத்தா, அதுக்காக நன்றி ஆண்டு. தொடர்ந்து குடும்பத்தை ஊழியங்களை ஆசிரியம் தொகுத்து வழங்குதின் சத்துவத்தின் தந்தைங்களை அதுக்காக நன்றி தொகுப்பேனே. உடல்நல கருத்துக்குள்ளாய் நன்றி செலுத்தி கூட செபிக்கிறேன். அதே போல துதி பாடல் பாடிய சகோதரி கிரேசுக்காக நன்றி செலுத்தும் அப்பா. அருமையான பாடல் அழகாக பாடினார்கள். விழாமத்தை உயர்த்தி திருத்த சகோதரியின் குடும்பத்தின் ஊழியத்தை ஆசிரியம் நிலைகளை விசாலப்படுத்தும் அப்பா. அந்த நாள் இணைத்த கிருபையில நன்றி செலுத்தி செபிக்கிறேன் ஆண்டு. அதே போல ஊழியருக்கான ஜபத்தை ஏறெடுத்து துதித்த சகோதரி டோலிக்கான அன்பு செலுத்தும் ஊழியர்களை சாலப்படுத்த குடும்பத்தை ஊழியத்தை ஆசிர்வது இயேசுவின் நாமத்தின் அன்பு செலுத்தி போடு செபிக்கிறான். அதே போல ரஞ்சனி சிஸ்டருக்கான அன்பு செலுத்தும் அகப்பனே, கண்களை ஏறெடுப்போம் என்ற பகுதி கூட அப்பா ஜபங்களை பிறருக்காக ஏறெடுத்தார்களே, அதற்காக அந்த அதிகாரப்பூர்வமான ஜபத்தை நீ கேட்டு ஆமென்றும் ஆமேனு பதிலப்புற கிருபைக்கான அன்பு செலுத்தும் சௌரிய குடும்பத்தின் ஊழியர்களை ஆசீர்வதிங்க கத்தா. ஜோபு பிறருக்கா சிநேகருக்கா ஜபித்தவள் நீரோடு முகத்தை பார்த்து ரெட்டந்தனியாக ஆசீர்வித்த போல் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடு செபிக்கிற நன்றி செலுத்தின இவ்வளவு நேர உணைப்பில் இருக்கிறார்களே, அதற்காக நன்றி நன்றி ஆண்டவர். அகப்பனே, கண்களை ஏறெடுப்போம் முத்தாசுரம் பருவத்துக்கு நேரான்ற பகுதி கூட வழி நடத்துறீங்களே, பிறருக்கா ஜபிக்க வைத்தீங்களே அப்பா. சௌரி டோலிக்காக ரஞ்சன சுசுக்கு அடியாளுக்கா நன்றி செலுத்துறோம். பிறருக்காக ஜபித்த எங்களை குடும்பத்தை நீர் கண்ணோக்கி பார், எங்கள் தேவையை கண்ணீர் பெரியவராய் இருக்கு, வேண்டிக் கொள்ளோடு நினைப்பட மிகவும் அதிகமா செய்து முடிக்கிறீர். இந்த கிருபைக்காக நன்றி செல் வல்ல கருத்துக்கு ஒப்புக்கொடு ஜபிக்கிற நன்றி செலுத்துறேன் கத்தா. அதே போல கத்தாவே, இந்த நாளில வார்த்தையும் வெளிச்சத்தில் நேர்த்தாசு தந்தீரே நன்றி. முதலாவது தேவை செய்தி எடுத்து வந்த பிருந்தாக்கா நன்றி செலுத்துறோம். சுகமாக்கும் வரங்களை குறித்தும் அப்பா, அந்த வரங்களால் நாங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும், அப்படியாக அவிசுவாசத்தோடு நாங்கள் செய்யம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி அப்பா சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக் கொடுத்தார்களே கத்தாள். இந்த சத்தியத்தின் ஆழத்துக்காக நன்றி செலுத்துறோம் அன்று. எப்படி அந்த பேதுரை சிறையிருப்ப மாற்றினீர், எங்கள் சிறையிருப்பு மாற்றிவிட்டது வியாதி என்ற சிறையிருப்பு, பலவீனம் என்ற சிறையிருப்பு அப்பா, கடன் பிரச்சனை என்ற சிறையிருப்பு, வேலை இல்லாத சிறையிருப்பு, இப்படி பல்வரப்பட்ட சிறையிருப்போல் கத்தா எல்லாவற்றையும் மாற்றி உங்களை ஆசீர்வதித்து நடத்துவீர். வரங்களால நீர் ஆசீர்வதிப்பை குணமாக்கும் வரங்கள் செயல்பட கிரிய செய்யும் கட்டுக் கொடுத்த சத்தியத்தின் ஆழத்துக்கு அன்பு செலுத்துறோம். சௌரியன் குடும்பத்தின் ஊழியர்களை ஆசீர்வதி நல்ல சாட்சியை நிறுத்தணும். அதே போல இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடுச்சு வைக்கிறோம் ஆண்டு. அதே போல நன்றி செலுத்துவன் தகப்பனே நன்றி அப்பா. அதே போல இணைந்த இந்த நாள் இரண்டாவது தேவ செய்தி எடுத்து வந்த பாஸ்டர் வெங்கட்டுக்கா நன்றி செலுத்துறோம் அப்பா. தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே சர்வாயுத வர்க்கத்தை குறித்து எங்களுக்கு சொன்னார்களே, அந்த சர்வாயுத வர்க்கம் என்றால் என்னன்னு சொல்லி கற்றுக்கொண்டோமே ஆண்டவர் அப்பா. ஜபத்தோடு, வார்த்தையோடு, சுவாசத்தோடு, ஆவியானவரோடு நாங்கள் தொழுது கொள்ளும் பொழுது, கொள்ளும் பொழுது நிச்சயமாக அந்த சர்வாயுத வர்க்கத்தை தடுத்து கொள்ள முடியும். யுத்தத்துக்கு நாங்கள் ஆயத்தமுள்ள வீரர்களாக நிற்க வேண்டும் என்று சொல்லி சத்தியத்தின் ஆழத்தை இன்னும் அழகுபடுத்த அருமையான கதை கூட வெளிப்படுத்தினார்கள். சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக் கொடுத்தார்களே. எபேசியர் 6:16-18 வசனங்கள் அடிப்படையில் அப்பா, அப்படியா நாங்கள் கற்றுக்கொள்ள கிருபை செய்யும். சோதரத்தோடு கூடிய விண்ணப்பத்தை நாங்கள் தெரியப்படுத்தும் பொழுது நீங்கள் எங்களுக்கு ஆண்டவரே அந்த வரங்களை தந்து அந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு யுத்தத்தில் ஜெயம் எடுக்க வைக்கிறீர்கள் என்பது அழமான சத்தியம். அந்த சத்தியத்துக்காக நன்றி செலுத்தோம். கற்றுக்கொடுத்த ஊழியக்காரன் குடும்பத்தின் ஊழியங்களை சபை ஊழியர்கள் ஆசிரியர் அன்று செலுத்தியும் கொடுத்து நாமத்தினால். அதே போல மூன்றாவது வார்த்தையும் வெளிச்சத்து செய்தி எடுத்து வந்த பாசன் தாசனத்துல நன்றி செலுத்துறோம். ஒன்று ஆணமைத்தவன் அறிகிற அறிவே அறிவு கத்தால் நீர் எப்படி இந்த உலகத்துக்கு வந்தீரோ, பிறந்தீரோ கத்தாவே, அப்ப வாழ்ந்தீரோ, சாட்சியாய் நீர் மறுத்தீரோ, மீண்டும் அவித்தெழுந்து, அப்பா நீ தகப்பரி மீண்டும் வரப்போறையா? இந்த சத்தியத்தை அறிய ஜனங்களோட செவியில திறவுங்க. இன்னும் ராஜ்யத்து நீதி ஜனங்கள் தேடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தட்டைகளை விட்டையுங்கள். எல்லா அத்துமாக்களும் முடியாது கத்தாந்து வெளியேறப்பட்ட ரட்சிப்பை அறியவும் சத்தியத்தை அறியவும் திறப்பினா கண்களை திறப்பினா அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தில் அழகாக நமக்கு வெளிப்படுத்து. அதனுடைய கருணியத்தை கனப்படுத்து. முதுவையும் பசுமையுமாக கழிக்கிறார். அடு சபை ஊழியங்கள் ஆசிரியர் கைகிட்டு காரியங்கள் ஆசிரியர் எல்லா காலோடும் பாதுகாத்து இயேசுவின் நாமத்தை நன்றி செலுத்தி உங்களை கரத்தில் ஒப்பி செவிக்காங்க. தகப்பனே வெற்றி எல்லாம் மறைமுகமா இருந்து மறுவழிப்பு செய்ய வேண்டும் என்று சொல்லி கத்தாவே பாரத்தோடு ஆத்தும பாரத்தோடு யாத்தோடு செய்கிற கத்தாவே அந்த ஒளிப்பதி ஊழியத்தை ஆசீர்வதிப்பார். அப்பாளுக்கு நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம். அந்த ஆண்டவரே அந்த மறைமான ஊழியத்தை ஆசீர்வதியும் கனப்படுத்தும். ஐயா அந்த ஒளிப்பதிவு செய்த ஞாபகம் ஒளிபரப்பாகும் போது தடைகளை உடைத்து அப்பா அந்த கேட்கிற உள்ளத்திலும் இல்லத்திலும் கிரிய செய்வீரா. வல்லமை கிரியை நட்டப்பிப்பதா, தடை உடைவுதான். என் தகப்பன் அந்த ஒளிபரப்பை ஆசிரியத்தான் நல்ல கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த ஒளிபரப்பு செய்ய ஒளிப்பதிவுகளை செய்து கொண்டிருக்கிற அவருடைய குடும்ப ஊழியத்தை ஆசீர்வதி எல்லைகளை விசாலப்படுத்த வழிகளாம் பாதுகாத்திருங்க. இன்னும் வல்லமை அடுத்து பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்துல செபிக்கிறோம். அப்பா அவருடைய தகப்பனே வேண்டிய பொருளாதார ஆசீர்வாதத்தை கொடுங்க. அப்பா இன்னும் புதிய தொழில்நுட்ப வசதிகளை ஏற்படுத்தி கொடுங்க. இன்னும் புதிய ஊழியர்களை எழுப்பி கொடுங்க. தாளந்துள்ள பிள்ளைகளுடைய நாமத்தை மையப்படுத்தும் பாத்திரங்கள் விளங்க செய்யுங்க. அப்படியாக நீங்க செய்யப்படுற கிருபைக்கா நன்றி செலுத்தி ஒப்பு கொடுச்சோம். நாளிலும் கத்தாவே நாளை ஒளிபரப்பு யார் இடத்திற்கு தருகிறோம். காலை முதல் விடுதலை வெளிச்சத்தை நேரத்தை ஆசீர்வதித்தாங்க. ஸ்கைப் மினிஸ்ட்ரி ஊழியங்களை ஆசீர்வதித்தாங்க. மாலை நேர நித்திய வெளிச்சத்தின் ஊழியத்தை ஆசீர்வதித்தாங்க. உங்களால் எல்லாம் கூடும் கத்தா. இது மனுஷனால கூடாது, தேவனால எல்லாம் கூடும். அந்த வார்த்தைக்கு நாங்கள் ஒப்பு கொடு செவிக்கிறோம். நாளும் கத்தாவே முதலாண்ட சோர் இணைந்தார்கள் கத்தாவே. ஆனால் சரியான முறையில ஐயா அந்த ஒளிய படிவு வராததுனால அவங்க இணைப்பை துண்டி தூத்தார்கள். அப்ப நீங்க அறிவீங்க கத்தாவே அந்த சோதரி என்ன வாஞ்சியோடு இந்த இடத்துல இணைந்தார்களோ. நீரே அந்த சோதரி ஆசிரியோட ஊழியங்களை ஆசிரியம் குடும்பத்தை ஆசிரியம் மீண்டுமாக நாளைய தினத்துல உங்க சித்தமானால் இணைப்பு இணையத்தை இருவை பாராட்டும் பலிகளை சுவைப்படுத்தும். ஐயா இயேசுவின் நாமத்தில் அந்த சதத்தை ஒப்பு கொடுக்கும். மட்டு நிலத்தை வினேசரே உமக்கு நன்றி. விசேஷமாக கேடா தேசத்துக்கு அச்சபிக்கிறோம். இந்த தேசத்துல இருக்கிற எல்லா வளர்ச்சிகள் அப்பா கால சூழ்நிலை மாற்றங்கள் கொள்ள நோய் தாக்கங்கள் வன்முறைகள் அப்பா விபத்துகள் நாசமோச பட்டயங்களுக்கு விளக்கி ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாக்க வேண்டுமா வச்சிருக்கிறோம். பாடசாலை போற பிள்ளைகள், விடுமுறை இருக்கிற பிள்ளைகள், விடுமுறையை கழிக்க செல்ற பிள்ளைகள், போக்கு செய்யற ஒவ்வொருத்தரும் உங்களுடைய பலத்த கர ஓங்கிய புயாவும் தாங்கி நடத்த வேண்டுமா வச்சிருக்கிறோம். எல்லா நாசம் மோசப்பட்டே விளக்க வேண்டுமா வச்சிருக்கோம். என் தகப்பனே இந்த தோஷங்கள் வந்து விடாதபடி எனக்கு ஜன விரோதமா இன்னும் விடாதபடி நீ காத்துக்கொள்ளுமா என்ற விசேஷமாக கத்தாவே இந்த வேர்ல்ட் கப் அப்பா அந்த விளையாட்டுக்காக செவிக்கிறோம் கத்தா. ஐயா இதுல வந்து நாட்கள் நடக்க போற அந்த விளையாட்டை பொருட்படுத்தீராக. அப்பா பங்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளையனோட கூட இருப்பீராக. அந்த டொரண்டோ இடத்தை நீர் வேலி போடுவீராக. எல்லாம் நாசம் மோசப்பட்ட விலைக்கு காப்பீராக. சந்தியும் எல்லாமே பார்த்து கொள்வீராக. இயேசு நாமத்தில் அன்று செலுத்தி ஒப்புகளை செவிக்கிற தேசத்திரத்தால மூடி பாதுகாத்துலுங்க. உங்களுடைய சிலுவைக்குள்ள மறைங்க. சீரான காலங்களை தாங்க காலங்களை சமயம் அறிந்தவர் நீங்கப்பா. நல்ல கருத்து தேசத்தை ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதி செவிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால செவிக்கிறோம். இவங்களை தூங்கல பாதுகாத்தலும் விரோதம் எழுப்புற எல்லா ஆயுதங்களும் இயேசுவின் நாமத்தில் வைக்காதே போவதா தருகிறோமா. தொடர்ந்து மீதியான வேலையை பொருட்படும் அனைத்து மாசுகள் சமாதத்தோடு பார்த்துக் கொண்டிருக்கிற செய்தி இவரி நீர் ஒருவரை சுகமாய் தங்க பண்ணுவீர் என்று சொன்ன கேள்விக்கு அன்பு செலுத்தும் தகப்பன். ஜெபித்த ஜெபிக்க மறந்த ஜெபங்களுக்கு நாம் என்றும் ஆமேன் என்றும் வளரப்புற கிருபைகளுக்கு நன்றியான தொடர்ந்து உங்களை வழி நடத்துகிறார். இயேசுவினாம எல்லாவற்றையும் ஜெபம் கேட்கிறேன். ஜெபத்தைகளும் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன் ஆமேன். நாங்கள் ஒருமனப்பட்டவராய் சொல்லுவோம் என் ஆத்மாவே.

0: படிப்படியாக சாமுவேல் வளர்ந்து பாருங்கள், தாவீதை அபிஷேகம் பண்ணினதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது கோலியாத்தை வென்று அந்த இஸ்ரவேலுக்கும் பெலிஸ்தியருக்கும் நடந்த யுத்தத்தில் தாவீது ராஜா வெற்றி சிறந்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், தேவனுக்கு நாங்கள் ஜெபிக்கும் பொழுது நன்றியோடு ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை தோத்திரத்தோடு நன்றியோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும். வருங்களுக்கு ஜபித்து முடித்த பின்பு உங்களுடைய இதயத்தில ஒரு தேவனுடைய சமாதானம் வரும். உங்களுடைய ஜபம் கேட்கப்பட்டது என்னதொரு உணர்வு ஒன்றை நாங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும். பாருங்கள், நாங்கள் நன்றாக பரிசுத்தமாக நாங்கள் ஆயத்தப்படுத்தி ஜப நிலையில இருந்து ஜபிக்கும் பொழுது அங்கு எங்களுக்கு தேவ சமாதானம் எங்களுக்கு கிடைக்கிறதாக இருக்கிறது. ஐந்தாம் அதிகாரம் 16 வசனத்திலேயும் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். எப்பொழுதும் தேவனுடைய சமூகத்தில ஜெபிக்கும் பொழுது துதிக்கும் பொழுது நாங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். பாருங்கள், எங்களுடைய பரலோகத்தில இருந்து பரிசுத்த ஆவியானவர் வந்தங்களை நிரப்பும் பொழுது நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். எப்பொழுதும் நாங்கள் அதை மெயின்டைன் பண்ணிக் கொள்ள வேண்டும். எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அடுத்த வசனத்திலேயும் இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும். நாங்கள் தேவன் எங்களை கைவிட்டு விட்டார் என்று நீங்கள் நினைக்க கூடாது. பாருங்கள், சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன், இன்றைக்கும் என்னோடு கூட இருக்கிறார். பாருங்கள், யோசேப்பினுடைய வாழ்வை பார்க்கும் பொழுது அவனுடைய குடும்பத்தில அவருடைய சகோதரர்களால் துன்புறுத்தப்பட்டான். அப்பொழுது கூட இயேசு கூட இருந்தார். யோசேப்போடு அவனை பிடித்து ஜெயிலில போடும் பொழுது கூட இயேசு அவனோடு கூட இருந்தார். அவனை உயர்த்தேவன் அவனோடு கூட இருந்த அவனை உயர்த்தி அதிகாரியாக மாற்றி பாருங்கள் அந்த தேசத்தில் உள்ள பஞ்சத்தை அவன் மூலமாக அந்த தேசம் அந்த பஞ்ச காலத்தில தேவனுடைய ஆலோசனையின்படி அவன் அந்த விளைச்சலை சேமித்து வைத்து அந்த வறுமையான காலத்தில் அத்தனை மக்களுக்கும் தன்னுடைய சகோதரர்கள் குடும்பத்திற்கும் அவன் உணவு கொடுத்து அந்த தேசத்தை ஆசீர்வதித்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக எங்களோடு தேவன் இருக்கும் பொழுது பாருங்கள், தேவன் நாங்கள் அவருடைய பந்தியில உட்கொள்ளும் பொழுது சத்துருக்களுக்கு முன்பாக எங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி எங்களை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். இவனுள்ள நாளெல்லாம் எங்களுக்கு நன்மையும் கிருபையும் தொடர்கிறது. நாங்கள் ஆராதிக்கிற இயேசு மெய்யான இயேசு இரட்சகராக இருக்கிறார். உங்களுடைய தேவன் எங்களை நாங்கள் மெய்யான தேவனை ஆராதிக்கிறோம், மெய்யான தேவனை துதிக்கிறோம். பாருங்களோ யோவான் 17:3 வசனத்திலேயும் ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அற்பிறவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் மெய்யான தேவன். பாருங்களோ, நீங்க மதங்களில பலவிதமான கைவேலையினால தெய்வங்களை அவர்கள் வணங்குகிறார்கள். அதுல தேவன் பிரியமில்லாதவராக இருக்கிறார். பாருங்கள், இன்றைக்கு கைவேலையினால பலவிதமான தெய்வங்கள் பாருங்களாம் ஆபிரகாமையும் பாருங்கள். இப்படியான ஒரு மத வழிபாடு உள்ள ஒரு சிலை வணக்கம் உள்ள ஒரு குடும்பத்தில இருந்து ஆபிரகாமை பிரித்தெடுத்து பாருங்கள், அவருடைய தகப்பன் குடும்பம் ஒரு சிலைகளை செய்கிறது, விற்பனை செய்வது, அந்த கோயில்களை பராமரிப்பது. இப்படியாக அந்த சிலை வழிபாடுள்ள தெய்வங்கள்
1: ஆபிரகாமின் காலத்தில் இருந்தது. ஆனால் தேவன் அந்த அந்த மத வழிபாடுள்ள குடும்பத்தில இருந்து ஆபிரகாமை பிரித்தெடுத்து பழங்கள்படியாக கானான் தேசத்துக்கு அவருடைய சந்ததியை கானான் தேசத்துக்கு அழைத்து வந்திருக்கிறார். பாருங்கள், ஆபிரகாம் ஆபிரகாமின் குமாரன் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது, ஜீசு. இப்படியாக நாங்கள் கலாத்தியர் 3:18 படி நாங்கள் இயேசுவுக்குள்ளாக ஆபிரகாமின் சகல ஆசீர்வாதங்களும் இயேசு கிறிஸ்துவுக்கூடாக எங்களுக்கு வந்து சேருகிறது. மரத்தில் தூக்கப்பட்ட எவரும் சபிக்கப்பட்டவன் என்று எண்ணுகிறபடி இயேசு நமக்காக சாபமாகி சகல ஆசீர்வாதங்களை, ஆபிரகாமுக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் இயேசு கிறிஸ்துவ இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அபிஷேகத்தை பெற்ற ஒவ்வொரு மனிதர்களும் நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறோம். பாருங்க, இஸ்ரவேலர் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறார்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இப்படியாக 12 கோத்திரத்தார். ஆனால் அவர்கள் இயேசுவை இன்னும் அறியவில்லை. ஆனால் தேவன் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். பாருங்கள், அவர்களுடைய இஸ்ரவேல தான் மனம் திருப்பங்கள், பரலோர் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று முதல் முதல் இயேசு பிரசங்கம் செய்தார். யோவான் ஸ்நானகன் பிரசங்கம் செய்தார். இன்றைக்கு எங்களுடைய தேவன் அன்புள்ளவர்களாக புற ஜாதியார்கள் எல்லாரையும் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு, பரிசுத்த ஆவியை பெற்றவர்களுக்கு, பாருங்கள் நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாக நாங்களும் இருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசுவை விட்டு விட்டார்கள். ஆனாலும் ஆபிரகாமின் சந்ததியில அவர்களும் இஸ்ரவேல் ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் ஒரு நாள் அவர்கள் தாங்கள் இயேசுவை இந்த காலத்தில் அறியாமை நிமித்தம் அவர்களையும் மன்னித்து இயேசு கிறிஸ்துவை அறிய தேவன் அவர்களை மனம் திரும்ப செய்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், முஸ்லிம் சந்ததியை நாங்கள் பார்க்கும் பொழுது பாருங்கள், எங்களுடைய நாங்கள் கிறிஸ்தவர்களும் போனகை கிறிஸ்டியனும் இஸ்ரவேலரும் ஆபிராம் என்ற பெயரிலிருந்து ஆபிரகாம் என்ற பெயர் மாற்றப்பட்ட பின்புதான் இந்த ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றுக் கொள்கிறான். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்ற சந்ததியில இஸ்ரவேல் சந்ததியும் வருகிறது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இப்படியாக தாவீது, இயேசு கூடாக கிறிஸ்டியன்ஸ், ஒவ்வொரு போனகையும் கிறிஸ்டியனும் அந்த சந்தி கூடாக நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாக வருகிறோம். ஆனால் இந்த முகமதியர் மதத்தில் நாங்கள் பார்க்கும் பொழுது அவர்களையும் ஆபிரகாமின் நிமித்தம் அந்த சந்ததியையும் தேவன் 12 பிரபுக்களை உருவாக்கி அந்த சந்ததியையும் எங்களுடைய தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் அவர்கள் இன்றைக்கு அந்த தேவனுடைய வாக்கு தத்தத்தின்படி அவர்கள் இன்னும் ஈசாக்கு அந்த சந்ததி கூட அவர்கள் வரவில்லை. ஆனாலும் தேவன் ஆபிரகாமின் நிமித்தம் அந்த சந்ததியையும் தேவன் 12 கோத்திரங்களாக 12 அரசர்களாக 12 பிரின்சஸ் ஆக அவர்களையும் தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு இந்த காலத்தில முகமதியர் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு தேவையாக இருக்கிறது. பாருங்கள், அவர்களுடைய புஸ்தகத்தில இயேசு மீண்டும் வருவார் என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள், இயேசு தான் ஜட்ஜாக வரப்போகிறார். பைபிள் தான் ஜட்ஜ்மெண்ட் புக்காக இருக்கிறது. அவர்கள் பைபிளை எல்லாரும் படிக்க வேண்டும். நீங்கள் எந்த மத இனமாக இருந்தாலும் பாருங்கள், ஆபிரகாமை பிரித்தெடுத்த தேவனோட மத வழிபாடுகள் எடுத்து கானான் தேசத்துக்கு அந்த நிஜ நிழலான கானான் தேசத்துக்கு அழைத்து சென்றார். அதே போலதான் இன்றைக்கு நீங்கள் மத வழிபாடு உள்ள உங்கள் குடும்பங்களில ஒருவர் ரெண்டு பேரை தேவன் பிரித்தெடுத்திருக்கிறார். அவர்கள் மூலமாக மற்ற குடும்பத்தில் உள்ள இந்த மத வழிபாடுகள் உள்ளவர்களையும் தேவன் அந்த பரம கானான் தேசத்துக்கு அழைத்து செல்ல விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். நாங்களுடைய கானான் தேசம், நிஜமான கானான் தேசம். இந்த உலகத்திலே நாங்கள் 1000 வருட ஆட்சியில வாழ முடியும். அதன் பின்பு நித்திய நித்தியமாக அந்த மெய்யான தேவனோடு இயேசு ராஜாவோடு வாழ்கிற வாழ்வு. இந்த உலகத்துல ஒரு 100 வயது 100 120 வயது தான் ஒரு மனிதனுடைய வாழ்வாக இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து பிசாது கட்டப்படும் பொழுது 1000 வருட ஆட்சியில 1000 வருடம் வாழ முடியும். இந்த உலகத்துல நீங்கள் இந்த பாவ உலகத்தில 100 வருடம் வாழுகிறது நல்லதா, அல்லது இந்த பிசாது கட்டப்பட்டு அந்த 1000 வருட ஆட்சியில பிசாசு கட்டப்பட்டு பிசாசு இல்லாத ஒரு சமாதானமான ஒரு வாழ்வு, 1000 வருட வாழ்வு, அந்த வாழ்வை நீங்கள் இழந்து விடக்கூடாது. இயேசுவை அறிந்து பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகி அந்த 1000 வருட ஆட்சியில வாழ்ந்து அதன் பின்பு நித்திய நித்தியமாக இயேசுவோடு வாழுகிற வாழ்வை நீங்கள் இழந்து விடக்கூடாது. அவர் பட்சபாதம் இல்லாத தேவன், எல்லாரையும் அழைக்கிறார், தாமதிக்கிறார் என்று சொல்லுகிறபடி இயேசு வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் எல்லோரும் மறந்திருப்ப வேண்டும் என்று நேடிய பொறுப்பை உள்ளவராக இருக்கிறார். உங்களை அழைக்கிறார். பாருங்கள், இயேசு உயிர்த்தெழுந்து அந்த இம்மா சீடர்களோடு போகிறார். இம்மா சீடர்களுக்கு அந்த வேத வாக்கியங்களை விளங்கப்படுத்தி கொண்டு போகிறார். பாருங்கள், அவருடைய வாக்கியங்களை நீங்கள் அறிய அறிய உங்களுடைய இருதயம் மகிழும். அதுதான் சந்தோஷம் வரும். அவர் இப்படியான ஒரு இரக்கம் உள்ள தேவன், ஒரு கம்பேஷன் உள்ள தேவன், எங்களை நேசிக்கிற தேவன் தான் இயேசு. எங்களை எப்பொழுது நேசிக்கிறார், ஏனென்றால் அவர் எங்களுடைய தேவனுடைய, நாங்கள் படைக்கப்பட்டது தேவனுடைய சாயலாகவும் இயேசுடைய சாயலாகவும் தான் நாங்கள் படைக்கப்பட்ட நாங்கள். பாருங்கள், இயேசு படைக்கும் பொழுது, இந்த உலகத்தை படைக்கும் பொழுது இயேசுவும் தேவனும் ஒன்றாக இருந்திருக்கிறார்கள். பரிசுத்தாவியும் அந்த நீர் இந்த தண்ணீரின் மேல் அசவாடி கொண்டிருந்தது. பாருங்கள், அவர் சொல்லும் பொழுது தேவன், நாங்கள் ஆதியாகமம் 1:26 Let us make our image. இயேசுடைய உருவத்தில, தேவனுடைய உருவத்தில தான் மனிதன் படைக்கப்பட்டான். மனிதன் பாவத்துக்கு பின்பாக, பாருங்கள், மனிதனை ஆதாமவாளை படைக்கும் பொழுது தேவன் ஒரு மரணம் இல்லாத சரீரத்தோடு, ஒரு குளோரியஸ் லைட்டோடு தான் படைத்தார். அவர்கள் பாவத்தின் பின்பாக இந்த சரீரம் வந்தது. என்றாலும் எங்களுடைய தேவன் இரக்கமுள்ளவராக இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பி அந்த பாவ பலியாக, பழையப்பாட்டு காலத்துல பாவம் செய்யும் பொழுது ஒரு பலி செலுத்தப்பட வேண்டும், இப்படி தோட்டத்தி கொண்டிருக்க வேண்டும், ஒரு முடியாத பலிகளாக இருந்தால் இயேசு எங்கள் எல்லாருக்காகவும் சக்ரிஃபைஸ், இந்த லேம்பாக, ஆட்டுக்குட்டியாக, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக, புதிய ஏற்பாடுகளை வாழ்கிற எனக்கும் உங்களுக்கும் எல்லாருக்கும், இயேசு வருகை வரைக்கும் பிறக்க போகிற ஒவ்வொருவருக்கும், பாருங்கள், அந்த ஆட்டுக்குட்டியாக அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார். 1 Thessalonians 5:18 எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்கு உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. இருக்கிறவரும் இருந்து அவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய தேவனே, உம்மை தோத்தரிக்கிறோம். தேவரீர் உமது மகா வல்லமையை கொண்டு ராஜ்ய பாரம் பண்ணுகிறீர். பாருங்கள், பழைய பாட்டு காலத்துல இருந்தவர் இன்றைக்கு இருக்கிறவர் இயேசுதான் வருகிறவர். பாருங்கள், 3 நிலைகளில இருந்தாலும் ஒருவராக இருக்கிறார். பாருங்கள், எங்களுடைய பெய்யான தேவனும் இயேசுவும் படைக்கும் பொழுது லெட் அஸ் மேக் அவர் இமேஜ், இயேசுவும் தேவன் ஒன்றாக இருந்தார்கள். நீங்கள் புரோவெர்ப்ஸிலேயும் 8:23 இருந்து வாசித்து பார்த்தீர்களாக இருந்தால், தேவன் வானத்தை பட்டணிக்கையிலும் தேவனோடு செல்ல பிள்ளையாக நான் இருந்தேன், நான் எணிப்பிக்கப்பட்டேன், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். பாருங்கள், இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அப்போஸ்தலர் 10:38 இப்படியாக அபிஷேகம் பண்ணப்பட்டு இந்த உலகத்தை படைக்கும் பொழுது, இந்த கடலை சமுத்திரத்தை படைக்கும் பொழுது, எல்லைகளை இருக்கும் பொழுது, நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாக இருந்தேன் என்று தேவனும் இயேசுவும் ஒன்றாக இருந்திருக்கிறார்கள். பாருங்கள், அதை பலர் அந்த அதை அதை தேவன அதை அறிந்து கொள்ளாமல் நடந்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், இயேசுவும் தேவனும் ஒன்றாக இருக்கிறார்கள். இந்த உலகத்துல இயேசு மனிதனாக இருக்கும் பொழுது கூட அவர் தேவனோடு தொடர்புள்ள ஒவ்வொரு நாளும் ரா முழுவதும் ஜபிக்கிறவராக இருந்தார், ரா முழுவதும் ஜபித்தார். பாருங்கள், இன்றைக்கு மறித்து உயிர்த்தெழுந்து பிதாவின் வலது பார்சத்தில் இருந்து இன்றைக்கு எங்களுக்காக பரிந்து பேசுகிறார். தேவன் எங்களை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து துக்கப்பட்ட உடலுக்கூடாக பார்க்கிறார். எங்களை பரிசுத்த பிள்ளைகளாக எங்களை பார்க்கிறார். நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.

ங்கம் ஆராதனை அப்பாவுக்கே உமக்கு ஆராதனை துணையாளுவே

அன்றைக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆட்டுக்குட்டியை அடித்து பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்தார்கள். இன்றைக்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் அடிக்கப்பட்ட அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து எங்களுடைய ஜீவனை தேவனுடைய பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றியிருக்கிறார். ஜீவ தண்ணீரான பரிசுத்த ஆவியை தந்து அந்த அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பி இருக்கிறார். ஸ்தம்பமாக அக்னி ஸ்தம்பமாக அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வந்து கானான் தேசத்துக்கு அழைத்து சென்றவர் மீண்டுமாக இயேசுதான் வருவார். மேசியாவாக எங்களின் ஒரு ஸ்தலத்தை ஆழ்த்த பண்ண பின்பு நான் இருக்கும் இடத்துல நீங்கள் இருக்கும்படி உங்களை மீண்டுமாக வந்து அழைத்து செல்கிறார்.

நாங்கள் அவரை ஸ்துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும், அவரை உயர்த்த வேண்டும், அவரை துதிக்க துதிக்க அவர் எங்களுக்கு துதியை நாடே தருகிறவராக இருக்கிறார். துதியினாடை அணிந்து துயகமெல்லாம் மறந்து துதி

துதிக்க துதிக்க எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தருகிறவராக இருக்கிறார். அவருடைய அபிஷேகம் எங்களுக்கு துதிக்க துதிக்க

புலம்பதில்லை இனி அடுகையில்லை என்று புசித்து கொடுத்து கொண்டாடுவோ. புலம்பதில்லை இனி அழுகையில்லை என்று புசித்து கொடுத்து கொண்டாடுவோ. துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போ துயரம் அனைத்தும் மறந்திருப்போ. துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போ துயரம் அனைத்தும் மறந்திருப்போ. துதியின் ஆடை அணிந்து துயரம்

0: நிகழ்ச்சியை ஆராதனையை உமக்கு பிரியமாக ஒவ்வொருவர் மேலும் நீர் ஆராதனையில் பிரியமுள்ளவர் துதியில பிரியமுள்ளவன் ஆண்டவரே உம்முடைய மக்கள் அபிஷேகத்தில் பிரியமுள்ளவர்கள் ஆண்டவரே ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றபடியாக இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ் ஒவ்வொருவர் மேலும் ஒற்றும்படியாக ஜெபிக்கிறோம் இந்த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ் ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ் நன்றியோடு தோத்திரத்தோடு உம்முடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்கிறோம் நன்றியுள்ள உள்ளத்தோடு உம்முடைய அபிஷேகத்தை எங்களில் நிரம்புறதற்காக நன்றி ஒருவர் விட்டு விடக்கூடாது எல்லாரும் நிரம்பி பரவசப்பட வேண்டும் நோய்கள் அபிஷேகத்தினால நுகங்கள் முறிந்து போவதாக அபிஷேகம் நுகங்களை முறைப்பதாக துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுவதாக எதிர்மறையான கருத்துக்களை வாலாக்காமல் தலையாக்குற தேவன் கீழாக்காமல் மேலாக்குற தேவன் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் நீர் ஒருவரே மெய்யான தேவன் என்று இந்த உலகத்திற்கு அறிக்கையிடுகிறோம் ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு கண்டங்களிலே உமக்காக ஊழியம் செய்து இயேசுதான் ரட்சிப்பதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் என்பதை இந்த ஐந்து கண்ட மக்களும் உணர்ந்து கொண்டு உம்மை பின்தொடர்ந்து வர இந்த மதங்கள் பிசாசு கிரிகைகள் இயேசுவின் நாமத்தில கட்டப்பட்டு போவதாக ஆயிரம் பல்ல ஆட்சியில நிரந்தரமாக பிசாசை கட்டுகிற தேவனாக இருக்கிறீர் நீர் ஆரம்பத்தை முடிவையும் இந்த வேதாகமத்தில எங்களுக்கு தந்திருக்கிறீர் ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் உம்முடைய ஆரம்பம் நீர்தான் ஆரம்பம் நீர்தான் முடிவாகவும் இருக்கிறீர் நித்திய நித்திய வாழ்வை தருகிற தேவனாக இருக்கிறீர் ஒவ்வொருவரோடு விடப்பட்டதற்காக நன்றி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்ததற்காக நன்றி உம்முடைய ராஜ்யத்தில் ஒவ்வொருவரையும் எழுத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் துதி கன மகிமை ஒன்றான மித்துவனாகி உமக்கை செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் எங்களுக்கு நேசிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமீன்
1: நன்றி பாஸ்டர் அருமையான கொடுத்தீர்கள் கர்த்தர் உங்களை முழுங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக ஆமென்
0: ஆமென் God bless you mother yeah God bless you God sister God bless you everybody ஆமென்
1: ஆமென் ஒரு ஆரம்பிய தினத்திலே ஹெச் டேவிட் செய்தி கொடுக்கிறார் அந்த செய்தி இலங்கை இந்தியாவிலே சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு அதாவது தொடர்ந்தோரிப்படி காலை 8 சனிக்கிழமை காலம் 8 மணி என்று சொன்னால் ஸ்ரீலங்கா இந்தியா மாலை 5 மணிக்கு சிஸ்டர் ஹெச் டேவிட் செய்து தொடர்கிறார்
2: நன்றி ஐயா ஆமே நன்றி நன்றி இயேசுவே நன்றி அப்பா இப்பொழுதும் கத்துறேன் நாங்க ஆராதிக்க வேணும்னு சொல்லி கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே அப்பா நீங்க பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் சிங்காசனத்தில் வீட்டிற்கும் பரிசுத்தரே உங்களுக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா இப்பொழுதும் இந்த நேரத்துல ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே ஒவ்வொரு விதமான செய்திகளையும் கொடுத்து எங்களை நீங்க நீங்க பரிசுத்தமா இருக்க போல நாங்களும் பரிசுத்தமா இருக்க வேணும் என்று சொல்லி ஆண்டவரே எங்களுக்கு கற்றுத்தந்த புதிதான வெளிப்படுத்துதலுக்கு நன்றி செலுத்துறேன் அபிஷேகத்தினால ஒவ்வொருத்தரையும் நிரப்பி வந்து ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே அந்த வல்லமை நிறைந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொடுத்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா மறுபடியும் ஆண்டவரே சிஸ்டர் ஜெயரஞ்சன் அவர்கள்

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி, இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

நியாயாதிபதிகள் 12 அதிகாரம். எப்ராயிம் மனுஷர் ஏகமாய் கூடி வடக்கே புறப்பட்டு போய் யெப்தாவை நோக்கி, நீ எங்களை உன்னோடே கூட வரும்படி அழைப்பியாமல் அம்மோன் புத்திரர் மேல் யுத்தம் பண்ண போனதென்ன? உன் வீட்டையும் உன்னையும் கூட அக்கினியால் சுட்டு போடுவோம் என்றார்கள். அதற்கு யெப்தா, எனக்கும் என் ஜனத்துக்கும் அம்மோன் புத்திரரோடே பெரிய வழக்கு இருக்கும்போது நான் உங்களை கூப்பிட்டேன். நீங்கள் என்னை அவர்கள் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கவில்லை. நீங்கள் என்னை ரட்சிக்கவில்லை என்று நான் கண்டபோது நான் என் ஜீவனை என் கையிலே பிடித்து கொண்டு அம்மோன் புத்திரருக்கு விரோதமாய் போனேன். கர்த்தர் அவர்களை என் கையில் ஒப்பு கொடுத்தார். இப்படி இருக்க நீங்கள் என்மேல் யுத்தம் பண்ண இன்று என்னிடத்திற்கு வர வேண்டியது என்ன என்று சொன்னான். பின்பு யெப்தா கீலேயாத் மனுஷரை எல்லாம் கூட்டி எப்ராயீமரோடு யுத்தம் பண்ணினான். எப்ராயீமுக்கும் மனாசேக்கும் நடுவே குடியிருக்கிற கீலேயாத்தியரான நீங்கள் எப்ராயீமை விட்டு ஓடிப்போனவர்கள் என்று எப்ராயீமர் சொன்னபடியினால் கீலேயாத் மனுஷர் அவர்களை முறிய அடித்தார்கள். கீலேயாத்தியர் எப்ராயீமருக்கு முந்தி யோர்தானின் துறைகளை பிடித்தார்கள். அப்பொழுது எப்ராயீமரிலே தப்பினவர்களில் யாராவது வந்து, நான் அக்கறைக்கு போகட்டும் என்று சொல்லும்போது கீலேயாத் மனுஷர், நீ எப்ராயீமனா என்று அவனை கேட்பார்கள். அவன் அல்ல என்றால், நீ ஷிபோலேத் என்று சொல் என்பார்கள். அப்பொழுது அவன் அப்படி உச்சரிக்க கூடாமல் ஷிபோலேத் என்பான். அப்பொழுது அவனை பிடித்து யோர்தான் துறையிலே வெட்டி போடுவார்கள். அக்காலத்திலே எப்ராயீமில் 40,000 பேர் விழுந்தார்கள். யெப்தா இஸ்ரவேலை 6 வருஷம் நியாயம் விசாரித்தான். பின்பு கீலேயாத்தியனான யெப்தா மரித்து கீலேயாத்தில் உள்ள ஒரு பட்டணத்தில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுக்கு பின்பு பெத்லகேம் ஊரானாகிய இப்சான் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். அவனுக்கு 30 குமாரரும் 30 குமாரத்திகளும் இருந்தார்கள். 30 குமாரத்திகளையும் புறத்திலே விவாகம் பண்ணி கொடுத்து தன் குமாரருக்கு 30 பெண்களை புறத்திலே கொண்டான். அவன் இஸ்ரவேலை 7 வருஷம் நியாயம் விசாரித்தான். பின்பு இப்சான் மரித்து பெத்லகேமிலே அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுக்கு பின்பு செபுலோனியனாகிய ஏலோன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். அவன் 10 வருஷம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். பின்பு செபுலோனியனாகிய ஏலோன் மரித்து செபுலோன் தேசமான ஆயலோன் ஊரில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுக்கு பின்பு இல்லேலின் குமாரனாகிய பிரத்தோனியனான அப்தோன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். அவனுக்கு 40 குமாரரும் 30 பேரப்பிள்ளைகளும் இருந்தார்கள். அவர்கள் 70 கழுதைகளின் மேல் ஏறுவார்கள். அவன் இஸ்ரவேலை 8 வருஷம் நியாயம் விசாரித்தான். பின்பு பிரத்தோனியனான இல்லேலின் குமாரனாகிய அப்தோன் மரித்து எப்ராயீம் தேசத்தில் அமலேக்கியர் மலையில் இருக்க. நியாயாதிபதிகள் 13 அதிகாரம். இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை 40 வருஷம் அளவும் பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுத்தார். அப்பொழுது தான் வம்சத்தானாகிய சோரா ஊரானான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியாயிருந்தாள். கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கும் தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. நீ கர்ப்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாயிருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் புருஷனிடத்தில் வந்து, தேவனுடைய மனுஷன் ஒருவர் என்னிடத்தில் வந்தார். அவருடைய சாயல்
தேவனுடைய தூதரின் சாயலை போல மகா பயங்கரமாய் இருந்தது. எங்கே இருந்து வந்தீர் என்று நான் அவரிடத்தில் கேட்கவில்லை. அவர் தம்முடைய நாமத்தை எனக்கு சொல்லவும் இல்லை. அவர் என்னை நோக்கி, இதோ நீ கர்ப்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானது ஒன்றும் புசியாமலும் இரு. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தன் மரண நாள் மட்டும் தேவனுக்கென்று நசரேயனாயிருப்பான் என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, ஆ என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் வந்து, பிறக்கப் போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பாராக என்று வேண்டிக் கொண்டான். தேவன் மனோவாவின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். அந்த ஸ்திரீ வயல்வெளியில் இருக்கும்போது தேவனுடைய தூதனானவர் திரும்பவும் அவளிடத்தில் வந்தார். அப்பொழுது அவள் புருஷனாகிய மனோவா அவளோட இருக்கவில்லை. ஆகையால் அந்த ஸ்திரீ சீக்கிரமாய் ஓடி, இதோ அந்த என்னிடத்தில் வந்தவர் எனக்கு தரிசனமானார் என்று தன் புருஷனுக்கு அறிவித்தாள். அப்பொழுது மனோவா எழுந்திருந்து தன் மனைவியின் பின்னாலே போய் அவரிடத்துக்கு வந்து, இந்த ஸ்திரீயோடே பேசினவர் நீர்தானா என்று அவரிடத்தில் கேட்டான். அவர், நான் தான் என்றார். அப்பொழுது மனோவா, நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான். கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி, நான் ஸ்திரீயோடே சொன்ன யாவற்றிற்கும் அவள் எச்சரிக்கையாயிருந்து திராட்சை செடியிலே உண்டாகிறதொன்றும் சாப்பிடாமலும் திராட்சை ரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானதொன்றும் புசியாமலும் நான் அவளுக்கு கட்டளையிட்டதையெல்லாம் கை கொள்ள கடவள் என்றார். அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நாங்கள் ஒரு வெள்ளாட்டுக்குட்டியை உமக்காக சமைத்து கொண்டு வருமட்டும் தரித்திரும் என்றான். கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி, நீ என்னை இருக்க சொன்னாலும் நான் உன் உணவை புசியேன். நீ சர்வாங்க தகனபலி இட வேண்டுமானால் அதை நீ கர்த்தருக்கு செலுத்துவாயாக என்றார். அவர் கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறியாதிருந்தான். அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நீ சொன்ன காரியம் நிறைவேறும்போது நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டான். அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன, அது அதிசயம் என்றார். மனோவா போய் வெள்ளாட்டுக்குட்டியையும் போஜன பலியையும் கொண்டு வந்து அதை கண்மலையின் மேல் கர்த்தருக்கு செலுத்தினான். அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கினது. அக்னி ஜுவாலை பலிபீடத்திலிருந்து வானத்துக்கு நேராக எழும்புகையில் கர்த்தருடைய தூதனானவர் பலிபீடத்தின் ஜுவாலையிலே ஏறிப்போனார். அதை மனோவாவும் அவன் மனைவியும் கண்டு தரையிலே முகங்குப்புற விழுந்தார்கள். பின்பு கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவுக்கும் அவன் மனைவிக்கும் காணப்படவில்லை. அப்பொழுது அவர் கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறிந்து தன் மனைவியை பார்த்து, நாம் தேவன்

கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவன் சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவில் உள்ள தாணின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஏசாயா 37 அதிகாரம். ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து ரட்டு உடுத்துக்கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து அரமனை விசாரிப்புக்காரனாகிய எலியாக்கீமையும் சம்பிரதியாகிய செப்னாவையும் ஆசாரியர்களின் மூப்பரையும் ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசியின் இடத்திற்கு ரட்டு உடுத்தவர்களாக அனுப்பினான். இவர்கள் அவனை நோக்கி, இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள். பிள்ளை பேறு நோக்கி இருக்கிறது, பெறவோ பலன் இல்லை. ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி அசீரிய ராஜாவாகிய தன் ஆண்டவனால் அனுப்பப்பட்ட ரப்சாக்கே சொன்ன வார்த்தைகளை உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிறார். உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிற வார்த்தைகளின் நிமித்தம் தண்டனை செய்வார். ஆகையால் இன்னும் மீதியாய் இருக்கிறவர்களுக்காக விண்ணப்பம் செய்வீராக என்று எசேக்கியா சொல்ல சொன்னார் என்றார்கள். இவ்விதமாய் எசேக்கியா ராஜாவின் ஊழியக்காரர் ஏசாயாவின் இடத்தில் வந்து சொன்னார்கள். அப்பொழுது ஏசாயா அவர்களை நோக்கி, அசீரியா ராஜாவின் ஊழியக்காரர் என்னை தூஷித்ததும் நீர் கேட்டதுமான வார்த்தைகளினாலே பயப்படாதேயும். இதோ அவன் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியை நான் அவனுக்குள் அனுப்பி அவனை அவன் தேசத்திலே பட்டயத்தால் விழப்பண்ணுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்பதை உங்கள் ஆண்டவனிடத்தில் சொல்லுங்கள் என்றான். அசீரியா ராஜா லாகீசை விட்டு புறப்பட்டான் என்று கேள்விப்பட்டு ரப்சாக்கே திரும்பி போய் அவன் லிப்னாவின் மேல் யுத்தம் பண்ணுகிறதை கண்டான். அப்பொழுது எத்தியோப்பியாவின் ராஜாவாகிய திராக்கா உம்மோடு யுத்தம் பண்ண புறப்பட்டான் என்று சொல்ல கேள்விப்பட்டான். அதை கேட்டபோது அவன் எசேக்கியாவின் இடத்திற்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி, நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், எருசலேம் அசீரியா ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று நீ நம்பி இருக்கிற உன் தேவன் உன்னை எத்த ஒட்டாதே. இதோ அசீரியா ராஜாக்கள் சகல தேசங்களையும் சங்கரித்த செய்தியை நீ கேள்விப்பட்டு இருக்கிறாய். நீ தப்புவாயோ? என் பிதாக்கள் அழித்துவிட்ட கோசானையும் ஆரானையும் ரேத் சேப்பையும் தெலாசாரில் இருந்த ஏதேனின் புத்திரரையும் அவர்களுடைய தேவர்கள் தப்புவித்ததுண்டோ? ஆமாத்தின் ராஜாவும் அர்பாத்தின் ராஜாவும் செப்பர்வாயும் ஏனா ஈவா பட்டணங்களின் ராஜாவும் எங்கே என்று சொல்லுங்கள் என்றார். எசேக்கியா ஸ்தானாபதிகளின் கையில் இருந்த நிருபத்தை வாங்கி வாசித்தான். பின்பு எசேக்கியா கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து கர்த்தரை நோக்கி, சேனைகளின் கர்த்தாவே, கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து கேளும். கர்த்தாவே, நீர் உமது கண்களை திறந்து பாரும். சனகரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை எல்லாம் கேளும். கர்த்தாவே, அசீரியா ராஜாக்கள் அந்த ஜாதிகளையும் அவர்கள் தேசத்தையும் நாசமாக்கி அவர்களுடைய தேவர்களை நெருப்பிலே போட்டுவிட்டது மெய்தான். அவைகள் தேவர்கள் அல்லவே, மனுஷர் கைவேலையான மரமும் கல்லுந்தானே. ஆகையால் அவைகளை நிற்துளி ஆக்கினார்கள். இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்களெல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா எசேக்கியாவுக்கு சொல்லி அனுப்பினது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், அசீரியா ராஜாவாகிய சனகெரிப்பின் நிமித்தம் நீ என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாயே, அவனை குறித்து கர்த்தர் சொல்லுகிற வசனமாவது, சியோன் குமாரத்தியாகிய கன்னியாஸ்திரி உன்னை இகழ்ந்து உன்னை பரியாசம் பண்ணுகிறாள். எருசலேம் குமாரத்தி உன் பின்னாலே தலையை துலுக்குகிறாள். யாரை நிந்தித்து தூஷித்தாய்? யாருக்கு விரோதமாய் உன் சத்தத்தை உயர்த்தினாய்? நீ இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாய் அல்லவோ உன் கண்களை மேட்டிமையாய் ஏறெடுத்தாய்? உன் ஊழியக்காரரை கொண்டு நீ ஆண்டவரை நிந்தித்து என் ரதங்களின் திரளினாலே நான் மலைகளின் கொடுமுடிகளுக்கும் லீபனோனின் சிகரங்களுக்கும் வந்து ஏறினேன். அதன் உயரமான கேதுரு மரங்களையும் உச்சிதமான தேவதாரு விருட்சங்களையும் நான் வெட்டி உயர்ந்த அதன் கடைசி எல்லை மட்டும் அதன் செழுமையான வனம் மட்டும் வருவேன் என்றும், நான் கிணறு வெட்டி தண்ணீர் குடித்தேன், என் உள்ளங்காலினால் அரணிப்பான இடங்களின் அகழிகளை எல்லாம் வரளவும் பண்ணினேன்.

0: என்றும் சொன்னாய். நான் வெகு காலத்துக்கு முன் அதை நியமித்து பூர்வ நாட்கள் முதல் அதை திட்டம் பண்ணினேன் என்பதை நீ கேட்டதில்லையோ? இப்பொழுது நீ அரணான பட்டணங்களை பாழான மண்மேடுகளாக்கும்படி நானே அதை சம்பவிக்க பண்ணினேன். அதனாலே அவைகளின் குடிகள் கை இழைத்தவர்களாகி கலங்கி வெட்கப்பட்டு வெளியின் பூண்டுக்கும் பச்சிலைக்கும் வீடுகளின் மேல் முளைக்கும் புல்லுக்கும் ஓங்கி வளரும் முன் தீந்து போம் பயிருக்கும் சமானமானார்கள். உன் இருப்பையும் உன் போக்கையும் உன் வரவையும் நீ எனக்கு விரோதமாய் கொந்தளிக்கிறதையும் அறிவேன். நீ எனக்கு விரோதமாய் கொந்தளித்து வீரியம் பேசினது என் செவிகளில் ஏறினபடினாலே நான் என் புரட்டை உன் மூக்கிலும் என் கடிவாளத்தை உன் வாயிலும் போட்டு நீ வந்த வழியே உன்னை திரும்ப பண்ணுவேன். உனக்கு அடையாளமாயிருப்பது என்னவென்றால், இந்த வருஷத்திலே தப்பி பயிராகிறதையும் இரண்டாம் வருஷத்திலே தானாய் விளைகிறதையும் சாப்பிடுவீர்கள். மூன்றாம் வருஷத்திலோ விதைத்து அறுத்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை புசிப்பீர்கள். யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். மீதியாய் இருக்கிறவர்கள் எருசலேமிலும் தப்பினவர்கள் சியோன் மலையிலும் இருந்து புறப்படுவார்கள். சேனைகளுடைய கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்யும். ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவை குறித்து, அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசிப்பதில்லை, இதன் மேல் அம்பு எய்வதும் இல்லை, இதற்கு முன்பாக கேடகத்தோடே வருவதும் இல்லை, இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதும் இல்லை, அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசியாமல் தான் வந்த வழியே திரும்பி போவான். என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாயிருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். அப்பொழுது அசீரிய ராஜாவாகிய சனகரிப் பிரயாணப்பட்டு திரும்பி போய் நினிவேயில் இருந்து விட்டான். அவன் தன் தேவனாகிய நிஸ்ரோகின் கோவிலிலே பணிந்து கொள்கிற போது அவன் குமாரராகிய அத்ரமலேக்கும் சரேத் சேரும் அவனை பட்டயத்தினால் வெட்டி போட்டு அரராத் தேசத்துக்கு தப்பி ஓடி போனார்கள். அவன் குமாரனாகிய எசரத்தோ.
1: 1 பேதுரு 3 அதிகாரம். அந்தபடி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்துக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாயிருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாயிருப்பீர்கள். அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீனமான பாண்டமாயிருக்கிறபடியினால் உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களானபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகமுள்ளவர்களும் மன உருக்கமுள்ளவர்களும் இணக்கமுள்ளவர்களுமாயிருந்து தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரிகட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்றிருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாயிருக்கிறது. நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? நீதியின் நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். அவர்களுடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூஷிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல் மனசாட்சியுடையவர்களாயிருங்கள். தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையாயிருக்கும். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்த பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள். அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். தேவ தூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும். 1 பேதுரு 4 அதிகாரம். இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். சென்ற வாழ்நாட்காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துர் இச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி கொண்டு அருவறுப்பான விக்கிரக ஆராதனையை செய்து வந்தோம். அந்த துன்மார்க்க உலகிலே அவர்களோட கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதினாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூஷிக்கிறார்கள். உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறவருக்கு அவர்கள் கணக்கு ஒப்புவிப்பார்கள். இதற்காக மரித்தோரானவர்கள் மனுஷர் முன்பாக மாம்சத்திலே ஆக்கினைக்குள்ளாக்கப்பட்டிருந்தும் தேவன் முன்பாக ஆவியிலே பிழைக்கும்படியாக அவர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலை பாதகனாயாவது, திருடனாயாவது, பொல்லாங்கு செய்தவனாயாவது, அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாயாவது பாடுபடுகிறவனாயிருக்கக்கூடாது. ஒருவன் கிறிஸ்தவனாயிருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதன் நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவக்கும் காலமாயிருக்கிறது. முந்தி நம்மிடத்தில் அது துவக்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாயிருக்கும்? நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டி கர்த்தாவாகிய அவர். 1 பேதுரு 5 அதிகாரம். உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும், கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும், இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாயிருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால், உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும், சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மெய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் வெற்றிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறதென்று அறிந்திருக்கிறீர்களே. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அவருக்கு மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். உங்களுக்கு புத்தி சொல்லும்படிக்கும் நீங்கள் நிலை கொண்டு நிற்கிற கிருபை தேவனுடைய மெய்யான கிருபைதான் என்று சாட்சியிடும்படிக்கும் நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதி, எனக்கு தோன்றுகிறபடி உண்மையுள்ள சகோதரனாகிய சில்வானுவின் கையிலே கொடுத்து அனுப்பியிருக்கிறேன். உங்களுடனே கூட தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற பாபிலோனில் உள்ள சபையும் என் குமாரனாகிய மார்க்கும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். ஒருவரை ஒருவர் அன்பின் முத்தத்தோடு வாழ்த்துதல் செய்யுங்கள்.

0: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறால் ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 65:9 வசனம் வாசிக்கலாமா? தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர், இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, முதல்ல விசாரணை என்ன, எதை விசாரிக்கிறார்? அவர் பூமியை விசாரிக்கிறார். கடவுள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை என்னை விசாரிக்கிற தேவன் இல்லையா? யார் விசாரிச்சா என்ன, யார் விசாரிக்கலன்னு, உங்களை என்னை விசாரிக்கிற தெய்வனா அவர் மட்டும்தான். ஆனால் சங்கீதக்காரனாக தாவீது சொல்லும் பொழுது பூமியை விசாரிக்கிற அவர் தெய்வன். அது விசாரிக்கிறது மட்டும் இல்லை, விசாரிச்சுட்டு விடுறதில்லை, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு விடுறதில்லை. அவங்க ஒருவேளை உணவு இல்லாமல் இருந்தால் உணவு கொடுக்கணுங்கிறார், வஸ்திரம் இல்லாமல் வஸ்திரம் கொடுக்கணுங்கிறார். இதெல்லாம் தான் நல்ல உபவாசம் கூட சொல்றாரு. அப்ப பூமியை விசாரிக்கிறவர் சும்மா விடலை, அதுக்கு நீர் பாய்ச்சுகிறாராம். நீர் பாய்ச்சிற எங்கிருந்து நீர் பாய்ச்சுகிறார்? தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறார். ஆமீன். தேவ நதி, அந்த தேவ நதி எங்கிருந்து வருகிறது? இதே சங்கீதக்காரன் ஒரு வசனத்தில் எழுதியிருப்பார், 46:4, ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமான வாசம் பண்ணு பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். ஆமீன். ஒரு நதி இருக்குங்கிறாங்க, அது என்னவா? நம்ம அந்த நதியை குறித்து ஏற்கனவே தியானிச்சிருக்கிறோம்ல, அந்த நதி வந்து ஜீவ நதி, அந்த நதி வந்து தேவ நதி, அந்த நதி வந்து ஊறுகிற ஊற்று நதி, நம்மிடத்துல காணப்படுகிற அற்புதமான நதி இல்லை? அந்த நதியை குறித்து நம்ம ஏற்கனவே தியானிச்சிருக்கிறோம்ல, அது வந்து தேவ நதி நீங்க சொல்லப்படுகிறது. இது ஆதியாமத்தில் நம்ம வாசித்தோம் அப்படின்னா, ஏதேனிலிருந்து ஒரு நதி புறப்பட்டு வந்து அது நாளா பிரிஞ்சது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நதி வந்து எங்கிருந்து புறப்பட்டு வந்துதான், ஏதேனிலிருந்து, ஆனால் தேவனுடைய நகரத்திலிருந்து புறப்பட்டு வந்து நாளா பிரிஞ்சது. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் ஓடுகிற அந்த நதிக்கு மட்டும்தான் அது என்ன பலனை கொடுக்கும்னு எழுதப்பட்டிருக்கும். அந்த நதிக்கு நாலு நதிக்கு நாலு பேர் உண்டு. அந்த நாலு நதியில முதல் நதிக்கு நதி மட்டும்தான் தங்கத்தையும் கோமேதகத்தையும் பெதராமையும் கொடுக்கும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. மற்ற நதிகள் என்ன கொடுக்கும் அப்படின்னு எழுதப்பட்டுள்ள. அப்ப இன்னைக்கு அந்த நதி தான் இங்கு வந்து என்ன பண்ணுதான், பூமியை செழிப்பாக்குகிறது. எப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர்? எதை திருத்துறாராம்? இந்த மாதிரி சீர்கட்டு போய் இருக்கிறதான காரியங்களை அவர் திருத்தி அப்புறம் தான் அதுக்கு தானியத்தை கொடுப்பாராம், தானியத்தை விளை வைப்பாராம். ஒரு நிலம் இருக்குன்னா அதை என்ன செய்யணும், திருத்தணும். அதை வந்து சொல்லுவாங்க, லிட்டரா அதுக்கு பேர் என்னன்னா, அது உழுது, அந்த நிலத்தை உழுது, அதை கீழ்மண் மேலாகவும் மேல்மண் கீழாகவும் போகிற அளவுக்கு அது உழுது, ஆழ உழுது, அதுக்கப்புறம் தான் விதை விதைப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி திருத்துறது, சில சமயம் கல்லு மேடு கரடுகள் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் ரொம்ப அழகா திருத்தி தான் அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, தானியத்தை விளைவிப்பாங்க. அப்படின்னா மனுஷனுடைய இருதயம் அதை கர்த்தர் முதல்ல திருத்துவார், அதுக்கப்புறம் அதுல விளைச்சலை காண முடியும். அப்ப இன்றைக்கு நீங்க தான் பூமி, அதுக்கு அவர் என்ன பண்ணுவாரா, உங்களை விசாரிப்பார், உங்க மேல நீர் பாய்ச்சுவார். அது மட்டும் கிடையாது, உங்களை செழிப்பாக்குவார், உங்களை துருத்துவார், உங்களுக்கு தானியத்தை விளைவிக்குவார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் பிள்ளைகளே, இந்த சத்தியம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமா இருக்கும், ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வமே, இந்த நாளில் எங்களை கூட விசாரித்து எங்களுக்கு நீர் பாய்ச்சி எங்களுக்கு ஆண்டவரே எங்களை செழிப்பாக்கி எங்களை திருத்தி எங்களுக்கு தானியத்தை விளைவிக்கிற நல்ல தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. இந்த காரியம் எங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமா இருக்கிறது. எங்களை உங்களோட சமூகத்தில் உங்க தேவ நதியினால திருப்தி ஆக்குங்க, தொடர்ந்து ஆசீர்வதிங்க. கிறிஸ்துவின் நாமத்தில் அதை கேட்க போகிற பிள்ளைகள் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ ஆல்.
1: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை எரேமியாவின் புஸ்தகம் 40:4. இதோ உன் கைகளில் இடப்பட்ட விலங்குகளை இன்று நீக்கி போட்டேன். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் நீண்ட நாள் தடைகளை தாமதங்களை நீக்கி போடுகிற நாளாயும் நன்மைகளை காணுகிற நாளாயும் வாக்கு பண்ணி ஆசிர்வதிக்கின்றார். அநேகருடைய வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக காரியங்கள் ஜபங்கள் வரவேண்டிய நன்மைகள் யாவற்றையும் பெற முடியாதபடி சத்ருவானவன் கட்டி வைத்திருக்கிற கட்டுகளை இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் வல்லமையினால் கட்டவிழ்கின்றார். உங்களின் நீண்ட நாள் ஜபங்களுக்கும் தாமதங்கள் தடைகளுக்கும் பதிலை தந்து ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து அடிமையின் ஜபத்திற்கு கர்த்தர் அற்புதம் செய்ததை குறித்து தியானிப்போம். பார்க்கலாம், தானியேலின் புஸ்தகத்தில் தானியேலை குறித்து பார்ப்போமானால், அவன் அடிமையாக பாபிலோனிற்கு அழைத்து வரப்பட்டவனும் அடிமையாக நடத்தப்பட்டவனுமாய் காணப்படுகின்றான். ஆனாலும் தான் அழைத்து வரப்பட்ட சூழ்நிலைகளை, துன்பங்களை, உபத்திரவங்களை அவன் எண்ணாமல் தன் தேசத்தை மீட்க வேண்டும் என்றும், அடிமைப்பட்டு கிடக்கிறதே என்றும், பாழாக்கப்பட்டு விட்டதே என்றும் கலங்கியவனாய் தினமும் மூன்று வேளையும் எருசலேமுக்கு நேராக பலகணிகளுக்கு முன் நின்று கர்த்தரை நோக்கி உபவாசம் பண்ணி இரட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து தேவனை நோக்கி ஜெபித்து கொண்டிருந்த வேளையில்தாமே கர்த்தரிடத்திலிருந்து, நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது என்ற பதிலை கேட்கின்றான். தானியேல் அடிமைப்பட்டவனாய் விலங்கிடப்பட்டவனாய் அழைத்து செல்லப்பட்டான். தன் சொந்த மண்ணை பிரிந்து, உறவுகளை பிரிந்து, ஆனாலும் அவனின் விசுவாசம், வைராக்கியம், ஜெபம் அவனை அந்த சூழ்நிலைகளின் மத்தியில் பாபிலோன் ராஜ்யத்தின் பிரதானியாய் உயர்த்தியது. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை, அவைகள் பிரகாசமடைந்தன என்ற வார்த்தையின்படியாய் ஆயிற்று என்பதை வாசித்தறிகின்றோம். இன்றைக்கும் என கருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் தானியேலை போல பல சூழ்நிலைகளாகிய வியாதிகள், சமாதான குறைவுகள், பற்றாக்குறைகள், பலவீனங்கள் போன்றதான அடிமையின் விலங்குகளால் கட்டப்பட்டவர்களாய், அடிமைப்படுத்தப்பட்டவர்களாய் இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களின் அடிமையின் விலங்குகளை அறுத்து எறிய வேண்டுமானால், நீங்களும் தானியேலை போன்று நீங்கள் சந்திக்கிற சூழ்நிலையை பார்க்காமல் அந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே வாருங்கள். கர்த்தரை நோக்கி பார்த்து விடாது ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பதில் கொடுக்கிறவராய் கடந்து வருவார். மேலும் தானியேல் கர்த்தரின் வார்த்தையில் தீர்க்கமாய் விசுவாசித்தவனுமாய் இருந்தபடியினால் கர்த்தரிடத்தில் உறுதியாய் ஜெபத்திலே நின்றான், ஜெயத்தை பெற்றுக்கொண்டான். உங்களின் வாழ்க்கையிலும் கர்த்தர் உங்களுக்காய் பேசின வார்த்தைகளில் உறுதியாயிருந்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அன்று பவுலும் சீலாவும் சிறையில் கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள். யோனா மீனின் வயிற்றிலிருந்து நோக்கி பார்த்தான். தானியேலின் நண்பர்கள் அக்னி சூளையிலிருந்து நோக்கி பார்த்தார்கள். இவர்களெல்லாம் வெக்கப்படவில்லை, வெற்றி பெற்றார்கள். இன்றைக்கு நீங்களும் வெற்றி பெறும்படி, வெற்றியுள்ள வாழ்வை வாழும்படிக்கு கர்த்தரை நோக்கி பாருங்கள், ஜெபித்து ஜெயமெடுங்கள், ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், விசுவாசியுங்கள். இயேசு உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றி விடுவித்து வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
2: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா. அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே. ஆதியாகமம் 6:5. பிரியமானவர்களே, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். நாம் எவற்றை ஆகாரமாக உட்கொள்ளுகிறோமோ அவை செரிமானம் அடைந்து போய்விடுகின்றன. ஆனால் எம்முடைய உள்ளத்தில் இருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஏதோ ஒன்றை நிகழப்பண்ண கூடியவையாக இருக்கின்றன. சாப வார்த்தைகளை பேசினால் சாபங்களையும், ஆசீர்வாத வார்த்தைகளை பேசினால் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்கிறோம். எமது இருதயமாகிய உள்ளான மனுஷன் குணமாக்கப்பட வேண்டியது அவசியமாகும். நோவாவின் காலத்து ஜனங்கள் பாவம் பெருகினவர்களாக இருந்தார்கள். தேவன் நோவாவை நோக்கி, ஜனங்களின் அக்கிரமம் என் முன்னே வந்துள்ளது, நான் அவர்களை பூமியில் இராதபடி அழிக்கப் போகிறேன், நீ ஒரு பேலையை செய்து அதற்குள் உன் குடும்பத்தினரையும் சிருஷ்டிகளில் ஜோடி ஜோடியாக உள்ளவற்றையும் அதற்குள் கொண்டு போவதற்கு அனுமதி என்று சொன்னார். பூமியிலே ஜலப்பிரளயத்தை தேவன் கட்டளையிட்டார். பூமியில் இருந்த அனைத்தும் தேவனால் அழிக்கப்பட்டது. ஆனால் நோவாவின் குடும்பம் காக்கப்பட்டது. தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு பயமோ, அவிஸ்வாசமோ, ஆபத்துக்களோ, பட்டினியோ அல்லது கவலையோ மேற்கொள்ள தேவன் அனுமதிப்பதில்லை. அதற்காக நாம் எம்முடைய இருதயத்தை தேவனுக்கு பிரியமாக வைத்திருக்க வேண்டும். ஏனெனில் இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசும் எம்முடைய வார்த்தைகள் விசுவாசமும் ஆசீர்வாதமும் நிறைந்தவளாக இருக்கட்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் பாவங்களிலிருந்து மனம் திரும்பி உங்கள் இருதயத்தை தேவனுக்கு கொடுப்பீர்களானால் கர்த்தர் உங்கள் களஞ்சியங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பார். நீங்களும் உங்கள் சந்ததிகளும் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ஆமேன். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.

0: இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 13ஆம் தேதி ஜூன் மாதம் 2026 சனிக்கிழமை இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் சங்கீதம் 27:14 சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திரு, அவரின் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு என்று இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, தேவனுடைய காத்திருக்கிற வேளையிலேயே முதலாவது நமக்குள்ளே வர வேண்டிய காரியம் ஒரு திடமனது. ஒரு திடமனதாய் இருந்துதான் இந்த நாட்களிலே நாங்கள் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். அதாவது நமக்கு ஒரு பரிபூர்ண ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். எப்படி என்றால், கர்த்தர் எனக்காக இந்த காரியத்தை செய்து முடிப்பார் என்ற ஒரு நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையிலே வருமா இருந்தால்தான் அதை இன்றைக்கு நாங்கள் திடமனது என்று இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, அப்படியானால் இந்த திடமனதா இந்த நாட்களிலே நாங்கள் காத்திருக்கிற வேளையிலேயே வேதம் சொல்லுகிற இந்த நாட்களிலே தேவன் அங்கே என்ன செய்கிறாராம், அவர் நம்முடைய இருதயத்திலே இந்த நாட்களிலே ஒரு அதாவது ஒரு நம்பிக்கையை இந்த நாட்களை உருவாக்குறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. தேவனுக்கு காத்திருக்கிற வேளையிலே நம்முடைய இருதயம் இந்த நாட்களிலே ஒருநிலைப்பட்ட இலையிலே இந்த நாட்களிலே வர வேண்டும். அதற்கு பின்பாக நமக்குள்ளே ஒரு திட்டவட்டமான ஒரு திடமனதான நம்பிக்கை இந்த நாட்களிலே உருவாக்கப்பட வேண்டும். அப்படியாக காத்திருந்து நாங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிற வேளையிலேதான் கர்த்தர் இந்த நாளிலும் நம்முடைய ஜெபங்களுக்கு பதிலை கொடுக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த சங்கீத புஸ்தகத்திலே எழுதப்பட்ட இந்த வார்த்தையின்படி இந்த நாட்களை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள். இந்த நாட்களிலே அங்கே சங்கீதக்காரர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், கர்த்தரின் வெளிச்சம் என் ரட்சிப்பு, மாணவர் நான் யாருக்கு பயப்படுவேன், கர்த்தரன் ஜீவனின் பெல்லானவர், நான் யாருக்கு அஞ்சுவேன் என்று சொல்லி அவர் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு கர்த்தர் இந்த நாட்களே வெளிச்சமும் ரட்சிப்புமா இருந்தால் நாம் இதற்காக இந்த நாட்களிலே நாங்கள் மற்றவர்களுக்காக பயப்பட வேண்டும். இன்றைக்கு அநேகர் ஜனத்துக்காக பயப்பட்டு இந்த நாட்களை பாருங்கள், மற்றவர்களுக்காக பயப்பட்டு பயத்தோடும் பீதியோடும் இருந்து இந்த நாட்களை வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த பயத்தை போடுகிறவன் பொல்லாத பிசாசான சத்ருவானவன் தான் என்பதை இன்றைக்கு நாங்கள் திட்டவட்டமாக அறிந்திருக்க வேண்டும். அதனால்தான் இந்த வார்த்தை சொல்லுகிறது, நாங்கள் எல்லா விதமான பயங்களையும் எல்லா விதமான பீதிகளையும் விட்டுவிட்டு நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்களுடைய பாத தண்டையிலே அவருக்கு காத்திருக்கிற வேளையிலே அவர் என்ன செய்வாரா, அவர் நம்முடைய இருதயத்தை அந்த நாட்களை இஸ்ரப்படுத்துவார். அப்படியானால் இருதயத்தை அந்த நாட்களை ஒருநிலைப்படுத்துவார். அதற்கு பின்பாக அந்த நாட்களை நாங்கள் அங்கே திடமனதாய் காத்திருந்து காரியத்தை அந்த நாட்களை நாங்கள் கர்த்தரிடத்திலே அந்த நாட்களை பெற்றுக் கொள்ளலாம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு யார் என்னென்ன தேவைகளுக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கிறீர்களோ அந்த காரியங்களை வாய்க்க பண்ணும்படியாக கர்த்தருடைய கரம் இந்த நாட்களை நீட்டப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்படியானால் இந்த நாட்களே அந்த காரியத்தை ஆண்டவர் நமக்கு செய்து முடிக்க வேண்டும் என்று நம்பிக்கை ஒரு விசுவாசம் நமக்குள்ளே இந்த நாட்களில் இருக்குமா இருந்தால் அந்த நம்பிக்கையின்படியே தேவன் இந்த நாட்களிலே இந்த காரியங்களை இந்த நாட்களிலே வாய்க்கப்படுத்தி தேவன் அதற்கு உத்தரவாதம் கொடுப்பார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் நீங்கள் இந்த நாட்களிலே கர்த்தருக்காக காத்திருந்து இன்றைக்கு செயல்படுங்கள். கர்த்தருக்காக நீங்கள் காத்திருந்து இந்த நாட்களிலே செயல்படுகிற வழியிலே தேவன் நம்முடைய தேவைகளை சந்தித்து இந்த நாட்களை நடத்த தேவன் வல்லவராக இருக்கிறார். இந்த வாக்கு தத்துவம் இன்றைய நாளிலும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்பத்தையும் ஒரு மாற்றத்தையும் இந்த நாட்களிலே கொண்டு வரும். அருமையான அன்பு பிள்ளைகளே, அமைதியோடு தேவனுடைய பாத தண்டையிலே காத்திருங்கள். அவரிடத்திலே உங்களுடைய விண்ணப்பங்களை இந்த நாட்களை வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய குறைவுகள் உங்களுடைய பிரச்சனைகளை மனுஷர்களிடத்திலே இந்த நாட்களிலே சொல்லுவதை விட தேவனுடைய பாதத்திலே வைத்து தேவனுடைய சமூகத்திலே இந்த நாட்களை அவருக்கு வெளிப்படுத்துகிற வேளையிலே அவர் அந்த காரியங்களை இந்த நாட்களிலே வாய்க்க பண்ணுவார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இன்றைய நாளிலும் அவருக்காக நாங்கள் காத்திருக்கிற வேளையிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்பத்தையும் அங்கே வெற்றியையும் இந்த நாட்களிலே கொண்டு வருவார். அருமை பிள்ளைகளே, அமைதியோடு காத்திருந்து கர்த்தரிடத்தில் இருந்து நாங்களே காரியத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். மனுஷரிடத்திலே இருந்து அல்ல, கர்த்தரிடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று என் மீட்பரும் என் இரட்சகரும் என் மேய்ப்பருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கே மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. உங்களோடு கூட இருந்து இன்றைய நாளிலும் பலத்த காரியங்களும் உங்களுக்கு அறியாத எட்டாவதுமான காரியங்களையும் செய்வார். ஆமென்.
1: Recording stopped.

ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சங்கமம் வானொலியில் இணைந்திருக்கிறவர்கள், மறு ஒளிபரப்பிலே கேட்கப் போகிறவர்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இன்றைய நாளிலும் கூட நாம் பார்க்க போகிற வேத பகுதி என்னவென்றால், எது கர்த்தருக்கு பிரியம், கர்த்தர் எதிலே பிரியப்படுகிறார். இன்னும் அதிகமாக சொல்ல வேண்டுமென்றால், கர்த்தருக்கு மிகவும் பிரியமான காரியம் எது? நம்முடைய வாழ்க்கையிலே பாருங்கள், அன்றாட வாழ்க்கையிலே ரட்சிக்கப்பட்ட எல்லா கிறிஸ்தவ மக்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருக்கு பிரதானமான காரியம் ஒன்று உண்டு. எந்த காரியத்திலே? நம்முடைய மக்கள் மத்தியிலே பாருங்க, விசுவாசிகள் மத்தியிலே எந்த காரியத்திலே கர்த்தர் மிகவும் பிரியப்படுகிறவராய் இருக்கிறார்? நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் பாருங்க, நம்ம ஜெபிக்கிறோம், உபவாசிக்கிறோம், கண்ணீர் விடுகிறோம், முழங்கால் ஜெபம் பாருங்க, அநேக காரியங்கள்ல கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் இவ்வாறாக கூறுகிறது, கர்த்தர் ஒரு காரியத்துல பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். அது என்ன காரியம்? வேதத்தின் ஆதாரத்திலிருந்து எபிரேயரின் புஸ்தகம் 11:6, எபிரேயர் 11:6, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். இங்கே போடப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு எது மிகவும் பிரியமான காரியம், எப்படி தேவனிடத்துல பிரியமா இருக்கலாம், தேவனுக்கு பிடிச்சவங்கள பிரியமா, அவருடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்துகிறவர்களாய், அவருடைய உள்ளத்திற்கு ஏற்றவர்களாய், எந்த காரியம் அவரிடத்துலயே நம்மை கிட்டி சேர்க்கிறதா இருக்கிறது? விசுவாசம். இதை இப்படி வாசிக்கலாம் பாருங்க, விசுவாசம் உள்ளவனை பாருங்க தேவன் வந்து அவர்கள் மேலே, விசுவாசிக்கிறவர்கள் மேலே, விசுவாசம் உள்ளவர்கள் மேலே தேவன் பிரியமாயிருக்கிறார், பிரியப்படுகிறார். அப்போ விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஆண்டவரே இங்க எழுதி வச்சிருக்கிறார் இந்த வசனங்கள்லாம் பாருங்க, யாரோ ஒரு தனிப்பட்ட மனுஷர்கள் எழுதப்பட்ட வசனம் அல்ல, பரிசுத்த ஆவியானவரால் அருளப்பட்ட வார்த்தைகளை நாம் வாசித்து கொண்டிருக்கிறோம் பாருங்க. இங்க போடப்பட்டிருக்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். பாருங்க, அநேக காரியங்களை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, ஆனா தேவனுக்கு பிரியமான காரியம் அவரை விசுவாசிப்பது. அவரை விசுவாசிப்பது என்றால் என்ன? விசுவாசம் என்றால் முதலாவது என்ன? விசுவாசிங்க விசுவாசிங்கன்னு சொல்றீங்களே, என்ன விசுவாசம்? அப்படி விசுவாசம் என்றால் என்ன? எபிரேயரின் புஸ்தகம் 11:1 இந்த விசுவாசத்தை குறித்து விளக்குகிற வசனமாயிருக்கிறது. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது. இன்னும் ஒண்ணுமே நம்மளுடைய வாழ்க்கையில தோன்றவே இல்லைங்க, அதை குறித்த ஒரு நிச்சயம், உறுதி, அதுதான் பாருங்க விசுவாசம். நம்பிக்கைன்னு வந்து பாருங்க உலகத்தார் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், நம்பிக்கை, எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் நம்புறத எப்படியாவது அடைஞ்சே தீருவேன். பாருங்க, கர்த்தருடைய கர்த்தரை அல்லாமல் பாருங்க இருக்கிற மனுஷர்கள் கூட பாருங்க, ஏதோ ஒரு காரியத்தை குறிச்ச நம்பிக்கை, உறுதி, வாழ்க்கையில எப்படியாவது நம்ம முன்னுக்கு வந்துருவோம், ஜெயிச்சிருவோம். ஆனா இங்க சொல்றாங்க, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி. முதல்ல இந்த விசுவாசம் பாருங்க, ஒரு உறுதிய உள்ள ஒரு உறுதியான நம்பிக்கையை கொண்டு வருகிறது. ஏதோ ஒரு ஒன்றின் மேல் காணப்பட, இன்னைக்கு கண்ணுக்கு தெரியல, கையிலால் தொட்டு பார்க்க முடியல, ஆனா நாம் ஒரு நம்புகிற காரியத்தை உறுதியாக நாம் பெற்றுக்கொள்வோம் என்ற நிச்சயம், அதுதான் விசுவாசம். பாருங்க, இந்த விசுவாசம் எப்படி வருகிறது நமக்கு பாருங்க, இந்த விசுவாசம் எங்க இருந்து வருகிறது என்று ரோமர் 10:19 போடப்பட்டிருக்கும், விசுவாசம் வார்த்தையை கேட்கிறதுனாலே வரும். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை திரும்ப திரும்ப கேட்பதினாலே இந்த விசுவாசம் வருகிறது. இந்த விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமா இருக்கிறது? இந்த தேவனை பிரியப்படுத்துகிற இந்த விசுவாசம் எப்பேற்பட்ட விசுவாசமா இருக்கிறது? ஏன் இதன் மேல தேவன் பிரியம் வைக்க பிரியமா இருக்கிறார் பாருங்க. 1 Corinthians 5:4 இப்ப இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். பாருங்க, கர்த்தர் நம்ம இந்த பூமியில நம்மை ரட்சித்து அவருடைய பிள்ளைகளாக மாற்றி இந்த பூமியில வாழ வச்சிட்டு இருக்காரு. ரட்சித்த உடனே பாருங்க, நம்ம எல்லாரையும் பரலோகத்துக்கு அப்படியே கூட்டிட்டு போறது இல்ல. இந்த பூலோகத்திலே 70-80 ஆண்டுகள் இந்த உலகத்திலே பாருங்க நாம் வாழ வேண்டியதா இருக்கிறது. அந்த வாழ்க்கையிலே நாம் வெற்றிகரமான ஒரு வெற்றியாளராக எல்லாவற்றையும் ஜெயித்து மேற்கொள்வதற்கு இந்த விசுவாசம் நமக்கு தேவையா இருக்கிறது. அதனாலதான் இங்க யோவான் சொல்லுகிறார், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்.
பாருங்க, நம்ம விசுவாசிகளாக பிறந்த போதே பாருங்க, கர்த்தரை ஏற்றுக்கொண்ட போது, ரட்சிக்கப்பட்ட போது, அவருடைய பிள்ளைகளாய் மாறின போது, இந்த விசுவாசம் நம்முடைய உள்ளத்திலே துவங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த துவக்கப்பட்ட விசுவாசம் பாருங்க பெருகி நாளடைவிலே உலகத்தை ஜெயிக்கிறது, பிரச்சனையை ஜெயிக்கிறது, எல்லா சவால்களையும் மேற்கொள்ளுகிற தக்கதாக விசுவாசம் பாருங்க உருவெடுக்கிறது, வளர்கிறது. இந்த விசுவாசம் யாரின் மேலே நாம் வைக்க வேண்டும்? ஐந்தாம் வசனத்தில் இவ்வாறு போடப்பட்டிருக்கிறது. ஒன்னியவான் புஸ்தகம் 5:5, இதுதான் ரொம்ப முக்கியமானது. பாருங்க, இன்னைக்கு அநேகர் சொல்றாங்க, எங்களுக்கு லூத்தரன் ஃபைத் இருக்கு, கத்தோலிக் ஃபைத் இருக்கு, அந்த ஃபைத் இருக்கு, இவர் மேல ஃபைத் இருக்கு, அவர் மேல ஃபைத் இருக்கு, நாங்க அந்த பாஸ்ட் மேல நாங்க ஃபைத் வச்சிருக்கோம், அவர் ஜெபிக்கிறது மேல ஃபைத்து. எந்த ஃபைத்தும் எந்த விசுவாசமும் உங்களை ஜெயிக்க வைக்க முடியாது. இதுல போடப்பட்டிருக்கு பாருங்க, வேதத்துல எழுதப்பட்டிருக்கு, 1 யோவான் புஸ்தகம் 5:5. இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? அருமையானவர்களே, உலகத்தை ஜெயிக்க வேண்டுமா? எல்லா பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் கடந்து நீங்கள் வெற்றிகரமான வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்க வேண்டுமா? அதற்கு முறையே முக்கிய ஆதாரம், அச்சாணி,

0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சங்கமம் வானொலியில் இணைந்திருக்கிறவர்கள், மறு ஒளிபரப்பிலே கேட்கப் போகிறவர்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம்.
1: இன்றைய அதற்கு முறையே முக்கிய ஆதாரம் அச்சாணி பாருங்க, இயேசுவானவரை விசுவாசிக்க வேண்டும். அதை எப்படி விசுவாசிக்க வேண்டுமா? தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்க வேண்டும். இந்த விசுவாசம் மலைகளை பெயர்க்கும், வியாதிகளை தகர்க்கும், பிசாசுகளினுடைய கோட்டைகளை இடிக்கும், உங்களுடைய எல்லா தேவைகளையும் இந்த விசுவாசம் சம்பாதித்துக் கொண்டு வந்து கொடுக்கும். அருமையானவர்களே, இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி இந்த உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு ஒருத்தர்னாலையும் முடியாது. பாருங்க, ஏன் இந்த இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்க வேண்டும்? அவர் தான் பாருங்க உங்களுக்காகவும் எனக்காகவும் பரலோகத்தை விட்டு, தங்க பட்டணத்தை விட்டு இறங்கி கீழே வந்து கடைசி சொட்டு கல்வாரி சிலுவையில சிந்தி இந்த விசுவாசத்தை பாருங்க கனப்படுத்தி இருக்கிறது மாத்திரமல்ல, உறுதிப்படுத்தி இருக்கிறார், ரத்தத்தை சிந்தி இருக்கிறார், அவ்வளவாய் உங்களை நேசித்துக் கொண்டிருக்கிறார். இவர் எனக்காக வந்த மீட்பர், என்னை தூக்கும்படி வந்த இரட்சகர். இவர் மேல வைக்கிற விசுவாசம், இயேசுவின் மேல வைக்கிற விசுவாசம் பாருங்க, அவர் மேலையும் இவர் மேலையும் யார் மேல வேணாலும் நம்பிக்கை வைக்கலாம். ஆனால் அந்த நம்பிக்கையும் அந்த விசுவாசமும் உங்களை பாருங்க உயர்த்துவதோ, மேன்மைப்படுத்துவதோ, உங்களுடைய தேவைகளை சந்திப்பதோ பாருங்க முடியாத காரியம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று வைக்கிற விசுவாசத்தின் பேரிலே தேவன் உங்கள் மேலே பிரியப்படுகிறவரா இருக்கிறார். இந்த விசுவாசம் என்னெல்லாம் செய்தோம் பாருங்க, இப்படிப்பட்ட விசுவாசம் என்ன செய்கிறது? மத்தேயுவின் புஸ்தகம் 8 அதிகாரம், மத்தேயு 8 அதிகாரத்திற்கு போவோம். வசனங்கள் 5-10 வரை, மத்தேயுவின் புஸ்தகம் 8 அதிகாரம் 5-10 வரை. இந்த விசுவாசம் என்னெல்லாம் செய்கிறது பாருங்க, 5 வசனத்துல பாருங்க, கப்பர்நகூம் என்ற ஊர்ல ஒரு 100 பேருக்கு அதிபதியா ஒரு மனுஷன் இருக்கான். இங்க வந்து ஆண்டவர்கிட்ட கேக்குற, ஆண்டவர்கிட்ட வர்றான் 8 வசனத்திலிருந்து. ஆண்டவரே பாருங்க, வந்தோடனே அந்த மனுஷன் 100க்கு அதிபதி பாருங்க, ரட்சிக்கப்பட்ட மனுஷன் இல்ல, இயேசு கிறிஸ்துவை குறித்த பாருங்க கேள்விப்பட்டிருக்கிறார், அறிந்திருக்கிறார். இயேசு என்கிற ஒரு நபர் வருகிறார், அவர் குருடரை சுத்தமாக்குகிறார், சப்பானிகளை நடக்க செய்கிறார் பாருங்க, குஷ்டரோகிகளை சுத்தமாக்குகிறார். அவர் செய்த நன்மைகளை, அவர் செய்த பாருங்க அற்புதங்களை கேட்டு கேள்விப்பட்டு அதை மட்டும்தான் பாருங்க, அது மட்டும்தான் அந்த 100க்கு அதிபதிக்கு தெரிஞ்சிருக்கு. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறார். நான் சொன்னேன் பாருங்க, இயேசுவை குறித்த அந்த விசுவாசம் எப்படி உருவாகிறது? வார்த்தையை கேட்க கேட்க, இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டதினாலே 100க்கு அதிபதி வந்த மாத்திரத்துல சொல்றார், ஆண்டவரே பாருங்க எல்லாவற்றிற்கும் பாருங்க நீர்தான் காரணம், ஆண்டவரே நீங்க மட்டும்தான்ப்பா, ஃபுல் சரண்டர். ஆண்டவரேன்னா அப்படிதான் அர்த்தம் பாருங்க. அவர் சொல்றாரு, அவருடைய வேலைக்காரன் பாருங்க கொடிய வேதனை, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் வீட்டுக்கு வரேன்ப்பா அப்படின்றாரு, வீட்டுக்கு வந்து சுஸ்தமாக்குறேன். இவர் சொல்றாரு, ஆண்டவரே நீங்க என் வீட்டுக்கெல்லாம் வரவேணாப்பா, ஒரே ஒரு வார்த்தை, 8 வசனத்துல போடப்பட்டிருக்கும், ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். பாருங்க இன்றைக்கு அநேகர் பாருங்க இந்த வேத வல்லுநர்கள் வேத பகுதிகளை பாருங்க தீர ஆராய்ந்து படிக்கிறவர்களுக்கு கூட இப்ப ஏற்பட்ட விசுவாசம் இல்லை. ஆண்டவரே எங்க சொல்றாரு 10 வசனத்துல, இதை கேட்டு ஆச்சரியப்படுகிறார். இயேசுவையே பிரமிக்க வச்சுட்டார் பாருங்க. அங்க போடப்பட்டிருக்கோம், இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க ஆண்டவரையே பாருங்க அசத்திட்டார், அப்படிதான் சொல்லணும், ஆண்டவரையே பிரமிக்க வச்சுட்டார் இந்த விசுவாசம் பாருங்க. 100க்கு அதிபதி சொல்றாரு, ஆண்டவரே சொல்றாரு, நம்ம எல்லாம் சொல்லுவோம், ஆண்டவரே நீங்க எங்க வீட்டுக்கு வரீங்களா, அப்பா நீங்க வாங்கப்பா, நான் கூடவே இருந்து உங்களை கூட்டிட்டு போறேன்ப்பா. பாருங்க அது ஒரு விதமான கர்த்தர் மேல உள்ள ஒரு பற்று, பாசம், உறவு. ஆனால் அதற்கெல்லாம் மேல அப்பாற்பட்டு 100க்கு அதிபதி சொல்லுகிறார், ஆண்டவரே நீங்க என் வீட்டுக்கு கூட வர வேண்டாம், நீங்க இருந்த இடத்துல இருந்து ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்கப்பா. அந்த வார்த்தை கடல் கடந்து, மயில் கடந்து, அப்பார்களுக்கு அப்பாற்பட்டு அந்த வார்த்தை சுகத்தை சுமந்து கொண்டு சென்று என் வேலைக்காரனை குணமாக்கி அவனை ஜீவனடைய செய்கிறது, பிழைப்படைய செய்கிறது. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க ஆண்டவரே, என் வேலைக்காரன் பிழைச்சுக்குவான். இப்படி நாம் விசுவாசிக்கிறோமா? இதுதான் பாருங்க இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறார். ஆண்டவரே அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய குமாரனே, தாவீதின் குமாரனே, ஆண்டவரே. அருமையானவர்களே, அவருடைய நூற்றுக்கு அதிபதியினுடைய விசுவாசத்தை பார்த்து இயேசு ஆச்சரியப்பட்டது மாத்திரமல்ல, அவரே சொல்றாரு இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள இப்படி ஒரு விசுவாசிக்கிற ஒரு மனுஷனை நான் பார்க்கவே இல்லையே. அப்ப ஆண்டவரை பிரியப்படுத்துகிற, இயேசு கிறிஸ்துவை சந்தோஷப்படுத்துகிற, அது மாத்திரம் இல்ல, நூற்றுக்கு அதிபதி பிரியப்படுத்தினது மாத்திரம் இல்ல, கண்டிப்பா அவனுடைய வேலைக்காரன் பாருங்க, அந்த சன பொழுதிலே அவன் குணமாக்கப்பட்டவனாய் பிழைத்து கொண்டான், ஆரோக்கியம் அடைந்தான். கர்த்தருக்கு பிரியமானது விசுவாசத்தை கொடுத்த மாத்திரத்துல சுகம் ஆட்டோமேட்டிக்கா கடந்து செல்கிறது பாருங்க. அருமையானவர்களே, இப்படிப்பட்ட விசுவாசத்தை கண்டு இயேசு பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட விசுவாசத்தை உடையவர்களாய் இருக்கிறோம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இன்னும் ஒரு வேத சம்பவத்தோடு கூட நாம் பார்ப்போம். யோவானின் புஸ்தகம் 11 யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 11:11-44 யோவான் புஸ்தகம் 11:1-44 இங்கே போடப்பட்டிருக்கும் பாருங்க. ஒரு பெரிய சம்பவத்தை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க. மார்த்தாள், மரியா, லாசரு அப்படின்ற ஒரு சகோதரி, ரெண்டு சகோதரிகள், ஒரு சகோதரர் இருக்கிறாரு. அந்த லாசரு பாருங்க வியாதிப்பட்டு மறிச்சு போயிட்டார். மறிச்சது மாத்திரமல்ல, அவங்க எல்லா காரியங்களையும் செய்து அவரை கலரையிலே வச்சிட்டாங்க, செத்து 4 ஆயிடுச்சு. இது பாருங்க, இது பெரிய இன்னும் கொஞ்சம் ஹைலைட் ஆன விஷயம். நூற்றுக்கு அதிபதியினுடைய வேலைக்காரர் கூட மரண அவசியப்பட்டு இருக்கார், கொடிய வேதனைப்பட்டு இருக்கார், ஆனா சாகல பாருங்க. சாவாமல் அவர் வந்து பாருங்க உயிரோட இருக்காரு, ஆனா அவஸ்தப்பட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட மனுஷனை பாருங்க குணப்படுத்துறதுக்காக நூற்றுக்கு அதிபதி விசுவாசித்தார் பாருங்க. வியாதிப்பட்டு இருக்கிற மனுஷன் கூட விசுவாசிக்கல, அவருக்காக அவருடைய அதிபதி, அந்த நூற்றுக்கு அதிபதி அதிகாரி விசுவாசத்த மாத்திரத்திலே அங்க சுகம் உண்டாயிற்று. இங்க பாருங்க, இந்த லாசரு வியாதியா இருக்கிறான், கடைசியில பார்த்தா மறித்து போயிட்டான், செத்து 4 ஆயிடுச்சு, எக்ஸ்ட்ரீம் கேஸ் ஆயிடுச்சு. இப்ப இதுல பாருங்க, யோவான் புஸ்தகத்துல பாருங்க 11:27 போடப்பட்டு 21 ஏ ஆண்டவர் வந்து பாருங்க அந்த ஊருக்குள்ள வராரு அப்படின்னு கேள்விப்பட்ட மாத்திரத்திலே பாருங்க 21 யோவான் 11:21 மார்த்தாளம்மா வந்து சொல்றாங்க, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே. அந்த அம்மா பாருங்க உள்ளம் போகுது, சகோதரி இல்ல உள்ளம் பொங்குது, ஆண்டவரே நீங்க மாத்திரம் இங்க இருந்தீங்கன்னா என் சகோதரன் லாசரு மறிச்சே போயிருக்க மாட்டான், உயிரோட இருந்திருப்பான், எப்படியாவது நீங்க காப்பாத்திருவீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்றா. ஆனா பாருங்க பின்னாடி அப்படியே தொடர்ந்து ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வர்றாங்க. யோவானின் புஸ்தகம் 11:40 அவர் அவளும் அந்த மரியாதமாவும் பாருங்க ஆண்டவர்கிட்ட பேசிட்டு, அந்த ஆண்டவர் சொல்றாரு நீ அவ வந்து சாகல உயிர் தெழுந்திருப்பான், அவனை உயிரோட எழுப்புவேன் அப்படின்லாம் சொல்லிட்டு அந்த அம்மா சொல்ற, ஆமா ஆமா ரெண்டாம் வருகையில எல்லாம் எழுந்திருப்பான், அந்த கடைசி நாட்கள் எழுந்திருப்பான், நான் அதெல்லாம் நம்புறேன். ஆனா இப்படி சொல்லிக்கிட்டே வரும்போது பாருங்க 40 அந்த அம்மா சொல்லுவாங்க பாருங்க, பாருங்க உயிரோட இருப்பான் எழுந்திருப்பான், இதை மன்னித்துக் கொள்ளுங்கள், 26 உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்றும் விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான், இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அங்க பேசிட்டே வர்றாங்க அந்த மரியாதமாக்கு பாருங்க, விசுவாசத்தை படிப்பிச்சு கொடுக்கறதுக்காக ஆண்டவர் கேட்டே வர்றாரு. அந்த அம்மாவும் பதில் சொல்லிட்டே வர்றாங்க. இப்ப அவர் கேக்குறாரு, என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான், இதை விசுவாசிக்கிறாயா அப்படின்னு கேட்ட மாத்திரத்துல 27 அந்த அம்மா மரியாதமா சொல்றாங்க பாருங்க, யோவான் 11:27 அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே நீர் உலகத்தில் வருகிறவரான தேவர குமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றார். இதுதான் அங்க பாயிண்ட் பாருங்க. அந்த அம்மா ஏதோ நிறைய சொல்லிக்கிட்டே வர்றாங்க, ஆனா ஆண்டவர் கேக்குறாரு நீ விசுவாசிக்கிறாயா. அந்த அம்மா சொல்றாங்க பாருங்க, எதை விசுவாசிக்கிறாங்க பாருங்க, பாயிண்டடா அந்த அம்மா சொல்றாங்க, ஆண்டவரே நீர் தான் தேவனுடைய குமாரன், இந்த உலகத்துக்கு வந்த ரட்சகர், மரித்து கிடக்கிற எல்லாத்தையும் எல்லாரையும் உயிர்ப்பிக்க வந்த மீட்பர், ரட்சகர், கை தூக்க வந்தவர், மேசியாவாகிய கிறிஸ்து. 1 புத்தகத்துல 5:5 படிச்சோம் பாருங்க, இயேசுவானவர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறவனை அன்றி. இங்க அந்த அம்மா அதே வார்த்தையை சொல்றா பாருங்க, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவ குமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன். அவ்வளவுதான் வேலை முடிஞ்சிச்சு பாருங்க. இந்த மார்த்தாள் அம்மா, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரேன்னு ஒரு வார்த்தையை சொன்ன மாத்திரத்திலே பாருங்க, அங்க நேர போறாங்க. இவங்க இந்த லாசரோ பாருங்க, அடக்கம் பண்ண கலர் இப்ப ஊராரெல்லாம் வர்றாங்க. என்ன நடக்க போகுது? இப்ப ஆண்டவர் வந்து என்ன செய்ய போறாருன்னு மார்த்தால் மரியாதமாக இருக்கிற அந்த சந்தேகத்தை பாருங்க. அந்த அவங்களுடைய காரியத்துக்கு ரெண்டு பேர் மட்டும் வந்தா பத்தாதுன்னு சொல்லி ஊரெல்லாம் இவர் ஏதோ ஒரு ஒன்றை செய்ய போகிறார், அதை பார்க்க வேண்டும். இந்த இயேசு கிறிஸ்து என்ன செய்ய போகிறான்னு ஊரார்லாம் வர்றாங்க, கல்லறை கிட்ட போயிட்டாங்க. 40வது வசனத்துல அங்க போடப்பட்டிருக்கும் பாருங்க. இதை நீங்கள் 1 முதல் 44வது வசனம் வரை நீங்கள் முழுவதுமாக படியுங்கள். 40வது வசனத்துல போடப்பட்டிருக்கும், இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். பாருங்க, வந்துட்டாங்க கல்லற பக்கத்துல எல்லாம் வந்துட்டாங்க. கல்லறை அந்த யூதர்கள் பாருங்க, அவர்களுடைய வழக்கத்தின்படி நம்ம ஊர்ல அடக்கம் பண்றது மாதிரி எல்லாம் இல்ல பாருங்க. ஒரு பெரிய குகையை வெட்டி அதுக்கு முன்னாடி வந்து பாருங்க, ஒரு பெரிய கல்லை புரட்டி மூடி வச்சிருவாங்க. ஒரு 4-5 பேர் சேர்ந்து, நல்ல பலசாலிகள் சேர்ந்து திறக்கிற மாதிரி. அப்படிதான் இன்றைக்கும் யூதர்களுடைய முறைமைகள் இருக்குது பாருங்க. நம்ம நாட்டுல அடக்கம் பண்ற மாதிரி இல்ல, அங்க போடப்பட்டிருக்கோம். அந்த காண்டர் சொல்லுவாரு, இந்த கல்லை நகட்டி போடுங்க. அவங்க எல்லாம் சொல்றாங்க, ஆண்டவரே செத்து 4 நாள் ஆயிடுச்சு, ரொம்ப நாத்த எடுத்திருக்குமே, நாரி போயிருக்குமே. அருமையானவர்களே, 1 நாள் அல்ல, 2 நாள் அல்ல, பாடியே டீகம்போஸ் ஆயிருக்கும், 4 நாள் ஆயிடுச்சுன்னா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், தேவனுடைய மகிமை இறங்கி வருகிறதை காண்பாய். சாவுக்கேதுவான சரீரங்களை பாருங்க, உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் டீகம்போஸ் ஆன பாடிய கூட என்னால உயிர்ப்பிச்சு மண்ணுக்குள்ள மண்ணா போனவன கூட உயிர்ப்பிக்க முடியும். நீ தேவனுடைய மகிமையை காண வேண்டும் என்றால் நீ விசுவாசிக்கிறியா? அது 4 நாள் ஆயிருச்சா, 40 நாள் ஆயிருச்சா, இல்ல பாடி மொத்தமா சிதைந்து போயிருச்சா, அதை பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத மரியாதை. நீ என்ன செய்கிறாய்? என்னை விசுவாசிக்கிறாயா? தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து மெய்யாகவே உலக இரட்சகர், சாபக்கேதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்க வந்த ஆண்டவர், இவர் தான் என்னுடைய மீட்பர். எல்லா இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை இயேசு கிறிஸ்துவால் செய்ய முடியும் என்று நீ விசுவாசிக்கிறாயா? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்னார். அந்த அம்மா சொல்றாங்க பாருங்க, விசுவாசிக்கிறாங்க. முதல்ல மார்த்தாள் அம்மா சொல்லிட்டாங்க, ஆண்டவரே நீங்க தான் தேவனுடைய குமாரனே கிறிஸ்துன்னு நான் விசுவாசிக்கிறேன். இப்ப மரியாள் அம்மாவும் சொல்லிட்டாங்க. 43வது வசனத்துல போடப்பட்டு பாருங்க, அந்த லாசருவ சேலைகள் எல்லாம் சுத்தி அந்த கல்லறைக்குள்ள வச்சிருப்பாங்க. ஆண்டவர் வந்து கல்லறை வாசல்ல நின்று இவைகளை சொன்ன பின்பு, லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது, அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவனை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்த இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். அருமையானவர்களே, இந்த சம்பவம் எல்லாம் பாருங்க, நம்ம வேதாகமத்துல படிக்கும் போது நாம வந்து அப்படியே கடகடன்னு வாசித்துட்டு போயிருவோம், அப்படியே வாசித்து விட்டு போயிருவோம். அவர் சொன்னாரு, கல்ற முன்னாடி வந்து நின்னாரு, லாசருவே வெளியே வான்னு சொன்னார் பாருங்க. இது ஒரு லேசான காரியம் அல்ல. ஒரு தன்னுடைய சகோதரன் பாருங்க, வியாதிப்பட்டு இருக்கும் போது சுகத்தை விசுவாசிப்பது பாருங்க, ஒரு 50% பாருங்க, இயற்கைக்கு ஒரு இயற்கையோடு ஒத்து போகிற காரியம். ஆனால் செத்து 4 நாள் ஆயிடுச்சு, கல்லறையில கொண்டு போய் வச்சு கல்லை வச்சு மூடியாச்சு, அவனுடைய சாப்டரே க்ளோஸ் ஆயிடுச்சு. அருமையானவர்களே, இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற அந்த லாசருக்காக மார்த்தாலும் மரியாளம்மாவும் பாருங்க விசுவாசித்தார்கள். விசுவாசத்ததுனாலதான் லாசர் அங்கே வெளியே வந்தார். லாசர் வெளியே வருகிறதுக்கு பாருங்க கர்த்தரங்கே பாருங்க, இவர்களுக்கு இவர்களோடு கர்த்தரங்க பெரிய விசுவாசத்தை வச்சிருந்தார். இந்த மக்களுக்கெல்லாம் விசுவாசத்தை படிப்பிச்சு கொடுக்கணுமே அப்படின்னு. அருமையானவர்களே, ஒரு விசுவாசிக்கிற காரியம் பாருங்க தேவனை பிரியப்படுத்துகிறது மாத்திரமல்ல, வாழ்க்கையின் சூழ்நிலையை தலைகீழாக்கி போட்டு விடுகிறது. மரித்து கிடக்கிற ஒரு மனுஷனை உயிரடைய செய்கிறது. இந்த ரட்சிப்பிலே என்னெல்லாம் நமக்கு நடக்குது பாருங்க. மரித்தவர்களாயிருந்தோம், கிறிஸ்துவுக்கு அந்நியராயிருந்தோம், துரோகிகளாயிருந்தோம், அப்பேற்பட்ட நம்மை இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தின் புண்ணியத்தினாலே, கல்வாரி சிலுவையினாலே, அவர் சிந்தின ரத்தத்தினாலே நாம் பாருங்க பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப பிழைப்பு உள்ள ஆவியில ஜீவனை கொடுத்திருக்கிறாரு, பிழைக்க வச்சிருக்கிறாரு. அன்றைக்கு லாசரு பாருங்க சரீரத்துல மறிச்சு போய் கிடந்தான். இன்னைக்கு அநேகர்கள் இயேசு கிறிஸ்து என்ற ரட்சகர் இல்லாமல், அவருடைய ஜீவன் இல்லாமல் மறித்த நிலைமையிலே கிடக்கிறார்கள். அவர்களை உயிரோடு எழுப்பது, மீட்பது, உயிரோடு ரட்சிப்பது எது? இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசுவே நேரன் ஆண்டவர் என் உள்ளத்துல வாங்கப்பான்னு நீங்க கூப்பிட்டா, அழைப்பு கொடுத்தா மாத்திரம் போதும், ஆண்டவர் உங்களை உயிர்ப்பிக்க விரும்புகிறார், ரட்சிக்க விரும்புகிறார், ஜீவனடைய விரும்புகிறார். உங்களுடைய வாழ்க்கையில இப்பேற்பட்ட அற்புதத்தை அதிசயத்தை செய்யும்படி கர்த்தர் விரும்புகிறார். நாம் இன்னைக்கு செய்ய வேண்டியதெல்லாம் பாருங்க, ஒரே ஒரு காரியம் விரும்புகிறது என்ன, அவருடைய விருப்பம் என்ன, அவரை விசுவாசிப்பது. நீங்க தான் பாருங்க உலக ரட்சகர் ஆண்டவரே, என்னை வந்த மீட்க வந்த மீட்பர், எனக்காக ஜீவன் கொடுத்தார். பாருங்க உங்களுடைய இனஜன பந்துக்கள் சொந்தக்காரர்கள் யாரும் உங்களுக்காக ஒரு சொட்டு ரத்தத்தை சிந்தலங்க, உங்களுக்காக மீட்பதற்காக எந்த ஒரு இதையுமே பாருங்க செய்யல. இன்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு ஏதாவது ஒரு பிரதி உபகாரம் செய்ய முடியுமா? ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க. அவர் அப்பேற்பட்ட காரியத்தை செய்து நம்மை ரட்சித்து அவருடைய பிள்ளையாக மாற்றி இருக்கிறார். இன்னைக்கு நாம செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு காரியம்தான், அவரை விசுவாசிப்பது. அவரை விசுவாசிப்பது என்றால் என்ன? வேதத்தில் எழுதப்பட்ட அவருடைய வார்த்தைகளை திரும்ப திரும்ப கேட்பது. அவரை பாருங்க அந்த நூற்றுக்கு அதிபதி சொன்னார் பாருங்க, ஒரே ஒரு வார்த்தை, என் வேலைக்கார சுஸ்தமாவான் ஆண்டவரே. இன்னைக்கு நாம அப்படி விசுவாசிக்கிறோமா? இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன் என்று உங்களுக்கோ உங்கள் பிள்ளைகளுக்கோ அல்லது யாருக்கோ வியாதிப்பட்டிருந்தால் அந்த வார்த்தையின் பெயரில் நீங்கள் விசுவாசத்தை வைக்கிறீர்களா?

தகப்பனை பற்றும் விசுவாசம் தேவனுடைய கரத்தை அவருடைய அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையிலே செய்யாமல் இருப்பது எப்படி? ரெண்டு தீமத்தையில தீமத்தைய சொல்லுகிற பாருங்க, 1 Timothy 12:12, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். பாருங்க, நமக்கு இன்னைக்கு ஒண்ணு தெரியல, நாம விசுவாசிச்சு இருக்கிற ஆண்டவர் எப்பேற்பட்டவர், அவர் என்னெல்லாம் செய்ய முடியும், அவர் என்னுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட நன்மைகளை அவர் கொடுக்க முடியும், எதுவுமே தெரியல. பாருங்க, அவரை குறிச்சு நான் பாருங்க சில நேரங்கள் பிரச்சனைகள் சவால்கள் வந்த மாத்திரத்துல சமாளிக்க முடியாம கண்ணீர் விட்டு கலங்கி அங்கலாய்த்து இருக்கிற எல்லாருக்கும் கார்டு எழுதி போட்டு ஜெபிங்க ஜெபிங்க எனக்காக ஜெபிங்க. அருமையானவர்களே, நம்ம கூட இருக்கிறவரு, நமக்காக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறவரு, நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறவர் எப்படிப்பட்டவர்? 2 Timothy 1:11 பின்பகுதி ஏன் முழுசாவே வாசிப்போம். அதே நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அன்னாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயத்தம் இருக்கிறேன். நான் விசுவாசிட்டு இருக்கிற என்னுடைய இயேசு கிறிஸ்து மகா பெரியவர், உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிற இயேசு கிறிஸ்து பெரியவர். எந்த பேயை பார்க்கலாம், நோயை பார்க்கலாம், சாபத்தை பார்க்கலாம், எல்லா பிலி சூனியத்தையும் மாந்திரிகத்தையும் பார்க்கலாம், எப்பேற்பட்ட கொடிய பாருங்க நோயை பார்க்கலாம், எனக்குள்ள இருக்கிற இயேசு கிறிஸ்து பெரியவர். நான் நம்புகிறவர், நான் விசுவாசிக்கிறவர், இந்த உலகத்துல அண்ட சராசரங்களையும் உருவாக்கினவர், சர்வத்தையும் தம்முடைய வல்லமையில வசனத்தினாலே தாங்கி கொண்டிருக்கிறவர். அவர் எப்படி எப்பேற்பட்டவர் என்று எனக்கு தெரியும். அருமையானவர்களே, இந்த பிரச்சனை எம்மாத்திரம் பாருங்க இப்படி விசுவாசிப்பது. இந்த எவ்வீரு கிட்ட சொல்லுவார் பாருங்க, மக இறந்து போயிருவா, செய்தி வரும், ஆண்டவரோடு அவர் வந்து என்ன வெயிட் பண்ணிட்டு இருப்பார், ஆண்டவர் எப்படியாவது கூட்டிட்டு போய் தன்னுடைய மகளை சுஸ்தப்படுத்தி விட வேண்டும், எப்படியாவது குணமாக்கிடலாம்னு சொல்லி எவ்வீரு கூப்பிட்டு இருப்பார். அவர் சொல்லுவாரு, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு, மக பிழைச்சுக்கிருவா. இன்னைக்கு நாம இப்படிப்பட்ட விசுவாசத்தை உடையவர்களா இருக்கிறோமா? இந்த விசுவாசம் கர்த்தரை பிரியப்படுத்துகிறதா இருக்கிறது, இந்த விசுவாசம் மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசமா இருக்கிறது, இந்த விசுவாசம் பாருங்க உங்கள் விருப்பத்தை நீங்கள் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிற காரியத்தை, கலங்கி பாருங்க அங்கலாய்த்து கொண்டிருக்கிற காரியத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் பாருங்க. இந்த விசுவாசம் பாருங்க வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை கொண்டு வந்து கொடுக்கும். அருமையானவர்களே, குடும்பத்துல பிரிவினையாய் பிரிந்து கிடக்கிற குடும்ப உறவுகளை ஒன்றாக இணைக்கிற விசுவாசமா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, பிள்ளை இல்லையா, எனக்கு ஒரு பிள்ளை கூட இல்ல, உங்க கற்பத்திலே பாருங்க கற்ப பையை திறக்கக்கூடிய விசுவாசம், கற்பத்திலே கனியை உண்டாக்குகிற விசுவாசம், இயேசு கிறிஸ்துவ மாத்திரம் நீங்க விசுவாசா போதும். அந்த விசுவாசம் பாருங்க உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலையை, கடன் பிரச்சனையை மாற்றிவிடும், தரித்திர குழியிலிருந்து உங்களை தூக்கி விடுவார். நீ இங்க விசுவாசிச்சா மாத்திரம் போதும், கர்த்தரங்கே மாபெரும் காரியங்களை செய்யும்படியாக அவர் காத்து கொண்டிருக்கிறார். மகனே மகளே, உள்ளத்துல இடம் கொடு. அது மாத்திரமல்ல, என்னை விசுவாசி, இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனு, அவர் தான் ரட்சகர்னு விசுவாசி. அருமையானவர்களே, கடைசியாக ஒரு வசனம், Matthew 6:30. அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இங்க வந்து சொல்லிக்கிட்டே வருவார், ஆகாயத்து பட்சிகளை பத்தி சொல்லிட்டே வருவாரு. அது மாத்திரமல்ல பாருங்க, வரிசையா ஒவ்வொரு காரியத்தை சொல்லிட்டே வருவாரு. எப்படி பழைக்க போறோம், கவலைப்பட்டு கலங்குகிறோம், அங்கலாய்க்கிறோம், உடைக்காக சாப்பாட்டுக்கு என்ன செய்வோம், சரீர உடைக்கு என்ன செய்வோம், வேலைக்கு என்ன செய்வோம், பிள்ளைக்கு என்ன செய்வோம், இந்த இஎம்ஐ காரியத்துக்கு என்ன செய்வோம். அருமையானவர்களே, இங்க போடப்பட்டிருக்கோம் அற்ப விசுவாசிகளே, கொஞ்சோன்னு விசுவாசம் அங்க பைபிள போடப்பட்டிருக்கோம். கடுகு விதை அளவு விசுவாசம் இருந்தால் போதும், ஒரு சின்ன மஸ்டர்ட் சீட் அளவுக்கு விசுவாசம் இருந்தா போதும். இங்க போடப்பட்டிருக்கோம் காட்டு புல்லுக்கு தேவ நிமிதமாய். காட்டு புல்ல நீங்க பார்த்துருப்பீங்க, அழகழகா பாருங்க பச்சை பசேன்னு கொரியன் புல்லெல்லாம் வளர்ந்து கிடக்கும். ஆனா நல்லா வெயில் ஏறின மாத்திரத்திலே ஒரே நாள்ல அப்படியே பட்டு போயிரும், காஞ்சு போயிரும். அந்த காட்டு புல்லு, காட்டு புஷ்பம் அழகழகா பூத்து குலுங்குகிற பாருங்க ரோஜா தோட்டங்கள், மலர்வன தோட்டத்தை பாருங்க, அழகழகா காலையில பூத்திருக்கும், மாலை நேரத்துக்குள்ள அப்படியே சுருங்கி காஞ்சு சூரிய வெளிச்சத்துல கருகி போயிரும். அப்பேற்பட்ட காட்டு புல்லின் மேலும் காட்டு புஷ்பங்களின் மேலேயே தேவன் இவ்வளவு அக்கறை வைத்திருப்பார் என்றால், உங்களை குறித்தும் உங்கள் பிள்ளைகளை குறித்தும் உங்களுடைய எதிர்காலத்தை குறித்தும் உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை குறித்தும் குடும்ப உறவுகளை குறித்தும் உங்களுடைய வேலைகளை குறித்தும் உங்களுடைய சரீர சுகத்தை குறித்தும் நீங்கள் எந்த காரியத்தை நினைத்து கவலைப்பட்டு அங்கலாய்த்து கலங்கி கொண்டிருக்க

ஆத்மாவே, நீ ஏங்கி தவிக்கிற ஒரு நன்மைக்காக இந்த நன்மை எனக்கு கிடைச்சிடாதா? அருமையானவர்களே, இந்த தேவன் அதனாலதான் அங்க ஒன்னு தீமத்துல ரெண்டு தீமத்தில் எழுதப்பட்டிருக்க, நான் விசுவாசித்துக்கு அவர் இன்னார் என்று அறிவேன். நான் விசுவாசிட்டு இருக்க, நான் நம்பிக்கிட்டு இருக்கிற இயேசு கிறிஸ்து எப்பேற்பட்டவர், காட்டுப்புள்ள மேலேயே இவ்வளவு அக்கறை வைத்து அதற்காக இவ்வளவு கரிசனைப்படுவார் என்றால், அவருடைய ரத்தத்தை சிந்தி, கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி மீட்டெடுத்த உங்களையும் எங்களையும் பாருங்க, அப்படியே விட்டு விடுவாரா? கண்ணீரிலே மூழ்கி விடு, கவலையைப்பட்டு கலங்கி கஷ்டத்திலே நீ அப்படியே போயிருன்னு விட்டுட்டு போய்வாரா? அருமையானவர்களே, இந்த தேவன் எப்பேற்பட்ட தேவன். விசுவாசம் பெருக்கெடுக்கும் போது யோர்தான் போன்ற நதிகள் கரை புரண்டு ஓடும் போது பாருங்க, ரெண்டு மதில் சுவராய் பிரிந்து நிற்கும். செங்கடலை பிளந்தவர், யோர்தானை பிரித்தவர், கற்பாறையிலிருந்து தண்ணீரை உங்கிறது பாருங்க ஓடி வர செய்தவர், வானத்திலிருந்து தூதர்களுடைய மன்னாவை கொட்டினவர், இறைச்சி கேட்டாங்க அது மாத்திரம், காடைகளை கொண்டு வந்து குவித்தவர். இந்த இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கு அறிமுகம் செய்து கொண்டிருக்கிறோம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி இந்த உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? இந்த விசுவாசம் கர்த்தரை பிரியப்படுத்துகிறது. இந்த உலகத்திலே உங்களை ஜெயிக்கிறவர்களாய், வெற்றி சிறக்கிறவர்களாய், எல்லா சவால்களையும் மேற்கொள்ளுகிறவர்களாய், அநேகருக்கு ஆசீர்வாதமான கருவியாக இந்த விசுவாசம் உங்களை மாற்றுகிறதா இருக்கிறது. பாருங்க, இயேசு கிறிஸ்துவ உள்ளத்துல சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுங்க. வாயை திறந்து இயேசுவே நீர் ஆண்டவரே உள்ளத்துல வாங்கப்பா, நான் உண்மை விசுவாசிக்கிறேன்ப்பா அப்படின்னு நீங்க அவருக்கு ஒரு அழைப்பு கொடுங்க. உள்ள பாருங்க, உங்களுடைய உள்ளத்திலே வந்து வாசம் பண்ணுவார். அவருடைய எல்லா நன்மைகளுக்கும் உங்களை சொந்தக்காரர்களாக மாற்றி விடுவார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோகத்தின் தேவனே, இந்த வானொலியோடு இணைந்திருக்கிற எல்லா குடும்பங்களின் பேரிலே இயேசு ஆண்டவரை உயர்த்துகிறோம். இரட்சகரை, பரிகாரியை, யெகோவா ராப்பாவை, எல்ஷடாய் தேவனை, கர்த்தாவே இன்றைக்கிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் செய்வார், இவ்வளவு அக்கறை வைத்திருப்பீர் என்றால், உம்முடைய பிள்ளைகள் மேலே கர்த்தாவே உம்முடைய கரிசனை அக்கறை எவ்வளவு அதிகம், எங்களுக்கு நன்மையான ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம் கர்த்தாவே. குடும்பத்திலே எல்லாருடைய வீட்டின் பேரிலே கர்த்தாவே இயேசு ஆண்டவரே, இயேசு என்கிற நாமத்தை, உம்முடைய வார்த்தையை கர்த்தாவே உயர்த்துகிறோம். மற்ற எல்லா பிரச்சனைகளும் ஒன்றுமில்லாமல் தாழ்த்தப்பட்டு போவதாக. நீர் ஒருவரே உயர்ந்திருப்பீராக கர்த்தாவே. ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போல வானொலியிலே கர்த்தாவே செல்லுகிற எல்லா செய்திகளின் மூலமாக தீவட்டியை போல கர்த்தாவே பரம்புவதாக, எல்லா குருட்டாட்டங்களையும் எல்லா கர்த்தாவே பேதங்களையும் மேற்கொள்வதாக. இவ்வளவு பலமாய் வசனம் மேற்கொண்டது, விருத்தி அடைந்தது கர்த்தாவே. குடும்பத்திலே எல்லா குடும்பங்களின் பேரிலே வானொலியோடு இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் எல்லா குடும்பத்தின் பேரிலே உம்முடைய நன்மையை கட்டவள் தொடுகிறோம். குடும்பத்திலே கர்த்தாவே நன்மையும் கிருபையும் ஜீவனும் சுகமும் ஐஸ்வர்யமும் பலனும் நீடிய ஆயுசும் கர்த்தாவே உண்டாவதாக. இயேசுவ நாமத்தினாலே எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய நன்மை கடந்து வருகிறதற்காக நன்றி. உம்முடைய கர்த்தாவை சர்வத்தையும் தாங்கி கொண்டிருக்கிற உம்முடைய வல்லமையில வார்த்தைக்கு இந்த வானொலியும் வானொலியோடு இணைந்திருக்கிற எல்லா குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஒருவரே கர்த்தாவை ஆளுகை செய்கிறபடியால் நன்றி. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே எடுக்கிறோம். இயேசுவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் எல்லாரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Recording stopped.

ஆமேன், ஆமேன், ஆமேன். சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக செய்தி நிகழ்ச்சி ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் டொரண்டோ நேரப்படி காலை 8 மணிக்கும் விக்டோரியா பிசி காலை 5 மணிக்கும் இலங்கை இந்தியா மாலை 5 மணிக்கும் கேட்கலாம் என அறிய தருகிறோம்.

நிகழ்ச்சி நிரல் துதி ஆராதனை பாடல் பிரதர் மகேந்திரன், ரெண்டாவதாக துதி ஆராதனை பாடல் சிஸ்டர் சுபா இளங்கோ, தொடர்ந்து துதி ஆராதனை பாடல் சுவிசேஷ வானரையா, துதி ஆராதனை பாடல் சிஸ்டர் மேகலா ஸ்ரீலங்கா, துதி ஆராதனை பாடல் சிஸ்டர் அகலியா ஜெர்மனி, துதி ஆராதனை பாடல் சிஸ்டர் ஜனத், சிஸ்டர் டொலி ஜபம் ஜரீன் டபம் என்று தேவ செய்தியை கொண்டு வருகிறார் பாசர் மதிபாலன் ஜெஃப்னா. நிறைவு ஜபம் மாயந்தர், இன்றைய நாளிலே மூன்று ஜப குறிப்புகள் வந்திருக்கின்றன, அதற்காக ஜபிக்க இருக்கிறார் சுஜாதா. அதாவது முதலாவது ஜெய குறிப்பு, சந்திரன் என்பவர் கேன்சர் வியாதியானது ஆஸ்பத்திரிக்கு போகிறதும் வருவதுமாக இருக்கார், அவருக்கு பாடுபட்டு ஜெபிங்கிற என்ற ஒரு சகோதரி, இந்த சகோதரி சங்கம வானொலியிலே கலந்து கொள்ற சகோதரியுடைய தம்பியார். இரண்டாவது ஜெய குறிப்பு, ஒரு சகோதரி வயிற்று நோயால் அவதிப்படுகிறார், இதுவும் பகலும் வயிற்று எவ்வளோ மருந்தெடுத்தாலும் நோய் நொந்தொண்டே இருக்கின்றது, அதுக்காக பாடப்பட்டு ஜெபிங்க இவர் இவர் ஒரு உண்மையில ஒரு ஆண்டோருக்கு அறிந்த ஒரு பிள்ளை. மூன்றாவது ஜெய குறிப்பு, ஒரு சகோதரி கற்பம் அடைந்திருக்கிறார், அதாவது நல்ல முறையில் பிரவசம் நல்ல முறையில் முடிக்க வேண்டும், ஒரு பயத்தோடு இருக்கிறாள், இந்த பயத்தை எடுத்து கத்திர அந்த மாலுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். ஆமென். இதுதான் நிகழ்ச்சி நிரல், தொடர்ந்து நாங்கள் ஜெபம் செய்வோம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, சங்கம வானொலியின் துது ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சியை தேவா உமது பொற்பாதத்திலே வச்சு ஜெபிக்கிறேன் சுவாமி. ஐயா, இந்த உபவாச ஜப வேலையிலே ஆவியானவரே உமது பிரசன்னம் வல்லமை இறங்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இதிலே கலந்து கொள்கிற பிள்ளைகள், ஜெபிக்கிற பிள்ளைகள், துதிக்கிற பிள்ளைகள், வியாதிகளுக்காக ஜெபிக்கிற சகோதரிமார் ஆனவரையும் ஆசீர்வதித்து இன்றைய நாளே தேவ செய்து கொடுக்க ஊழியரை ஆசீர்வதித்து நீர் வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஐயா, இந்த தூபி உவாச அபிஷேக ஆராதனை நிகழ்ச்சி உலகம் எங்கும் துணிக்க நீர் கிருப செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஐயா, அநேக பிள்ளைகள் வேதனையோடு சஞ்சலத்தோடு வியாதியோடு தோன்றுகிற பிள்ளைகளுக்கு கத்தாவே நாங்கள் ஒருமனப்பட்டு ஐக்கியப்பட்டு பாரத்தோடு கண்ணீரோடு ஜபங்கள் எடுக்கப்படும் சுவாமி. பரிபூர்ண சோத்திரின் கட்டளை கொடுக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. இல்லை கலந்து கொண்ட பிள்ளைகள், கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், மறுவழு கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து நீர் வழிநடத்த வேண்டும் என்று எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரம.

ஆராதனை தேவ பிள்ளைகளே, உங்களுக்குள் வந்து வாசம் பண்ணும் வான்புறாவாகிய பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தம் உள்ளவர். உங்களிடத்தில் இந்த பரிசுத்த உபவாச நாளிலே பரிசுத்த பாதையை வழிநடத்த விரும்புகிறார். முதலாவது நம்முடைய பாவங்களை கழுவுகிற இயேசுவின் இரத்தம், இரண்டாவதாக நம்மை பரிசுத்த பாதையிலே வழிநடத்துகின்ற பரிசுத்த வேதாகமம், மூன்றாவதாக பரிசுத்தில் முன்னோறி செல்ல உதவியா இருக்கிற ஊக்கமான ஜெப ஜீவியம், நான்காவதாக பரிசுத்த பாதையில் நம்மை கொண்டு செய்கின்ற பரிசுத்த ஆவியானவர்.

0: மாறாததே மாலையிலும் ஆண்டவரே, இன்றைய நாளிலே இந்த நடக்கிற நிகழ்ச்சியை கண்ணோக்கி பார்க்கிற தேவ நீர் ஆண்டவரே, தொடக்கம் முதல் முடியும் வரை எந்த வித ஒரு தடைகளும் வராதபடி நீர் இந்த நிகழ்ச்சியை ஆசீர்வதித்து தந்துட வேண்டுமாக. எல்லாம் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே, ஆமென் ஆமென். இரண்டாவதாக, இரண்டாவது நிகழ்ச்சியாக துதி ஆராதனையை ஏறெடுக்க வருகிற சிஸ்டர் சுபா இளங்கோ, டொரண்டோ கனடா. இந்த சகோதரி அழைப்போமா? பிரைஸ் லார்ட் சிஸ்டர் சுபா இளங்கோ.
1: பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ்
0: லார்ட். இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சியிலே துதிக்கு ஆராய்க்க வந்திருக்கள். உங்கள் 10 நிமிடம் தருகின்றேன், துதித்து ஆராதித்து நாமத்தை மாயப்படுத்துங்கள். ஆமேன்.
1: ஒவ்வொரு காலை பொழுதும் கிருபை புதிதாய் இருக்கிறதுக்காய் நன்றி நன்றி நன்றி. நல்ல வேலைக்காக சோஸ்ரம் சோஸ்ரம் அப்பா, நீ சமீபத்துக்கு மாத்திரமா தூரத்துக்கு தகப்பனாயிருக்கிற எல்லாருக்கும் எல்லாவற்றால் நிரப்புற நல்ல தகப்பனே, உமை நன்றியோடு சோசரிக்கிறோம், நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்பவர், ஒருவரும் சேரக்கூடாது ஒளியில வாசம் என்று தூயாதி தூயவரே, ஒருவராய் நீங்க அதிசயங்களை செய்தவரே, உமை நன்றியோடு சோசரிக்கிறோம், நன்றியோடு சோசரிக்கிறோம். ஆலோசனையில் ஆச்சரியமான செயல்ல மகத்துவம் உள்ளவர், மாறாதவர், மன்னிக்கிற தெய்வம், மனதுருகிற தெய்வம், மங்காத ஒளியே, உமை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, தோஸ்தரிக்கிறோம் சோசரிக்கிறோம். இந்த நாளே தந்த நாளாண்டு இறைகளை கூர்ந்து மகளை கிருப செய்வதற்காய் நன்றி நன்றி நன்றி. தகப்பனே பெரியவரே பரிசுத்தரே அப்பா, ராஜாதி ராஜாவாய் கத்தாதி கத்தாய் வரப்போறவரே, மேனவேலரே ஐபினேஸ்வரே, இதுவரை உதவி செய்தவரே, உண்மை நன்றியோடு நன்றியோடு சோசரிக்கிறோம், நன்றியோடு சோசரிக்கிறோம் அப்பா. கத்திரே ஆவியானவர் ஆவியர் எங்கே அங்க விடுதலை உண்டு, அந்த விடுதலை வாஞ்சிக்கு வல்லமே வாஞ்சிக்கு, உங்களுக்குள்ள ஒரு எழுப்புதலுண்டா நிரப்புதலுண்டாக மட்டும் உங்களை விட்டு கொடுக்கிறோம் அப்பா. குயவன் நீங்க களிமண்ணாங்க ஆண்டவர், சித்தம் போவாங்க வணைந்திடுங்க ஆண்டவர் அப்பாமை சோசரிக்கிறோம், உயர்த்தும் துதிக்கும் பாத்திரங்களாக வணைந்திருங்க, எங்களை நடத்துங்க ஆண்டவரே, எங்களை நடத்திடுங்க ஆண்டவரே அப்பா. விட்டு கொடுக்கிறோம் அப்பா இயேசுவே, அந்த மேல் வட்டாரையில நிரப்பின அபிஷேகம் எங்கள் மத்தியில நிரம்ப வேண்டுமா, உங்கள் பாத்திரங்கள் நிரம்ப வேண்டுமா. நன்றி.

போய் சுத்த ஆவியால நிரப்புங்கப்பாம், நிரப்புங்கப்பாம், நிரப்புங்கப்பாம், என் பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பாம்.

பெருக்கெடுத்து ஓடணும், ஆறாக பெருக்கெடுத்து ஓடணும், ஆயிரங்கள் உம் மண்டை நடத்தணும், நான் ஆயிரங்கள் உம் மண்டை நடத்தணும்.

ஆவியால நிரப்புங்கப்பா, தூய வாழ்வு தினம் வாழணும், தூய வாழ்வு தினம் வாழணும், வாதம் திரும்பணும், என் தாய்நாடு உம்வாதம் திரும்பணும். நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, உன் பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, உன் பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. அப்பா இந்த நாள் நிரப்புங்கப்பா. அப்பனே நாங்க உங்களோட பாதத்துல வந்து நிக்கிறோம் அப்பா. தாகத்தோடு பாரத்தோடு உங்க சமூகத்தை நோக்கி பார்க்கணும். தாவே எங்களை நடத்துறவ நீங்க ஒருவர் மாத்திரமே அப்பா. தகப்பனே நீங்க சொல்ல ஆகும், நீங்க கட்டில நிற்க மாட்டேன். நீங்க வல்லமை உள்ள தேவரான் உயிமையின் தேவன் ஆண்டவர் அப்பா. நெறிந்த நாள்ல முறைக்கால மங்கிய எதிரி அணைக்காத எங்களை ஆசீர்வதிக்கிற நல்ல தகப்பன், எங்களை நோக்கி பார்க்கிற நல்ல தெய்வம், எங்களோட கூட நடக்கிற தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துறோம். யெகோவா நிஸ்ஸியே, யெகோவா ஷம்மாவே, யெகோவா ஷாலோமே, யெகோவா ஈரே, யெகோவா ரஃபாவே, நன்றியோடு சுவாசிக்க, நன்றியோடு சுவாசிக்க. அழுக செய்யுங்க, வீட்டுக்கு எடுக்கிறோமப்பா, வீட்டுக்கு எடுக்கிறோமப்பா. அண்ணலாய் தண்ணலாய் இருக்க வேண்டுமே, ஆதி என்று குறையாமல் வாழ வேண்டுமே. அண்ணலாய் தண்ணலாய் இருக்க வேண்டுமே, ஆதி என்று குறையாமல் வாழ வேண்டுமே. பலிபீடத்தில் அக்கினி அணையாமல் பொழுது எரிந்து கொண்டே இருக்க வேண்டும், என் பலிபீடத்தில் அக்கினி அணையாமல் பொழுது எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அண்ணலாய் தண்ணலாய் இருக்க வேண்டுமே, ஆதி என்று குறையாமல் வாழ வேண்டுமே. தெரிந்த நாணலை முறியாதவரே, மங்கி எரியும் திரியை அணைக்காதவரே. நெறிந்த நாணலை முறிக்காதவரே, மங்கி எரியும் திரியை அணைக்காதவரே. அண்ணலா.

அண்ணலாய் தண்ணலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. ஆவியானவரே ஆவியானவரே, ஆட்கொண்டு எங்களை நிரப்பிடுமே. ஆவியானவரே ஆவியானவரே, ஆட்கொண்டு எங்களை நிரப்பிடுமே. அண்ணலாய் தண்ணலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. அண்ணலாய் தண்ணலாய் இருக்க

0: பர்வதங்கள் நிலை பெய்ந்தால் என் கிருபையோ உன்னை விட்டு விலகாம், என் சமாதி உடன்படிக்கை நிலை பெயராமிருக்கும் சொன்ன கத்தரே, நான் அதை காப்பாற்றி அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி அதை ஒருவரும் சேதப்படுத்தாதபடி இரவும் பகலும் காத்துக்கொள்வேன் என்று சொன்ன தேவன், இஸ்ரவேலின் தேவன் நீங்கப்பா, உறங்குவதும் இல்லை தூங்குவதுமே இல்லையப்பா, எங்களை கைவிடுவதே இல்லப்பா, கைவிட நீர் மனுஷனே இல்லப்பா, என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல் மறவாமங்களை நினைத்தவர் உமக்கு நன்றியான கொடி கோடி சோஸ்திரமா உலகத்தில் எங்களை தாழ்த்துறோம் பெருமையாக்குறோம் உச்சி முழுதும் அபிஷேகம் ஆராதனை ஆசிரியர் விரியான பகுதிகளை வழி நடத்து உடவல்ல கரை தாங்கி நடத்து வார்த்தை பகுதியோடு பேசுங்க எங்களை ஆளுகள் செய்யுங்க எல்லா துதி கன மகிமை உமக்கொருவருக்கே தந்து இயேசுவி நாமத்தை செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன்.
1: ஆமென், ஆமென். இதுவரை நேரமும் துதி ஆராதனை பாடல்கள் பாடினவர் சிஸ்டர் சுவாளங்கோ தொடர்ந்தோன்றோரியா. தொடர்ந்து அடுத்தபடியாக நாங்கள் சிஸ்டர் மேகலாவை அழைக்க போறோம். அதற்கு பிறகு ஆனந்தராஜா சுஜாதா ஜபம் செய்வார். இப்பொழுது நாங்கள் சிஸ்டர் மேகலா அவளை அழைப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் மேகலா. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் மேகலா. ஓகே, நாங்கள் தொடர்ந்து ஜெப விண்ணப்பம் வந்திருக்கின்றது. அந்த ஜெப விண்ணப்பத்துக்காக ஜெபிக்க போறோம். மூன்று ஜெப விண்ணப்பங்கள் இந்த சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக செய்தி நிகழ்ச்சியிலே மூன்று ஜெப விண்ணப்பங்கள் வந்திருக்கிறது ஜெபிக்கும்படி. முதலாவது ஜெப விண்ணப்பம், பிரதர் சந்திரன் கேன்சர் வியாதி எமர்ஜென்சிக்கு போவதும் வருவதுமா இருக்கிறார், அவருக்காக பாரப்பட்டு ஜெபிங்கள் என்று இந்த சங்கம வானொலியில் ஊழியம் செய்கிற சகோதரியின் தம்பியார். ரெண்டாவது ஜெப குறிப்பு டொரண்டோவிலிருந்து வந்திருக்கு. ஒரு சகோதரிக்கு வயிற்றிலே வலி, தொடர்ந்து வயிற்றிலே வலி வந்து கொண்டிருக்கிறது, அதுக்காக ஜெபிக்க வேண்டும். மூன்றாவதாக ஒரு கற்பமர்ந்த சகோதரி சுகப்பிரவசம் வரும் வரை தேவன் தன்னோடு கூட இருக்க வேண்டும் என்று பாரப்பட்டு ஜெபியுங்கள் ஐயா என்று ஜெப குறிப்புகள் வந்திருக்கின்றன. இந்த ஜெபத்துக்கு ஜெபிக்க வருகிற ஆனந்தராசா சுஜாதா அழைக்க போறோம். ஆனந்தராஜா சுஜாதா. இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சியில் ஜெபிக்க வந்திருக்கிறீர்கள், இந்த ஜெப குறிப்புகளை கேட்டிருப்பீர்கள், அவர்களாக பாரப்பட்டு ஜெபிப்பீங்க. ஆமென்.
2: நன்றி ஐயா, நன்றி. நன்றி தாப்பனே, நன்றி அப்பா, நன்றி. அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, அப்பா, பிதாவே, இந்த வேளையிலும் ஆண்டவரே எங்கெங்கெல்லாம் ஆண்டவரே அதிகாலையாகவும் மதியமாகவும் இந்த இடத்தில் மாலையாகவும் தேவனே உங்களை நோக்கி பார்க்க எங்களுக்கு இந்த நேரத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக உங்களுக்கு முதற்கண் நன்றி கூறுகிறேன் தகப்பனே. தந்தையே, உம்முடைய முகத்தை தேட முடியாமல் எத்தனையோ ஜனங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே. ஆனாலும் அந்த கிருபையை எங்கள் சங்கமம் வானொலியில் இணைந்திருக்கும் அத்தனை ஊழியர்கள் இணைந்திருக்கும் அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் நீங்க இந்த கொடுத்த இந்த கிருபைக்காக உங்களுக்கு கோடான கோடி நன்றி கூறுகிறேன் தகப்பனே. நன்றி ராஜா. இந்த நேரத்திலும் சுவாமி எங்களிடத்தில் மாலை வேளையிலும் தகப்பனே உம்முடைய கரத்தில சுவாமி கொடுக்கப்பட்ட இந்த மூன்று விண்ணப்பங்களை உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. நாங்களோ ஆண்டவரே கேட்பதற்கு முன் நீங்க அறிகிற தேவன் சுவாமி, ஆனாலும் எங்கள் நாவுகளூடாக ஆண்டவரே கேட்பதற்கு நீங்க விரும்புகிற தகப்பனாக இருக்கிறீர்கள் தகப்பனே. தந்தையே, இந்த நேரத்திலும் சுவாமி சுவாமி வைக்கப்பட்ட அந்த மூன்று விண்ணப்பத்தில் முதலாவதாக சந்திரன் என்பவர் சகோதரனை உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. இந்த சந்திரன் என்ற மகனை ஆண்டவரே நீங்க ஆண்டவரே காண்கின்ற தேவன், நாங்களோ ஆண்டவரே முகத்தை பார்க்கின்றோம், ஆனாலும் தேவனே நீங்க உள்ளான இருதயத்தில் இருக்கின்ற எல்லா கசப்புகள் வேதனைகள் பாரங்களை நீங்க காண்கிற தேவனாக இருக்கிறீங்க தகப்பனே. இந்த மகனுக்கு கொடுத்திருக்கும் ஆண்டவரே இந்த பிசாசானவனின் இந்த வியாதியை இயேசப்பா நீங்க காண்கிற தேவன் சுவாமி, ஆண்டவரே இந்த மகன் தன்னுடைய சிகிச்சையின் மூலமாக பல தடவை ஆண்டவரே அவஸ்தைப்பட்டு ஆண்டவரே சோர்வுற்று ஆண்டவரே எங்களை விடுவிக்க யாரும் இல்லையே என்ற நிலையிலும் சுவாமி இந்த மகனோடு ஆண்டவரே நீர் இதுவரை காலமும் பயணித்து வருகிற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சுவாமி. பிதாவே இந்த சகோதரனுடைய உள்ளான இருதயத்தில் இருக்கின்ற வேதனைகளை பிதாவே நீங்க கண்டு அப்பா உம்முடைய காயப்பட்ட கரம் என் மகனின் சிரசின் மீது வைக்கப்படுவதாக, ஆண்டவரே நரம்புகள் தசைகள் நார்கள் ஊடாக என் தந்தையின் இரத்தம் பாய்ந்து செல்லட்டும், இறந்து போயிருக்கும் கலன்கள் யாவும் புதுப்பிக்கப்படுவதாக, ஆண்டவரே தசைகள் நார்கள் யாவும் உம்முடைய கரத்தினாலே உருவாக்கப்பட்டதுகள் தகப்பனே, எங்கெங்கெல்லாம் ஆண்டவரே இந்த தசைகள் ஆண்டவரே பழுதடைந்து காணப்படுகின்றதோ அவை யாவும் இயேசுவின் நாமத்தினாலே உயிர்ப்படைவதாக, ஆண்டவரே என் மகனின் சரீரத்துல இருக்கிற எல்லா அவயவங்களும் எல்லா கலசங்களும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உச்சரிக்கவும் உம்முடைய கிருபையை உச்சரிக்கிற தசைகளாக நீர் மாற்றப்படுகிறாக. சரீரத்திலே ஆண்டவரே மாமிஷம் பலவீனமானது ஆவியோ பலனானது என்று சொன்னீங்க தகப்பனே, இந்த மகன் எப்பொழுதும் ஆண்டவரே உம்மை துதிக்கிற மகனாகவும் உமக்கு நன்றி உள்ள மகனாக ஆண்டவரே உமக்கு சாட்சியுள்ள பாத்திரமாக இந்த மகனை நீங்க எடுத்து பயன்படுத்துங்க, உம்முடைய தூய இரத்தத்தினால் அவனை தூய்மைப்படுத்துங்க ஆண்டவரே, எப்பொழுதும் உமக்கு ஏற்ற மகனாக வாழ்ந்து இருக்க உம்முடைய கரத்திலே இந்த மகனை ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே, ஆண்டவரே நீங்க எடுத்து பயன்படுத்துங்க. விசேஷமாக ஆண்டவரே இரண்டாவதாக வைக்கப்பட்ட அந்த இரண்டாவது ஒரு சகோதரியை உம்முடைய கரத்திலே வைக்கின்றேன் தகப்பனே, நான் காணவில்லை கேட்கவும் இல்லை ஆனாலும் ஆண்டவரே அந்த சகோதரி எனக்காக வேண்டுதல் செய்ய ஆண்டவரே விண்ணப்பம் கொடுத்த வேளையிலும் அந்த சகோதரியின் வயிற்று பகுதியிலே ஆண்டவரே உம்முடைய கரத்தை வைக்கின்றேன் தகப்பனே, அந்த சகோதரியின் வயிற்றினில் இருக்கின்ற ஆண்டவரே நோயை ஆண்டவரே நீங்க பரம வைத்தியராக இருக்கிறீங்க, நீங்க அறிகிற தேவன் சுவாமி, ஆண்டவரே அந்த சகோதரியின் வியாதிகள் ஆண்டவரே எதுவாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. இன்றிலிருந்து சுவாமி அந்த வியாதி இல்லை என்ற ஒரு உணர்வுகளை நீர் கொடுப்பீராக ஆண்டவரே, அன்று பெரும்பாலுள்ள ஸ்திரியை நீர் தொட்டீர் ஆண்டவரே, உம்முடைய வஸ்திரத்தை தொட்டவுடன் ஆண்டவரே அவள் சுகமடைந்தாள், மற்றும் ஆண்டவரே 12 வருடங்கள் பாடுபட்டு வேதனையோடு வாரத்தோடு இருக்கும் ஜனங்களை நீர் விடுதலை ஆக்கினீர் தகப்பனே, அதே போல இந்த சகோதரியும் எனக்கும் விடுதலை கிடைக்க வேண்டும் எனக்கும் சுகம் கிடைக்க வேண்டும் என்று ஏங்கி ஏங்கி தவிக்கும் வேளைகளிலும் என்னுடைய வயிற்றுக்குள் என்னென்ன விதம் வியாதிகள் இருக்கின்றதென்று தெரியாமல் தத்தளிக்கும் வேளைகளிலும் நீங்க பரம வைத்தியராக ஆண்டவரே இறங்கி வாங்க தகப்பனே, அந்த சகோதரியின் வயிற்று பகுதியை உம்முடைய கரங்களினால தொடும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே, அந்த குடும்பத்தை நீங்க நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுமென்று ஜெபிக்கிறேன் தகப்பனே. மற்றைய நேரத்திலும் ஆண்டவரே 3வது விண்ணப்பத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் கொடுக்கப்படும் பலன் என்று சொன்னீங்க தகப்பனே, ஆண்டவரே இந்த கர்ப்பம் தரித்திருக்கும் இந்த மகளை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். எத்தனையோ பெண்கள் சுவாமி தனக்கு கர்ப்பம் இல்லாமல் தாய் எத்தனையோ பெண்கள் இருட்டின் வழியிலே வாழ்ந்திருந்தாலும் இருளான பாதையிலே எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்காதா என்று ஏங்கி ஏங்கி இருக்கும் ஒவ்வொரு மக்கள் மத்தியிலும் சுவாமி நீர் இந்த மகளின் கற்பத்தை ஆசீர்வதித்திருக்கிறீர், அதற்காக உமக்கு கொடான கோடி நன்றி சுவாமி, நன்றி சுவாமி, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆண்டவரே அந்த கற்பத்தின் கனியை ஆசீர்வதிங்க, என் மகளின் உள்ளத்தில் இருக்கும் அச்சத்தை எடுத்து போடுங்க, பிசாசானவன் ஆண்டவரே உலகத்திலே எத்தனையோ பயங்களையும் அந்த மனிதர்கள் மத்தியில் எத்தனையோ அச்சங்களையும் கொண்டு வந்து கொடுக்கலாம், ஆனாலும் தேவனே நீர் பெலனையும் தைரியத்தையும் ஞானத்தையும் கொடுக்கிற தேவன் நீங்கள் சுவாமி. அன்று சாலமோனுக்கு கொடுத்த ஞானத்தை ஆண்டவரே இந்த பிள்ளைக்கு கொடுங்க. சிம்ஷோனுக்கு கொடுத்த பெலனை நீங்க இந்த மகளுக்கு கொடுங்க. தைரியத்தை கொடுங்க சுவாமி. ஆண்டவரே உமக்கு சித்தமானால் தூதர்களுக்கு கட்டளை இடுங்க. தாயும் செய்யும் நலமுடன் இருக்க ஆண்டவரே நீங்க உம்முடைய கிருபையை கொடுத்து வழிநடத்துங்க. அவளுடைய பயங்கள் யாவும் நீக்கப்படுவதாக. அவள் குடும்பம் எப்பொழுதும் சந்தோஷமும் சமாதானமாகவும் எப்பொழுதும் ஆண்டவரே நிலை நிற்க வேண்டும். தேவனே இதே போல எத்தனை எத்தனை ஜனங்கள் ஆண்டவரே எனக்காக வேண்டுதல் செய்ய முடியாமல் ஆண்டவரே வியாதிகள் பல விதமாக எத்தனையோ இடங்களில் இருக்கின்றார்கள் தகப்பனே. ஒவ்வொரு ஜனங்களையும் உம்முடைய திருக்கரத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. விதம் விதமான வியாதிகள் எங்கள் சரீரங்கள் மாமிஷமானது ஆண்டவரே. பலவீனமான சரீரத்தில் பல்வேறு விதமான வியாதிகள் அநேகம் காணப்பட்டாலும் ஆண்டவரே உம்முடைய ஆவியின் வல்லமையினாலே எங்கள் ஒவ்வொருவருடைய சரீரங்களை நீர் உயிர்ப்படைய செய்வீராக. ஆண்டவரே அன்று எசேக்கியேல் ராஜாவுக்கு நீர் 15 ஆண்டுகள் கூட்டி கொடுத்தது போல எந்த மரண தருவாயிலையும் ஆண்டவரே எனக்கு விடுதலை கிடைக்க வேணும், இந்த நோயிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்க வேணும், சமாதானம் கிடைக்க வேணும் என்று யார் யார் ஆண்டவரே எங்கெங்கெல்லாம் இருந்து வேண்டுதல்கள் செய்கிறார்களோ அங்கெல்லாம் உம்முடைய பிரசன்னம் கூடவாக இருக்க வேண்டும் பிதாவே. இந்த நேரத்திலும் சுவாமி அன்று மோசே வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்ப்பவர்கள் விடுதலை பெறுவார்கள், குணமடைவார்கள் என்று நீர் வாக்கு கொடுத்தீர் தகப்பனே. அதே போல விசுவாசித்தார்கள், தேவனுடைய மகிமையை கண்டார்கள் தகப்பனே. அதே போல பிதாவே இந்த நாட்களிலும் என் அன்பு தந்தையே நீர் எங்களுக்காக சிந்திய இரத்தத்தை நாங்கள் கண்ணோக்கி பார்க்க வேண்டும். நீங்கள் எங்களுக்காக பாடுபட்ட பாடுகளை நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். நீர் எங்களுக்காக சிந்தி எங்களை மீட்டு கொண்ட மீட்பை ஆண்டவரே நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். ஒவ்வொருவரும் நினைத்து பார்க்க வேண்டும் தகப்பனே. நீங்க எங்களுக்காகத்தான் பாடுபட்டீர்கள். எங்களுடைய மீறுதல்கள், எங்களுடைய அக்கிரமங்கள், பாவங்கள், எங்களுடைய நோய்கள் எல்லாவற்றுக்காகவும் நீர் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே எங்களை மீட்டு கொண்டீங்க தகப்பனே. அதற்காக உங்களுக்கு நன்றி தகப்பனே, நன்றி பிதாவே. உம்மை விசுவாசித்தால் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் நாங்கள் உட்பிரவேசிக்க முடியும். நீர் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய தூய இரத்தத்தினால தூய்மைப்படுத்துங்க. எங்களுடைய எல்லா அவயவங்களும் எல்லா கலசங்களும் ஆண்டவரே உமக்கே சொந்தன் ராஜா. நீர் ஆண்டவரே எங்களை உம்முடைய ஆலயமாக தெரிந்தெடுத்திருக்கிறீங்க. நீங்க வசிக்கும் இந்த ஆலயத்தை எந்த நோயோ எந்த விசப்பூச்சியோ நோய் கொண்டு வரும் பாக்டீரியாக்களோ எதுவாக இருந்தாலும் எங்கள் சரீரங்களை தொட முடியாத சுவாமி. இது உம்முடைய சரீரம், உம்முடைய ஆலயமாக இருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே உம்முடைய வல்லமை ஒவ்வொருவர் மீதும் இறங்குவதாக. உம்முடைய கிருபை புது புது கிருபையினால ஆண்டவரே எல்லாருடைய ஆத்துமாக்களும் புதுப்பித்து பலனடைந்து உம்முடைய கிருபை கூடாக எப்பொழுதும் ஆண்டவரே நாங்கள் இந்த உலகத்தில் ஜீவித்து தந்தையே நாங்கள் பாவத்திற்குள் மரிப்பதை தேவனே பிதாவே நீங்க விரும்புவதல்ல சுவாமி. ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவர்களும் எங்கள் பாவங்களை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து உம்முடைய மீட்பின் ஊடாக நாங்கள் எப்பொழுதும் இந்த உலகத்தில் சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் வாழ உம்முடைய கரத்திலே ஆண்டவரே இந்த வானொலியில் இணைந்திருக்கின்ற அத்தனை அன்பான சகோதர சகோதரிகள், இதை கேட்கின்ற இந்த செய்தியை கேட்கின்ற அத்தனை ஆத்துமாக்களையும் உம்முடைய கிருபையினாலும் இரக்கங்களினாலும் ஆண்டவரே முடிசூட்டி எங்களை ஆண்டவரே உம்முடைய அன்பிலே எங்களை நிலைத்திருந்து மிகுந்த கனிகளை கொடுத்து நாங்கள் வாழ இயேசப்பா உம்முடைய கரத்திலே ஆண்டவரே ஒவ்வொருதரையும் ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொருதருடைய தேவைகளையும் நீங்க சந்தித்து ஆசீர்வதிச்சு வழிநடத்த வேண்டும். இந்த இணைப்பை நடாத்தும் இந்த ஐயாவையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தேவனே உம்முடைய ஆவியின் வல்லமையை கொடுங்க. இன்னும் இன்னும் ஆண்டவரே புது புது பலனை கொடுத்து உம்முடைய கிருபையை ஆண்டவரே மற்றவர்கள் காணும்படி செய்யுங்க. நல்ல நல்ல கனிகளை கொடுத்து ஆண்டவரே உமக்காக வாழ்ந்து நாங்கள் உமக்காக சாட்சி உள்ளவர்களாக நிலை நிற்க இயேசப்பாவின் நாமத்தினாலே வேண்டி நிற்கின்றேன் என் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். இதுவரை வியாதிஸ்காக ஜெபித்தவர் ஆனந்தராஜா சுதாதா கிளிநொச்சி ஸ்ரீலங்கா. அடுத்ததாக நாங்கள் சிஸ்டர் மேகலாக அழைக்க போறோம். அதற்கு பிறகு சிஸ்டர் எஸ்தர் ரூபி அழைக்க இருக்கிறோம். இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக செய்த நிகழ்ச்சியில் வந்திருக்கிறீர்கள். துதித்து ஆராதித்து இதனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். உங்களுக்கு 10 நிமிடங்கள் தருகின்றேன். இப்பொழுது உங்கள் கையில் ஒப்புக் கொடுக்கிறேன். வழி நடத்துங்கள்.
3: ஹலேலூயா, ஹலேலூயா. தேவாதி தேவனுக்கே ஸ்தோத்திரமும் துதியும் கனமும். ஹலேலூயா. அது வானொலியில கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். அந்த வார்த்தையின்படி நாங்கள் இந்த வேளையில தேவாதி தேவனை கனப்படுத்தி மகிமைப்படுத்தி நாங்கள் துதிப்போம். எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் எத்தனை வேதனைகளோ துன்பங்களோ கவலைகளோ இருந்தாலும் எல்லாவற்றையும் விட்டு இந்த ஒரு நிமிஷத்துல தேவாதி தேவனை மாத்திரம் நாங்கள் நோக்கி பார்த்து அவருடைய நாமத்துக்கு நாங்கள் மகிமை செலுத்துவோம். ஹலேலூயா. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள்ளே நாத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. நாங்கள் ஒருமித்து அவருடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்துவோம், அவருடைய மகிமை உள்ள நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம். ஹாலேலூயா, ஹாலேலூயா. கத்தாதி கத்தரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ராஜாதி ராஜாவை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ நேற்று மின்றும் என்றும் மாறாதவர், நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரங்களும் துதியும் கனமும் அப்பா. ஹாலேலூயா, ஹாலேலூயா. நன்றி, நன்றி, நன்றி தகப்பனே.

ஹலெலூயா ஹலெலூயா. உம்முடைய சமூகம் தான் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. நீ சொன்னீரே உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லும், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று வாக்களித்த உன்னதரே, நீர் எங்களுடைய தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், கத்தாதி கத்தர், நேற்றும் இன்றும் என்றுமே மாறாத தேவன், உம்மை நம்பினவர்களை நீர் கைவிடாத தேவன், விட்டு விலகாதவர் ஆண்டவரே. உம்மை நாங்கள் நம்பி இருக்கிறபடியால் நாங்கள் ஒருபோதுமே வெட்கப்பட்டு போவதில்லையே. வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனியான பலன் வரும், இளைச்சிக்கு பதிலாக உன் பாகத்தில் சந்தோஷப்படுவாய், அது நிமித்தம் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரையா சுதந்திரம் அடைவாய், நித்திய மகிழ்ச்சி உனக்கு உண்டாயிருக்கும் என்று சொல்லி இருக்கிறேன். ஹாலேலூயா ஹாலேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஹாலேலூயா ஹாலேலூயா. நன்றி அப்பா, கொடான கொடி ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் உமக்கு ஆண்டவரே. ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா.

0: அல்லேலூயா. நல்லவரே, நன்றி செலுத்துகிறோம். வல்லவரே, நன்றி செலுத்துகிறோம். நேற்று நின்றும் என்றும் மாறாதவரே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹாலேலூயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. நீங்க சர்வ வல்லவரா எங்கள் மத்தியில இருக்கிறீரே, அதற்காய் உமக்கு நன்றி. இந்த நாள் முழுவதிலும் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்துகிற ஒரே ஒரு தேவன் நீர் அல்லவோ? உம்முடைய வலது கரத்தில் எங்களை ஏந்தி கொண்டிருக்கிற தேவன் நீர் அல்லவோ? உம்முடைய எங்களுடைய மதில் உமக்கு முன்பாக இருக்கிறது என்று சொன்னவர் அப்பா. ஹாலேலூயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த நாமத்தை என்றுமே நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வானிலை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மத்தியிலும் உம்முடைய பிரசன்னம் அளவில்லாமல் இறங்குறபடினாலே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மத்தியிலும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே மகிமைப்படுகிறபடினாலே நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஆராதனை முழுவதையும் உம்முடைய பாதத்தில் வைக்கிறேன். ஆவியானவரே, நீ நடத்துகிறபடினாலே ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமீன்.
1: ஆமென், ஆமென். சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக செய்தி நிகழ்ச்சியிலே இதுவரை துதித்து ஆராதித்து பாடியவர் சிஸ்டர் மேகலா, கொழும்பு ஸ்ரீலங்கா. இந்த சகோதரி வார்த்தைகளின் வெளிச்ச நிகழ்ச்சியிலே செய்தி கொடுக்கிற சகோதரி. தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் எஸ்தர் ரூபி அழைக்க போறோம். அதற்கு பின்பாடு சிஸ்டர் டொலி அழைக்க இருக்கிறோம். சிஸ்டர் எஸ்தர் ரூபி. இப்பொழுது சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக செய்தி நிகழ்ச்சி

0: தொடருங்கள் சிஸ்டர், கோ
1: ஹலோ,
0: கோ அஹெட்.
1: ஜீசஸ் ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாயிருக்கிறார். அவரை துதித்து பாடுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமாயிருக்கிறது. இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமாயிருக்கிறது. கர்த்தர் அங்கே ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் என்றென்றைக்கும் கட்டளையிடுகிறார் என்று சங்கீதக்கார ராஜாவாகிய தாவீது இவ்வாறு எழுதியிருக்கிறார். சங்கமம் வானொலியிலே சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணி இந்த துதி ஆராதனையை ஏறிருக்கிறதுலே கர்த்தர் பிரியம் கொள்ளுகிறார். கர்த்தர் இங்கே ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளை இடுகிறார். ஒரு பாடலோடு கர்த்தரை துதித்து ஆராதிப்போம். Glory to Jesus. உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும், ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரே. ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும், ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரே. தஞ்சம் என்று வருபவனை தள்ளாதனை சரவ, தஞ்சம் என்று வருபவனை தள்ளாதனை சரவர். அஞ்சிடாதே மகளே மகளே என்று தேற்றிடவே. உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். ஜாதி ஜனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவர், ஜோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர். சாதிசனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவர், ஜோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர். சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை, சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. சிலுவையில் ஜீவன் விடும் நேரத்திலும் வெறுக்கவில்லை. உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன் உள்ளங்கைகளில் நம்மை வரைகிறார், அவர் உள்ளங்கைகளில் நம்மை வரைகிறார். அன்பின் பரலோகத்தின் தேவனே, கர்த்தாவே, இந்த துதி ஆராதனை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீர் பரிசுத்தர், பரிசுத்தர். கர்த்தாவே, பரலோகத்திலே தேவ தூதர்கள் சேராபீன்கள் கர்த்தாவை உம்மை ஆராதிக்கிறார்கள். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர். பூமி அனைத்தும் உம்முடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று தங்களுக்குள்ளே கூப்பிட்டு சொன்னார்கள் என்று எழுதியிருக்கிறதையா. உம்முடைய வஸ்திரத்தின் தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது போல உம்முடைய மகிமையினால், உம்முடைய வஸ்திரத்தின் தொங்கலால் கர்த்தாவை இந்த வானொலியோடு இணைந்திருக்கிறவர்கள், செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், துதி ஆராதனையை பங்கெடுக்கிறவர்கள் எல்லாருடைய குடும்பத்தின் பேரிலே கர்த்தாவே உம்முடைய மகிமை நிரம்புவதாக. கர்த்தாவே, இந்த துதி ஆராதனை நீர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறபடியால் நன்றி. நித்திய ஆனந்தமுள்ள ஏக சக்கராதிபதியாக, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவராக கர்த்தாவே, கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி எங்களுக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாளிலே உயிரோடு இருந்து ஜீவாதிபதியாகிய கிறிஸ்துவாக இன்றைக்கு நீர் வீற்றிருக்கிறபடியால் நன்றி. கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறீர். இந்த ஆராதனையில ஏறெடுக்கப்பட்ட எல்லா ஜபங்களுக்கும் நீர் பதிலளிக்கிறவராய் இருக்கிறீர். மாம்சமான யாவருடைய ஜபத்தையும் கேட்கிறவரே, கேட்கிறவர் மாத்திரமல்ல பதில் அளிக்கிறவரே கர்த்தாவே, எல்லாருடைய ஜபத்திற்கும் கர்த்தாவே சுகத்தையும் பலனையும் நீர் கட்டளையிட்டபடியால் நன்றி. ஒவ்வொருத்தருடைய மன பாரங்களையும் நீர் நீக்கினபடியால் நன்றி. கர்த்தாவே உமக்கு நன்றி அப்பா. யாருமே இல்லை என்று வெறுமையிலே தனிமையிலே ஆத்துமா கர்த்தாவே கலங்கி கொண்டிருக்கிறவர்களுக்கு நீர் கரம் பிடித்து, பயப்படாதே, நானே உன் தேவன், நான் உன்னுடனே இருக்கிறேன், நீ என்னுடைய பிள்ளை என்று பெயர் சொல்லி அழைத்து

0: கொண்டிருக்கிறீரே. உம்முடைய மகாபெரிய அன்பு இந்த வானொலியோடு கர்த்தாவே இடைபடுவதாக, உம்முடைய அன்பு ஒவ்வொருத்தருடைய உள்ளங்களையும் நிரப்புவதாக ஆண்டவரே. உம்முடைய அன்பு எல்லாரையும் கர்த்தாவே உம் மண்டையிலே கட்டி இழுத்துக் கொள்வதாக, ஒவ்வொரு குடும்பத்தின் பேரிலே தேவ அன்பு கடந்து செல்கிறபடியால் நன்றி. ஒவ்வொருத்தருடைய தேவைகளையும் நீர் சந்தித்து நிறைவாக்குகிறபடியால் நன்றி. சிறு பிள்ளைகள் முதல் வயோதிபர் வரை எல்லாரையும் உடைய திரு கரத்திற்குள்ள ஒப்பு கொடுக்கிறோமையா. இலங்கை நாட்டிலிருந்து வந்து கலந்து கொண்டிருக்கிற எல்லா அன்பு சகோதர சகோதரிகள் எல்லாரையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. தேசங்கள் கடந்து, கடல் கடந்து, கண்டங்கள் கடந்து இந்த தேவ அன்பு, கிறிஸ்துவின் அன்பு எங்களை இணைத்திருக்கிறதே கர்த்தாவே. இந்த அன்பிற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். இந்த வானொலியின் நிகழ்ச்சியில் கர்த்தாவே இன்னும் ஆயிரக்கணக்கான ஜனங்களை தொடுவதாக, இந்த ரட்சிப்பு என்கிற எரிகிற தீவட்டி வானொலி மூலமாக அநேக ஜனங்களுடைய உள்ளத்திலே பற்றி எரிவதாக ஆண்டவரே. இயேசு ஆண்டவர் கர்த்தாவே இந்த வானொலி செல்லும் இடமெல்லாம் உயர்ந்திருப்பீராக. எல்லா பிசாசனுடைய கிரியைகளும் எல்லா கர்த்தாவே மாம்சீகமான எல்லா லௌகீகமான எல்லா துக்கங்களும் பாரங்களும் நிந்தைகளும் கடன் பிரச்சனையும் வியாதியின் தொல்லைகளும் மன பாரங்களும் டிப்ரெஷனும் எல்லாருடைய கர்த்தாவே கஷ்டங்களும் கண்ணீரும் ஒன்றுமில்லாமலாக்குகிற ஜெய கிறிஸ்துவ கர்த்தாவே உயர்த்தப்பட்டவராய் இருக்கிறதுக்காக நன்றி கர்த்தாவே. ஒவ்வொருத்தருடைய தேவைகளையும் நீர் சந்தித்து நிறைவாக்குகிற எல்ஷடாய் தேவனாய் இருக்கிறீர் கர்த்தாவே. விசேஷமாக இந்த கேன்சர் வியாதியினாலே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்க அன்பு சகோதரன் மேலே உம்முடைய ஆணி பாய்ந்த கரம் பாய்கிறபடியால் நன்றி அப்பா. எல்லா மனுஷருடைய வாழ்வை விரும்புகிற தேவன், பிரியமானவனை உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பதை விரும்புகிற தேவன் கர்த்தாவே. எல்லா மரணத்திற்கு அதிகாரியான பிசாசானவனை கிறிஸ்து மடங்கடித்திருக்கிறார் கர்த்தாவே. உம்முடைய ஆளுகை, உம்முடைய உயிர்த்தெழுதல், உம்முடைய ஜீவன் அந்த சகோதரன் மேலே கடந்து வருவதாக. எல்லா வியாதியின் கட்டுகளும் அறுப்புண்டு போவதாக கர்த்தாவே. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை கர்த்தாவே அந்த கேன்சர் வியாதி செல்கள் இயேசு நாமத்திலே சபிக்கப்படுவதாக. இருந்த இடம் இல்லாமல் கர்த்தாவே அழிந்து போவதாக. உம்முடைய தெய்வீக கரம் அந்த சகோதரனை தொட்டு சுகமாக்கினபடியால் நன்றி. மகேந்திரன் ஐயாவுக்காக நன்றி. லெஸ்லி ஐயா குடும்பத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த செய்தியை, இந்த நிகழ்ச்சிகளை, இந்த உம்முடைய உம்மை துதிக்கும் ஆராதனையை கர்த்தாவே ஆர்வமுடன் தாகத்தோடு வாஞ்சியோடு எல்லா பாரங்கள் இருந்தாலும் கர்த்தாவே எல்லாவற்றிற்கும் மேலாக உண்மையில் கொண்ட அன்பு நிமித்தமாக இந்த வானிலை நடத்து கொண்டு வருகிறேன். அதை இந்த கர்த்தாவே துணை புரிகிற எல்லாரையும் உடைய கடத்துல கொடுக்கிறோமப்பா. சர்வத்தையும் தாங்கி கொண்டிருக்கிற உம்முடைய வல்லமையில வார்த்தை வானொலியையும் ஐயாவையும் கர்த்தாவே தாங்கி கொண்டிருக்கிறபடியால் நன்றி. நல்ல உடல் சுகம் தந்து, நல்ல பலனையும் கர்த்தாவே ஆத்தும சந்தோஷத்தினால் அவர்களை இடை கட்டி கொள்கிறீங்க. இன்னும் அநேகமான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுக்கிறபடியா நன்றி அப்பா. கர்த்தாவே இலங்கையில உம்முடைய சமாதானம் பெருகட்டும், மக்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக கர்த்தாவே. உம்முடைய ராஜ்யம் ஒன்றே நிலைவரப்படுவதாக ஆண்டவரே. உம்மை துதிக்கும்படி எங்களை எல்லாரையும் கூட்டி சேர்த்த உம்முடைய கிருபை இரக்கத்திற்காக நன்றி. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
1: இதுவரை சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக செய்தி நிகழ்ச்சியில் ஜெபித்து துதித்தவர் சிஸ்டர் ரூபி. இந்த சகோதரி வார்த்தைகளின் வெளிச்சத்திலே செய்தி கொடுக்கிற சகோதரி. இந்த சகோதரி தேவன் ஆசிரியப்பாராங்க. தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் டொலி அழைக்க போறோம். அதற்கு பிறகு சிஸ்டர் இருந்தது அழைக்க போறோம். சிஸ்டர் டொலி, சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக செய்தி நிகழ்ச்சியில வந்திருக்கு. இன்றைக்கு உங்களுடைய ஜெபம், அநேகர் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும். சனி ஞாயிற்றுக்கிழமையில தொடர்ந்து நேரப்படி 8 மணிக்கு இந்த துதி ஆராதனை அபிஷேக செய்தி நிகழ்ச்சியில் அநேகர் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்றும், அது மட்டுமல்ல கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக பாடுபட்டு ஜெபியுங்கள். உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன், வழி நடத்துங்கள். ஆமே
2: ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த காலை நேரம் ஆண்டவரே உங்களோட கரத்துல நாங்கள் யாவரே உங்களை உங்களோட கரத்துல நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே அப்பா. அபிஷேக கூட்டம் என்ற ஆண்டவரே, நீங்கள் அபிஷேகத்தினால் எங்களை அழைத்த தகப்பனே மக்கு நன்றி, நன்றி, நன்றி, கோடி கோடி நன்றி ஐயா. வெள்ளத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உங்களுடைய ஆவினாலும் மட்டுமே சகலதை செய்யக்கூடிய தகப்பனா இருக்கிறபடியா நன்றி அப்பா. பரிசுத்தமான ஆவியானவரே, நீங்க பரிசுத்தமா இருக்கிற போல ஆண்டவரே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவரே, யாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று கூறியபடி அந்த பரிசுத்தமான வெள்ளமே தெரியப்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த காலை நேரம் மாலை நேரமா இருந்தாலும் யாவருக்குள்ளேயும் ஆண்டவரே நீங்க அழைத்த ஊழியக்காரர்கள் அப்பா, நீங்க அழைத்தும் அழைக்காம இருக்கிற மக்கள் ஆண்டவரே ஒரு பிரிதான அபிஷேகத்தை அனுப்பி அப்பா இந்த கூட்டத்துக்கு வந்து சேர்வதற்கானவரே, உபவாசத்தின் அபிஷேக கூட்டம் உங்களோட கரத்திலிருந்து உங்களோட வார்த்தையை கேட்டு அப்பா வருவதற்கானவரே, யாவரையும் அழைக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. உங்களோட வல்லமை நிறைந்த கரத்தின் மூலமாக அப்பா, உங்களோட வார்த்தையின் மூலமாக இவர்கள் யாவருக்கும் ஒரு பிரிதான மன பாரத்தை கொடுத்த ஆண்டவரே, ஒரு ஜெப வல்லமையை கொடுத்து இவர்களை அழைக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. உங்களால் மட்டும்தான் சகலதையும் செய்ய கூடியமாக செய்யக்கூடியதாக இருக்கிறது ஆண்டவரே அப்பா. நாங்கள் துதி செய்யும் பொழுது உங்களோட சமூகத்தை நாங்கள் உணரக்கூடியதாக, உங்களோட சமூகத்தை உங்களோட பிரசன்னத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது ஆண்டவரே. அதுக்காக நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா. கேட்டுக்கொண்டு இருக்கிற மக்கள் ஆண்டவரே, இந்த ஊழியத்தில் இருந்து இல்லாம போய் விட்டவர்களையும் ஆண்டவரே, எத்தனை பேர் அப்பா மனம் திரும்பி அப்பா உங்களோட ஆதி அன்பில் இருந்து விலகி போன மக்களையும் கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே அப்பா. இவர்கள் உங்களோட கிருபையின் மூலமாக வழி நடத்துங்க. நீங்களே வழியின் சத்தியமும் ஜீவனும் என்று சொன்ன தகப்பனே, உங்களோட வழியின் மூலமாக உங்களோட வல்லமையின் வார்த்தையின் மூலமாக யாவரையும் அப்பா கொண்டாந்து சேர்க்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. இத்தனை பேர் கடினமான இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு சதையின் இருதயத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவனே. கடிமையான இருதயத்தை எடுத்துவிட்டு சதையான இருதயத்தை கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்க பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் அப்பா. இந்த உங்கள் நடுவில் கிருகை செய்யற பரிசுத்தரே எமக்கு நன்றி அப்பா. நன்றி நன்றி நன்றி அப்பா. கடலாம் துன்பத்தில் தாவிக்கும் வேலை எல்

0: அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நாம் என்னப்பா உங்களோட பாதத்தில் அமர்ந்திருக்கிற மக்களாக மாற்றுங்க ஐயா. உங்களோட ஒளியை, உங்களோட சத்தத்தை கேட்கக்கூடிய மக்களாக அப்பா, அநேகர் வழி தப்பி போன மக்களே மறுபடியும் உங்களுக்கு வெளியேற பெற்ற இரத்தத்தினால கல்லூரி ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு புதிய ஜீவனை கொடுத்து, இரத்தத்தின் கோட்டையில் மறைத்து வைத்து அவர்களுக்குள்ள ஒரு புதிதான அன்பையும் பாசத்தையும் உங்களோட பெரிதான கிருபையும் கொடுத்து வழிநடத்தி கொண்டு வந்து சேர்க்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாதும் கிருபையப்பா, அநாதி சிநேகித்தால் இழுத்து கொண்டீங்க ஐயா. அப்பா அனைத்து சேர்த்து கொள்ற தகப்பனே, இப்பொழுது உங்களோட அன்பின் மூலமாக, உங்களோட பரிசுத்தமான ஆவியின் மூலமாக யாவருக்கடையும் பேசி அப்பா அவர்களை உங்களோட சித்தத்தின்படி நடத்தி யாவரையும் இந்த அபிஷேக கூட்டத்தில் அபிஷேகத்தின் வல்லமை காணக்கூடியதாக, உங்களோட பிரசன்னத்தை இந்த நேரத்தில் அப்பா நீங்கள் உயிரில் தகப்பன் என்று காணக்கூடியதாக யாவரையும் கொண்டு சேர்க்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. நீங்கள் எபினேசர் எபினேசரே இன்று வரையும் உதவி செய்தீரே, இனிமேல நீங்கள் உதவி செய்து மக்களை வழி தப்பி போகாத வண்ணமாக இந்த கடைசி காலத்தில் ஆண்டவரே உங்களோட வார்த்தையில் அவன் நிலைத்திருப்பதற்கு நீங்கள் வல்லமின்ற தகப்பன் இன்றும் எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டு உங்களோட வல்லமையின் மூலமாக, உங்களோட பரிசுத்த ஆவியின் மூலமாக, உங்களோட வார்த்தையின் மூலமாக, உங்கள் இரத்தத்தின் மூலமாக எங்களை கல்லூரி சுத்தகரித்து அப்பா பாதுகாத்த தகப்பனே எமக்கு நன்றி. இன்று வரையும் புதிதான ஆத்துமாக்களை கொண்டு அப்பா வியாதியில் உள்ளவர்கள் யாரையும் அப்பா அனைத்து வந்து இந்த வல்லமையை அப்பா அவர்களுக்குள்ள தெரிவிக்கும்படியாக ஜபிக்கிறேன். இந்த கூட்டத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க, உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க ஆண்டவரே. வல்லவரன் இயேசு வாழ வைக்கும் தெய்வமே, இன்று எங்களை நீங்க அப்பா இலவசமாக கொடுக்க இந்த ஈவை இன்னும் அநேகருக்கு கொடுத்து உங்களுடைய அன்பினால அனைத்து யாவரையும் கொண்டு வந்து சேர்க்கும்படியாக ஜபிக்கிறேன். நீங்களே எங்களுக்கு ஜபமே ஜெயம் என்று சொல்லி ஜெயம் கொடுத்து அப்பா உயிர்த்தெழுதலின் அத்தகப்பனே, நானே மறித்த அப்பா உங்களுடைய மறுத்ததின் அந்த வல்லமை தெரிவிக்கும்படியாக ஜபிக்கிறேன். லாசர்வே நீங்க எப்படி வெளியில கொண்டிருங்களோ அதன்படி ஆண்டவரே உயிர்த்த மறுத்து போனவரை உயிர்ப்பிக்கும்படியாக ஜபிக்கிறேன். அப்பா உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்பட வேண்டும் ஆண்டவரே. அப்பா உங்களை பாவம் எல்லாம் பறந்து போக ஆண்டவரே வெளியேறப்பட்ட இரத்தத்தினால கழுவி அதிகமாக ஒரு ஜெப்பாவையும் அபிஷேகத்தையும் ஆத்ம தாரத்தையும் தாகத்தையும் கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன். யாவரும் உங்கள் இரத்த கொட்டைகளும் மறுத்து வைங்க. இந்த நாள் ஆண்டவரே புதிதான நாளாக உங்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக எங்கள் மத்தியில் வந்திருந்து ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி யாவரும் உங்களோட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். உங்களுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி யாவரையும் அப்பா உங்களுடைய இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து உங்களுடைய சித்தத்தின்படி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். உங்களுடைய நாமம் மட்டுமே மகிமைப்பட வேணும். இயேசுவின் நாமத்தின் மூலம் என்னை தாழ்த்தி ஜபிக்கிறேன் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேகம் செய்த நிகழ்ச்சியிலே ஜபித்து துதித்தோர் சிஸ்டர் டோலி கல்கரி. தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் அருந்ததி அழைக்கப் போறோம். இந்த மகள் வார்த்தைகளின் வெளிச்சத்திலே வந்து செய்தி கொடுக்கிற ஒரு சகோதரி, இவரை நாங்கள் அழைப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் அருந்ததி.
2: பிரைஸ் தி லார்ட் ஐயா. பிரைஸ் தி லார்ட்.
1: பிரைஸ் லார்ட். சங்கம் வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக செய்தி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய நாளே நீங்கள் துதித்து ஆராதித்து தேவனை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். உங்களுக்கு 10 நிமிடங்கள் கொடுக்கப்படுறேன் சிஸ்டர், உங்களோட ஒப்பு கொடுக்கிறேன், வழிநடத்துங்கள். ஆமென்.
2: லூயா, ஹாலே லூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறருமாய சர்வ வல்லமை உள்ள கர்த்தரே, நீர் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் மந்தவுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றின தேவனே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம், துதிக்கிறோம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். எல்லை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொன்ன தேவனே, ஆண்டவரே, என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொன்னீரே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். சுவாமி, மனுஷன் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிறேன் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன் என்று சொன்ன எங்கள் தகப்பனே, உமக்கு நன்றி. ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீ பெரியவர், பரிசுத்தர், சர்வ வல்லவர் அப்பா, மகத்துவமுள்ள தேவன், ராஜாதி ராஜனும் கத்தாதி கத்தனுமா இருக்கிறீரே. நீர் சொல்லாகும் ஐயா, நீர் கட்டளையிட நிற்கும். சகலவற்றை உம்முடைய ஆண்டவரே கரத்தின் கீழ் நீர் வைத்திருக்கிறீரே. எங்களை மனுஷரை தேவ சாயலாய் சிருஷ்டித்த எங்கள் தேவன், உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்முடைய ஜீவ சுவாசத்தை ஊதி எங்களை உயிர்ப்பித்தேரே அப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்களை அனுதினமும் விசாரிக்கிற எங்கள் தேவனே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ, தேங்க்யூ. நன்றி தகப்பனே, நன்றி.

உம் சமூகத்திற்கே ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே, நீர் இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்யக்கூடாதப்பா. நீரே எங்களுக்கு வழி, நீரே எங்கள் சத்தியம், நீரே எங்கள் ஜீவன். ஆண்டவரே, உம்முடைய நாமத்திலே கர்த்தாவே நாங்கள் உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம், துதிக்கிறோம். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் ஆண்டவரே, உம்முடைய நாமத்திலே ஆண்டவரே சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். ஆண்டவரே, இந்த ஊழியத்துக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற எல்லா பிசாசின் கிரியைகளையும் ஆண்டவரே மனுஷகுமாரனாகிய நீர் அழிக்கும்படி வந்தபடியால் ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஆண்டவரே கிருபை, தேவனுடைய அன்பு ஆண்டவரே, பரிசுத்தாவியினுடைய ஐக்கியம் ஆண்டவரே இந்த சமூகத்திலே எப்பொழுதும் இருக்கட்டும் ஐயா. உம்முடைய வசனத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற இந்த ஸ்தானத்திலே நீர் வந்து ஆண்டவரே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவரே ஸ்தோத்திரம். வானம் உமது சிங்காசனம் ஐயா, பூமி உமது பாதபடி ஆண்டவரே. உம்முடைய பாதப்படியிலிருந்து நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, நீர் எங்களுக்கு ஆண்டவரே பதில் கொடுக்கும்படி உம்முடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறபடியால் ஸ்தோத்திரம் நன்றி கர்த்தாவே, நன்றி ஐயா. உம்முடைய அன்புக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று சொன்னவரே ஸ்தோத்திரம். ஒருவராய் ஆண்டவரே சாமாவை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுறமாய தேவனே, உம்மை துதிக்கிறோம். மனுஷரில் ஒருவரும் கண்ணிராதவரும் ஐயா, காணக்கூடாதவருமாயிருக்கிறவர் பெருக்கே, நாங்கள் கனத்தையும் நித்திய வல்லமையும் மகிமையும் செலுத்துகிறோம் ஆண்டவரே, செலுத்துகிறோம் ஐயா. உடைய பிரசன்னத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்ன நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளும் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது அப்பா. உமக்கு நன்றி. உம்மிடத்திலே ஆண்டவரே யாதொரு மாறுதலும் இல்லை ஐயா, தாரதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த வானொலி கூட ஆண்டவரே செய்தியை கேட்கிற ஒவ்வொரு மக்களுடைய இருதயத்திலும் ஆண்டவரை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல ஆண்டவரே, வார்த்தையை கை கொண்டு நடக்கிறவர்களாய் நீர் ஒவ்வொருவரை மாற்றி ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தை அனுப்பி ஜனங்களை குணப்படுத்துங்க. நீங்க சொன்னீங்களே, நானே பரியாரியாய கத்தர் என்று. எங்கள் தகப்பரே ஆண்டவரே, எந்த தீங்கும் உங்களை அணுகாது என்று சொன்னவரே, தீமையை நீ காண்பதில்லை என்று எங்களுக்கு வாக்களித்த தேவனே, வாக்கு கடங்காத பெருமூச்சலோடு எங்களுக்காய் வேண்டுதல் செய்கிற பரிசுத்த ஆவியானவரே நீர் அனுப்பினீரே ஸ்தோத்திரம். உங்களை தனியே இருக்க விடேன், தேற்றரவாளனை அனுப்புவேன், அவர் வந்து சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை வழி நடத்துவார் போதித்தென்று சொன்ன தகப்பனே, துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம். நீர் அளித்த பரிசுத்தாவியானவருக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்காய் அவர் வேண்டுதல் செய்கிறவராய் இருக்கிறபடியால் நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை மறவாத தேவனே உமக்கு நன்றி. எங்களை ஒருபோதும் நீர் மறந்து விடுவதில்லை கர்த்தாவே. யார் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னீரே. இதோ நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதிலும் என்று வாக்களி தேவனே. உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா நாட்களிலும் எங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்களித்தீரே. நன்றி. இந்த வானொலி நித்திய வெளிச்சத்திலே ஆண்டவரே நீர் கூட இருந்து இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் பகை திகையாதே, கிளங்காதே, ஆத்மாவே நீ என்னிலே மகிழ்ந்து களிகூறு என்று சொன்னவரே ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. தேங்க்யூ லார்ட். நன்றி ராஜா. மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன், நீ மறவாமல் நினைத்தீரை மனதார நன்றி சொல்வேன். இரவு

இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே நன்றி.

0: நன்றி சொல்வே. எங்களை நேசிக்கிற அன்பு தகப்பனே, இந்த வேளையிலே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி ஸ்தோத்தரிக்க தகப்பனே, நீர் எங்கள் மத்தியில் வந்திருந்தபடியால் ஸ்தோத்திரம். துதிகளில் பிரியப்படுகிற தேவன் சுவாமி, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று சுவாமி, இந்த நாட்களிலே இந்த வானொலி கூடாக உம்முடைய துதி எங்கும் ஆண்டவரை அலையலையாக ஜனங்களை ஆண்டவரை சந்தித்து ஜாதிகளையும் ஜனங்களையும் சந்திக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. உம்முடைய துதிக்கிற ஜனங்கள் மேல் பிரியப்படுகிற தேவனாயிருக்கிறீர், துதிகளிலே வாசம் பண்ணுகிற எங்கள் தகப்பனே, இந்த வேளையில இந்த வானொலி நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுடைய இருதயத்திலும் நீர் வாசம் பண்ணி ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை கூடாக நீர் பேசி வழிநடத்த போறபடியால் துதிக்கிறோம். இதில் எடுக்கிற ஒவ்வொரு ஆராதனைகளும் சுகந்த வாசனையாக உம்முடைய சமூகத்துக்கு வருகிறபடியால் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த தேவ ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் நீர் விசேஷ விசமாய் ஆசீர்வதியும் பலப்படுத்துங்க. சுகமும் ஆரோக்கியம் எப்பொழுதும் அவர்கள் சட்டையின் கீழ் அவர்களுக்கு இருப்பதாக அப்பா ஆண்டவரே, அவர்களை மூடி பாதுகாத்துக் கொள்ளும் தீங்கு நாட்களிலே கூடார மறைவில் வைத்து காக்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அவர்கள் என்னை அறிந்திருக்கிறபடியால் ஆண்டவரே, அவர்களை நான் உன்னதமான இடத்திலே நான் அவர்களை வைத்து காப்பேன் என்று சொன்ன உம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் சுவாமி. உம்முடைய வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்றும் ஆமென்று மாமேன் என்று அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே நிறைவேறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பொறுப்படுத்து ஆசீர்வதிங்க சுவாமி. இதிலே பங்கு பற்றுகிறவர்கள் கேட்கிறவர் ஒவ்வொருவருக்கும் நீரே கர்த்தராய தேவனே, இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்று சகல முழங்கால்களும் முடங்கும் சகல நாவுகளும் மறிக்கையிடும் என்று உம்முடைய வார்த்தையில் சொல்லப்பட்ட பிரகாரம் ஆண்டவரே வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லா முழங்காலும் முடங்க போகிற இந்த நாட்களுக்காய் துதிக்கிறோம், அறிக்கை செய்ய போகிற நாட்களுக்காய் துதிக்கிறோம். சகலவற்றையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜபித்து ஆசீர்வாதங்களையும் சுகங்களையும் ஜெயத்தையும் பெற்றுக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: Recording stopped.
2: ஆமேன், ஆமேன்.
1: Recording in progress.
2: இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்து பாடியவர் இவர் வந்து அருந்ததி. வார்த்தைகளின் வெளிச்சத்திலையும் நித்திய வெளிச்சத்திலையும் வந்து வார்த்தையை கொடுக்கிற சகோதரி கத்திரந்த மகளை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இதுவரை நேரமும் துதித்தோம், ஆராதித்தோம், பாடலை பாடினோம், தேவோடு நாமத்தை மகிமைப்படுத்தினோம். இன்றைய நாளில் துதி ஆராதனை பாடல் சுகந்த வாசனையாக அந்த பரலோக ராஜ்யத்தை எட்டியிருக்கிறது. காரணம் அநேகர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைய நாளிலே 97 ரேடியோக்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், யூடியூப்பிலே கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக அநேக மக்கள் இந்த நிகழ்ச்சியை இந்த உலகம் முழுவதும் எங்கே தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்களோ அவர் எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதுக்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் ஜெரி ஜெரி பிரைஸ்லாட் அனைவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், அதுக்காக நன்றி சொல். காரணம் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் மறு ஒளிப்பிளை போடும் பொழுது அனைவர் கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். காரணம் என்ன? லெஸ் பிரதர் இந்த நிகழ்ச்சி ஒவ்வொன்றையும் தொகுத்து யூடியூபிலே ஃபேஸ்புக்கிலே போடும் பொழுது அந்த பாடல்கள் துதிகள் தேவசையில் கேட்கிற பிள்ளைகள் ரசிக்கப்படாத பிள்ளைகள் கூட ரசிக்கப்பட்டிருக்கிறார். அப்படியாக இந்த நிகழ்ச்சியை தேவன் ஆசீர்வதித்துக் கொண்டு வருகிறார், அதுக்காக நன்றி. அநேக தேவ பிள்ளைகள் இலங்கை, இந்தியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகள், அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகளிலே அநேகர் வந்து இதில் கலந்து கொண்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்கள். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஓகே, இப்பொழுது நாங்கள் துதித்தோம், ஆராதித்தோம், ஜபித்தோம், தேவ செய்தியை கடந்து செல்ல போகிறோம். இன்றைய நாளில் தேவ செய்தியை கொண்டு வர பாச மதிபாலன் ஜஃப்னா ஸ்ரீலங்கா எமது மண்ணிலிருந்து வந்தவர், எமது நாட்டிலிருந்து வந்த ரூடியக்கார் என்று செய்து கொடுக்க போகிறார். அவரை நாங்கள் சங்கம வானொலி நிலையத்தின் சார்பிலும் வார்த்தையின் வெளிச்சத்தின் சார்பிலும் நித்திய வெளிச்சத்தின் சார்பிலும் 97 ரேடியோவில் கேட்கிற தேவ பிள்ளைகள் சார்பிலும் யூடியூப்ல கேட்கிற பிள்ளைய சார்பிலும் அவளை அன்போடு அழைப்போம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர் மதிப்பாளர் அவர்களே.
3: Praise the Lord, praise the Lord.
2: Praise the Lord, praise the Lord, praise the Lord. இலங்கை மண்ணிலிருந்து வந்து நீங்க செய்து கொடுக்கிறீர்கள். இது உங்கள் செய்தியை கேட்க அநேக தேவ பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். 97 ரேடியோவில் உங்கள் செய்தி போய்கொண்டிருக்கிறது, போய்கொண்டே இருக்கிறது. இப்பொழுது பாஸ்டர் உங்களோட ஒப்பு கொடுக்கிறேன். இந்த சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சியிலே செய்தி ஆவியானவர் உங்களுக்கு எப்படியான செய்தியை கொடுத்தார் என்று அறிய தாகத்தோடு காத்திருக்கிறோம். உங்களோட ஒப்பு கொடுக்கிறேன் பாஸ்டர், நீங்க வழி நடத்துங்க.
3: நேரம் ஐயா
2: 40 மினிட்ஸ் எடுங்க பாஸ், 40
3: மினிட்ஸ். ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. ப்ரைஸ் லார்ட், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைய நாளிலும் சங்கமம் ரேடியோ ஊடாக நடைபெறுகிற இந்த துதி ஆராதனை அபிஷேக கூட்டத்துக்கு வருகை தந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்று கொள்ளுகிறேன். அன்பான லெஸ்லி ஐயா சொன்னது போல இந்த ஜூம் இணைப்பின் மூலமாகவும் யூடியூப்பின் மூலமாகவும் ஏனைய ரேடியோ அலைவரிசையின் மூலமாகவும் இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அத்தோடு இந்த நிகழ்ச்சியில இந்த கூட்டத்திலே கலந்து கொள்ளும்படிக்காகவும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படிக்காகவும் அடியேனுக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த சங்கம் ரேடியோ ஸ்தாபகர் ஐயா லெஸ்லி ஐயா அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரின் மறைவாக ஆசீர்வதிப்பாராக. இவ்விதமாக அன்பான தேவ ஊழியரோடு லெஸ்லி ஐயாவோடு இணைந்து இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிற அநேக தேவ பிள்ளைகள் எந்திரத்தில் இருக்கிறீர்கள். அதை நீங்கள் ஜெபிக்கிற பொழுது அடியன் கேட்டுக்கொண்டிருந்தேன், நீங்கள் பாடுகிற பொழுது கேட்டுக்கொண்டிருந்தேன். எல்லாரும் அழகாக ஆவிலே நிறைந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் ஆவியோடும் கருத்தோடும் எல்லா காரியங்களுக்காகவும் நீங்கள் தேவனை நோக்கி ஊக்கமாக பாரத்தோடு ஜெபித்திருக்கிறீர்கள். அந்த ஜெபங்கள் எல்லாம் கேட்டு கர்த்தர் கனடா தேசத்திலும் இலங்கை தேசத்திலும் இந்தியா தேசத்திலும் ஏனைய தேசங்களிலும் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஏனென்றால் ஜெபிக்கிற பொழுது தேவன் மகத்துவமான காரியங்களை நடப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கும் மகிமை உண்டாகட்டும். எனவே தொடர்ந்தும் நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் தியானம் செய்ய போகிறோம். இவ்விதமாய் தேவன் எங்கள் ஒவ்வொருவருக்கூடாகவும் தேவன் பெரிய காரியங்களை செய்யும்படிக்காகவும் செய்ய வேண்டும் என்றும், அதாவது நாங்கள் தேவனுக்காக தேவராட்சியத்துக்காக நாங்கள் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இதைத்தான் இந்தியாவிலே கர்த்தருடைய பணிகளை 1800 செய்து கொண்டு வந்த வில்லியம் கேரி என்றதான ஒரு மிஷனரி இப்படியாக சொல்லுகிறார். தேவனிடத்திலிருந்து பெரிய காரியத்தை எதிர்பார், தேவனுக்காய் பெரிய காரியத்தை செய் என்பதாக. ஆகையினால் நாங்கள் தேவனுக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். அந்த தேவனுக்காக பெரிய காரியங்களை நாங்கள் செய்வதற்காக தேவன் எங்களுக்கு தாராளமாய் தம்முடைய கிருபைகளையும் தம்முடைய அபிஷேகத்தையும் தம்முடைய மகிமையையும் தேவன் கொடுத்திருக்கிறார். இன்னும் கொடுக்க அவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். எனவே இன்றைய நாள் இந்த அபிஷேக துதி ஆராதனையில நாங்கள் அதை குறித்து தான் தியானிக்க போகிறோம். என்னவென்றால், எங்களுக்கூடாக பெரிய காரியங்களை செய்யும்படிக்காக தேவன் எங்களுக்கு தேவன் ஒருவரை அமர்த்தி இருக்கிறார், அல்லது எங்களுக்காக தேவன் ஒருவரை அனுப்பி இருக்கிறார். அது உங்களுக்கு தெரியும், அதுதான் பரிசுத்த ஆவியானவர். இந்த நம்முடைய வாழ்வில நாங்கள் இயல்பாகவே, அதாவது நாங்கள் மனிதர்களாக இருக்கிறபடினால் நாங்கள் இயல்பாகவே நாங்கள் ஒரு அசாதாரண ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெரிய காரியங்களை செய்வதற்கு நாங்கள் இயலாதவர்களாக இருந்தாலும் அந்த தேவனுடைய ஆவியானவர், தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர், இன்றைய நாளிலும் நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு போட்டிருக்கிற தலைப்பின் பிரகாரம் அந்த தேவனுடைய ஆவியானவருடைய இந்த அபிஷேகம் எங்கள் மேலே எங்களுக்குள்ளே வருகிற பொழுது தேவன் எங்களை கொண்டுச்சு எட்ட முடியாத பெரிய காரியங்களை தேவன் செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஏனென்றால் அந்த எங்களுக்குள்ளே தேவன் வைக்கிற அந்த அபிஷேகமும் அந்த பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகையும் எங்களை கொண்டுச்சு அசாதாரணமான மகிமையான பெரிய காரியங்களை செய்ய வல்லமுள்ளதா இருக்கிறது. எனவே இன்றைய நாள் இந்த துதி ஆராதனை அபிஷேக ஆராதனையில கலந்து கொண்டு கொண்டிருக்கிற நீங்கள் இந்த வேளையிலும் அடியனோடு கூட இந்த வார்த்தையை நீங்கள் பின்பற்றி கவனமாக செவி கொடுங்கள். நிச்சயம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பரிசுத்த வேதாகமத்துல ஏசாயா புத்தகத்துல ஒரு அழகான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 32 பதினைஞ்சாவது வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நீண்ட காலமாகவே எனக்கு மிகவும் பிடித்த ஒரு வார்த்தை, பிடித்த வார்த்தை மட்டுமல்ல இதன் அடிப்படையில் தேவனை நோக்கி நான் ஜெபித்து என்னுடைய வாழ்க்கையில பல நன்மைகளையும் பல ஆசீர்வாதங்களையும் பல உயிர்மூச்சிகளையும் பல காரியங்களை தேவனுக்காக செய்யவும் இந்த வார்த்தை என்னை உந்தி வழிநடத்தினதை, இந்த வார்த்தை எனக்கு பக்க பலமாயிருந்ததை இந்த இடத்திலே நான் கூற முடியும். எனவே இந்த தேவனுடைய வசனம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும், உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும், ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அந்த வசனத்தை திரும்பவும் வாசிக்கிறேன், உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்போ அந்த அப்படியே ஒன்றும் நடைபெறாமல் ஒரு பசுமை உண்டாகாமல், ஒரு செழிப்பு உண்டாகாமல், ஒரு உயிர்மூச்சி உண்டாகாமல், ஒரு எழுப்புதல் உண்டாகாமல், ஒரு ஒரு உயிர்ப்பித்தல் உண்டாகாமல், அல்லது ஒரு உற்பத்தி உண்டாகாமல், அல்லது ஏதோ ஒரு காரியம் ஏதோ ஒன்று நடைபெற வேண்டிய ஒரு காரியம் நடைபெறாமல் அது அப்படியே இருக்கிற வேளையில அந்த தேவனுடைய ஆவியானவர் வரும் வரைக்கும், தேவனுடைய ஆவியானவர் வரும் மட்டும் அது அப்படியே இருக்கும். ஆகையினால அந்த அந்த அந்த தேவனுடைய ஆவியானவர் வருகிற பொழுது என்ன நடைபெறுது என்றால், இதுவரைக்கும் ஒன்றும் செயல்படாம இருந்தது, ஒன்றும் உற்பத்தி இல்லாம இருந்தது, அல்லது ஒன்றும் உருவாக முடியாம இருந்தது, அந்த தேவனுடைய ஆவியானவர் வந்ததுக்கு பிறகு அங்கே காரியங்கள், அதிசயமான காரியங்கள், அற்புதமான காரியங்கள், வியத்தகு காரியங்கள் நடக்கிறத நாங்கள் பார்க்கலாம். எனவே கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் சில வேளைகள்ல இந்த வசனம் சொல்லுகிற மாதிரி அநேக நேரங்கள்ல ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். சில வேளை அப்படியே இருந்து கொண்டிருக்கும். உங்களோட வாழ்க்கையில சில வேளை நோய் அப்படியே இருந்து கொண்டிருக்கும், அந்த இடத்துலயே இருக்கும். சில வேளை நீங்க பாப்பீங்க எந்த மாற்றமுமே இருக்காது, அப்படியே இருந்து கொண்டே இருக்கிற மாதிரியே இருக்கும். சில வேளை உங்களுடைய பொருளாதாரம் ஒரு மந்த நிலைமையில இருந்து கொண்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். உங்களோட தொழில் அப்படியே ஒரு முன்னேற்றம் இல்லாமல் அப்படி அந்த நிலைமையில இருக்கிறதை போலவே இருக்கும். சில வேளையில உங்களுடைய உடல் பலன், உங்களுடைய உற்சாகம் ஒரு மந்த நிலைமையில இருக்கிறதை போல அப்படியே இருந்து கொண்டிருக்கும். ஆகியால் உங்களுடைய அமைதி சந்தோஷம் அதுவும் அப்படியே இருக்கிற வண்ணமாகவே அப்படி இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆகையினால இப்ப இப்படியெல்லாம் ஒரு ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட அல்லது ஒரு ஒரு அடுத்த நிலை இல்லாதபடிக்கு அப்படியே இருக்கிற அந்த நேரத்துல அந்த தேவனுடைய ஆவியானவர் உங்கள் மேல வருகிற பொழுது, தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல வருகிற பொழுது, உங்களோட வீடுகளில் வருகிற பொழுது, உங்களோட உடலின் மேல வருகிற பொழுது, உங்களோட தொழிலின் மேல வருகிற பொழுது, உங்களுடைய அனைத்து காரியங்கள் மேல வருகிற பொழுது, உங்களுடைய உடலின் உறுப்புகள் மேல வருகிற பொழுது அங்கே என்ன நடக்குது என்றால், அங்கே ஒரு ஒரு மகிமையான ஒரு அற்புதமான அதாவது நாங்கள் பிரமிக்கத்தக்க ஒரு காரியம் அங்கே நடக்க ஆரம்பிக்கிறது. சில வேளைகளில் இந்த இடத்துல நீங்கள் அநேக ஊழியக்காரிகள் இருப்பீர்கள், அநேக ஊழியர்கள் இருப்பீர்கள். சில வேளை உங்களோட ஊழியங்கள் கூட சில வேளை அப்படியே இருக்கும், ஊழியத்தில் வளர்ச்சி இல்லாமல் இருக்கும், சபையில வளர்ச்சி இல்லாமல் இருக்கும், செய்கிற காரியங்களில் ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருக்கும். அப்படியெல்லாம் அது இருக்கிற வேளையில அந்த தேவனுடைய ஆவியானவர் ஊற்றப்படும் மட்டும் அது அப்படித்தான் இருக்கு. அப்போ அதை தேவ பிள்ளைகளாகிய நாங்கள் அதை பகுத்து அறிந்து, ஓ இதுக்கு என்ன காரணம், இது இப்படியே இருப்பதற்கு என்ன காரணம், இதில் ஒரு வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன, இதுக்கு ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன, என்னுடைய பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன, என்னுடைய கைகளின் பிரயாசங்களில் ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன, என் ஊழியத்தில் ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன என்பதை நாங்கள் பகுத்து அறிந்து அந்த தேவனுடைய ஆவியானவருக்கு நாங்கள் இடம் கொடுக்கிற பொழுது, தேவனுடைய ஆவியானவரை குறித்து நாங்கள் அறிந்து அவருக்கு இடம் கொடுக்கிற பொழுது, அந்த ஆவியானவர் நம்மேல ஊற்றப்படும் பொழுது எல்லா காரியங்களும் ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய அடுவர் அறுவடை, ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி, பெரிய ஒரு பெருக்கம், பெரிய ஒரு உயர்வு, பெரிய ஒரு காரியத்தை அங்கே கண்டுகொள்ள முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையினால இதைத்தான் சங்கீத புத்தகத்துல 104வது சங்கீதத்துல தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்லப்படுது. எப்படி என்றால், அதையும் ஞாபகப்படுத்துகிறேன். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கென்றால், அங்கே தேவனுடைய ஆவியானவர் ஊற்றப்படுகிற பொழுது தேவன் தம்முடைய ஆவியை அனுப்பி பூமியின் ரூபத்தையும் தேவன் புதிதாக்குறாரா. அங்கே ஒரு சிருஷ்டி போன்று உண்டாகிறது. அந்த 104வது சங்கீதத்தை அதை வாசித்தால் கொஞ்சம் நமக்கு அழகாக புரியும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறால், நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது, அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறால், நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். அப்ப ஏசையா 32:15 என்ன சொல்லப்பட்டிருக்கா, உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படி இருக்கு, அப்படியே இருக்கு, ஒரு மாற்றமே இருக்காது, அப்படியே இருக்கும், இருக்கிற வண்ணமாக இருக்கும். ஆனா இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கின்றால், அதே போல இங்கே சொல்லப்பட்டிருக்கு, அங்கே நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். அப்ப இந்த ரெண்டு வாக்கியங்களின் அடிப்படையிலும் தேவ ஜனங்களாக இருக்கிற நாங்கள் இந்த கர்த்தருடைய ஆவியானவருடைய அசைவுக்கும் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகளுக்கும் பரிசுத்த ஆவியானுடைய நிறைவுக்கும் நாங்கள் நம்முடைய வாழ்வில இடம் கொடுக்க வேண்டும். அதற்கு நாங்கள் அனுமதிக்க வேண்டும். ஏனென்றால் அந்த தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே வருகிற பொழுதுதான் அங்கே சிருஷ்டிப்புகள் நடைபெறும். அங்கே நடக்க முடியாத காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். சிலவுகளில் கர்ப்பத்தில் கரு உருவாக முடியாம இருக்கிற பொழுது கூட அந்த தேவனுடைய ஆவியானவர் அங்கே வருகிற பொழுது அது அப்படியே இருக்கிற ஒரு சித்த நிலைமையில இருக்கிற காரியங்கள் அங்கே தேவனுடைய ஆவியானவர் இறங்குற பொழுது அது அங்கே உயிர்ப்பிக்கப்படும், அங்கே சிருஷ்டிக்கப்படும், அங்கே உருவாக்கப்படும். ஏனென்றால் தேவனுடைய ஆவியானவர் உருவாக்குற ஆவியானவர், தேவனுடைய ஆவியானவர் முளைப்பிக்கிற ஆவியானவர், தேவனுடைய ஆவியானவர் அங்கே புதுப்பிக்கிற ஆவியானவர், தேவனுடைய ஆவியானவர் செழிப்பை உண்டு பண்ணுகிற ஆவியானவர், தேவனுடைய ஆவியானவர் அங்கே நடைபெற முடியாத ஒரு காரியத்தை நடத்தி வைக்கிற ஆவியானவரா இருக்கிறார். அப்ப அதனால கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில சில வேளைகள்ல நமக்கு ஏகப்பட்ட கவலைகள் உங்களுக்கு இருக்கலாம். ஐயோ, இது இப்படியா இருக்கு, அது அப்படியா இருக்கு, பணம் இல்லாம இருக்கு, பொருள் இல்லாம இருக்கு, வீடு இல்லாம இருக்கு, நிலம் இல்லாம இருக்கு, வாகனம் இல்லாம இருக்கு, ஞானம் இல்லாம இருக்கு, அறிவு இல்லாம இருக்கு, இப்படி எல்லாம் நாங்கள் சில வேளையில நமக்குள்ள யோசிக்கலாம். ஐயோ, நான் பெருமையா இருக்கு, என்னுடைய வாழ்க்கை வெறிச்சோடி போயிருக்கிறது, வெறுமையா இருக்கிறது, எங்கு பார்த்தாலும் ஒன்றும் இல்லையே, எல்லாம் வெற்று பாத்திரங்களா இருக்கு, எல்லாம் வெற்று காரியமா இருக்கு என்று இப்படி நாங்கள் சில வழியில இவைகள் எல்லாம் நினைத்து மனதுல பாரப்பட்டு கவலைப்பட்டு இப்படியே துக்கப்பட்டு கொண்டே இருப்போம். ஆனா தேவ பிள்ளைகள் நாங்கள் அப்படியெல்லாம் அதிகம் நாங்கள் துக்கப்படவோ கவலைப்படவோ தேவையில்லை. ஏன் தேவையில்லை என்றால், அந்த பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் அறியும் பொழுது நாங்கள் இவைகளுக்காக கவலைப்பட தேவையில்லை. அந்த தேவனுடைய ஆவியானவரை நாங்கள் வாஞ்சிக்கிற பொழுது, தேவனுடைய ஆவியானவருடைய கிரியைகளை நாங்கள் எதிர்பார்க்கிற பொழுது, நாங்கள் நமக்கு இருக்க வேண்டியதான கவலைகள் துக்கங்கள் எல்லாம் நம்மை விட்டு மறைந்து போய்விடும். ஏன் இதை சொல்லுவது என்றால், அந்த உன்னதத்திலிருந்து ஆவி நம்மேல் ஊற்றப்படும் வரைக்கும் அது அப்படியாத்தான் இருக்கும். ஆனா ஆவி ஊற்றப்பட்டதுக்கு பிறகு உங்களோட வெறுமை நிறைவாகும், உங்களுடைய குறைவு அங்கே நிறைவாகும், உங்களுடைய உடல்களிலே அற்புதங்கள் நடக்கும், உங்களோட மனசிலே ஒரு சந்தோஷம் நிறைந்து வழியும். ஏனென்றால் அங்கே தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே வந்துட்டார் என்றால் அவர் நம்முடைய ஜீவியத்தை வளம் உள்ளதாக மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அதனாலதான் ஏசாயா புஸ்தகம் 32வது அதிகாரத்துல அந்த 15வது வசனத்துல இப்படியாக, அதுக்கு அடுத்த வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். என்ன சொல்லப்பட்டிருக்கின்றால், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது அப்பொழுது அதுதான் தேவனுடைய ஆவி நம்மையில அந்த ஊற்றப்பட்டால் அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளி ஆகும். என்ன நடக்கும் என்றால் அந்த அந்த அந்த செழிப்பான வயல்வெளி ஆகாமல் அந்த வனாந்தரம் இருந்ததுக்கு காரணம் என்னவென்றால் உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் அது அப்படி இருந்தது. அந்த அது செழிப்பான வயல்வெளியாக இருக்க வேண்டும், ஆனால் செழிப்பான வயல்வெளியாக இருக்கவில்லை, வனாந்தரமாக இருந்தது, வறண்டு போயிருந்தது, தேவை உள்ளதாக இருந்தது, சஞ்சலம் நிறைந்ததாக இருந்தது, தவிப்பு நிறைந்ததாக இருந்தது, துக்கம் நிறைந்ததாக இருந்தது, சிரம் நிறைந்ததாக இருந்தது, தோல்வி நிறைந்ததாக இருந்தது. ஏனென்றால் அங்கே இன்னும் அங்கே உன்னதத்திலிருந்து தேவனுடைய ஆவி ஊற்றப்படவில்லை. ஆனால் தேவனுடைய ஆவி அங்கே ஊற்றப்பட்டதுக்கு பிறகு வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாக, அதே போல செழிப்பான வயல்வெளி காடாக எனப்படும். அப்ப அந்த தேவனுடைய ஆவியானவர் அங்கே அங்கே வருவதற்கு முதல், தேவனுடைய ஆவியானவர் அங்கே ஊற்றப்படுவதற்கு முதல் அந்த அந்த அந்த நிலை எப்படி இருந்தது? ஒரு வனாந்தரமா, ஒரு வனாந்தரமா, ஒரு வறண்டு போன நிலைமை. ஆனால் அந்த தேவனுடைய ஆவியானவர் அங்கே ஊற்றப்பட்டதுக்கு பிறகு அந்த வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாக மாறும், செழிப்பான வயல்வெளி காடாக மாறும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தருடைய நாமத்துக்கு எல்லா புகழும் உண்டாகட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை என்னுடைய வாழ்க்கையில நான் அறிந்த பொழுது என்னுடைய 17 வயதுல இயேசு கிறிஸ்துவை என்னுடைய வாழ்க்கையில நான் ஏற்றுக்கொண்டேன். அப்படி நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த காலம் மிகவும் மிகவும் வறுமை, தரித்திரங்கள், வெறுமை, வனாந்தரம், துக்கம், சஞ்சலம், சொல்லன முடியாத அப்படிப்பட்டதான ஒரு வனாந்தர நிலை முட்டுமுழுக்காவை மூடியிருந்தது. அப்படிப்பட்ட நிலையில இரு அப்படிப்பட்ட நிலையில இருக்கிற பொழுதுதான் அந்த தேவனுடைய வார்த்தைகளை படித்து படித்து படித்து படித்து படித்து தேவனுடைய வார்த்தைகளை படிக்கிறது மட்டுமல்ல, தேவனுடைய வார்த்தைகளில் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய செய்கைகளை, பரிசுத்தாவினுடைய கிரியைகளை வேறு பிரித்து பகுத்து பகுத்து பகுத்து அவைகளை தியானிக்க ஆரம்பிச்சு, அப்படி தியானிக்க ஆரம்பிச்ச பொழுதுதான் அப்படி படிப்படியாக தேவனுடைய ஆவியானவர் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, என்னுடைய திருச்சபை ஊழியங்கள்ல தேவன் இருந்ததான அந்த வனாந்தர நிலையை செழிப்பான வயல்வெளியாக மாறி, செழிப்பான வயல்வெளியாக மாறி, அந்த செழிப்பான வயல்வெளியை கர்த்தர் ஆவியானவர் காடாக, ஒரு பெரிய ராட்சத, ஒரு பசுமை நிறைந்த, எப்படி அந்த செழிப்பான வயல்வெளி காடாக மாறி ஒரு பசுமை நிறைந்த ஒரு பெரிய தோப்பு போல, ஒரு பெரிய ஒரு பசுமையான காட்டை போல அது மாறியதோ, அதே போல தேவன் மாற்றினார். ஆகையால் அந்த ஆரம்ப நாட்கள் அந்த உன்னதத்தில் இருந்து தேவனுடைய ஆவி என்மேல ஊற்றப்படும் வரைக்கும் அப்படியே துக்கமும் வியாகுலமும் வேதனையும் சஞ்சலமும் பாடுகளும் வியாதிகளும் பிரச்சனைகளும் நிறைந்திரும். பசி ஒரு பக்கம், தாகம் ஒரு பக்கம், வஸ்திரம் இல்லாத நிலை ஒரு பக்கம், பணம் இல்லாத நிலை ஒரு பக்கம், எந்த விதமா எல்லாமே வரும், எல்லா பக்கங்களுமே வரும். மாற்றி போட உடுப்பு இல்லாத நிலைமை, இப்படி எல்லா பக்கங்களுமே வரும். ஆனால் தேவனுடைய பாதத்திலே அமர்ந்திருந்து இந்த பரிசுத்த வேதாகமத்தை அப்படியே படிக்க படிக்க படிக்க படிக்க கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய கண்களை திறக்க திறக்க திறக்க, அப்படியே தேவனுடைய வார்த்தைகளை படிக்க படிக்க, அப்படியே தேவனுடைய ஆவியினாலே நிரப்பப்பட, அப்படியே தேவன் காரியங்களை அற்புதமாய் ஆச்சரியமாய் தேவன் மாற்றி கொண்டே வந்தார். அப்ப எனவே அதே தேவனுடைய ஆவியானவர் இன்றைக்கும் நம்மத்தியிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் அவர் வல்லமுள்ள ஆவியானவராயிருக்கிறார். அவர் அற்புதங்களை செய்கிற ஆவியானவராயிருக்கிறார். வனாந்தரத்தை வயல்வெளியாக மாற்றுகிற ஆவியானவராயிருக்கிறார். அவர் இன்றைக்கும் பெரிய காரியங்களை நடப்பிக்கிற ஆவியானவர். அதுதான் சங்கீதம் 104 நாங்கள் படித்தோம். என்னென்றால் நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். இந்த அழகான அற்புதமான இந்த உபவாச அபிஷேக துதியாரண நேரத்துல இந்த இடத்துல இணைந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில என்னதான் செத்து போயிருக்கோ, என்னதான் செத்து போயிருக்கோ, என்னதான் உயிர்ப்பிக்கப்படாமல், என்னதான் சிருஷ்டிக்கப்படாமல் இருக்கிறதோ, இந்த அருமையான நேரத்துல கர்த்தருடைய வார்த்தையை பேசி கொண்டிருக்கிற இந்த நேரத்துல நீங்க இருக்கிற இடத்துல இருந்து அதை விசுவாசி, அதை விசுவாசிங்கள். ஏனென்றால் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை ஒரு உங்களுக்கு தெரிந்திருக்கும், ஆனா நீங்க மறைந்திருப்பீங்கள். ஒரு ரகசியத்தை சொல்லுவோம் என்றால், தேவனுடைய ஆவியானவர் சிருஷ்டிக்கிற ஆவி, தேவனுடைய ஆவியானவர் உயிர்ப்பிக்கிற ஆவி, தேவனுடைய ஆவியானவர் இல்லாத ஒரு இடத்துல முளைக்க பண்ணுகிற ஆவியா, இல்லாத ஒரு இடத்துல உருவாக்குற ஆவியான அவர், சிருஷ்டிப்பின் ஆவியான. அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும், தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ஆகையினால் எந்த உடல் உறுப்புகள் செத்து போயிருக்கோ, எந்த உடல் உறுப்புகள் செத்து போயிருக்கோ, விசுவாசிங்க, அவர் புதிய அந்த உறுப்பை சிருஷ்டிப்பார், புதிய எலும்பை சிருஷ்டிப்பார், புதிய நரம்பை சிருஷ்டிப்பார், புதிய இதயத்தை சிருஷ்டிப்பார், புதிய உறுப்புகளை அவர் சிருஷ்டிப்பார் என்றால், அவர் சிருஷ்டிக்கிற ஆவியான, அவர் சிருஷ்டிக்கிற ஆவியான, அவர் அற்புதங்களை செய்கிற ஆவியானவர். அல்லேலூயா, அவர் மகிமையான காரியங்களை செய்கிற ஆவியான். அல்லேலூயா, அதை நீங்கள் விசுவாசித்து அதை அறிந்து கொண்டு இருக்கும் இடங்கள்ல நீங்கள் தேவனை நோக்கி பார்க்கிற பொழுது நிச்சயம் நீங்க வெக்கப்பட்டு போவதில்லை. தேவன் காரியங்களை செய்வார், தேவன் அற்புதங்களை செய்வார், அவர் அற்புதத்தின் ஆவியான். அதுதான் உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் அது அப்படியே இருந்தது. ஆனால் அந்த உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்பட்டதுக்கு பிறகு அந்த வனாந்தரம் வயல் செழிப்பான வயல்வெளியாக மாறும். இந்த அருமையான நேரத்துல நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன், இந்த அருமையான நேரத்துல கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். சங்கமம் ரேடியோ கூடாக இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற உங்களுடைய வனாந்தரம் இன்றைக்கு செழிப்பான வயல்வெளியாகும், இன்றைக்கு செழிப்பான வயல்வெளியாகும். எல்லா பாடுகளும், எல்லா துன்பங்களும், எல்லா வியாகுலங்களும், எல்லா பிரச்சனைகளும், எல்லா சாபங்களும், எல்லா கட்டுக்களும், எல்லா பெல்லி சூனியங்களும், எல்லா அசுத்தாவிகளுடைய கிரியைகளும், எல்லா மாந்திரிக கிரியைகளும், எல்லா அந்தகாரத்தின் இருளின் வல்லமைகள் எல்லாம் உங்களை விட்டு நீங்கி போகும், எல்லாம் உங்களை விட்டு அகன்று போகும். ஏனென்றால் உன்னதத்திலிருந்து உங்கள் மேல் ஆவி ஊற்றப்படுகிறது, உன்னதத்திலிருந்து உங்கள் மேல் ஆவி ஊற்றப்படுகிறது. அப்பொழுது உங்களுடைய வனாந்தர நிலை வயல்வெளியாக மாறிப்போகும், வயல்வெளியாக மாறிப்போகும், வயல்வெளியாக செழிப்பான வயல்வெளியாக மாற்றப்படுகிற உங்களோட வாழ்க்கை அது அடுத்த நிலையில காடாக, பெரியொரு பசுமையான தோப்பாக அது மாற்றப்படும். அதை கர்த்தருடைய ஆவியானவர் செய்கிறார், அதை என்னுடைய வாழ்விலே செய்த ஆவியானவர், அதை என்னுடைய திருச்சபை ஊழியங்களில் செய்த ஆவியானவர். உங்களுடைய சரீரத்திலும், உங்களுடைய குடும்பத்திலும், உங்களுடைய எல்லைகளிலும், உங்களுடைய அனைத்து பக்கங்களிலும் அந்த ஆவியானவர் அதை செய்ய வல்லம் உள்ள தேவனாயிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்படியே ஒரு வேதாகம சம்பவத்துக்குள்ள உங்களை அழைத்து கொண்டு போக விரும்புகிறேன். அப்போஸ்தல புத்தகம் 9 அதிகாரத்துக்கு நாங்கள் புரட்டி கொள்ளுவோமா இருந்தார். அப்போஸ்தல புத்தகம் 9 அதிகாரத்துக்கு நாங்கள் புரட்டி கொள்ளுவோமா இருந்தார். அங்கே சவுல் என்றதான ஒரு மனிதனை நாங்கள் வேதத்திலே அறிவோம், சவுல் என்றதான மனிதனை நாங்கள் வேதத்திலே அறிவோம். இந்த சவுல் அங்கே தேவனால் சந்திக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அந்த அதிகாரத்திலே தேவனால் சந்திக்கப்படுகிறார். இப்படி இந்த சவுல் சந்திக்கப்படுகிற பொழுது அவனுடைய கண்கள் எல்லாம் குருடாக்கப்படுகிறது. அவன் கீழே விழுந்து தமஸ்கு வீதியிலே அந்த பேரொளியை, இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அங்கே அவர் தரிசிக்கிறார். அப்படி அவர் தரிசிக்கிற பொழுது அவருடைய கண்கள் பார்வையற்று போகிறது. இப்படி கண்கள் பார்வையற்று போய் அங்கே அப்போஸ்தலர் பவுல் கர்த்தருடைய பாதத்தில் இருந்து, இயேசுவே என்னை துன்பப்படுத்துகிறது, இயேசுனார் என்னை துன்பப்படுத்துறது, நீ என்னை துன்பப்படுத்துறது, நான் இயேசுவன் சொல்லி வெளிப்படுறார். இப்படி இருக்கிற பொழுது பவுல், இந்த சவுல் அப்படியே பார்வையற்றவனாக சஞ்சலப்பட்டு துக்கப்பட்டு வியாகுலப்பட்டு அவருக்கு ஒரு பேர் அதிர்ச்சியில ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு பயங்கரமான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிற பொழுது தேவன் அனனியாவுக்கு சொல்லுகிறார். அனனியாவுக்கு கர்த்தர் என்ன சொன்னார்? அனனியாவுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், என்ன காரியத்தை சொன்னார் என்றால், நீ போய் இந்த சவுலின் மேல் கைவை, நீ போய் இந்த சவுலின் மேல் கைவை. என்னத்துக்காக என்றால், அவன் பார்வை அடையும் படிக்காகும். ரெண்டு காரியத்தை கர்த்தர் அனனியாவுக்கு சொன்னார். கவனமாய் கேளுங்க, ரெண்டு காரியத்தை கர்த்தர் அனனியாவுக்கு சொன்னார். என்ன சொன்னார் என்றால், நீ போய் அவன் பார்வை அடையும் படிக்காகவும், இரண்டாவது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் படிக்காகவும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இதில் நான் சில நிமிடங்கள் இதில் நான் நிற்க விரும்புகிறேன். சில நிமிடங்கள் இதில் நீங்கள் கொஞ்சம் கூட கவனத்தை செலுத்த வேண்டும் என்று கர்த்தருடைய நாமத்தினால் வரும். ஆனால் நீ அவர் கர்த்தர் சொல்லுகிறக்காய், நீ போய் அவன் மேல் கை வை, அவன் பார்வை அடையும் படிக்காகவும் பரிசுத்தாவினால நிரப்பப்படும் படிக்கா. பிரியமான தேவனுடைய ஜனங்களே, இன்றைக்கு தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது என்ன, தேவன் நம்மிடத்துல விரும்புகிற காரியம் என்ன? ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் பரிசுத்தாவின் நிறைவை பெறவாங்க. பரிசுத்தாவுடைய நிறைவை பெற வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். பரிசுத்தாவுடைய நிறைவை பெற வேண்டும் என்பது தேவனுடைய எதிர்பார்ப்பு. அதுக்காகத்தான் இந்த கூட்டம் அருமையான ஐயா இந்த கூட்டத்தை உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். என்னவென்றால் அபிஷேக துதியாரது, அபிஷேக துதியாரது, உபவாச அபிஷேக துதியாரது. அப்ப ஏன் இந்த அபிஷேகம், ஏன் இந்த அபிஷேகம்? ஏனென்றால் அங்கே அது தேவன் விரும்புகிற காரியம். அந்த அபிஷேகம் இல்லாவிட்டால், அந்த பரிசுத்தாவுடைய நிறைவு இல்லாவிட்டால், அந்த பரிசுத்தாவியான பெற்றுக் கொள்ளாவிட்டால் ஒன்றுமே செய்ய முடியாது, ஒன்றுமே செய்ய. அப்ப தேவன் அழகா அனனியாவுக்கு சொல்றேன், அனனியாவே சவுளுக்கு வெவ்வேறு தேவைகள் இருக்கலாம், வெவ்வேறு காரியங்கள் இருக்கலாம், வெவ்வேறு பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் இப்போ சவுளுக்கு தேவையானது பார்வையும் பரிசுத்தாவுடைய நிறைவு. இன்றைக்கு தேவ பிள்ளைகள் ஏதோ ஏதோ காரியங்களுக்காக எல்லாம் வாஞ்சிக்கிறார், ஆண்டவரே அது வேணும், இது வேணும், அதெல்லாம் தேவை. காணி வேணும், வீடு வேணும், நிலம் வேணும், கார் வேணும், பங்களா வேணும், திருமணம் வேணும், அப்படி வேணும், இப்படி வேணும், இப்படி போனோம், அப்படி அதெல்லாம் தேவை இல்லையாண்டு இல்லை, அதெல்லாம் தேவை. ஆனால் இவைகள் எல்லாவற்றை விட ஒரு மேலான முக்கியமான ஒரு தேவை உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கு. என்ன தேவை என்றால் பரிசுத்தாவுடைய நிறை, பரிசுத்தாவுடைய நிறை. எங்களுடைய ஆரம்ப நாட்கள்ல, நாங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஆரம்ப நாட்கள்ல, 93 ஆரம்ப நாட்கள்ல நம்முடைய போதகர், உங்களுக்கு தெரியும் மேவின் குணச்செல்வம் ஐயா, அவர் தேவனுடைய பரிசுத்தனுடைய நிறைவு கண்டு அவ்வப்போது 3-4 உபவாசம் போட்டு ஒரு பரிசுத்தனுடைய அபிஷேக கூட்டங்களை வைப்பார், அபிஷேக கூட்டங்களை வைப்பார், கான்ஃபரன்ஸ் வைப்பார். அபிஷேக அது பரிசுத்தனுடைய நிறைவை குறித்த கூட்டமாகத்தான் இருக்கும். ஆவியின் வரங்களை பெறுறது, ஆவியினால் நிரப்பப்படுகிறது. இந்த இதுக்கண்டே பிரத்தியோகமாக 3-4 என்று 7 உபவாசம், 3-4 உபவாசம், 21 உபவாசம், இப்படி அந்த நாட்கள்ல வைத்து ஜெபம் பண்ணுவார். அப்படி அந்த ஆரம்ப நாட்கள்ல அவிதமாக அந்த பரிசுத்தாவினுடைய முக்கியத்துவத்தை எங்களுக்கு வலியுறுத்தினார், அந்த அபிஷேகத்தை வலியுறுத்தினார், பரிசுத்தாவுடைய திருவுள்ளம் பற்றுதலை எங்களுக்கு வலியுறு அதை முக்கியத்துவப்படுத்தி எங்களுக்கு காண்பித்தார். அதை நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆரம்பனார். அப்போ எங்களுக்கு பைபிளே பெருசா தெரியாது, ஆதியாகமத்தில் என்ன இருக்குன்னு தெரியாது, வெளிப்படத்தில் என்ன இருக்குன்னு தெரியாது, ஏனைய புத்தகங்கள் என்ன இருக்குன்னு தெரியாது. ஆனால் இந்த இவைகளெல்லாம் நமக்கு நாங்கள் அறிய முற்படக்கும் முதலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஆரம்ப நாட்கள்ல எங்களுக்கு தேவனுடைய ஆவியானவரை குறித்து, தேவனுடைய பரிசுத்தாவியானவரை குறித்த அறிவை, பரிசுத்தாவியான குறித்த முக்கியத்துவத்தை எங்களுக்கு கொடுத்தார். அதனால அந்த நாட்கள்ல, அந்த அப்படிப்பட்டதான அபிஷேக நாட்கள்ல தேவனுடைய பிரசன்னத்தை பெற்றோம், தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றோம். வேற வார்த்தை சொல்லுகிறபடி நாங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் எங்களுக்கு சகலத்தையும் போதிக்கும் என்றபடி இன்றைக்கு 2026 இதுவரைக்கும் அந்த அபிஷேகம், அந்த பரிசுத்த ஆவியானவர் அற்புதமாய் நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய், எந்திரத்திலும் வெக்கப்பட்டு போகாமல், எந்திரத்திலும் தலைகுனிந்து போகாமல், எந்திரத்திலும் அங்கே நாங்கள் அவமானப்பட்டு போகாதபடிக்கு தேவனுடைய ஆவியானவர் அற்புதமாய் நடத்தி கொண்டு வர. ஏனென்றால் அவருடைய அபிஷேகத்துக்கு அந்த நாட்கள்ல நமக்கு முன்னே இருந்த போதகர்கள் முக்கியத்துவத்தை கொடுத்து எங்களை வளர்த்தார். அதைத்தான் அங்கே சவுளுக்கு அனனியாவுக்கு கர்த்தர் சொல்ற காரியம். அனனியாவே, முதல் சவுளுக்கு இப்ப தேவையானது பரிசுத்தாவுடைய நிறை. சவுளுக்கு கர்த்தர் சொல்ற காரியம், அனனியாவுக்கு கர்த்தர் சொல்ற காரியம், சவுளுக்கு இப்ப தேவை பரிசுத்தாவுடைய நிறை. சில வேளை இந்திரத்துல இந்த இணைப்பில இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில இப்பொழுது நீங்கள் பல தேவைகளுக்காக காத்திருப்பீர்கள். அந்த தேவையில கர்த்தர் உங்களுக்கு சந்தித்தார், தேவன் உங்களை வெக்கப்பட விட மாட்டார். ஆனால் கர்த்தருடைய நாமத்தினால நான் உங்களுக்கு சொல்ற காரியம் என்றால், அந்த தேவையை விட மிக முக்கியமான தேவை பரிசுத்தாவுடைய முறை, பரிசுத்தாவுடைய வல்லமை. ஏன்னா அந்த பரிசுத்தாய் வந்துட்டார் என்றால் மிச்ச காரியம் எல்லாம் உங்களுக்கு வரும். பரிசுத்தாவியானவர்களுடைய அபிஷேகம் வந்துட்டது என்றால் உங்களோட தேவை எல்லாம் சந்திக்கப்படும். அந்த பரிசுத்தனுடைய நிறைவு உங்களுக்குள்ள வந்துட்டது என்றால் நல்ல ஜெபம் வரும், நல்ல ஆராதனை வரும், நல்ல உபவாசம் வரும், நல்ல தேவனோடு உள்ள நெருக்கம் வரும். தேவனுடைய ஆவியா ஆவிக்குள்ள நீங்கள் நிறைந்து ஜெபிக்கிற பொழுது காரியங்கள் நடக்கும். அதைத்தான் யூதா நிருபத்துல யூதா அழகாய் சொல்லுவார். என்னவென்றால் பரிசுத்தமான விசுவாசத்துக்குள்ளே உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணும். யூதா அழகாய் சொல்றாரு. அப்படிங்கிற ஜெபம் பரிசுத்த ஆவியின்

மகிமையான காரியங்கள் நடக்கும். அப்போ அதைத்தான் அனனியாவுக்கு கர்த்தர் சொன்னார், அனனியாவே நீ போ, நீ போ, இந்த சவுலினத்தில் நீ போ, அவன் மேல் கை வை, அந்த சவுலின் மேல் கை வை, என்றால் சீக்கிரம் பரிசுத்தாவே நிரப்பப்பட வேண்டும். இந்த சவுல் சீக்கிரம் பரிசுத்தாரு நிரப்பப்படும், நீ தாமதிக்காம எழுந்து போ. அப்போ அனனியா சொல்கிறான், இல்லையா ஆண்டவரே, இவன் துன்புறுத்தினான், இவன் ஆக்களை அடித்தான், ஆக்களை உடைத்தான், எத்தனையோ சித்திரவதைகளை செய்தான், ஆண்டவரே இவனுக்கிட்ட போக எனக்கு பயமா இருக்கு. ஆனால் தேவன் சொல்கிற, இல்லை இல்லை, நீ போ, நீ தாமதிக்காத, சீக்கிரமாக போ, என்றால் அங்கே பரிசுத்தாவியான சவுல் பெற்றுக்கொண்டால் தான் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க முடியும், கர்த்தருக்காக அநேக நீதிக்குட்படுத்த முடியும், கர்த்தருக்காக அநேக காரியங்களை சாதிக்க முடியும், கர்த்தருக்கு அநேக அடையாளங்கள் அற்புதங்களை செய்ய முடியும். அப்போ அதனால தான் கர்த்தர் அருமையாக்கு சொல்கிற, நீ போ என்பதா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமும் உண்டாகட்டும். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்கள், நம்முடைய வாழ்க்கையில் இப்பொழுதும் அந்த அனனியாவுக்கு சொன்னது போல கர்த்தர் நான் சுவாசிக்கிறேன், உங்களுடைய இருதயத்தோடு தேவன் பேசுவார். அந்த பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள், அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், தேவ பிரசன்னத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், தேவ மகிமையை பெற்றுக்கொள்ளுங்கள் என்பதா. ஆகையினால் அதற்கு நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்துகிற பொழுது, அதற்கு நீங்கள் இடம் கொடுக்குற பொழுது, நிச்சயம் இப்போது இருக்கிறதை பார்க்கிலும், வேத வசனம் சொல்லுகிறபடி இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி கர்த்தர் செய்வார். எப்பொழுது என்றால் அந்த உன்னதத்தில் இருந்து நம்மையில் ஆவி ஊற்றப்பட வேண்டும், அந்த தேவன் தம்முடைய ஆவியை நமக்குள்ளே அனுப்ப வேண்டும். ஆகையினால் அப்படி நடக்கிற பொழுது தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அப்போ ஆகையால் இங்கே நாங்கள் பார்க்குற பொழுது அப்போஸ்தலர் புத்தகம் 9:17 அந்த சம்பவத்தை நாங்கள் பார்க்கலாம். 9:17 போய் அனனியா சவுலின் மேல் கைகளை வைக்கிற பொழுது பரிசுத்த ஆவியினால் சவுல் நிரப்பப்படுகிறார். இந்த பரிசுத்த ஆவியினால சவுல் நிரப்பப்படுகிற பொழுது நன்ற கவனிங்கள், அங்கே 2 முக்கியமான காரியங்கள் நடைபெற இருக்கிறது என்பதை பார்க்கலாம். இந்த சவுல் பரிசுத்தாவினால் நிரப்பப்படுகிற பொழுது அங்கே 2 முக்கியமான காரியங்கள் நடைபெற இருக்கிறது. என்ன நடைபெற இருக்கிறது என்றால், 1, சவுல் ஊழிய பாரத்தினால், தேவ ராஜ்யத்தை குறித்த பாரத்தினால் அங்கே தேவனுக்குரிய காரியங்களினால் நிரப்பப்படும். அந்த பரிசுத்தாவினால நிரப்பப்படுகிற பொழுது அங்கே 2 காரியம் நடைபெறது. 1, சவுல் வந்து தேவனுடைய ராஜ்ய பாரத்தினால், ஊழிய பாரத்தினால், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேணும் என்ற பாரத்தினால அப்படியே நிரப்பப்படுகிறது. அதாவது ஒன்றுமே எனக்கு வேண்டாம், அதாவது இந்த உலகம் எனக்கு வேண்டாம். அவர் அழகாய் சொன்னார், நான் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி ஓடுகிறேன் என்பதா. அதாவது அப்படிப்பட்ட காரியங்களின் உலக சிற்றின்பங்கள், உலக அசுத்தங்கள், சுகபோகமான வாழ்க்கைகள், அப்படி இப்படி இப்படி அப்படி ஜீவிக்கிற இப்படி ஜீவிக்கிற அந்த ஜீவியங்கள் எல்லாவற்றையும் அவர் ஒதுக்கி வைத்து விட்டு தேவராட்சியத்தை தேவனுடைய பணியை முதன்மைப்படுத்தத்தக்கதாக தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியினாலே அவரை நிரப்பினதுனால அவருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் நாங்கள் இந்த அப்போஸ்தலர் புத்தகம் 9:1 எபிரேயர் புத்தகம் வரைக்கும் இந்த அப்போஸ்தலர் பவுலினால் எழுதப்பட்ட நிருபங்கள், அப்போஸ்தலர் பவுலினால் செய்யப்பட்ட மிஷனரி பணிகள், அப்போஸ்தலர் பவுலினால் செய்யப்பட்ட ஊழியங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் பார்க்கிற பொழுது ஒரு தியாகம், ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு தேவனுக்கான ஒரு வைராக்கியம், தேவனுக்கான ஒரு பக்தி, இவ்விதமாக இந்த பவுலுடைய வாழ்க்கையை நிறைத்திருந்தது. காரணம் என்னவென்றால் இங்கே 9:17 அவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டதினால உலகத்தை அவர் மறந்து தேவராஜ்யத்தை நேசிக்க ஆரம்பித்தார். வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் ஒருவன் அன்பு கொண்டால் அவனிடத்திலே தேவ அன்பு இல்லை என்பதா. அந்த தேவனுடைய ஆவியானவர் இவரின் மேல் இறங்கினதினால அவருடைய நேசம், அவருடைய கவனம், அவருடைய அனைத்து காரியங்களும் தேவராஜ்யம் தேவனை குறித்த காரியம். 2, இந்த பரிசுத்த ஆவியினால இந்த சவுல் அல்லது இந்த பவுல் நிரப்பப்பட வேண்டும். ஏன் நிரப்பப்பட வேண்டும் என்றால் இந்த பழைய சுபாவங்கள் எரிக்கப்பட வேண்டும். பழைய சுபாவங்கள் அழிக்கப்பட வேண்டும். அப்ப இந்த பழைய சுபாவங்களும் பழைய துன்மார்க்க கிரியைகளும் இந்த சவுலுக்குள்ள இருக்கிற பவுல் பழைய இந்த துன்மார்க்க கிரியைகள், பழைய பாவங்கள், இவைகள் அழிக்கப்பட வேண்டும் என்றால் சவுல் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட வேண்டும். சவுல் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டால்தான் பவுலினுடைய அந்த சவுலினுடைய மனம் புதிதா, சவுலினுடைய சிந்தனை புதிதா, சவுலினுடைய

0: எண்ணங்கள் புதிதா? ஏன் ஏன் இதற்கு முதல் 9:17 முதல் அடிக்கிறது, நொறுக்கிறது, துன்புறுத்துகிறது, சினம் கொள்ளுகிறது, பொறாமை கொள்ளுகிறது, எரிச்சல் கொள்ளுகிறது, பகைக்கிறது, துரோதிக்கிறது, இப்படியெல்லாம் சவுல் செய்து கொண்டே வந்த. அதாவது கலாத்தியர் 5 காணப்படக்கூடிய மாம்சத்தின் கிரியைகளினால முற்று நிறைந்தது, முற்று நிறைந்தது. இப்பொழுது இப்படிப்பட்ட ஒரு மனிதனை தேவன் தம்முடைய பரிசுத்தாவுடைய நிறைவினால தேவன் மாற்ற விரும்புகிறார். பரிசுத்தாவுடைய நிறைவினால தேவன் மாற்ற விரும்புகிறார். அப்போ அதனால இப்பொழுது இந்த அனனியா கை வைக்கிற பொழுது பரிசுத்தாவியினால சவுல் நிரப்பப்பட்ட உடனே சவுளினுடைய பழைய சுபாவங்கள் எல்லாம் எடுத்து போகும், சவுளினுடைய பழைய சுபாவங்கள் எல்லாம் அழிந்து போகும். அதனால்தான் 1 Cor 13 அழகாக பவுல் எழுதுகிறார், அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகலத்தையும் நட்பு, அன்பு சகலத்தையும் விசுவாசி, அன்பு சகலத்தையும் இப்படியெல்லாம் பவுல் எழுதி கொண்டு போறார். ஏனென்றால் தேவனுடைய ஆவியினால் இங்கே அப்போஸ்தலர் 9:17 தேவனுடைய பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட உடனே ஆவியின் கனி அதற்குள்ளே வருவது, மாம்சத்தின் கிரியைகள் நீங்கி போகும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் இக்காலத்தில் நாங்கள் பரிதாபப்பட வேண்டிய காரியம் என்னவென்றால், இன்றைக்கு நாங்கள் உலகம் முழுக்க நாங்கள் இன்றைக்கு பார்த்து துக்கப்பட வேண்டிய காரியம் என்னென்றால், பரிசுத்தாவுடைய நிறைவு என்று சொல்லிக்கொண்டு, பரிசுத்தாவுடைய அபிஷேகம் என்று சொல்லிக்கொண்டு, பரிசுத்தாவினால் நான் நிரப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு அநேக தேவை பிள்ளைகள் துன்மார்க்கமாய் வாழ்ந்து கொண்டிருக்கு. கசப்பும் பகையும் வைராக்கியங்களும் கோபங்களும் சண்டைகளும் மார்க்க வீரங்களும் இச்சைகளும் இப்படியெல்லாம் நிறைந்தவர்களாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கு. ஆனால் அவர்களை பார்க்கிற பொழுதோ, அவர்கள் தங்களை குறித்து சொல்லுகிற பொழுதோ சொல்லுவார்கள், நான் பரிசுத்தாவுடைய அபிஷேகத்தை பெற்றேன், பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டன என்று சொல்லுவார். ஆனால் அவருடைய நடைமுறை வாழ்க்கையில அந்த சுபாவம் அழிக்கப்படவில்லை, அந்த குணங்கள், அந்த துன்மார்க்க குணங்கள் அழிக்கப்படவில்லை, அந்த சுபாவங்கள் எரிக்கப்படவில்லை. இன்றைக்கு சில வேளைகள்ல எல்லா இடங்கள் யாழ்ப்பாணத்துல கூட அப்படி இருக்கு, யாழ்ப்பாணத்துல கூட அப்படி இருக்கு, அந்நிய பாசைகளை பேசுவார்கள், ஆவில நிறைந்த அந்நிய பாசைகளை பேசுவார், அங்கால போய் கெட்ட வார்த்தைகளால பேசுவார், சண்டை பிடிப்பார், எவ்வளவோ காரியங்களை செய்வார். ஆகையினால் பிரியமான தேவச்சனங்களே, தேவனுடைய அருமையான தேவச்சனங்களே, எனவே நாங்கள் அப்படி இல்லாதபடிக்கு அந்த உண்மையான அந்த பரிசுத்த ஆவியின் அதுக்கு நாங்கள் அந்த தேவனுடைய ஆவியானவருக்கு நாங்கள் எப்பொழுதும் சாட்சியாக இருக்கவன், நான் தேவனுடைய ஆவியை பெற்றவன், தேவனுடைய ஆவியை பெற்றவள் என்று அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நாங்கள் சாட்சியாய், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டவள், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டவன் எப்படி தன்னை அடக்கி ஒடுக்கி அவன் தன்னை கீழ்ப்படுத்தி ஜீவிக்க வேண்டும் என்பதை நாங்கள் அப்போஸ்தலர் பவுலினுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ எனவே அந்த பரிசுத்த ஆவியினால இந்த சவுல் நிரப்பப்பட்ட உடனே அவருடைய பழைய சுபாவங்கள் எல்லாம் எரிந்து சாம்பலாக, அவருடைய வாழ்க்கையில ஊழிய பாரம்பர் ரெண்டு காரியமும், பிரதான ரெண்டு காரியமும் அங்கே நடைபெறும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இதற்கு பிறகு அப்போஸ்தல புத்தகம், கவனிங்க, அப்போஸ்தல புத்தகம் 19 நாங்கள் புரட்டுவோமா இருந்தால், அப்போஸ்தல புத்தகம் 19 புரட்டுவோமா இருந்தால், இந்த 2 அப்போஸ்தலர் 19:2 இந்த பவுல் அழகான ஒரு கேள்வியை கேட்க சொல்லுவோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டால் அழகான ஒரு கேள்வியை கேட்க, இந்த சபை மக்களை, ஆதி சபை மக்களை கண்ட உடனே என்ன கேட்கிறார் என்றால் நீங்கள் விசுவாசிகளான பொழுது பரிசுத்தாவியை பெற்றீர்களா? இதுதான் கேள்வி. அவர் என்ன கேட்கிறார் என்றால், எவ்வளவு கேட்க இருக்கு சிந்திச்சு பாருங்க, எவ்வளவு எத்தனை எத்தனை கேள்விகள் இருக்கு கேட்கறது. ஆனால் இந்த பவுல் கேட்கிற கேள்வி என்னன்னு பாருங்க, என்ன கேட்கிறார். இப்ப நீங்கள் இப்ப திருச்சபையில் ஆலயத்துக்கு வருகிற போது ஒருவரை கண்டுட்ட மாட்டோம், நாங்க என்ன சாப்பிட்டியா, தூங்கினியா, டீ குடிச்சியா, வேலைக்கு போனியா, எப்படி சுகமா இருக்கிறியா, எப்படி காணி வேண்டிட்டியா, வீடு வேண்டிட்டியா, கார் வேண்டிட்டியா, எப்படி மூக்கேஜ் காட்டிட்டியா, இப்படி தான் நாங்கள் கேட்போம். ஆனால் பவுல் என்ன கேட்கிறார் சொல்லுங்க பாப்போம். பவுல் எதை கேட்க வேண்டுமோ அதை கேட்டார். நாங்கள் எதை கேட்கக்கூடாதோ அதை கேட்டுக்கொண்டிருக்கோம். கேட்க வேண்டியதை கேட்காமல் கேட்கக்கூடாததை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதனால இன்றைக்கு ஜனங்களுக்கு எது முக்கியம் எது முக்கியம் இல்லைன்னு தெரியாது. அப்ப நீ சாப்பிட்டியான்னு கேட்டா அது அது நினைக்குது, அப்ப சாப்பாடு முக்கியம் அதுதான் இவர் கேட்கிற. நீ வீடு வாங்கி வீடு பண்ணிட்டியான்னு கேட்டா அது நினைக்குது, ஓ வீடு முக்கியம் அதுதான் இவர் இதை கேட்கிற. கார் பண்ணிட்டியான்னு கேட்டா அது நினைக்குது, ஓ கார் முக்கியம் வாழ்க்கைக்கு அதுதான் அவர் அதை கேட்கிறார். ஆனா இங்க பவுல் என்ன கேட்கிறார் என்றால் பரிசுத்தாவியை பெற்றீர்களா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க நீங்க ஊழியக்காரர்களா இருந்தால் உங்களோட விசுவாசிகளை நீங்கள் கேட்க வேண்டும், பரிசுத்தாவினுடைய நிறைவே பெற்றிட்டியா, பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் பண்ணப்பட்டது. நீங்கள் ஒரு அப்பாவாக அம்மாவாக இருந்தால் உங்களோட பிள்ளைகளை நீங்கள் கேட்க வேணும், பரிசுத்தாவினுடைய நிறைவே பெற்றிட்டியா. நீங்கள் ஒரு கணவனாக இருந்தால் மனைவியை பார்த்து கேட்கணும், பரிசுத்தாவினுடைய நிறைவே பெற்றிட்டியா. மனைவியாக இருந்தால் புருஷனிடத்தில் இருக்கணும், பரிசுத்தாவினுடைய நிறைவே பெற்றிட்டியா. அல்லேலூயா. எத்தனை கேள்வி இருக்கு. அப்போ சில பவுலுக்கு எத்தனையோ கேட்கலாம். அவர் கேட்ட காரியம் அந்த ஜனங்களை கண்டொன்னு கேட்ட காரியம் ஏனென்றால் கவனிங்க, ஏனென்றால் இவருக்கு தெரியும் அவரினுடைய அருமை, இவருக்கு தெரியும் அந்த உன்னதத்தின் ஆவியினுடைய வல்லமை, இவருக்கு தெரியும் சங்கீதம் 104 30 வசனத்தின்படி இவருக்கு தெரியும் ஆவி ஆவி ஆவி அனுப்பும் போது சிருஷ்டிக்கப்படும், அவர் சிருஷ்டிக்கிற ஆவியான இவருக்கு தெரியும். பவுலுக்கு தெரியும் அவர் வனாந்திரத்தை செழிப்பான வயல்வெளியாக மாற்றுகிறார். பவுலுக்கு தெரியும் அவர் செழிப்பான வயல்வெளியை காடாக மாற்றுகிறார். பவுலுக்கு தெரியும் இந்த அனனியா தன்மேல் கை வைத்ததுனால பரிசுத்தாவுடைய நிறைவே பெற்றதுனாலதான் நான் இந்த நிலைக்கு உயர்ந்திருக்கிறேன் என்று இவருக்கு தெரியும். இந்த அனனியா கைகளை வைத்து பரிசுத்தாவினால் நான் நிரப்பப்பட்டதற்கு பிறகுதான் எனக்கு இந்த வரங்கள் கிடைத்தது, எனக்கு இந்த கனிகள் கிடைத்தது, என்னுடைய பழைய சுபாவம் எரிக்கப்பட்டு ஒரு கொடூர மனுஷனாக இருந்தேன் இப்பொழுது ஒரு நல்ல மனுஷனாக இருக்கிறேன், ஒரு கொலைகாரனாக இருந்தேன் இப்பொழுது ஒரு நல்ல நல்ல ஒரு தகப்பனாக இருக்கிறேன். இவருக்கு தெரியும் அது. இது யார் கொண்டு வந்த, இது யார் மாற்றினது, இவருக்கு தெரியும் அந்த பரிசுத்தாவியம். அப்ப அதனாலதான் அவர் அந்த சப மக்களை கண்டுன்னு இருக்கிறார், நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றுட்டீங்களா. பரிசுத்தோ கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சங்கமம் ரேடியோ கூட இந்த துதி அபிஷேக உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில இது முக்கியமான காரியம். உங்களை பார்த்து கூட நீங்க கேட்கலாம், உங்களை பார்த்து கூட நீங்க கேட்கலாம், நான் பரிசுத்தாவியினுடைய நிறைவை பெற்று விட்டேனா, பரிசுத்தாவினால் நான் நிரப்பப்பட்டு விட்டேனா, எங்களை பார்த்து கூட நாங்கள் கேட்கலாம். ஏனென்றால் இதுதான் தேவை, இதுதான் தேவை. இன்றைக்கு என்னென்னத்தோ காரியத்தை சொல்லுகிறார்கள், இன்றைக்கு முக்கியம் இல்லாததை போதிக்கிறார், முக்கியம் கொடுக்கப்பட தேவை இல்லாததுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து போதிக்கிறார். வீட்டை கொடுப்பார் இல்லையாண்டில்லை, அதை பெற்றுக்கொள், இதை பெற்றுக்கொள், அப்படி இப்படி என்றெல்லாம் சொல்ற, அதை சொல்லக்கூடாண்டு இல்லை சொல்லலாம். ஆனால் எது முதன்மைப்படுத்த வேண்டிய காரியம், எது முக்கியத்துவப்படுத்த வேண்டிய காரியம், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ எனவே அங்கே அவர் கேட்கிறார் பரிசுத்தாவியை பெற்றீங்களா. அப்போஸ்தல புத்தகம் 13:2 அப்போஸ்தல புத்தகம் 13:2 ஐந்து பேர் கூடி உபவாசித்து ஜெபிக்கிறார், ஐந்து பேர் கூடி உபவாசித்து ஜெபித்து கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறார். பெரும் கூட்டம் இல்லை, பெருந்தள் கூட்டம் இல்லை, ஐந்து பேர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற பொழுது வேதம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவியானவர் அங்கே திருவுள்ளம் பற்றினார். நீங்கள் மூன்று பேரோ ரெண்டு பேரோ ஐந்து பேரோ ஆறு பேரோ பெருங்கூட்டத்தை பார்க்காத, பெரிய கூட்டத்தை இன்றைக்கு பெரிய கூட்டத்தை பார்த்து பரிசுத்தாவி இல்லாத கூட்டமாகவே முடியுது. பெருங்கூட்டத்தை கூட்டி பரிசுத்தாவி இல்லாத கூட்டங்களாகவே அந்த கூட்டம் முடியுது. பெருங்கூட்டத்தை கூட்டி அபிஷேகம் இல்லாத கூட்டமாகவே முடியுது. அஞ்சு பேர் கூடி உபவாசித்து செவித்து ஆராதனை செய்து கொண்டிருந்த பொழுது பரிசுத்தாவியின் திருவுள்ளம் பற்றி சொன்னார், பவுலையும் பர்னபாவையும் நான் அழைத்த பணிக்காக அவர்களை அனுப்புங்கள். பரிசுத்தனுடைய சத்தம் அங்கே கேட்டது, பரிசுத்தனுடைய அசைவு உண்டான், பரிசுத்தாவின் திருவுள்ளம் பற்றின, அஞ்சு பேர் கூடி நடங்கள். அதே போலதான் இந்த அப்போஸ்தலர் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் பார்த்தால் பன்னிரண்டு பேர் இந்த 12 பேருக்கு அப்போஸ்தலர் 19:6 நான் முடிக்க போறேன், ஜெபத்துக்குள்ளே கடந்து கூப்பிடும். அப்போஸ்தலர் புத்தகம் 19:6 பார்த்தீங்கன்னால், அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். 2 கேட்கிறார், பரிசுத்தாவியை பெற்றீர்களா? 2 கேட்கிறார், பரிசுத்தாவியை பெற்றீர்களா? 6 அவர்கள் மேல் கைகளை வைத்த பொழுது அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றார். அது மாத்திரமல்ல, அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனங்களை சொன்னார். ஒரு ஒரு உயிர்மூச்சு, ஒரு எழுப்புதல், ஒரு பெருக்கம், ஒரு வளர்ச்சி, ஒரு அனல், ஒரு அக்னி. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டு. அப்போ இதுதான் தேவன் என்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்? தேவனுடைய ஆவியானவருக்கு. இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்நாட்களில் இயேசு கிறிஸ்து என்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்? தேவனுடைய ஆவியானவருக்கு. அதனால தான் புதுசு புத்தன் அவரை நசரனா இயேசுவை தேவனானவர் வல்லமையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் அபிஷேகம் பண்ணுகிறார். இயேசு திருமணக்கு ஞானசனம் எடுத்து கரியர் எடுக்கிற பொழுது ஆவியானவர் குறாவை போல் அவர் மேல் வந்த மாட்டார். அவர் வனாந்திரத்துக்கு பரிசுத்த ஆவியினால அனுப்பப்பட்டார். அந்த இயேசு சொன்னார், நான் போகிறேன், இதோ தேற்றவாளன் உங்கள் மத்தியில் வருகிற. அப்ப பழைய ஏற்பாடுல பிதா முக்கியத்துவப்படுத்தினதும் பரிசுத்த ஆவியானவரை, கத்தரா இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாடுல முக்கியத்துவப்படுத்தினதும் பரிசுத்த ஆவியானவரை, அப்போ சில பவுல் தன்னுடைய 13 நிருபங்கள்லையும் முக்கியத்துவப்படுத்தினது பரிசுத்த ஆவியான. ஆனால் இன்றைக்கு யூடியூப்பை பார்த்தால், ஃபேஸ்புக்கை பார்த்தால் மண்டை வெடிக்குது, என்னத்துக்கோ எல்லாம் முக்கியத்துவப்படுத்தி போதிச்சு கொண்டே இருக்கிறார். அப்போ இந்த அப்போஸ்தலர் 19 அவர்கள் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனங்களை சொன்னார்கள். 12 பேருக்குள்ள இந்த காரியம் நடப்பது. இதுதான் சபைகள் வளர்ந்தது, குடும்பங்கள் வளர்ந்தது, தேவ சமூகம் விருத்தி அடைந்தது. பிலதெல்பியா சபை, கொரிந்து சபை, எபேசு சபை, பிலிப்பிய சபை, அந்திரியா சபை, தெசலோனிக்கிய சபை, கொலோசு சபை, சிபர்னா சபை, அப்பல்லோ சபை, இப்படி எல்லாம் சபைகள் எல்லாம் பெருகி, அப்போ சில பவுல் போன இடங்கள் எல்லாம் சபைகளை ஸ்தாபித்து அங்கே மூப்பர்களை ஏற்படுத்தி சபைகள் பெருகினது. ஏனென்றால் அப்போ சிலர் 19 காரியங்கள் நடந்தபடி. எனவே நிச்சயமாக உங்களுடைய குடும்பங்கள் பெருகும், உங்களோட தொழில்துறைகள் ஆசீர்வதிக்கப்படும், உங்களோட உடல்களிலே பெரிய காரியங்கள் நடக்கும், உங்களோட வீடுகளிலே பெரிய காரியங்கள் நடக்கும். தேவன் மகத்துவமான காரியங்களை செய்வார். நான் மிக வினயமாக அன்பாக கேட்டுக்கொள்கிற காரியம், அந்த அப்போஸ்தலர் பவுலை போல பரிசுத்தாவிய நிறைவை பெற்றுக்கொள்ளுங்கள். உன்னதத்திலிருந்து அந்த ஆவி உங்கள் மேல் ஊற்றப்பட நீங்கள் நிரப்பப்பட இடம் கொடுங்க. அவர் தம்முடைய ஆவி அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும், உங்களோட வாழ்க்கையில நிச்சயம் சிருஷ்டிப்பு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால நான் சொல்றேன், இந்த கூட்டத்தில் நீங்கள் வந்தது நிமித்தம் உங்களோட செத்து போன உறுப்பு உயிரடையும், அற்புதம் நடக்கும், உங்களோட கண்ணீர் துடைக்கும், மறந்த கட்டுக்கள் உடைந்து போகும். நீங்கள் ஜீவிப்பீர்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை உயிர்ப்பிப்பார், உங்களை சாட்சியாய் நிலைநிறுத்துவார். பெரிய காரியங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் தேவாதி தேவனுக்கு செலுத்தி கர்த்தர் ராமே உங்களை எல்லாரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அன்பான லெஸ்லி ஐயாவுக்காக நன்றி. சங்கமம் ரேடியோவுக்கு நன்றி. இதற்கூடாக கேட்டுக்கொண்டிருக்க எல்லாருக்காக நன்றி. கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். மீதி காரியங்களை ஐயா பொறுப்படுத்தார்.
1: ஆமென், ஆமென். இதுவரை நேரமும் செய்தி கொடுத்தவர் மதிப்பாளர் அவர்கள். இசாயா 32:15 வெளிப்பாடு என்னவென்றால், ஊற்றப்படும் மட்டும். அந்த வசனத்திலே மூன்று பிரிவுகள் இருக்கின்றன. ஊற்றப்படும் மட்டும் அப்படி, இரண்டாவது அப்படியே இருக்கும், மூன்றாவது ஊற்றின பின் என்ன நடக்கும். அதுதான் இந்த இசாயா 32:15 மூன்று சொற்கள் அங்கே அடங்கி இருக்கிற ஒரு வசனத்திலே. ரெண்டாவது அப்போஸ்தலர் பவுல் சவுலை பற்றி சொன்னார், நல்ல விளக்கத்தை கொடுத்தார். அடுத்து பாஸ்டர் குணச்செல்வத்தை பற்றி சொன்னார். பாஸ்டர் குணச்செல்வம் அவர் என்னது வீட்டில் தங்கியிருக்கும் பொழுது அவர் எனக்காக ஜெபித்து தான் அந்த அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொண்டேன். ஆமாம். தொடர்ந்து பழைய சுபாவம் நெருக்கப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியார் வரும்பொழுது, பரிசுத்த ஆவியார் வரும்பொழுது பழைய சுபாவம் நெருக்கப்படும். அதாவது பவுல் ஏன் தேவன் தெரிந்து கொண்டார், பவுல் அநேக பாஷைகளை கற்றுக்கொண்ட ஒரு மனிதர். அதனாலே அநேக பாஷைக்காரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும். அதொரு காரணத்தினாலே தான் ஆண்டவர் பவுலை தெரிந்து கொண்டார். நல்ல ஒரு கேள்வி. பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டவர்களா அந்த கேள்வியை கேட்டார். அதாவது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் நிலைமை மிகவும் மோசம். காரணம், ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிறது இல்லை. அந்த வார்த்தை, அந்த அபிஷேகம் என்ன சொல்லுதோ அதன்படி நடக்கிறதால் அநேக பிரச்சனைகள் அதாவது பிறகு வந்து கொண்டிருக்கும். அருமையான செய்தியை கொடுத்த பாஸ்டர் மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. இந்த செய்தி மறு உடலுப்பிலே போகும் பொழுது அநேகர் கேட்டு ஆசுவாதத்தை பெற்றுக் கொள்வார்கள். அருமையான வெளிப்பாடு. அநேகர் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். எனக்கு நன்றாக நான் கற்றுக்கொண்ட இந்த வார்த்தையில எனக்கு பிடித்த ஒரு வசனம், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள். அங்கேதான் என்னுடைய கேள்வி, பரிசுத்த ஆவியினால் நிரப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இப்ப வாழ்கிறார்கள்? சபையில எப்படி, இந்த நிகழ்ச்சியில எப்படி, குடும்பங்கள் எப்படி? அதுதான் அநேக குறிப்பா ஜபிக்கிறார்கள். பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டவர்கள் தான் இல்லை என்று இல்லை, ஆனால் அவருக்குள் சுபாவங்கள் எப்படி இருக்கு என்பதை பாஸ்டர் மிக தெளிவாக இருந்து சொன்னார். அதுதான் அருமையான போயிடும். நல்ல நல்ல நல்ல பொயின்றில் பாசுனா மிகவும் ஆசுவாக இருந்தது. கர்த்தர் அந்த மகனின் சபையிலும் அவரையும் ஆசுவிப்பாராக.
2: ஆமீன். பாஸ்டர் சொன்ன அருமையான அந்த சாட்சி, நான் கூட விக்கிர ஆராதனையிலே தள்ளப்பட்டிருந்தேன். அதே வேளையிலே வாஞ்சியோடும் செய்தேன். 18 வரை எப்பொழுது விக்கிர ஆராதனை நான் வெறுத்தேனோ அதன் பின்னதான் எங்களுடைய வறுமைகள் யாவும் மாறின. கத்தரை நம்பவில்லை, ஆனால் உண்மையான தெய்வத்தை தேடினேன். விக்கிர ஆராதனை விட்டுவிட்டு அந்த வேளையிலே கத்தர் எங்களை ஆசீர்வதித்து உயர்த்தினார். கத்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடன் பாஸ்டர் மதிபாலன் அவர்கள் கனடா ரிவைவல் பிரேயரோடும் ஸ்ரீலங்கா ரிவைவல் பிரேயரோடும் சில வருடங்களாக செய்து கொண்டிருக்கிறார். அதே வேளையிலே அவருடைய சகோதரி சுபாசினி அவர்கள் இலங்கை ஜபங்களுக்காக எங்களுடன் இணைந்து சில வருடங்களாக இலங்கை ஜபங்களோடு இணைகிறார். காலவேளையிலே அவருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு அவர் பாஸ்டர் மதிபாலன் அவர்கள் தெரியும் எங்களுடைய ரிவைவல் பிரேயரில். அவருடைய சகோதரி சுபாசினி எங்களுக்கு தெரியவில்லை, ஆனாலும் அவர் இன்ட்ரொடியூஸ் பண்ணதுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலே பாஸ்டர் மதிபாலன் அவர்கள் எங்களுடைய சபையிலே நேற்றைய மாலையிலே செய்தி கொடுத்தார். இன்றைய மாலை வேளையிலே வீட்டுக்கூட்டத்திலே செய்கிறார். நாளைய நாளிலே ஞாயிற்றுக்கிழமை எங்களுடைய ஆலயத்திலே தேவ செய்தி எடுத்து வருகிறார். அதே போல யாழ்ப்பாணத்திலே அவருக்கு ஒரு தமிழ் சபையும் குருநாகல்லே ஒரு சிங்கள சபையும் நடத்தி கொண்டு வருகிறார். மிக பிஸியான பாஸ்டர். நான் பல முறை கோல் பண்ணி கேட்பேன், செய்தி தர முடியுமா என்று. அவர் சொல்லுவார், நான் பிஸி என்று. ஆனால் இந்த முறை கனடாவில் வந்த பொழுது நாங்கள் அவரை பிடித்து கொண்டோம். ஆமாம். கத்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். கத்தர் தாமை வழி நடத்துகிறார். அதையுடைய அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஊழியங்களையும் நாங்கள் ஆசீர்வதிப்போம். அவருக்காக ஜெபித்துக் கொள்வோம். அதே வேளையிலே இன்றைய நாளிலே மிகவும் அமைதியாக மெதுவாக மைந்தனையா விரும்பியது போல அருமையாக தேவ செய்தியை சுலோவாக எடுத்து வந்திருக்கிறார். மைந்தனையாவுக்கு விருப்பமான காரியம், நன்றி செலுத்துகிறோம். அதே வேளையில் நாளைய நாளிலே பாஸ்டர் கிறிஸ்டினா டைட்டஸ் அவர்கள் இந்திய மண்ணிலிருந்து தேவ செய்தி எடுத்து வருகிறார். அதற்காக நீங்கள் நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். கத்தடை கரத்திலே ஊழியரை ஒப்பவித்து கொண்டு நாங்கள் மைந்தன்னையாவிடம் ஒப்படைக்கிறேன். இந்த எங்களுடைய ஊழியத்திலே நாங்கள் இந்த ஊழியங்களை எல்லோருக்கும் பிரித்து கொடுத்துருக்கிறோம். ஒவ்வொருவர் ஒவ்வொரு நாளைக்கு ஊழியங்கள் செய்கிறார்கள். மைந்தன்னையா ஃபுல் டைமாக செய்கிறார், மற்றவர்கள் நாங்கள் பிரித்து கொடுத்துருக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த ஊழியத்திலே நாங்கள் ஒரு மேடையாக பயிற்சி மேடையாகத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். யாரும் வரலாம், யாரும் வந்து அவருடைய ஊழியங்களை செய்யலாம். அதை பயிற்சியாக பாட தெரியாதவர், பாடம் வருபவர்கள், ஜபம் பண்ண வருபவர்கள் சேவை செய்து கொடுக்கத்தக்கதாக அவர்கள் பயிற்சியை பெற்றுக்கொள்கிறார்கள். கூச்சம் இல்லாமல் இந்த ஊழியத்தை செய்கிறதுக்காக நாங்கள் பிரித்து கொடுக்கிறோம். அந்த வேலை கத்தர் வழிநடத்துகிறார். கத்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். பாஸ்டர், நீங்கள் உங்களுடைய நேரத்தையும் கன்னடா வழி தங்கியிருக்கிற பொழுதும் கத்தர் தாமே உங்களுடனே கூட இந்த வழிநடத்துவாராக. நாளை காலை வேளையிலே திரும்பமாக உங்களையும் சந்திப்போம். சபையிலே கத்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். கத்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து கனடாவிலே தங்கியிருக்கின்ற பொழுதும் கத்தர் வழி நடத்துவாராக. நாளைய நாளே நாங்கள் சந்தித்து பேசிக்கொள்வோம். இந்த வேளையிலும் சகோதரன் மகேந்திரன்ய்யா உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்க ஐயா.
1: வேறு யாராவது இன்றைய செய்தி உங்களுக்கு தொற்றிருந்தால் சில நிமிடங்கள் தருகிறேன். சீக்கிரம்
3: உங்களோட சொல்லுவார். நான் கால்கரி ஆல்பர்டா, கனடால இருந்து பேசுறேன். உங்களோட பாஸ்டர் உங்களோட அபிஷேகத்தின் அந்த வல்லமை எப்படி நாங்கள் பெற்றுக்கொண்டு அவருக்கு ஊழியம் செய்வதற்கு குறித்து நான் கத்தரிடத்தில் அமர்ந்திருந்து ஜெபித்து கொண்டிருந்தேன். கத்தர் எப்படி எந்த விதத்தில் என்னை பயப்படுத்த பிரயோசனப்படுத்த வேண்டும் என்று கத்தர் அதன்படியாக என்னோட இன்று பேசினார். அதுக்கு நன்றி செலுத்துகிறேன். கத்தரை நான் மட்டுமே மகிமைப்படுவதாக. அவர் எனக்கு இன்னும் அதிகமான ஜெப ஆவியை கொடுத்து அவருக்கென்று மட்டுமே ஜீவிப்பதற்கு கத்தர் இன்னும் அதிகமாக அந்த வல்லமையினால் நிரப்பி வழிநடத்த வேண்டும் என்பதே எனது வாஞ்சை. இந்த சங்கம வானொலி நித்திய வெளிச்சத்திலையும் என்ன கத்தர் கொண்டு வந்து சேர்த்ததுக்கு நன்றி செலுத்துறேன். அது மட்டும் இல்லை, இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில கத்தர் என்ன விதமாக பிரதர் லெஸ்லி அவர்களுக்கு இந்த இப்படிப்பட்ட ஒரு விஷனை கொடுத்துருக்க இருந்து எங்கள் யாவரையும் எங்கேயோ எங்கேயோ இருந்தவர்கள் எல்லாரையும் கொண்டு வந்து இந்த காலை நேரம் சேர்த்து மாலை நேரங்களையும் சேர்த்து எங்களை வழிநடத்தி கொண்டு வர அந்த விஷனுக்கு நான் நன்றி செலுத்துறேன். மைந்திரனையாவுக்கும் நன்றி செலுத்துறேன். ஏன்னா இவங்க வந்து இரவும் பாலும் தூங்குறது மேபி 3 hours or 4 hours எனக்கே தெரியாது. அப்படி இருந்த கத்திரிக்கல அந்த டயர்ட்னஸ் இல்லாமைக்கு மார்னிங்கா இரவு பகலும் தெரியாமைக்கு கத்திர ஊழியத்தை செய்யறவர்களை கத்திர இன்னும் அதிகமாக பயப்படுத்தி அவருடைய அபிஷேகத்தின் தைலத்தை அதிகமாக அவங்களுக்கு ஊற்றி உங்களுக்கு ஊற்றி நீங்க செய்யற ஊழியங்களையும் கத்த மென்மேலுமாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். பாஸ்டர் என்ற பேர் வந்து டாலி. அதபடியா நாங்கள் உங்களையும் எங்கள் ஜெபத்தில் நாங்கள் நினைத்து கொள்றோம். கத்தர் மென்மேலுமாக உங்களையும் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி பாஸ்டர்.
2: ஆமென் ஆமென். சிஸ்டர் டாலி வந்து பாஸ்டர் அருமநாயகம் அவருடைய மருமகளுடைய சகோதரி. ஆமென். உங்களுக்கு பாஸ்டர் அருமநாயகம் நல்லா தெரியும். அவருடைய மருமகளுடைய சகோதரி. அவர்கள் ரெண்டு பேர் எங்களுடன் ஊழியம் செய்கிறார்கள். கத்தருக்கு சோத்திரம். அவர்கள் ஒவ்வொரு இடத்தில் இருந்தாலும் ஆண்டவரை அறியாமல் இருந்தாலும் இந்த வேளையிலும் எங்களுடன் இணைந்து ஊழியங்களை செய்கிறார்கள், உற்சாகமாக செய்கிறார்கள். ஆமேன்
3: ஆமேன். மேடம், நான் அந்த குணச்செல்வத்திட கூட்டத்தில் நான் இருந்து என் மமிட சிஸ்டர் வந்து அதில் தான் ரசிக்கப்பட்டேன். ஸோ குணச்செல்வம் பாஸ்டர் குணச்செல்வத்தில் பாஸ்டியம் பேசுக்கு நாங்கள் போயிருக்கிறோம். அவங்க மூலமாக தான் என் கசின்ஸ் எல்லாம் ரசிக்கப்பட்டாங்க. ஜாத்னா சுண்டுக்லி இருந்து அது உங்களுக்கு அதை நினைக்க நீங்கள் அவரை நினைவு கொடுக்கும் பொழுது எனக்கு அந்த நினைவு வந்தது. அதுபடியாக நன்றி செலுத்துறேன். உங்களுடைய ஊழியத்தையும் கத்தர் மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக. பாஸ்டர் நன்றி. காட் பிளஸ் யூ.
1: வேறு யாராவது முடிவு ஜெபத்தில் இருக்க போகிறேன். தயவு செய்து சீக்கிரமா இந்த செய்தி உங்களுக்கு தொற்றிருந்தால் நீங்கள் பேசலாம். இந்த செய்தி எப்படி உங்களுக்கு தொற்றது? நீங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று நீங்கள் உங்களை செய்தி எப்படி தொட்டதை பற்றி சொல்லலாம். நான் ஜெபிக்க போறேன். வேறு யாராவது சிஸ்டர்?
2: சிஸ்டர் சுபா ஒரு நிமிடமும் ஆமேன் ஆமேன் ஹல்லேலூயா போட்டு கொண்டு வந்தார். சிஸ்டர் சுபா நிக்கிறீங்களா?
4: உண்மையாவே இந்த செய்தி ஆசீர்வாதமான செய்தி, பரிசுத்த ஆவியானவருடைய காரியங்களை குறித்து உயிர்ப்பிக்கிற அவருடைய வல்லமையை குறித்து பேசினார். அதற்காக கர்த்தரே நான் நன்றியோடு துதிக்கிறேன். உண்மையாவே நானும் என்னுடைய மகனுடைய பிசினஸ் ஒரு மந்த நிலையில் காணப்பட்டது. அவர் இலங்கையில அங்க ஒரு ஐடி இதுல தான் பிசினஸ் செய்து கொண்டிருக்கிறார். அப்ப அதை குறித்து நான் ஜெபித்ததுண்டு. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் ஊற்றப்பட்டு உண்மையாவே அதில் செழிப்புண்டாகும் என்ற ஒரு விசுவாசத்தை எனக்கு தேவன் கொடுத்தார். அதற்காக நன்றி. இந்த ஊழியக்காரர் மூலமாக தேவன் நாளிலே கொடுத்த அற்புத செய்திக்காக ஸ்தோத்தரிக்கிறேன். பரிசுத்தாவியான் ஊற்றப்படும் போது பூமியிலே அநேக காரியங்கள் செழிக்கும். அந்த வார்த்தைக்காகவும் தேவனை நன்றியோடு துதிக்கிறேன். மக்களுடைய வாழ்க்கையிலும் செழிப்பை கேட்ட ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கையிலும் செழிப்பை தேவன் கட்டளையிட போகிறார். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். தேவன் அழைத்து வந்த தேவனுடைய தாசனுக்காகவும் அவருடைய ஊழியங்களை தேவன் வர்த்திக்க பண்ணி ஆசீர்வதிக்கும்படியாகவும் நான் வேண்டி ஜெபித்து என்னுடைய சாட்சியை கொள்கிறேன். ஸ்தோத்திரம்.
3: ஆமேன் பாஸ்டர். நன்றி சிறியவர். இன்னொரு சாட்சி என்னன்னா, என் மகனுக்காக 3 வருஷம் அவர் வந்து ரியல்டரும் அவர் சோஷியல் ஒர்க்கர் இருந்தாலும் ரியல்டர் பழம் செய்கிறாரு வேலையா இருந்தாலும் அவர் எனக்கு ஒன்லி சன். அவருக்கு இந்த பிஸ்னஸ்லையும் அவர் அந்த ரியல்டர் இதில் ரொம்ப இதாக இருந்து தள்ளப்பட்டு இருந்து இப்பொழுது கத்தர் அதில் ஒரு அமைதியாக இருக்குது, எல்லாமே மௌனமாக இருக்கிறது. ஆனால் உங்களோட செய்தியை கேட்டோன்னே எனக்கு கத்தர் பெரிதான விசுவாசத்தை கொடுத்துருக்கிறார். அவர் வந்து நாங்கள் நினைக்கிறதுக்கும் அறியறதுக்கும் மேலாக எங்களுக்கு பலன் கொடுப்பார். அந்த பிஸ்னஸில் கத்தர் மென்மேலுமாக ஆசீர்வதிப்பதற்கு கத்தர் எனக்கு அந்த அந்த கன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கிறார். அதன்படி எனக்கு நன்றி செலுத்துறேன். உங்களோட வார்த்தை மெய்யாகவே பலன் உள்ளதாக இருந்தது பாஸ்டர். நன்றி. கர்த்தர் உங்களை மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக. காட் பிளெஸ் யூ பாஸ்டர். நன்றி. ஆமே.
5: தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ. நான் சுபாலங்க ஹரிக்கிறேன். என்னுடைய தேசம் இலங்கை தேசம் தேசத்தை குறிச்சான எனக்கு பாரம் உண்டு, அதிகமான பாரம் உண்டு. என் தேசத்துல இப்படிப்பட்ட ஊழியர்கள் எழும்ப வேண்டும். என் தேசம் கட்டப்பட வேண்டும், ராஜ்யம் எழும்ப வேண்டும். ஏண்டா இந்த தேசம் விக்கிரகங்களுக்குள்ளே மூடப்பட்டிருக்கு. அந்த தேசத்துல நதி பாயணும், நாவியான ஊற்றப்பட வேண்டும். அதே ஆதங்கம் தான் என் கனடா தேசத்துல என்னுடைய அடுத்த தேசமாக நான் வாழ்கிற தேசம், வாழ்ந்து கொண்டிருக்கிற தேசம். இந்த தேசத்துல சொல்ல போனா நிச்சயமாகவே ஆவியான ஊற்றப்பட்டிருக்கிறேன். ஆனா பாவம் இன்னொரு பக்கத்தால பெருகி கொண்டிருக்கு. இந்த பாவம் பெரிய இடத்துல கிருபை பெறும். அந்த கிருபையை நாங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு ஆவியான ஊற்றப்பட அனல் மூட்ட வேண்டும். சபைகள் ஒரு இழுப்பு காணணும், அசைவை காணணும்னு சொன்னா அது ஆவியானோட மட்டும்தான் முடியும். இன்னைக்கு வளம் இருக்குது, செழிப்பு இருக்குது, உண்மைதான். ஜனங்கள் இருக்கிற குறைவில்லை, பஞ்சம் இல்லை ஜனங்களுக்கு. ஆனா தேவனுடைய வார்த்தைக்கும் தேவனுடைய ஆவியானுக்கு இடம் கொடுக்கிற தன்மை குறைவாயிரு. இந்த ஊழியங்களுக்குள்ள நான் சென்றிருக்கிறேன், அந்த சபைகளுக்குள்ளே சென்றிருக்கிறேன். அதனால எனக்குள்ள ஒரு பாரம் என்னட்டு சொன்னா, ஏன் இந்த ஆவியானோருக்கு இடம் கொடுக்கறதில்லை? ஏன் ஆவியானவருக்கு அது முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை சபைகளுக்குள்ள? ஏன் ஆவியானவர் அலட்சியப்படுத்துகிறார்கள்? இன்னும் தான் ஒன்று அந்நிய பாஷையில் அந்நிய பாஷை எண்ணுகிறார்கள். இங்காலே கதைக்கிறார்கள் அந்நிய பாஷை, மறுபக்கத்தில் கதைக்கிறார்கள் அந்நிய பாஷை. ஏன் என்று சொல்லி எனக்குள்ளே ஒரு புலம்பல், எனக்குள்ளே ஒரு தாக்கம், எனக்குள்ளே ஒரு வேதனை. நான் உடைக்கப்படுகிறேன். ஆண்டவரை இவர்கள் உருவாக்கப்பட மாட்டார்களா? இவர்கள் உண்மையிலே உமக்காக வாழ மாட்டார்கள் என்ற ஒரு வைராக்கியம். ஆனா இன்றைக்கு எங்களோட தேசத்துல இப்படி ஒரு ஊழியக்காரர் எழும்பி வந்து எங்களுக்கு இந்த ஆலோசனை கொடுக்கும்போது நிச்சயமாக நான் சந்தோஷப்படுகிறேன். என் உள்ளத்தில் பாரத்தை என் கர்த்தர் கேட்டிருக்கிறார். நான் அவருக்கு நன்றி செலுத்துறேன். நிச்சயமாக இன்னும் இப்படிப்பட்ட ஊழியர்கள் எழும்பினும் தேசத்திலேருந்து இந்த தேசம் வந்து இந்த ஜனங்களுக்கு இந்த ஆவியானுடைய அன்பை ஊற்றப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த முக்கியத்துவத்தை வலியுறுத்துறதுக்காக என் தேவாலயத்தை சுவாசிக்கிறேன். நன்றி பாஸ்டர். எங்களை அனல் மூட்டி விட்டதுக்காக நன்றி பாஸ்டர். எங்களை ஜெபங்களை தாங்குறோம். எங்கள் சபை ஊழியங்களோட வினையுங்கள் உங்கள் நேரங்கள் இருந்தால் கர்த்தர் நாமத்தை நாங்கள் வாய்மைப்படுத்துவோம். ஆவியான ஊற்றப்பட வேண்டும். நன்றி பாஸ்டர். நன்றி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த மைந்தரையாக்கு நன்றி. லெஸ்லி பிரதருக்கு நன்றி. எங்களை தட்டி அனுமூட்டுறதுக்காக கர்த்தர் நான் ஒன்றி மையப்படுவதாக. நன்றி பாஸ்டர். காட் பிளஸ் யூ.
1: ஆமென். ஆமென். வெரி ஆஸ். வெரி ஆஸ். சுஜாதா. ஓகே. நாங்கள் இதுவரை நேரமும் தேவன் வார்த்தையை கொடுத்த இந்த வார்த்தை, இந்த அபிஷேக வார்த்தை உலகமெங்கும் கேட்டிருக்கிறார்கள். 97 ரேடியோவில் யூடியூப் மூலம் கனடா தேசம் மட்டுமல்ல உலக தேசத்தில் அனைவரும் இந்த சங்கம வானொலியின் துதியாரான அபிஷேக நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, ஊழியக்காரன் கூட செய்திய கூட அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த கேட்டுக்கொண்ட பிள்ளைகள் அபிஷேகம் பெற்றது சரியா, அபிஷேகத்தின்படி நான் கிரியை செய்கிறேனா, அபிஷேகத்துக்குப்படி நான் கீழ்ப்படுகிறேனா என்று ஒரு உண்மையான சத்தியத்தை இன்று உலகத்திலுள்ள கிறிஸ்தவர்கள் கண்டுகொண்டார்கள் வார்த்தையின் மூலம். அதுதான் எனக்கு விருப்பம். காரணம், ஆண்டவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட எல்லோரும் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறார் இல்லை என்று இல்லை, ஆனால் எப்படி அந்த அபிஷேகத்தில் அவர் நிலைத்திருக்கிறார்கள். நான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லிக்கொண்டு அதன்படி நடக்கிறது இல்லை. ஏன் இந்த பரிசுத்த ஆவியானவர்களுக்கு கொடுத்த பரிசுத்தமான ஜீவம் இல்லை? துதிக்கிறார்கள், ஆராதிக்கிறார்கள், வேதம் வாசிக்கிறார்கள், எல்லாம் செய்கிறார்கள், ஆனால் பரிசுத்தமான வாழ்க்கை இல்லை. ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வருவதற்கு பரிசுத்த ஆவியான அபிஷேகம் தேவை, அக்கினி அபிஷேகம் தேவை. இன்று உலகம் முழுவதும் கேட்டுக்கொண்டிருக்கிறதுக்காக நான் என்று சொல்றேன். அதுதான் எனக்கு ஒரு மிகுந்த ஒரு ஆசை. இன்று உலகம் முழுவதும் எங்கெங்கே கிறிஸ்த தமிழர்கள் இருக்கிறார்கள், மூல முடக்கு பின்தங்கிய கிராமங்களும் கூட கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு விளங்கிக் கொள்ள வேணும். பரிசுத்த ஆவியானவர்கள் என்ன, நாம் பெற்ற பரிசுத்த ஆவியான என்ன செய்ய வேண்டும், எப்படி கீழ்ப்படிய வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்பதை இந்த ஊழியக்காரர் சொல்லியிருந்தால் அதுக்கு அதற்கு நன்றி சொல்றேன். கத்திருந்த மகனை ஆசிரியப்பதாக நாங்கள் முடிவுப்போம். ஆமேன், ஆமேன். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, சங்கம வானொலியின் துதி ஆராதனை செய்த நிகழ்ச்சியை நீர் என்று ஆசீர்வதித்து தந்திருக்கிற சுவாமி, அந்த கிருபைக்க நன்றி. லெஸ்ஸி பிரதருடைய தரிசனத்தை நீ வெளிப்படுத்திருக்க சுவாமி, அந்த கிருபைக்காக கோடான கோடு சுவாசம் சுவாமி. இன்றைய நாளை கலந்து கொண்ட பிள்ளைகள், துதித்த பிள்ளைகள், ஆராதித்த பிள்ளைகள், பாடலை பாடிய பிள்ளைகள் அனைவரை நீர் ஆசீர்வைத்து, கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வைத்து, இன்று தேவ செய்து கொடுத்த ஊழியக்காரை சபைகளை உற்றார் உறவினரை கிளச்சபைகளையும் ஆசீர்வைத்து நீர் வழிநடத்துக் கொண்டு வருகிற சுவாமி, அந்த கிருபைக்கா உமக்கு நன்றி. இன்றைய நாளே இந்த நிகழ்ச்சியின் துணி உலகம் அங்கும் துணித்துக்கு செய்தீர், அந்த கிருபைக்காக நன்றி. பரிசுத்தாவியானவரே நீரே என்று செயல்பட்டு இந்த நிகழ்ச்சியை நீர் நடத்தியிருக்கிறீர். இந்த நிகழ்ச்சியின் வார்த்தையை நீர் தான் கொடுத்தீர், அந்த பாஸ்டர் அல்ல, ஆவியானவரே நீரான் அந்த செய்தியை கொடுத்திருக்கு சுவாமி. அந்த செய்திகளை கேட்கும் பொழுது நீர் செய்தியை கொடுத்து கொண்டிருக்கிறீர் என்று அந்த தன்மையை அறிந்து கொண்டோம் சுவாமி, இந்த கிருபைக்காக நன்றி. தொடர்ந்து ராஜா சங்கம வானொலி நிலையத்தை ஆசீர்வதியும் இரவு பகலாக 24 மணி நேரம் செயல்படுகின்ற ஊழியம் ஒரு வானொலி, வார்த்தைகளின் வெளிச்சம், நித்திய வெளிச்சம், கேள்வி பதில் நிகழ்ச்சிகள், துதிகள், ஆராதனைகள், இளைஞர் நாட்டுக்காக ஜெபித்தல், எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கின்ற சங்கம வானொலி ஆசீர்வதியும் ஐயா அநேக ஊழியக்காரர்கள் ஆசீர்வதித்த பழுகி பெருகும் என்று சொல்லி இருந்ததே சுவாமி, பெருகி கொண்டிருக்கின்ற நேரத்திலும் தான் பழுகி பெருகி உலகத்திலே மூல முடுக்கல் பின்தங்க நாடுகள்லாம் துதியின் சத்தம், ஆதாரின் சத்தம், செய்தியின் சத்தம் கேட்க நீ கிருபசிய வேண்டுமாக ஜெபிப்பு. ஆவியானவரே உமக்கு நன்றி ஆண்டவர், நீதான் வழிநடத்தினீர் சுவாமி, இந்த நிகழ்ச்சியை வழிநடத்தினவர் நீர், வார்த்தையை கொடுத்தவர் நீர், கேட்ட பிள்ளைகளும் பரிசுத்தால நிரம்பின பிள்ளைகள் ஆண்டவர். தொடர்ந்து வரும் ஒவ்வொரு நிகழ்ச்சியை வாசித்துக் கொண்டு வருகிறவரே சங்கம வானொலி ஆசீர்வதி அநேக ஊழியக்காரர் ஆசீர்வதித்திருக்கிறார், பழுகி பெருகும் என்று தீக்க சரம் சொல்லியிருக்கிறார் சுவாமி. அந்த தீக்க தரிசனம் நிறைவேறி கொண்டிருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி. பரிசுத்தாவியானவரே உமக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம் ஐயா, உமது கிரியை நாங்கள் செய்கிறோம் சுவாமி. பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு நாங்கள் அவனுடைய தேவையற்ற வார்த்தைகள், எரிச்சல்கள், புறாமைகள், வஞ்சனை எல்லாம் அகற்றி எல்லாம் சுட்டெரித்து ஒரு முழுமையான ஆவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு நான் ஊழியத்தை தொடர்ந்து ஜபிக்க துதிக்க நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் ஐயா. இன்றைய நாள் அந்த ஊழியக்காரோட செய்தி இந்த உலகம் அங்கும் போயிருக்கின்ற சாமி, நீ அபிஷேகத்தால் நிரப்ப போறி சாமி, இந்த கேட்ட பிள்ளையில் அபிஷேகத்தால் நிறந்து சுவிசேஷங்களை கூற நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்க. பவுல் சவுலாக மாறின, சவுல் பவுலாக மாறினது போல இந்த அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைகள் சவுலாக மாறி உலகம் அங்கும் சென்று ஆவியின் அபிஷேகத்தால், ஆவியின் அதிகாரத்தினாலே மக்களுக்கு சுவிசேஷம் சொல்ல நீ கிருபியாய் வளர்த்த வேண்டும் ஜெபிக்கிறேன். ஐயா, இதுல கலந்து கொண்ட பிள்ளைகளே ஆசீர்வதித்து, மறுவொரு கேட்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து நீ வழிநடத்த வேண்டுமாக. எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமே நாமே. நாங்க எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஆத்மாவை சொல்லுவோமா? எல்லோரும் உங்களோட மைக் ஒன்பது. என் ஆத்மாவே
3: உபகாரங்களை மறவாதே. நன்றி மகேந்திரனையா, நன்றி கத்தர் உங்க கூட இருப்பாராக்கா. அற்புதமாக இரவும் பகலும் செய்து கொண்டு வர்ற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் மகேந்திரனையா. அண்ட் சிஸ்டர் ரீட்டா செய்யற ஊழியங்களை கத்தர் மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக்க. நன்றி. காட் பிளெஸ் யூ ஆல். ஆமென்.
2: ஆமீன் ஆமீன். அருமையாக வழி நடத்திய சகோதரர் மகேந்திரனையா நேற்று நாளில் இரவு வேளையிலும் வழி நடத்தினார், இந்த கால வேளையிலும் வழி நடத்தி ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். கத்தர்தாமே உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. இரவு பகலாக 24 மணித்தியாலமாக ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும், அதே வேளையிலே எங்களுடன் இணைந்து ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும், அதே வேளையிலே நாளை கால வேளையில் இணைகின்ற பொழுதும் கத்தர்தாமே உங்கள் ஒவ்வொருவரும் கூட இந்த வழி நடத்துவாராக. கத்தருடைய கிரத்திலே பாஸ்டரையும், அவர் கனடாவிலே தங்கி இருக்கின்ற பொழுதும் அவருக்கு சுகபல ஜீவனோடு வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. இந்த நேர மாற்றங்கள், வெதர் மாற்றங்கள் அவரை எந்த விதத்திலும் பாதிக்காதபடி கத்தர் வழி நடத்துவாராக. திரும்பமாக தன்னுடைய ஊழியங்களை இலங்கையிலே செய்கின்ற பொழுதும், குடும்பத்தாரோடு இணைகின்ற பொழுதும் கத்தருடைய கரந்தானே கூட இருந்து வழி நடத்துவாராக. இணைந்து இன்றைய நாளில் ஊழியம் செய்த ஒவ்வொரு ஊழியக்காரரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சிடமாக இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும், அதே வேளையில் இந்தியாவிலிருந்தும் கனடாவிலிருந்தும் இணைந்த ஒவ்வொருவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கதடகரத்திலே ஒப்புக்கிறோம். அந்த வார்த்தைகளை கேட்டீர்கள், அந்த வார்த்தையின்படி கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்தாவியானவர் வரும் பொழுது வனாந்தரங்கள் எல்லாம் செழிப்பாக மாறும். ஆமேன். கத்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். பாஸ்டர் சௌர மகேந்திரன், சௌரி சுபா இளங்கோ, சௌரி டோலி, சகோதரி சுஜாதா அவர்கள் இணைந்திருக்கிறீர்கள். உங்கள் எல்லோருக்கும் திரும்பமாக வாழ்த்துக்களை கொடுக்கொண்டு நாளை காலை வேளையிலே திரும்பமாக காலை வேளை அபிஷேக ஆராதனையிலே சந்திப்போம். ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன். ஆமேன்.
6: ரெக்கார்டிங் ஸ்டாப்.
2: ஆமேன். நன்றிகளும் வாழ்த்துக்களும். காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் மறு ஒழிப்பிலே கடந்து செல்வோம். கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன்.

0: துதி ஆராதனை துதி பாடல்கள் தேவ வசனத்தால் யாவற்றையும் ஆண்டவரே நீங்க ஆசீர்வதித்து கொடுத்தீர்கள். அதுபடியானவரே அவர்களையும் அவங்கள குடும்பத்தையும் போக்கிலும் வரத்திலும் அவங்களுக்கு செய்கிற ஒவ்வொரு ஊழியத்திலையும் இருந்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். நன்றி இயேசுவே, நன்றி நன்றி நன்றி அப்பா. மறுபடியுமாக ஆண்டவரே அஞ்சனி ரஞ்சினி அவர்கள் சிஸ்டர் ரஞ்சினி கொடுத்த ஜப வேண்டுகளை நீங்க நீங்க நீங்க ஜப வேண்டுதல்களுக்கு பதில் கொடுத்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. நாங்க உங்களோட இயேசுவின் நாமத்தின் மூலம் எதை கேட்டாலும் கொடுப்பேன் என்று சொன்னபடி அந்த ஜபங்களுக்கு அப்பா நீங்க பதில் கொடுத்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. ஊழியர்களுக்கு ஆண்டு ஜபித்து ஊழியக்காரர் இன்னும் அதிகமாக உங்களை இரத்த கோட்டைகளை மறைத்து பற்றி எது தீங்கும் அவர்களை அணுகாத வண்ணமாக அவர்களுக்கு ஜபித்த ஜபத்துல ஆண்டவரே அவர்களையும் ஆண்டவரே நீங்க இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். ஊழியர்காரர்கள் ஆண்டவரே தேவ பயத்தோட தாழ்மையோட உங்களோட சமூகத்துல வந்து நிற்பதற்கு ஒரு மன தாழ்மையை அவர்களும் கொடுக்கும்படியாக ஜபிக்க தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி அவரையும் ஆசீர்வதிக்கிறேன், என்னையும் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் கிருபை எப்பொழுதும் எங்களுக்கு உள்ளது. பலவீனத்துல பலன் கொடுத்து எங்களுக்கு பலன் கொடுத்து ஆசீர்வதி கொண்டு வர்ற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். நன்றி நன்றி நன்றி அப்பா. சிஸ்டர் அருந்ததிக்கான வருகிற செய்தியால் உற்சாகமாக வந்து நின்று எங்களுக்கு பயந்து கொடுத்த உங்களோட வார்த்தைகளுக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. அவங்க இவ்வளவு தூரத்துல இருந்தாலும் நாங்க அதை வானொலி மூலமாக எங்களுக்கு அழைப்பு கொடுத்து தந்த இந்த சங்கமன் நித்திய வெளிச்சத்துக்கு நான் நன்றி செலுத்துறேன். எப்படி இதன் மூலமாக எத்தனை ஊழியக்காரர்களை நாங்க சந்தித்து அவர்கள் கொடுக்கிற செய்திகளை அப்பா உங்களோட பயந்து கொடுப்பதற்கு வந்த சிஸ்டர் அருந்ததி அவர்களே ஆசீர்வதிக்கிற அவரோட தேவையை சந்தித்து ஆண்டவரே அவரோட ஊழியத்திலையும் கூட இருந்து அவர்களை நான் மென்மேலும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. நன்றி நன்றி அப்பா நன்றி. ஆமே பாஸ்டர் சைமன் ஸ்டான்லி அவர்களே அப்பா நான் நன்றி செலுத்துறேன். அவங்க இந்த முதல் தடவை வந்திருந்தாலும் அது எங்களுக்கு பெரிதான ஆசீர்வாதமாக எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்தது உங்களோட வார்த்தையிற்கான நன்றி செலுத்துறேன் அப்பா. நாங்கள் உங்களுக்கு முன்பாக உங்களோட அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டவர்கள் ஒருபோதும் உங்களை விட்டு தூரம் போகாத வண்ணமாக எப்படி அப்பா இந்த எங்களுக்கு ஒரு புதிதான எழுப்புதலை கொடுத்து எங்களுக்கு உங்களுடைய வார்த்தையை பயந்து கொடுத்த பாஸ்டரே அவங்களோட ஊழியத்தையும் அவங்க கூட இருக்க எல்லா தேவைகளையும் சந்தித்து யாவரையும் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன் அப்பா. நீங்க வாக்கு தத்தம் செய்தவர், வாக்கு மாறாதவர். இன்றும் எங்களுக்குல ஒரு எழுப்புதலை கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிற அந்த பெரிதான வல்லமைக்கு நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. இந்த பெந்தெகோஸ்து நாளை போல பெரிதான முழக்கத்தோடு எங்களுக்குள்ள அந்த முழக்கத்தை கொடுத்து எங்களை இன்னும் அதிகமாக ஒவ்வொரு நிமிடம் உயிர்ப்பித்து நடத்தி கொண்டு உங்களோட அபிஷேகத்துக்கு நன்றி செலுத்துறேன். நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா. ஞானபிரகாசத்துக்காண்டி ஜபிக்கிற ஆண்டவரே அவர்கள் செய்கிற உங்களோட வாக்கு தத்தன் படியாண்டவரே பரிசுத்தமா நீங்க பரிசுத்தமா இருப்பது போல எங்களையும் பரிசுத்தமாக்க படியாக கொடுத்த வார்த்தைகளையும் அப்பா நீங்க எங்களுக்கு பகிர்ந்து கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நன்றி செலுத்துறேன். அவங்க கூட இருங்க, அவங்களோட போக்கிலும் இருந்து அவங்களே அண்டையத்த கோட்டைகளை மறைத்து வத்தின் அதிகமான அவங்களோட ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். நன்றி நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. மறுபடியாம ஆண்டவரே அவங்க மறைவில் செய்யற ஒவ்வொரு ஊழியத்தையும் இந்த சங்கமம் வானொலியை எங்களுக்கு திறந்து கொடுத்த இந்த மக்கா பிரிதான அழைப்புக்கு நன்றி செலுத்துறேன். முதலாவதாக அப்பா மகேந்திரனையாக்க அவனும் ஜபிக்கிறேன். அவர்களும் அவரும் ஆண்டவர் இரவு பகல் பார்க்காம எந்த நிமிடம் யார் தான் வராம இருந்தாலும் உங்களோட சமூகத்துல நின்று உங்களோட வார்த்தைகளை பகிர்ந்து கொடுத்து உற்சாகமாக எங்களை ஆசீர்வதிக்கிற அந்த மக்கா பிரிதான அன்புக்கும் கிருபைக்கும் நன்றி செலுத்துறேன் அப்பா. யாவரும் ரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க, அவர்களையும் போக்கிலையும் வரத்திலிருந்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். நன்றி நன்றி சாமி. வந்தவர்களும் புதுசாக வந்த சிஸ்டரையும் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் ஆண்டவரே மறுபடியாக எங்கள் மத்தியில் வந்து பயந்து கொடுக்க போற வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்தி அவர்களையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலமே பிதாவே அப்பா, நீங்க நன்றியுள்ள தகப்பனாக இருப்பது போல நாங்களும் ஆண்டவரே உங்களுக்கு உண்மை உள்ள உத்தமம் உள்ள ஊழியக்காரராக யாவரையும் ஆசீர்வதித்து உங்கள் சித்தத்தின்படி நடப்பதற்கு அதிகமாக உங்களுடைய கிருபையும் பெல்லனை அன்பையும் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். ஆண்டவரே, உன்னதமான மறைவில் இருக்கிற சர்வ வல்லவருடைய நிழலில் நாங்கள் தங்கும் பொழுது நீங்க எங்களுக்கு நிழலாக இருந்து எப்பொழுதும் எங்களுக்கு துணையாக இருந்த ஆண்டவரே, எல்லா விதமான தீமையிலிருந்து எங்கள் காத்துக்கிற கிருபைகளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அப்பா பொல்லா, உனக்கு நேரிடாது வாதையுடன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன வாக்குத்தத்தின்படி யாவரையும் உங்களுடைய இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து யாரையும் ஆசீர்வதி இவ்வளவு நேரம் எங்களுக்கு ஒரு புதிதான வல்லமை இருந்த அபிஷேகத்தினால எங்களுக்கு அபிஷேகத்து உங்களோட வார்த்தை மூலமாக எங்களை உயிர்ப்பித்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். நன்றி இயேசுவின் நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன் ஐயா.
1: நன்றி சிஸ்டர். நன்றி சிஸ்டரோடு தினத்திலே சனிக்கிழமை சங்கம வானொலியில் உபவாச துதி ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சி ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமைகள் தொடர்ந்த நேரப்படி காலை 8 மணிக்கும் பிசி நேரப்படி 5 மணிக்கும் இலங்கை இந்தியாவுக்கு மாலை 5 மணிக்கும் நாளை காலை நாளையிலே தேவ சிஸ்டர் டேவிட் இந்தியா செய்து கொடுக்கிறார். அவர் செய்து கொடுக்கும் போது இலங்கை இந்தியாவிலே சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு கேட்கலாம். அங்கு தருகிற தயவு செய்து இந்த உபாசம் ஜெப நாளிலே வந்து கலந்து கொண்டு தேவ ஆசிரியத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். முடிஞ்ச சரி ஆத்மாவை சொல்லுவோம், எல்லோரும் ஆத்மாவை சொல்லுவோமா?
2: என் ஆத்மாவே கத்தரை சோஸ்திரே, என் முழுவலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரே, என் ஆத்மாவே கத்தரை சோஸ்திரே, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.
3: வரவேற்கிறோம்.
1: அவன் வந்து ஹெப்சி டேவிட் இன்றைக்கு செய்து கொடுக்கிறான், நேரம் மாறி
3: வந்திருக்கிறான்.
1: அதாவது சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு தான் அந்த செய்தி அவர்கள் மாறி வந்திருக்கிறோம். கத்திர
3: ஆசிரியர் அவர்களுக்கு சனிக்கிழமையாக இருக்கிறது, அந்த வகையிலே சனிக்கிழமை காலையிலே வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு ஆரம்பமாகிறது. அந்த வேளையிலே நாளை நாளில் இணையுங்கள். கத்திர உங்களுடன் கூட இருந்து ஆசீர்வாதத்து வழி நடத்துவாராக. இன்றைய நாளில் புதிதாக இணைந்த பாஸ்டர் சைமன் ஸ்டான்லி அவர்கள் இந்திய மண்ணிலிருந்து இந்த நாட்களில் இலங்கையிலே ஊழியங்கள் செய்து கொண்டிருக்கிறார். அங்கிருந்தும் தேவ செய்தி எடுத்து வரக்கூடிய கத்தர் உதவி செய்தார். அதே வேளையிலே பாஸ்டர் ஆண்டன் ராசனயம் அவர்கள் எடுத்து வந்த செய்தி கூடவும் கத்தர் வழி நடத்தினார். அதே வேளையிலே சகோதரி அருந்ததி அவர்கள் அருமையான செய்தி கூடாக வழி நடத்தினார். கத்தருடைய கரத்திலே அந்த வார்த்தைகளையும் ஒப்புவிப்போம். கத்தர் தாமே வழி நடத்தினார். கத்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். தொகுத்து வழங்கிய சகோதரி டோலி, சகோதரர் மகேந்திரன்யா அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். இணைந்து ஜபித்த சகோதரி கிரேஸ், சகோதரி ரஞ்சினி அலங்காரமணி அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். நாளை நாளை திரும்பவுமாக காலை வேளையிலே சந்திப்போம். அதே வேளையிலே இந்த சமர் நாட்களிலே எல்லோரும் வெக்கேஷன் என்று போயிருக்கிறார்கள். அப்படியாக எண்ணிய முடியாதவர்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிப்போம். கத்தர் பாதுகாப்பாக திரும்பமாக கூட்டி சேர்க்க கத்தர் உதவி செய்வாராக. நாளைய நாளிலே சனிக்கிழமை நடக்கிற உபவாச தேவத்திலே நெய்யுங்கள். கத்தர் பெரிதான காரியங்களை வழி நடத்துவார். கத்தருடைய கருத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புரித்துக் கொண்டு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். எங்களுக்கு இரவாக இருப்பதனாலே சுகமான நித்திரையை கத்தர் தருவாராக. அதே வேளையிலே காலை வேளையில் இணைந்திருக்கிறவங்களுக்கும் இந்த நாள் நல்ல நாளாக கத்தர் ஆசீர்வதித்து தருவாராக என்று வாழ்த்திக்கொண்டு இந்த வேளையிலும் விடைபெறுகிறோம். God bless you all. Amen.

0: Sister Dolly, God bless you. Sister Radhe Rangaramani, God bless you. Sister Reddy Mitten, God bless you. Sister
1: Yiruvel Sooldor, Vettandarai Thanneer Illada Idam Aagaram Edukka Mudiyathu Kondu Pona Aagarangalum Selavalindhu Poyichu Mikundha Bharam Unna Unavillai Udakku Udukkiradhukku Maachudai Illai Thanneer Illai Bayangaram தூங்கி எழுந்து விட்டான். தேவ தரிசனத்தை பெற்றுக் கொண்டான். நான் விசாரிக்கிறேன், யாக்கோப்பை அந்த தேவ தரிசனம் தான் நடத்தியது. யாக்கோப்புடைய வழியிலே தெய்வம் கூட இருந்து நடத்தினார். அதுதான் அவர் அங்கே இருந்து விட்டு மறுபடி வருகிற பொழுது இப்பொழுது தன்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கு சொல்கிறார், நாங்கள் மறுபடி எழுந்து பெத்தேலுக்கு போவோம், வாருங்கள். ஏன் தெரியுமா? எனக்கு ஆபத்து ஏறிட்ட நாளில் என் விண்ணப்பத்திற்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழிகளில் என்னோடு கூட இருந்த தேவனுக்கு நான் ஒரு பலிபீடத்தை கட்ட வேண்டும். ஆபத்தான பாதை, நான் கடந்து வந்த வழி அது கடுமையான வழி. எனக்கு உணவில்லை, மாற்று வஸ்திரம் இல்லை, உதவி செய்ய யாரும் இல்லை என்று நான் கூப்பிட்ட பொழுது, நான் விண்ணப்பித்த பொழுது என்னோடு ஒருவர் என் வழிகளில் கூட வந்தார், என்னோடு கூட இருந்து நடத்தி வந்தார். அந்த வழிகளுக்கு கூடாக நான் கடந்து வருவதற்கு என்னோடு கூட ஒருவர் இருந்தார். அவரை நான் தரிசிக்க அவர் எனக்கு உதவி செய்தார் என்பதாக அழகாக யாக்கோபு சொல்கிறார். யோர்தான் என்றால் மரணம் என்று பொருள் கொடுக்கிறது. யோர்தான் என்றால் எபிரேய மொழி அங்கே மொழியிலே எபிரேய பதத்திலே மரணம் என்று அர்த்தமாம். அங்கே பாருங்கள் என்ன செய்வார்கள் என்றால், இந்த மேய்ப்பர்கள் அது மட்டுமல்ல தூர பயணம் செய்வன் நான் சொன்னேன் ஒரு கோலோடு போவார்கள். இந்த யோர்தான் நதி பயங்கரமான ஒரு நதி. இந்த யோர்தானை கடக்க வேண்டும் என்றால் அந்த நாட்களில் மக்கள் என்ன செய்வார்கள் என்றால், ஒருவர் கையை ஒருவர் பிடித்துக் கொண்டு ஒரு சங்கிலி கோர்வையாக நின்று அந்த அடித்துக் கொண்டு போகிற தண்ணியை அக்கறைக்கு போவதற்கு, அதை கடப்பதற்கு, அதை எதிர்ப்பதற்காக ஒருவர் கையை ஒருவர் பிடித்துக் கொண்டு அந்த சங்கிலி கோர்வையாகத்தான் அவர்கள் கடப்பார்களாம். அது அந்த மக்களுடைய அந்த நாள் வழக்கமாயிருந்தது. ஆனால் இவரும் ஒரு தனி மனிதனாயிருக்கிறாரே, எப்படி அந்த தன்னுடைய அந்த கால்களினாலும் தனி மனிதனுடைய அந்த பெலத்தினால் எப்படி கடப்பது என்று தெரியாமல் அவர் தவித்துக் கொண்டு தான் கொண்டு போன கோலை அந்த தண்ணீரிலே போட்டு அந்த தண்ணீர் இழுத்து கொண்டு போற விசைக்கு அதை எதிர்த்திசையாய் அந்த கோலின் உதவியோடு அவர் கடந்து போனார் என்று சரித்திரவியலாளர்கள் கூறுகிறார்கள். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, அந்த கோலின் உதவியோடு தண்ணீரில் அந்த கோலை போட்டு அந்த கோலின் உதவியோடு அவர் அக்கறைப்பட்டாராம். அடுத்த பக்கத்திற்கு அவர் போய் சேர்ந்தார். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, சிலுவை மரணத்தின் மூலமாய் தேவன் எங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தார். அன்றைக்கு குருசிலே மறித்த தெய்வம் கல்வரி சிலுவையில் தன் உயிரை நீர்த்ததினால், தன் உயிரை நமக்காக கொடுத்ததினால் நமக்கு ஏற்பட வேண்டிய அத்தனை ஆபத்துக்களையும் அந்த பொல்லாத வழிகளிலும் தெய்வம் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்தார், நம்மை தப்புவித்தார் என்று சொல்லி வேதத்தில் அழகாய் நாங்கள் பார்க்கிறோம். எனவே தேவ ஜனங்களே, அன்றைக்கு பயங்கரம் நிறைந்த அந்த இடத்திலே, பொல்லாங்கு நிறைந்த சூழ்நிலையிலே, ஆபத்து நேரிடும் அந்த காலத்தில் ஒரு தனி மனிதனுடைய செபத்தை கேட்ட தெய்வம் அவனுடைய அந்த கடினமான பாதைகளிலும் தெய்வம் கூட கடந்து சென்றார். இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் அன்பு உள்ளங்களே, இந்த நாளிலே தெய்வம் உங்களோடு பேசுகிற விடியம் என்ன? நீங்கள் தனி மனுஷனாய் உங்களுடைய அறையில் அழுது கொண்டிருக்கலாம். நீங்கள் கடந்து போகிற பாதை மிகவும் கடினமான ஒரு வனாந்திரம் போல அனுபவமாய் இருக்கலாம். யாரும் இல்லை, பயங்கரம்தான், மரணம்தான், ஆபத்து தான் எனக்கு நேரிட்டு விடும் என்று சொல்லி நீங்கள் கலங்கிக் கொண்டு இந்த நேரத்தில் தவித்துக் கொண்டு இந்த செய்தியை கேட்டிருக்கலாம். உங்களுக்காக ஒரு நல்ல செய்தி உண்டு. அன்றைக்கு அந்த கோலினால் அந்த மரணம் என்கிற ஜோர்தானை கடந்து யாக்கோப்பு சென்றது போல, அந்த ஜேக்கப் சென்றது போல, எனக்கும் உங்களுக்கும் குருசிலே கல்வரி சிலுவையிலே அந்த மரத்திலே நம்முடைய சாபங்களை ரோகங்களை ஏற்றுக்கொண்டு கல்வரி சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்தவன், நம்முடைய மரண கட்டத்திலும் மரண ஆபத்திலும் தனிமையின் பாதையிலும் வேதனை சூழ்ந்திருக்கிற இந்த நேரத்தில் நானும் நீங்களும் அந்த சிலுவை நாதரை நோக்கி பார்க்கிற பொழுது, கல்வரி சிலுவையில் தன் உயிரை கொடுத்தவரை நோக்கி நாம் கூப்பிடுகிற பொழுது, அவருக்காய் நம் இருதயங்களை திறந்து கொடுக்கிற பொழுது நம் உள்ளத்தில் அவர் வருவார். நம்மோடு கூட நம் வாழ்க்கையில் பயணிப்பதற்கு ஒருவர் ஆயத்தமாயிருக்கிறார். உங்களிடத்தில் எந்த பாகுபாடும் வேறுபாடும் வித்தியாசம் மதம் இனம் குலம் ஜாதி எதுவும் பார்க்காத ஒருவர், எந்த சுயநலமும் இல்லாதவர், எதையும் எதிர்பார்க்காமல் கூப்பிடுகிற யாவருக்கும் பதில் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மரித்து உயிரோடு எழுந்து இன்றைக்கும் அந்த தெய்வம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது கவனியுங்கள், அவர் பெத்தேலுக்கு போய் அங்கே அந்த தரிசனத்தை பார்த்து கொண்டு அந்த தரிசனத்தினால் பலனடைந்து, தெய்வம் என்னுடைய ஆபத்தில் எல்லாம் என்னோடு கூட வருவார், என்னுடைய குறைவில் என் வாழ்வில் இருந்து வெளிப்படுவார், என் பாதைகள் எத்தனை ஆபத்து நிறைந்ததாய் மரண கண்ணிகள் சூழ்ந்ததாய் இருந்தாலும் என் தெய்வம் என்னோடு வருவார் என்ற அந்த நம்பிக்கையோடு, அந்த கல்லின் மேலே அபிஷேக தைலம் போன்று எண்ணெயை ஊற்றிவிட்டு தேவனை தரிசித்து சென்றவருடைய வாழ்க்கையை கவனியுங்கள். ஜோர்தானை கடந்து அந்த மரண ஆபத்துக்களை தாண்டி பதான் அராம் என்கிற அந்த நுகத்தடி என்கிற இடத்தில் அவர் போய் சேர்ந்தார், சொந்த மாமனிடத்தில் சேர்ந்தார். அங்கே இருந்த தன்னுடைய அங்கே தன்னுடைய இனத்தாலும் தன் மாமனுடைய மகளுமாகிய ராகேலின் மேல் அதிகமான ஆசை வைத்தார், தன்னை அவளை மணந்து கொள்வதற்கு விருப்பம் கொண்டார், திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு தன் மாமனிடத்தில் கேட்டபொழுது அவர் சொன்னார், 7 வருடங்கள் நீ வேலை செய், நான் அவளை உனக்கு கொடுத்து விடுவேன். அவர் எதிர்பார்ப்போடு வேலை செய்தார். நாட்கள் கிழமைகள் ஆகியது, கிழமைகள் மாதங்கள் ஆகினது, மாதங்கள் வருடங்கள் ஆகினது, 7 வருடமும் முடிந்தாயிற்று, திருமணம் ஆயத்தம் செய்யப்பட்டாயிற்று. நம்முடைய கால சூழ்நிலைகள் கலாச்சாரங்கள் போல அல்ல பெண்களை பார்ப்பது திருமணத்துக்கு. அவர்கள் திருமணம் செய்து முடித்த பிற்பாடுதான் முக்காடு நீக்கப்படும், அதற்கு பின்புதான் தெரியும் யார் பெண்ணென்றே கண்டுகொள்ள முடியும். அப்படித்தான் அந்த கலாச்சாரம், அந்த பழக்க வழக்கமாய் இருந்தது அந்த நாட்களில். காலையில் எழுந்து பார்க்கிறான், ஆசையோடு வாழ்ந்து சந்தோஷமாய் தன் மனைவியோடு நாட்களை செலவிடலாம் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு காலையில் முகத்தை காணும்படி ஆவலாய் பார்த்து கொண்டிருக்கிற பொழுது இங்கே தென்பட்டது வெறும் ஏமாற்றம். ராகேலுக்கு பதிலாய் லேகா, லேயால் கொடுக்கப்பட்டாள், அவளுடைய மூத்த

அங்கே நாங்கள் பார்க்கிறோம் யாக்கோபு மிகுந்த வேதனையோடு சொல்கிறார், எனக்கு 10 முறை சம்பளத்தை மாற்றினார், 10 முறை மாற்றினார். என் வாழ்க்கையிலே பயங்கரமான கடினமான காலங்கள், மிகுந்த காரியங்களை செய்வாரா. அங்கே ஒரு ஆய்வாளர் இப்படி எழுதுகிறார், லாபான் மிகுந்த ஒரு ஐஸ்வர்யவான், ஒரு செல்வந்தமான மனிதன், அந்த சமூகத்தில் மதிக்கப்பட்ட தக்கவரும், உயர்ந்த நிலையில் உள்ளவரும், ஒரு அதிகாரம் உடைய உயர்ந்த நிலையில் உள்ள ஒரு மனிதனாம் லாபான். அந்த லாபான் என்றால் மென்மை என்று பொருள் கொள்ளப்படுகிறது. இப்படி மென்மையான மனிதனாய், மற்றவர்களுக்கு முன்பதாக நன்மை செய்கிறவராய், மிகவும் அன்பு நிறைந்தவராய், எல்லாரோடும் பழகத்தக்க ஒரு நல்ல அதிகாரியாய் இருந்தார் இந்த லாபான். ஜனங்கள் எல்லாரும் யோசித்தார்கள், இவரை போல ஒரு நல்லவன் இல்லை, இந்த லாபான் எவ்வளவு ஒரு அருமையான நல்ல மனுஷன் என்று அவரை கனம் பண்ணுவார்கள். யாக்கோப்பு அங்க போய் தண்ணியை மாட்டிட்டார். அங்கே 10 முறை சம்பளம் மாற்றப்பட்டது, 10 முறை மாற்றப்பட்டது. ஒருக்கா சொல்வார், வரியாடு உனக்கு, மற்றதெல்லாம் எனக்கண்டுவார். இப்படி பல தடவை அந்த வரியாடுகள் கூட அங்கே குட்டிகள் போட்ட உடனே சொல்வார், இல்லை இல்லை, இப்பொழுது இது என்னுடையது, மற்றது உன்னுடையது என்றுவார். இப்படி 10 தடவைகள் மாற்றினார். யாரிடத்திலாவது நீதி கேட்கலாம், யாரிடத்திலாவது சொல்லி பேசலாம் என்று சொல்லி, ஒருவரிடத்தில், ஒரு குடிமகனிடத்தில் இல்லாவிட்டால் அடுத்த நிலையில் இருக்கிற பேச ஆரம்பிக்கிற பொழுது அவர்கள் சொல்லுவார்களாம், ஓ நீங்கள் லாபானுடைய மருமகன் அல்லவா, நீங்கள் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கிறீங்க அல்லவா, அவர் ஒரு சிறப்பான மனிதனே, நல்ல உதவி செய்யும் மனம் கொண்டவரே, அவர் மென்மையான ஒருவரே, அவர் நல்லவர் அல்லவா, நீங்கள் எப்படி சுகமா இருக்கிறீர்கள் என்று சொல்லி அவருக்கு, அவர் தன் விஷயத்தை சொல்ல வருவதற்கு முன்பதாகவே இப்படி பேசி விடுவார்களாம். யாரிடத்தில் சொல்வது, யாரிடத்தில் நீதி கேட்பது, யார் எனக்காய் வேலை செய்வது, யார் எனக்காக பரிந்து பேசுவது, என் நிலையை நான் யாரிடத்தில் சொல்வது என்று சொல்லி யாக்கோப்போ அநேக நாட்கள் அழுததுண்டு. ஒரு நாள் தேவன் பேசுகிறார், தேவன் யாக்கோப்பை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். இப்பொழுது இந்த நுகத்தடியோடு, ஏமாற்றத்தோடு, தோல்வியோடு, கடின உழைப்புக்கு பின்பதாக தான் விரும்பினதை அடைந்த மனிதனோடு தேவன் பேசுகிறார், யாக்கோப்பு எந்த அண்ணாவுக்கு பயந்து நீ ஓடி வந்தாயோ இந்த இடத்திற்கு, அந்த இடத்தை விட்டு உன்னுடைய தேசமாகிய, உனக்கு தரிசனமாகிய அந்த இடத்திற்கு நீ எழுந்து பெத்தேலுக்கு போ. அந்த தரிசனமான தேவன் நான் சொல்லுகிறேன், உன்னை வழிநடத்தி கொண்டு வந்த தெய்வம் நான் சொல்லுகிறேன், நீ மறுபடியும் பெத்தேலுக்கு எழுந்து போ. நீ நுகத்தடியோடு பாரம் சுமக்கும் இடத்தில் இருக்க கூடாது. ஏமாற்றி ஏமாற்றி உன்னை அடிமைப்படுத்தின இடத்துக்கு இனி நான் விட்டு வைக்க போறதில்லை. உன்னுடைய நஷ்டத்தை, உன்னுடைய கடின உழைப்பை, நீ பட்ட பிரயாசத்தை எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். உனக்குண்டான எல்லா பரிவாரங்களுடனும் நீ எழுந்து புறப்படு, இந்த பெத்தேலை விட்டு போ. உன் நாட்கள் முடிந்தது. உன் சகோதரனுக்கு நீ பயப்பட வேண்டாம். அவன் முகத்துக்கு விலகி ஓடி வருகிற நாட்களில் உனக்கு தெய்வம் ஒரு நாள் தரிசனம் கொடுத்தாரே, அந்த தேவன் நான் சொல்லுகிறேன், நீ எழுந்து பெத்தேலுக்கு போ. அப்பொழுதுதான் 35:3 யாக்கோப்பு சொல்கிறார், நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். தன் பிள்ளைகளிடத்தில், மனைவிகளிடத்தில் சொல்லுகிறார், எழுந்து போவோம் வாங்க, எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளிலே என் தேவன் என் விண்ணப்பத்தை கேட்டார், என் தேவன் என் விண்ணப்பத்துக்கு மறு உத்தரவு அருளி, நான் நடந்த வழிகளில் என்னோடு கூட இருந்து என் தேவனினை ஆட்கொண்டபடியினால் அவருக்கு நான் ஒரு பலிபீடத்தை கட்டப்போகிறேன். ஏன் தெரியுமா, அவைகளை எல்லாம் உடைத்து அந்த இடத்தை விட்டு வெளியேறும்படி என்னுடைய நான் வந்த, நான் தரிசித்த அந்த இடத்தில் பலிபீடத்தை கட்டும்படி என்னை அழைக்கிறார், நாங்கள் போவோம் என்று சொல்லி அவன் தன் பிள்ளைகளோடு, மனைவிகளோடும், பரிவாரங்களோடு அவர் புறப்பட்டு போய்க் கொண்டிருக்கிறார். நடந்தது எங்களுக்கு தெரியும். போகிற பொழுது ஏசா கோபத்தோடு வருகிறான், எதிர்த்து வருகிறான், கொலை செய்யும் ஆவேசத்தோடு வருகிறார்.

0: யாக்கோப்பு பிந்தி தனித்து போராடி தேவனோடு ஜெபித்தார். சூழ்நிலை முற்றிலும் மாறினது. எந்த அண்ணா கொல்லும்படி கோபத்தோடு வந்தாரோ அதே அண்ணா அனைத்து முத்தமிட்டார். ஒரு ஜெபிக்கிற மனிதன், ஒரு ஆண்டவருடைய வழிநடத்தலை பெற்றவன், ஆண்டவருடைய தரிசனத்தை பெற்று ஆண்டவரோடு உறவாடி ஆண்டவரோடு இணைந்திருக்கும் மனிதனுக்கு எந்த பயமும் இல்லை. ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் சமாதானம் ஆவார்கள் என்று வேறு எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, இந்த சத்தியத்தை உங்களுக்கு தேவ ஆவியானவர் இந்த நாளில் போதிக்கிறார். ஒரு மனுஷன் மேல் உண்டான அபிஷேகம், ஒரு மனுஷன் மேல் உண்டான தரிசனம், ஒரு மேல் உண்டான ஆசீர்வாதம், ஒரு மனிதனோடு கர்த்தர் கூப்பிட்டால் அந்த முறையாலும் எந்த வல்லமையினாலும் எந்த அதிகாரத்தினாலும் எந்த கோபக்காரனாலும் எந்த கூட பிறந்தவனாலும் அழிக்கவோ தொடவோ நெருங்கவோ முடியாது என்பதற்கு யாக்கோபுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. பல ஆதார வசனங்களை என்னால் பேச முடியும். சுருங்க கிடைத்த நேரத்தில் நான் பேச வேண்டி இருப்பதினால் சுருக்கமாய் இந்த வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொள்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, இப்படி கடினமான மனிதன் வந்து தன்னுடைய மரண நாளில் தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற பொழுது, ஜோசேப்பை ஆசீர்வதிக்கிற பொழுது ஒரு அழகான வார்த்தையை அவர் சொல்லுகிறார். கவனிக்கலாம், நாங்கள் வாசிப்போம். ஆதியாகம புஸ்தகம் 49:26. உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாய் இருந்தது. நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகிறது. அவைகள் யோசேப்புடைய சிகரங்களின் மேல் தன் சகோதரனாகிய சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேல் வருவதாக சொல்லுகிறார். யோசேப்புக்கு உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டது. தன்னுடைய பிள்ளைக்கு எப்படி ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் பாருங்க. அவ யோசேப்பை பார்த்து சொல்கிறார், உன்னுடைய தகப்பன் என்றால் நான், உன்னுடைய தகப்பனாகிய யாக்கோபாகிய நான் என்னுடைய ஆசீர்வாதங்கள் என்னுடைய பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டது. அது நித்திய பர்வதமாகிய முடிவு மட்டும் அது எட்டுகிறது. அவைகள் யோசேப்புடைய சிரசின் மேல் உன் சகோதரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேல் வருவதாக என்று சொல்கிறார். என்னுடைய தேவன் என்னை என் பிதாக்கள் என்னுடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்றால் யாக்கோபு சொல்லுகிறார், என் பிதாக்களுடைய ஆசீர்வாதத்தை பார்க்கிலும் சிகரத்தை எட்டும் அளவிற்கு உச்சத்தை தொடும் அளவிற்கு என் தெய்வம் என்னோடு இருந்து என்னை ஆசீர்வதித்தார். ஒரு மனிதன் மேல் உண்டான அபிஷேகம், ஒரு மனிதன் மேல் உண்டான தரிசனம், ஒரு மனிதன் மேல் உண்டான அழைப்பு, ஒரு மனிதன் மேல் உண்டான ஆசீர்வாதங்கள் எப்படிப்பட்டதா இருக்கும்? தேவனோடு இருக்கிறவருடைய தேவனுடைய வழிநடத்தலுக்குள்ளே இருக்கிறவர்களுடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்குமாம்? அது நம்முடைய பிதாக்களை பார்க்கிலும் மேற்பட்ட ஆசீர்வாதம், நம்முடைய பிதாக்களை பார்க்கிலும் சிகரத்தை எட்டும் அளவிற்கு மேலான ஆசீர்வாதம். எங்கள் பிதாக்கள் செய்ததை பார்க்கிலும் மேலான காரியங்களை செய்யும் அளவிற்கு எங்கள் தேவனங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், ஆசீர்வதிப்பார். எங்கள் பிதாக்கள் செய்ததை சில காரியங்களை நாம் செய்ய வேண்டும். எங்களோட பிதாக்கள் செய்யாததை ஆபிரகாமுடைய நாட்களில் தூர்க்கப்பட்ட துறவுகளை ஈசாக்கு மறுபடி தோண்டி நீரூற்றை கண்டார். வாக்குவாதங்களை கண்டு விலகி விலகி போனாரே ஒழிய வேலியை விட்டு போகவில்லை. இன்றைக்கு வாக்குவாதங்களை கண்டு மனமுடைந்து போய் மனம் சோர்ந்து போய் வேண்டாம் இந்த வாழ்க்கை, வேண்டாம் இந்த ஊழியம், வேண்டாம் இந்த ஜீவியம் என்று வெறுப்போடு இருக்கிறீங்களா? இந்த நாளில் அபிஷேகம் உங்களை தட்டி எழுப்புகிறது, அழைப்பு உங்களை தட்டி எழுப்புகிறது, தரிசனம் உங்களை உற்சாகப்படுத்துகிறது. பிதாக்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் செயல்படுத்துங்கள். அவர்களுடைய அவர்கள் பிதாக்கள் செய்ததை செய்யுங்கள், அவர்கள் செய்யாததையும் செய்யுங்கள். அடுத்த காரியம் சொல்லுகிறேன், அவர்கள் செய்ததை விட மேலானதை செய்யுங்கள். பிரைஸ் காட். பிதாக்கள் செய்ததை செய்யுங்கள், பிதாக்கள் செய்யாததையும் செய்யுங்கள். பிதாக்கள் செய்ய முடியாததை செய்ததை பார்க்கிலும் மேலானவைகளை செய்யுங்கள். அந்த ஆசீர்வாதத்தை யாக்கோபு எங்களுக்கு காட்டி கொடுக்கிறார். நாங்களும் இன்றைக்கு எங்களுடைய முற்பிதாக்கள் எங்களுக்கு முன்பதாய் நடந்தவர்கள் இருக்கிறார்கள், எங்களுக்கு முன்பதாக வித்தாகியவர்கள் இருக்கிறார்கள், எங்களுக்கு முன்பதாக வித்திட்டவர்கள் இருக்கிறார்கள். இங்கே சபையிலே பக்தி விருத்தியும் மறுமலர்ச்சியும் ஏற்பட்டது. மார்ட்டின் லூதர் மறுமலர்ச்சியை மறுமலர்ச்சிக்காய் மிகுந்த போராட்டங்களை கொண்டாந்தவர். ஆனால் மறுமலர்ச்சிக்கு முன்பதாக முன்னோடிகளாய் திகழ்ந்தவர்கள் இருக்கிறார்கள், பயங்கரமான வேதனைப்பட்டவர்கள். இந்த மறுமலர்ச்சியை கொண்டு வருவதற்கு முன்னோடிகளாய் இருக்கிறவர்கள் பயங்கரமானவர்கள், பயங்கரமான பாடுகளை பட்டவர்கள், எரிக்க தங்கள் உடல்களை கொடுத்தவர்கள் இருக்கிறார்கள். பெரிய மைதானத்திலே அவர்களை நடு கம்பங்களிலே கட்டிவிட்டு அவர்களை சூழ காரியங்களை போட்டு எரித்து அந்த வெளிச்சத்தில் மகிழ்ந்து கொண்டு உண்டு மகிழ்ந்தார்கள் அமைதிரிகள். இவர்கள் மூலமாய் இந்த மறுமலர்ச்சி ஏற்படக்கூடாது, இவர்களோடு இந்த கதை முடிந்து விட வேண்டும் என்று சொல்லி அப்படியெல்லாம் மரணத்தை சந்தித்த அநேக முன்னோடிகள் இருக்கிறார்கள். மார்ட்டின் லூதர் காலத்தில் பெரிய மறுமலர்ச்சி உண்டானது. இந்த மறுமலர்ச்சிக்கு முன்னோடிகளாய் இருந்தவர்கள் இருக்கிறார்கள். எனவே எனக்கு முன்பதாக உங்களுக்கு முன்பதாக நடந்த முற்பிதாக்களை பாருங்கள். அந்த முற்பிதாக்களை பார்க்கிலும் அந்த முற்பிதாக்கள் செய்ததை செய்கிறோம், அவர்கள் செய்ய முடியாததை நாங்கள் செய்வோம். அவர்களை பார்க்கிலும் இன்னும் மேலானவைகளை நாம் செய்வோம். ஏனென்றால் தேவ திட்டம் அப்படித்தான் அது தொடர்ந்து செயல்படுகிறது. யாக்கோபு சொல்கிறார், உன் பிதா நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், உன் தகப்பன் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். என்னுடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது தெரியுமா? என் பிதாக்களை பார்க்கிலும் சிகரத்தை எட்டும் அளவுக்கு, கொடுமுடியை தொடும் அளவிற்கு நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். வெறும் கோலும் தடியுமாய் நடந்து போனவர், மரண பாதைக்குள் நடந்து சென்றவர், மரண உபாதையில் அகப்பட்டவர், நுகத்தடியில் சிக்கப்பட்டவர், பல வேதனைகளை சந்தித்தவர் இப்ப சொல்றார், ஆண்டவரே என் மகனே நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நான் எப்படி இருக்கிறேன் தெரியுமா? என் ஆசீர்வாதம் என் பிதாக்களை பார்க்கிலும் மேலான ஆசீர்வாதம், என் வாழ்வு அவர்களை பார்க்கலும் மேன்மையாய் இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, அங்கே யாக்கோப்பின் பிள்ளைகள் பன்னிரண்டு பேரும் பன்னிரண்டு கோத்திரங்கள் ஆனார்கள். அவர்கள் முழு இஷ்டவேலையும் ஆண்டு அவர்கள் மூலமாய் சந்ததி சந்தானங்களுக்கு ஆசீர்வாதங்கள் கடத்தப்பட்டது சரித்திரம் வாய்ந்த உண்மை. இந்த யாக்கோப்பு மூலமாய் இதுதான் கிருபையாய் அவர் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டார். அவருடைய பிள்ளைகள் இருந்தான் 12 கோத்திரங்கள் உருவாகின. அந்த கோத்திரத்தில் இருந்துதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உதயமானார். அவர் மூலமாய் முழு உலகத்திற்கும் ரட்சிப்பு வந்தது. அந்த ஆண்டவர் இப்பொழுது யாக்கோப்புடைய வாழ்க்கையில் நடந்த செயலை நமக்கு காட்டி கொடுக்கிறார். எனக்கு எப்பவுமே பிடித்த ஒரு காரியம், வேத வார்த்தைகள் எல்லாம் ஜோடி ஜோடாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் நடந்த சம்பவத்தை இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த நாட்களிலே சொல்லி காட்டுகிறார். கவனியுங்கள், வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1:51. பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதன் மனுஷகுமாரனிடத்தில் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அங்கே வானத்தை அளாவத்தக்க ஒரு ஏணி வைக்கப்பட்டதையும் தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதுமான தரிசனத்தை யாக்கோப்பு காண்டார். இப்பொழுது ஆண்டவர் இங்கே பேசுகிற பொழுது நாத்தான்வேலுக்கு சொல்லுகிறார், நாத்தான்வேலே நீ உத்தமன், நீ கபடற்றவன் என்று பேசுகிற பொழுது அவன் கேட்டான், ஆண்டவரே நீங்கள் எங்களை என்னை எப்படி கண்டீர்? நீ அத்தி மரத்துக்கு இருக்கிற பொழுது நான் உன்னை கண்டேன். மறைவிடங்களை காண்கிற கடவுள், நம்முடைய உத்தமத்தை கண்டு நாம் சிக்கிக்கொள்ளும் பிரச்சனைகளை நன்றாய் அவதானிக்கிற கடவுள் இப்பொழுது சொல்கிறார், நீங்கள் கடைசி நாட்களில் எப்படி இருப்பீர்கள்? இயேசு போதிக்கிற காரியம் நீங்களும். பின்னும் அவர் நோக்கி சொல்லுகிறார், வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரிடத்தில் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் இது முதல் நீங்கள் காணும்படி ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். மெய்யாகவே நெய்யாகவே நான் இதை சொல்லுகிறேன், உங்களுக்கு இது நடக்கும். நீங்கள் தேவ தரிசனங்களை காண்பீர்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தேவ தரிசனம் இருந்தால் அவனை வழிகொண்டு போகும், அவன் செல்ல வேண்டிய இடத்துக்கு நேராக அவனை வழிநடத்தி கொண்டு போகும். அது மரணம் பெறலாம், மரண அபாயங்கள் சூழலாம், ஆபத்து நேரிடலாம், மனிதர்கள் கைவிடலாம், தனிமையின் பாதையே நம் வாழ்வின் சொந்தமாகி இருக்கலாம், சோகங்களும் கண்ணீர்களும் நம் வாழ்வை சூழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் நடுவிலும் தேவ தரிசனம், தேவனை தரிசித்த அந்த மனிதனால் ஒரு நாளும் பின்வாங்க முடியாது. அந்த மனிதன் மூலாய் தேவன் திட்டம் நிறைவேறும். ஒரே ஒரு மனிதன் அன்றைக்கு யூதர்களை துன்பப்படுத்தினவன், தேவ பிள்ளைகளுக்கு எதிராய் கடந்து சென்று அநேகரை கொலை செய்யும்படி, அநேக நம்பிக்கையை கெடுக்கும்படி, பின்வாங்கும்படி போராடின சவுல் என்கிற பவுல் ஒரு நாள் தேவனால் தரிசனம் பெற்றார். பவுலே, நீ முள்ளில் உதைக்கிறது கடினமாமே, நீ முள்ளில் உதைக்கிறாய், இது கடினமானது, நீ செய்கிற வேலை மிகுந்த ஆபத்தானது, நீ யாரை துன்பப்படுத்துகிறாய், என் பிள்ளைகளை துன்பப்படுத்துகிறாய், என் சபையை துன்பப்படுத்துகிறாய், என் சபையை உடைத்து விடுகிறாய், நீ முள்ளிலே உதைக்கிறாய். அவன் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? பவுல் அன்றைக்கு சவுலா இருக்கிற பொழுது கேட்டவள், நீர் யார், நீர் யார் கடவுள், நான் ஒன்றை ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன், நான் சோபித்துக் கொண்டிருக்க ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது, இப்பொழுது என்னோடு பேசுகிற இந்த தெய்வம் யார்? தேவனாகிய கர்த்தர், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்று நாம் பொருள் கொள்ளலாம். நம்மளுக்காக ஜீவனை கொடுத்த தெய்வம் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்கிறார், நான் தான் தெய்வம், நான் தான் உங்களுக்காய், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். நீங்கள் பிதாவினிடத்தில் மோட்சத்திடத்தில் பிரவேசிக்க முடியாது, நித்தியத்துக்குள் பிரவேசிக்க முடியாது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிறார். அந்த வழி கூடாக பிரவேசிப்போம், அந்த ஜீவனை பெறுவோம், நம் வாழ்வை அர்ப்பணம் செய்வோம். இந்த வார்த்தையை பொறுமையாய் இம்மட்டு நேரமும் கேட்ட என் அன்பு நெஞ்சங்களுக்கு கடவுள் தாமே நிறைவான ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் தருவாராக. உங்கள் பாதை எவ்வளவு முகம் நிறைந்ததாய், பாரம் நிறைந்ததாய் இருக்கலாம், மரணம் சூழ்ந்ததாய் இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் ஒருவர் வர ஆயத்தமாய், உங்களோடு பயணிக்க ஆயத்தமாய் இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே உண்டு, நீங்கள் கடந்து நீர் செல்கிற அந்த வழியில், நீங்கள் சந்திக்கிற அந்த சூழ்நிலையில் இருந்து கொண்டு, என்னை படைத்தவரே, என்னை நினைத்தவரே, என்னை நேசிக்கிற தெய்வமே, நீர் ஜீவனை கொடுத்தது உண்மையானால் என் வாழ்வில் வாழும் என்று சொல்லி யாராய் இருந்தாலும் கேட்கலாம். கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறான், தேடுகிறவன் தட்டுகிறவனுக்கு திறக்கப்படுகிறது. இதோ வருத்தப்பட்டு பாரம் நான் உங்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் தருவாராக. தெய்வம் நிறைவாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஒரு கணம் கண்களை மூடி ஜெபத்திற்கு காத்திருப்போம். சர்வ வல்லமை உள்ள தேவனே, சங்கமம் வானொலி கூடாக தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீச உள்ளங்களை கரத்தில் நான் தருகிறேன். ஒருவேளை எதேர்ச்சியா இந்த சத்தத்தை யாரேனும் கேட்டுவரே, இந்த சத்தியம் மக்களுடைய வாழ்க்கையின் மனதிலே ஆழப்பதிவதாக, ஒரு அற்புதம் செய்வதாக, ஒரு அடையாளத்தை உண்டாக்குங்க. இந்த வார்த்தையை தொடர்ந்தேர்ச்சியாய் கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு இன்ப நேயர்களுக்கும் உங்களுடைய நிறைவான ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இதை நடத்துகிற ஐயாவுக்கு, ஆண்டவரே, அவருடைய குழுவினருக்கும் நன்றி சொல்லுகிறேன். அவர்களை நிறைவாய் ஆசீர்வதித்து இன்னும் ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் பாவி இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்,
1: ஆமென், ஆமென். நன்றி பாஸ்டர் சுப்ரதலனன். இன்றைய நாளை யாக்கோப்பு அருமையான விளக்கம். ஆபிரகாம் வாக்குத்தத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஈசாக்கு அதிகாரத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், யாக்கோப்பு கிருபையினாலே ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்பதை வேதாமரியில மிக தெளிவாக ஒரு செய்தியை கொடுத்தீர்கள். அதை கேட்கும்பொழுது எங்களுக்கு ஒரு உற்சாகத்தையும் தந்து அதுக்கு அதற்கு நான் சொல்வேன். அருமையான செய்தி, இந்த செய்தி மறுபடியும் போகும்போது அனைவர் கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்கள். இன்றைய நாளே இந்த துதி ஆறா நிகழ்ச்சியிலே நீங்கள் வந்து கலந்து கொண்டு தேவசை கொடுத்து நான் சொல்வேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் கைது செய்யும் சகல காரியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமே, ஆமே, ஆமே. இதுவரை இந்நேரமும் செய்து கொடுத்த சுகிருதாலிடன் இவர் வந்து பைபிள் கோச் ப்ரொஃபசர் அராலியில் இருக்க அநேக ஊழியங்கள் செய்து
2: Amen, amen, amen. Thank you, thank you, thank you, Master. Thank you, dear Lord.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி, இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

0: நியாயாதிபதிகளின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம். யோசுவா மரித்த பின் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி, கானானியரை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி எங்களில் யார் முதல் முதல் எழுந்து புறப்பட வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு கர்த்தர், யூதா எழுந்து புறப்பட கடவன், இதோ அந்த தேசத்தை அவன் கையில ஒப்புக்கொடுத்தேன் என்றார். அப்பொழுது யூதா தன் சகோதரனாகிய சிமியோனை நோக்கி, நாம் கானானியரோட யுத்தம் பண்ண நீ என் சுதந்திர பங்கு வீதத்தில் என்னோட கூட எழுந்து வா, உன் சுதந்திர பங்கு வீதத்தில் நானும் உன்னோடு கூட வருவேன் என்றான். அப்படியே சிமியோன் அவனோட கூட போனான். யூதா எழுந்து போனபோது கர்த்தர் கானானியரையும் பெரிசியரையும் அவர்கள் கையிலே ஒப்புக் கொடுத்தார். அவர்கள் பேசேக்கிலே 10,000 பேரை வெட்டினார்கள். பேசேக்கிலே அதோனி பேசேக்கை கண்டு அவனோடு யுத்தம் பண்ணி கானானியரையும் பெரிசியரையும் வெட்டினார்கள். அதோனி பேசேக் ஓடி போகையில் அவனை பின்தொடர்ந்து பிடித்து அவன் கை கால்களின் பெருவிரல்களை தரித்து போட்டார்கள். அப்பொழுது அதோனி பேசேக், 70 ராஜாக்கள் கை கால்களின் பெருவிரல்கள் தரிக்கப்பட்டவர்களாய் என் மேலின் கீழ் விழுந்ததை பொறுக்கி தின்றார்கள். நான் எப்படி செய்தேனோ அப்படியே தேவன் எனக்கும் செய்து சரி கட்டினார் என்றான். அவனை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். அங்கே அவன் செத்து போனான். யூதாவின் புத்திரர் எருசலேமின் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்து அதில் உள்ளவர்களை பட்டய கருக்கினால் வெட்டி பட்டணத்தை அக்கினிக்கு இரையாக்கிவிட்டார்கள். பின்பு யூதாவின் புத்திரர் மலை தேசத்திலேயும் தெற்கேயும் பள்ளத்தாக்குகளிலேயும் குடியிருக்கிற கானானியரோடு யுத்தம் பண்ண புறப்பட்டு போனார்கள். அப்படியே யூதா கோத்திரத்தார் எபிரோனிலே குடியிருக்கிற கானானியருக்கு விரோதமாய் போய் சேசாய், அகிமான், தல்மாய் என்பவர்களை வெட்டி போட்டார்கள். முற்காலத்தில் அந்த எபிரோனுக்கு கீரியாத் அர்பா என்று பெயர். அங்கேயிருந்து தெபீரின் குடிகளுக்கு விரோதமாக போனார்கள். முற்காலத்தில் தெபீருக்கு கீரியாத் செப்பேர் என்று பெயர். அப்பொழுது காலேப் கீரியாத் செப்பேரை சங்காரம் பண்ணி, பிடிக்கிறவனுக்கு என் குமாரத்தியாகிய அக்சாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்றான். அப்பொழுது காலேபுடைய தம்பியாகிய கேனாசின் குமாரன் ஒத்னியேல் அதை பிடித்தான். ஆகையால் தன் குமாரத்தியாகிய அக்சாலை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான். அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினாள். காலேப் அவளை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்றான். அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது காலேப் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். மோசேயின் மாமனாகிய கேனியனின் புத்திரரும் யூதாவின் புத்திரரோட கூட பேரிச்ச மரங்களின் பட்டணத்திலிருந்து ஆராத்திற்கு தெற்கே இருக்கிற யூதாவின் வனாந்திரத்துக்கு வந்து ஜனங்களோட குடியேறினார்கள். யூதா தன் சகோதரனாகிய சிமியோனோடும் கூட போனான். அவர்கள் சேப்பாத்தில் குடியிருக்கிற கானானியரை முறிய அடித்து அதை சங்காரம் பண்ணி அந்த பட்டணத்திற்கு ஒர்மா என்று பெயரிட்டார்கள். யூதா காசாவையும் அதன் எல்லையையும், அஸ்கலோனையும் அதன் எல்லையையும், எக்ரோனையும் அதன் எல்லையையும் பிடித்தான். கர்த்தர் யூதாவோட கூட இருந்ததினால் மலை தேசத்தாரை துரத்திவிட்டார்கள். பள்ளத்தாக்கின் குடிகளுக்கு இருப்பு ரதங்கள் இருந்தபடியினால் அவர்களை துரத்தக்கூடாமற் போயிற்று. மோசே சொன்னபடியே எபிரோனை காலேபுக்கு கொடுத்தார்கள். அவன் அதிலிருந்து ஏனாக்கின் 3 குமாரரையும் துரத்திவிட்டான். பென்யமின் புத்திரர் எருசலேமிலே குடியிருந்த எபூசியரையும் துரத்திவிடவில்லை. ஆகையால் எபூசியர் இந்நாள் மட்டும் பென்யமின் புத்திரரோட கூட எருசலேமில் குடியிருக்கிறார்கள். யோசேப்பின் குடும்பத்தாரும் பெத்தேலுக்கு விரோதமாய் போனார்கள். கர்த்தர் அவர்களோட கூட இருந்தார். யோசேப்பின் புத்திரர் பெத்தேலை வேவு பார்க்க ஆட்களை அனுப்பினார்கள். முன்னே அந்த பட்டணத்திற்கு லூஸ் என்று பெயர். அந்த வேவுக்காரர் பட்டணத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஒரு மனுஷனை கண்டு, பட்டணத்திற்குள் பிரவேசிக்கும் வழியை எங்களுக்கு காண்பி உனக்கு தயை செய்வோம் என்றார்கள். அப்படியே பட்டணத்திற்குள் பிரவேசிக்கும் வழியை அவர்களுக்கு காண்பித்தான். அப்பொழுது அவர்கள் வந்து பட்டணத்தில் உள்ளவர்களை பட்டய கருக்கினால் வெட்டி அந்த மனுஷனையும் அவன் குடும்பத்தையும் விட்டுவிட்டார்கள். அப்பொழுது அந்த மனுஷன் ஏத்தியரின் தேசத்திற்கு போய் ஒரு பட்டணத்தை கட்டி அதற்கு லூஸ் என்று பெயரிட்டான். அதுதான் இந்நாள் மட்டும் அதன் பெயர். மனாசே கோத்திரத்தார் பெத்சேயான் பட்டணத்தாரையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும், தானாக் பட்டணத்தாரையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும், தோரின் குடிகளையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும், இப்லேயாம் பட்டணத்தாரையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும், மெகிதோவின் குடிகளையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும் துரத்திவிடவில்லை. கானானியர் அந்த தேசத்திலே தானே குடியிருக்க வேண்டும் என்று இருந்தார்கள். இஸ்ரவேலர் பலத்த போது கானானியரை முற்றிலும் துரத்தி விடாமல் பகுதி கட்ட பண்ணினார்கள். எப்ராயிம் கோத்திரத்தார் கேசேரிலே குடியிருந்த கானானியரையும் துரத்திவிடவில்லை. ஆகையால் கானானியர் கேசேரில் அவர்கள் நடுவே குடியிருந்தார்கள். செபுலோன் கோத்திரத்தார் கித்ரோனின் குடிகளையும் நாகலோலின் குடிகளையும் துரத்திவிடவில்லை. ஆகையால் கானானியர் அவர்கள் நடுவே குடியிருந்து பகுதி கட்டுகிறவர்களானார்கள். ஆசேர் கோத்திரத்தார் அக்கோவின் குடிகளையும் சீதோனின் குடிகளையும் அக்லாப், அக்ஷீப், எல்பா, ஆபிக், ரேகோப் பட்டணங்களின் குடிகளையும் துரத்திவிடவில்லை. ஆசேரியர் தேசத்தின் குடிகளாகிய கானானியரின் நடுவே குடியிருந்தார்கள். அவர்களை அவர்கள் துரத்திவிடவில்லை. நப்தலி கோத்திரத்தார் பெத்ஷிமேசின் குடிகளையும் பெத்தானத்தின் குடிகளையும் துரத்திவிடாமல் தேசத்தின் குடிகளாகிய கானானியரின் நடுவே குடியிருந்தார்கள். பெத்ஷிமேஸ், பெத்தானாத் பட்டணங்களின் குடிகள் அவர்களுக்கு பகுதி கட்டுகிறவர்களானார்கள். எமோரியர் தான் புத்திரரை பள்ளத்தாக்கில் இறங்க ஒட்டாமல் மலை தேசத்திற்கு போகும்படி நெருக்கினார்கள். எமோரியர் ஏரேஸ் மலைகளிலும் ஆயலோனிலும் சால்பீமிலும் குடியிருக்க வேண்டும் என்று இருந்தார்கள். ஆனாலும் யோசேப்பின் குடும்பத்தாரின் கை பலத்தபடியினால் அவர்களுக்கு பகுதி கட்டுகிறவர்களானார்கள். எமோரியரின் எல்லை அக்கரா பீமுக்கு போகிற மேடு தொடர். 30 பாவத்தோடைய பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி என் ஆவியை அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறவர்களும் என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினாலே பிளக்கவும் எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டுமென்று எகிப்துக்கு போகிறவர்களுமாகிய முரட்டாட்டமுள்ள புத்திரருக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பார்வோனுடைய பலன் உங்களுக்கு வெட்கமாகவும் எகிப்தினுடைய நிழல் ஒதுக்கு உங்களுக்கு லச்சையாகவும் இருக்கும். அவர்கள் பிரபுக்கள் சோவானிலே போய் அவர்கள் தானாபதிகள் ஆனோஸ் மட்டும் சேருகிறார்கள். ஆனாலும் தங்கள் சகாயத்துக்கும் பிரயோஜனத்துக்கும் உதவாமல் வெட்கத்துக்கும் நிந்தைக்குமே உதவும் ஜனத்தினாலே யாவரும் வெட்கப்படுவார்கள். தெற்கே போகிற மிருக ஜீவன்களின் பாரம், துஷ்ட சிங்கமும் கிளச்சிங்கமும் விரியனும் பறக்கிற கொள்ளிவாய் சர்ப்பமும் வருகிறதும் நெருக்கமும் இடுக்கமும் அடைவிக்கிறதுமான தேசத்துக்கு அவர்கள் கழுதை மறிகளுடைய முதுகின் மேல் தங்கள் ஆஸ்திகளையும் ஒட்டகங்களுடைய முதுகின் மேல் தங்கள் பொக்கிஷங்களையும் தங்களுக்கு உதவாத ஜனத்தண்டைக்கு ஏற்றிக்கொண்டு போகிறார்கள். எகிப்தியர் சகாயம் பண்ணுவது வியர்த்தமும் வீணுமாம். ஆகையால் சும்மா இருப்பதே அவர்களுக்கு பலன் என்று அதற்காக கூறுகிறேன். இப்பொழுது நீ போய் இது பிற்காலத்துக்கு என்றென்றைக்கும் இருக்கும்படி இதை அவர்களுக்கு முன்பாக ஒரு பலகையில் எழுதி ஒரு புஸ்தகத்தில் வரை. இவர்கள் கலகமுள்ள ஜனங்களும் பொய் பேசுகிற பிள்ளைகளும் கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லாத புத்திரருமாயிருக்கிறார்கள். இவர்கள் தரிசனக்காரரை நோக்கி தரிசனம் காண வேண்டாம் என்றும் ஞான திருஷ்டிக்காரரை நோக்கி யதார்த்தமாய் எங்களுக்கு தரிசனம் சொல்லாமல் எங்களுக்கு இதமான சொற்களை உரைத்து மாயமானவைகளை திருஷ்டியுங்கள் என்றும் நீங்கள் வழியை விட்டு பாதை நின்று விலகி இஸ்ரவேலின் பரிசுத்தரை எங்கள் முன்பாக இராமல் ஓய பண்ணுங்கள் என்றும் சொல்லுகிறார்கள். நீங்கள் இந்த வார்த்தையை வெறுத்து இடுக்கமும் தாறுமாறும் செய்கிறதை நம்பி அதை சார்ந்து கொள்ளுகிறபடியால் இந்த அக்கிரமம் உங்களுக்கு உயர்ந்த சுவரில் விழ பிதுங்கி நிற்கிறதும் திடீரென்று சடுதியாய் இடிய போகிறதுமான வெடிப்பை போல இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தர் சொல்லுகிறார். அவர்களை அவர் தப்புவிடாமல் உடையும்படி குயக்கல்லத்தை நொறுக்குவது போல அவர்களை நொறுக்குவார். அடுப்பிலே நெருப்பு எடுக்கிறதற்கும் குளத்திலே தண்ணீர் மொழுகிறதற்கும் நொறுங்கின துண்டுகளில் ஒரு ஓடாகிலும் அகப்படாதே போம். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். நீங்களோ அப்படி செய்ய மனதாயிராமல் அப்படியல்ல, குதிரைகளின் மேல் ஏறி ஓடி போவோம் என்றீர்கள், அப்படியே ஓடி போவீர்கள். வேகமான வாகனங்களின் மேல் ஏறி போவோம் என்கிறீர்கள், அப்படியே உங்களை துரத்துகிறவர்கள் வேகமாய் துரத்துவார்கள். நீங்கள் மலை உச்சியின் மேல் ஒரு கம்பத்தை போலவும் மேட்டின் மேல் ஒரு கொடியை போலவும் மீந்திருக்கும் மட்டாக ஒருவன் பயமுறுத்த 1000 பேரும் 5 பேர் பயமுறு அனைவரும் ஓடிப்போவீர்கள். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். சியோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டாய், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும் உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள், உன் கண்கள் உன் போதகர்களை காணும். நீங்கள் வலது புறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். உன் சுரூபங்களை மூடிய வெள்ளி தகட்டையும் உன் விக்கிரகங்களின் பொன் ஆடை ஆபரணத்தையும் தீட்டாக எண்ணி அவைகளை தீட்டுப்பட்ட வஸ்திரம் போல எரிந்துவிட்டு அதை சீ போ என்பாய். அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார். அது கொழுமையும் புஷ்டியுமாயிருக்கும். அக்காலத்திலே உன் ஆடு மாடுகள் விஸ்தாரமான மேய்ச்சல் உள்ள ஸ்தலத்திலே மேயும். நிலத்தை ஒழுகிற எருதுகளும் கழுதை மறிகளும் முரத்தினாலும் தூற்று கூடையினாலும் தூற்றப்பட்ட ருசியுள்ள கப்பிகளை தின்னும். கோபுரங்கள் விழுகிற மகா சங்காரத்தின் நாளிலே உயரமான சகல மலைகளின் மேலும் உயரமான சகல மேடுகளின் மேலும் ஆறுகளும் வாய்க்கால்களும் உண்டாகும். கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும் சூரியனுடைய வெளிச்சம் ஏழத்தனையாய் 7 பகலின் வெளிச்சத்தை போலவும் இருக்கும். இதோ கர்த்தருடைய நாமம் தூரத்திலிருந்து வரும், அவருடைய கோபம் எரிகிறதும் கணன்று புகைகிறதுமாயிருக்கும். அவருடைய உதடுகள் சினத்தால் நிறைந்து அவருடைய நாவு பட்சிக்கிற அக்கினி போல இருக்கும். நாசம் என்னும் சல்லடையிலே ஜாதிகளை அரிக்கும்படிக்கு அவர் ஊதும் சுவாசம் கழுத்து மட்டும் எட்டுகிற ஆற்று வெள்ளத்தை போலவும் ஜனங்களுடைய வாயிலே போட்டு அலைக்கழிக்கிற கடிவாளத்தை போலவும் இருக்கும். பண்டிகை ஆசரிக்கப்படும் ராத்திரியிலே பாடுகிறது போல பாடுவீர்கள். கர்த்தருடைய பர்வதமாகிய இஸ்ரவேலின் கண்மலை அண்டைக்கு போக நாகசுரத்தோட நடந்து வருகிற போது மகிழுகிறது போல மகிழுவீர்கள். கர்த்தர் மகத்துவமானவர், தமது சத்தத்தை கேட்க பண்ணி உக்கிர கோபத்தினாலும் பச்சிக்கிற அக்கினி ஜுவாலையினாலும் இடி பெருவெள்ளம் கல் மழையினாலும் தமது புயத்தின் வல்லமையை காண்பிப்பார். அப்பொழுது தண்டாயுதத்தினால் அடித்த அசீரியன் கர்த்தருடைய சத்தத்தினாலே நொறுங்குண்டு போவான். கர்த்தர் அவன் மேல் சுமத்தும் ஆக்கினை தண்டம் செல்லுமிடமெங்கும் மேளங்களும் வீணைகளும் அதனுடன் போகும். கொடிய யுத்தங்களினால் அவனை எதிர்த்து யுத்தம் செய்வார். தோப்பேத் ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்டது, ராஜாவுக்கு அது ஆயத்தப்படுத்தப்பட்டது. அதை ஆழமும் விசாலமும் ஆக்கினார். வேகும்படி அக்கினியும் மிகுந்த விறகும் உண்டு. கர்த்தரின் சுவாசம்.
1: எபிரேயர் 13 அதிகாரம். சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்ததுண்டு. கட்டப்பட்டிருக்கிறவர்களோட நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல அவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்களும் சரீரத்தோடு இருக்கிறவர்கள் என்று அறிந்து தீங்கனுபவிக்கிறவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசூசிப்படாததாயும் இருப்பதாக. வேசி கள்ளரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு திரியாதிருங்கள். போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லையே. நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அதற்குரியவைகளை புசிக்கிறதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லை. ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய இரத்தம் பாவங்களின் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியனாலே கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டரிக்கப்படும். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அந்தியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாதே. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நாங்கள் நல் மனசாட்சி உள்ளவர்களாய் எல்லாவற்றிலும் யோக்கியமாய் நடக்க விரும்புகிறோம் என்று நிச்சயித்திருக்கிறோம். நான் அதி சீக்கிரமாய் உங்களிடத்தில் வரும்படிக்கு நீங்கள் இப்படி வேண்டிக் கொள்ளும்படி அதிகமாய் கேட்டுக்கொள்கிறேன். நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியையிலும் சீர்பொருந்தினவர்களாக்குவாராக. அவருக்கு எந்தெந்தைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். சகோதரரே, நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதின இந்த புத்திமதியான வார்த்தைகளை நீங்கள் பொறுமையாய் ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். சகோதரனாகிய தீமோத்தேயு விடுதலையாக்கப்பட்டான் என்று அறிவீர்களாக. அவன் சீக்கிரமாய் வந்தால் அவனுடனே கூட நான் வந்து உங்களை காண்பேன். உங்களை நடத்துகிறவர்களையும் பரிசுத்தவான்கள் யாவரையும் வாழ்த்துங்கள். இத்தாலியா தேசத்தார் யாவரும் உங்களுக்கு வாழ்த்துதல்.

0: மாதம் ஐந்தாம் தேதி ஆனி மாதம் 2026 ஆண்டு வெள்ளிக்கிழமை காலவேளையில் இணைந்திருக்கிறோம். வாரத்தின் இறுதி நாளில் வந்திருக்கிறோம். கத்திரதாமே நாட்களையும் ஆசீர்வதித்து தருவாராக. கத்திரை கரத்திலே இந்த நாளை ஒப்புவிப்போம். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரையும், அதே வேளையிலே இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கத்திரதாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கத்திரை கரத்திலே ஒப்புவிப்போம். கத்திரதாமே வழி நடத்தி தருவாராக. இந்த நாளுக்கான வசனம், சகோதர சிநேகிதத்தை ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதில் ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள் என்று ரோமர் 12:10 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக் கொள்வோம். கத்திரதாமே அந்த வார்த்தைகளுக்கு கூடாக வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள், யோசுவா 23:24, 29 பழைய ஏற்பாட்டிலிருந்தும், புதிய ஏற்பாட்டிலிருந்து எபிரேயர் 12 இதை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து அனுப்பி தந்திருக்கிறோம். வாக்கு தத்துவம், நற்சிந்தனை, ஜீவமன்னா அவர்களை இவற்றையும் நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். கத்திரதாமை வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் கால வேளையில் இணைந்திருக்கிறோம். வானொலி கூட இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஒருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ கூட 24 மணித்தியாலமும் நேரடி ஒலிபரப்பாகவும் மறு ஒலிப்பாகவும் நடைபெறுகின்றிருக்கிறது. இந்த வேலையை கேளுங்கள், மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். நாங்கள் இந்த வேளையிலும் அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். கால வேளையில் எங்களுடன் சௌரன் குணா அவர்கள் லண்டன் ஒன்டாரியோவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். மாலை வேளையில் எங்களுடன் சௌரி பினோ அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். நோர்வே தேசத்திலிருந்து நீதியான ஊழியர்கள் இணைவார்கள். அந்த வேளை அவர்களுக்கும் தங்கு தடை என்று இணைய கத்தர் உதவி செய்வாராக. ஜெபிப்போம். நாங்கள் இந்த வேளையிலும் எங்களுடன் பாசுங்க ஹோமி லோகன் அவர்கள் சத்தியவேதி திருச்சபையிலிருந்து இணைந்திருக்கிறார். அபிஷேக ஆராதனையை வழி நடத்துவார். 8 மணி வரையும் அந்த வேளையிலே துதிகளோடு, பாடல்களோடு, ஜபங்களோடு, சாட்சிகளோடு, வேத வார்த்தைகளோடு வழி நடத்துவார். அவரையும் குடும்பத்தாரையும், அவருடைய ஊழிய காரியங்கள், குடும்ப காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், தேவைகள், சபை காரியங்கள், பிசினஸ் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கத்திரதாமை கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கத்திரை கரத்திலே ஒப்புவிப்போம். இந்த வேளையிலும் நாங்கள் தேவ ஊழியர் ஹோமி லோகன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். அவர் வழி நடத்துவார். பிரேசலோடமா உங்களுக்கு காலை வணக்கங்கள்.
1: இந்த நாளிலே கூட எபிரேயர் 3 அதிகாரத்திலே இருக்கிற ஒரு சில வார்த்தைகளை நாங்கள் கவனித்து பார்த்து அதுக்கு பிற்பாடு நாங்கள் துதிகளை கூட கடந்து செல்ல போறோம். ஹலிலூயா. எபிரேயர் 3 அதிகாரத்திலே வனாந்திரத்தில் கோபமூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள். ஆதலால் நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் எப்பொழுதும் வலிவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளில் அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இழைப்பார்தலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்தில் ஆணையிட்டேன் என்றார். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு எதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்காகிலும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். ஹாலேலூயா. அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே சொல்லப்படுகிறது பாருங்கள், இந்த அவிசுவாசம் என்பது ஒரு பொல்லாத இருதயம். அது மட்டுமல்ல, இருதய கடினம் என்று சொல்லப்படுகிறது. ஹாலேலூயா. வனாந்திரத்திலே கோபமூட்டினது, அதாவது தேவனுக்கு கோபமூட்டுகின்ற காரியம். ஹாலேலூயா. ஆனபடினால் அவிசுவாசம் உள்ள இருதயம் எப்பொழுதும் நமக்கு இராதபடிக்கு ஹாலேலூயா. தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிப்போம். தேவன் எங்கள் சூழ்நிலைகளிலே கிரியை செய்கிறவர் என்பதை நாங்கள் விசுவாசித்து அறிக்கை பண்ணுவோம். ஹாலேலூயா. இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். எதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களோ அதை உங்கள் வாயினாலே அறிக்கை பண்ணுங்கள். ஒரு வார்த்தை கிடைத்த உடனே ஸ்தோத்திரம், ஆமேன், தேங்க்யூ அப்பா, நீங்க அப்படியே செய்கிறீர்கள், அதுக்காக நன்றி, ஹாலேலூயா, அப்படி நீங்க சொல்லுகின்ற வேளையிலே உங்களுடைய விசுவாசத்தை நீங்க வெளிப்படுத்துகிறீர்கள். ஹாலேலூயா. ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை நீங்க செய்கிறீர்கள். ஹாலேலூயா. இந்த வேளையிலே கூட கால வேளையிலே ஆண்டவருடைய பாடல் என்னுடைய ஆவியிலே வந்தது. ஹாலேலூயா. இந்த பாடலை பாடி துதித்து தேவனுக்கு ஆராதனை செய்வோம். ஹாலேலூயா. கர்த்தாவே உம்மை போ

என்னை குணமாக்கினீர் கர்த்தாவே, உம்மை போற்றுகிறேன். கைது

என்னையே குணமாக்கினீர். இந்த பாடலை பெர்க்மேன்ஸ் ஐயா சங்கீதம் 30 அடிப்படையிலே இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறார். ஹாலேலூயா. இந்த சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறான்னு சொல்லி நாங்கள் இந்த சங்கீதத்திலே நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே, ஆண்டவரே நான் உண்மை நோக்கி கூப்பிட்டேன், நீர் என்னை குணமாக்கினீர் என்று சொல்லுகிறார். ஹாலேலூயா. என் தேவனாய் கர்த்தாவே உண்மை நோக்கி கூப்பிட்டேன், என்ன நேர் குணமாக்கினீர். ஹாலேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை சரீரத்தின் வியாதிகளாயிருக்கலாம், அல்லது மன துக்கங்களாக இருக்கலாம். ஹாலேலூயா. மன துக்கங்களை கொண்டு வருவதற்கு எத்தனையோ காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில சத்ருவாரம் கொண்டு வரலாம். நிந்தரகள், அவமானங்கள், விட்கங்கள். ஹாலேலூயா. அது மட்டுமல்ல, கடன் தொல்லைகள், பிள்ளைகளுடைய காரியங்கள், குடும்ப உறவிலே உறவுக்கு காரியங்கள்ல இருக்கின்ற பிரச்சனைகள், இப்படிப்பட்ட எத்தனை காரியங்களாயிருந்தாலும் அது உள்காயங்கள். ஹாலேலூயா. அதே போல வெளியான சரீரத்தில இருக்கிற பிளவீனங்கள் எல்லாமே அங்கே சத்ருவானம் கொண்டு வருகின்ற காரியம். ஹாலேலூயா. ஆனால் இந்த சங்கீதத்தை எழுதின தாவீது அங்கே அவர் சொல்லுகிறார் எப்படி என்றால், இந்த தேவனாய் கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்ன நீர் குணமாக்கினீர். அப்படினால் ஆபத்து காலத்திலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் கூப்பிட வேண்டிய ஒரே ஒரு தேவன் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் தான். ஹாலேலூயா. இயேசு ஒருவர் மட்டும்தான் நம்மை விடுதலையாக்க முடியும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை சிந்தித்து பாருங்கள். ஹாலேலூயா. சரியான ஆலோசனை இல்லை, சரியான வழிகாட்டுதல் இல்லை. ஹாலேலூயா. எடுத்த காரியங்கள் ஒவ்வொன்றிலுமே தோல்வி. ஹாலேலூயா. நீங்கள் ஒன்றை நினைப்பீர்கள், பாதை வேறொரு பாதையாக இருக்கும். ஆனால் ஆண்டவராகிய தேவனை அறிந்ததற்கு பிற்பாடு அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, எங்கள் வாழ்வு முழுவதும் அவருடையது. ஹாலேலூயா. அவர் நம்மை ரட்சித்த தேவன், முடிவு பரியந்தர் நம்மை ரட்சிக்க வல்லமுள்ள தேவன். ஹாலேலூயா. ஆனப்படினா அந்த தாவீது அங்கே சொல்லுகிறார், என் தேவனாய் கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்ன நீர் குணமாக்கினீர். ஹாலேலூயா. அது மட்டுமல்ல, இந்த பிராக்கெட்ல போட்டிருக்கிற வரிகள் கிரக பிரதிஷ்டையின் பாட்டாகிய தாவீதின் சங்கீதம். கிரக பிரவேசம். ஹாலேலூயா. கிரக பிரவேசம் என்பது அன்புக்குரியவர்களை குடிபோதல். நம்முடைய ஊர்லயே வீட்டை கட்டினதுக்கு பிற்பாடு கிரக பிரவேசம் வைப்பார்கள். ஹாலேலூயா. ஒரு ஆலயத்தை கட்டுவதா இருக்கலாம், வீட்டை கட்டுவதா இருக்கலாம், அதிலே பாடப்பட்ட சங்கீதம். அன்பு அவன் எத்தனை பாதைகளுக்கு கூட கடந்து சென்றானோ அது நமக்கு தெரியாது. ஒருவேளை அந்த அந்த வீட்டை கட்டுகின்ற வேளையிலே எத்தனையோ பகைவர்கள் அவனை எதிர்த்து நின்றிருப்பார்கள். ஹாலேலூயா. நிகேமியாது உடைய ஆலயத்தை கட்டுகின்ற வேளையிலே அங்கே எதிரிகள் சொன்னார்கள், இவன் கட்டுகிறான், ஒரு நரி அதுக்கு மேல போனால் கூட அது இடிந்து விழுந்து விடும் என்று அவ்வளவு அற்பமா எண்ணினார்கள். ஹாலேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில கூட அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, காரியங்கள் அற்பமா இருக்கலாம். ஹாலேலூயா. ஆனா முடிவு சம்பூர்ணம் சொல்லி வேதம் சொல்லுகிறது. தேவனை அண்டிக் கொள்கிற ஜனங்கள் எல்லோருக்கும் இதுதான் அன்புக்குரியவர்களே. ஹாலேலூயா. நான் இளைஞனாயிருந்தேன், நான் முதிர் வயது உள்ளவனுமானேன். ஹாலேலூயா. தேவனுடைய பிள்ளைகள், நீதிமானுடைய சந்ததிகள் அப்பத்துக்கு இறந்து திரிகிறத நான் காணவில்லையேன்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஹாலேலூயா. என்னுடைய இளம் வயதிலே நீ தேவனை நான் அறிந்து கொண்டேன். ஹாலேலூயா. நிச்சயிக்கப்பட்ட வேளையிலே நான் தேவனை அறிந்து கொண்டேன். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இத்தனை வயசாகி விட்டது. இத்தனை வயது காலத்திலே கண்களில் வழிந்த கண்ணீர்கள். ஹாலேலூயா. எத்தனையோ இரவுகளிலே நான் பட்ட வேதனைகள், கண்ணீர்கள், திருச்சபையை குறித்து எத்தனையோ காரியங்களை குறித்து அன்புக்குரியவர்களே. ஆனா தேவன் ஒவ்வொரு காரியங்களிலும் எனக்கு ஆறுதல் தந்தவர். அவரே நமக்கு ஆறுதல் செய்கிறவர். எல்லா உபத்திரவங்களிலேயும் நமக்கு அவர் ஆறுதல் செய்கிறவர். ஹாலேலூயா. ஆனபடினால் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிற ஒவ்வொரு வேளையிலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். ஹாலேலூயா. ஆனபடியாத்தான் ஆண்டவராய் இயேசு சொன்னார், அங்கே தோமாவுக்கு, கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவன். அவர் எங்களுடைய மாம்ச கண்களினால் காணவில்லை, காணவில்லை என்பதற்காக அவர் இல்லாமல் இல்லை. ஹாலேலூயா. அவர் இருக்கிறவராய் இருக்கிறார். ஹாலேலூயா. மோசேக்கு அவர் சொன்னார், நான் இருக்கிறவராய் இருக்கிறேன் என்பவர் என்கிறவர் சொல்லுகிறதுன்னு சொல்லி சொல்லுகிறார். ஹாலேலூயா. சொல்லுகிறார்ன்னு சொல்லுகிறார். ஹாலேலூயா. அவர் இருக்கிறவராயிருக்கிறார். வாயை திறந்து சொல்லுங்கள், இருக்கிறவராயிருக்கிறார். எனக்கு இருக்கிறவராயிருக்கிறார். எனக்கு இருக்கிறவராயிருக்கிறார். எனக்கு இருக்கிறவராயிருக்கிறார். ஹாலேலூயா. நான் திருப்பி திருப்பி ஒரு வார்த்தையை சொல்லுவதற்கு ஒரு காரணம் என்னன்னு சொன்னா, இந்த இருதயம், இந்த பொல்லாத இருதயம் தேவனை விசுவாசிக்க வேண்டும். அதனுடைய இருதயத்திலே திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப நாங்கள் சொல்லுகிற விளையில்தான்
அந்த இருதயத்தில் ஒரு வார்த்தை பதியும். நாங்க படிக்கிற காலங்களில என்ன செய்யறோம், படிப்பு ஒருக்கா படிச்சு விட்டு அப்படியே தூக்கி போட்டுட்டு போகிறோமா, அந்த டேர்ம் எக்ஸாமுக்கு போகுன்ற வழியில அதை திரும்ப திரும்ப ஒவ்வொரு நாளும் படிக்கிறோம், ஒவ்வொரு நாளும் படித்து படித்து அதை இருதயத்தில் ஏத்துக்கிறோம். ஹலேலூயா. அதே போலதான் தேவனுடைய வார்த்தை அன்புக்குரிய தேவனுடைய உள்ளது. ஹலேலூயா.

விட்டேன், என்னை குணமாக்கினீர். உம்மை கூப்பிட்டேன், என்னை குணமாக்கினீர்.

விட்டேன் என்னை குணமாக்கினீர் உம்மை கூப்பிட்டேன் என்னை குணமாக்கினீர் கர்த்தாவே என் சத்துருக்கள் என்னை மேற்கொள்ளாதபடி என்னை மகள விட்டாமல் ஆண்டவரே நீர் என்னை கைதூக்கி எடுத்தபடினால் நானுமை போற்றுகிறேன் ஹாலேலூயா என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விட்டாமல் ஹாலில் சந்தோஷப்படாதபடி நீர் என்னை தூக்கி எடுத்தீர் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ஹாலேலூயா ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை கர்த்தாவே நீர் என்னை தூக்கி விட்டீர்க்காக ஸ்தோத்திரம் ஐயா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா ராஜா தகப்பனே தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் எங்களை செழிப்புள்ள இடத்திலே கொண்டு வந்து விட்டீர் ஐயா ராஜா உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ஆபத்து காலத்தில் உண்மை நாங்க நோக்கி கூப்பிட்ட ஒவ்வொரு வேளையிலும் ஆண்டவரே பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி எங்களுக்கு திடம் தந்து எங்களுக்கு தைரியம் தந்து உங்களுடைய மகிமையை எங்கள் மத்தியில வெளிப்படுத்தினீரே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா இல்லாதவர்களை இருக்கிற போல என் தேவனே உமக்கு நன்றி சொல்லுகிறேன் தேங்க்யூ அப்பா நானும் என்னுடைய மாமிச கண்களினால் காணாவிட்டாலும் கூட என் ஆண்டவரே என் அன்பு நேசரே உம்முடைய அன்பே நிருதயத்துல ஊற்றினீரே அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே தேவனுடைய ஆவியானவர்னாலே தான் தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்படுகிறதையா எசப்பா நீங்க நல்லவரப்பா ராஜா

நீர் கத்தாவே உம்மை போற்றுகிறேன், கைதூக்கி எடுத்தீரே உம்மை கூப்பிட்டே.

ஆண்டவரே உமக்கு சூத்திரம். எனக்கு வந்த நிந்தனைகள், அவமானங்கள், வெட்கங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே என்னுடைய ஆவியிலே, என் ஆத்துமாவிலே, என் சரீரத்திலே துடைத்து போட்டு உம்முடைய பிள்ளையா ஏற்றுக் கொண்டிருக்கிறீரே. ஆண்டவரே உமக்கு சூத்திரம் ஐயா. ஆண்டவராகி கர்த்தாவே, சகோதரர்கள் நடுவிலே நானுமே துதிக்கிறேன், என் சபை நடுவிலே உமை போற்றுகிறேன் ஐயா ராஜா. என் ஆண்டவரையுமே ஸ்தோத்தரிக்கிறது, துதிப்பது எல்லாம் என்னுடைய ஆண்டவரின் நாவுக்கு எவ்வளவு இன்பமாயிருக்கிறதப்பா ராஜா. தேவனே உமக்கு சூத்திரம் ஐயா. உம்முடைய அன்பு ஆண்டவரே, தேவனே அப்பா பிதாவே ராஜா, திரளான தண்ணீர்களையும் ஆண்டவரே இந்த அன்பு தணிக்க மாட்டாதப்பா ராஜா. ஆண்டவரே திரளான தண்ணீரும் இந்த அன்பை தணிக்க மாட்டாதப்பா ராஜா. என் தகப்பனாய கர்த்தாவே உமக்கு சூத்திரம். இயேசுவே உமை துதிக்கிறோம், இயேசுவே உமை துதிக்கிறோம், இயேசுவே உமை துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஹல்லேலூயா.

சாக்கு ஆடை நீக்கி என்னை சந்தோஷத்தால் மூடினீர். பிளத்தால் இடை கட்டினீர், மான்கால்கள் போலாக்கினீர்.

என்னை குணமாக்கினீர், உம்மை கூப்பிட்டேன் என்னை குணமாக்கினீர். ஐயா ஆண்டவரே, தகப்பனே, அப்பா, நீர் அசட்டை பண்ணப்பட்டவரும், மனசரால் புறக்கணிக்கப்பட்டவரும், பாடு அனுபவித்தவரும், துக்கம் நிறைந்தவருமாயிருந்தீரப்பா ராஜா. அவரை விட்டு நம்முடைய முகங்களை நாங்கள் மறைத்துக் கொண்டோம். ஆண்டவரே, நீங்கள் அசட்டை பண்ணப்பட்டிருந்தீங்க, நாங்கள் அதை எண்ணாமல் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மறுதல்களின் நிமித்தம் ஏசப்பா நீங்க காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் நீங்க நொறுக்கப்பட்டீங்கள். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினேன் உண்மையில வந்தது. அவருடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம் ஐயா. அப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே, யார் யார் ஆண்டவரே வியாதிகளினால், ஆண்டவரே வருத்தங்களினால், ஆண்டவரே துன்பப்படுகிறார்களோ, இயேசுவின் நாமத்தினால் இந்த வார்த்தையின் பிரகாரம் ஐயா அவர்களை, அவர்கள் ஒவ்வொருவரையும் தழும்புகளால் குணமாக்குறீர் ஐயா. ஆண்டவரே, சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் இயேசுவின் தழும்புகளால் குணமாக்கப்படுகிறது ஐயா. ஆண்டவரே தேவனே, சுகர் வருத்தங்கள் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் ஐயா. ஆண்டவரே, சுகர் லெவல் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் ஐயா ராஜா அடங்கி போகிறது. ஆண்டவரே தேவனே, மக்கு சோத்திரம் ஐயா ராஜா. கடல் அலைகளை பார்த்து இம்மட்டும் வராதே, மிஞ்சாதே என்று சொல்லி வாக்களித்த கர்த்தாவே, அதே போல ஐயா ராஜா சுகர் லெவல்கள் இயேசுவின் நாமத்தில் அடங்குவதாக ராஜா. ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு இருக்கிற வருத்தங்கள் வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் அடங்குவதாக, வேலை இல்லாத பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் அடங்குவதாக. ஆண்டவரே தேவனே, பொருளாதார சிக்கல்கள் இயேசுவின் நாமத்தில் அடங்குவதாக. இயேசுவின் நாமத்தினால் களஞ்சியங்கள் பேங்க் அக்கௌண்டுகள் நிரம்புவதாக ராஜா. ஆண்டவரே, கற்பத்தின் கரிகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, கையிட்டு செய்யும் வேலைகளிலே ஆசீர்வாதம் இறங்குவதாக ராஜா. ஆண்டவரே, ஏற்ற காலத்தில் மழை பெய்வதாக, வானத்தின் ஆண்டவரே மதங்கள் திறக்கப்படுவதாக ராஜா, பொக்கிசு சாலைகள் திறக்கப்படுவதாக. ஆண்டவரே, கடன் வாங்காத இருதயம் ஐயா, கடன் கொடுக்கின்ற இருதயம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஹாலேலூயா, ஹாலேலூயா மே துதிக்கிறோம். உம்மாலே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் மதில்களை தாண்டுகிறார்கள் ஐயா. ஆண்டவரே, மலைகள் விலகி போறது ஐயா ராஜா, மலைகள் சமுத்திரத்திலே ஆண்டவரே தேவனே, தகப்பனே ராஜா, அகன்று போறது ஐயா ராஜா. தேவனே, மக்கு சோத்திரம் நேர்ந்த

நல்லவர் நல்லவர் நல்லவர் நல்லவர் அப்பா, உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரைக்கும் நீர் குணமளிக்கிற தேவனையா ராஜா. ஹாலேலூயா ஆண்டவரே, முக்கு சூத்திரமையா, உந்த

தெய்வமே வாய் திறந்து பாடுங்கள். கண்மலையே மீட்பரே, என்னை கைவிடாத தெய்வமே, கண்மலையே மீட்பரே, என்னை கைவிடாத தெய்வமே, கர்த்தாவே உம்மை

எங்கள் பிள்ளைகளை நம்முடைய சமூகத்தில் ஒப்படைக்கிறோம் ஐயா. அன்னாள் ஆண்டவரே அப்பா, பிறக்காத பிள்ளைகளை நம்முடைய கரத்திலே அர்ப்பணித்தாள் ஐயா, நம்முடைய சமூகத்திலே அர்ப்பணித்தாள் ஐயா. ஆண்டவரே இவனே எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிற பிள்ளைகள் இந்த தேசத்திலே அற்புதங்களாயும் அடையாளங்களாயும் இருக்கிறார்கள் சொல்லி அறிக்கையிடுகிறோம் ஐயா. எங்கள் பிள்ளைகள் ஐயா பாழாய் போன இடங்களை மறுபடி கட்டுகிறவர்கள் என்று அறிக்கையிடுகிறோம் ஐயா. எங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவருடைய சமாதானம் பெரியதாயிருக்கும் சொல்லி ஆண்டவரே அறிக்கையிடுகிறோம் ஐயா. ராஜா ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் மேல் நீங்க கண்ணை வைத்து எங்களுக்கு அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்குறீங்கள் என்று அறிக்கையிடுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே திருச்சபை பிள்ளைகள், ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆண்டவரே அவர்கள் மேல் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. பொல்லாப்பு நேரிடாத ஐயா, வாதி ஆண்டவரவருடைய கூடாரங்களை அணுகாதப்பா ராஜா. ஆண்டவரே அவர்கள் வழிகளில் எல்லாம் காக்கும்படி தேவ தூதர்களுக்கு கட்டளையிடுவீர் ஐயா. அவர்கள் பாதம் கல்லில் இடராதபடிக்கு ஆண்டவரே அவர்கள் தங்களுடைய கரங்களினால் ஏந்தி கொள்வார்கள் அப்பா. என் பரிசுத்த ஆவியானவரே எங்களை நடத்துகின்ற ஆவியானவரே அப்பா, பிதாவே சிறு வயது முதல் நீரே எங்களுடைய நோக்கமும் ஆண்டவரே, நீரே எங்கள் தேவனுமர் சொல்லி அறிக்கையிடுகிறோம் தகப்பெரே. ஆண்டவரே மக்கு சூத்திரம், இம்மட்டும் எங்களை அழைத்து வந்த தேவனே, அந்நிய தேசமா இருந்தாலும் ஆண்டவரே இந்த தேசத்தில் எங்களை வைத்திருக்கிறீர்களுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஐயா. ஆண்டவரே ஆபிரகாம் மட்டுமல்ல ராஜா, நீங்கள் எங்களையும் எங்கள் இலங்கை தமிழர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா நம்முடைய தேசத்தை விட்டு பிரித்தெடுத்த ஐயா, உங்களுடைய பிள்ளைகளாக நீர் மாற்றி வைத்திருக்கிறீரே, அதுக்காக நன்றி சொல்லுகிறோம். அவ்வளவு பெரிய சாக்கியம் அப்பா ஆண்டவரே. அவர்களுடைய மற்றவருடைய கண்கள் திறங்கப்படவில்லை அப்பா, ஆனா எங்கள் கண்களை திறந்து விட்டீரே ஐயா. ஆண்டவரே மக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி ஐயா ராஜா. ஹாலேலூயா ஹாலேலூயா, மக்கு சூத்திரம் ஐயா சூத்திரம் ஐயா சூத்திரம் ஐயா ராஜா. ஹாலேலூயா உறவகார் குருவா, ஹாலேலூயா நன்றி ஐயா நன்றி ஐயா நன்றி ஐயா. ஹாலேலூயா, என்னை காண்பவரே தினம் காப்பவரே, என்னை காண்பவரே தினம் காப்பவரே. ஹாலேலூயா, எங்களுக்கு வருகின்ற ஒவ்வொரு இக்கட்டுகளிலும் அவர்தான் நமக்கு விடுதலை. அன்புக்குரியவர்களே, ஹாலேலூயா, வேதத்திலே நாங்கள் பார்க்கின்ற வீழையிலே எப்படி எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் தேவனை நோக்கி பார்த்து விடுதலை அடைந்தார்கள், எப்படி எல்லாம் அண்டி கொண்டு அவரிடத்திலிருந்து அந்த விடுதலையை சுதந்திரித்துக் கொண்டார்கள், அதை நாங்கள் நோக்கி பார்க்க வேண்டும். ஹாலேலூயா, ஆகார பார்க்கின்ற வேளையில் அவள் புறஜாதி அன்புக்குரியவர்களே, ஆனாலும் கூட தன்னுடைய இக்கட்டான நிலைமையிலே தேவனை நோக்கி பார்த்தாள் அன்புக்குரியவர்களே. ஹாலேலூயா, இந்த சூழ்நிலையா இருக்கலாம், ஹாலேலூயா கர்த்தரை நோக்கி பாருங்கள். கர்த்தரை நோக்கி பார்க்கிற முகங்கள், அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போறதில்லை. ஹாலேலூயா, நன்றி ஏசப்பா நன்றி ஏசப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா, தேங்க்யூ ஜீசஸ், ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. உமை மகிமைப்படுத்துகிறோம் ஐயா, என் தேவனே நீர் நல்லவர் நல்லவர் நல்லவர் நல்லவர் நல்லவர் அப்பா. என் அப்பா நல்லவர், என் தகப்பன் நல்லவர், எங்களை விடுவிக்கிறவர் நல்லவர், எங்களை தலையை உயர்த்துகிறவர் நல்லவர், ஆறு இக்கட்டுகளுக்கு எங்களை விடுதலையாக்கினவர் நல்லவர். ஆண்டவரே மக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம், துதி துதி துதி அப்பா ஆண்டவரே, துதிக்கிறோம் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் நன்றியோடு நன்றியோடு நன்றியோடு நன்றியோடு நன்றியோடு அப்பாவை சோத்தரிக்கிறோம் ஐயா. ஹாலேலூயா, ஆண்டவரே எங்களுக்குரியதெல்லாம் உமக்குரியதப்பா, நீர் எங்களுடையவர் நாங்கள் உம்முடையவர்கள் அப்பா ராஜா. ஆண்டவரே மக்கு சோத்திரம் ஐயா சோத்திரம் ஐயா சோத்திரம் ஐயா சோத்திரம் ஐயா சோத்திரம் ஐயா. எங்கள் பிள்ளைகளை மக்களுடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம், நீர் தந்த ஊழியத்தை நம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம், திருச்சபை நம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம், எங்கள் சொந்தங்களை நம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம், எங்கள் தேசத்தை நம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, ஓ ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா, உம்மை உயர்த்துகிறோம் ஹாலேலூயா. என்னை காண்பவரே தினம் காப்பவரே, என்னை காண்பவரே தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர் சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர், நான் அமர்வதும் நான் எழுவதும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர்,
ஐயா நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, தினங்காப்பவரே, ஹாலேலூயா. உண்மை அல்லாமல் வேறு ஆண்டவ மார்கழங்களை ஆண்டார்களப்பா. ஆண்டவரே தேவனே, இப்பொழுது நீங்க தான் எங்களை ஆண்டவரப்பா. அந்நிய தேவர்களை நோக்கி நாங்கள் கையெடுத்திருந்தோமானால் தேவரின் நீர் அறியாமல் இருப்பீரோ தகப்பனே? தான் எங்களை இருதயத்துக்குள்ளே இருக்கிறீங்களா ஐயா ராஜா? ஆண்டவரே உமக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஐயா, ஹாலேலூயா. எல்லாமே அறிந்திருக்கின்றீர். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். எஸ் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். எங்கள் ஐயா நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, என்னை காண்பவரே, என்னை கா

முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். உன் திருக்கரத்தால் தினமும் என்னை

0: ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, ஹாலேலூயா. நீங்கள் தான் எங்களுடைய ஆண்டவர் அப்பா ராஜா. ஆண்டவரே, இக்கட்டு காலங்களில் நீரே எங்களுக்கு மறைவிடம் அப்பா. ஆண்டவரே, துக்க நேரத்தில் நீங்க தான் எங்களுக்கு சந்தோஷம் ஐயா. எல்லா உபத்திரவங்களிலும் நீங்க தான் எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் அப்பா ராஜா. ஆண்டவரே, தேவனே, அன்னால் ஜெபித்தது போல எங்கள் இருதயத்தை உடைய சமூகத்திலே ஊற்றுகிறோம் ஐயா. என் தகப்பனேம துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. மகாதேவனே, அற்புதமானவரே, அதிசயமானவரே, கானாவூர் கல்யாணத்திலேயா தண்ணீர் வெறும் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி கொடுத்தவரே. ஆண்டவரே, தேவனே, குஷ்ட ரோகிகளை ஆண்டு சுகமாக்கின தேவனே. ஆண்டவரே, பாடைய தொட்டீர் ஐயா ராஜா, வாலிபன் எழுந்தானப்பா ராஜா. ஆண்டவரே, நான்கு நாள் ஆகிவிட்டதே என்று சொல்லி ஆண்டவரே சொந்த சகோதரி மார்த்தாள் சொன்னாள் ஐயா. ஹாலேலூயா, நாருமே என்று சொன்னாள் ஐயா ராஜா. நீர் ஆண்டவரே தேவனே அப்பா ராஜா, அந்த வார்த்தைகள் ஒன்றையும் நீர் ஆண்டவரே செவி கொடுக்கவில்லையப்பா. லாசருவை உயிரோடு எழுப்பி அவர்களுக்கு கொடுத்திரப்பா. என் தகப்பனே, நீர் உயிர்ப்பிக்கிற ஆண்டவரப்பா, உயிரோடு இருக்கிற ஆண்டவரப்பா. ஆண்டவரே, ஆராதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நின்று நன்மை செய்கிறவராய் ஆண்டவரே. பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கும்படி சுற்றித்திருந்த ஆண்டவரப்பா, உண்மை அல்லாமல் வேறு யாரை நாங்கள் நம்புவோம் அப்பா? உண்மை அல்லாமல் ஆண்டவரே நாங்கள் யாரை ஆண்டவரே சிந்திப்போம், நினைப்போம் ஐயா ராஜா? ஆண்டவரே, உண்மை அல்லாமல் வேறு யாரை நாங்கள் நோக்கி பார்ப்போம் அப்பா? அப்பா பிதாவே, அப்பா தகப்பனே, அப்பா அப்பா அப்பா அப்பா அப்பா அப்பா. ஆண்டவரே, கூப்பிடுகிற காக்க குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரே அப்பா. ஆண்டவரே, அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடுகளை வைத்திருக்கிறீரே, அதுக்காக சூத்திரம் ஐயா. ஆண்டவரே, தேவனே, பயப்படாதிருங்கள். ஹாலேலூயா என்று சொன்னவரே உமக்கு சூத்திரம். அடைக்கலான் குருவிகளை விட நீங்கள் விசுவசித்தவர்கள் சொன்னீர் ஐயா ராஜா. என்ன ஆண்டவரே, உம்மை போல் வேறு யாரப்பா ஆறுதல் செய்ய முடியும் ஆண்டவரே? அப்பா, சகல உபத்திரவங்களில் நீங்க தான் ஆறுதல் செய்கிறவர் ஐயா, ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவர் அப்பா ராஜா. என் தகப்பனே உமக்கு சூத்திரம் ஐயா, ஹாலேலூயா. என் கருவையும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க அற்புதமாய் உருவாக்கினீர், அற்புதமாய் உருவாக்கினீர், அற்புதமாய் உருவாக்கினீர். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, என்னை காப்பவரே. ஹாலேலூயா. ஆண்டவரே, இந்த தேசத்திலே ஐயா உம்முடைய ஜனங்கள் அற்புதங்கள் அடையாளங்கள் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களை தூக்கி விடுமா ஆண்டவரே? அப்பா ஒரு கைய கொடுமா ஆண்டவரே? அப்பா அவர்கள் எழுந்திருக்க பெலன் கொடுமா ஆண்டவரே? எடுத்து நிறுத்தும் ஆண்டவரே? இந்த வாலிப பிள்ளைகளை விடுதலையாக்கும் ஐயா ராஜா. தேசத்தில் இருக்கிற வறுமைகள் கஷ்டங்கள் தரித்திரங்கள் மாறுவதாக ராஜா. விசேஷமாக நம்முடைய இலங்கை தேசத்திலே ஐயா என்ன நடக்கிறது ஆண்டவரே? அப்பா கொலை வெறியின் ஆவிகள் ஐயா ஆண்டவரே, மனுஷர்களுடைய உயிரி ஆண்டவரே, மதிக்காத ஆண்டவரே ஜனங்கள் அப்பா ஐயா. ஆண்டவரே, நீர் கைகண்டி கொண்டு இருப்பீரோ தகப்பனே. ஆண்டவரே, உடைய கரத்தை நீட்டும் ஆண்டவரே, கரத்தை நீட்டும் ஐயா. பொல்லாதவர்கள் மேலும் கரத்தை வையும் ஐயா. சவுலின் மேலும் கரத்தை வைத்து பவுலாக மாற்றினீரே ஐயா ராஜா. ஆண்டவராகிய தேவனே, அவர்கள் மேலும் கரத்தை வையும் ஐயா ராஜா. மறவானவர்கள் எல்லாம் உமக்கு தெரியும் தகப்பனே. தேசத்து ஜனங்கள் சிறுமப்பட்ட ஜனங்கள் ஆண்டவரே அப்பா தேவனே, தகப்பனே ராஜா, சிறுமப்பட்டு நிற்கிறார்களே அப்பா ராஜா. அவர்களை நீர் விடுதலை ஆக்கும் ஐயா. நான் தான் தேவன் என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்தும் அப்பா. என் தகப்பனே உமக்கு சூத்திரம். இலங்கை தேசத்தை உம்முடைய சமூகத்துல கொடுக்கிறோம் ஐயா. இந்த சிறிய தேசத்தை உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கொடுக்கிறோம் ஐயா. இந்த இலங்கை தேசத்தை நீர் கண்ணோக்கி பாரும் ஐயா ராஜா. தகப்பனே உமக்கு சூத்திரம் ஐயா. ஆண்டவரே, இலங்கை தேசத்தை சுத்தம் பண்ணும் ஐயா. இலங்கை தேசத்தை பரிசுத்தமாக்கும் ஐயா ராஜா. தீயவர்களுடைய ஆண்டவரே தேவனே செய்கைகளின் சிந்தனைகளை மாற்றும் ஆண்டவரே. ஆட்டுக்குண்டியானவருடைய ரத்தத்தை எடுத்த ஐயா ஆண்டவரே, இலங்கை தேசம் முழுவதும் தெளிக்கிறோம் ஐயா. இலங்கை தேசம் முழுவதும் தெளிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவராகிய தேவனே அப்பா ஆண்டவரே, பின்னணியா இயங்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சத்ருடைய சேனைகளையும் சத்ருடைய காரியங்களையும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தை நாங்கள் கட்டிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம். பூமியில எதை கட்டுகிறோம் அது பரலோகத்துல கட்டப்படும் என்று நீங்க சொல்லி இருக்கிறீங்களா ஐயா ராஜா? தேவனுடைய ஆசீர்வாதங்கள், தேவனுடைய சுகம் ஆண்டவரே, தேவனுடைய செழிப்பு ஐயா. ஆண்டவராகிய தேவனே ராஜா, ஜனங்களுக்கு இருக்கின்ற ஆண்டவரே தேவனே, பகைகள் மறைந்து போற காரியங்கள், சண்டைகள், சச்சரவுகள், சஞ்சலங்கள் இயேசுவின் நாமத்தினாலேயே அகன்று போவதாக ராஜா. ஆண்டவரே தேசத்தை ஆண்டவரே சீர்படுத்தும், ஆண்டவரே ஸ்திரப்படுத்தும் ஐயா. ஆண்டவராகிய தேவனே சபைகளை நம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே சபைகளை ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு சபைகளும் ஆண்டவரே தேவனே தகப்பனே ராஜா ஆசீர்வாதமாக மாறுபடி செவிக்கிறோம் ஐயா. அந்நிய தேவர்களை ஆண்டவர் கும்பிடுகிறவர்களுடைய ஆண்டவர் இந்த கோயில்கள் எல்லாம் ஆண்டவர் எவ்வளவு சிறப்பாய் வைத்திருக்கிறார்கள் ஐயா. அதை விட ஆண்டவரே ஜீவன் உள்ள தேவன் அன்றைக்கு ஆண்டவரே தாவீது ஆண்டவரே சவதரித்து வைத்தான் ஐயா ராஜா. சாலமோன் கட்டினான் ஐயா. ஆண்டவரே எங்கள் தேசத்திலே ஐயா திருச்சபைகள் கட்டப்பட வேணுமா செவிக்கிறோம். ஆண்டவரே விசுவாச குடும்பங்களுடைய சரித்திரங்கள் மாற வேணுமா செவிக்கிறோம். ஆண்டவரே தீமையான எண்ணங்கள், தீமையான ஓட்டங்கள், அவிசுவாசமான காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால் ஐயா ராஜா நம்முடைய இலங்கை கிறிஸ்தவ ஜனங்கள் மத்தியிலே ஆண்டவரே அப்பா வெளியேறும்படி செவிக்கிறோம். நாங்கள் உயர்ந்தவர்கள் என்கின்ற ஆண்டவரே நம்பிக்கை மனப்பான்மை இருக்கும்படி செவிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா, சோத்தரிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே இலங்கை தேசத்திலே ஆண்டவரே இருக்கிற ஜனங்கள் நம்முடைய கிறிஸ்தவ ஜனங்கள் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்படவனமா செவிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா. உம்முடைய வார்த்தைகளை பின்பற்றி ஐயா, உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே விசுவாசித்த ஐயா ஆண்டவரே தேவனே எழுந்து பிரகாசிக்க உதவி செய்யும்படி செவிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே துதிக்கிறோம். மறைவானவைகளை மட்டும் தெரியும் அப்பா ராஜா, மறைவான காரியங்கள் எல்லாவற்றையும் எடுத்து விடும் ஐயா. ஆண்டவரே முக்கு சூத்திரம். இந்த ஆண்டவர் உண்மை உள்ள ஆண்டவர், இந்த ஆண்டவர் ஜனங்களை விடுவிக்கிற ஆண்டவர் என்பதை புறஜாதிகள் அறிந்து கொள்ளும்படி ஆண்டவரே இலங்கையில் இருக்கிற சபைகளை நீர் முற்று முழுக்க பொறுப்பிடும் ஐயா ராஜா. ஆண்டவரே முக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஐயா. ஆண்டவரே எல்லா தரித்திரமான நிலைமைகள் மாற்றப்படுவதாக ராஜா. ஆண்டவரே முக்கு சூத்திரம் ஐயா ராஜா. தகப்பனே தேசத்திலே நன்மைகள் வாசம் பண்ணும்படி செவிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே உடைய கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு தந்திருக்கிறோம். ஆண்டவரே நிறைய ஆசீர்வதியும் வழிநடத்தும் ஐயா. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த தேசத்தையும் பொறுப்படும் ஆண்டவரே. இந்த தேசத்தை ஆண்டவரே உடைய கரத்தில கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே யுத்தத்துக்கு ஆண்டவரே தேவனே பணங்களை செலவழிக்காதபடி இந்த தேசத்தின் அதிகாரிகளோடு நீர் இடைப்பட வேணுமா செபிக்கிறோம் ஆண்டவர். பொருளாதார மாற்றங்கள் வரவேணுமா செபிக்கிறோம். இன்ட்ரெஸ்ட் ரேட் இயேசுவின் நாமத்தில் ட்ராப் பண்ணப்பட வேணுமா செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன் ஆமேன் ஆமேன்
1: ஆமீன் ஆமீன். இதுவரை நேரமும் கத்திரண்டை ஜபங்களை ஒப்புவித்து பாடல்களோடு துதிகளோடு ஜபங்களோடு சாட்சிகளோடு வழிநடத்தி வார்த்தையோடும் வழிநடத்தி உங்களையும் கத்திரதாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்திரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். வாரத்தின் முதல் நாளிலே பிரசங்க பீடத்தில் காணப்படுகின்ற பொழுதும் செய்திகளை பகிர்ந்து கொள்கிற பொழுதும் கத்திரதாமே அந்த வார்த்தைகள் கூட ஒருவரையும் ஒவ்வொருடனும் பேசி ரட்சிப்புகளே வழி நடத்துவாராக, பரிசுத்தாவியானவர்தாமே வழி நடத்துவாராக என்று வாழ்த்திக் கொண்டு இந்த வேளையிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறோம். God bless you அம்மா. ஆமேன்
0: ஆமேன். bless you everybody. bless you bless you. ஆமேன்
1: ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரமும் காலை நேர அபிஷேக ஆராதனை நேரத்திலே துதிகள் ஜபங்கள் பாடல்கள் சாட்சிகளோடு வேத வார்த்தைகளோடு வழிநடத்திய தேவ ஊழியர் நகோமி லோகனவர்களையும் சபையும் வாழ்த்துவோம். அவருடைய ஊழிய காரியங்கள், குடும்ப காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், தேவைகள், பிசினஸ் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கத்திரதாமே கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக என்று வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம். கத்திரங்களுக்கு தந்த அந்த நாவின் மூலம் ஆசீர்வதிப்போம். ஆசீர்வாதங்கள் அவர்களிலே தங்குவதாக. ஆமேன் ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின். இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இந்த வேளையில் நாங்கள் காலை வேளையிலே ஜெப வேளை கூட கடந்து செல்ல இருக்கிறோம். இன்று 5ஆம் தேதி, 6ஆம் மாதம், 5ஆம் தேதி ஜூன் மாதம், 5ஆம் தேதி ஆனி மாதம், 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை காலை வேளையில் முடிந்திருக்கிறோம். தொடர்ந்து நேரம் காலை 8:04 இந்த வேளையில் நாங்கள் ஜெபங்களுக்கு கூட கடந்து செல்ல ஆயத்தமாகிறோம். கத்திரதாமை வழி நடத்துவாராக. நாளுக்காக கத்திர தருகிற வசனம், சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள் என்று Romans 12:10 கூறப்பட்ட அந்த வசனத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். கத்திரதாமை வழி நடத்துவாராக. ஆமேன். இந்நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் யோசுவா 23:24, ஏசாயா 29, பழைய பாடலும் புதிய ஏற்பாட்டிலிருந்து இப்ரேயர் 12வது அதிகாரம் வெற்றி நாங்கள் நேற்று பதிவு செய்து அனுப்பி தந்திருக்கிறோம். கேட்டிருப்பீர்கள் விசுவாசிக்கிறோம். கத்தர்தாமி அந்த வார்த்தைகளுக்கு கூட வழி நடத்துவார். மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ சங்கமம் ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். புதிய நாளிலும் வாரத்தின் இறுதி நாளிலும் கத்தர்தாமி உங்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் இணைந்திருக்கிற ஊழியர்கள் ஜெபங்களுக்காக அதிகாலை வேளையிலே, காலை வேளையிலே, மாலை வேளையிலே, இரவு வேளையிலே இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். குடும்பங்களையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். அதிகாலை வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். காலை வேளையிலே எங்களுடன் சௌரன் குணா அவர்கள் லண்டன் ஒன்டாரியோவிலிருந்து இணைந்திருக்கிறார். பாஸ்டர் அண்டன் தாசனை அவர்கள் காலை வேளையிலே டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். மாலை வேளையில் எங்களுடன் சௌரி பீனோ அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும் சௌரன் டொனால்டு அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும் இணைந்திருக்கிறார். இதையெல்லாம் தொகுத்து வழங்க சௌரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலும் மாலை வேளையிலும் இணைந்திருக்கிறார்கள். இணைந்திருக்கிறவங்கள் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு இந்த வேளையிலும் சௌரி ஜானட்டிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். அவர் மீதியான ஜபங்களை எல்லாவற்றையும் தொகுத்து வழங்குவார். அவரிடம் ஒப்படைப்போம். மீதியாக இணைகின்ற ஒருவரையும் கத்தர்தாமே தங்கிடுது தங்கு தடை என்று எண்ணிய கத்தர் உதவி செய்வாரா. இந்த வேளையிலும் சௌரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். பிரைசலோட்டமா
0: அவரோடும் கூட இருப்பாராக. சங்கமம் வானொலியை நடத்தி கொண்டிருக்க தேசிய அண்ணா குடும்பத்தையும் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து சகலத்திலும் வழி நடத்துவாராக. நாளிலே வாலி வருவதற்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். கத்ததாமே கூட இருந்து வழி நடத்த வேண்டும். ஏனென்றால் யூபு 12வது அதிகாரம் 8வது வசனத்திலே பூமியை விசாரித்து கேள், அது உனக்கு உபதேசிக்கும். சமுத்திரத்தின் மச்சங்களை கேள், அது உனக்கு விபரிக்கும். கர்த்தருடைய கரம் இதை செய்ததென்று இவைகள் எல்லாவற்றினாலும் அறியாதவன் யார்? சகல பிராணிகளும் ஜீவனும் மாமிசமான சகல மனுஷரின் ஆவியும் அவர் கையில் இருக்கிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் கர்த்தருடைய கரத்திலேதான் எங்கள் காலங்கள் இருக்கிறது. ஆகவே நாங்கள் அவரிடத்திலே ஜெபம் பண்ணுவோம். கதாமே தன்னுடைய காரியத்தை இந்த பூமியிலே எல்லாருக்குள்ளே ரட்சிப்பை அனுப்பி அவர்களை ரட்சிக்க அவர் தான் வல்லவர், நல்லவர், போதுமானவர், புதுமையானவர் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். கத்ததாமே கூட இருந்து வழி நடத்த வேண்டும். தீத்து 2:7 நீ எல்லாவற்றிலும் உன் நற்கிரியலுக்கு மாதிரியாய் காண்பித்து என்று சொல்லி எழுதி இருக்கிறது. ஆகவே எல்லா கிரியைகளிலும் அங்கு தங்கள் முன்மாதியை காண்பிக்க கூடியதாய் உபதேசிக்க கூடியதாய் கத்ததாமே நடத்த வேண்டும் என்று சொல்லி சபைகள்ல மக்களுக்குள்ள ஜனங்களுக்குள்ள திருச்சபைகளுக்குள்ள ஆராதனைக்குள்ள தேவனுடைய மகிமை முதலாவது இறங்க வேண்டும். ஏனென்றா தேவனுடைய வீட்டிலே தான் முதலாவது நியாய தீர்ப்பு. ஆகவே முதலாவது தேவ சபையிலே தான் தேவனுடைய வல்லமை மகத்துவத்தை நாங்கள் காண வேண்டும். பாஸ்டர் அவர்கள் நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
2: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, ஆவியானவரே, ஒவ்வொரு சபைகளுக்காக ஜெபிக்கிறேன். உமக்கு பிரியமான ஆராதனையாக, உம்மை மகிமைப்படுத்துற ஆராதனையாக, இயேசு உயரவும் நாங்கள் சிறுகவும் சிறுகவும் போகின்ற ஆராதனைகளாக, எல்லா நாமத்திலும் மேலான நாமம் இயேசு என்கின்ற நாமம் என்று உம்மை உயர்த்துகிற ஆராதனையாக இந்த ஒவ்வொரு சபைகளிலேயும் ஆராதனைகள் நடக்க நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மக்களும் இந்த கடைசி காலத்தில உம்மை நோக்கி பார்க்க தங்களுடைய மதங்கள், தங்களுடைய தவறான வழிகள், பாவ சாப வழிகளை விட்டு இனி ஒரு காலம் இல்லை என்ற ஒரு உணர்வோடு, கடைசி கால சந்ததி என்ற ஒரு உணர்வோடு ஒவ்வொரு மக்களும் சபைகளும் உம்மை நோக்கி பார்க்க நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். அந்தவரே அவர்களுடைய பாவங்கள் சாபங்களை அந்த கடைசி காலத்துல மன்னித்து அவர்களுடைய இருதயத்தை மாற்றும்படியாக, அவர்களுடைய கடினமான இருதயங்களை சபைகளில் மக்கள் டெய்லி காணப்படுகிற கடினமான இருதயங்களை எடுத்து கொண்டு சதியான இருதயமாக உம்முடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுகிற இருதயமாக உம்மர் இருதயங்களோடு நீர் இடப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாக வாழுகிற வாழ்வு, இயேசுவோட வாழுகிற வாழ்வு, இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வாழுகிற வாழ்வு, ஒரு சமாதானமான வாழ்வு, ஆசீர்வாதமான வாழ்வு, ஒரு நம்பிக்கையோடு வாழுகிற வாழ்வு, இயேசுவின விசுவாசம் வைத்து வாழுகிற வாழ்வு, ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்த, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற வாழ்வை ஒவ்வொரு தேசங்களிலேயும் ஒவ்வொரு பார்லிமெண்ட்லையும் ஒவ்வொரு பிரசிடென்டோட நீர் இடைப்படும்படியாக உடைய கரம், இந்த எல்லா மனிதர்களுடைய ஆவியும் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. நீர் கரங்களில் எங்களை பொறித்து வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, நமக்கு பிரியமில்லாத காரியங்களை இந்த மக்கள் ஒவ்வொருவரும் விட்டு தேவனுக்கு பிரியமாக, தேவனுக்கு உண்மையான தேவனுக்கு ஆராதனை செய்கிற மக்களாக ஒவ்வொரு தேச மக்களையும் மாற்றும்படியாக சபைகள் மாதிரியாக காணப்பட, ஆண்டவரே நீ ஆயத்தீர்ப்பு சபையில தொடங்குகிறது. ஆண்டவரே, சபையில ஆராதனை செய்கிறவர்கள், ஊழியம் செய்கிறவர்கள் உம்மை மட்டும் மகிமைப்படுத்த நீர் அவர்களோடு இடைப்படும்படியாக இந்த உலகம் ஒரு பரலோக ராஜ்யமாக, ஒவ்வொரு சபைகளும் பரலோக அட்மாஸ்பியராக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இப்ப இந்த கொஸ்தேன் நாள் வந்தபோது அவர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்துல கூடியிருந்த பொழுது பலத்த காற்று, அந்த பரலோக காற்று அந்த ஒவ்வொரு சபைகளிலையும் வீசும்படியாக ஒரு சமாதானத்தை, சந்தோஷத்தை, அன்பு, சந்தோஷம், மிச்சியடக்கம், விசுவாசம், தயவு, நற்குணம், சாந்தம், நீடிய பொறுமை ஆகிய 9 விதமான கனிகளோடும் வரங்களோடும் மக்கள் சமாதானமாக எல்லாவற்றையும் பொதுவாக வைத்து அனுபவித்து ஒரு எழுப்புதலை காண ஒவ்வொரு சபைகளையும் எழுப்புதலை நோக்கி ஒரு பயணத்துல நீர் ஞானத்தை, புத்தியை, அறிவை கொடுத்து இந்த காலங்களில் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற ஸ்ரீரீட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அன்றுவரை அவர்களோடு கூட இருந்து கேட்கின்ற ஒவ்வொரு மக்களும் ரட்சிப்பு பெற ஒவ்வொரு சபைகளும் மனம் திரும்பி, தவறுகள் ஏதாவது சிறிய தவறுகளை கூட மனம் திரும்பி உமக்கு பிரியமாக உம்மை மகிமைப்படுத்துற ஆராதனைகளாக இந்த ரேடியோ நிகழ்ச்சி கூட கேட்கிற ஒவ்வொரு மக்களும் மக்களிடத்திலே ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறேன். ஜனன் சிசருக்காக ஜெபிக்கிறேன், கணவருக்காக, மகனுக்காக, மகளுக்காக, அவர்களுடைய அந்த குடும்பத்தோடு இருந்து தொடர்ந்து உம்முடைய ஞானம், புத்தி, அறிவை கொடுத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நிகழ்ச்சி இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் நீர் உம்முடைய காரர்களை உம்மை போல மாற்றும்படியாக, என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் என்னை போன்ற காரியங்களை செய்வான், என்னிலும் பெரிதான காரியங்களை செய்வான் என்ற வசனத்தின்படி நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மை போல மாறி எங்களுக்கென்று வாழாமல் உமக்கென்று வாழ நீர் எங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். துந்தி கன மகிமை ஒன்றான மெய்த்தவனாகிய உமக்கை செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன்,
0: ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம், நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் உங்கள் சபையோடும் கர்த்தர் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்,
2: ஆமீன். God bless you sister, God bless you everybody.
0: ஆமீன். நாங்கள் டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், டோலி சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட்.
3: Praise the Lord, sister. Praise the Lord. Stuck it.
0: Okay, நீங்கள்
3: Praise the Lord.
0: Praise the Lord. வாலி வகிவதிகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அவர்கள் வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் அவர்கள் மாறுதியா இருக்க கத்ததாமே அவர்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் ஆளுக செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்கள்.
3: ஆமேன் ஆமேன். நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த காலை நேரம் ஆண்டவரே உங்களோட வாக்குத்த தத்தின்படி அப்பா உங்களோட திருப்பாதம் நம்பி வந்து உள்ள ஆண்டவரே, நீங்க இந்த வாலிபருக்குள்ள ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யும்படியாக ஜபிக்கிற ஆண்டவரே, வாக்கு தத்தம் தண்ணினவரே, நாங்க கேட்கறதுக்கு அதிகமாக கொடுக்கிறோம். உங்களோட வல்லமை நிறைந்த கரத்துக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே அற்புதங்களை அதிசயங்களையும் நோய்களையும் குணமாக்குறதே இன்று நேரம் அப்பா. இந்த காலை நேரம் அவங்களுக்கு மாலை நேரமாக இருந்தாலும் ஆண்டவரே அவங்களுக்கு ஒரு தரிசனங்களையும் உங்களோட விஷன்ஸையும் கொடுத்து ஆண்டவரே அவங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவர்கள் வழி தப்பி போகாத வண்ணமாக ஒரு தேவ பயத்தை கொடுத்து அவர்களை உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. ஒரு புதிதான வாழ்வு வாழ்வதற்கு ஆண்டவரே இந்த வாலிபர்கள் ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நாங்க பரிசுத்தரா, நீங்க பரிசுத்தரா இருக்கிறப்ப நாங்களும் பரிசுத்தமாயிருப்பதற்கு இவர்களையும் ஆண்டவரே பரிசுத்தமாக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அவர்களை மட்டும் இல்ல, அவர்களோட பெற்றோர்களை காண்டி வருகிற அப்பா. அவர்கள் எவ்வளவு மனவேதனைப்பட்டு வழி தப்பி போன பிள்ளைகள் ஆண்டவரே, படிக்கிறேன் சொல்லி போய் எங்கெங்கெல்லாம் போய் ஆண்டவரே அலைந்து திரிகிற இந்த மக்களுக்காண்டி வருகிற ஆண்டவரே அப்பா, உலகம் அங்கும் ஆண்டவரே இந்த வாலிபர்களே உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அவங்களுக்கு ஒரு புதிதான வாழ்வை வாழ்வதற்கு உங்களோட ரட்சிப்பை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அகா தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவரே அப்பா. வறண்ட நிழலில் ஆறுகளை ஊற்றுவரே, நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவரே. இப்பொழுதும் ஆண்டவரே இவங்களை வறண்டு போய் அப்பா தள்ளி தப்பி போய் உங்களோட விஷனை இல்லாமைக்கு உங்களோட தரிசனம் இல்லாம அழிந்து போயிருக்கிற மக்களுக்குல இந்த வாலிபருக்குள்ள ஆண்டவரே ஒரு புதிதான அன்பையும் விசுவாசத்தையும் கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன் இந்த காலை நேரம் ஆண்டவரே. நாங்க ஒருமனப்பட்டு ஜபிக்கும் பொழுது நீங்க நிறைந்த கருத்தினால் அவர்களை வழி நடத்த வல்ல உங்களோட பரிசுத்தமான ஆவிக்கு நான் நன்றி செலுத்துறேன். மாம்சமான யாவர் மேலும் உங்களுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னபடியாண்டவரே இந்த காலை நேரம் அப்பா உங்க வாக்கு தத்தத்தின்படி உங்களோட ஆவிகளை இவங்களுக்கு ஊற்றி ஒரு புதிதான ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு அவங்க மனக்கண்களையும் அவங்களோட செவிகளையும் திறக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அவர்கள் உங்களுக்கென்று உங்களுக்குரியவர்கள் என்று நடப்பதற்காண்டவர்கள் சாட்சியுள்ள பிள்ளைகளாக நடப்பதற்காண்டவரே உங்கள் திரு ரத்தத்தினால் அவர்கள் எங்களை கழுவி உங்கள் சித்தத்தின்படி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க ஒரு போதும் வழி தப்பி போக விட மாட்டீங்க. ஆத்துமா பாரம் உள்ளவர்களாக நாங்கள் ஜபிக்கும் பொழுது ஆண்டவரே இந்த ஜபத்துக்கு ஜெயம் கொடுக்கிற தப்ப நீங்க மட்டும்தான் அப்பா. ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவேன் சொன்ன வாக்கு தத்தின்படி இவர்கள் உங்களை மகிமைப்படுத்துறவர்களாக உங்களோட பிள்ளைகளாக உங்களோட ரத்த கோட்டைகளை மறைத்து வைக்கும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. ஜபமே ஜெயம் என்று கூறி ஆண்டவரே நாங்க ஜபிக்கிற பொழுது இந்த பெற்றாருடைய கண்ணீர்களை துடைக்கும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. அப்பா உங்கள் நீங்க வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவரை யாவரும் என்னிடத்தில் வாருங்க, நான் உங்களுக்கு இழைப்பார்கள் தருவேன் என்று சொன்ன வாக்கு தத்தத்தின்படி அப்பா உங்களோட அன்பினாலேயும் உங்களோட சமாதானத்தினாலேயும் இவர்களை வழிநடத்தும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த காலை நேரமான செய்யற ஒவ்வொரு ஊழியத்தையும் நீங்க கண்ணோக்கி பார்க்கிறீர்கள். மறைவாக செய்யற ஒவ்வொரு ஊழியத்தையும் ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிற. உங்களால செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றும் இல்ல அப்பா. விசுவாசத்தின் நீதிமான் பிழைப்பான் என்று கூறியபடி இப்பொழுதும் நித்திய வெளிச்சம் சங்கமம் வானொலி அப்பா வார்த்தையின் வெளிச்சம் எல்லாத்திலையும் ஆண்டவரே உங்களோட கரம் கூட இருப்பதாக உங்களோட சமூகத்தை உங்களோட பிரச்சனை யாவரும் அவர்களுக்கு கண்டறியத்தக்கதாக மோசியோடு எப்படி பேசுகிறீர்களோ அதன்படி ஆண்டவரே வழி தப்பி போற மக்களுக்காண்டி இவர்கள் இந்த திறந்து கொடுத்த ஊழியத்துக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. நீங்க மறைவாக இருந்து அப்பா அந்த உங்களோட நிழலில் இருந்து அப்பா நீங்க அவங்களை வழி நடத்தி இந்த அநேகமான ஊழியக்காரர்களை கொண்டு சேர்க்கும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. நன்றி நன்றி நன்றி அப்பா. நீங்க பரிசுத்தர் பரிசுத்தர் நியோமி பாஸ்டர் காணி வருகிறேன் ஆண்டவரே. அவர்களை ஆண்டவரே உங்களோட கிருபையினால முட்டி சுட்டும்படியா ஜபிக்கிறேன். அவங்களோட ஊழியத்துல கூட இருந்து அதிகமாக அவங்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். சிஸ்டர் ஜெனட்டன் கணவன் பிள்ளைகளுக்கு காலி மனுகிறேன். மகன் தூரத்துல இருந்தார், அவருடைய தேவையை சந்தித்து உங்கள் நீங்க அவங்களுக்கு நிழலா இருக்கும்படியா ஜபிக்கிறேன். மகள் ஆண்டவரே இந்த உங்களுக்கென்று எழுந்து பிரார்த்திக்கிற அந்த வாலிபர்களுக்கு ஒரு சாட்சியாக இன்னும் அதிகமாக அவங்களை யூஸ் பண்ணும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. வரப்போற யாவரும் உங்களுடைய ரத்த கோட்டைகளை மறைத்து வைக்கிறேன் பாஸ்டர். ராசனத்துக்கான் வருன்னு ஆண்டவர் இரவும் பகலும் உங்களோட வார்த்தை எங்களை பயந்து கொடுக்குற அந்த தீவனுள்ள வார்த்தைக்கு நன்றி செலுத்துற. வேற போற சிஸ்டர்ஸ் யாரையும் இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க, அவங்களோட தேவையையும் சந்திக்கும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உங்களோட நாமம் இனிதான நாமம் என்று அறிந்து கொள்ளத்தக்காக அன்னிகருக்கு நாங்களும் சாட்சியாயிருப்பதற்கு எங்களையும் உங்களோட சித்தத்தின்படி வழிநடத்தும்படியாக ஜபிக்கிறேன். எல்லா கன மகிமை உங்களுக்கே கொடுத்து உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு யாவருக்கும் புதிதான கிருபியை கொடுத்து இந்த காலை நேரம் உங்களோட சித்தத்தின்படி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவின்
0: பெண்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி கத்தரங்களோடும் நீங்க கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக.
3: நாங்க
0: குணா பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். குணா
2: பிரதர்,
0: எங்களுடைய வாலிப பிள்ளைகள் யுவதிகள் அவர்களுடைய பாவங்களையும் மீறுதலையும் தேவனிடத்திலே அவர்கள் அறிக்கை செய்து பாவ மன்னிப்பை பெறக்கூடியதாய் அவருடைய இருதயங்களையும் சிந்தைகளையும் தேவன் ஆளுக செய்ய வேணும் என சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
2: எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரா இருக்கிற எங்களுடைய ஒத்தாசியோடும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல வந்திருக்கணும். ஆண்டவரே நசரேனாகிய இயேசுவை தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடினால் அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்து பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராய் இருக்கிறவரே, இதோ இந்த வேளையிலும் இந்த விண்ணப்பத்துக்காக உங்களை நோக்கி பார்க்கிறேன். ஆண்டவரே எப்பொழுதும் நன்மை செய்கிறவராய் இருக்கிறவரே உங்களை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் ஐயா. நல்லோராய் இருந்தாலும் தீயோராய் இருந்தாலும் சூரியனை உதிக்க பண்ணுகிறவரும் நீதி உள்ளவர்கள் மீதும் அநீதி உள்ளவர்கள் மீதும் மழையை பெய்ய பண்ணுகிறவருமா இருக்கிற பட்சபாதம் இல்லாத தேவனே, இப்பொழுதும் ஆண்டவரே இந்த வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் செவிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே முதலாவது விசேஷமாக ஆண்டவரே தேவனை அறிந்த ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிற இந்த வாலிப பிள்ளைகளை கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுகை செய்ய வேண்டும் என்று நாங்கள் செவிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய ஆவியின் சந்ததியின் மேலும் உம்முடைய ஆசீர்வாதம் என் சந்தானத்தின் மேலும் ஆண்டவரே உங்களுடைய வருகை வரும் வரைக்கும் தொடர்ந்து காணப்படட்டும் என்று நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. இந்த வாலிப பிள்ளைகளுடைய சந்ததிகள் சந்ததிகள் சந்ததிகளாக கர்த்தாவே உம்முடைய வருகை வரும் வரைக்கும் உண்மையை சேவிக்கிற குடும்பங்களாக உண்மையை ஆராதிக்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே தகப்பனே தாய் தகப்பனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்த்து தாங்களும் கர்த்தாவே தங்களுடைய பிள்ளைகளை கொண்டு நடத்தக்கதான நல்ல ஞானமும் உணர்வுகளையும் கொடுக்கும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. தங்களுடைய வாலிப வயசுல கர்த்தாவே தகப்பனே தங்களை காத்து கொள்ளத்தக்கதான ஞானத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே அவர்கள் தாங்களாகவே எழும்பி வேத வசனத்தை வாசிக்கிறவர்களாகவும் வேத வசனத்தை தியானிக்கிறவர்களாகவும் ஜெபம் பண்ணுகிறவர்களாகவும் கர்த்தரிடத்தில் ஆண்டவரே தங்களை கட்டி கேட்கிறவர்களாகவும் உலகத்தின் கேடுகளுக்கு தங்களை தப்புவிக்கிறவர்களாகவும் ஆண்டவரே நல்ல ஞானமும் பரிசுத்தமும் அவர்களை ஆளுக செய்யட்டும் என்று செவிக்கிறோம் ஐயா. பாவத்தின் மீது ஒரு வெறுப்புகள் இந்த வாலிப பிள்ளைகளுக்கு உண்டாகி தாங்களும் தப்புவிக்கப்பட்டவர்களாகவும் சுத்தி இருக்கிறவர்களையும் தப்புவிக்கத்தக்க உணர்வுள்ளவர்களாக ஆண்டவரே இந்த பிள்ளைகள் காணப்பட ஆண்டவரே பாவத்தின் மீத வெறுப்புகளை கொடுக்கும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. இந்த பிள்ளைகள் கர்த்தாவே தாய் தகப்பனை மதிக்கிறவர்களாகவும் ஆண்டவரே உம்மிடத்துல ஆண்டவரே அன்பு கூர்ந்து ஆண்டவரே தகப்பனே உம்முடைய வசனங்களை கை கொண்டு தாங்களும் ஒரு சாட்சி உள்ளவர்களாக மற்ற சந்ததிகளுக்கு ஆண்டவரே உம்முடைய வசனத்தை எடுத்து செல்லுகிறவர்களாக மற்ற சந்ததிகளுக்கு முன்மாதிரியாக ஆண்டவரே காணப்பட கத்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். ஒவ்வொரு சபைகளில் உள்ள வாலிப பிள்ளைகள் ஒழுக்கம் உள்ளவர்களாக தகப்பனே தேவனை ஆராதிக்கிறவர்களாக பார்க்கிற பொழுது எங்களுடைய பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் சந்தோஷம் ஒவ்வொரு தாய் தகப்பனும் காணப்படத்தக்கதாக தேவனும் சந்தோஷப்படத்தக்கதாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அது மாத்திரமில்லை இந்த பிள்ளைகள் கர்த்தாவே ஆண்டவரே
4: மற்ற பிள்ளைகளுக்கு பின்னாக போகாதபடிக்கு, மற்ற பிள்ளைகள் கர்த்தாவே இந்த பிள்ளைகளுக்கு பின்னாக வந்து தேவனை தேடத்தக்க வழிகளில் நடக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, பாவத்தின் அடிமையில் இருக்கிற பிள்ளைகள் விடுதலையாக்கப்படுத்தும்னு செபிக்கிறோம். அந்நிய நுகங்களிலே பிணைப்பதற்காக இணைகிற பிள்ளைகள் விடுதலையாக்கப்படுத்தும்னு நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, சத்தியத்தை மீறி சத்ருவானவன் கொண்டு போகிற பிள்ளைகள் விடுதலையாக்கப்படுத்தும்னு நாங்கள் செபிக்கிறோம். ஐயா, உலகத்தின் ஆட்சிக்கு பின்பாக, உலகத்தின் ஆடம்பரங்களுக்கு பின்பாக, ஆசா பாசங்களுக்கு பின்பாக தேவனுடைய பிள்ளைகள் பிரிந்து போகாதபடிக்கு கர்த்தர் வேதியடித்து பாதுகாக்கட்டும்னு செபிக்கிறோம். ஐயா, பிரிந்து போய் நிற்கிற பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால விடுதலையாக்கப்பட்டு இதோ மறுபடியும் உம்முடைய சபைக்குள்ளே கூட்டி சேர்க்கட்டும்னு செபிக்கிறோம். ஐயா, தேவனுடைய நாமத்தை தூசிக்க விடாதபடி ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் பாதுகாக்கப்படுத்தும்னு நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, எப்பொழுதும் தேவனை அறியாமல் கர்த்தாவே ஆண்டவரே அடிமைத்தனத்துல சிக்கி நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செவிக்கிறோம். ஆண்டவரே, மதுபானங்கள், புகைத்தல்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், எண்ணம் எத்தனையோ எத்தனை பிடிகளுக்குனாலே தகப்பனே தங்களை அழித்துக் கொண்டிருக்கிற இந்த வாலிப பிள்ளைகளும் கண்கள் திறக்கப்பட்டவர்களாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால விடுவிக்கப்பட்டவர்களாக காணப்பட கர்த்தர் உதவி செய்வீராங்கன்னு செவிக்கிறேன். ஐயா, அவர்களுக்கு கொடுக்கிற சந்தர்ப்பங்களை புரிந்து கொள்ளுகிற ஆண்டவரே அந்த மனக்கண்களை கொடுப்பீராக, அவர்களை நீ விடுதலையாக்குற ஆண்டவரே விடுதலையாக்க விருப்பமாயிருக்கிறீர் என்பதை உணர்ந்து கர்த்தாவே அந்த பிள்ளைகளும் உம்மை நோக்கி பார்க்கத்தக்கதாக உதவி செய்யுங்க. ஆண்டவரே, யாரு கூப்பிட்டாலும் நீர் கேட்கிற தேவனா இருக்கிறீர். ஆண்டவரே, மாம்சமான யாவருக்கும் தேவனா இருக்கிறவரே, இதோ அவர்கள் கூப்பிடுகிற நேரங்களில் ஆண்டவரே, அவர்கள் வேண்டுதல் செய்கிற நேரங்கள்ல தேவனுடைய ஆவியானவர் இதோ அவர்களையும் தொட்டு உம்மண்டையிலே கொண்டு வர உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு வாலிபு பிள்ளைகளும் பாதுகாக்கப்படுத்தும். ஐயா, வியாதிகளோடு இருக்கிற பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால விடுதலையாக்கப்படுத்தும் செபிக்கிறோம். ஐயா, பெற்றோரை இழந்து நிற்கிற வாலிப பிள்ளைகள் மீது தேவனுடைய அன்பு ஆறுதல் கூட இருந்து ஆண்டவரே அவர்களை தாங்கட்டும் செபிக்கிறோம். ஐயா, பெற்றோர்களை விட்டு பிரிந்து போய் நிற்கிற வாலிப பிள்ளைகள் கர்த்தாவே மறுபடியுமா இந்த குடும்பத்தோடு சேர்க்கப்பட்டு ஆண்டவரே தாய் தகப்பனுடைய அர்ப்பணிப்புகளை புரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இதோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பாதுகாப்பீராக, அவர்களுடைய துணிகரங்களை விட்டு கர்த்தாவே மனத்தாழ்மையோடு கூட தங்களை காத்துக் கொள்ள தேவன் அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுப்பீராக, அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதாக, அவர்களை தவறான வழிகளில் பயன்படுத்துகிறவர்களிடத்தில் இருந்து கர்த்தாவே இந்த பிள்ளைகள் ஆண்டவரே தங்களை காத்துக் கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய கருத்தில் இந்த பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே பாதுகாப்பீராக. ஆண்டவரே, இப்பொழுதும் இந்த சங்கம ஊடகத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த சங்கம ஊடகத்தின் ஊடாக ஆண்டவரே செய்யப்படுகிற ஒவ்வொரு தேவ செயல்களுக்காயும் சோதரிக்கிறோம். ஒவ்வொரு ஆராதனைகளுக்காக, ஜெபங்களுக்காக, கர்த்தாவே பல்சுவை நிகழ்ச்சிகளுக்காக உம்மை துதிக்கிறோம். எண்ணம் அநேகருடைய வீடுகளுக்குள்ளே கடந்து சென்று எண்ணம் அநேகரை தேவரண்டையில் இழுக்கட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, அதைக்கு நடத்துகிற லெஸ்லி அண்ணனுக்காக உம்மை சோதரிக்கிறோம். அவர்களுடைய குடும்பத்தையும் கர்த்தர் தொடர்ந்து பாதுகாத்து அவர்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் யாவரும் தேவனோடு கூட எண்ணம் ஆண்டவரே வைராக்கியத்தோடு நடக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஏனெட் சிஸ்டருக்காகவும் அவங்க குடும்பத்துக்காகவும் உம்மை சோதரிக்கிறோம். அவங்களுக்கு கொடுத்திருக்கிற அர்ப்பணிப்புகளுக்காக, தியாகங்களுக்காக ஆண்டவரே தேவ வைராக்கியங்களுக்காக உம்மை சோதரிக்கிறோம். தொடர்ந்தும் அவங்க ஆண்டவரே எண்ணம் முன்னேறி வர கர்த்தர் உதவி செய்வீராக. அவங்களுக்கு முன்பாக இருக்கிற தடைகள் யாவும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால உடைந்து விழுவதாக செபிக்கிறோம். ஐயா, கர்த்தர் தம்மை பாதைகளை செவ்வைப்படுத்தி ஆண்டவரே அவங்க நடக்க வேண்டிய வழிகளை காண்பித்து நடத்துவீராக செபிக்கிறோம். வலப்புறம் இடப்புறம் சாய்ந்தாலும் இதுவே வழிதிலே நடவுங்கிற சத்தம் என்ன உண்டாகட்டும் நாங்கள் செபிக்கிறோம். ஐயா, அது மாத்திரமல்ல உங்களுடைய சமூகத்தில் செபிப்பதற்காக வந்திருக்கிற தேவ தாசர்களுக்காக உமை சோதரிக்கிறோம். தேவ ஊழியர்களுக்காக, தேவ குடும்பங்களுக்காக உமை சோதரிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தாவே பட்சபாதம் என்று இணைத்து ஆண்டவரே நீர் நடத்துகிற வழிகளுக்காக உமை சோதரிக்கிறோம். ஐயா, ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் தாமே தாங்கி வீராக தாங்கி வருகிறீங்க. எண்ணம் தப்பு வைப்பீங்க, எண்ணம் நடத்துங்க ஆண்டவரே. எண்ணம் வைராக்கியமா உம்முடைய வசனத்துல நாங்க நிலைத்திருக்க உதவி செய்யும்படியாக எங்கள் ஆண்டவரும் ரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற தேவனுடைய ஒத்தாசியோடும் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே.
3: ஆமேன், ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடும் நீங்க கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றோடும் கூட இருந்து வழி நடத்தி ஆசீர்வதிப்பார்கள்.
5: அப்படி உங்களை ஒவ்வொருவரோடும் கூட இருந்து கத்தர் வழி நடத்துவார்.
3: நீங்க யுத்த நாடுகள்லே இருக்கிறவர்கள், வாலிப யுவதிகள், யுத்தத்திலே நிக்கிறவர்கள், இவர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். அவர்கள் பயத்தோடு நடுக்கத்தோடு எவ்வளவு வேதனையோடு அந்த பெற்றாருடைய வேதனையும் இருக்குமாகவே இதற்காக நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
6: ஆமாண்டவரே, மகா அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த தகப்பனே இறைவா, இன்றைய நாளை தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாளிலும் எங்களோடு கூட இருந்து எங்களை நீங்கள் வழி நடத்துற தயவுக்காக, கிருபைக்காக, அன்பிற்காக ஐயா உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாளிலும் இந்த சங்கம வானொலியின் ஊடாக ஆண்டவரே எங்களையும் தேர்ந்தெடுத்து ஆண்டவரே மற்ற ஜனங்களுக்காக, உம்முடைய பிள்ளைகளுக்காக எங்களை ஜெபிக்க கூட்டி வந்த அன்பிற்காக, கிருபைக்காக ஐயா உமக்கு கோடி நன்றி ஆண்டவர். தேவனே கர்த்தாவே, அப்பா நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் ஒவ்வொன்றும் வீணாய் விதாய் போகாதபடியின் தேவனே, உம்முடைய சன்னிதானத்தில் ஏறெடுக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா தகப்பினே கர்த்தாவே, உங்களுடைய பாவங்கள் அப்பா, உங்களுடைய மீறுதல்கள் எல்லாவற்றையும் உறுதிசை மன்னிங்க தகப்பன். கர்த்தாவே, நாங்கள் அறியாமல் செய்த எல்லா தவறுகளையும் நீங்கள் மன்னித்து ஆண்டவர். அப்பா, நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் உம்முடைய சன்னிதானத்தில் ஏறெடுத்து ஆண்டவர். தகப்பனே, ஒவ்வொன்றுக்குமாக நீங்கள் பதில் தந்து எங்களை நீங்கள் நடத்த போறதுக்காக ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே, இந்த ஜெபங்கள் எந்தெந்த மூலைகள் எந்தெந்த மனிதர்களின் காதுகளில் கேட்கிறதோ தகப்பனே, அவர்களும் ஆண்டவரே ஒவ்வொருவராக குடும்பம் குடும்பமாக சந்ததி சந்ததியாக ரட்சிக்கப்பட ஆண்டவரே நாங்கள் வாஞ்சியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவர். தேவனே, அந்த குடும்பத்தை நீங்கள் பொறுப்பெடுத்து ஒவ்வொரு குடும்பத்திலும் உம்முடைய சமாதானம், உம்முடைய அன்பு, உம்முடைய அரவணைப்பு எப்போதும் இருக்கட்டும் ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே ஆவியானவரே, உம்முடைய திருப்பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, உமக்குரிய பிள்ளைகள் ஆண்டவரே. சத்துருவானவன் அப்பா தோற்று போகட்டும் ஆண்டவரே. அப்பா சத்துருவானவன் அப்பா சந்தோஷப்பட்டு போகாதபடி என் ஆவியானவரே உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவரே. அறியாமல், உம்மை அறியாமல் அப்பா எத்தனையோ வாலிப பிள்ளைகள், எத்தனையோ எத்தனையோ பெற்றோர் பெரியார்கள் ஆண்டவரே மாண்டு போய்கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. ரட்சிக்கப்பட முடியாமல் ஆண்டவரே, இந்த உலக ஆசையினாலும் உலக இச்சைகளினாலும் என் தகப்பனே தங்களுடைய வாழ்க்கைகள், தங்களுடைய நேரங்களை செலவழித்து தகப்பனே கட்டாவை இறுதியங்களில் அப்பா தகப்பனே தேவையற்ற எண்ணங்கள், சிந்தனைகள் அப்பா எத்தனையோ கொடூரமான எண்ணங்கள், பொறாமைகள் ஒருவருக்கொருவர் அப்பா தகப்பனே இப்படி கோவிக்க போடும் அப்படியான எண்ணங்களோடு தகப்பனே கர்த்தாவே அவர்களின் நேரங்களை செலவழித்தன் தகப்பனே அப்பா மாண்டு போய்கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய எண்ணங்கள் ஏக்கங்களில் இப்படியான சிந்தனைகள் இப்படியாக மற்றவர்களை குறித்து ஆண்டவரே வேதனைப்படாதபடி தகப்பனே அவர்களை அப்பா நொறுக்கப்பட படிக்கு எந்தவனே அவர்கள் இதயத்தை சுத்தி ஹரித்து என்னாண்டவரே சதையான இருதயத்தை கொடுங்காண்டவரே. கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளுக்கு அப்பா நீங்கள் இந்த உலகில உயிர்ப்பிக்கிற வேளை சதையான இருதயத்தை குழந்தைகளை அப்பா நீங்கள் தந்த கொடுத்திருக்கிறீங்களாண்டவரே. நாங்கள் குழந்தைகளாக வருகிற வேளை எங்களுக்கு எதுவுமே தெரியாது ஆண்டவரே, கள்ளம் தெரியாது, கபடம் தெரியாது, மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று எதுவும் தெரியாது, ஒரு புன் சிரிப்போடு வாழ்ந்து ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே, பெரியவர்களாகி ஆண்டவரே எத்தனை வேதனைகள், எத்தனை அலக்களிப்புகள் அப்பா சத்துராதி அப்பா இப்படியாக தீண்டிக் கொண்டு இருக்கிறதை நீங்கள் காண்கிறீங்களே தேவனே. கர்த்தாவே இப்படியான எண்ணங்கள் சிந்தனைகள் ஒரு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வராதபடி தேவனே நோக்கி கூப்பிட, தேவ நீரே ஒருவர் அடைக்கலமா இருக்கிறீர் என்று நம்பிக்கையோடு இருக்க தகப்பனே கர்த்தாவே, நாங்கள் அப்பா மடிந்தால், நாங்கள் அப்பா கண்ணை மூடினால் அப்பா உம்மிடம் வருவோம் என்கிற நம்பிக்கையோடும் உறுதியோடும் உம்மை பின்பற்றி வர ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்காண்டவரே. ஓ கர்த்தாவே, கொஞ்ச காலம் ஆண்டவரே, கொஞ்ச காலம்தான் நாங்கள் வாழப்போகிறோம் ஆண்டவரே. இந்த கொஞ்ச காலங்களில் என்னவோ எத்தனையோ எத்தனையோ ஆட்டம், எத்தனையோ பேச்சு, எத்தனையோ எத்தனையோ வெறுப்புகள், தருவனே கத்தாவை, இப்படியான செய்கைகளை நாங்களும் கூட ஒவ்வொருவரும் செய்யாதபடி என் தகப்பனே, இவற்றை எல்லாவற்றிலிருந்தும் சத்ருவானவன் சூழ்ச்சியிலிருந்தும் எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் விடுவித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் சத்ருவானவன் பிடியில் அகப்பட்டு போகாதபடி தவித்து போகாதபடி அப்பா நீங்கள் உருவாக்கின ஒவ்வொரு குழந்தைகளும் குழந்தைகளை போல இருக்க தேவனே கத்தாவே ஒவ்வொருவரோடும் கூட இருங்காண்டவரே. இந்த நாளிலும் தகப்பனே கத்தாவே ஆவியானவரே, ஆம் தேவனே, மல்கியா நாள் ரெண்டு சொன்னது போல உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் நிழலில் ஆரோக்கியம் இருக்கும் என்று சொன்ன தகப்பனே கத்தாவே, ஆம் தேவனே கத்தாவே, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக வருகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் நீதியோடு இருக்கவும் நீதி தவறி நடக்காதபடி ஆண்டவரே நீதியாக நடக்கவும் ஏன் தேவனே கத்தாவே அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே, ஆரோக்கியத்தை கொடுத்து ஆண்டவரே, அந்த பிள்ளைகளை நீங்கள் வழி நடத்துங்க ஆண்டவரே கத்தாவே. ஆவியானவரே யுத்தத்திற்காக சென்றிருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் உம்முடைய திருப்பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என்று ராஜா கத்தாவே, இவர்கள் மத்தியிலே ஒரு நீதி உண்டாகட்டும் ஆண்டவரே, ஒரு சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே கத்தாவே. ஆவியானவரே கத்தாவே, இவர்கள் மத்தியில ஒரு சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே கத்தாவே. அப்பா இவர்களை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களோடும் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளோடும் அன்போடும் பரிவோடும் நடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளாக ஏந்தவனே இந்த பிள்ளைகளை நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே. யுத்தம் வேண்டாம் ஆண்டவரே, யுத்தம் வேண்டாம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் சென்று ஆண்டவரே கத்தாவே உம்மை அறியாமல் மடிந்து போகிறதை நீங்கள் நாங்கள் வேதனைப்படுகிறோம் ஆண்டவரே. உம்மை அறியாமல் ஆண்டவரே இப்படியான காரியங்களை செய்து வேதனை அப்பா மடிந்து போகிறார்கள் ஆண்டவரே. தேவனே ஒரு விசை இந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே, ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே, ஞானமாய் நடக்க அப்பா இந்த பிள்ளைகளோடு கூட இருந்து நடத்துங்க ஆண்டவரே. ஆவியானவரே சத்ருவானவன் இந்த போடுகிற சதி திட்டத்தை நீங்கள் முறியடித்து போடுங்க ஆண்டவரே. உம்மாலே தான் கூடும் ஆண்டவரே, உம்மாலே கூடாத காரியம் எதுவும் இல்லையாண்ட அப்பா. இந்த யுத்தத்தினால் போய் இந்த பிள்ளைகள் படுகிற வேதனைகள், இந்த பிள்ளைகள் மாண்டு போகிறதை அப்பா தங்கள் பெற்றோர்கள் பார்த்து வேதனை படுகிறார்களே ஆண்டவரே, கண்ணீர் விடுகிறார்களே ஆண்டவரே. கத்தாவே கத்தாவே என்று உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பெற்றோர்களையும் நீங்கள் ஆண்டவரே, நீங்கள் புறம்பே தள்ளாத தகப்பன் ஆண்டவரே கத்தாவே, அவர்களை நீங்கள் பார்த்து அப்பா அவர்களின் பிள்ளைகளை நீங்கள் பராமரிக்கிறவரா இருக்கிறீங்கள் ஆண்டவரே, சமாதானத்தை கொடுக்கிறவரா இருக்கிறீங்கள் ஆண்டவரே. இப்படியான காரியங்களில் இப்படியாக நடக்காதபடி என் தகப்பனே கத்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஆம் தேவனே கத்தாவே, அந்த காலத்தில் ஆண்டவரே நீங்கள் யுத்தம் பண்ண வைத்திருக்கிறீர்கள் ஆண்டவரே, நீதிக்காக ஆண்டவரே. அப்பா நீதியின் தேவன் நீங்கள் இருந்தீங்கள் ஆண்டவரே. அப்பா இந்த காலங்களில் நீதி இல்லை ஆண்டவரே, நீதி தவறி ஒவ்வொருவரும் பேசுகிறார்கள் ஆண்டவரே. ஆம் தேவனே, மல்கியா நாள் ரெண்டு சொன்னது போல நீ உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அந்த செட்டுகளின் நிழலில் ஆரோக்கியம் இருக்கும் என்று சொன்னவரே கத்தாவே. அப்பா நீதி தவறி ஒவ்வொருவரும் நடக்காதபடி அப்பா தகப்பனே, உம்முடைய சிட்டைகளின் நிழல் ஒவ்வொரு பிள்ளைகளை காக்கவும் அவர்கள் ஆரோக்கியமாய் இருக்கவும் என் தேவனே, ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீங்கள் கூட இருந்து நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்தாலே அப்பா கத்தாவே, இந்த யுத்தத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே, குடும்பங்களுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை உண்டாக்குங்க ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் அப்பா உமக்குரிய பிள்ளைகள், இனி வாருங்க இனி வருங்காலங்களில் ஆண்டவரே அப்பா யுத்தங்களுக்கு செல்லாதபடிக்கு உமக்காக யுத்தம் பண்ண, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்காக ஒவ்வொரு பிள்ளைகளும் தெரு தெருவாக யுத்தம் பண்ண ஏன் தேவனே, ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீங்கள் இருந்திடைப்படுங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்துல ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் சிறு குழந்தைகளையும் அருகிலேன் ஆண்டவரே, ஒவ்வொருவரை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. அப்பா கத்தாவே நன்றி ஆண்டவரே, நீங்கள் செய்ய போறதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த சங்கம வானொலியை நடத்துகிற இந்த சகோதரன் குடும்பத்தோடும் சகோதரன் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் உம்முடைய திருப்பாதத்தில தருகிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே, அப்பா இந்த பிள்ளைகளோடு கூட இருங்க ஆண்டவரே. என்னென்ன தேவைகள், என்னென்ன பாடுகள் அப்பா நாங்கள் அறியோம் ஆண்டவரே, நீங்கள் ஒருவர் மாத்திரமே அறிவீங்கள் ஆண்டவரே. இந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் நீங்கள் தொட்டு, நீங்கள் பலப்படுத்தி, நீங்கள் ஆசீர்வதித்து, நீங்கள் சமாதானம் கொடுத்து அப்பா உம்முடைய கரத்தினாலே அணைத்து அப்பா எப்போதும் எங்கு சென்றாலும் அப்பா வழி தவறி போகாதபடி என் தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரம் அப்பா இந்த பிள்ளைகளை மூடட்டு ஆண்டவரே. அதே போல கத்தாவே ஆவியானவரே, இந்த என்னட்ட சகோதரி உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என் தேவனே. கத்தாவே அந்த சகோதரியின் பிள்ளைகளை உம்முடைய கரம் தாங்கட்டு ஆண்டவரே. எல்லாவற்றிலும் கூட இருந்து அந்த பிள்ளைகளை மீட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உமக்காக ஊழியம் செய்கிற இந்த குடும்பங்கள் ஆண்டவரே, இந்த குடும்பங்களின் பிள்ளைகளை சத்ருவானவன் கை போடாதபடி தகப்பனே, சத்ருவானவன் வீழ்த்தி போடாதபடி தகப்பனே. கர்த்தாவே இந்த பிள்ளைகளை நீங்கள் அக்கினி மதிலால வேலி எடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அதே போல கர்த்தாவே இங்கு வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளின் பிள்ளைகளை உம்முடைய திருக்கரத்தால மூடுகிறேன் ஆண்டவரே. மூடுங்க ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய சிறு குழந்தைகள் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளையும் ஆண்டவரே சத்ருவானவன் வீழ்த்தி போகாடாதபடி, சத்ருவானவன் ஆட்கொள்ளாதபடி, வஞ்சிக்காதபடி தகப்பனே. போகிற இடங்களில், வருகிற இடங்களில், வேலை செய்கிற இடங்களில், படிக்கிற இடங்களில், எல்லாவற்றிலும் என் தகப்பனே இந்த பிள்ளைகளை உம்முடைய அக்கினி மதுளால வேலி அடைத்து பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே, பெற்றோர்கள் ஜெபத்தில் இருக்கிற வேளையில் அப்பா சத்ருவானவன் யாரில் கை வைக்க வேணும் என்று நாங்கள் அறிவோம் ஆண்டவரே. தேவனே இந்த பிள்ளைகளில் சத்ருவானவன் கை போடாதபடி தகப்பனே, உம்முடைய தள்ளும்பு கொண்ட கரங்களினால் என் தேவனே இந்த பிள்ளைகளை, எங்கள் பிள்ளைகளை நீங்கள் மூடி மறைத்து பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கரம் இந்த பிள்ளைகளை தாங்கட்டும் ஆண்டவரே. உம்மையே நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே, உம்மையே நம்பி அப்பா அப்பா என்று கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் வெக்கப்பட்டு போகாதபடி, நிலை குலைந்து போகாதபடி, தத்தளித்து போகாதபடி என் தேவனே எங்கள் பிள்ளைகளை நீங்கள் அக்கினி மதிலால வேலி எடுத்து பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கரம் எங்கள் பிள்ளைகளை தாங்கட்டும் ராஜா. நன்றி ஆண்டவரே, சோஸ்திரம் ஆண்டவரே. நீரொருவரே தேவன் ஆண்டவரே, உம்மை எல்லாமலங்களை மேற்கொள்ள யாரும் முடியாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபம் கேட்டு நிற்கிறேன் ஐயா, எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
7: எங்கள் ஜெபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம். நன்றி வினோ, கத்தர் உங்களோடும் புள்ளியோடும் கூட இருந்து சகலத்திலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஆமேன்,
6: ஆமேன்.
7: நாங்கள் டொனால் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு நீங்க ஸ்ரீலங்காவில இருக்கிற எங்கள் வாலிப ஜோதிகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இந்த பூத வஸ்திலும் இந்த கொலைகள் கொள்ளைகளிலும் ஈடுபடுகிற இந்த மக்கள், இந்த பிள்ளைகளுடைய இருதயங்கள் சிந்தைகள் அங்கு சீரழிகிற இருதயங்கள் சிந்தைகள் எல்லாம் தேவனுக்குள்ளாய் மாற்றப்பட நல்ல ஆலோசனை கொடுக்கப்பட கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்து.
8: அன்பும் கிருபையும் நிறைந்த பிதாவே, என் தேவனே, இந்த வேண்டுகோளை உம்முடைய பாதத்திலே வைக்கிறோம் அப்பா. தேவனே இல்லை எங்க தேசத்தை பொறுப்படுங்களப்பா பிதாவே.

அறிவார்கள் சத்தியம் அவளை விடுதலையாக்கும் சில தேவனே உம்முடைய வார்த்தை அனுப்பி தேவனே இவளை விடுதலை செய்யுங்கப்பா பிதா. தேவனே இந்த தேசத்தின் வான மண்டலங்கள்ல இருந்து கிரிகை சேர பொல்லாத ஆவியல் தேவனே இலங்கை தேசத்தை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் திருடையும் கொல்லையும் அழிக்கையும் வர்ற ஆவியல் இந்த தேசத்தை விட்டு மக்களை விட்டு இந்த வாழ்வ பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவனே எல்லா அடிமத்தின ஆவியலும் தேவனே இவளை விட்டு வெளியேறுவதாக போதை பஸ்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிற தேவனே அடிமத்தின ஆவியல் தேவனே இவளை விட்டு வெளியேறுவதாக தேவனே விடுதலை செய்யுங்கப்பா பிதாவே இந்த பிள்ளைகளை விடுதலை செய்யுங்க ஆவியான கிரியை செய்யற மாம்ச கிரிகள் பிசாசின் கிரிகள் உலக கிரிகள் எல்லாம் இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய பரிசுத்தரத்தை தெளிக்கிறேனப்பா பிதாவே இந்த பிள்ளைகளுக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுங்க ஒரு புதிய ஆவியை கொடுங்களப்பா பிதாவே. ஓ கட்டுண்ட பிள்ளைகள் கட்ட அழுக்கப்படுவார்களாக சிறைப்பட்டுக்கிற பிள்ளைகள் விடுதலை அடைவார்களாக நொறுங்கின்ற இதயத்தோடு இருக்கிற பிள்ளைகளை காயங்கட்டுங்களப்பா பிதாவே. எல்லா சோர்வின் ஆவிகள் பலவீனத்தின் ஆவிகள் பயத்தின் ஆவிகள் இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக தேவனே பிரகாசமுள்ள மனக்கங்களை இந்த பிள்ளைகளுக்கு கொடுங்கள் ஆவியானவரே. உம்முடைய சுவிசேஷத்தின் மூலம் தேவனே இந்த பிள்ளைகள் விடுதலை அடைய தேவனே கிருபை செய்யுங்க. தேவனே புறப்பட்டு போய் சகல மக்களுக்கும் தேவனே சுவிசேஷத்தை அறிவியும் கொண்டு சொன்ன தேவனே அப்பா இந்த வாழ்வ பிள்ளைகளுக்கு இலங்கை தேசத்தில் உள்ள வாழ்வ பிள்ளைகளுக்கு உங்களுடைய சுவிசேஷம் அறிவிக்கப்பட கிருப செய்யுங்கப்பா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே நன்றி அப்பா. தேவனே கொலை உண்ண போற மக்களை விடுதலை செய்யுங்கப்பா. தேவனே தற்கொலையின் ஆவியல் தேவனே இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக தேவனே கிருப செய்யுங்க ஆவியானவரே. தேவனே தேவனே இந்த போதை பஸ்களை கடத்துகிற மக்களை நீங்கள் முற்றச் செய்யுங்கப்பா. அக்கினி மதலாய் இலங்கை தேசத்தை சூழ்ந்து கொள்ளுங்களப்பா பிதாவே. போதை வசூல் உள்ளுக்கு வராதபடி இலங்கை தேசத்துக்களே நீங்கள் அக்கினி மதலாய் சூழ்ந்து கொள்ளும் அப்பா இந்த தேசத்தை. தேவ தூதர்களை அனுப்பி தேவனே இந்த பிள்ளைகளை மீட்டு ரச்சி இங்க பாதுகாத்துக் கொள்ளுங்களப்பா பிதாவே. ஓ நன்றி என் தேவனே சோசம் அப்பா பிதா. பரிசுத்த ஆவியானவரே குடும்பங்களப்பா உம்முடைய வார்த்தையிலே கட்டுப்பட கிருபை செய்யுங்கப்பா. கட்டர் குடும்பத்தை கட்டாவிட்டால் கட்டிட முயற்சி எல்லாம் வீணன் சொன்ன தேவனே அப்பா உம்முடைய சத்திய வார்த்தையை கீழ்ப்படிந்து தேவனே நடக்க கிருபை செய்யுங்க. அங்குள்ள சபைகளை புறப்படும் அப்பா பிதாவே. இந்த வாழ்வ பிள்ளைகளுக்கு தேவனே உம்முடைய வார்த்தை அறிவிக்கப்பட கிருபை செய்யுங்க ஆவியானவரே. 99 ஆட்டை விட்டு ஒரு ஆட்டை தேடி போன தேவனே தேவனே அங்குள்ள வாழ்வ பிள்ளைகளை தேடி சென்று இந்த பிள்ளைகளுக்கு உம்முடைய வார்த்தை அறிவித்து தேவனே இவளை இந்த கட்டுகள்ல இருந்து விடுதலை செய்ய தேவனே கிருபை செய்யுங்க. அங்குள்ள ஒவ்வொரு கிறிஸ்தவர் மேல் விழுந்த கடமையின் தேவனே அப்பா கிருபை செய்யுங்க அப்பா. ஓ நன்றி ஆவியானவரே நன்றி என் தேவனே சோசம் ஐயா நன்றி அப்பா பிதாவி. இந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க ரட்சித்துக் கொள்ளுங்க மீட்டுக் கொள்ளுங்கள் அப்பா பிதாவி. ஓ நன்றி என் தேவனே நன்றி அப்பா. நீங்கள் அப்படியா தேவனே செய்ய போற்காய் நன்றி என் தேவனே. இலங்கை தேசத்துடைய பாவங்கள் சாபங்கள் அக்கிரமங்கள் செத்த பலிகளை என் தேவனே ஒரு விசை மன்னியுங்கப்பா என் தேவனே மன்னியுங்கப்பா பிதாவி. எல்லா விக்கிரக கிரிகள் தேவனே பிதாவி எல்லாம் எல்லாம் சிதறண்டு போவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனே புறப்படுங்களப்பா. மத கட்டுகள் பாரம்பரிய கட்டுகள் எல்லாம் தேவனே இந்த மக்களை விட்டு இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனே கிருபை செய்யுங்கப்பா. உம்முடைய ஆவிய ஊற்றுங்கப்பா இந்த வாலிப பிள்ளைகள் மீது எங்களுடைய பலத்தினால் அல்ல பராக்கிரமத்தினால் அல்லப்பா உம்முடைய ஆவியினாலே ஆகமிச்சுங்க தேவனே. ஆவியானவரே விடுதலை செய்யுங்கப்பா. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் விடுதலை செய்யுங்கப்பா பிதா. உம்முடைய வேத அறிவில்லாமல் சங்காரமாற இந்த பிள்ளைகளை மீட்டு ரட்சியுங்களப்பா. உம்முடைய வேத வார்த்தை இந்த பிள்ளைகளுக்கு அனுப்பி இவளை மீட்டு ரட்சியுங்க என் தேவனே. ஓ நன்றி அப்பா நன்றி ராஜாவே நன்றி என் தேவனே சோசனா தேவனே. முதக்கரத்திலே இந்த வேண்டுகோளை வைக்கிறேனப்பா பொறுப்படுங்களப்பா என் தேவனே. ஓ நன்றி பரிசுத்த ஆவியானவரே நன்றி அப்பா நன்றி அப்பா. விடுதலை கொடுக்கிற ஆவியானவரே நன்றி அப்பா. நீங்க சமீபத்துக்கு மாத்திரமல்ல தூரத்துக்கு தேவனா இருக்கிறீங்க. உங்களுடைய வார்த்தை அனுப்பி தேவனே இந்த பிள்ளைகளை மீட்டு ரட்சிப்பதற்காய் நன்றி இயேசு ராஜா. கேளுங்கள் கொடுக்கப்படும் சொன்ன தேவனே நன்றி அப்பா நன்றி பரிசுத்த ஆவியானவரே நன்றி அப்பா. இந்த வேண்டுகோள் விண்ணப்பங்கள் ஜபங்கள் உமது பாதத்திலே வைக்கிறேன் தேவனே. இந்த ஊழியத்தை நடத்துகிற இயேசு பிரதரை ஆசீர்வதியுங்கப்பா. குடும்பத்தை ஆசீர்வதியுங்க ஊழியத்தை.

0: ஆசீர்வதியுங்கப்ப. தேவனே, ஊழியத்தில் எல்லைகளை பெரிதாக்குங்க, அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்கப்பா. அவருடைய தேவைகளை சந்தேங்க பரிசுத்த ஆவியானவரே. அதே போல் ஜெனசிஸ் புறப்படுங்கப்பா, கணவனை புறப்படும், பிள்ளைகளை புறப்படும். தேவனே, பரிசுத்த இரத்தத்தால் மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. செய்யும் ஊழியங்களை ஆசீர்வதியுங்கப்பா. வழிபாடுகளை கொடுங்க, வரப்போற காரியங்களை அறிவியுங்க ஆவியானவரே. இதிலே இணைந்திருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் பரிசுத்த இரத்தத்துக்களே மூடிக்கொள்ளுங்களப்பா. எல்லா தீங்குக்கும், எல்லா சோதனைகளுக்கும், எல்லா நோய் வியாதிகளுக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்களப்பா இந்த குடும்பங்களை. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய ஆசீர்வாதங்களினால் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியுங்கப்பா. பிதா, துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுங்க ஆவியானவரே. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி அப்பா. தேவனே, இந்த வேண்டுகோள், விண்ணப்பங்கள், ஜபங்கள், சோஸ்திரங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபம் கேட்டிருக்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.
1: நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக.
0: ஆமென். உங்களையும் ஆசீர்வதிப்பாராக.
1: நாங்கள் கலாசீலன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு, பிள்ளைகளுக்குள்ளே தேவனை அறிகிற அறிவும், தேவனை அறிந்த பிள்ளைகளுக்குள்ளே நல்ல பக்தி விருத்தியும், நல்ல தீர்மானங்களும் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல தனிப்பட்ட வளர்ச்சிக்கு ஏதுவாக அவர்கள் வளரக்கூடியதாய் கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி, அவருடைய ஆத்மா மீட்கப்பட வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்தணும்.
2: ஆமாண்டவரே, ஸ்தோத்திரமா. பெற்றோராகிய நாங்கள் பிள்ளைகளை ஆண்டவரே ஆயிரம் தலைமுறைக்கு ஆசீர்வதிக்க போற இயேசப்பாவின் பாதத்திலே வைத்து இந்த விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. தேவனே, நீர் தந்த கற்பத்தின் கனிகள், நீர் தந்த சந்ததிகள் அப்பா. உன் சந்ததியை, உன் சந்தானத்தை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவனே அப்பா, இந்த வாக்கு தத்தங்கள் எவ்வளவு அருமையானதும் ஆம் என்றும் ஆமையேன் என்றும் இருக்கிறபடியினால் உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம் அப்பா. உம்முடைய வாக்கு தத்தங்களும் வார்த்தைகளும் ஆண்டவரே எப்பொழுதும் ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக நின்று அதை நாங்கள் சுடர்களை போல பிடித்து கொண்டு ஆண்டவரே அந்த வார்த்தைகளுக்கு ஊடாக பிள்ளைகளை ஆசீர்வதித்து பாதுகாத்து பிசாசின் பிடியிலிருந்து, மாமிசத்தின் பிடியிலிருந்து ஆண்டவரே விடுவித்துக் கொள்ள பரிசுத்தாவியானவரே எங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாட்களிலே கர்த்தாவே ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக வருகிறோம் ஆண்டவரே. இயேசப்பா, ரட்சிப்பின் ஆண்டவரே குடும்பத்தில் இருந்து ஆண்டவரே நீர் கொடுத்த கற்பத்தின் கனியும் சந்ததியுமாய் வளர்ந்து வருகிற ஆயிரம் தலைமுறைக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கர்த்தாவே இயேசப்பா, புற ஜாதியாராகிய ஆண்டவரே ரட்சிக்கப்பட்ட குடும்பங்களையும் பிள்ளைகளையும் என் இயேசுதாமே கூட இருந்து வழி நடத்துவாராக. இந்த பிள்ளைகளுக்கு முன்பாக இருக்கிறதான சகல இடரல்களையும் ஆண்டவரே கர்த்தாவே உலகத்தை இழுத்து கொள்ளுகிற ஆண்டவரே சகல காரியங்களையும் அப்பா உம்முடைய பாதத்திலே வைக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, ஆலயங்களுக்கு சென்று இடரலா இருக்கிற பிள்ளைகளையும் காண்கிறீங்கள் அப்பா. ஆனாலும் பொறுமையோடு செல்லுகிற பிள்ளைகள் எவ்வளவோ பேர் எல்லா கண்டங்களிலும் நாடுகளிலும் ஆண்டவரே கிராமங்களிலும் பட்டணங்களிலும் உண்டு ராஜா. ஆண்டவரே ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்குள்ளே ஆண்டவரே தீக்கற்ற பிள்ளைகளாக கூட இருக்கிறார்கள், வறுமையின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள் ஆண்டவரே அப்பா, நோயின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள் அப்பா. ஆனாலும் உம்முடைய ஆலயத்தை தேடி நாடி ஓடுகிற பிள்ளைகள் மேலே உம்முடைய வல்லமையும் மகிமையும் கிருபையும் அளவில்லாமல் ஆண்டவரே அப்பா ஊற்றப்பட்டு நிரப்பப்பட்டு வல்லமையுள்ள பிள்ளைகளாக நீங்க நிறுத்த வல்லவர், பாவிக்க வல்லவர், பரிசுத்தப்படுத்த வல்லவர், வழி நடத்த வல்லவர். ஏனென்றால் கர்த்தாவே, நீர் சத்திய தேவனாகிய தேற்றவாளனாக உலாவுகிற எங்கள் மகா பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் அப்பா. கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியில் உலாவுகிற எங்கள் ராஜாதி ராஜா ஆண்டவரே அப்பா, இந்த பிள்ளைகளை ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே வயிற்றில் இருக்கும் பொழுதே சிருஷ்டிக்கும் தேவன், சிருஷ்டிப்பேர் தேவன் அப்பா நீங்க ராஜா. இந்த பிள்ளைகளுடைய ஆண்டவரே உறுப்புகள் ஒவ்வொன்றையும் எண்ணங்கள் சிந்தனைகள் ஆண்டவரே உம்மால் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த எண்ணங்கள் கத்தாவை யாவும் உமக்குரியதாக உமக்குள்ளாக வழி நடத்தப்பட பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீங்கள் அந்த அனந்த ஞானத்தை கொடுக்கும்படியாகவும் ஊகித்து நடக்கிற ஆண்டவரே தேவ ஆவியினாலே நிரப்பப்படவும் என் இயேசுவே நீங்க கிருபை செய்யுங்கப்பா. தகப்பனே இந்த பிள்ளைகளுக்கு எத்தனையோ கவலைகள் இருக்கும் ஆண்டவரே, எத்தனையோ நாடுகளிலே ஏழை நாடுகளிலே கிராமங்களிலே பட்டணங்களிலே நாங்கள் அறியாத சபைகளிலே வாழுகிற இந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற கவலைகள் தேவைகளை நோய்களை குணப்படுத்தி வல்லமையாக எழுந்து நிற்க என் தேவன் ஆண்டவரே உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு நேர உணவில்லாமல் இந்த பிள்ளைகள் வாடுகிறார்கள், அடுத்த நேரம் உடுப்பு போட முடியாதபடி ஆலயத்திற்கு கூட ஆண்டவரே நேர்த்தியாக போட்டு கொண்டு போக முடியாதபடி எத்தனையோ பிள்ளைகள் வாடுகிறார்கள் அப்பா. என் இயேசுவே யாபேசின் எல்லையை பெரிதாக்கின தெய்வமே இந்த பிள்ளைகளுடைய எல்லைகளையும் கவலைகளை துக்கங்களை வேதனை நோய்களை குணப்படுத்தி சீர்படுத்தி ஆண்டவரே இந்த பிள்ளைகள் காலு ஊன்றி நின்று மற்றவர்களுக்கு ஒரு சாட்சியின் பிள்ளைகளாக மகனாக மகளாக நீங்க நிறுத்த வேண்டுமாக ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே இந்த ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீ தேவ தூதர்களாக பணிவிடை நாவிகளாக ஆண்டவரே சுற்றிலும் முன்னின்று வழி நடத்த வேண்டுமாக பிள்ளைகளுக்கு முன்பாக இருக்கிறதான நுகத்தடிகள் இடுக்கண்கள் விக்கினகங்கள் யாவும் அழிந்து ஆண்டவரே அப்பா பிள்ளைகள் முன்னேறி செல்ல கத்தாவே இருக்கிறதான எரிகோ தடைகள் யாவும் ஆண்டவரே சிதறுண்டு நாசமாய் போகும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. பிள்ளைகள் இந்த நாட்களிலே கடைசி நாட்களிலே உமக்கன்று வாழுகிற பிள்ளைகள் எவ்வளவோ ராஜா அப்பா. தகப்பனே அந்த பிள்ளைகளுக்கு முன்பாக நிக்கிறதான எல்லா யோர்தான்களையும் எல்லா எரிகோ கோட்டைகளையும் உடைத்தெறிந்து தேவனுடைய ஆவியானவர் முன் சென்று ஆண்டவரே அப்பா தகப்பனே அற்புதங்கள் அடையாளங்கள் வல்லமைகளாக சுவிசேஷத்தின் பிள்ளைகளாக ஆண்டவரே கர்த்தாவே மற்றவர்களை உம்மண்டையிலே இழுத்துக் கொள்ளுகிற பிள்ளைகளாக இந்த பிள்ளைகளை நீர் அன்போடும் அரவணைப்போடும் ஞானத்தோடும் புத்தியோடும் அன்பும் வெல்லனும் கர்த்தாவே தெளிந்த புத்தியோடும் பிள்ளைகளை அளவில்லாமல் நிரப்பி வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஏசப்பா அன்றைக்கு நீர் ஆண்டவரே நோவா குடும்பத்துக்கும் நோவாவின் பிள்ளைகளுக்கும் கருணை காட்டின தெய்வம் அப்பா. அந்த பெரிய ஆபத்தில் இருந்து ராஜா நீர் நோவாவின் பிள்ளைகளை காப்பாற்றினீங்கள் அப்பா, மிருகங்களை காப்பாற்றினீங்கள் அப்பா. இன்றைக்கும் அப்படிப்பட்ட உலகம் ஆண்டவரே பெருகி ஆண்டவரே அப்பா சின்ன பின்னமாக போகிறது ராஜா. இந்த நாட்களிலே நோவாவின் பிள்ளைகளை எப்படி உம்முடைய பேழைகளுக்குள்ளே வைத்தீங்களோ அப்படியாக இந்த பிள்ளைகளையும் ஆண்டவரே அப்பா பிள்ளைகளுக்குள்ளே வைத்து பாதுகாத்து ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரே பலகி பெருகி 30, 60, 100 பலன் கொடுக்க என் தேவனே வருங்கால சமுதாய பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே நாங்கள் பிள்ளைகளை மனதார ஆசீர்வதித்து என்னென்ன ஆண்டவரே பகிர்ந்து கொடுக்கப்பட்டதோ அந்த பகிர்ந்து கொடுக்கப்பட்ட ஊழியங்களை வேலைகளை ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதித்து நடத்தி பாதுகாத்தரல வேண்டுமாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இன்னும் ரட்சிக்கப்படாத ஏலியின் பிள்ளைகளை போல எத்தனையோ பிள்ளைகள் உண்டு ராஜா. ஆண்டவரே அன்றைக்கு ஆண்டவரே ஏலி தன்னுடைய பிள்ளைகளை கவனமாக பார்க்காதபடி கவலையமாய் விட்டபடியினாலே இன்றைக்கும் அந்த ஏலியின் குடும்பத்தின் பிள்ளைகளை போல ஆண்டவரே உலகம் எங்கும் ஆண்டவரே அப்பா தகப்பனே இந்த பிள்ளைகள் வாழுகிறார்கள் ராஜா. இயேசுவே உம்முடைய கரத்திலே இந்த பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. தகப்பனே இவர்களுடைய பரம்பரை கத்தாவே கட்டுகள் பெருமைகள் பண ஆசைகள் ஆண்டவரே கொள்ளை கத்தாவே கொள்ளையிடுகிறது ஆண்டவரே அப்பா. இப்படிப்பட்ட எத்தனையோ காரியங்களுக்குள்ளே வலை வீசி ஆண்டவரே யாரும் அறியாத நேரங்களிலே அறியாத காரியங்களை திருட்டுத்தனமாக நடத்துகிற காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்க காண்கிற தெய்வமே இயேசப்பா. ஏலியின் பிள்ளைகளை போல இருக்காத வண்ணம் நோவாவின் பிள்ளைகளாக ஆண்டவரே உம்முடைய கிருபையோடு இரக்கத்தோடு தயவோடு இந்த பிள்ளைகள் நடந்து கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. பாதைகளை செவ்வையாக்கி கொடுங்கப்பா ஆண்டவரே. தேவனே நீர் நடத்த வல்லவரப்பா ஆண்டவரே. புற ஜாதியாரையும் ஆண்டவரே எப்படி தெரிந்து கொண்டீரோ அப்படியாக இந்த பிள்ளைகளை நீங்க பிரித்தெடுத்து ஆண்டவரே கர்த்தாவே உம்மண்டையிலே கிட்டி சேரவும் உம்மண்டையிலே இழுத்து கொள்ளவும் உம்முடைய அந்த பரிசுத்த அன்பு இந்த பிள்ளைகளை நிரப்பவும். என் தெய்வமே எங்களுக்காக பரிந்து பேசுகிற அந்த பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவும் எங்களுக்காக சிந்தப்பட்ட ஆண்டவரே, அந்த சிலுவையும் அந்த இரத்தமும் இந்த பிள்ளைகள் மேலே ஊற்றப்பட்டு அந்த சிலுவையின் நிழலிலே இந்த பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. தகப்பனே, எத்தனையோ நாடுகளிலே ராஜா ஆண்டவரே கொள்ளைக்கும் கொள்ளைக்கும் திருட்டுக்கும் ஆண்டவரே கத்தாவே எத்தனையோ அசுத்த கிரியைகளுக்கும் அடிமையாக இருக்கிற இந்த வாலிப பிள்ளைகள் மேலே அப்பா உம்முடைய அன்பின் ஆவியை ஊற்றுங்கப்பா. நீங்க தேடி சென்று அன்று எத்தனையோ கத்தாவே காரியங்களை நடப்பித்த தெய்வம் ஆண்டவரே அப்பா, இன்றைக்கும் அதை நடப்பிக்க வல்லவராக இருக்கிறீர். ஆனால் உலகமோ நாடுகளோ குடும்பங்களோ ஆத்துமாக்களோ உம்மை ஆண்டவரே தேடாத வண்ணம் ராஜா ஆண்டவரே அப்பா வேறு காரியங்களிலே ஈடுபட்டு அநியாயமாக மரித்து போகிறார்கள் அப்பா, அழிந்து போகிறார்கள் அப்பா. தகப்பனே, இந்த பிள்ளைகள் மேலே உம்முடைய நல்ல ஆவியை ஊற்றும் ஆண்டவரே அப்பா. சொல்லப்படுகிற இந்த சுவிசேஷத்திலே ஆண்டவரே அவர்கள் தங்களுடைய கண்களையும் சிந்தனைகளையும் இருதயங்களையும் ஆண்டவரே திறந்தரல. என் தேவனே நீங்க கிருபை செய்யுங்கப்பா. அன்றைக்கு ஆண்டவரே கண் தெரியாமல் கத்தாவே இயேசப்பா எத்தனையோ குருடர்கள் இருந்த பொழுது ஆண்டவரே நீர் திறந்து உலகத்தை பார்க்க வைத்த தெய்வம், தாய் தகப்பனை பார்க்க வைத்த தெய்வம் அப்பா. அதே போல ஆண்டவரே இன்றைக்கும் இந்த பிள்ளைகளுக்கு முன்பாக இருக்கிறதான இருதயத்தின் குருட்டாட்டம் கத்தாவே கண்களிலே ஆண்டவரே குருட்டாட்டங்கள் யாவும் திறக்கப்பட உம்முடைய இரத்தமும் உம்முடைய காயப்பட்ட ஆண்டவரே அந்த கரமும் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அதிகாரமுடையவராக இருக்கிறீர், ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறீர் அப்பா. இந்த பிள்ளைகள் 16-17 வயசுகளிலே திருட்டுத்தனமாக நடத்துகிறார்கள் அப்பா, நடக்கிறார்கள் அப்பா. யார் செய்த பாவமோ நாம் அறியோம் ஆண்டவரே. இந்த பொல்லாத இச்சைகளுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. தகப்பனே, ஒரு நாள் கத்தாவை ஆசைக்காக பல வருடம் ஆண்டவரே சிறையிலே வாடுகிறார்களே ராஜா, இந்த வாலிப பிள்ளைகளை கணோக்கி பாருங்க. எத்தனையோ பிள்ளைகள் சிறைச்சலையிலே ஆண்டவரே அறியமையினாலே வறுமையின் நிமித்தம் ஆண்டவரே பிசின் பிடியில் இருந்து ஆண்டவரே நீர் அருவருக்கத்தக்க காரியங்களை செய்து இன்றைக்கு ஆண்டவரே சிறைச்சாலையிலே வாடி வதங்கி ஆண்டவரே மரித்து போகிறார்கள் அப்பா. தகப்பனே இயேசப்பா, இந்த பிள்ளைகள் மேலே உம்முடைய கிருபையை ஊற்றுங்க ஆண்டவரே. இவர்களுக்காக யார் ஜபிப்ப இருப்பார்கள், யார் பரிந்து பேசுவார்கள் அப்பா? இவர்களுடைய ஆத்மா ஆண்டவரே கத்தாவே ஆண்டவரே அநியாயமாக நரகாத வண்ணம் ராஜா சிறைச்சாலையிலே வாடுகிற பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய கிருபையை காண, உம்முடைய இரக்கத்தை தழுவிக்கொள்ள, உம்முடைய தயவை பெற்றுக்கொள்ள நிறைவாய் ஆண்டவரே நீர் கொடுக்க வல்லவராக இருக்கிறீர். உம்மை விட்டு உம்மிடத்திலே வந்தவர் ஒருபோதும் பின்னிட்டதும் இல்லை, பின்வாங்கினதும் இல்லை ராஜா, பின்னடைய வைத்ததும் இல்லை அப்பா. கீழாக்காமல் மேலாக்குகிற தேவன் ஆண்டவரே அப்பா, அந்த மேலாக்குகிற தேவனிடத்திலே ராஜா இந்த பிள்ளைகள் ஓடி வர உதவி செய்யுங்கப்பா. இந்த பிள்ளைகளுக்கு முன்பாக ஆண்டவரே எரிகோ நிக்கிறது, யோர்தான் நிக்கிறது அப்பா. தேவனே இவர்கள் எல்லாம் ஆண்டவரே பின்னிட்டு ஓடத்தக்கதாக இந்த பிள்ளைகளுக்கு செவ்வியான பாதையை காண்பிக்கும்படியா இச்சபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, நீங்க ஒருவரே இதை நடத்த வல்லவராக இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே, நீ தேவ ஆண்டவரே சேனையை உடையவர் அப்பா, அந்த சேனையை உடைய தகப்பனே ஆண்டவரே. இன்றைக்கும் இந்த உலகத்திலே நீர் ஆண்டவரே இந்த கண்டங்கள் மேலே உம்முடைய ஆண்டவரே ஆவியை ஊற்றி ஆண்டவரே இந்த பிள்ளைகளை கர்த்தாவே தூக்கிவிடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுடைய ஆத்துமாக்கள் உமக்கு முன்பாக வைக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நிறுத்துகிறோம் ஆண்டவரே. வருங்கால சமுதாயம் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு கூடாக வருங்கால சந்ததியை கர்த்தாவே நாங்கள் காண வேண்டும் இயேசுப்பா. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம், உம்முடைய வாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. உம்முடைய கண்களிலே பதிய வைக்கிறோம் அப்பா. பரிகாரியாகிய இயேசுவே, வாலிப பிள்ளைகளுக்குள்ள இருக்கிறதான நோய்கள் யாவும் அழிந்து நாசமாய் போகும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. படிக்க முடியாதபடி, வேலைக்கு போக முடியாதபடி, பலவீனத்தோடும் சோர்வுகளோடும் ஆண்டவரே இருக்கிற பிரியமானதான இந்த பிள்ளைகள் மேல உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என் தெய்வமே நீர் இயேசு கிறிஸ்துவப்பா, நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவப்பா, தாவீதின் குமாரனாக வந்தவர் இயேசு கிறிஸ்துவப்பா. ஆண்டவரே, ஏசாவை வெறுத்து யாக்கோவை சிநேகித்தேன் என்று சொன்னீரே அப்பா. யாக்கோவுக்கும் ஏசாவுக்கும் எவ்வளவு வித்தியாசம் உண்டென்று நீங்கள் ஆண்டவரே சொல்லி இருக்கிறீங்களப்பா. ஆண்டவரே, இஸ்ரவேலாக ஆண்டவரே தெரிந்தெடுத்த யாக்கோவை போல ஆண்டவரே இந்த பிள்ளை ராஜா ஒரு யாக்கோவின் சந்ததியாக, இஸ்ரவேலின் சந்ததியாக வர உதவி செய்யுங்கப்பா. ஏசாவையும் ஏசாவை போலவும் வாழ்ந்து விடாதபடி காத்துக் கொள்ளுங்கப்பா. ஒன்றுக்கும் உதவாது ஏசப்பா. நீ செய்து முடிக்க வல்லவராக படியினால் எங்கள் தேவனுடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டே. தேவனே, நீர் செய்ய போறதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய இலங்கை தேசத்திலும் ஆண்டவரே அப்பா திரும்பமாய் ஒரு யுத்தம் வந்துடக்கூடாது ஏசப்பா. பிசாசானவன் யாருக்குள்ளே பொய்யலை கத்தாவே கருத்து வேறுபாடுகளை கொடுத்து ஆண்டவரே சிதறடிக்க வைக்கிறான். ஆண்டவரே, திரும்ப ஆண்டவரே ஒரு யுத்த களம் வராதபடி சமாதானத்தின் நாடாக, அன்பின் நாடாக ஆண்டவரே ஒரு உண்மையுள்ள தேசமாக நீர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, எல்லாரும் பெற்றோரும் ஆண்டவரே சபையாரும் ஆண்டவரே அரசாங்கங்களும் ஞானத்தோடு விழித்திருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. பொய்யான வார்த்தைகள் யாவும் அழிந்து நாசமாய் போவதாக, ஒருவர் மேல் ஒருவர் குற்றம் சாட்டி பிள்ளைகளை அழிக்க நினைக்கிற கெட்ட ஆவிகள் யாவும் அழிந்து நாசமாய் போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. போதும் ஆண்டவரே, இலங்கையிலே யுத்தம் ஆண்டவரே, இந்த ஈரான் தேசத்திலே, இஸ்ரவேல் தேசத்திலே, உக்ரைனிலே ஆண்டவரே போதும் ஆண்டவரே யுத்தம். சமாதான பிறவாகிய சமாதானத்தின் அன்பு நேசரே, இந்த வாலிப பிள்ளைகளையும் ஆண்டவரே இந்த தேசங்களையும் குடும்பங்களை நீங்கள் பாதுகாத்து உம்முடைய நிழலின் கீழே வைக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் கத்தாவே எப்பொழுதும் சுட்டி திரியங்கள் ராஜாதி ராஜாவாக, கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியில் உலாவுற சிங்காசனத்தின் ராஜா நீர் ஆண்டவரே. அந்த ராஜாவின் பாதத்திலே இந்த வாலிப பிள்ளைகளையும் வருங்கால சமுதாயத்தையும் ஆலயத்தில் நிற்கிற பிள்ளைகளையும் ரட்சிக்கப்படாத பிள்ளைகளையும் சிறைச்சாலையிலே வாடுகிற பிள்ளைகளையும் நோயாளிகளையும் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே கர்த்தாவே, எத்தனையோ விதமான நோயுற்ற பிள்ளைகள் கண்டறியாமல் காது கேட்காமலுக்கு ஆண்டவரே கர்த்தாவே வலது குறைந்த பிள்ளைகள் என்று பெயர் சூட்டப்பட்ட இந்த பிள்ளைகள் மேலே அற்புதங்கள் அடையாளங்கள் வரும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. கண் பார்வை கிடைக்கட்டும் ஆண்டவரே. எழுந்து நடக்க உதவி செய்யும் ஆண்டவரே. தங்களுடைய சொந்த வேலைகளை செய்யத்தக்கதாக கைகளை ஆண்டவரே ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா, இந்த பிள்ளைகளுடைய சிந்தனைகளையும் இருதயங்களையும் பிசாசா வஞ்சிக்காதபடி ஆத்துமா ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆத்துமா ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் இயேசுவின் நாமத்திலே. இயேசுவின் நாமத்திலே கர்த்தாவே, இந்த விண்ணப்பங்களை கேட்கிற ராஜாவே உமக்கு நன்றி அப்பா. பெற்றோராகிய நாங்கள் பிசாசின் பிடியிலிருந்து பிள்ளைகளை பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் மனதார ஆசீர்வதித்து பிள்ளைகளை ஜெபிக்கிறோம். எங்களுக்கு ஜீவனை கொடுத்த நல்ல தகப்பனே, ஆமேன் ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம், நன்றி கலாசினன். கத்த தாமே உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் பிள்ளைகளோடும் கூட இருந்து சகலதிலும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராக. ஆமேன்
2: ஆமேன்
1: நாங்க ஜபத்தோடு கூட நம் முடித்துக் கொள்ளுகிறேன். அன்பான பிதாவே, இயேசுவின் நாமத்தினா உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. இன்று என்னால் தொடக்கத்தை இந்த முடிவரை ஆவியானவன் நடத்தி தந்தீரப்பா. ஆண்டவரே, இந்த வாலிப யுவதிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அவர்களுடைய மனமாற்றத்துக்காக ஜெபிக்கிறோம், மனம் திரும்புதலுக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய பாதையிலே நடக்க செய்வீராக. உம்முடைய ஆண்டவரை கத்தாவே, நீர் நடத்தும்படிக்கு ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் ஆண்டவரே தமிழின வாலிப பிள்ளைகள் கத்தாவே, ஈரோப்பா வாலிப பிள்ளைகள் அப்பா ஆண்டவரே, ஐக்கிய அமெரிக்கா கனடா தேச வாலிப பிள்ளைகளப்பா, இலங்கை இந்தியா வாலிப பிள்ளைகளப்பா, இந்த ஐந்து கண்டத்தில் வாழும் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக நீர் ரத்தம் சிந்தினீர் என்பதை அவர்கள் அறிந்து உணர்ந்து கத்தாவே உம்மண்டையிலே ரட்சிப்புக்காய் வர கத்தாவே கிருப செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். பலவீனப்பட்டு இருக்கிற வாலிபர்கள் ஆண்டவரே, ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே எழும்ப முடியாம தவிக்கிற வாலிபர்கள் கர்த்தாவே, சிறைப்பட்டு இருக்கிற வாலிபர்கள் கர்த்தாவே, எத்தனையோ விதத்துல கர்த்தாவே மனத்தாக்கலோடு இருக்கிற வாலிப பிள்ளைகள் எத்தனையோ அழிந்து போகிறார்கள் கர்த்தாவே, இவர்களை ஆண்டவரே நீர் தொட்டு குணமாக்கி கர்த்தாவே, அவர்களை உம்முடைய கர்த்தாவே கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நீர் வழி நடத்தும் சங்கமா வானொலிலேசிய நாம் மனைவி பிள்ளைகள் சொந்ததிக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இனி வருகிற புரோக்ராமுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளின் ஆண்டவரே குடும்பத்தில இருக்கிற ஒவ்வொரு வாலிப ஜோதிகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்கள் அவர்களோடு கூட இருந்து கர்த்தாவிலேசிய நான் குடும்பத்தில இருக்கிற வாலிப பிள்ளைகள் எங்கள் வீடுகளில் இருக்கிற வாலிப பிள்ளைகளை ஒப்பிவிக்கிறோம் ஐயா. உமக்கேற்றபடி உம்முடைய கீழ்ப்படிவி பயபத்தி ஓடு அவர்கள் வாழ கர்த்தாவே, நீர் கிருபை செய்ய, நீர் இருக்கிறீர், நீர் பார்க்கிறீர் என்பதை அவர்கள் உணர்ந்து அறிந்து கொள்ள கர்த்தாவே நீர் அவர்களுக்கு உதவி செய்யும். சகலதேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே நீர் வழி நடத்தும் அந்த சங்கமான ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் வீடுகளையும் ஆசீர்வதியும். ஏமியே பொறுப்பேறும் கர்த்தாவே, இன்றைக்கு வராமல் ஜெபிக்க முடியாம இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்தந்த இடங்களில் வைத்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன்,
3: ஆமேன், ஆமேன். இதுவரை நேரம் தொகுத்து வழங்கிய உங்களையும் கத்தர்தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். அத்தோடு அதிகால வேளையிலே, கால வேளையிலே, மாலை வேளையிலே, இரவு வேளையிலே இணைந்து ஜெபித்து உங்கள் எல்லோரையும் கதர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தடைய நாமத்தை உயர்த்தி இருக்கிறீர்கள், ஜபங்களை ஒப்புவித்திருக்கிறோம். கத்தர்தாமே உங்கள் ஒருவருடனும் கூட இந்த ஆசீர்வத்து வழிநடத்துவார்கள் வாழ்த்தி கொண்டு நாங்கள் திரும்பமாக நாளை காலை வேளையிலே அபிஷேக ஆராதனையிலே திரும்பமாக சந்திப்போம். கத்தடி கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு சனி ஞாயிறு நடைபெறுகின்ற அந்த காரியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கத்தடி பிரதான காரியங்களை வழிநடத்துவாராக. ஆமேன். God bless you all. Amen. Amen. வாரத்தின் இறுதி நாளிலே வந்திருக்கிறோம். நாளைய நாளிலே இதே வேளையிலே அபிஷேக ஆராதனை நாளைய நாளிலும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகின்றது. அந்த வகையில் இணையுங்கள். கத்தர்தாமே வழி நடத்துவாராக. கத்தடை கரத்திலே எல்லோரையும் ஒப்புவிப்போம். அருமையானவர்களே, இந்த கிட்டத்தட்ட 1.5 மணித்தியாலங்களாக இணைந்து எங்களுடன் ஜபங்களோடு வழி நடத்தினார்கள். கத்தர்தாமே அவர்களுடனும் கூட இந்த ஆசீர்வத்தை வழி நடத்துவாராக. ஜபித்த ஒருவரையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தரண்டை ஒப்புவித்திருக்கிறோம். கத்தர்தாமே வழி நடத்துவாராக. ஆமே, ஆமே. நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். நாங்கள் ஒரு சில பாடலோடு நேவோமா.

பெண்கள் இடத்துல தரப்பட்டிருக்கிறது. அவரை பெற்றவராக ஏற்றுக் கொண்டு அவருடைய அபிஷேகத்தை பெற்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு ஊழியம் செய்கிறவர்களுக்கும் அவருடைய அதிகாரம் தரப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரத்தோடு அவர்கள் புறப்பட்டு போய் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு சொல்லுகிறார், இயேசுவிற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதாகுமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தை

முந்தர வருடங்கள் சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்த அத்தனையையும் இன்றைக்கு நாங்கள் முன்பு நாங்கள் கற்றுக் கொடுக்கும்படியாக எங்களுக்கு அந்த சுவிசேஷ ஊழியத்தை தந்திருக்கிறார். பாருங்கள்,

வாழ்ந்து என்ன பாவம் உண்டு உங்களில் யார் குற்றப்பட்டதக் கூடும் என்று சொன்னவர் அவர் ஒருவரே என்ன

பிசாசின் வல்லமையர் அவர்கள் மதங்களுக்கு எல்லாம் பிசாசின் வல்லமைகள் காணப்படும். அவர்களுக்கு நோய்கள் காணப்படும், எல்லா விதமான பிரச்சனைகளும் காணப்படும். இவற்றிலிருந்து விடுதலை கொடுக்கத்தான் அந்தவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். அவரை புறப்படுகிற நாங்களும் அப்படியான அற்புதங்களை செய்யும்படியாகத்தான் எங்களுக்கு இந்த அபிஷேகத்தை தந்திருக்கிறார். பாருங்கள், நாங்கள் முதலாவதாக எங்களுடைய தேவன் இசாயா 6 அதிகாரத்துல சொல்லப்படுகிறது, கேருபீன்களுக்கு சேராமீன்களுக்கு மத்தியில வாசம் செய்கிற எங்கள் தேவன் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சேராமீன்கள் கேருபீன்கள் 24 மணி நேரமும் அவரை துதித்துக் கொண்டிருக்கின்றன. எங்களுடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று வேதாகம் சொல்லுகிறது. 1 பேதுரு 3 அதிகாரம் 15 வசனத்திலே கர்த்தராகிய தேவனை சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். பாருங்கள், சாந்தத்தோறும் வணக்கம் அவர்களை வரவேற்றி உயிருள்ள

அந்த பலத்தோடு நாங்கள் இன்றைக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். ரோமர் 5 என்று சொல்லுகிறோம், பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு அந்த தைரியத்தை தந்திருக்கிறார், இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கப்படியாக எங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டு நாங்கள் சாந்தத்தோடும் மணக்கத்தோடும் அறிவிக்கப்படியாக எங்களுக்கு கற்றுத் தருகிறார். பாருங்கள், இந்த சீடர்கள், அப்போஸ்தலர்கள், இந்த பவுல் எல்லாரும் எல்லாரும் பாருங்கள், எல்லாரும் வாசிக்கும் பொழுது 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 1 வசனத்துல பார்க்கும் பொழுது, சகோதரரே

தாழ்மை உள்ளவர்களாக இப்படியாக அவர்களை தெரிந்து கொண்டார். பாருங்கள், இந்த அறிவும் இல்லாமல் அவர்கள் வேத இயேசுவிடத்திலிருந்து கற்றுக்கொண்டு அவரை போல

நிறைவேற்றினார். அடுத்த வசனத்திலே பார்க்கும் பொழுது, அல்லாமல் நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்கள் இருந்தேன். ஆரம்பத்தில் ஊழியம் செய்கிறவர்கள் இப்படித்தான் படித்து செய்ய வேண்டும் என்ற ஒரு உணர்வோடு, ஒரு பயத்தோடு, நடுக்கத்தோடு தான் அந்த ஊழியங்களை செய்வார்கள். அடுத்த வசனத்திலே பார்க்கும் பொழுது, என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞான

வாயில இதயத்தில் இருந்தவர்கள் பேச மாட்டார்கள். பொய் பொய் நோமலாக இல்லா உலக மனித பேட்டத்திலே நாங்களும் பாவம் செய்ய செய்ய ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இப்படித்தான் வாழ்ந்தோம். இப்படியாக தவறான வழிகளெல்லாம் ரட்சிக்கப்பட்ட பின்பு தேவனுக்கு பிரியமாக தேவனுக்கு விரோதமாக நாங்கள் பாவம் செய்யக்கூடாது, அவருக்கு விரோதமான காரியங்களை நாங்கள் செய்யக்கூடாது என்ற ஒரு உணர்வோடு வாழ்கிறோம். பாருங்கள், அவர் எங்களுக்கு லபாசம் செய்து பாவத்தை குறித்து நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார். பேச்சுமென் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நயவசனம் உள்ளதா இல்லாமல் ஆவியினாலும் பெலத்தினாலும் உறுதிப்பட்டிருக்கிற அவருடைய பெலத்தை நாங்கள் காண்பிக்க வேண்டும். பரிசுத்தாவியானுடைய பெலத்தை மனிதர்கள் பெற்றுக் கொண்டு விட்டால் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவார். ரோமர் 10:13 வசனத்தில் அந்த மெய்யான உயிருள்ளத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். இயேசுவை போல இயேசு எப்படி வாழ்ந்தார், பரிசுத்தமாக வாழ்ந்தார், தீமை நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். அவரை நாங்கள் போக்கஸ் பண்ணி அவர் எப்படி வாழ்ந்தாரோ அதன்படி வாழும் பொழுது அவரை போல எங்களை மாற்றுகிற தேவன்

வேண்டும் என்று பாருங்கள். அவரை அவரை நாங்கள் அவலிக்காவிட்டால் எப்படி விசுவாசியானவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை விசுவாசிப்பதற்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். அவரை விசுவாசி

பார்வையேசு போல அவருடைய அம்பிக்கை நாம் எங்கள் அவருடைய வார்த்தைகளை எங்களுக்கு எங்களுக்கு தருகிறது. அந்த வார்த்தைகளை இயேசுவை போல அந்த வார்த்தைகளை பிரசங்கிக்க பரிசுத்த ஆவியானவர்களுக்கு உதவி செய்கிறார். அடுத்த வசனத்திலே ரோமர் 10:15 அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறது. பாருங்கள், இன்றைக்கு பல இந்த சரிநித்திய வழி சங்கமங்கடியோவில் பல ஊழியக்காரர்களை சுவிசேஷங்களை பாஸ்டர்ஸ் இப்படியாக எழுப்பி இருக்கிறார். தேவன் இவர்களுடைய இவரை பற்றி தேவன் சொல்லும் பொழுது, நாங்கள் சுவிசேஷம் சொல்லும் பொழுது, முதலாவது அவர்களுக்கு சமாதானத்தை கூற வேண்டும். அவர்களுடைய வீட்டில் பிரவேசிக்கும் பொழுது உங்களுக்கு சமாதானம், நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சமாதானம், இயேசு தருகிற சமாதானம். அவர்கள் கேட்காவிட்டால் எங்களுக்கு இயேசு வேண்டாம் என்று ஒரு ஊரார் அல்லது ஒரு மக்கள் சொல்லுவார்களாக இருந்தால், நாங்கள் தூசை தட்டிவிட்டு அடுத்த ஊருக்கு போக வேண்டும். ஏனென்றால் இயேசுவை அறியாத மக்கள் இந்த உலகத்தில் பல தேசங்களில் இருக்கிறார்கள். பல இன்னும் சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய இடங்கள் பல இருக்கிறது. பாருங்கள், நாங்கள் நோர்த் கொரியாவை பார்த்தால், நோர்த் கொரியாவில் பைபிளை வைத்திருக்க கூடாது, இப்படியான ஒரு தேசத்தில் அறிவிக்க முடியாது. பாருங்கள், அந்த அரசாங்கமே ஒரு

உதவி செய்கிறதாக இருக்கிறது. பாருங்கள், அங்கு மழை இல்லை. எங்களுடைய தேவன் தான் மழையை வசிக்கப்படுகிற தேவன், ஆனால் இடக்கம் உள்ள தேவன். அந்த முழு நாடுமே அரசன் தொடக்கம் ஒவ்வொருவரும் பாருங்கள், ஒருவரை ஒருவர் கோலை செய்து கொள்ளுவார்கள். சாத்தானின் ஆட்சியாக, தீமை நிறைந்த ஆட்சியாக அப்படியான நாடுகள் இருப்ப

கிறிஸ்தவர்கள் அதிகமாக இந்த தேசங்கள் ஆசீர்வதிப்பதற்கு பட்டிருக்கிறது. காரணம், இயேசுவை உண்மையோடும் ஆவியோடும் பாடசாலைகளில் பைபிளை படித்து வளர்ந்து அதன்படி இயேசுவுக்கு பிரியமாக வாழ்ந்த அந்த மூதாதையர்கள் நிமித்தம் இந்த கிறிஸ்தவ நாடுகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இந்த தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரிஸ் வறுமை உள்ளவர்கள், மதங்களில வாழ்ந்தவர்கள் அந்த வறுமையில தான் வாழ்ந்தார்கள். ஏன்? தேவனுடைய ஞானம் இல்லை அந்த தேசங்களில. பாருங்கள், இப்படியாக இன்றைக்கு பலந்தமான மதங்கள், இன்னைக்கு கப்பல் மூலமாக அவர்கள் கைகளினால செய்யப்பட்ட சிலைகள் எல்லாம் கப்பலில வந்து அதை கடவுளாக, அன்றைக்கும் பாருங்கள் ஆபிரகாமனுடைய தகப்பன் இப்படியான

தேசத்தை தேசத்தில கொண்டு போய் சேர்த்தார். இன்றைக்கும் உங்களை மத வழிபாடு உள்ள குடும்பத்திடம் ஆளுகிறீர்களா? உங்களை தான் உங்களை பிரித்தெடுத்து அந்த பரம கானான் தேசத்துக்கு நிஜமா

சூரியனை உதிக்கப் பண்ணுகிற தேவன், ஆனால் ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புகிற தேவன், ஊழியம் செய்கிறவனுக்கு ஊழியம் செய்யாதவனுக்குள்ள வித்தியாசத்தை காண்பிக்கிற தேவன் தான் எங்களுடைய தேவன். பாருங்கள், இயேசு இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அவன் சிலுவையில மடிக்கும் பொழுது யூத ராஜா என்ற வசனம் எழுதப்பட்டிருந்தது. பாருங்கள், அவர் மறுபடியும் எங்களை சேர்த்துக் கொள்வதற்காக அவருடைய ராஜ்யத்துல யோவான் 14:3 வசனத்துல பார்க்கும் பொழுது, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலேயே நீங்களும்

அவர் மீண்டும் வருவார். வரும் பொழுது நாங்கள் ஆயத்தமாக அவருடைய ராஜ்யத்தின் கீழே போய் சேர நாங்கள் ஐந்து புத்தியுள்ள ஐந்து கன்னிகளைப் போல விழித்திருந்து ஜெபித்திருந்து அவருடைய வருகைக்காக காத்திருந்து அவரோ

ஒரு பிசாசுக்காக வஞ்சிக்கப்பட்ட மனமாக, கண்ண குருடாக்கப்பட்ட மக்களாக, சில மக்களை பார்த்தீர்களாக இருந்தால் நன்மையை தீமை என்றும் தீமையை நன்மை என்றும் பேசுவார்கள். பாருங்கள், இப்படி அக்குட்டி பழக்கத்தில் பாவ பழக்கத்தில் இருக்கிறவர்கள் அதுதான் நன்மையாக அவர்களுக்கு தென்படும். அவர்கள் அடிமைத்தனத்தில் பிசார்கள் என்பதை அவர்கள் உணராதவர்களாக பேசிக்கொண்டிருப்பார்கள். பாருங்கள், தேவன் ஆணையும் பெண்ணையும் தான் படைத்தார். ஹோமோசெக்சுவல் இப்படியான பாவங்களை பல அரசாங்கங்கள் செய்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உடந்தையாக இருக்கிறது. இப்படியாக உயிருள்ள தேவன், உண்மையுள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்க வேண்டும். அவர் மீண்டுமாக வரப்போகிறார். பாருங்கள், நாங்கள் யோவான் 14 அதிகாரமாக

இந்த இடத்துல போய் நீங்க நீர் மூழ்கினால் உங்களுடைய பாவம் போகாது, உங்களுடைய அழுக்குத்தான் போகவே ஒழிய பாவத்துக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வேண்டும். இயேசு கிறிஸ்து வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உண்டு யோவான் உண்டு கேடில இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரித்து கழுவது. இதற்கு இயேசுவை நீங்கள் இயேசுவிடத்தில் மனம் திரும்ப வேண்டும். பாருங்கள், நாங்கள் யோவான் 14:7 என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள், இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள். இயேசுதான் பிதா, பிதா தான் இயேசு. முழுக அவர் இந்த உலகத்தில் இயேசுவாக இருந்த பொழுது பிதாவோடு எந்த நேரமும் தொடர்புடையவராக அவர் அவரிடத்தில் இருந்து அந்த நாளுக்குரிய வார்த்தையை பெற்று அந்த அற்புதங்களை அதிசயங்களை செய்து பரவசப்படுத்துகிறது ரட்சகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. பாருங்கள், அவர் சொல்லுகிறார்

வலது பாசத்தில் இன்றைக்கு உங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போஸ்தலன் 4:12 சொல்லுகிறது, ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்று பாருங்கள். அவர் பிலிப்பியர் 2:8 அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின்

தங்களிடம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. 2 கொரிந்தியர் 1:20 வசனத்திலே எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம்

பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். அவர்கள் நன்மை செய்கிறவராக மத்தேயு 4:23 வசனத்திலே அவர் நன்மை செய்கிறவராக சுற்றித்திருந்தார். இப்படியான தேவனை நீங்கள் ரட்சிக்கிற தேவனை, தன் உயிரை கொடுத்து எங்கள் உயிரை காப்பாற்றுகிற தேவனை நீங்கள் ஒரு பொழுதும் விட்டுவிடக் கூடாது. ஹல்லேலூயா. நான் உங்களுக்காக ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.

0: தந்தையே ஆண்டவரே, இந்த கடைசி காலத்தில் இந்த மதங்களில வாழுகிற மக்கள், பாவத்தில வாழுகிற மக்கள், சாபத்தில வாழுகிற மக்கள், சோசலிசம் முடியாத ஒவ்வொரு மக்களும் மனம் திருமணம் கிருபை செய்வதாக இந்த நேரத்தில் நம்முடைய அபிஷேகத்தை உச்சபடியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உச்சத்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அபிஷேகம் இயேசுவின் நாமத்தில் இறங்குவதாக, ஒவ்வொருவரை நிரம்புவீராக, ஒவ்வொருவரும் சுவிசேஷ ஊழியர்களாக, உம்முடைய விதையை விதைக்கிறவர்களாக, அந்த வார்த்தையை விதைத்து அறுவடையை நீர் ஆக்களை அறுவடையை தூதர்களை அனுப்பும் பொழுது இந்த விதைகள் மூலமாக சங்கமம் நித்திய ரேடியோ ஊடாக விதைக்கப்படுகிற ஒவ்வொரு விதைகளும் அறுவடைகளாக மாற, தங்கள் பரலோகத்தில் அந்த ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொருவரையும் சந்திக்க கிருபை செய்வீராக. நிரம்படி செய்கிறதற்காக நன்றி, அபிஷேகத்தை ஊற்றுகிறதற்காக நன்றி, ஒவ்வொருவரோடு முன்னப்படுகிறதற்காக நன்றி. துத்தி கன மகிமை ஒன்றான மெத்துவனாய் உமக்கை செலுத்தி ஆண்டவரின் லட்சுமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதி ஜபிக்கிறோம். உங்களை பிறகு தேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். பாஸ்டர், அருமையான வார்த்தையின் மூலம் எங்களை ஆசீர்வதித்தீர்கள். இது விதைக்கிற காலம் அல்லவோ என்ற அருமையான பாட்டையும் பாடினீர்கள் பாஸ்டர். ஒவ்வொரு வார்த்தையிலும் கவிதைகளும் நீங்க பாடுற, நாங்க பாடுற பாட்டுகளிலும் எவ்வளவோ கருத்துள்ளது என்ற அவரோட வார்த்தையில ஒவ்வொருத்தரும் வித்தியாசமாக வார்த்தைகளை கொடுத்தார்கள். கொடுத்தாலும் அந்த வார்த்தை அவரோட பரிசுத்தமான ஆவி, அவருடைய அபிஷேகம், அவருடைய அன்பு, அவைகள் எங்களுக்குள்ள இருந்தா தான்

0: before me. உங்களுடைய சமூகம் எனக்கு முன்பாக போய் இந்த நிகழ்ச்சியை நீங்க உங்களோட சமூகத்தை ஒவ்வொருத்தரும் உணரக்கூடியதாக உங்களோட பிரசனத்தை மக்கள் அறிந்து கொள்வதற்கு மட்டுமே அந்த இடத்தில் வந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக அதன்படி கத்தர் எங்களை ஒவ்வொரு வார்த்தையின் மூலமாக எங்களை ஆசீர்வதித்தார் என்று ஆசீர்வதித்தார். அதுக்கு நன்றி செலுத்தி அவரையும் யாவருக்கும் நன்றி செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். நன்றி ஐயா. மகேந்திரன் ஐயா,
1: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
2: நன்றி சிஸ்டர் டாலி. இன்றைய நாளிலே நிச்சயவச்ச நிகழ்ச்சிகள் மிக மிக ஆச்சரியமாக தேவன் வழிநடத்தினார். ஆரம்ப ஜெபங்கள் துதி ஆராதனை எடுத்து

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

ஓராம் அதிகாரம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரியின் குமாரன் பெசலெயேலை பேர் சொல்லி அழைத்து, வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும், பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும், ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும், மரத்தில் சிறு

0: சித்திர வேலைகளை செய்கிறதற்கும் மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். மேலும் தான் கோத்திரத்தில் உள்ள அகிசாமாகின் குமாரனாகிய அகோலியாவையும் அவனுடைய துணையாக கூட்டினதுமன்றி ஞான இருதயமுள்ள யாவருடைய இருதயத்திலும் ஞானத்தை அருளினேன். நான் உனக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் செய்வார்கள். ஆசரிப்பு கூடாரத்தையும் சாட்சி பெட்டியையும் அதன் மேலுள்ள கிருபாசனத்தையும் கூடாரத்தில் உள்ள சகல பனிமுட்டுகளையும் மேஜையையும் அதன் பனிமுட்டுகளையும் சுத்தமான குத்துவிளக்கையும் அதன் சகல கருவிகளையும் தூப பீடத்தையும் தகன பலிபீடத்தையும் அதன் சகல பனிமுட்டுகளையும் தொட்டியையும் அதன் பாதத்தையும் ஆராதனை வஸ்திரங்களையும் ஆசாரிய ஊழியம் செய்வதற்கான ஆசாரியனாகிய ஆரோனின் பரிசுத்த வஸ்திரங்களையும் அவன் குமாரரின் வஸ்திரங்களையும் அபிஷேக தைலத்தையும் பரிசுத்த தைலத்துக்கு சுகந்த வர்க்கங்களாகிய தூப வர்க்கத்தையும் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே அவர்கள் செய்ய வேண்டும் என்றார். மேலும் கர்த்தர் மோசேயின் இடத்தில், நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும், உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாயிருக்கும். ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிப்பீர்களாக, அது உங்களுக்கு பரிசுத்தமானது. அதை பரிசுத்த குலைச்சலாக்குகிறவன் கொலை உங்க கடவன். அதில வேலை செய்கிற எந்த ஆத்மாவும் தன் ஜனத்தின் நடுவில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். ஆறு நாளும் வேலை செய்யலாம், ஏழாம் நாளோ வேலை ஒளிந்திருக்கும் ஓய்வு நாள். அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. ஓய்வு நாளில் வேலை செய்கிறவன் எவனும் கொலை செய்யப்பட வேண்டும். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தலைமுறை தோறும் ஓய்வு நாளை நித்திய உடன்படிக்கையாக ஆசரிக்கும்படி அதை கை கொள்ள கடவர்கள். அது என்றைக்கும் எனக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடையாளமாயிருக்கும். ஆறு நாளைக்குள்ளே கர்த்தர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்து பூரித்தார் என்றார். சீனாய் மலையில் அவர் மோசேயோடு பேசி முடிந்த பின் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைகளாகிய சாட்சியின் இரண்டு பலகைகளை யாத்திராகமும் 32 அதிகாரம். மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்துக் கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். அதற்கு ஆரோன், உங்கள் மனைவிகள் குமாரர் குமாரத்திகளுடைய காதுகளில் இருக்கிற பொன் அணிகளை கழற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன் அணிகளை கழற்றி ஆரோனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் கையிலிருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிப்ப கருவியினால் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்துக் கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். ஆரோன் அதை பார்த்து, அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான். மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலிகளை இட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கிப்போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு, இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்துக் கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள் என்றார். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, தேவரீர் மகாபலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எறிவதென்ன? மலைகளில் அவர்களை கொன்று போடவும் பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்லுவானேன்? உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும். உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும். உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றைக்கும் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். பின்பு மோசே மலையிலிருந்து இறங்கினான். சாட்சி பலகைகள் இரண்டும் அவன் கையில் இருந்தது. அந்த பலகைகள் இருபுறமும் எழுதப்பட்டிருந்தது. அவைகள் இந்த பக்கத்திலும் அந்த பக்கத்திலும் எழுதப்பட்டிருந்தது. அந்த பலகைகள் தேவனால் செய்யப்பட்டதாயும் அவைகளில் பதிந்த எழுத்து தேவனால் எழுதப்பட்ட எழுத்துமாயிருந்தது. ஜனங்கள் ஆரவாரம் பண்ணுகிறதை யோசுவா கேட்டு மோசேயை நோக்கி, பாளையத்தில் யுத்தத்தின் இறைச்சல் உண்டாயிருக்கிறது என்றான். அதற்கு மோசே, அது ஜெயத்தொனியாகிய சத்தமும் அல்ல, அபஜயத்தொனியாகிய சத்தமும் அல்ல, பாடலின் சத்தம் எனக்கு கேட்கிறது என்றான். அவன் பாளையத்துக்கு சமீபித்து அந்த கன்றுக்குட்டியையும் நடனத்தையும் கண்டபோது மோசே கோபம் மூண்டவனாகி தன் கையில இருந்த பலகைகளை மலையின் அடியிலே எரிந்து உடைத்து போட்டு அவர்கள் உண்டு பண்ணின கன்றுக்குட்டியை எடுத்து அக்கினியால் சுட்டெரித்து அதை பொடியாக அரைத்து தண்ணீரின் மேல் தூவி அதை இஸ்ரவேல் புத்திரர் குடிக்கும்படி செய்தான். பின்பு மோசே ஆரோனை நோக்கி, நீ இந்த ஜனங்கள் மேல் இந்த பெரும் பாதகத்தை சுமத்துகிறதற்கு இவர்கள் உனக்கு என்ன செய்தார்கள் என்றான். அதற்கு ஆரோன், என் ஆண்டவனுக்கு கோபம் மூளாதிருப்பதாக, இது பொல்லாத ஜனம் என்று நீர் அறிந்திருக்கிறீர். இவர்கள் என்னை நோக்கி எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும், எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்துக் கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம் என்றார்கள். அப்பொழுது நான், பொன்னுடைமை உடையவர்கள் இவர்களோ, அவர்கள் அதை கலற்றி தரக்கடவர்கள் என்றேன். அவர்கள் அப்படியே செய்தார்கள். அதை அக்கினியிலே போட்டேன், அதிலிருந்து இந்த கன்றுக்குட்டி வந்தது என்றான். ஜனங்கள் தங்கள் பகைவருக்குள் அவமானப்படத்தக்கதாக ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கியிருந்தான். அவர்கள் நிர்வாணமாயிருக்கிறதை மோசே கண்டு பாளையத்தின் வாசலில் நின்று, கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? அவர்கள் என்னிடத்தில் சேரக்கடவர்கள் என்றான். அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, உங்களில் ஒவ்வொருவனும் தன் பட்டயத்தை தன் அறையிலே கட்டிக்கொண்டு பாளையம் எங்கும் உள்ளும் புறம்பும் வாசலுக்கு வாசல் போய் ஒவ்வொருவனும் தன் தன் சகோதரனையும் ஒவ்வொருவனும் தன் தன் சிநேகிதனையும் ஒவ்வொருவனும் தன் தன் அயலானையும் கொன்று போட கடவன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். லேவியின் புத்திரர் மோசே சொன்னபடியே செய்தார்கள். அந்நாளில் ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் விழுந்தார்கள். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கும்படி இன்றைக்கு நீங்கள் அவனவன் தன் தன் மகனுக்கும் சகோதரனுக்கும் விரோதமாயிருக்கிறதினால் கர்த்தருக்கு உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள் என்று மோசே சொல்லியிருந்தான். மறுநாளில் மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் மகா பெரிய பாவம் செய்தீர்கள், உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யக்கூடுமோ என்று அறிய இப்பொழுது நான் கர்த்தரிடத்திற்கு ஏறி போகிறேன் என்றான். அப்படியே மோசே கர்த்தரிடத்திற்கு திரும்பி போய், ஐயோ, இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள், ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பெயரை என் புத்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன். இப்பொழுது நீ போய் நான் உனக்கு சொன்ன இடத்துக்கு ஜனங்களை அழைத்துக் கொண்டு போ, என் தூதனானவர் உனக்கு முன் செல்லுவார். ஆகிலும் நான் விசாரிக்கும் நாளில் அவர்களுடைய பாவத்தை அவர்களிடத்தில் விசாரிப்பேன் என்றார். ஆரோன் செய்த கன்றுக்குட்டியை ஜனங்கள் செய்வித்ததின் நிமித்தம்.
1: 89 சங்கீதம். இஸ்ராகியனாகிய ஏத்தானின் மஸ்கீல் என்னும் போதக சங்கீதம். கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன், உமது உண்மை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன். கிருபை என்றென்றைக்கும் சிறப்பட்டிருக்கும், உமது உண்மையை வானங்களிலே ஸ்தாபிப்பீர் என்றேன். என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோட உடன்படிக்கை பண்ணி என் தாசனாகிய தாவீதை நோக்கி, என்றென்றைக்கும் உன் சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டேன் என்றீர். கர்த்தாவே, வானங்கள் உம்முடைய அதிசயங்களை துதிக்கும், பரிசுத்தவான்களின் சபையிலே உம்முடைய உண்மையும் விளங்கும். ஆகாய மண்டலத்தில் கர்த்தருக்கு நிகரானவர் யார்? பலவான்களின் புத்திரரில் கர்த்தருக்கு ஒப்பானவர் யார்? தேவன் பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை சபையில் மிகவும் பயப்படத்தக்கவர். தம்மை சூழ்ந்திருக்கிற அனைவராலும் அஞ்சப்படத்தக்கவர். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை போல் வல்லமை உள்ள கர்த்தர் யார்? உம்முடைய உண்மை உம்மை சூழ்ந்திருக்கிறது. தேவரீர் சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர். அதன் அலைகள் எழும்பும் போது அவைகளை அடங்க பண்ணுகிறீர். நீர் ராகாபை வெட்டுண்ட ஒருவனைப் போல நொறுக்கினீர். உமது வல்லமையான புயத்தினால் உம்முடைய சத்துருக்களை சிதறடித்தீர். வானங்கள் உம்முடையது, பூமியும் உம்முடையது, பூலோகத்தையும் அதிலுள்ள யாவையும் நீரே அஸ்திபாரப்படுத்தினீர். வடக்கையும் தெற்கையும் நீர் உண்டாக்கினீர். தாபோரும் எர்மோனும் உம்முடைய நாமம் விளங்க கம்பீரிக்கும். உமக்கு வல்லமையுள்ள புயம் இருக்கிறது, உம்முடைய கரம் பராக்கிரமும் உள்ளது, உம்முடைய வலதுகரம் உன்னதமானது. நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம். கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும். கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியமுள்ளவர்கள். கர்த்தாவே, அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். அவர்கள் உம்முடைய நாமத்தில் நாடோறும் களி கூர்ந்து உம்முடைய நீதியால் உயர்ந்திருப்பார்கள். நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாயிருக்கிறீர். உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும். கர்த்தரால் எங்கள் கேடகமும் இஸ்ரவேலின் பரிசுத்தரால் எங்களுக்கு ராஜாவும் உண்டு. அப்பொழுது நீர் உம்முடைய பக்தனுக்கு தரிசனமாகி சகாயம் செய்யத்தக்க சக்தியை ஒரு சௌரியவான் மேல் வைத்து ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவனை உயர்த்தினேன். என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன். என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். என் கை அவனோட உறுதியாயிருக்கும். என் புயம் அவனை பலப்படுத்தும். சத்ரு அவனை நெருக்குவதில்லை. நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை. அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அவனை பகைக்கிறவர்களை வெட்டுவேன். என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும். என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். அவன் கையை சமுத்திரத்தின் மேலும் அவன் வலதுகரத்தை ஆறுகள் மேலும் ஆளும்படி வைப்பேன். அவன் என்னை நோக்கி, நீர் என் பிதா, என் தேவன், என் ரட்சிப்பின் கண்மலை என்று சொல்லுவான். நான் அவனை எனக்கு முதற் பேரானவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்தவனுமாக்குவேன். என் கிருபையை என்றைக்கும் அவனுக்காக காப்பேன். என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும். அவன் சன்னதி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கவும் அவன் ராஜாசனம் வானங்களுக்குள்ள மட்டும் நிலை நிற்கவும் செய்வேன். அவன் பிள்ளைகள் என் நியாயங்களின்படி நடவாமல் என் வேதத்தை விட்டு விலகி என் கட்டளைகளை கை கொள்ளாமல் என் நியமங்களை மீறி நடந்தால் அவர்கள் மீறுதலை மிலாற்றினாலும் அவர்கள் அக்கிரமத்தை வாதைகளினாலும் தண்டிப்பேன். ஆனாலும் என் கிருபையை அவனை விட்டு விலக்காமலும் என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன். என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். அவன் சன்னதி என்றென்றைக்கும் இருக்கும். அவன் சிங்காசனம் சூரியனைப் போல எனக்கு முன்பாக நிலை நிற்கும். சந்திரனைப் போல அது என்றென்றைக்கும் உறுதியாயும் ஆகாய மண்டலத்து சாட்சியைப் போல் உண்மையாயும் இருக்கும் என்று விளம்பினீர். ஆனாலும் நீர் எங்களை வெறுத்து தள்ளிவிட்டீர். நீர் அபிஷேகம் பண்ணுவித்தவன் மேல் உக்கிரமானீர். உமது அடியானுடன் நீர் பண்ணின உடன்படிக்கையை ஒழித்துவிட்டு அவன் கிரீடத்தை தரையிலே தள்ளி அவமானப்படுத்தினீர். அவன் மதில்களை எல்லாம் தகர்த்து போட்டு அவன் அரணான ஸ்தலங்களை பாழாக்கினீர். வழி நடக்கிற யாவரும் அவனை கொள்ளையிடுகிறார்கள். தன் அயலாருக்கு நிந்தையானான். அவன் சத்துருக்களின் வலது கையை நீர் உயர்த்தி அவன் விரோதிகள் யாவரும் சந்தோஷிக்கும்படி செய்தீர். அவன் பட்டயத்தின் கருக்கை மழுக்கி போட்டு அவனை யுத்தத்தில் நிற்காதபடி செய்தீர். அவன் மகிமையை அற்றுப்போக பண்ணி அவன் சிங்காசனத்தை தரையிலே தள்ளினீர். அவன் வாலிப நாட்களை குறுக்கி அவனை வெட்கத்தால் மூடினீர்.
2: சேலா.
1: எதுவரைக்கும் கர்த்தாவே நீர் என்றைக்கும் மறைந்திருப்பீரோ? உமது கோபம் அக்கினியைப் போல எரியுமோ? என் ஜீவன் எவ்வளவு நிலையற்றது என்பதை நினைத்தருளும். மனுபுத்திரர் யாவரையும் வீணாக சிருஷ்டிக்க வேண்டியது என்ன? மரணத்தை காணாமல் உயிரோடு இருப்பவன் யார்? தன் ஆத்மாவை பாதாள வல்லடிக்கு விலக்கி விடுகிறவன் யார்?
2: சேலா.
1: ஆண்டவரே, நீர் தாவீதுக்கு உம்முடைய உண்மையை கொண்டு சத்தியம் பண்ணின உமது பூர்வ கிருபைகள் எங்கே? ஆண்டவரே, உம்முடைய சத்துருக்கள் உம்முடைய ஊழியக்காரரையும் நீர் அபிஷேகம் பண்ணினவனின் காலடிகளையும் நிந்திக்கிறபடியினால் கர்த்தாவே,
2: உமது அடியார் சுமக்கும் நிந்தையையும்
1: வலிமையான ஜனங்கள் எல்லாராலும் நான் என் மடியில் சுமக்கும் என் நிந்தையையும் நினைத்தருளும். கர்த்தருக்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.
3: Recording in progress.
4: முதலாம் நிருபம், முதலாம் அதிகாரம். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுலும் சகோதரனாகிய சொஸ்தெனேயும் கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராய் இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்கிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுக்குள்ளே ஸ்திரப்படுத்தப்பட்டபடியே நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்றெல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குலோபேயாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்லுகிறேன். கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான்? பவுலின் நாமத்தினாலேயா ஞானஸ்நானம் பெற்றீர்கள்? என் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தேன் என்று ஒருவனும் சொல்லாதபடிக்கு நான் கிறிஸ்புவுக்கும் பாயுவுக்குமே அன்றி உங்களில் வேறு ஒருவனுக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை. இதற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஸ்தேவானுடைய வீட்டாருக்கும் நான் ஞானஸ்நானம் கொடுத்ததுண்டு. இதுவும் அல்லாமல் இன்னும் யாருக்காவது நான் ஞானஸ்நானம் கொடுத்தேனோ இல்லையோ அறியேன். ஞானஸ்நானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. ஞானி எங்கே? வேதபாரகன் எங்கே? இப்பிரபஞ்ச தர்க்க சாஸ்திரி எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? எப்படி எனில், தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாயிருக்கிறார். இந்தபடி தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாயிருக்கிறது. தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனுஷருடைய பலத்திலும் அதிக பலமாயிருக்கிறது. எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும். 1 கொரிந்தியர் 2 அதிகாரம். சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே என்று வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். அல்லாமலும் நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன். உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனம் உள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாய் இருந்தது. அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம். இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவர்களாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல. உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த இரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஜென்ம சுவாபமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவர்களானதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கு
3: 16 அதிகாரம். ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோவின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி அவைகளை வாங்கிக் கொண்டு வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையின் இடத்தில் வந்து கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரிதாய் இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டு இருக்க கண்டார்கள். அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளை அங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை. இதோ அவரை வைத்த இடம். நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவின் இடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார். அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றான். நடுக்கமும் திகிலும் அவர்களை பிடித்தபடியால் அவர்கள் சீக்கிரமாய் வெளியே வந்து கல்லறையை விட்டு ஓடினார்கள். அவர்கள் பயந்திருந்தபடியினால் ஒருவருக்கும் ஒன்றும் சொல்லாமற் போனார்கள். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் முதல் தரிசனமானார். அவள் இடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். அவள் புறப்பட்டு அவரோட கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவர்களிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தாள். அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்ட பொழுது நம்பவில்லை. அதன் பின்பு அவர்களில் 2 பேர் ஒரு கிராமத்துக்கு நடந்து போகிற பொழுது அவர்களுக்கு மறுரூபமாய் தரிசனம் ஆனார். அவர்களும் போய் அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்களையும் அவர்கள் நம்பவில்லை. அதன் பின்பு 11 போஜன பந்தி இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர் தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமற் போனதின் நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஞானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட

0: recording in progress.
1: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை உபாகமத்தின் புஸ்தகம் 31:8. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இனக்கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்குறித்த காரியங்களில் கோணலானவைகளை செவ்வையாக்கி வெற்றியை தருகின்ற நாளாய் வாக்கு பண்ணி ஆசீர்வதித்து இருக்கின்றார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் தாங்கள் கடந்து போகின்ற சூழ்நிலைகளின் நிமித்தமாய் சூழ்நிலைகளை மேற்கொள்ள முடியாமல், எனது காரியமாய் யார் போவார்கள், யார் என் சூழ்நிலையிலிருந்து என்னை மீட்டு எடுப்பார்கள் என்று விடாய்த்து போய் ஆத்மாவிலே சோர்ந்து போய் காணப்படுவீர்களானால், இயேசுவோடு கூட இருந்த சீஷர்கள் காற்றையும் கடலையும் கண்டு பயந்து போய், ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம், எங்களை மீட்கும்படி யாரும் இல்லையே என்று எண்ணியவர்களாய் உமக்கு கவலை இல்லையா என்று கேட்டதை போல இன்றைக்கு அநேகர் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். என் ஜபத்தை இயேசு கேட்கிறாரா? என்னை பற்றி கவலை இல்லையா என்று இன்றைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகின்றார், நான் உன்னை விட்டு விலகாமலும் கைவிடாமலும் இருப்பேன், கலங்கவும் பயப்படவும் வேண்டாம் என்கிறார். ஆகவே கர்த்தரையும் அவரின் வார்த்தையையும் விசுவாசியுங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுவீர்கள். அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 27 நாம் வாசிக்கையில் அங்கே பவுலை குறித்து பார்ப்போமானால், கர்த்தருடைய ஊழியத்தை வைராக்கியமாக செய்து வருகின்ற வேளையில் பல தடைகள், எதிர்ப்புகள், இயற்கை சீற்றங்களினால் வந்த பாடுகள், இவைகளை கடந்து போக வேண்டிய கட்டாயத்திலும் சூழ்நிலையிலும் ஆளாகின்றார். ஆனாலும் கர்த்தர் பவுல் கடந்து போகின்ற வழிகளில் காணப்படுகின்ற தடைகளில் எல்லாம் முன்பாக சென்று கோணலானவைகளை நேராக மாற்றி முன்னேறி செல்லும்படி உதவுகின்றார். கப்பல் பிரயாணத்தில் பெருங்காற்று மழையினால் அடிபட்டபடியினால் இனி தப்பிப்பிழைப்போம் என்ற நம்பிக்கையற்றவர்களாக காணப்படுகின்ற வேளையில் கர்த்தர் பவுலோடு பேசுகின்றார். பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவருக்கும் நான் தயவு பண்ணினேன் என்று உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை என்று சொல்லுகின்றார். பவுல் தேவனுக்காய் போகின்ற காரியங்களில் கோணலாய் எவையெல்லாம் காணப்பட்டதோ அவற்றை சரி செய்து பாதுகாத்து பயன்படுத்தி ஆசீர்வதிக்கிறதை நாம் வாசித்தறிகின்றோம். அப்படியாகவே இன்றைய நாளிலும் நீண்ட நாட்களாய் நீங்கள் நினைத்திருக்கின்ற, ஆலோசனை செய்து வைத்திருக்கின்ற எந்த காரியமானாலும் அவற்றில் உங்களுக்கு முன்பாக கடந்து போய் கோணலானவைகளை செவ்வையாக மாற்றி தயவையும் இரக்கத்தையும் கிடைக்க செய்கின்றார். மேலும் எந்தெந்த காரியங்கள், சூழ்நிலைகள் மறித்து போய் காணப்படுகிறதோ அவைகளை இன்றைக்கு கர்த்தர் உயிரோடு எழும்ப பண்ணுகின்றார். எந்த சூழ்நிலைகள் உங்களை இதுவரையில் ஆளுகை செய்து அடிமைப்படுத்தியதோ, சிறுமைப்படுத்தியதோ, சிறைப்படுத்தியதோ அவற்றை இன்றைக்கு இயேசுவானவர் தம்முடைய வார்த்தையின் அதிகாரத்தினால், தம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையினால் சூழ்நிலைகளுக்கு முன்பாக தரிசனமாகி அவற்றை கடிந்து விலக்கி போடுகின்றார். மேலும் கர்த்தர் உங்களை உலகிற்கு சாட்சியாகவும் ஒளியாகவும் வைத்து சமாதானத்தை கட்டளையிட்டு ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மறித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள், உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக.
2: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். நீதிமொழிகள் 28:20. பிரியமானவர்களே, எல்லாவற்றிலும் உண்மையுள்ளவர்களாய் இருப்பவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். பரலோக சுதந்திரமே மெய்யான மகிழ்ச்சி. அந்த பாதையை தெரிந்தவர்களும் அதன்படி நடப்பவர்களும் உண்மையான மகிழ்ச்சியை தினமும் ருசிப்பார்கள். தேவன் இவைகளை முன்குறித்தாரோ, அவைகளை முன் அறிந்தாரோ, அவைகளை அழைத்தும் இருக்கிறார். சிலர் அழைப்பை உணராதவர்களாய் உலகத்தோடு ஜீவிக்கலாம். அந்த வாழ்க்கை தற்காலிக மகிழ்ச்சியை தான் கொடுக்கும். ஆனால் தேவனோடு நெருக்கமாக வாழும் போது நித்திய மகிழ்ச்சியை பெற்றுக் கொள்வீர்கள். ஆதி மனுஷன் சத்துருவிற்கு செவி சாய்த்ததால் ஆதி அன்பை இழந்தான். கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் தன் ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டுக் கொண்டார் அல்லவா? உண்மையான மகிழ்ச்சியை விட்டு விடாதீர்கள். நீங்கள் பெற்ற ரட்சிப்பை காத்து கொள்ளும்படியாக தேவனுக்கும் மனுஷருக்கும் உண்மை உள்ளவர்களாய் இருப்பீர்களாய் இருந்தால் பரிபூர்ண ஆசீர்வாதங்களையும் ரட்சிப்பையும் பெற்றுக் கொள்வீர்கள். ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. God bless you.
0: புனித பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்திலே கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். நல்ல சங்கீதம் 51:10 வசனம் வாசிக்கலாமா? தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலையரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். ஆமே. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை சங்கீதக்காரன் சொல்லும் போது சுத்த இருதயம், நிலையரமான ஆவி ரெண்டையும் கேட்கிறார் இல்லைங்களா? இன்னைக்கு உலகம் வந்து சுத்த இருதயத்தோடு இருக்க விரும்ப மாட்டேங்குது. ஏன்னா அந்த சுத்தமான இருதயத்துக்குள்ள தேவன் வாசம் பண்ண விரும்புகிறார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா இன்னைக்கு பரிசுத்தத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? நம்ம ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேருக்கும் தெரியும். ஆனாலும் கூட அந்த இருதயத்துல சுத்தம் இல்லாம இருப்பதுல நமக்கு ஒரு விருப்பம் இருக்கு பாருங்க. அந்த தாவீது சொல்றான், நான் ஏதோ தவறி போய் பாவம் செஞ்சுட்டேன், எனக்கு பாவம் தெரிந்து கூட நான் செஞ்சிட்டேன்னா என்ன மன்னிச்சு எனக்கு சுத்த இருதயத்தை எனக்கு தாங்க. இதுதாங்க ஆண்டவர். இன்னைக்கு மன்னிப்புக்காக மன்னிப்பு கேட்டு மனம் திரும்ப வேண்டும் என்கிற ஒரு காரியத்துல அவர் வந்து நிற்கிறார். என் பிள்ளை தெரியாம பண்ணிடுச்சு, ஆனா திரும்ப வந்தா நான் சேர்த்துக் கொள்வேன் அப்படிங்கிற இருதய ஆண்டவருக்குள்ள இருக்கு. ஆனா நாம என்ன நினைக்கிறோம், நம்ம பாவம் பண்ணிட்டோம் பாவம் பண்ணிட்டோம் பாவம் இல்ல, அந்த பாவத்தை மன்னிக்க அவர் தயை பெருத்தவர். ஆமேன். இன்னைக்கு தாவீது கேட்கிறாரு, சுத்த இருதயம். ஆமேன். எனக்குள்ள வேற சிந்தனையே வரக்கூடாதுப்பா. எந்த சிந்தனையும் எனக்குள்ள வேணாம், அசுத்தமானது எனக்குள்ள வேணாம், ஆவியானவருக்கு விரோதமான காரியம் எனக்கு வேண்டாம். எனக்குள்ள ஒரு நல்ல இருதயம் தாங்கப்பா. சிஸ்டம் என்னங்க, உருவாக்குங்க அப்படின்னு அர்த்தம். உருவாக்குங்கப்பா. எனக்குள்ள இருதயம் கெட்டு போய் கிடக்கிறது, இருதயம் அழுக்கானது, அதெல்லாம் எடுத்துருங்க. ஒரு நல்ல இருதயத்தை எனக்குள்ள உருவாக்குங்க. அது மட்டும் இல்ல, நிலைவரமான ஆவி. அல்லேலூயா. ஒரு ஆவி நமக்குள்ள, ஒரு ஆவி இருக்குதானுங்க. அந்த ஆவிதான் தேவனை தொழுது கொள்ளுகிறது. அந்த ஆவி மட்டும் நமக்கு இல்லைன்னா இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள முடியாது இல்லைங்களா? இந்த ஆவிதான் அந்த ஆவியானவரை நோக்கி கூப்பிடுகிறது, ஆழத்தை ஆழ்வு நோக்கி கூப்பிடுகிறது இல்லைங்களா? இந்த ஆவி எப்படி இருக்குன்னா நிலை இல்லாம இருக்கிறது. சில சமயம் நல்லது பண்ணுது, சில சமயம் கெட்டது பண்ணுது, சில சமயம் பரிசுத்தத்தை விரும்புது, சில சமயம் அசுத்தத்தை விரும்புது. இந்த ஆவி வந்து மாறி மாறி இருக்குங்க, அது ஒரு நிலையா இல்லை அப்படின்னு ஆவி சொல்லுகிறார். அதனாலதான் கேட்கிறாரு, நிலைவரமான ஆவிய என் உள்ளத்திலே புதுப்பித்து தாங்க. அது எனக்கு புதுசா தாங்க, புதுப்பித்து தாங்க. என் ஆவி அது ஒரு விதமான அழுக்கான தோற்றத்தோடு இருக்குமானால் அது புதுப்பித்து தாங்க. ஆமே. அல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, நம்மிடத்துல இருக்கிற ஆவி எப்படிப்பட்ட ஆவி? இன்னைக்கு நம்ம ஆவியை நிதானிக்க கற்றுக்கொள்ளணும். என் ஆவி ஆண்டவரோடு கூட உறவாடுகிறதா இல்ல உலகத்தோடு கூட உறவாடுகிறதா நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். ஆமே. நம்ம நினைக்கலாம் நம்ம நல்லா தான் இருக்கோம், ஜெபிக்கிறோம், ஆராதிக்கிறோம், கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறோம், நம்ம வந்து இப்படிதான் இருக்கிறோம். இல்ல, நமக்குள்ள இருக்கிற ஆவியை டெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற எனக்குள்ள ஒரு ஆவியை டெஸ்ட் பண்ணணும். இந்த ஆவி ஆண்டவர்கிட்ட இணைஞ்சிருக்குதான் பாருங்க. அதுதான் ஒரு புதுப்பித்தல் அப்படின்னு சொல்றாரு. நமக்கு வந்து ஒரு ரெனிவல் வேணும் இல்லைங்களா? ரெனிவல் கட்டாயம் வேணும். அது இருந்தா மட்டும்தான் தேவ சமூகத்துல நம்ம புதுப்பிக்கப்பட்ட ஆவியோடு கூட வாழ முடியும். இல்லைங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கப்பா, எனக்கும் சுத்த இருதயமும் நிலைவரமான ஆவியும் வேணும். கேட்கலாமா? இது இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணுங்க? ஒருவேளை இந்த சுத்த இருதயம் நிலைவரமான ஆவியும் எனக்கு வேண்டும், அதுக்கு நான் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா தேவ பாதம் மட்டும்தான், சிலுவையின் அடிவாரம் மட்டும்தான் அதுக்கு துணை. அங்க வந்துருங்க, நிச்சயம் அது ரெண்டு உங்களுக்கு நடக்கும். ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வம் இந்த நாள்ல எங்க கூட பேசி இருக்கிறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாள்ல இந்த சுத்த இருதயம் நிலைவரமான ஆவியும் எங்களுக்குள்ள கிரியை செய்யட்டுமாப்பா. அதை சுத்திங்க, இதை புதுப்பீங்க, இதுக்குள்ள நாங்க வாழ உதவி செய்யுங்க. இது கேட்கிறேன், கேட்க போக்குற பிள்ளையில ஆசீர்வதி. கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all. Recording stopped.

0: ஆமீன் ஆமீன். இன்று 19ஆம் தேதி 2ஆம் மாதம் 19ஆம் தேதி மாசி மாதம் 19ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். இப்பொழுது டொரண்டோ நேரம் 8:02. இப்பொழுது முதல் 10 மணி வரை நேரடி ஒளிபரப்பாக இருக்கும். காலை வேளையிலே விடுதலையின் வெளிச்சு நேரம், மாலை வேளையிலே விடுதலையின் வெளிச்சு நேரம். ஸ்கைப் செய்கின்ற ஊழியங்கள் அதனைத் தொடர்ந்து 7 மணி முதல் 10 மணி வரை நித்திய வெளிச்சம் பல்சுவை நிகழ்ச்சி நடைபெறும். அந்த வகையிலே செய்திகள், துதிகள், ஜபங்கள், பாடல்கள், சாட்சிகளுக்கு ஊடாக, வேத வாசிப்புகள் ஊடாக வழிநடத்தப்பட கத்தர் உதவி செய்வாராக. தமிழிலும் ஆங்கிலத்திலும் சிங்களத்திலும் தெலுங்கிலும் ஸ்கைப் ஊழியர்கள் வழிநடத்துவார்கள். அந்த வகையில் இணைந்திருங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். நாளிலே விசேடமாக பட்டிமன்றம் இருக்கிறது, 10:30 மணிக்கு அந்த வகையில் இணையுங்கள். கத்தர் வழிநடத்துவாராக. கத்தடி கரத்திலே ஒப்புவிக்கிறோம். ஜபங்களுக்காக எல்லோரும் நன்றிகளை கூறுகிறார்கள். கத்தடி கரத்திலே ஒப்புவிப்போம். விசேடமாக சுயினமாக இருக்கிறவர்கள் அவர்களுக்காக ஜெபித்தீர்கள். கத்தர் அந்த ஜபங்களை கேட்டார், அதற்கான பதிலை தந்தார். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். கத்தடி கரத்திலே ஒப்புவிக்கிறோம். சௌரி சுபாக்காக, சுபா இளங்குக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவருடைய மாமியார் இலங்கையிலே அடைந்திருக்கிறார்கள், அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதனாலே அவர் நேற்றைய நாளிலும் முந்தைய நாளிலும் இணைய முடியாத நிலைமை, கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். கத்தடி கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரையும் இணைந்து வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கத்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன் என்று பிலிப்பியர் 4:4 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக் கொள்வோம். நாங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க, சமாதானமாக இருக்க கத்தருங்களுக்குள்ளே ஆவியானவரை தந்திருக்கிறார். அந்த ஆவியானவர் எங்களை சந்தோஷம் சமாதானத்துடன் வழிநடத்துவார். கத்தடி கரத்திலே ஒப்புவிப்போம். நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் யாத்திராமம் 30, சங்கீதம் 87, 88, பழைய ஏற்பாடுலிருந்தும் புதிய ஏற்பாடுலிருந்தும் மார்க்கு 15, 16 வெற்றி நேற்றைய நாளில் நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அதே வழியில் இன்றைய நாளிலும் பதிவு செய்திருக்கிறோம். நாளைய நாளுக்கான அதிகாரங்களை அதே வேளையிலே உங்களுக்கு ஜீவ மன்னா, ஜீவ வார்த்தை, நற்சிந்தனை இவற்றையும் நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம், உங்களுக்கு அனுப்பி தருகிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். மற்றவர்களுக்கும் அந்த வார்த்தைகள் ஆறுதலாக இருக்கும். அதே வேளையிலே அவர்களும் கத்தரை ஏற்றுக்கொள்ள கத்தர் உதவி செய்வாராக. ஆமேன் ஆமேன். ஜபங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம். அந்த ஜபங்களை பலர் கேட்கிறார்கள், பலர் ஆச்சரியப்படுகிறார்கள். இந்த மக்கள் தங்களுக்காக ஜபிக்கிறார்கள், நாட்டுக்காக ஜபிக்கிறார்கள். மத்திய மதத்தில் இருப்பவர்களுக்கு அது விளங்காது, தெரியாது. ஆனால் அவர்கள் வெற்றி கேட்கின்ற பொழுது அவர்களும் கத்திரண்டை திரும்புவார்கள். அந்த ஜபங்கள் அவர்களுக்கூடாக கிரியை செய்யும். அந்த வகையிலே கத்தர் வழி நடத்துவாராக. அதனாலே ஜபங்களிலே உறுதியாயிருப்போம், கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். மற்ற மதங்கள் உள்ளவர்களுக்கு ஜபிப்பது எப்படி என்று தெரியாது, ஜபம் என்றால் என்னென்று தெரியாது. அவர்கள் கைகூப்பி கும்பிட தெரியும், அவ்வளவுதான். கத்தர் வழி நடத்துகிறார். ஜபங்களுக்கூடாக நாங்கள் பேச எங்களை ஆயத்தப்படுத்துகிறார் கத்தர். நன்றி செலுத்துவோம். நாங்கள் இந்த வேளையிலும் ஜபங்களுக்கூடாக கடந்து செல்வோம். கத்தடி கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். அவர் பெற்ற அந்த விண்டர் ஸ்ட்ரோமை நாங்கள் நேற்றைய நாளிலே முழு நாளும் பெற்றோம். கத்தர் வழி நடத்துகிறார். கத்தருக்கு ஸ்தோத்திரம். நேற்றைய நாளிலே பனி அல்ல, ஸ்னோ அல்ல, ஐஸாக நேற்று முழுக்க எங்களுக்கு கொட்டுண்டது. அதை அது ஸ்னோ சுகமாக நாங்கள் தள்ளிக்கொண்டு போய் விட முடியும், சாஃப்டாக இருக்கும். இது ஐஸ். ஆமேன் ஆமேன். என்னுடைய கார்லே மட்டும் ஒரு 50-100 ராத்தல் ஐஸ் இருந்தது. ஆமேன். அப்படியாக கடந்து செல்கின்ற பொழுதும் கத்தர் வழி நடத்துவார். ஆமேன் ஆமேன். நாங்கள் அதிகால வேளையிலே ராசனை அவர்கள் இணைந்திருக்கிறார் டொரண்டோ கனடாவிலிருந்து. மாலை வேளையிலே எங்களுடன் சௌரன் டொனால்டு அவர்கள் நோர்வேயிலிருந்தும், சௌரி வினு அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும், இரவு வேளையில் எங்களுடன் சகோதரி நிர்மலா மரியா சகோதரன் சார்ஸ் அவர்கள் பெங்களூரிலிருந்தும், அதே வேளையிலே சகோதரன் சகோதரி தயா அவர்கள் ஒவனியா பகுதியிலிருந்தும் இணைந்திருக்கிறார்கள். அந்த வேலை கத்தர் வழி நடத்துவாராக. ஒரு காரியம், நீங்கள் ஜெபம் முடிந்த பிறகு பேக்ரவுண்டை பார்த்துக் கொள்ளுங்கள், பேக்ரவுண்ட்லே பேசாமல் இருக்க உதவி செய்யுங்கள். பேக்ரவுண்டிலே ஒவ்வொரு சத்தங்கள் வருகிறது, அதனால் ஜெபம் முடிந்த பிறகு பின் பகுதியை பார்த்துக் கொள்ளுங்கள், மியூட்டிலே போடுங்கள். ஆமேன். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். நாங்கள் இந்த வேளையிலும் சௌரி ஜானத்திடம் ஒப்படைப்போம். மன்னிக்க வேண்டும், ஜெபங்களுக்கு தடை இல்லாமல் மற்றவர்கள் இதை பதிவு செய்கிறோம், அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பதிவு செய்து பலர் கேட்கிறார்கள். நீங்கள் பின்னுக்கு போடுகின்ற சத்தம், ஒரு குண்டூசி விழுந்தாலும் இங்கு சத்தம் கேட்கும். நீங்கள் பைபிளை புரட்டும் போதும் அந்த சத்தம் இங்கு கேட்கும். அது பதிவு செய்யப்படுகிறது. அதனாலே மற்றவர்களுக்கு நாங்கள் டிஸ்டர்ப் இல்லாமல் அவர்கள் கேட்கத்தக்கதாக எபிக்கத்தக்கதாக உதவி செய்யுங்கள். நாங்கள் இந்த வழியிலும் சௌரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். அவர் வழி நடத்துவார். உங்கள் எல்லோரையும் குடும்பங்களையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தருடைய கருத்திலே ஒப்புவிப்போம். கத்தர் தாமே ஜபங்களை கேட்டார், பதில் தந்தார் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் இந்த வழியிலும் சௌரி ஜானட்டிடம் ஒப்புவிப்போம். ப்ளீஸ் லோட்டம்மா. ஆமீன். வழி நடத்துங்கம்மா. காட் பிளஸ் யூ. ஆமீன்.
1: சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் தேசியனா குடும்பத்தையும் அவர் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நேரத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளில் நாங்கள் பிரதான ஆசாரியரின் உடையின் அடையாளத்தை குறித்து, அந்த வேத ஆழத்தை குறித்து பார்த்துவிட்டு நாங்கள் ஜபத்துக்காக கடந்து செல்வோம். ஏனென்றால் ஆரோனின் அணிந்த ஆடை தேவன்தான் அங்கு வடிவமைத்தார் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். அருங்கள், அங்கு ஒரு மனுஷனை தாண்டி அந்த உடையும் ஒரு மகிமையை கொடுக்கிறதை வேதத்தில் இருந்து நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், அவர்களின் தோள்களில் இரண்டு கற்கள், இது இரண்டு கற்கள், அதில் 12 கூத்திரங்களின் பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறதை வேதத்தில் இருந்து காணக்கூடியதா இருக்கிறது. அதன் அர்த்தம், அவர் முழு இஷ்டவேலையும் அங்கு தோளில் சுமந்து தேவனுக்கு முன்பாக நிற்கிறார் என்று சொல்லி, அந்த ஆசாரியர் நிற்கிறார் என்று சொல்லி அந்த அர்த்தமாய் இருக்கிறது. அது மட்டுமல்ல, மார்பிலே 12 வில உயர்ந்த கற்கள் அங்கு பதியப்பட்டிருக்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் இந்த இரண்டு கற்கள், 12 கோத்திரத்தின் பெயர்கள், முழு இஷ்டவேலரையும் சுமக்கும் பணி 12 கற்கள் அங்கு சுமந்து கொண்டு விலகியந்த கற்களை சுமக்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. அது மட்டுமல்ல, நீல அங்கியிலே அங்கு பொன்மணி அங்கு கோக்கப்பட்டிருக்கிறது. அது நடக்கும் போது அதன் ஓசை கூட தேவனை மகிமைப்படுத்துகிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், அங்கு விளிம்பில் பொன் மணிகள், ஒவ்வொரு அடியிலும் ஓசை, அவர் உயிரோடு தேவ சன்னதியில் இருக்கிறார் என்பதற்கு அது அடையாளமாய் இருக்கிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். நெத்தியிலே பொன்னால செய்யப்பட்ட காரியம் இருக்கிறது, நெத்தியிலே போடப்பட்டிருக்கிறது, அது கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று சொல்லி எழுதி இருக்கிறது. பாருங்கள், இது வெறும் உடை அல்ல, கர்த்தருக்கு பரிசுத்தம் என்பதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு ரட்சிப்பின் உடையும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அதற்காக நாங்கள் உழைக்க வேண்டியவர்களாய், கிரியம் கொடுக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஆகவே இது தேவனின் முன்னிலையில் இருக்கும் அடையாளம், அது வேத ஆழங்களாய் இருக்கிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்த வேத ஆழங்களில் இருந்து தான் நாங்கள் எங்கள் கர்த்தருக்கென்று பரிசுத்தத்தை நாங்கள் கடைப்பிடிக்க முடியும். ஏனென்றால்

0: அங்கு பொன்மணி நடக்கும் போது அது ஓசை, அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை அது அடையாளப்படுத்தி கொண்டிருக்கும். நெற்றியிலே பொன், அது கர்த்தருக்கு பரிசுத்தமாயிருக்கும். இந்த அடையாளங்கள் வேத ஆலங்களை அங்கு குறிக்கிறது. ஏனென்றால் ஆரோன் அணிந்த ஆடை தேவன் தான் வடிவமைத்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், இப்படியாய் தேவன் தன்னுடைய பிள்ளைகளை நேசிக்கிறார் என்பதையும் அந்த நேசத்தின் ஒரு அடையாளமாய் அந்த உடுப்பின் காரியங்கள் எங்களுக்கு அங்கு முன்னணியாய் நிற்கிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. எவ்வளவோ மகிமை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்தும் நாங்கள் அந்த மகிமையை இழக்காதபடி காத்து கொள்ளப்பட வேண்டும். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து, இன்றைக்கு நாங்கள் உபவாச நாட்களை காத்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த சிலுவையிலே 2000 ஆண்டுகளுக்கு முன் அந்த கோரை சிலுவையிலே சிந்தப்பட்டோம். ரத்தம் இத்தனையும் அடங்கி இருக்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. அன்றைக்கு ஆசாரியன் ஆடையிலே சுமந்தான், ஆனால் இன்றைக்கு எங்கள் இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய ரத்தத்தை தன்னுடைய ஜீவனை எல்லாம் முழுசா கொடுத்து எங்களை மீட்டு கொண்டார். அந்த மகிமையை நாங்கள் எந்த நாளும் நினைத்து நினைத்து வாழ வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஏனென்றா வாழ்வு தருகிற தேவன் ஒரே ஒரு தேவன், அவர் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். நாங்க ஜெபத்துக்காக கடந்து செல்லும் பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு தேவன் கொடுத்த மகிமையை இன்றைய நாட்களிலே பயபக்தியோடு அங்கு திருச்சபைகள்லே ஆராதனைகள்லே அந்த மகிமையை காண்பிக்க கூடியதா. பாருங்கள், தேவ மகிமை ஒரு சபையில இறங்கினால் அந்த இடத்திலே அடையாளங்களும் அற்புதங்களும் நட அந்த அடையாளங்களும் அற்புதமும் தேவனுக்கு சமன் அல்ல, தேவன் ஜீவிக்கிறார் என்பதை அந்த இடத்திலே காண்பிக்கும். அதற்காக பாஸ்டர் அவர்கள் நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
1: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, எங்களை உருவாக்கினவரே, எங்களுக்கு ஜீவ சுவாசத்தை தந்தவரே, எங்களை வாழ வைக்கிறவரே, எங்களுடைய தேவைகளை

காக உம்முடைய நாமத்தை உயர்த்துவதற்காக எங்களை படைத்து பின் நோக்கமே உம்மை உயர்த்துவதற்காக, உம்மை உயர்த்த உயர்த்த எங்களுடைய அனைத்து தேவைகளையும் சந்திக்கிற தேவன் நீர் ஒருவரே. பரலோக ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள்.

இருக்கும் பொழுது பரமபிதா இந்த நேரத்துல பரிசுத்த ஆவியானவரை கொண்டு உம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவீராக. இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் மகிமையினால உம்முடைய பிரசன்னத்தினால இந்த நேரத்துல நிரம்புவார்களாக. எங்களுக்கு கணுக்கால் அளவு அபிஷேகம் போதாது, முழங்கால் அளவு அபிஷேகம் போதாது. உம்முடைய நீச்சல் ஆழத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பி உம்முடைய

வாசம் செய்கிற நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஏசாயா பரலோகத்துக்கு தரிசனம் கொடுத்த பொழுது ஏசாயாவின் நாவை தொட்டவர் இணைந்த இடத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய நாவையும் தொட்டு உமக்கு உம்முடைய வசனத்தை கொடுத்து பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. ஆவியானவரே ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு மக்களையும் இழுத்து உம்முடைய மகிழ்ச்சி

ஆழம் உணர்ந்து கொள்ள உணர்வுள்ள இருதயத்தை கொண்டிருப்பீராக. அவருடைய இருதயத்தில் உம்முடைய வார்த்தைகளை வைப்பீராக. அவர்களுடைய கடினமான இருதயம் தசியான இருதயமாக மாறி உம்மை கொண்டான் அமைத்தவனை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அவர்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் நேசிக்க பிறரை நேசிக்க கிருபை செய்வீராக. எங்களோடு இருக்கிற கிருபைக்காக மக்கள் நாங்கள் செலுத்துகிறோம். இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய அபிஷேகத்தினால நிரப்பி ஏற்ற வார்த்தைகளை கொண்டு உம்முடைய மகிமையை இன்னும் அதிகமாக விளக்கப்படுவீராக.

விரும்புகிற தேவன் அல்லவா? அந்த மகளுக்கு நீர் கொடுத்த சுகத்துக்காக நன்றி. பெலத்தோடு சுகத்தோடு உம்முடைய ஓட்டத்தை ஓடி முடிக்க அந்த மகளுக்கு கிருபை செய்வீராக.

அன்பை அனுப்பி அவங்களை இருந்து எங்களை சுத்திகரிக்கும்படியாக ஜபிக்கிறனப்பா. அப்பா அவர்கள் அந்தவர் எங்கள் எல்லா விதமான அசுத்தமான ஆவியில ஆவியில இருந்து அவர்களை விடுதலையாக்கி அவர்களை அப்பா காத்துக்கொண்டு ஆண்டவர் அவர்கள் நீதியா நடப்பதற்கு உன்னதத்தின் அன்பை கொடுக்கும்படியாக

அந்த நாடு செழிப்பா வாழ்வதற்கு, அவங்க உள்ள மக்கள்கள் செழிப்பா வாழ்வதற்கு ஆண்டவரே நீங்க பெரிய காரியங்களை அவங்க மத்தியில் செய்வதற்கு வல்லவர் நிறைந்த தகப்பனா இருக்கிறீங்களா.

மரத்தீவுங்க ரத்தத்தினால் மட்டுமே ஒவ்வொரு விடுதலையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியுமா இருக்கிறது. அதுபடி அவர்கள் நீங்க விடுதலையாக்கி உங்களுடைய சித்தத்தின்படி நடத்துங்க. இன்னைக்கு ஒரு புதிதான நாளாக யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். ஸ்ரீ சிஸ்டர் ரீட்டா நடத்துற மறைவுளை நடத்துற ஊழியங்கள் ஒன்னாயில இருக்கிற ஊழியங்கள் எப்படிப்பட்ட தடைகள் வந்தாலும் கத்தரே அவர் எங்களுக்குள்ள கிரியை செய்யறார். நன்றி செலுத்துறேன், சாரி நன்றி செலுத்துறேன். அப்பா நீங்க உண்மையில தேவன் என்பதை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு இன்னும் அதிகமாக உங்களோட கரத்தை அவங்களுக்குள்ள நீக்கி அவங்களை பாதுகா ஸ்னோ ஸ்டார்ம்ல இருந்து அப்பா ஒரு ஆக்சிடென்ட் இல்லாத வண்ணமாக்க உங்களோட பிள்ளைகளை நீங்க காக்க வல்லவரா இருக்கிறீங்க அப்பா. திரு ரத்தத்துக்குள்ள மறைத்து வைங்க புட்டபால ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் டேம் அப்பா. அவங்களுக்கு எதிராக வருகிற எந்த விதமான ஆயுதமும் வாய்க்காத வண்ணமாக உங்களை சுழலின் கீழே மறைத்து வைத்து அவர்களை இன்னும் அதிகமாக அநேகருக்கு சாட்சி அளிப்பதற்கு அவர்களை ஆசீர்வாத

நேரங்களை எல்லாத்திலையும் நீங்க உங்களுடைய அன்பை நன்றி போக்கிலும் மரத்திலும் கூட இருங்க, மகள் கூட இருங்க, ஹஸ்பண்ட் கூட இருந்து அவர்கள் யாவற்றையும் யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நான்

புதிதான அபிஷேகத்தினால நீங்க நிரப்பி புதிதான அபிஷேகத்தினால அவர்கள் மூலமாக எங்களை ஆசீர்வதிக்கிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். வரப்புற சிஸ்டர் பிரதர்ஸ் யாருக்கெல்லாம் ஒரு புதிதான கிருபையை கொடுத்து அவருடைய தேவையை சந்தித்து உங்களுக்குள்ள மறைந்திருப்பதற்கு மறைந்திருந்த

0: நாங்கள் பலத்தின் அதிகமாக உங்களுடைய கிருபையின் மூலமாக முழு சிருஷ்டி யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எங்கள் ஜபங்களை கேட்டு வதிக்க போற கிருபைகளுக்கு நன்றி. உங்களை நாம மட்டுமே பயப்படுவதா ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம்.
1: எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.
0: ஆமென்.
1: நாங்க குணா பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர். தேசங்களிலே அங்கு குழப்பங்களும் கலக்கங்களும் சண்டைகளையும் ஏற்படுத்த நினைக்கிறவர்களை கர்த்தர் நாமே சந்திக்க வேண்டும், அவர்களை ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
2: அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் பரிசுத்த ஆவியான தேவனுடைய ஒத்தாசியோடும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து நன்றி சொல்லுகிறோம் ஐயா. இதுவரைக்கும் எங்களை நடத்தி வருகிறவரே, உம்முடைய கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக, மன்னிப்புகளுக்காக நாங்கள் நம்பி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் இந்த விண்ணப்பத்துக்காக உம்முடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே ஒவ்வொரு தேவ குடும்பங்களையும் உம்முடைய கரத்துல ஒப்புக்கொடு.

வந்திருக்கீங்க. ஆண்டவரே, இந்த காலகட்டம், இந்த உலகத்துல நடக்கிற எல்லாவற்றையும் நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக ஒரு தெளிவுள்ள காலங்களா இருக்கிறபடினால

உள்ள ஆண்டவரே பிரிவினைகளும் ஆண்டவரே வாக்குவாதங்களும் தர்க்கங்களும் ஆண்டவரே தகப்பனே எத்தனையோ பிரிவினைகள் ஆண்டவரே டிவோர்ஸுகள் என்று சொல்லி உலகத்துல கணக்கெடுத்து பார்க்கிற பொழுது கிறிஸ்தவ மக்களுக்குள்ள அநேகங்கள் அநேகங்கள் அநேகங்கள் ஆயிருக்கிறது.

பயபக்தியோடு கூட நாங்களும் கர்த்தாவே எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில ஒழுக்கங்களோடு ஆண்டவரே கீழ்ப்படிந்து நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒரு நல்ல சமுதாயமாக, நல்ல தேவ குடும்பங்களாக, கணவன் மனைவி பிள்ளைகள் என்று சொல்லி

எத்தனை கிருபைகள், எத்தனை இரக்கங்கள், எத்தனை மன்னிப்புகள் அனுதினமும் தந்து எங்களை வழி நடத்துகிறவரம். இதோ தொடர்ந்து எங்களை வழி நடத்தி கர்த்தாவே, உம்மோடு கூட நாங்கள் தொடர்ந்து பயணிக்க

உம்மோடு கூட நடக்கவும் சாட்சிகளாய் இருக்கவும் ஆண்டவரே அநேகரை கத்தாவை உம்மண்டையில கொண்டு வரத்தக்கதாக ஆண்டவரே ஸ்திரப்பட உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு

அவர்களை ஆண்டவரே நீர் ஆண்டவரே அப்பாவுடைய ஊழியக்காரர்கள் மூலமாய் நீர் ஆண்டவர் அவர்களை வழித்திருப்பும்படியாய் சொல்லியிருக்கிறோம். அப்படியாய் கூட கர்த்தாவே நீர் அவர்களோடு கூட இடைப்படுங்க அப்பா. அவர்கள் வார்த்தை கேட்டால் மட்டும் அநேக ஜனங்கள் வார்த்தையை கேட்டு ஆண்டவரே ஒரு காதில் கேட்டு மறு காதில் விட்டு ஆண்டவரே மறுபடியுமாய் தீமையான காரியங்களை அவர்களை ஆண்டவரே வாழ்க்கையிலே

அவர்களை ஆண்டவரே உசுபீட்டிக் கொண்டிருக்கிற, அவனை ஆண்டவரே வழி நடத்துகிற இந்த சாத்தானுடைய சதி ஆலோசனைகள் எல்லாம் நிர்மூலமாக்கும்படியாய் சுபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தினாலே ஆண்டவரே அதெல்லாம் நிர்மூலமா

பிள்ளைகளை எல்லாம் நீராண்டவரை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். தேச எல்லை எங்கும் என் தேவனுடைய கரம் அங்கு இருக்கட்டும் கர்த்தாவே. அந்த தேசம் முழுமையா என் இயேசுக்காய் மாற்றப்படட்டும். அநேக ஜனங்கள் நாளுக்கு நாள் நாளுக்கு நான் சபையிலே சேர்ந்து ஆண்டவரே அந்த இலங்கை தேசத்திலே ஆண்டவரே அப்பா ஒரு ஆண்டவரே எடுப்புதலை கொண்டு வரும்படியாய் சுபிக்கிறோம். அப்படியா என் தேவனாகிய கர்த்தர் அந்த தேச எல்லை எங்கும் இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே தன் துஷ்ட தனங்களை எல்லாம் விட்டு ஆண்டவரே மனம் திரும்ப கர்த்தர் உதவி செய்யும்படியாய் சுபிக்கிறோம். கர்த்தர் அப்பா

கர்த்தர் அவர்களை உருவாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் பாப்பா. அவர்களுக்கு ஆண்டவரே நீர் ஆண்டவரே நன்மைகள் மூலமாய் அவர்களை நீர் திருப்தியாக்கி அந்த பிள்ளைகள் எல்லாம் உம்முடைய பிள்ளையாய் இருந்து ஆண்டவரே மனம் திரும்பி வாழவும் அவர்கள் ஆண்டவர் மறுபடிதாய் ஆண்டவரே அதை ஆண்டவரை விட்டு ஆண்டவரே போகாதபடிக்கு நீர் ஆண்டவரே தேவன் என்பதை அவர்களுக்கு காண்பித்து அவர்கள் எல்லாம் ஆண்டவரை வழிநடத்த முடியாய் ஜெபிக்கிறோம். அப்படியே தேவன் ஆண்டவரே இல்லைங்க தேசத்தை நீ ஆசீர்வதித்து வழிநடத்த தயவுக்கு முக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிற தாவே

பூமிக துணையாயிருங்க. ஜெபிக்க காத்திருக்கிறதான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் சமூகத்தை நாங்கள் கொண்டு வருகிறோம். அந்த பிள்ளைகளுடைய ஊழியத்தையும் ஆண்டவரே தேவனாய கர்த்தரை கனப்படுத்தி இவர்கள் எல்லாம்

0: இந்த மகளுக்கு நீங்க துணையா இருங்கப்பா. அப்பா தன்னுடைய காரியங்களை எல்லாம் விட்டு ஆண்டவரே இதற்காக ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு நாளும் இடைபடுகிறபடியால் இந்த மகளுக்கு நீங்க துணையா இருங்க. இவர்கள் எண்ணங்கள் ஏற்கனவே காரியங்கள் எல்லாரும் இந்த ஆண்டவரை உதவி செய்யுங்க. அநேக ஆத்மாக்களை ஆண்டவரே கொள்ளை பொருளா கொல்ல கத்தர் உதவி செய்யுங்க. இவரோடு கூட இருக்கிறவர்களுடைய கணவரை ஆண்ட ஆசுலதிங்க. மகனை ஆண்டவரை நீங்க ஆண்டவரை நேசிக்கிறபடியால் இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதித்து நடத்தும்படியாக சிந்திக்கிறோம். இவர்களுக்காக கொடுக்கப்பட்ட மகளையும் மகனையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். பிள்ளைகளை கொடுக்க தாவு. அப்பா சாத்தான் வலையை விரித்தாலும் இந்த பிள்ளைகள் தப்பித்துக் கொள்ள கத்தர் நீங்க அவர்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை ஓங்கி வளர கத்தர் நீரே இவர்களை வழிநடத்தும்படியாக சிந்திக்கிறோம். அப்படியே என் தேவன் செய்து வழிநடத்துற தயவுக்கு உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா இந்த ஜபத்தை ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு நேராக நாங்கள் கொண்டு வருகிறோம். கர்த்தர் நீங்க ஆண்டவரே, அப்பா கிரியை செய்கிறவர் நீர் ஆண்டவரே, பதிலை தருகிறவர் நீர் ஆண்டவரே, எங்களால் கேட்க மட்டும் முடிய ஆண்டவரே, செயல்படுகிற தேவனாகிய கர்த்தர் நீர் ஆண்டவரே, இதுக்கு நல்ல விடையை தந்த ஆண்டவரே, நல்ல காரியங்களை செய்த ஆண்டவரை வழிநடத்தும்படியாய் சிந்திக்கிறோம். கர்த்தர் அப்படியாய் நீ செய்ய போவதற்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம் அப்பா. துதியும் கனம மகிமை யாவற்றும் அற்புதமான நாமத்தினால இந்த ஜபத்தை எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்
1: ஆமென் ஆமென். ஜபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி பிரதர். கர்த்தர் கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென். நாங்கள் நிர்மலா மேரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு நீங்கள் வியாதி படுக்கையிலே வேதனையிலே தவிக்கிற உபதற்காகவும் அவர்கள் இந்த நாட்களிலே சுகமடைய குணமடைய கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க எய்மிக்காக ஜெவமண்ணுங்கள். அவர் சுவீனமாயிருக்கிறார்கள். அந்த சுகத்தின் சுகத்தை விரும்புகிற தேவன் அந்த சுந்தமாத்தியை அனுப்பி சுகம் கொடுக்க வேணும் என்று நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.

0: நாயகமுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை முது வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா இம்மட்டுமாய் எங்களை பாதுகாத்து கண்ணின் மணியை போல நீர் வழி நடத்தின முது கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உமக்கு சூத்திரம். தாயை போல தேற்றி தகப்பனை போல சுமந்த உமது கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் நேற்றும் இன்றும் என்றுமே மாறாத நல்ல தகப்பனாயிருக்கிறீர். ஜெபங்களை கேட்கிற தேவன் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் அநேக விதமான வியாதிகள் ஆண்டவரே, கொள்ளை நோய்கள் அப்பா மருந்துகள் கூட கண்டுபிடிக்காத நிலையா இருக்கிறபடினாலே, வேதனையோடு இருக்கிற மக்களுக்காய், வியாதியோடு இருக்கிற மக்களுக்காய் உமது பாதப்படியை பற்றி நிற்கிறோம் ராஜா. இப்பா எல்லா வியாதியில எந்தெந்த விதமான வியாதியினாலே அவர்கள் அக சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவர், தாமே அவர்களுக்கு நல்ல விமோசனத்தை கொடுத்து அவர்களை எல்லா பொல்லாப்பிலிருந்து விடுவித்து தேவன் வார்த்தைகளை அனுப்பி உன் வியாதியை நான் குணமாக்குவேன் என்றீரே. அப்படியே உடைய வார்த்தையப்பா அனுப்பி அந்த வியாதிகளை எல்லாம் குணமாக்கும்படியாய் உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. அப்படியே வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளின் காரியங்களை கூட நீங்க பொறுப்பெடுங்க ராஜா. வேதனையும் நீங்கி சுகமாயிருப்பாயாக என்ற வார்த்தையின்படி வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளின் வேதனைகளை எல்லாம் நீக்கி சுகமடைய கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. ஒரு பிள்ளைகளையும் குணமடைய உமது கிருபை நாளே நீர் அவர்களே ஆசிர்வதிங்க. முதானி பாய்ந்த கரமாண்டவரே, தழும்புள்ள கரத்தை நீர் அந்த வியாதியஸ்தர்கள் மேலே நீர் வைத்து நீர் ஒப்பு கொடுத்து அவர்களை நீ ஒப்பு கொடுக்கிறப்பா. நீர் அவர்களை சுகமடையும் குணமடையும் செய்யறதுக்காய் உமக்கு சூத்திரம். நீ வாழ்ந்த பூமியிலே வாழ்ந்திருந்த நாளிலே எல்லா வியாதியஸ்தர்களையும் அப்பா சுகமாக்கி நீரே ஆண்டவரே. அப்படியாக இந்த நாளிலும் தகப்பனே உம்முடைய கைகள் குறுகி போகவில்லைப்பா. ரட்சிக்கப்படாத படிக்கு உம்முடைய கைகள் குறுகி போகவில்லை. கேட்க கூடாத படிக்கு உம்முடைய செவிகள் மந்தமாகவில்லை ராஜா. நாங்கள் விசுவாசிக்கிறோம் அந்த நேரத்திலே வார்த்தையை அனுப்பி எல்லா பிள்ளைகளின் வியாதிகளை நீர் விலக்கி போடுங்கப்பா. அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து கர்த்தர் நீர் அவர்களுக்கு நல்ல சுகபல ஜீவன் ஆரோக்கியத்தை கட்டளிடும்படியா இந்த வேளையிலே உமது பாதத்திலே நின்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவர் நீர் நல்லவரும் வல்லவரும் மகா பெரியவருமாயிருந்து பரிகாரியாயிருந்து அப்பா சூத்திர ராஜா பரம வைத்தியனாயிருந்து கர்த்தாவே நீர் அவர்களை சுகமாக்கும்படியா உங்களுக்கு கரத்திலே பலம் கொண்ட கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்படியே தேவன் வியாதிஸ்தர்களின் வேதனைகள் எல்லாம் நீக்கி சுகமடைய குணமுறைக்காய் நன்றி செலுத்துகிறப்பா. வியாதிஸ்தர்கள் எல்லாம் எழுந்து உமக்கு நன்றி சொல்லி ஆண்டவரே அவர்கள் சாட்சியின் பிள்ளைகளாய் நிற்க செய்வீராக அப்பா. அவர்களுடைய காரியங்களிலும் வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீர் உதவி செய்து அவர்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படியாக வியாதியிலும் வேதனையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா ஒரு ஆத்துமாக்களை நீங்க எழுப்புங்க ஆண்டவரே. அவர்களுக்கு உதவி செய்ய கூட ஆண்டவரே அவர்களுக்கு தேவையானவைகளை மருந்து மாத்திரைகளை வாங்கி கொடுக்கவும் அவர்களுடைய காரியங்களிலே பொறுப்பெடுக்கவும் ஆத்துமாக்களை நீர் எழுப்பி தரும்படியாய் வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் அப்படியே ஜபங்களை கேட்டு ஆமென்றும் ஆமேன் என்று பதில் கொடுக்கிற அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஒரு விசை கூட ஏமி புஷ்பராஜுக்கா ஜெபிக்கிறப்பா. அந்த மகள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா உமது சமூகத்திலே வந்து எல்லோருக்காய் ஜெபிக்கிற அந்த மகளின் அப்பா இந்த வேலையிலே பலவீனத்தை நீர் விலக்கி போடும்படியா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க. ஒருவன் என்னை கனப்படுத்தி ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனப்படுத்துவார் என்ற வார்த்தையின்படி அந்த மகளை தேவன் நீர் இந்த வேலையிலே தொட்டு சுகமாக்கும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த மகள் உச்சன் தலை முதல் உள்ளம் கால்வரை நாடி நரம்புகள் தசைகள் எலும்புகள் உறுப்புகளிலே உமது ஜீவன் இறங்கும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். மகளுடைய வாஞ்சைகளை எல்லாம் நிறைவேற்றுங்கப்பா. ஊழிய பாதையில் உமக்காய் ஓடுகிற மகள் ஆண்டவர் கால்களை எல்லாம் மான் கால்கள் போலாக்கி காண்டா மிருகத்து கொத்த பெலன் கொடுத்த ஆண்டவரே கழுகு போல செட்டைகளை அடித்து உயர எழுமி பறக்க கர்த்த நீங்க கிருபை செய்யுங்கப்பா. அப்படியாக கர்த்தாவே மகள் உமக்கு ஊழியம் செய்கிறபடி நாளே ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புகிறேன் தேவன். அந்த மகளுக்கு பரிபூர்ண சுகத்தை கட்டளை இடுவீர் என்று நாங்கள் விசுவாசித்து ஜெபிக்கிறோம்ப்பா. அப்படியே தேவன் செய்யறதுக்காய் நன்றி செலுத்திக்கிறோம். அதே வேளையிலே இயேசப்பா இந்த நாளிலே கூட ராஜா இப்படியாக நாங்கள் கூடி ஜெபிக்க ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற இந்த சங்கமம் ஊழியத்தை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள் யாவரையுமாய், சொந்த ஜனங்கள் எல்லோரையுமாய் ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. அந்த குடும்பங்களிலே ஒருவேளை யாருனா வியாதிப்பட்டிருந்தா இந்த வேலையில ஆண்டவரே சுகமளிக்கும் வல்லமை கடந்து சென்று சுகமாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பாவமக்கு சோத்திரம். தேவதாசனை இன்னும் எடுத்து அதிக அதிகமாய் நீ பயன்படுத்துங்கப்பா. அநேகருக்கு ஆசீர்வாதமாக எடுத்து பயன்படுத்துங்க. எந்த சத்துருவும் பிள்ளைகளை தொடாத படிக்கப்பா. நீ கொடுத்த சுகபெல ஜீவன் ஆரோக்கியத்தின்படி நீ அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியா ஒப்பு கொடுக்கிற ராஜா. அப்படியாக இணைந்து பணிபுரிகிற ஒருவர் ஊழியக்காரரையும் அவர்கள் உமக்கு செய்கிற ஊழியத்தின் தேவன் நீர் ஆசீர்வதித்து அவர்களை பெருக செய்து வழிநடத்துவீராக தகப்பனே. குடும்பங்களை எல்லாம் ஆசீர்வதிங்க. குடும்பத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் நீங்க சந்திக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. இவர்களுடைய குடும்பங்களிலும் யாரான நோய்வாய்ப்பட்டிருந்தால் ஆண்டவராகிய தேவன் அந்த நோய்களை எல்லாவற்றையும் தேவன் நீர் சுகமாக்கும்படியா இந்த வேலையில ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியாக இந்த ஜபத்தை தொகுத்து வழங்குகிறதான மகள் ஜானட்டையும் மகளுடைய கணவனையும் மகனையும் மகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகளை கூட ஆசீர்வதிங்க. என்ன வாதை என் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது என்ற வார்த்தையின்படி கர்த்தர் அந்த குடும்பத்தை வேலி போட்டு அக்கனி கோட்டையிலும் பரிசுத்த ரத்தத்தின் கோட்டையினாலே மூடுபடியா ஒப்பு கொடுக்கிறார் ராஜா. மற்றபடியா கூட ஆண்டவரே ஜெபித்த யாவருக்காய் உனக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த குடும்பங்களிலும் ஒருவேளை ஆண்டவரே ஏதாவது அப்பா நோய்வாய் பட்டிருந்தால் கர்த்தர் அந்த நோய்களில் இருந்தெல்லாம் விடுதலை தரும்படியா ஜெபிக்கிறோம். அப்படிங்கிறதான ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் உமது கருத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் அவர்கள் உமக்கு செய்யற ஊழியத்தையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து பெருக செய்வீராக அப்பா. இந்த குடும்பங்களிலும் எவரானாலும் வியாதி பட்டிருந்தால் உடைய ஆணிப்பாய்ந்த கரத்தினாலே தொட்டு நீர் அவர்கள் எல்லோரையுமாய் சுகமாக்க முடியாது அந்த நாளிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. ஒரு விசை கூட ஏமியும் உமது கருத்தை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மகளே நீங்க பொறுப்படுங்க எல்லா காரியத்தையும் அப்பா. தேவரீர் உமது வல்லமையான கரத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் உங்க சித்தத்துக்கு நேர ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் நீர் எடுத்துக் கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: என்னங்க ஜபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பிள்ளைகளோடும் பேர பிள்ளையோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்,
0: ஆமேன். உங்களே அப்படியே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நாங்க தயா சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர் நீங்கள் யுத்த நாடுகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ரத்தம் சிந்துற நாடுகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர்தாமே இந்த நிலைமை அவர்கள் மாற்றம் அடைய மாறுதல் அடைய அவர்களுக்கு கிருபையும் இரக்கமும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்தும்.
2: அன்பான பரலோக பிதாவே, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் தந்தையப்பா. பிதாவே அப்பா, அதிகாலையிலிருந்து இம்மட்ட நேரம் அப்பாவின் ஊழிய பாதையிலே நடந்தன். ஆனாலும் விழுந்தன் அப்பா ஒரு சாட்சி ஆண்டவரை. நாம் விழுந்தும் அப்பா சின்ன ஒரு சிறு காய கிறு காயத்தோட அப்பா என்ன எபத்துக்கு நீங்க அழைத்து வந்திருக்கிறீங்களோ அப்பா இதுல இணைந்து எபிக்க தந்தைக்கு எனக்கு நன்றி அப்பா. என் தந்தை அம்மோடு இருக்கும் வரைக்கும் நமக்கு எதுவுமே இல்லையப்பா. நீங்க நல்லவர் அப்பா. அப்பான்னு கூப்பிடும் போது அப்பான்னு ஓடி வந்த அப்பா என்னை தூக்கி விட்டீங்களப்பா. ஊழியத்துக்கு சென்று வரும்போது அப்பா தகப்பனே நான் விழுந்து விட்டேன், ஆனால் என் தந்தை நீங்க பாதுகாத்திருக்காய் நன்றி அப்பா. சொல்லப்பட்ட விண்ணப்பத்தையும் அப்பாவின் திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. யுத்தங்கள் நடக்கிற ஒவ்வொரு தேசத்தையும் நீங்கள் பொறுப்பெடுங்க, காத்துக்கொடுங்க, வழி நடத்துங்க அப்பா. தந்தையப்பா யுத்தத்தில் ஆயுதங்கள் ஏந்துகின்ற கரங்களிலே என் தந்தையின் வார்த்தையை பைபிளை அவர்கள் ஏந்த கிருபை செய்யுங்க அப்பா. தந்தைய ஆயுதங்களை போட்டுவிட்டு அவர்களின் கரங்களிலே பைபிள் வார்த்தைகளை அவர்கள் எடுத்து செல்ல கிருபை செய்யுங்க அப்பா. தந்தையே வார்த்தையை வாசிக்க கிருபை செய்யுங்கப்பா. நீங்க சமாதான பிறகு அப்பா நீங்க சமாதானத்தை கட்டளிடுங்கப்பா. தந்தையேப்பா அந்த யுத்தங்களை ஆரம்பிக்க ஒவ்வொரு இருதயத்துக்கும் அப்பாவின் வார்த்தைகளை அனுப்பியப்பா. நீங்க சமாதானத்தை கொடுக்கும்படியாய் செய்கிறேன் அப்பா. தந்தையே யுத்தங்கள் நிறுத்தப்படட்டும் அப்பா. அந்த தேசத்திலே வாழுகின்ற எல்லா இனங்களையும் நீங்கள் பொறுப்படுங்க, காத்துக்கொள்ளுங்க அப்பா, வழி நடத்துங்கப்பா. நிறைய சமாதானத்தையே கொடுங்கப்பா. ஒருவரை ஒருவர் கொன்று குவிக்காத படிச்சு நிறைய சமாதானத்தோடு அன்போடு வாழப்பா. ஒவ்வொரு தேசத்தையும் அப்பா நல்ல ஞானத்தோடு அவர்கள் நடக்கவும் தந்தையே நாட்டிலே அப்பா எல்லா சமாதானத்தையும் கொடுத்து எங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக.

கரங்களுக்குப்பா பைபிளை அவர்கள் ஏந்தக்கி செய்ய போற கிருபைக்காக நன்றி தந்தையப்பா. எல்லாவற்றையும் தந்தையின் திருக்கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறனப்பா. தந்தையே நீங்க வானொலிய பொறுப்படுங்கப்பா. தந்தையே வானொலிய பொறுப்படுத்துகிற தகப்பனே இன்னும் இன்னும் அப்பா உலகம் முழுவதிலும் மூங்கியோ ஒளிர கிருப செய்யுங்கப்பா. இதை கேட்கிற ஒவ்வொருவரும் அப்பாவின் பாதத்தை பற்றி பிடிக்கிறவர்களாக மாற கிருப செய்யுங்கப்பா. மதம் மாற்றமல்ல, இது மனம் மாற்றம் அப்பா. தந்தையப்பா ஏழு கண்டங்களிலும் வாழ்கிற அனைவரும் அப்பா இதை கேட்டு அப்பாவின் பாதத்துக்கு வர கிருப செய்யுங்கப்பா. தந்தையின் பாதத்துக்கு வர்ற ஒவ்வொரு மரியாதை போல இருக்க ஒவ்வொருவரையும் அப்பா நீங்கள் உங்கள் வார்த்தை அனுப்பியப்பா. அவர்களை இப்ப அமர்ந்திருக்க தகப்பனின் ஆசீர்வதிங்கப்பா. எபித்திட்டு போறவர்களையும் எபிக்க வந்திருக்கிற இனி எபிக்க போறவர்களையும் அப்பாவின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறனப்பா. அவர்களையும் அப்பா எந்த சத்துருவும் மேற்கொள்ளாத படுக்கி தந்தை பாதுகாத்து வழி நடத்தும்படியாக உங்கள் செட்டிகளை மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. தந்தையப்பா அனைவரையும் அப்பாவின் திருக்கரத்தினை ஒப்பு கொடுத்து இந்த அடிமையை தாழ்த்தி அப்பாவை உயர்த்தினார்.

0: நாங்கள் ஜபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர், கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன். நாங்க வினோ அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைசலோர் வினோ, நீங்கள் ஏழைகள், விதவைகள், திக்கெட்ட பிள்ளைகள், உணவுடைக்கு வழியின்றி கஷ்டப்படுற ஆத்துமாக்கள் உதற்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கத்ததாமே அவர்களை ரட்சித்து நடத்த வேணும், ஆசீர்வதிக்க வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
1: ஆண்டவரே, மகான் பகிரக்கும் கிருபையில் நிறைந்த தகப்பனே இறைவா, இன்னும் ஒரு நாளை தந்து ஆண்டவரே ஜீவனோடு எழுப்பி ஆண்டவரே எங்களை வழி நடத்துற கிருபைக்காக ஐயா உமக்கு நன்றி. ஆண்டவரே ஜீவனை தந்தீங்களே ஆண்டவரே, சுகம் தந்தீங்களே ஆண்டவரே, பாதுகாத்தீங்களே ஆண்டவரே, இம்மட்டுமாக நடத்துகிறேன் இப்பினேசரே. இனிமேல நீங்கள் எங்களை நடத்தி காக்க போறதுக்காக தகப்பனே மக்கள் கோடான கோடி நன்றி என்று செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நாங்கள் விழுந்து போகாதபடி எங்களை தூக்கி எடுத்து காத்து வருகிறீங்கள் ஐயா, உமக்கு நன்றி ஆண்டவர். கர்த்தாவே, ஆவியானவரை இம்மட்டமாக நடத்தி நீங்களே அப்பா இப்போதும் ஆண்டவரே தகப்பனே இந்த சகோதரியோடு கூட இருந்து சகோதரி வருகிற வேளையில, ஜெபத்துக்கு வருகிற வேளையில் ஆண்டவர் தகப்பனே இந்த சகோதரி விழுந்து போன நேரங்களிலும் தூக்கி எடுத்தீங்களே, கிருபை கொடுத்தீங்களே, சுகம் தந்தீங்களே, சாட்சியாக இருக்க பண்ணினீங்களையா, உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவர். தகப்பனே கத்தாவி, இந்த ஜெப வேளைக்காக வருகிற ஒவ்வொருவரை நீங்கள் வழி நடத்துற கிருபைக்காக தயவுக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவர். இந்த சங்கம வானொலி நூடாக தகப்பனே இந்தெந்த மூலைகள் எந்தெந்த காதுகளில் எந்தெந்த மக்களுக்கு கேட்கப்படுகுதோ தகப்பனே, இந்த ஜெபங்கள் கேட்கப்படுதோ என் ஆவியானவர், அந்த மக்கள் ஒவ்வொருவரை நீங்கள் தொட போறதுக்காக என் தகப்பனே உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. ஆவியானவரே கத்தாவே, இந்த சங்கம வானொலி உம்முடைய வார்த்தைகள் வசனங்களை அறிக்கையிட அப்பா இந்த சங்கம வானொலி நடைபெறுகிறதை அப்பா நாங்கள் யாவரும் காண்கிறோம். நீங்களும் ஆசீர்வதித்து வருகிறீங்களே ஆண்டவர், நடத்தி வருகிறீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவர். கர்த்தாவே இந்த ஜெபங்களை யார் யார் கேட்டு அப்பா இதை அப்பா அலட்சியம் பண்ணாதபடி தகப்பனே அவர்கள் தங்களுடைய சிரசுகளில் பதிந்து என் தேவனே உம்முடைய வார்த்தைகளை அறிய அப்பா தகப்பனே ஒவ்வொருவருக்கு நீங்கள் கிருபையை கொடுக்க போறதுக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே இந்த நாட்களிலும் என் ஆவியானவரே அப்பா உலகத்தில் எத்தனையோ பாடுகள், எத்தனையோ எத்தனையோ பெருமையான மனிதர்கள் ஆண்டவரே கர்த்தாவே இவர்கள் எல்லாவற்றிலும் தகப்பனே நீங்கள் அப்பா எல்லாவற்றையும் நேர்த்தியாக நடத்தி ஒவ்வொரு பெருமைகளையும் ஒவ்வொரு மனிதர்களின் பெருமையான எண்ணங்களையும் நீங்கள் நீக்கி போறதுக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே அப்பா தேசங்களில் இருக்கிற ஒவ்வொரு ஏழை எளிய மக்கள், திக்கற்றவர்கள், விதவைகள், அனாதைகள், புறக்கணிக்கப்பட்டோர் எல்லோரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என் தகப்பனே. கத்தாவே ஆவியானவரே எல்லாரும் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர். ஆம் தேவனே கத்தாவே, நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள் ஆண்டவரே எல்லோரையும் உள்ளங்கையில் நான் வரைந்திருக்கிறேன் என்று. ஆம் தேவனே, நீங்கள் வரைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் கண்ணோக்கி பார்த்து நடக்கிற தேவன் ஆண்டவரே. கத்தாவே ஆவியானவரே, திக்கத்தவர்களாக, விதவிகளாக, அப்பா ஒன்றுக்கு உதவாதவர்களாக இருக்கிற நீங்க ஒவ்வொருவரையும் நீங்கள் பயன்படுத்தி நடத்த போறதுக்காக அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, ஏழை எளிய மக்களை

நீங்கள் போசித்து நடத்துங்காண்டவர். ஆம் தேவனே கத்தாவே, அப்பா பறவைகளுக்கு கூட நீங்கள் போசிட்டு ஆகாரம் கொடுத்திருக்கிறீங்களே ஆண்டவர். ஆம் தேவனே, உம்முடைய சாயலாக

அவர்களை உற்று நோக்கி பார்க்கிற தேவனாக இருக்கிறீங்களே ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே, அப்பா இந்த ஏழை எளிய மக்களுக்கு உம்முடைய கிருபையை ஊற்றுங்காண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, இந்த மக்களும் ஆண்டவரே நன்றி உள்ளவர்களாக, நன்றியோடு நடக்கிற பிள்ளைகளாக தகப்பனே உம்மை நோக்கி கூப்பிட்டு வர ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருந்து அனுக்கிரகம் பண்ணுங்காண்டவரே. தேவனே கர்த்தாவே, எந்த பிள்ளைகளும் ஆண்டவரே உம்மை விட்டு விலகாதபடி, உம்முடைய வருகையின் போது நீங்கள் யாரையும் அறியேன் என்று சொல்லாதபடிக்கேன் தேவனே, ஒவ்வொரு பிள்ளைகளும் அன்பு நிறைந்த பிள்ளைகளாக, ஒருவருக்கொருவர் அன்பை ஊற்றுகிற பிள்ளைகளாக அப்பா தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா சமாதானத்தின் பிள்ளைகளாக இருக்கும்படி என் தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீங்கள் இருந்து காத்துக் கொள்ளுங்காண்டவரே. உம்முடைய கிருபையினாலே மூடுங்காண்டவரே, உம்முடைய இர

பிள்ளைகளுக்கு, விதவைகளுக்கு, அப்பா எல்லோருக்கும் ஆண்டவரே நீங்கள் அடைக்கலம் கொடுங்காண்டவரே. ஆவியானவரே, திக்கெட்டு போய் இருக்கிற பிள்ளைகள் என்ன என்ன செய்வதென்று அறியாமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் கண்ணோக்கி பார்த்தவனே, ஒவ்வொருவரோடும் கூட ஒவ்வொருவருக்கும் கிருபையை ஊற்றும் காண்டவரே. உம்முடைய கிருபை இல்லாவிட்டால் எதுவும் ஆகாது ஆண்டவரே. உம்முடைய கிருபை, உம்முடைய சமாதானம், உம்முடைய அன்பு இல்லாவிட்டால் எதையும் நாங்கள் சாதிக்க முடியாது தகப்பனே. கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மை நோக்கி கூப்பிட்டு உம்முடைய வசனங்களை கை கொண்டு நடக்க அப்பா தகப்பனே, தேசங்களில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீங்கள் கூட இருங்காண்டவரே. எந்த ஒரு பிள்ளைகளும் சத்ருவானவன் பிடியில் அகப்பட்டு போகாதபடி, அவன் வெற்றி கொடி பிடிக்காதபடி என்றவனே, அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் மீட்டெடுத்துக் கொள்ளுங்காண்டவரே. உம்முடைய பிள்ளைகளாவியானவரே விழுந்து போகிறார்கள் ஆண்டவரே, சத்ருவானவன் பிடியில் அகப்பட்டு தவித்துக் கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே, யார் விடுவிப்பார் என்று ஏங்கிக் கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. தகப்பனே, இந்த பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் உம்முடைய வார்த்தைகளை கை கொண்டு அப்பா உம்முடைய வசனங்களோடு நடந்து வர ஆண்டவரே, அப்பா தகப்பனே அவர்களுக்கு ஒரு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. உம்முடைய வசனங்களை கை கொண்டால் விடுவிப்போம், விடுவிக்கப்படுவோம் என்ற உணர்வை அவர்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. அறியாமல் மாண்டு போகிறார்கள் ஆண்டவரே, அறியாமல் சத்ருவானன் பிடியில் அகப்பட்டு போகிறார்கள் ஆண்டவரே, உலக ஆசைகளுக்கு ஈடுபட்டு இணங்கி போகிறார்கள் ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே, இந்த உலகில் வாழ்வது எத்தனை காலம் என்று ஒவ்வொருவர் உணரும்படியான உணர்வை கொடுங்க ஆண்டவரே. ஆம் தேவனே கர்த்தாவே, உம்முடைய ராஜ்யத்திலே வாழுகிற, உம்முடைய ராஜ்யத்திலே வாழுகிற பிள்ளைகளாக வாழ போகிறோம் என்கிற உணர்வோடு அப்பா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சத்ருவானவனின் அப்பா சத்ருவானவன் பிடியிலிருந்து நாங்கள் விடுவித்து அவனின் பாவங்கள் சாபங்களில் இருந்து விடுவிக்கப்பட்டு நாங்கள் வாழ ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் அப்பா ஞானத்தை தந்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஞானம் இல்லாமல் நடக்கிற காரியங்களை தேவனே நீங்கள் அடித்து, அப்பா நீங்கள் எங்களை அடித்து புடமிட்டு ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீங்கள் இருந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபை இல்லாமல் எதுவும் இல்லை ஆண்டவரே, எதுவும் இல்லை ஆண்டவரே. உம்முடைய கிருபையோடு நாங்கள் யாவரும் நடக்கும்படி என் தேவனே எங்களோடு கூட இருந்து நடத்துங்க ஆண்டவரே. இந்த வேளையிலும் ஆவியானவரே, இந்த சங்கம வானொலியை நடத்துகிற இந்த சகோதரனோடு கூட இருங்க ஆண்டவரே. தகப்பனே, தடைகளை எடுத்து போடுங்க ஆண்டவரே. இந்த சங்கம வானொலி ஜெபிக்கிற வேளையில் வருகிற தடைகள் தடங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு ஆண்டவரே, சமாதானமாய் ஒவ்வொரு பிள்ளைகளும் வந்து ஜெபிக்கும்படியான கிருபையை கொடுங்க ஆண்டவரே. ஆவியானவரே கர்த்தாவே, இந்த சங்கம வானொலியினூடாக இன்னும் அதிகமான மக்கள் அப்பா விடுவிக்கப்பட வேணும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை கேட்க வேணும் ஆண்டவரே. உம்முடைய வசனங்களை கை கொண்டு அப்பா தகப்பனே உம்முடைய பரிசுத்த நாமத்தின் ஊடாக நடக்க வேணும் ஆண்டவரே. தேவனே, ரட்சிக்கப்பட கிருபையை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுங்க ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, இந்த வேளையிலும் ஆவியானவரே அப்பா இந்த சகோதரியோடு கூட இருந்தாண்டவரே, ஜன சகோதரியோடு கூட இருந்து அந்த குடும்பங்களோடு கூட இருந்து நீங்கள் நடத்துங்காண்டவரே. உங்களுக்காக தெரிந்தெடுக்கப்பட்ட குடும்பங்கள் ஆண்டவரே, உங்களுக்காக ஜெபிக்க அனுமதித்திருக்கிறீங்களாண்டவரே. தேவனே கர்த்தாவே ஆவியானவரே, இந்த குடும்பத்தை நீங்கள் கண்ணோக்கி பார்த்து ஆவியானவரே இன்னும் அதிகமான ஆத்துமாக்களை இவர்கள் மத்தியில சேர்க்கும்படியான கிருபையை கொடுங்காண்டவரே. ஆவியானவரே நீங்கள் ஆண்டவரே இந்த குடும்பத்தோடு செய்வாடி, இந்த குடும்பத்துல நன்மையான காரியங்களை நீங்கள் நடத்துகிற கிருபைக்காக ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, இதே போல இங்கு வந்து செபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் என்று ராஜா. தகப்பனே, இந்த குடும்பங்களில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் உம்முடைய பாதபடியில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று ராஜா. ஒவ்வொருவரோடும் கூட இருங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரை நீங்கள் வழி நடத்தி காத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. மலை கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை உம்முடைய கரம் பற்றி கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே ஆண்டவரே, ஆவியானவரே இந்த பிள்ளைகள் ஆண்டவரே உம்மை விட்டு விலகாதபடி, வழி விலகி போகாதபடி அப்பா நேரான பாதைகளை நடத்தி செல்லுங்க ஆண்டவரே. அப்பா இனி வருங்காலங்களில்

0: வர முடியாத ஒவ்வொரு சகோதர சகோதரிகளோடும் கூட இருங்காண்டவரே, கூட இருந்து அவர்களையும் வழி நடத்துங்காண்டவரே. ஏமி சகோதரி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. கர்த்தாவே அந்த சகோதரியோடு கூட இருங்காண்டவரே, அந்த சகோதரிக்கு நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கொடுங்காண்டவரே. அப்பா ஒவ்வொருவருக்காகவும் உம்மிடம் பரிந்து பேசி ஜெபிக்கிற சகோதரி ஆண்டவரே, கர்த்தாவே இந்த சகோதரிக்கு வந்திருக்கிற எல்லா தடங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் எடுத்து போட்டு ஆண்டவரே, மீண்டுமாக இந்த இடங்களில் வந்து மற்றவர்களுக்காக ஜெபிக்கும்படியான கிருபையை அந்த சகோதரிக்கு கொடுங்க ஆண்டவரே. தேவனே நல்ல சுகத்தையும் நல்ல சமாதானத்தையும் கொடுத்து ஆண்டவரே, பாதுகாத்து அந்த குடும்பத்தை வழி நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய அடைக்கலத்துல அப்பா வைத்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நேற்று இன்றும் என்றும் மாறாதவரையா உமக்கு கூட்டி நன்றி ஆண்டவரே. எல்லா துதிகன மகிமையும் உமக்கொருவருக்கே செலுத்துகிறேன் ஐயா, எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன். எங்கள் ஜபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம், நன்றி. மீனோ கத்தர் உங்களோடும் புள்ளியோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமீன். நாங்கள் டொனால் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு நீங்கள் உலக தலைவர்களுக்காகவும் ஐக்கிய நாட்டு தலைவர்களுக்காகவும் யுத்த நாடுகளில் இருக்கிற தலைவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். எல்லாருக்குள்ளும் தேவனுடைய ரட்சிப்பு இறங்க வேண்டும், தேவனுடைய சமாதானம் இறங்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஆயுதங்களை உற்பத்தி ஆக்குறவர்கள், ஆயுதத்தை விற்பனை ஆக்குறவர்கள் இவர்கள் மத்தியிலும் கத்த பேச வேணும் என்று சொல்லி நீங்க எல்லா ஐந்து கண்டத்திலும் தேவனுடைய ரட்சிப்பு பரிபூர்ணப்பட கத்தர் உதவி செய்ய வேண்டும். ஜபத்திலே வழி நடத்துங்கள். சிசிலியா அம்மாவுக்காக ஜபம் பண்ணுங்க.
2: ஆமீன், ஆமீன், ஆமீன். நன்றி அப்பா. பிதாவே தேவனே பொறுப்படுங்க, பரிசுத்த ஆவியானவரே பொறுப்படுங்க அப்பா. பிதாவே தேவனே பொறுப்படுங்க அப்பா, தேவனே பொறுப்படுங்க. ஆவியானவரே நீங்கள் ஜபம் பண்ற ஆவியானவர் அப்பா, நீங்கள் பாக்க கிடங்காத பெருமூச்சுகளோடு தேவனே அப்பா இந்த

பிதாவே. கடைசி காலத்தில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் காண்கிறீர்கள் தேவனே பிதாவே. ஒவ்வொரு தேச தலைவர் ஒவ்வொரு அதிகாரிகளையும் பொறுப்படும் அப்பா பிதாவே, இயேசு ராஜாவே. இந்தவனே இந்த தேச தலைவர் அதிகாரிகள் இருந்து கிரியை செய்யற, இவளுக்கு எதிராக கிரியை செய்யற பொல்லாத ஆவியல பாபிதாவே, வான மண்டலங்கள் இருந்து கிரியை செய்யற பொல்லாத ஆவியுடைய சேவைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நிர்மூலம் வந்து சேர்ந்து போவதாக, அந்தகார லோக அதிபதியுடைய சகல கிரியைகளும் சேர்ந்து போவதாக, பிசாசாருடைய திடத்தலங்கள் அதிகாரங்கள் எல்லாம் வெளியேறுவதாக விளைவிட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் திடையும் கொல்லையும் அழிக்க வர்ற ஆவியல் தேச தலைவர்கள் அதிகாரிகளை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். இவனே இவள் இந்த கிரியை செய்யற பொல்லாத ஆவியல் பாகால் ஆவியல் எல்லாம் சேர்ந்து போவதாக, இந்தவனே பிதா இயேசுவின் ஆவியல் எல்லாம் சேர்ந்து போவதாக, அந்த கிறிஸ்துடைய ஆவியல் எல்லாம் சேர்ந்து போவதாக, இந்தவனே ஓ வலிச பதுடைய ஆவியல் எல்லாம் சேர்ந்து போவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. நன்றி பிதாவே, நன்றி இயேசு ராஜாவே, இந்தவனே நன்றி அப்பா பிதா. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சாத்தானுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு நான் அதிகாரம் கொடுத்தேன் தேவன் அப்பா பிதாவே. ஒன்று உங்களை சேதப்படுத்தான் தேவனே, நன்றி ராஜாவே. அப்பா உலகத்திலே இருப்பாலும் உங்களுக்குள்ள இருப்பார் பெரியவன் சொல்ல தேவனே, நன்றி அப்பா பிதாவே. இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்திலே ஒன்றுமில்லை சொல்ல தேவனே, நன்றி அப்பா பிதா. சேவானோடு இருந்த தேவனே நன்றி ராஜாவே, தேவனே பிதாவே. அப்படியா இந்த கடைசி நாளிலே ஒவ்வொரு தேச தலைவர் அதிகாரிய தேவனே பிதாவே முகமூடிகளை நீங்கள் கிழிப்பதற்காக நன்றி இயேசு ராஜாவே, தேவனே. அரசு குடும்பங்களுடைய முகமூடிகளை நீங்கள் கிழிப்பதற்காக நன்றி இயேசு ராஜாவே, தேவனே. எதை விதைத்தார்களோ அதை அறுக்கிற காலம் அப்பா இயேசு ராஜாவே. உம்முடைய நீதியை சரிக்கிற வேலை வந்தான் சொன்ன தேவனே நன்றி அப்பா பிதாவே. உம்முடைய தேவனே பிதாவே, உம்முடைய வார்த்தைகளை உண்மை தள்ளி உம்முடைய வார்த்தைகளை தள்ளி இயேசு ராஜாவே. தாங்கள் கட்டுகிற பாபேல் கோபுரங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை இடிந்து விழுவதாக, சங்கீதம் ரெண்டிலே சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேற போவதற்காக நன்றி இயேசு ராஜாவே, தேவனே. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் உம்முடைய வார்த்தைகளும் ஒழிந்து போனாலும் இயேசு ராஜாவே, ரெண்டு நாளாகவும் இருபதாம் அதிகாரத்தில் 22 வசனத்தில் சொன்ன வாக்கு தத்தங்கள் எல்லாம் நீங்கள் நிறைவேற்ற போவதற்காக நன்றி, நீங்கள் யுத்தம் செய்வதற்காக நன்றி அப்பா பிதாவே. நன்றி உம்முடைய ஆளுகை வருவதாக, உம்முடைய ராஜ்யம் இந்த தேசபங்கம் வருவதாக, உம்முடைய சித்தம் மாத்திரமே நிறைவேறுவதாக இயேசு ராஜாவே. ராஜாதி ராஜனே, ராஜாக்களுக்கெல்லாம் மேலான ராஜாதி ராஜாவே, கத்தாதி கத்தாவே, உம்முடைய உம்முடைய நீதிய சரிக்கட்டும் வேலை வந்ததற்காக நன்றி அப்பா. யுத்தம் செய்யுங்கப்பா ஒவ்வொரு தேசங்களுக்காக, வழக்காளர்களையா ஒவ்வொரு தேசங்களுக்காக, நீதி செய்யுங்கப்பா ஒவ்வொரு தேச தலைவர் அதிகாரிகளுக்காக, எவரே கொண்டு குவிக்கிற ஒவ்வொரு தேச தலைவர் அதிகாரிகளை பொறுப்படும் அப்பா பிதாவே. எவரே பொல்லாத பிசாசுடைய கிரியைகளை விட்டு வெளியேறுவதாக, இருதயங்கள் சிந்தைகளை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. உம்முடைய கல்லான இருதயத்தை அறிந்தவனே, சதையான இருதயத்தை கொடுங்களப்பா பிதாவே. எவனே இந்த மக்களை மட்டும் ரட்சியுங்களப்பா பிதாவே. பாதாளம் செல்லாதவன் இந்த தேச தலைவர் அதிகாரிகள் எவனே இவளை மட்டும் ரட்சியுங்களையா இயேசு ராஜாவே, தேவன். ஓ உம்முடைய அக்கிரியை போல வந்து தேவனே அப்பா, உம்முடைய அக்கிரியை போடுங்கள் ஐயா. ஓ தேவன் எல்லா அசுத்தங்களை சுட்டறிப்பினாலே சுட்டறியுங்கப்பா பிதாவே. தேசத்து மக்களை பாதுகாக்க தேவனை நீங்கள் ஏற்படுத்தின தேசத்தலா அதிகாரிகள் அப்பா, தேசத்து மக்களுக்கு எதிராக பாதுகாப்பு இல்லாம இருக்கிற நீங்கள் பாக்குறீங்களே ராஜாவே. நீங்கள் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை நீங்கள் ஏற்படுத்த போவதற்காக நன்றி அப்பா பிதாவே. நன்றி அந்த தேவனே சோஸ்தம் ஐயா, தேவனே சோஸ்தம் ஐயா. இதை அனே தேவனே பூமியில் கண்கள் எல்லாம் இதை காணப்போவதற்காக நன்றி அப்பா பிதாவே. தேவனே வெளிப்படாத மரபொழியும் அல்ல அப்பா பிதாவே. தேவனே அறியப்படாத ரகசியங்களும் இல்லையே ராஜாவே. எல்லாவற்றையும் நீங்கள் வழியிலே கொண்டு வந்ததுக்காக நன்றி ராஜாவே. எவனே 3000 ஆண்டுகளுக்கு முன்பு தேவனே நடந்த ஒவ்வொரு காரியம் இஸ்ரவேல் தேசத்தை அப்பா, பாகால் வழக்கங்கள், பிள்ளைகளை பறி கொடுப்பது, பகலைக்குவது, சகல கிரியம் காலானிய தேசத்திலே கிரிய கொள்ளாத ஆவியல் இஸ்ரவேல் தேசத்தை விட்டு வெளியாகுவதாக இயேசு பேசுவேன் நாமத்தினால். பரிசுத்த இரத்தத்தை இஸ்ரவேல் தேசத்தின் மீது தெளிக்கிறேன். பாகால் ஆவியால் சுட்டழிக்கப்படுவதாக, இயேசுவேலின் ஆவியால் சுட்டழிக்கப்படுவதாக, இஸ்ரவேல் தேசத்தின் வான மண்டலங்கள் அந்த கிரியா செய்யற பொல்லாத ஆவியுடைய சேவைகள் எல்லாம் நிர்மூலம் வந்து சேர்ந்து போவதாக, இஸ்ரவேல் மக்கள் ரட்சிக்கப்படுவாராக. தேவனே உம்முடைய பரிசுத்த இரத்தம் அப்பா பிதாவே, சிந்தின பூமியில தேவனே நடக்கிற ஒவ்வொரு கிரியாவும் சுட்டரிக்கப்படுவதாக, சோதாம் குமரா பாவங்கள் சுட்டரிக்கப்படுவதாக,
எல்லாத்தவன் எல்லா கோட்டுகள் பிசாசின் கோட்டுகள் இஸ்ரேல் இருந்தால் எல்லாம் சுட்டரிக்கப்படுவதாக, அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற சகல கிரிகளும் சுட்டரிக்கப்படுவதாக, மாலோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால் யாவும் நாமத்து முன்பாக முடங்குவதாக இருந்தவனே பிதாவே. இஸ்ரேல் மக்களுடைய முழங்கால் யாவும் நாமத்து முன்பாக முடங்குவதாக, இஸ்ரேல் தேசம் பரிசுத்தப்படுவதாக இயேசு ராஜாவே. உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தை சலிக்கிறோம் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கெங்கும், பலத்தினாலும் அல்ல ஆயுதத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவியினாலே ஆகும் என்பதை இஸ்ரேல் மக்கள் அனைவரும் அறியத்தக்கதாக உணரத்தக்கதாக தேசம் வசிக்கப்படுவதாக முழங்கால் முழங்குவதாக தேவனே பிதாவே. ஓ நன்றி ராஜாவே. இஸ்ரேல் மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே தேவனே பவுல் சொல்லுவார் ரோமர் 10:1, இஸ்ரேல் மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்னுடைய விண்ணப்பம் என்னுடைய வேண்டுகோள் என்னுடைய விருப்பம் என்று தேவனே. அதை நீங்கள் இந்த கடைசி நாட்களில் செய்ய போவதற்காக நன்றி, கடைசி நாட்களில் செய்ய போவதற்காக நன்றி அப்பா பிதாவே. ஓ நன்றி அந்தவனே. அக்கிரியை போனுங்கள் ஐயா, உம்முடைய சுட்டறிப்பினாவின் சுட்டறியின் அசுத்தங்களை தேசங்களில் நடக்கிற சகல காரியம் தேச தலைவர் மத்தியில் நடக்கிற சகல காரியங்களும் சுட்டறிப்பினாவினாலே சுட்டரிக்கப்படுவதாக ஒரு பக்கப்பற சந்தரணியும் நன்றியாவியானவர் கோடுவையா உம்முடைய அக்கிரியை புதிய ஏற்ற கொடுங்க, புதிய ஆவியை கொடுங்க. தேசம் அனைத்தும் முழங்காக முழங்குவதாக. சமாதானத்தின் தேவன் தானே சாத்தானுடைய தேவன், சாத்தானுடைய சகல கிரியர்கள் உங்களுடைய காலங்களே நசுக்கி போடுவான் சொன்ன தேவன் நன்றி அப்பா பிதாவி, நன்றி ராஜாவி, நன்றி அப்பா பிதாவி. உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவனே வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தை கொடுத்தீங்கள் அப்பா பிதாவி. எஸ்ஐ 45:11, நீங்கள் கற்றுக் ஒவ்வொரு காரியங்களும் நிறைவேறப்போவதற்காக நன்றி. உம்முடைய பிள்ளைகள் மூட விருந்து நீங்க சேர காரியம் பயங்கரமா இருக்கும் சொன்னதுக்காக நன்றி அப்பா. ஆராய்ந்து பார்க்க முடியாத காரியங்களை எண்ணி முடியாத அதிசயங்களை இந்த ஜப குழுவின் மூலமா நீங்க செய்ய போவதற்காக நன்றி ராஜாவே, நன்றி அப்பா, நன்றி பரிசுத்தாவியானவர். யோவான் 14:12 சொன்னீங்களப்பா, நான் செய்த கிரிகளை செய்வீங்கள் அதற்கு மேலான கிரிகளை செய்வீங்கள் அப்பா பிதாவே. இந்த கடைசி நாட்கள் எபேசியர் 6 சொன்னது போல் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் உங்களுக்கு போராட்டம் இல்லை, வான மண்டலங்கள் இருந்து கிரியை செய்கிற பொல்லாத ஆவியுடைய சேனைகளோடு உங்களுக்கு போராட்டம் உண்டு. தேவனே உங்களுடைய பிள்ளைகளை அக்கினி ஜுவாலைகளாய் மாற்றும் ஐயா தேவனே பிதாவே.

0: நம்முடைய பிள்ளைகளுக்கும். ஆவியானவரே, ஓ வைராக்கிய வாஞ்சனாவே, நிரப்புங்கப்பா பிதாவே. அன்று அத்தனை பட்டணத்தில் பிதாவே அவள் சென்ற போதப்பா எவனை விற்கிறாங்க கண்டு அவர் ஆவியிலே வைராக்கியம் அடைந்தாள். அந்த வைராக்கியத்தை இந்த கடைசி நாள்ல இந்த பிசாசுகளுக்கு எதிராக கிரியா செய்ய, யுத்தம் செய்ய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு இந்த அவளை பிதாவே நீங்கள் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீங்களப்பா. அதை பயன்படுத்த பலப்படுத்த ஆவியானவரே கிருபை செய்யுங்கப்பா பிதா. உச்சமையா உடைய ஆவி, ஓ நன்றி ராஜாவே. நீங்கள் அக்கினியா இறங்குவதற்காக நன்றி. கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு மீதும் உம்முடைய அபிஷேகம் இறங்குவதாக, உம்முடைய அக்கினி இறங்குவதாக, உம்முடைய வைராக்கியம் இறங்குவதாக. அக்கினி ஜுவாலை மாற்றும் ஐயா என் தேவனே. ஓ நன்றி ராஜாவே, நன்றியை எடுத்து பயன்படுத்துங்க ஐயா. உம்முடைய ஊழியத்துக்கு பலப்படுத்துங்க, வரங்களினால் வல்லமையினால் அபிஷேகத்தாலே நிரப்புங்கப்பா. கத்ரா ஏசு கிரேசு, அப்போ 10:30 சொன்ன போல் தேவன் கத்ரா ஏசு கிரேசுவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அவர் நன்மை செய்கிறவராயும் விசுவாசங்களை சுமத்துகிறவராயும் நோயை சோப்பிடுதான் சுற்றி திரிந்தாண்டு அப்படியாக கேட்கிற ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. எவனே நோயை சுவப்படுத்த பிசாசுகளை திறத்த நன்மை செய்யதவனே கிருபை செய்யுங்கப்பா பிதா. நன்றி என்றவனே சோசனம் அப்பா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. பொறுப்படுங்களப்பா தேவனே. இந்த சிசிலியா தாயாரை பொறுப்படுங்க தேவனே பிதாவே. இருதயத்தை பார்க்கிறதுவனப்பா, நொறுங்கின்ற இருதயத்துக்கு நீங்கள் காயம் கட்டுகிறவனப்பா. எஸ்ஐ 57:15 சொன்னது போல் நொறுங்கின்ற இருதயத்தினுடைய ஜபங்களுக்கு நீங்கள் பாது கொடுக்கலாம். அந்த தாயார் இருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பத்துக்கும் அப்பா நீங்கள் பாது கொடுங்கள் ஐயா. உம்முடைய சித்தத்தின்படி தேவனே ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பத்துக்கும் நீங்கள் பல் கொடுக்க உண்மை உள்ளவரா இருக்கிறீங்களா ஐயா இயேசு ராஜா. தேவனே புறப்படும் அப்பா பிதா. தேவனே புறப்படுங்க. ஜபத்துக்கு தடையா இருக்கிற சகலகிரிகளும் ஓ அந்த குடும்பத்தை விட்டு வெளியேறுவதாக. இன்று நீங்கள் பரிசுத்தப்படுங்கள், நாளைக்கு அற்புதத்தை காண்பீங்கள் என்று யோசுவா 3:5 சொன்னீங்கப்பா. தேவனே பரிசுத்தப்படுத்துங்கள் ஐயா இயேசு ராஜா. பரிசுத்தப்படுதுங்க ஆவியானவரே தேவனே. ஜபத்தை கேளுங்களப்பா பிதாவி. ஓ நீ அக்கிரம சிந்தை கொண்டிருந்தாயானால் உன் ஜபத்துக்கு பதில் இல்லையென்று சொன்னீங்கப்பா பிதாவி. தேவனே இதயத்தை பார்க்கிற தேவனே இந்த தாயாருடைய ஜபத்தை கேட்டு பார்க்கணுங்கள் ஐயா. தேவனே அந்த அல்பம் சூழலுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுங்களப்பா. கணவன் மனைவிக்கு அவர்கள் இருவர் அல்ல ஒருவர் சொன்னீங்க, ஒரே இதயத்தை கொடுங்க, ஒரே சிந்தையை கொடுங்கப்பா. எங்கே இருவரோ மூவரோ உம்முடைய நாமத்துல ஒருமனப்பட்டு கூடி ஜபிக்கும் பொழுதுப்பா, கணவனும் மனைவியும் அல்போன் புதரனும் சிசிலியா சிஸ்டரும் ஒருமனப்பட்டு கூடும் பொழுதப்பா, ஒருவன் 1000 பேரையும் 2 பேர் 10000 பேரையும் சொல்லுவான்னு சொன்னீங்களப்பா. அதே போல உங்களுடைய வல்லமை இறங்குவதாக அந்த வீட்டுக்குள்ளே, சரத்தில வல்லமை இறங்குவதாக, சகலரையும் வெளியேறுவதாக, விசுவாசம் கொடுக்கிற நோய்கள் வெளியேறுவதாக, பாரம்பரிய நோய்கள் வியாதிகள் வெளியேறுவதாக. பரிசுத்தாலே கழுவுங்க ஒவ்வொரு உறுப்போல் நலம்போல் எலும்போல் தசைநாள கட்டக்குழாயம் உள்ளுறுப்பழங்கும் உம்முடைய அபிஷேகம் உம்முடைய அக்கினி உம்முடைய சுவனுக்கும் வல்லமை இறங்குவதாக என் தேவனே. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே, நன்றி பரிசுத்தாவியானவரே. பொறுப்படுங்கள் ஐயா என் தேவனே பிதாவே. ஓ பரிசுத்தாவியானவரே என் தேவனே அப்பா. ஏமி சிஸ்டர் பொறுப்படுங்கள் அப்பா பிதாவே. தேவனே இந்த மாவட்ட பரிபூர்ண சுகத்தை கொடுங்கள் அப்பா. உம்முடைய ஊழியக்காருடைய தேவனே ஜபங்களை கேட்டு தேவனே நீங்கள் பல கொடுக்கிறவனப்பா பிதாவே. உம்முடைய ஊழியக்காருடைய நோயை சுவப்படுத்துகிற தேவனப்பா பிதாவே. உம்முடைய பிள்ளைகள் ஒரு நாளும் கொடுக்கப்பட்டு போவதில்லையா அப்பா பிதாவே. தேவனே நீங்க சமீபத்துக்கு மாத்திரமல்ல தூரத்துக்கும் தேவனா இருக்கிறீங்க. உம்முடைய ஆவியும் ஜீவனும் வல்லமுள்ள வார்த்தை அனுப்பி நம்மளை சுவப்படுத்துங்க. உம்முடைய தழும்புகளாலே குடமாறி வந்த வார்த்தை அனுப்பி குணப்படுத்துங்கள் அப்பா பிதா. தேவனே மன்னியுங்கள் ஐயா இயேசு ராஜா. நோய்க்கு காலமாக்கிற சகலகிரிகளே மன்னியுங்க. தேவனே புதிய இருதயத்தை புதிய ஆவியை கொடுங்க, புதிய சரீரத்தை கொடுங்கப்பா. ஒவ்வொரு உறுப்புகள் நரம்புகள் எலும்பு தசைநார் ஓ தேவனே ஓ உள்ள உறுப்புகள் எங்கும் உம்முடைய வல்லமை இறங்குவதாக. என்னென்ன உறுப்பு செயல்படாம இருக்குதோ ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை செயல்படுவதாக என்றவரே. உம்முடைய நாமம் மகிழப்படுவதாக. நீங்களே அற்புதம் செய்யறதவனப்பா. உம்முடைய வார்த்தை வறுமையா திரும்பாது தேவனே சோசனம். குடும்பத்தை ரட்சி ஓ அக்கினி மேலா சூழ்ந்து கொள்ளும் ஐயா என்றவன். ஓ அது சீக்கிரத்தில் மகள் திரும்பமாய் வந்து இந்த ரேடியோ நினைய தேவனே கிருபா செய்யுங்கப்பா பிதா. நன்றி என் தேவனே சோசனம். வேறு யாருக்கு சொன்னீங்க ப்ரே பண்ணுவோம், வேறு யாருக்கும் ப்ரே பண்ணுவோம் சொன்னீங்க சிஸ்டர். ஹலோ
1: ஓகே
0: நன்றி பிதாவே, நன்றி ராஜாவே. இந்த தேவனே பொறுப்படுங்களப்பா. இந்த ஊழியத்தை பொறுப்படுங்கள் ஐயா. ஊழியத்தை சேர்ந்த லெஸ்லி பிரதர் பொறுப்படுங்களப்பா பிதாவே. இந்த வருஷத்திலே நீங்கள் பெரிய காரியங்களை இந்த ஊழிய

0: இருக்கா நன்றி அப்பா. சரியான நேரத்திலே சரியான ஊழியத்தை நீங்கள் அப்பா ஏற்படுத்துவீங்கள் அப்பா. அதே போல் சரியான நேரத்திலே சரியான வேளையிலே அப்பா இந்த ஊழியத்தின் மூலமாக தேவனே தேசங்களை ஐயா எவரே 11:33 சொல்றப்பா உங்க விசுவாசத்தினாலே தேசங்களை ஜெயித்தான் ராஜா. தேசங்களை ஜெயிக்கத்தக்கதாக தேவனே பிதாவே உம்முடைய விசுவாசத்தினாலே ஒவ்வொருவரை நிரப்புங்கப்பா பிதாவே. ஒவ்வொரு தேசங்களுக்காக ஜபிக்க திறப்பின் வாசல் என்று ஜபிக்க தேவனே ஜப ஆவியினாலே நிரப்புங்கப்பா வல்லமையினாலே நிரப்புங்கப்பா இயேசு ராஜா. தேசங்களை அசைக்கவளாய் மாற்றுங்கள் ஐயா இயேசு ராஜா. ஓ நன்றி அப்பா பிதா. எவ்வளவு ஆசீர்வதியும் அப்பா குடும்பத்தை ஆசீர்வதி பழைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஐயா அந்த ஊழியத்தை ஆசீர்வதியும் என்றவனை பிதா. அதே போல் ஜெனசிஸ் பொறுப்படுங்கள் அப்பா கணவனை பொறுப்படும் பிள்ளைகளை பொறுப்படும் அப்பா ஆசீர்வதியுங்கள் ஐயா. அக்கினி ஜுவாலையா மாற்றி எதற்காக அழைப்பீங்களோ அந்த அழைப்பிலேயே பார்த்தாவே தேவனே ஓடத்தக்கதாக ஒரு புதிய பலத்தை கொடுங்க ஒரு புதிய ஆவியினாலே நிரப்புங்க. தானியலுக்குள்ளே ஒரு விசுவாசித்த ஆவிய கொடுத்தீங்கள் ஐயா. தேவனே தானியல் தீர்மானம் எடுத்தால் ஐயா இயேசு ராஜாவே. தானியல் உண்மையாயிருந்தாரே பாப்பிதாவே அவருடைய காரியங்கள் அனைத்தும் முடிவிலே ஜெயமாயிருந்தான்னு சொன்னீங்களப்பா. அதுபோல் தேவனே இந்த சிஸ்டர்ஸுடைய குடும்பத்தை ஜெயமாக மாற்றுங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்பங்களையும் ஓ தேவனே ஜெயமாய் மாற்றுங்களா பாப்பிதாவே. ஓ நன்றி ராஜாவே. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கத்தனால் வருமன் சொன்ன தேவனே ஒவ்வொரு குடும்பங்களையும் ஐயா உம்முடைய ஜெயம் வருவதாக இயேசு ராஜா. ஓ நன்றி ராஜாவே. நன்றி உம்முடைய பிள்ளைகளப்பா ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஓ நன்றி பரிசுத்த ஆவியானவர் நன்றி அப்பா. ஓ உம்முடைய அக்கினிக்காய் நன்றி உம்முடைய ஆவிக்காய் நன்றி உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி அப்பா. ஓ நன்றி ராஜா. நன்றி பரிசுத்த ஆவியானவர் எல்லா வேண்டுகோள்கள் விண்ணப்பங்கள் ஜபங்கள் யாவை கத்ரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன் ஆமீன்
1: ஆமீன் ஆமீன். உங்கள் ஜபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம் நன்றி பிரதர். கத்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்கள் கலாசிலன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு நீங்கள் திரைச்சபை மக்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அடுத்தோடு எங்கள் தேசத்தின் சாபத்தை தேவன் மாற்ற வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். யுத்தங்கள் முடிந்தாலும் அங்கு கொலைகள் நிமித்தம் ரத்தங்கள் சிந்தப்படுகிறது. அங்கு விபத்துக்கள் ஊடாக ரத்தம் சிந்தப்படுகிறது. இது தேவனுக்கு அங்கு சாபமாய் எங்கள் தேசத்துக்கும் மக்களுக்கும் குடும்பங்களுக்கும் இருக்கிறது. இந்த சாபங்களை நீக்கும்படி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள்.

நாற்பது நாள் உபவாச தவசு நாட்கள் என்று ஆண்டவரே கர்த்தாவே இயேசுவே சொல்லப்படுகிறது. கர்த்தாவே அதை ஆராதனைகளாக வைக்கிறார்கள் அப்பா.

கர்த்தாவே, எத்தனையோ விதத்திலே ராஜா இந்த மரணங்கள் ஓலங்கள் வந்ததப்பா ஆண்டவரே, ஆனாலும் இப்பொழுது அது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறதப்பா. ஏழை என்று கர்த்தாவே, பிச்சைக்காரன் என்று ஆண்டவரே, அப்பா பணக்காரன் என்று எத்தனையோ விதமான பாகுபாடு பார்த்து ஆண்டவரே இந்த இலங்கை தேசம் ஆண்டவரே இன்னும் இன்னுமாய் ஆண்டவரே பின்தங்கி சாபத்துக்குள்ளாக போறதே ராஜா. ஆனால் ஆண்டவரே இந்த 40 நாள் உபவாசம் இருக்கிற இந்த திருச்சபைகளை கண்ணோக்கி பாருங்கப்பா. திருச்சபையிலே ஆண்டவரே இந்த 40 நாளும் ஆண்டவரே போதிக்கிற வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரே இந்த நாட்களிலே ராஜா ஆண்டவரே, இது ஒரு பரம்பரையாக இல்லையப்பா, ஆனால் நீர் உயிர்த்தெழுந்த தெய்வம் என்பதை ஆண்டவரே இந்த திருச்சபைகள் அறிந்து கொள்ளட்டும் அப்பா. இந்த திருச்சபைகளிலே உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே அப்பா. விக்கிரகங்களை விட்டு உயிர்த்தெழுந்த தெய்வத்தையும் வார்த்தையையும் பிடித்து பரிசுத்தாவியினாலே சபைகள் நிரப்பப்பட்டு தேசத்தையும் குடும்பத்தையும் மக்களையும் விடுதலையாக்குகிற ஆராதனைகளாக மாறப்படுவதாக ராஜா. தேவனே நீர் செய்ய வல்லவர் அப்பா. உயிர்த்தெழுந்த தெய்வம் அல்லவோ சிலுவையை சுமந்து ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே கர்த்தாவே, உயிர்த்தெழுந்த ராஜாதி ராஜன் லோகத்தில் இருந்து நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார் என்ற அந்த பயமும் அந்த விசுவாசமும் ஆண்டவரே ஒவ்வொரு சபைகளிலும் மூட்டப்படுவதாக. சபைகள் எழுந்து பிரகாசிக்கட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளும் சபைகளுக்கு தூண்களாக மாறட்டும் ஆண்டவரே. ஏனோ தானோ இல்லையப்பா, உடைய வார்த்தையின்படி நாங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டுமே இயேசப்பா. நீர் நடத்தி முடிக்க போறதற்காய் நன்றி. சபைகளிலே உம்முடைய பிரசன்னமும் உம்முடைய ஆண்டவரே அப்பா அளவில்லாத மேக ஸ்தம்பமும் மூடிக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த இலங்கை தேசத்தில இருக்கிறதான சிங்கள சபைகள் தமிழ் சபைகளுக்காக வருகிறோம் ஆண்டவரே. சபைகளிலே எழுப்புதல் தீ பரவட்டும் ஆண்டவரே. சிங்கள மக்களுக்குள்ளே எழுப்புதல் தீ பரவட்டும். தென் இலங்கை ஆண்டவரே உம்மை சந்திக்கட்டும். உம்முடைய நாமம் தென் இலங்கையிலே ஆண்டவரே பிரஸ்தாபப்படட்டும் ஆண்டவரே. எத்தனையோ பேர் ஆண்டவரே ரோட்டிலே முழங்கால் படியிட்டு ராஜா உம்முடைய நாமத்தை துதித்து பாடி சுவிசேஷத்தை சொல்லுகிறார்கள் அப்பா. அதை கேட்கிற இருதயங்களாக சிந்தனைகளாக ஆண்டவரே அப்பா தேவனே இந்த ஜனங்களை நீங்க மாற்றுங்கப்பா. கடினங்கள் வேண்டாம் கர்த்தாவே. வீணான முரண்பாட்டங்கள் இல்லையப்பா. தகப்பனே நீர்தான் ஆண்டவரே இந்த காரியங்களை வாய்க்க பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. சபைகள் எழுந்து பிரகாசித்து குடும்பத்தைக்கும் தேசத்துக்கும் விடுதலை கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே நீர் செய்து முடிக்க வல்லவர், காண காக்க வல்லவர், பாதுகாக்க வல்லவர் அப்பா. இந்த கர்த்தாவே இந்த ரத்தங்கள் சிந்தி ஆண்டவரே மரணிக்கிறதான வாலிப பிள்ளைகளை நோக்கி பார்க்கிறீங்களப்பா. அதிகாரிகளும் சுடுகிறார்கள் அப்பா, ஒருவரை ஒருவர் சுடுகிறார்கள் அப்பா. ஆண்டவரே அப்பா கர்த்தாவே, பயிரே வேலியை மெய்கிற மாதிரி ஆண்டவரே நீ சொல்லப்பட்டது போல ராஜா, அதிகாரிகளும் ஜனங்களை சுடுகிறார்கள் அப்பா. ஆண்டவரே அப்பா, நீதி நியாயம் விசாரிக்கிற எங்கள் சிங்காசனத்தில் இருக்கிற எங்கள் தகப்பனே, இந்த இலங்கை தேசத்தை உடைய பாதத்திலே வைக்கிறோம் ஆண்டவரே. நீ நடத்தி முடிக்க போற கிருபைக்காக நன்றி. வழி நடத்துகிற மகா இரக்கத்திற்காய் நன்றி. சபைகளை நிரப்ப போறதற்காய் நன்றி. இந்த கட்டுகள், இந்த சாபங்கள், இந்த விக்கிரக கோயில்கள், விக்கிரக தோப்புகள், என்னுடைய ஆராதனைகள் யாவும் அழிந்து போவதாக இயேசப்பா. தகப்பனே இந்த பிக்குமாரை பொறுப்பு

தேசத்தை காலாக்க நினைக்கிற சிதறப்பட வைக்கிறான்னு எல்லா கெட்ட ஆவிகளும் சின்னங்களும் ஆவிகளும் அரும் பேச்சுக்களும்

0: எத்தனையோ ஆறு ஏழு காரியங்களை சொல்லுகிறீரப்பா. இப்படிப்பட்ட காரியங்கள் அடைத்து இந்த தேசத்துக்கு வரும்படியாக, சபைக்கு வரும்படியாக ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்கிற துதியின் மத்தியிலே வாசம் பண்ணி துதியிலே ஆண்டவரை கட்டைக்கும் ஜெபித்து ஆண்டவரா பூமி இலங்கை தேசம் எங்கும் உங்களுடைய நற்செய்தி பரவும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த கொலையின் ஆவிகளை நீர் கத்தாவே எடுத்து போட வல் அலங்கோலமான வாழ்க்கைகள் வாழாதபடி ஆண்டவரே நேர்த்தியான உண்மையான ஆண்டவரே வாழ்க்கை வாழ பிள்ளைகளை நீங்க சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலை நிறுத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகள் அப்பா உமக்கென்று எழும்பட்டும் ஆண்டவரே. வருங்கால சமுதாயம் ஆண்டவரே அப்பா கத்தாவே ட்ரக்ஸினாலும் மதுபானத்தினாலும் ஆண்டவரே கத்தாவே ஆண்டவரே இந்த கொல்லாத இந்த பாதாள குழுக்களினாலும் ஆயுதங்களினாலும் ஆண்டவரே அப்பா இந்த பிள்ளைகள் பாவிக்கப்பட்டு வீணாய் போகிறார்களே ராஜா. ஏசப்பா நீர் நீதியின் சூரியனாயிருந்து இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கூணலானவைகளை சுவையாக்கவும் கரடு முரடானவைகளை நேர்த்தியாக்கவும் நீர் வல்லவராக இருக்கிறீரப்பா. பிள்ளைகளுடைய சிந்தனைகள் நினைவுகள் வீணாய் போய்விடாதபடி நீர் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறீரப்பா. தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. நித்திய தியாவே நித்திய கண்மலையே எங்களுக்காக சிலுவை சுமந்து எங்களுக்காக ரத்தம் சிந்தி எங்களுக்காக ஆண்டவரே அப்பா உயிர்த்தெழுந்த தெய்வம் நீர் ஒருவரே தானப்பா. எல்லா நாமத்திலும் விட மேலான நாமம் நீர் ஒருவரே அப்பா. அல்பாவும் ஒமேகாவுமாக ஆண்டவரே கத்தாவே உம்முடைய நாமம் கத்தாவே மகிழப்படுகிறது ஆண்டவரே. அல்பாவும் ஒமேகாவுமாக உம்முடைய நாமம் உயர்த்தப்படுகிறது அப்பா. சௌப்பனே உன்னத மாணவரின் வல்லவருடைய நிழலிலே தங்குவான் என்று பார்க்கிறோம். சர்வ வல்லவருடைய நிழலிலே இந்த தேசமும் மக்களும் தங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே நீர் செய்து முடிக்க வல்லவர், விடுதலையாக்க வல்லவர், சமாதானப்படுத்த வல்லவர் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே இந்த பிக்குகளும் ஆண்டவரே மற்ற ஜனங்களும் எடுக்கிறதான எல்லா காரியங்களும் நிர்மூலமாக போகும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. சபைகள் எழுந்து பிரகாசிக்கட்டும். வாலிப பிள்ளைகள் மூப்பர்கள் தீர்க்க தரிசனம் சொற்பனங்களை கண்டு தேசத்தம் தேசம் நடுங்கும்படியாக சபைகளை நீர் கத்தாவை உயர்த்தும்படியாக ஆண்டவரே. சபைகளிலே உம்முடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள அந்த பட்டயமாகி அந்த வார்த்தை ஆண்டவரே அப்பா எழுந்து பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் தாமே இந்த ஜபங்களை கேட்டு விடுதலையாக்கி சுகம் சுகபலம் ஆரோக்கியம் ஆண்டவரே சமாதானம் வெற்றி ரட்சிப்பு கிடைக்க உதவி செய்யும்படியாய் ஜபிக்கிறோம் ஆண்டவரே. இல்லாமல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுடைய ஜபங்களையும் எங்களையும் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல தகப்பனே.
1: நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் பிள்ளைகளோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஜெபத்தோடு கூட முடித்துக் கொள்ளுகிறேன். அன்பான பிதாவையே நாமத்தினா உடைய சமூகத்திலே எங்களை தாக்கி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இன்று வந்து தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் நீர் எங்களுக்கு நடத்தி தந்தீர். எங்கள் ஜெபங்களை அங்கீகரித்தீர். அதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. நீர் கூட இருந்தீர். அதுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. வந்து உயர்வித்த ஒவ்வொரு பிள்ளைகளின் தேவைகள் வாஞ்சைகள் ஒவ்வொன்றையும் சந்தித்து அவைக்குரிய ஜீவியத்திலும் வளர்ச்சியிலும் பெருக்கத்திலும் அவர்கள் உயர்ந்து நிமிந்து நிக்க செய்வீராக. உம்முடைய கரத்திலே ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் ஒப்பு கொடுக்கிறேன். சங்கம வானொலிக்காயிலே மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் நாங்கள் உண்மை துதிக்கிறோம். அவர்களுடைய நல்வாழ்வுக்காய் உண்மை துதிக்கிறோம் ராஜா. உண்மை ஸ்தோத்திரித்து துதித்து நிற்கிறோம் ராஜா. ஆண்டவரே இந்த சங்கம வானொலி ஊழியன் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே சந்த

அடிக்கு நாங்கள் செபிக்கிறோம், எய்மிக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. பிள்ளைக்கு இருக்கிற எல்லா வியாதிகளும் ஆண்டவரே, சரீர பலவீனங்களும் பிள்ளைய விட்டு வெளியேறும்படிக்கு நாங்கள் கடலை எடுக்கிறோம் தகுப்பனே. அப்பா பிள்ளைய உச்சி இந்த உள்ளங்கால் வரை மூடி கணுக்கள் நரம்புகள் இலும்புகள் தசையாவிலும் உடைய பரலோக வல்லமை சுகமாக்கும் வல்லமை பிள்ளைக்குள்ளே இறங்கி சுக பலம் ஆரோக்கியம் கொடுத்து நடத்தும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே சுபாலங்குக்காக நாங்கள் செபிக்கிறோம், அவருடைய குடும்பங்களுக்காக செபிக்கிறோம், உற்றார் சகோதரங்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இழப்பின் மத்தியிலும் கர்த்தாவே உம்முடைய கிருபையின் கரம் பிள்ளைகளை தாங்கி நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரம் ஆண்டவரே அவர்களை தொடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே சுசிலியாமாக்கு இருக்கிற அந்த வியாதியில் இருந்து அந்த பலவீனங்களில் இருந்து கர்த்தாவே அவர்களை விடுதலையாக்கி அந்த ஆண்டவரே

ஜெபிக்கிறோம் என்ற தேவனே, அவர்களுக்கு இருக்கிற கவலை, கண்ணீர், கஷ்டம், துன்பம் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். அப்பா, தொட்டு குணமாக்க நீர் வல்லவராயும் நல்லவராயும் போதுமானவராயும் இருக்கிறீர் கர்த்தாவே. உம்முடைய கரத்திலே அவர்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா பிதாவே, இந்த லட்சுமி லதா லலாக்கா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே.

தவறான நட்பிலே இணைக்காதபடி கர்த்தாவே இந்த பிள்ளையை நீர் பிரித்தெடுத்து உம்முடைய சமூகத்திலே கொண்டு வரும் ஆண்டவரே, உமக்குள்ளே கொண்டு வரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பொறுப்பேறும் கர்த்தாவே ஆண்டவரே, நீர் வழி நடத்தும் கர்த்தாவே, ஒவ்வொரு காய் நீர் மனதுருகும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னாலுமே நீ நடக்க போற ஒவ்வொரு காரியங்களையும் ஆசீர்வதியும் தொடக்கத்தை முடிவரை எங்கட ஆவியானவரங்களை நடத்தி சென்றீர். அதுக்காய் ஸ்தோத்திரம். சகல துதி கன மகிமை உமக்குரியது, உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.

ஜெபித்தீர்கள். அதே வேளையில் சகோதரி சுயினமாக இருக்கிற சகோதரி என்ன பெயர் மறந்துச்சு, அவருக்காக ஜெபித்தீர்கள். கத்தர்தாமே அவருடன் கூட இந்த வழி நடத்துவாராக, திரும்பமாக இந்த ஊழியங்களை செய்ய இன்றைய நாளிலே தடைப்பட்டிருக்கிறவர்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம், கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர்தாமே உங்கள் ஒவ்வொருவருடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. நாங்கள் அடுத்து சிசிலியா அம்மாக்காக ஜெபித்தீர்கள், அவர் கணவருக்காக ஜெபித்தீர்கள். ஒரு சில தடைகளாக சகோதரி ஐரீன் அவர்கள் சில வாரங்களுக்கு வர மாட்டார் என்று சொல்லியிருக்கிறார்கள். சகோதரி ஏமி புஷ்பராஜா சுவீனமாக இருக்கிறார், அடுத்த வாரத்தில் இணைவார் என்று விசுவாசிக்கிறோம். கத்தடி கருத்தில் உங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம், உங்கள் எல்லோரைக்கும் நினைவு கூறுகிறோம். உங்களையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம், உங்களையும் ஜெபத்திலே தாங்குகிறோம். இணைந்து ஜெபித்தீர்கள் மற்றவர்களுக்காக, அதே வேளையிலே மற்றவர்களுக்காக ஜெபிக்கின்ற பொழுது உங்களையும் கத்தர்தாமே காண்கிறார், வாஞ்சிகளை காண்கிறார், இருதயங்களை ஆராய்ந்து அறைகிறார். பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள் இருந்து கிரியையை செய்து கொண்டிருக்கிறார். அந்த வேளை கத்தர் உங்களையும் ஆசீர்வதித்து உயர்த்தி சந்தோஷம் சமாதானத்தோடு வாழ கத்தர் உதவி

பலர் இணைகிறார்கள். கத்தர் வழி நடத்துவாராக. ஒரு இந்த வருடத்திலே முதல் பட்டிமன்றம், அதுக்காக வழி நடத்தப்படுங்கள், இணையுங்கள், கத்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் சத்தியவேத திருச்சபையின் ஊழியங்களுக்கூடாக கடந்து சென்று, சௌரி ஜேன்ஸ் ஜேன்சனுடைய வேர்ஷிப்புக்கூடாக கடந்து சென்று, அந்த பட்டிமன்றத்துக்கூடாக கடந்து செல்ல இருக்கிறோம். சௌரி ஜேனற்றும் அவர்கள் இணைவார்கள், அவருடைய கருத்தையும் எடுத்து வாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். தலைப்பு: ஒளி வரும்போது இருள் போய்விடுகிறது, அது எங்கே போகிறது, அதுதான் பிரச்சனை. அதற்காக பலர் இணைகிறார்கள், பல ஊழியர்கள் இணைகிறார்கள், இந்தியாவிலிருந்தும் கனடாவிலிருந்தும் இணைகிறார்கள். அவர்களுக்காகவும் எபித்துக் கொள்ளுங்கள், இணையுங்கள்.

0: நம்ம கடவுள் மன்றது இருக்கிறோம். ஹலேலூயா. நேற்றைய நாளிலும் வருகிறேன் பாருங்கள். நேற்றைய நாள் பாஸ்டர் வீட்டில் இருந்தவர், நானும் மெர்சியும் தான் வேலைக்கு போனாங்க. அப்போ வருகின்ற வேளையில என்னென்ன சாமான்கள் பொருள்கள் இருக்கிறதோ எல்லாத்தையும் வாங்கினு வந்து வைக்கப்பட்டது. அப்ப அவருக்கு தெரியும், நான் அவரைத்தான் நம்பி இருக்கிறேன். ஹலேலூயா. அவரைத்தான், என்னுடைய குடும்பத் தேவைகளுக்கு அவரைத்தான் நம்பி இருக்கிறேன் என்பது அவருக்கு தெரியும். அவருடைய அவர் என்ன செய்கிறார், என்னுடைய தேவைகளை அவர் சந்திக்கிறார். அதே போலங்க அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் தேவனே, நீர்தான் என்னுடைய ஆதாரம். ஹலேலூயா. நீர்தான் என்னுடைய மேய்ப்பர், நீர்தான் எனக்கு ஆண்டவர், நீர்தான் எனக்கு அப்பா என்று நீங்க சொல்லுகின்ற வேளையிலே, நீங்க வாயை திறந்து சொல்லுகின்ற வேளையிலே, ஹலேலூயா, அறிக்கை பண்ணுகிற இயேசு கிறிஸ்து சொல்லி எபிரேயர்ல ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, அறிக்கை பண்ணப்படுகிற இயேசு கிறிஸ்து. ஹலேலூயா. அப்ப நீங்க வார்த்தை அறிக்கை, இயேசுவும் வார்த்தையும் ஒன்று. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. இந்த சத்தியத்தை விட்டார்ந்தால் எங்களை விலகாதீங்க அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. ஹலேலூயா. வசனம் நான் பாருங்கள், இந்த புத்தகங்கள் எல்லாம் வந்தது எனக்கு வர தொடங்கினது அன்புக்குரியவர்களே. எப்போ எனக்கு புத்தகம் வர துவங்கினு சொல்லிட்டுனா, கிட்டத்தட்ட ஒரு 2005 பிற்பாடுதான் இந்த புத்தகங்கள் என்றது கையில எனக்கு வர தொடங்கினது. அதுக்கு பிற்பாடுதான் புத்தகங்கள் எனக்கு கிடைக்க தொடங்கினது. அதுக்கு முன்பாக புத்தகங்களே இல்லையே அன்புக்குரியவர்கள். இந்த வேத புத்தகம் மட்டும்தான், இந்த பைபிள் மட்டும்தான். அப்ப இந்த பைபிள்ல இருக்கிற வசனங்களை எடுத்து எடுத்துத்தான் நான் என்ன செய்வேன், ஹலேலூயா, அதை நான் என்னுடைய சூழ்நிலைகளில நான் சொல்லுவேன், ஹலேலூயா. ஆனபடி நான் பலவித சத்தியங்கள் அல்ல, ஒரே சத்தியம் தான் எனக்கு கிடைத்திருக்கிற ஒரே சத்தியம். உம்மாலே நான் ஒரு மதில தாண்டு வெறும் மாலே நான் சேனைக்குள்ள பாய்ந்து செல்லுவேன். அப்போ ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அப்ப நீங்கள் அறிக்கை பண்ணுகின்ற வேளையிலே, இயேசுவை அறிக்கை பண்ணுகின்ற வேளையிலே, வார்த்தையை அறிக்கை பண்ணுகின்ற வேளையிலே, நீங்க இயேசுவைத்தான் அறிக்கை பண்ணுகிறீர்கள். ஹலேலூயா. அந்த வசனத்தை நான் உங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறேன். ஹலேலூயா. என்ன அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. ஹலேலூயா. அது மட்டுமல்ல, அங்கே அதுக்கு முன்பாக போடப்பட்டிருக்குது, தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியாகிய மகாசரியர் நமக்கு ஒருவர் இருக்கின்றபடியினால். ஹலேலூயா. மகாசரியர் ஒருவர் நமக்கு இருக்கின்றபடியினால், துர்மன சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாகவும், சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாகவும், உண்மையுள்ள இருதயத்தோடும், விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம். வாக்கு தத்தம் பண்ணினர் உண்மை உள்ளவராயிருக்கிறாரே. ஹலேலூயா. ஆனால் அன்புள்ளவர்களே, இந்த சத்தியம் ஒன்று போது. என்ன சத்தியம்? நான் தேவனுடைய வார்த்தையை அறிக்கையிடுகிறேன். ஹலேலூயா. அவர் வாக்கு தத்தம் பண்ணவர், அவர் எனக்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஹலேலூயா. பாருங்கள், ஒரு கணவன் மனைவி உறவில், ஒரு கணவனுக்கு மனைவி என்ன செய்யறாள், உண்மை உள்ளவளாயிருக்கிறாள். அதுபோல மனைவிக்கு கணவன் என்ன செய்யறான், உண்மை உள்ளவனாயிருக்கிறார். வேறு பெண்ணை பார்ப்பதில்லை, வேறு ஆணை பார்ப்பதில்லை. ஹலேலூயா. அதே போல தானே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அறிந்திருக்கின்றபடியா, வேறு அந்நிய தேவர்களை நோக்கி நாங்கள் கையெடுப்பதில்லை. ஹலேலூயா. தாவீது சொல்லுகிறார், நான் அந்நிய தேவர்களை கையெடுத்திருந்தேனானால் நீர் அதை கண்ணோக்கி பார்க்காம இருப்பீரோ. ஹலேலூயா. அப்ப எங்களுடைய இருதயத்தை நான் அடிக்கடி ஜெபிப்பேன், ஆண்டவரே நீ இருதயத்தை திறந்து பாரும் ஆண்டவரே, நீர் ஒருவர்தான் எனக்கு இருக்கிறீர் ஆண்டவர், நீர் தான் எனக்கு ஆதாரம் ஆண்டவரே. ஹலேலூயா. ஆனபடி நான் அன்புள்ளவர்களே, இந்த அறிக்கை செய்கின்ற வேளையிலே, வேத வசனத்தை நாங்கள் அறிக்கை செய்கின்ற வேளையிலே, அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே தேவனே எனக்கு ஆதாரம் சொல்லி நான் என்ன செய்கிறேன், ஹலேலூயா, அறிக்கை பண்ணுகிறேன் அன்புக்குரியவர்களே. ஹலேலூயா. என்னுடைய ஆதாரம், என்னுடைய தேவைகளை சந்திப்பது அவர் தான். ஹலேலூயா. அவரை தவிர எனக்கு எப்படி வீட்டிலே ஒரு குடும்பத்திலே ஒரு கணவனை, அவர் தான் எனக்கு. ஹலேலூயா. அவர் என்னுடைய சரீரத்துக்கு மணவாளர், இவர் என்னுடைய ஆத்மாவுக்கு மணவாளர். ஹலேலூயா. ஆத்மாவின் நாயகர். ஹலேலூயா. ஆத்மாவை தேற்றுகிறார். அந்த சங்கீதத்துல 23 பாருங்கள், அவர் என் ஆத்மாவை தேற்றி. ஹலேலூயா. என் ஆத்மாவை தேற்றி என்ன நீதி, தம்முடைய நாமத்து நிமித்தம் என்ன நீதியின் பாதைகளை நடத்துகிறார். ஹலேலூயா. என் ஆத்மாவை தேற்றி வேதனைகள், எத்தனையோ பிரச்சனைகள். ஹலேவி, ஆத்மாவுக்குள்ள போய் ஆத்மா என்ன செய்யும்? நித்திர உள்ள விடாது. ஆத்மா வேதனைப்படுத்தும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆனபடினால் இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நீ ஆத்மாவை அவர் தேற்றுகிற. ஹலேலூயா. பில்லுகள் கட்ட முடியாமல் இருக்கிறதா? எல்லாத்தையும் ஆண்டு. மனுஷரால உங்களுக்கு விடுதலை வரவே முடியாது அன்புக்குரியவர்களே. எந்த மனுஷனும் உங்களை விடுவிக்கவே முடியாது. ஆண்டவர் ஒருவர் தான் உங்களை விடுவிக்க முடியும். அந்த சத்தியத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள் அன்புக்குரியவர்களே. என் ஆண்டவர் எனக்கு ஆதாரமாயிருக்கிற, என் ஆண்டவர் என்னை தேற்றுகிற, என் ஆண்டவர் என்னை வழி நடத்துகிற, என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிற. ஹலேலூயா. ஹலேலு. ஆண்டவர் என்னை நடத்துகிற. ஹலேலு. ஆண்டவர் என்னை அங்கே தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஹலேலூயா. அதுபடி அவரே நமக்கு ஆதாரமாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியவர்களாயிருக்கிறோம். ஹலேலு. என் சங்கீதம் 121:2 பாருங்கள் அன்புக்குரியவர்களே. சங்கீதம் 121:2. ஹலேலூயா. அன்புக்குரியவர்களே, அங்க வாசிங்க பாலகுமாரி. சங்கீதம் 121:2. ஹலேலூயா. என்னவா சிறந்த சங்கீதம்?
1: 121:2.
0: வானத்தையும்
1: வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும்.
0: ஆமென். ஒத்தாசை வரும், உதவி வரும். இதை பாருங்கள், இது இந்த வேத புத்தகத்தை கண்ணால் காண்பது மட்டுமல்ல, ஹலேலூயா, வாயால வாசிச்சு அதை இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள வேணும். ஹலேலூயா. எனக்கு ஒத்தாசை வருகிறது. வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து என் பிள்ளைகளுக்கு உதவிகள், ஒத்தாசைகள் வருகிறது. பில்லுகளை கட்ட உதவிகள், ஒத்தாசைகள் வருகிறது. ஹலேலூயா. என் சரீரத்துக்கு உதவி, ஒத்தாசை வருகிறது. ஹலேலூயா. நீங்கள் அப்படி சொல்லுகின்ற வேளையிலே ஆண்டவருக்கு தெரியும். ஹலேலூயா. நீங்கள் அவரைத்தான் நம்பி இருக்கிறீங்கள். ஹலேலூயா. அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் விசுவாசியாக இருந்தால் நான் கெட்டு போயிருப்பேன். ஹலேலூயா. ஜீவனுள்ள தேசத்திலே நான் விசுவாசியாக இருந்தால் நான் கெட்டு போயிருப்பேன். அப்போ ஒவ்வொரு வார்த்தையும் அன்புக்குரியவர்களை, இந்த ஒவ்வொரு நாளும் இந்த ஜூம் பிரேயர்ல நடத்துகிறோம் அன்புக்குரியவர்களை. 3 பேர் 4 பேர் தான் வருகிறார்கள். ஹலேலூயா. ஆனாலும் கூட பவுல் சொல்லுகிறான், ஹலில் எண்ணிக்க உள்ளவர்களுக்கு நான் என்ன செய்தேன்? உபதேசித்தேன். ஹலேலூயா. நீங்க இந்த வார்த்தைகளை கேட்டு என்ன செய்ய வேணும்? மற்றவர்களுக்கு ஆறுதல் படுத்த வேணும். அந்த ஆறுதல் உங்களுக்கு தான் வரும். நான் உங்களை ஆறுதல் படுத்திக்க அந்த ஆறுதல் எனக்கு வருகிறது. அதே போல நீங்க மற்றவர்களை ஆறுதல் படுத்துகின்ற வழியிலே ஆறுதல் உங்களுக்கு வருகிறது அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. ஆனபடினால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வருகிறது. அவர் என்னுடைய ஆதாரம். ஹலேலூயா. அந்த சங்கீதம் முழுவதையும் நாங்க வாசிக்கலாம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிற. அப்ப ஒத்தாசை உதவியும் என் தேவனிடத்தில் தான் வருகிறது. ஹலேலூயா. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின, அதாவது வானத்தை அவன் பார்க்கிறான், பூமியை அவன் பார்க்கிறான். இதை உண்டாக்கினவர் என்னுடைய பிரச்சனையை தீர்க்க மாட்டாரோ? ஹலேலூயா. அதான் சங்கீதக்காரனுடைய நினைவு. ஹலேலூயா. வானத்தை பார்க்க அந்த அண்ட சராசரம் எப்படிப்பட்ட வானம், விரிந்திருக்கிற வானம். ஹலேலூயா. எனக்கு சிலவள ஆச்சரியமா இருக்கும் பாருங்கள். இந்த இரவு நேரத்துல இந்த சந்திரன் நாங்கள் பார்க்கின்ற வேளையில நீங்க எங்க போனாலும் பாருங்கள், சந்திரன் அங்கேயே வருகிறது போல இருக்கும். ஹலேலூயா. நீங்கள் அப்படிப்பட்ட காரியத்தை பார்த்திருக்கிற இவ்வளவு தெரியவில்லை. எந்த இடத்துக்கு போனாலும், பின்பக்கம் போனாலும் அந்த சந்திரன் வந்து எங்களோட வந்து நிக்கிற மாதிரி இருக்கும். எங்க போனாலும், அது ஊர்ல போய் பார்த்தால் இன்னும் நல்லா இருக்கும். ஹலேலூயா. அப்போ சங்கீதக்காரன் எல்லாத்தையும் பார்த்திருப்பார். ஹலேலூயா. இயற்கைய பார்த்திருப்பார். ஆனபடி நான் இந்த வானத்தை எப்படி ஆண்டவர் படைத்த, சூரியனை எப்படி படைத்த, சந்திரனை படைத்த, எப்படி இந்த முதல் நாளிலே சிருஷ்டிப்பு நடந்தது. ஹலேலூயா. எப்படி மிருகங்களை படைத்தார், எப்படி மரங்களை படைத்தார், எப்படி பூக்களை படைத்தார், ஹலே எப்படி சுடர்களை படைத்தார். ஹலேலூயா. அவர் சிருஷ்டித்த, அவர் சிருஷ்டிகர். வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த கர்த்தராலே எனக்கும் சிருஷ்டிப்பு நடக்கும், என் பிள்ளைகளுக்கு சிருஷ்டிப்பு நடக்கும், என் பிள்ளைகளுக்கு வாழ்வு நடக்கும். ஹலேலூயா. என் குடும்பத்திலே அதிசயம் நடக்கும். முடியாத காரியங்களை முடிய பண்ணுவதுதான் கிருபை. ஹலேலூயா. என்னாலே ஒன்றும் முடியவில்லை ஆண்டவரே, ஆனாலும் கூட உம்மாலே முடியும். ஹலேலூயா. அதை நான் வெளிப்படுத்துவது. ஹலேலூயா. நாங்கள பாருங்கள், தமிழ் ஜனங்கள், இலங்கை, மலேசியா, இந்தியா, சிங்கப்பூர், அதை நான் சொல்லவில்லை. நாங்களோ எங்களுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு வெளிப்படுத்துவதில்லை. என்னோட வெக்கம் சூழ்ந்து கொள்ளும். ஹலேலூயா. கணவன் மனைவி உறவு இல்லை, நாங்க போய் சொல்லுறோமா? ஐ லவ் யூன்னு சொல்றோம், நாங்க சொல்றதில்லை. ஹல்லேலூயா. ஆனா அந்த அந்த அன்பு பல காரியங்கள் மூலம் வெளிப்படுத்தப்படும். ஆனா அந்த மேற்கத்திய கலாச்சாரத்தில் என்ன செய்வார்கள் சொல்லி சொன்னால், தங்களுடைய அன்பை வெளிப்படுத்துவார்கள். அது வந்து அன்பை வெளிப்படுத்துவது, அந்த வார்த்தை மூலம் அவர்கள் வெளிப்படுத்துவது அன்பை வெளிப்படுத்துவது. ஹல்லேலூயா. அதே போலதான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவருக்கு தெரியும், அவரை அவரை விசுவாசிக்கிறவர்களே அவர் அறிந்திருக்கிறார், அவரை நம்பினவர்களே அவர் அறிந்திருக்கிறார். அவருக்கு தெரியும் நாங்கள் அவரைத்தான் நம்புகிறோம் என்று அறிந்திருக்கிறாரு, அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஆனால் அதை நாங்கள் எங்கள் வாயால் அதுக்குத்தான் வார்த்தையை கொடுத்திருக்கிறார், நாவில வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் இப்படினா ஒவ்வொரு சூழ்நிலைகள் வருகின்றவர்களிலே கலங்கி போகாதீங்கோ, ஹல்லேலூயா, வேதனைப்படாதீங்கோ, தேவனுடைய வார்த்தையை உச்சரியுங்கோ, இந்த சத்தியத்திலே நில்லுங்கோ. ஹல்லேலூயா. இந்த சத்தியத்திலே நில்லுங்கோ. என்ன வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கட்டிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். ஹல்லேலூயா. பாருங்கள், என்ன மருத்துவ அறிக்கை சொல்லுவதற்கு காரணம் என்ன சொல்லுதுன்னா, எல்லா வியாதிகளுக்கும் பயன்தான் முக்கிய காரணம். ஹல்லேலூயா. 80% வருத்தங்கள் எல்லாம் இந்த பயத்தின் அடிப்படையில தான் வருகிறது. ஹல்லேலூயா. பயம் மனுஷர்களை கொல்லும். ஹல்லேலூயா. பிள்ளைகளை எப்படி இருப்பார்களோ, பிள்ளைகளுக்கு என்ன நடக்குமோ, இந்த மோக்கேச்சை எப்படி கட்ட முடியுமோ, இந்த பில்லுகளை எப்படி கட்டுவது, இப்படி எத்தனையோ பிரச்சனைகள். ஹல்லேலூயா. ஆனால் பயத்தை உதறி தழுவணும். பயத்தை உதறுவதற்கு ஒரே ஒரு காரணம், வசனம் தான், வேத வசனம் தான். ஹல்லேலூயா. அவரை நான் நம்பி இருக்கிறேன், அவரை நான் நம்பி, தாழ்ந்து சொல்லுகிறான், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், நீ நீங்கள் எப்படி என்னை மலைகளுக்கு மேலாக பறந்துவோன்னு சொல்லுகிறீர்கள். ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, பிரச்சனை சவாலை விட்டு போவது கோலத்தரம். ஹல்லேலூயா. ஒரு பிரச்சனை வருகின்ற வேளையிலே அதை விட்டு அல்லது ஷோர்ட்கட்ல போவது அது கோலத்தனம். அதுல நின்று முறியடிக்க வேண்டும். ஹல்லேலூயா. சத்துருவை நாங்கள் முறியடிக்க வேண்டும். ஹல்லேலூயா. பில்லுகளை முறியடிக்க வேண்டும். கடன்களை முறியடிக்க வேண்டும். குடும்ப உறவுகளிலே பிறக்கிற பிரச்சனைகளை முறியடிக்க வேண்டும். குடும்ப உறவுக்கு கூட நான் சொல்றேன், ஹல்லேலூயா. அங்கே அன்றைய எபேசியர் வசனத்திலே சொல்லப்படுகிறது, அவர் அந்த பகியை அங்கே கொன்று, சிலுவையிலே கொன்று அவர்களை ஒப்புரவாக்கினாரா? குடும்ப உறவுல பிரச்சனையா? வசனம் தான் அன்புக்குரியவர்களே. வசனம் உங்களை, வசனம் உங்களை பிரச்சனைகளை மேற்கொள்ளும். ஹல்லேலூயா. உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிற உறங்க. அப்போ பயம் வேதனை வருகிறவர்களில் என்ன செய்யும்? காலில் தளர்ச்சி வரும். தலையில நடக்க முடியாது. அன்புக்குரியவர்களே, ஆனா வசனம் சொல்லுவது, உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிற உறங்கார். இதோ இஸ்ரவேல காக்கிற, உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ஹல்லேலூயா. அவருடைய எலியா அந்த பாகாலுடைய தீர்க்க தரிசிகளுக்கு அங்கே அவர் பரிகாசம் பண்ணினார். அவர் தூங்க போயிருப்பார், அவர் பயணமா போயிருப்பார் என்று சொல்லி பாகாலுடைய தெய்வங்களை குறித்து அவன் பரிகாசம் பண்ணினார். எந்த அவனுக்கு தெரியும் என்ன, கர்த்தரங்களை காக்கிறவர், கர்த்தரங்கள் வலது பக்கத்தில் நிழலா இருக்கிறார், இதோ இஸ்ரவேல காக்கிற, உறங்குறதும் இல்லை தூங்குறதும் இல்லை. அவர்களை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் காண்கிறவராகத்தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. தன்னுடைய நன்மைகளை வெளிப்படுத்தும்படி ஹல்லேலூயா. ஒரு கூட்ட ஜனங்களை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு வசனங்களை சொல்லுங்கள், வசனங்களை எழுதுங்கள், வசனங்களை வாசியுங்கள், வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தருன்னு எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பர். எல்லா தீங்குக்கும், எல்லா தீங்குக்கும். ஹல்லேலூயா. அழுது அழுது வார்த்தையை சொல்லுங்கள், சிரிச்சு சிரிச்சு வார்த்தையை சொல்லுங்கள். ஹல்லேலூயா. வேதனையோடு கண்ணீரோடு தேவன் வார்த்தையை சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அங்கே அவர் உன் ஆத்துமாவை காத்தார், கர்த்தர் உன் போக்கையும் உன் தரத்தை மிது முதற் கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். மறுபடியும் இந்த நாளிலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, வேத வசனத்தை சொல்லி செபியுங்கள், விசேஷமாக இந்த தேசத்துக்காக செபியுங்கள்.

0: கடவுளே இன்னும் புறப்பண்ணப்படும் சொல்லப்படுகிறது. ஹலிலூயா, அவர் புறப்பண்ணப்படவனும் பொருளாதார காரியத்திலே குரோசரிகளினுடைய விலை, கேஸ் விலைகள் குறைக்கப்பட வேண்டும். ஹலிலூயா, தேசம் நல்லா இருந்தா தான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே தேசத்தின் ஜனங்கள் நன்றாயிருப்பார்கள். ஹலிலூயா. ஆனபடினா அதற்காக ஜெபியுங்கள், தொடர்ந்து ஜெபியுங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களை நான் நிப்பாட்டுகிறேன். ஹலிலூயா, நீங்க ஜெபிக்க தொடங்க உபரிதரம் சுருக்கம் சுருக்கமாக ஜெபியுங்க.
1: பிள்ளைகள் சகோதரர் அவங்களோட குடும்பங்கள் தகப்பண்ணே அப்பா இன்னுமாக ஆண்டவர சகோதரி நகுமே கொடுக்கிற மெசேஜ்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். துதிகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தாவே அவருடைய குறிப்புக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே ஊழிய பாதையில நீங்க எங்களுக்கு ஜெயத்தை கொடுத்தப்பட நன்றி. கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளைகளுக்கு ஆரோக்கியம் நலனும் நல்ல ஆலோசனையுமா இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். தகப்பனே சகோதரது போல நாங்கள் வர வர விருத்தியாக்கி நாங்கள் ஆசீர்வாதமா இருப்போம். நாங்கள் விசுவாசத்தை அறிக்கை பண்ணுகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவன நாம் எடுத்துக்கொண்டு அது வாழ்க்கையில வருகிற எல்லா காரியங்களையும் ஜெயத்தை எடுக்க அதை தாண்டி வர அது கடந்து வர அப்பா நீர் எங்களுக்கு மாலுமையாகவும் சுக்காரப்படுத்தி ஓட்ட முடியாத காரியத்தை நீ செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. எங்க கண்கள் மேல் கண்களை வைத்து ஆலோசனை சொல்றதுக்காக நன்றி அப்பா. தகப்பனே நாங்க என்ன செய்வது, எதை பேசுவது, எப்படி பழகுவது என்று நீ கற்றுக் கொடுக்கிறேன். தீமை எங்களை அணுகாதாண்டவர பொல்லாப்ப எங்களுக்கு நேரிடாது. எங்க ஆத்மா வாழ்க்கப்ப நாங்க எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாயிருக்கும் சொன்ன ஒரு வாக்குத்தத்தை நாங்க எருக பிடித்துக் கொள்கிறோம் தகப்பனே. ஆண்டவர ஜீவனங்களால நன்மை கிருபை மாத்திரம் இந்த தொடரும் என்று நாங்க அறிக்கை பண்ணுகிறோம். வாலிய பிள்ளைகளை சந்திக்க இருக்கிறாச்சா அதாவே எல்லா சபைகளும் வாலிய பிள்ளைகள் நிறம்பட்டது. பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கிற கருத்து வற்றும் நீங்கி சமாதானம் உருவாகட்டும். ஒருவரை புரிந்து கொள்ள தேவன வசனங்களை கற்பிக்கிறதுல பெற்றோர்கள் கவனமா இருக்க குழந்தைகளை சரியான பாதையில நடத்தி செல்ல கத்தாவே ஆலயத்துக்கு போகுது தடை செய்யாதபடிக்கு கத்துட சமூகத்தில இருந்து ஆராதிக்க எல்லா காரியமும் ஆண்டவர் உங்களுக்கு பிரியமா நடந்து உங்களோட வார்த்தைகள் ஆண்டவரை இருக்க பிடித்துக் கொள்ள உதவி செய்தாலும் எல்லாவற்றையும் சிறு கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்க ஜீவனில நல்ல பிதாவே.

நாள பிடிச்சிருக்கிறீங்க ராஜாவுக்கா, நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. அவர் செல்வாரி சிலுவையில ரத்தத்தை சிந்தினார் ஆண்டவரே, அவருடைய உடம்பு பிக்கப்பட்டதுனால நாங்கள் சமாதானம் சந்தோஷம் செழிப்பாக இருக்கிறோம் ஆண்டவரே. இயேசப்பா பரிசுத்த ஆவியானவர் அன்னதினம் எங்களோடு விடப்பட்டு கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவி

0: ஊழியர் சகோதரி ஜான்சி அன்டன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். அவர் மீதியானவற்றை வழிநடத்துவார். கத்தர் தாமே அவருக்கூடாக வழிநடத்துவாராக. கத்தர் கொடுத்த தாளந்துகளை கத்தட நாம மகிமைக்காகவும் ஆத்தும ஆதாயத்துக்காகவும் எடுத்து வந்து வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக. கேட்கின்ற ஒவ்வொருவரும் பாடல்களுக்கூடாக, வேத வார்த்தை கொடுக்க சாட்சிகளுக்கூடாக, ஜபங்களுக்கூடாக வழிநடத்தப்பட கத்தர் தாமே உதவி செய்வாராக. இந்த ஒலிபரப்பின் மறு ஒலிபரப்பு செல்லுகின்ற பொழுதும் கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக் கொள்வதற்காக கத்தர் உதவி செய்வாராக. நாங்கள் இந்த வேளையில் இந்த ஊழியர் சௌரி ஜான்சி அன்டன் அவர்களுக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். பேசலோட்டம்மா. வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த முறை நேர மாற்றம் மார்ச் 3rd வருகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். வெளியாக செய்கிறார்கள் நினைக்கிறேன். அந்த வகையில் அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களா. காட் பிளஸ் யூ. ஆமென்.
1: தேவனை ஆராதிப்பதற்காக தேவனுடைய பாதத்தில் நாங்கள் ஒருமனமாக கூடி வந்திருக்கிறோம். தேவன் செய்த நன்மைகளை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்த போகிறோம். அவருடைய பரிசுத்தம் நிறைந்த நாமத்தை ஆராதிக்க போகிறோம். அவர் தந்த இந்த நல்ல நாளுக்காக அவருக்கு நாங்கள் நன்றி செலுத்தி ஒவ்வொரு கணமும் எங்களை விசாரித்து நடத்துகிற எங்கள் தேவாதி தேவனை ஸ்தோத்தரித்து ஆராதிப்பதற்கு முன்பாக 103rd சங்கீதத்தை வாசிக்க கேட்டு ஆராதனை கூடாக கடந்து செல்ல போகிறோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிருக்கிறார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கேட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் அவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது, ஒளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமல் போயிட்டு அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. ஆமேன். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு நானும் ஸ்தோத்தரிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் எங்களை நினைத்து பரிசுத்த ஆவியானவராய் எங்களை ஆளுக செய்யும் எங்கள் தேவாதி தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த கால நேரத்திற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த கால நேரத்திலும் எங்களை உம்முடைய பாதத்தில் கொண்டு வந்து உம்மை ஆராதிக்க வைக்கிற இந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் நல்லவர் என்றும் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் வல்லமை உள்ளவர் என்றும் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் மகத்துவமான தேவன் என்றும் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, நீர் இரக்கம் உள்ளவர் என்றும் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலவேந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று கிருபைகளால் எங்களை அலங்கரித்து நடத்தி கொண்டு வார தேவன் நீர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, நீர் நல்லவர், நீர் எங்களுக்கு போதுமானவர், நீர் மகத்துவமானவர், நீர் மேலானவர் என்றும் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் கண்மலையான தேவன் நீர் துதிக்கப்படுவீராக. எங்கள் ரட்சிப்பின் தேவன் நீர் உயர்த்தப்படுவீராக. நீர் எங்கள் கண்மலையும் கோட்டையுமாயிருக்கிற தேவன் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நாங்கள் நம்பும் துருகமும் எங்கள் கேடகமும் எங்கள் உயர்ந்த அடைக்கலமும் நீர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் பலனாகிய கர்த்தர் நீர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, உம்மை மட்டுமே நாங்கள் தேவன் என்று நோக்கி பார்க்க வைத்த அந்த தயவிற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் நம்பிக்கைக்குரிய தகப்பன் நீரென்று உம்மை நம்பி வாஞ்சியோடு உம்முடைய பாதத்துக்கு வர செய்த கிருபைகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். சத்ரு எங்களை நெருக்கும் போதெல்லாம், சத்ரு எங்களை எதிர்க்கும் போதெல்லாம் கர்த்தர் நீர் எங்களுக்கு ஆதரவாயிருக்கும் தேவனாயிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஒடுக்கமான பாதையில் நடந்து வந்திருந்தாலும் எங்களை விசாலமான பாதைகளுக்கு கொண்டு வந்த தேவன் ஆண்டவரே, சத்ருவின் கரத்தில் இருந்து எங்களுக்கு விடுதலை தந்த தேவன், உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். பரிசுத்தமான கரத்தை நீட்டி எங்களை ஆசீர்வதிக்கும் எங்கள் நல்ல தேவனே, பள்ளத்தாக்கில் இருந்த எங்களை உம்முடைய பரிசுத்தமான கரத்தால் தூக்கி எடுத்த தேவன் நீரென்று உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் கால்களை மான்கால்களை போலாக்கி உயர்ந்த தலங்களில் எங்களை நிறுத்தின தேவன் நீரென்று உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, நீர் இரக்கம் நிறைந்தவர், நீர் இம்மான வேளன் என்று உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எண்ணிலடங்காத நன்மைகளை எங்கள் வாழ்க்கையில் செய்தவர் நீரென்று உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். வானத்திலும் பூமியிலும் மேலான உம்முடைய நாமம், முழங்கால்கள் யாவும் முடங்கும் அந்த நாமத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தம் நிறைந்த உம்முடைய நாமம், இணையில்லாத அந்த நாமம், வல்லமை உள்ள அந்த நாமம் போற்றப்படுவதாக, இரக்கமுள்ள அந்த நாமம் போற்றப்படுவதாக, மகத்துவமான அந்த நாமம் போற்றப்படுவதாக, வல்லமை உள்ள அந்த நாமம் போற்றப்படுவதாக, எங்களுக்காக சத்ருவோடு போராடும் அந்த நாமம் போற்றப்படுவதாக, எங்களை ஆற்றி தேற்றும் அந்த நாமம் போற்றப்படுவதாக, உம்மை நம்பி நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை நம்பி உம்முடைய பாதத்துக்கு வந்தவர்களை புறம்பே தள்ளிவிடாத நல்ல தேவனாய் நீர் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன், உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன்.

நன்றி ஆண்டவரே. பரிசுத்தமான உம்முடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்காகவே ஜீவன் தந்த தேவனுடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் செய்த சகல விதமான நன்மைகளையும் நினைத்து உம்மை ஸ்தோத்தரித்து நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்றைய நாளிலும் நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் சுகத்தோடும் பலத்தோடும் இருப்பதும் உம்முடைய கிருபை என்று நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தின் நிழலில் நீரங்களை வைத்திருக்கிறபடியால் பரிசுத்தமான உம்முடைய திருக்கரமங்கள் தலைகள் மேல் எந்த நேரமும் அமர்ந்திருக்கிறபடியால் நாங்கள் பாதுகாக்கப்படுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் வியாதிகள் பலவீனங்களில் இருந்து விடுதலை பெறுகிறோம் தகப்பனே. நாங்கள் ஆட்சி தேற்றி அரவணைக்கப்படுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய நிழலில் வாழ செய்த அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நிழலில் எங்களை நீர் மறைக்கிற தேவனாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சட்டைகளின் நிழலில் எங்களை கழிகூற செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபையின் கண்கள் எங்களை காணுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை போல ஒரு நல்ல தேவன் இல்லை என்று உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நாங்கள் நடக்க நேர்ந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படாமல் இருக்க செய்பவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். பரிசுத்தமான உம்முடைய பரிசுத்தம் நிறைந்த அந்த வார்த்தைகளை தந்து வல்லமையுள்ள அந்த வார்த்தைகளால் எங்களை தேற்றி நடத்தி கொண்டு வருகிறவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன்.

கொண்டு வருவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீரங்கள் துணையாளனாயும் நீரங்கள் இணையாளனாயும் இருப்பதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் பலவீனமாய் சோர்ந்து போகும் நேரங்களில் எல்லாம் எங்களுக்கு பலம் தந்து நடத்தும் ஆவியான தேவன் நீர், உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இரக்கம் உள்ளவர் என்று உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நாங்கள் சோர்ந்து போய் நிற்கும் நேரங்களில் வார்த்தைகளால் எங்களோடு பேசுகிறவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் செய்த நன்மைகள் ஒவ்வொன்றையும் நினைத்துமே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நாங்கள் நினைக்காத நன்மைகளை எல்லாம் எங்கள் வாழ்க்கையில் தருகிற தேவன், உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. துதியும் கனமும் மகிமையும் உமக்கு செலுத்தி உமை ஆராதிக்கிறோம். துதியும் கனமும் மகிமையும் செலுத்தி உமை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். நீர் செய்த நன்மைகளை நினைத்துமே நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. சர்வ வல்லவரே, எங்களை ஜெபிக்க வைப்பவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் சர்வ வல்லவர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். என் மகத்துவமானவர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. எங்கள் வாயில் துதிகளை தந்துமை துதிக்க வைத்துக் கொண்டிருக்கும் தேவாதி தேவன் நீர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவரும் ஆகிய தேவாதி தேவன் நீர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. நீர் ஜீவனுள்ள தேவன் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். எங்களுக்காக ஜீவனை தந்தவர் நீர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். எங்களுக்காக கடைசி துளி ரத்தத்தையும் எங்களுக்காக சிந்தின தேவன் நீர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. அந்த ஒவ்வொரு துளி ரத்தத்தாலும் நாங்கள் பலவீனம் இல்லாமல் வியாதிகள் இல்லாமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஆவியானவரே. இதுவரையும் எங்களை நடத்தின தேவன், இதுவரையும் எங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை மட்டும் செய்த தேவன், தீமைகளை எல்லாம் நன்மையாக மாற்றி தந்த தேவன், நீர் ஆச்சரியமான தேவன் என்றுமே ஸ்தோத்தரிக்கிறேன் ஐயா. அதிசயமான தேவன் நீர் என்றுமே ஸ்தோத்தரிக்கிறேன். அற்புதம் நிறைந்த உம்முடைய கரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் தகப்பனே.

நன்றி ஆண்டவரே. ஆவியோடும் உண்மையோடு நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம். முழு இருதயத்தோடு உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நீர் உண்மையுள்ள தேவன் என்று உண்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் இரக்கம் உள்ளவர் என்று உண்மை ஆராதிக்கிறோம். நீர் இம்மானு வேலன் என்று உண்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இருதயத்தின் அடியாளத்தில் இருந்து நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம். உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல தேவன் நீர் என்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் மேலானவர் என்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் பரிசுத்தர் என்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எங்களுக்காக சிலுவையில் அழிக்கப்பட்ட தேவன் என்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன். இரக்கம் நிறைந்தவரே, எங்களுக்காக கடைசி துளி ரத்தத்தையும் இந்த எங்கள் நல்ல தேவனே. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் செய்யும் எங்கள் தேவாதி தேவன் நீர் ஒருவரே பரிசுத்தர் என்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன். பசும்புல் மேய்ச்சல் நிலத்தில் எங்களை நடத்தி செல்லும் எங்கள் மேய்ப்பராய் இருப்பவரே, நீர் எங்கள் மேய்ப்பராய் இருப்பதால் நாங்கள் அசைக்கப்படுவதில்லை ஆண்டவரே. நீர் எங்கள் மேய்ப்பராயிருக்கும் போது நாங்கள் தாழ்ச்சி அடைவதில்லை ஆண்டவரே. நீர் எங்கள் ஆயனாயிருக்கும் போது நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை தகப்பனே. எங்கள் சத்ருவுக்கு முன்பாக எங்களை எண்ணியால் அபிஷேகம் செய்பவர் நீர் என்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தராகிய நீரின் வெளிச்சமும் என் ரட்சிப்பும் என் ஜீவனுக்கு பலனாயும் நீர்

ஆகிய உன்னதமான தேவனை நோக்கி பரிசுத்தர் நீர் என்று உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தூயாதி தூயவர் நீர் என்று உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உயிருள்ள வார்த்தைகளால் எங்களோடு பேசுபவர்

அதிசயங்களை செய்யும் தேவன் ஆண்டவரே, வானாதி வானங்கள் போற்றும் தேவாதி தேவன் நீராயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யுமங்கள் தூயாதி தூயவரே உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யுமங்கள் தூயாதி தூயவரே உமக்கு ஸ்தோத்திரம்.

சோதித்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் எல்லாம் உம்முடைய பாதபடியில் நின்று நாங்களும் உம்மை பரிசுத்தர் என்று போற்றுகிறோம், பரிசுத்தர் என்று துதிக்கிறோம். ஆண்டவரே, நீரே எல்லாம் வல்லவர் என்று துதிக்கிறோம், நீரே மேலானவர் என்று துதிக்கிறோம், நீரே மகத்துவமானவர் என்று துதிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் நீரங்கள் மேய்ப்பராயிருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நீரங்கள் ஆச்சரியமான தேவனாயிருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் மேலான தேவன் என்று உம்மை துதிக்கிறேன். நீர் மேலானவர், நீர் மேலானவர், நீர் போதுமானவர், நீர் மகத்துவமானவர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய பாதத்தில் இந்த நேரத்தில் வந்து நிற்கும் நாங்கள், பாக்கியம் பெற்ற நாங்கள், எங்கள் மேலான தேவனுடைய பாதத்தில் இந்த நேரத்தில் வந்து நிற்கும் நாங்கள், பாக்கியம் பெற்ற நாங்கள், பரிசுத்தருடைய கரத்தின் நிழலில் நிற்கும் நாங்கள், பாக்கியம் பெற்ற நாங்கள், கிருபையின் கண்கள் எங்களை காண நாங்கள், பாக்கியம் பெற்ற நாங்கள். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் தகப்பனே.

நீதிக்கு பாத்திரனான் எங்கள் தேவாதி தேவனே, நீர் மேலானவர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறோம். தேவாதி தேவன் நீர் எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபையும் உள்ள தேவன் என்றும் ஸ்தோத்தரிக்கிறோம். சத்துருவின் வல்லமைகளை எல்லாம் வெல்வதற்கு எங்களுக்கு அதிகாரம் தந்த தேவன் நீர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஜெபத்தை தள்ளாமலும் உம்முடைய கிருபைகளை எங்களிடம் விட்டு

கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவாதி தேவரி வீரங்கள் துணையும் எங்களை விடுவிக்கிற தேவனுமாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் செய்கிற தேவனா தேவாதி தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உமக்கே ஸ்தோத்திரம். நீரே அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவர். யெகோவா என்னும் நாமத்தை உடைய தேவன் நீர். பூமி அனைத்திற்கும் ஒரே தேவன் என்றுமே ஸ்தோத்தரிக்கிறேன். பூமி அனைத்திற்கும் மேலும் உன்னதமானவர் என்றுமே.

ஒரு தகவன் வேறு யாரும் இல்லை என்று மிஸ்போத்தரிக்கிறோமா ஆண்டவரே? வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ள நோக்கும் எங்களை தப்பு வைக்கிறவரே உமக்கு நன்றி ஐயா. பொல்லாப்பு எங்களை அணுகாமலும் பாதி எங்கள் கூடாரங்களை அணுகாமலும் விபத்து பொல்லாப்புகள் எங்களை நோக்காமலும் நீர் காத்துக் கொள்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவரீர் நீர் அவனவன் செய்கைக்கு ஏற்ப பலன் அளிக்கும் தேவனாயிருப்பதற்காக உமக்கு நன்றி. தேவரீர் நீர் எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபையும் உள்ள தேவனாயிருப்பதற்காக உமக்கு நன்றி. எங்களுக்காகவே நீர் யாவையும் செய்து முடிக்கிறவர் என்று உம்மை நோக்கி கூப்பிடும் நேரங்கள் எல்லாம் எங்கள் விண்ணப்பங்களுக்கு செவிமடுக்கும் தேவன் நீர். எங்கள் விண்ணப்பங்களுக்காக உம்முடைய செவிகள் திறந்திருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எக்காலத்திலும் நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிப்போம். எப்போதும் உம்முடைய துதி எங்கள் நாவில் இருக்கும் ஆண்டவரே. அந்த கிருபைகளை நீர் எங்களுக்கு தந்த தேவன் அல்லவோ ஆண்டவரே? உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். என் தேவனாகிய கர்த்தாவே, நான் உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர் என்று. இதுவரையிலும் எங்கள் பலவீனங்களை நீக்கி வியாதிகளை நீக்கி எங்களுக்கு சுகம் தந்த தேவன் நீர் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நேரத்திலும் வியாதிகள் பலவீனங்களோடு இருப்பவர்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பரிசுத்தமான அந்த தழும்பான கரத்தில் தருகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீர் கிருபையின் கண்களால் காணும் தேவன், கிருபையின் கரத்துக்குள் அணைத்துக் கொள்ளும் தேவன் ஐயா. ஒவ்வொருவரின் பலவீனங்களை நீர் நீக்கி பலத்தை கொடுத்து

அவர் புதிய போதுமே நாவல் இருக்கும் என்ற வார்த்தைகளின்படி உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீரே பரிசுத்தர், நீரே அற்புதமானவர், நீரே வல்லமை உள்ளவர். உம்முடைய கரத்தின் செய்கைகள் ஒவ்வொன்றும் அற்புதமானது என்று உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மிடத்தில் வாஞ்சியாயிருக்கிற எங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து விடுவிக்கின்ற தேவனே, நீரே எங்கள் தேவன் என்றும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் உம்மை மட்டுமே நாங்கள் துதிப்போம் ஆண்டவரே. நாளுள்ளளவும் நாங்கள் உம்மை கீர்த்தனம் பண்ணுவோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு பெரியவரும் மகாபலம் உள்ளவருமாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே.

நன்றி ஆண்டவரே, நன்றியோடு நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைய நாளில் உங்களுடைய பாதத்தில் இன்றுமே ஆராதிக்கவும் துதிக்கவும் செய்த கிருபைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறேன். என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.

0: எங்கள் பாடல்களோடு வித வார்த்தைகளோடு வித வாசிப்புகளோடு வழிநடத்தி உங்களை கத்தரலாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தடி கரத்தை ஒப்புவிக்கிறோம். கத்தடி நாமத்தை உயர்த்தி உங்களையும் கத்தர் சொந்த தாளந்துகளை அவருடைய நாம மகிமைக்காகவும் ஆத்மாதாயத்துக்கும் எடுத்து வந்து இந்த இரவு நேரத்திலும் வழிநடத்தினீர்கள். கத்தர்தாமே சுகமான நித்திரை தந்து வழிநடத்துவாராக. நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போமோ அதுவரையும் தேவசமாத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தடி கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் சந்ததியையும் ஒப்புவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். God bless you. Amen. ஆத்மாதாயத்துக்காகவும் எடுத்து வந்து விதைத்திருக்கிறார். நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு விடைபெறுவோம். ஆமேன். ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் அடுத்த நிகழ்ச்சி கடந்து செல்ல இருக்கிறோம். அடுத்த நிகழ்ச்சி என்ன நிகழ்ச்சி?
1: Recording in progress.
0: பட்டிமன்றம். பிரதர்
1: recording stopped.
0: ஒரு பட்டிமன்றம் நடத்த போறோம். நீங்கள் அதுல நிக்கிறேன்னா நெல்லுங்கோ, அல்லது 5 மணிக்கு பிறகு வாங்க ஐயா.
2: உங்கள்ட்ட 5 மணிக்கு பிறகு? ஓகே பிரதர்.
0: ஓகே
2: ஓகே ஓகே. தேங்க்ஸ்.
0: கத்தர்தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி
1: ஒலிபரப்பு.
0: நாங்கள் இந்த வேளையிலும் பட்டிமன்றம் ஒன்று கூட கடந்து செல்கிறோம். வல்லமையாக நாங்கள் கேள்வி பதில் நிகழ்ச்சி இந்த நேரத்திலே நடைபெறுகிறது. ஆனாலும் இன்றைய நாளிலே விசேடமாக பட்டிமன்றம் ஆரம்பிக்கிறோம். சகோதரன் மகேந்திரன் ஐயா தொகுப்பாளராக பொறுப்படுப்பார், வழிநடத்துவார். நாங்கள் ஆயத்தமாகவும் கத்தடி கரத்தில் ஒப்புவிப்போம். இந்த பட்டிமன்றம் தலைப்பு ஒளி. ஒளி வருகின்ற பொழுது இருள் விலகி விடுகிறது. அந்த இருள் எங்கே போகிறது? ஆமேன். அதுதான் இன்றைய நாளிலே பட்டிமன்றம் எங்களுடைய ஊழியர்கள் நினைக்கிறார்கள். வேத ஆகமத்திலிருந்தும் எடுத்து வருவார்கள், பொதுவான மரமொழியையும் எடுத்து வருவார்கள். அந்த வகையிலே கத்தர் வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்தில் ஒப்புவிப்போம். இந்த வேளையிலும் ஒரு மைந்தன்னையாக வரவேற்போம். பிரைஸ் லார்ட் ஐயா.
3: பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட்.
0: ஆமே. இந்த வேளையிலும் இணைந்திருக்கிறோம். உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறோம். எங்களுடன் சகோதரி ஜானட் அவர்கள் ஜெயமன் தேசத்திலிருந்து, மாலை வேளையிலும் மகேந்திரன்யா விக்டோரியா பிரிட்டிஷ் கொலம்பியாவிலிருந்து, அதிகால வேளையிலும் காலை வேளையிலும் எங்களுடன் பாஸ்டர் ஆண்டன் தாசனம் அவர்கள் இணைந்திருக்கிறார். டொரண்டோ கனடாவிலிருந்து பாஸ்டர் ஞானவண்ணன் இணைந்திருக்கிறார் டொரண்டோவிலிருந்து. அந்த வகையிலே உங்கள் எல்லோரையும் வரவேற்றுக் கொண்டு சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற மறுவலப்பை கேட்கப் போகின்ற ஒரு சார்பிலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். ஒருவரையும் கத்தர்தாமை நேரத்துக்கு இணைத்து வழிநடத்துவாராக. பாஸ்டர் வானர் அவர்கள் முனைவாரன்னு விசுவாசிக்கிறோம். இந்த வேளையிலும் அவர் மாயந்தனையாவிடம் ஒப்படைப்போம். வழி நடத்துங்கள். God bless you. Amen.
3: Amen. Amen. இன்றைய நாளிலே சங்கம வானொலியிலே பட்டிமன்றம். இந்த பட்டிமன்றத்தின் தலைப்பு நாங்கள் லைட் போடேக்க இருள் போகின்றது. அந்த இருள் எங்கே போகின்றது? அதாவது இரவு நேரங்களில் அரையிலே லைட்டை போடும் பொழுது அந்த இருள் டக்குன்னு போய்விடும். அந்த இருள் எங்கே போகின்றது? இரண்டாவது கேள்வி, உங்களுடைய ஹோலில் உங்களுடைய மேசையிலே சோஃபாவுக்கு கீழே இருள் இருக்கின்றது. அப்படியானால் இந்த வெளிச்சத்தில் இருந்து கொண்டு அந்த இருள் ஏன் அருகில் இருக்கின்றது? 8 நிமிடங்கள் உலகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம இதில் ஜோம் பண்ணுவோம். அன்பான பரலோக தாவுப்பனே சுவாமி, சங்கம்மா வானொலி நிலையத்திலே இந்த பற்றுமன்ற நிகழ்ச்சி சுவாமி உமது பாதபடியிலே வந்திருக்கிறேன் ஐயா. உமது ஊழியக்காரர் அநேகர் வந்திருக்கிறார் சுவாமி. வேதாம ரீதியிலே உலகக்காரின் ரீதியிலே விட சொல்ல கத்தாவே வந்திருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஐயா நான் கற்றுக்கொடுற நேரம் ஆண்டவரே, இந்த பட்டிமன்றத்தில் அநேக காரியங்களை வேதாகமத்தின் மூலமும் உலக சிந்தனைகள் மூலமும் கற்றுக்கொள்ள ஒரு நேரத்தை தந்தீரே சுவாமி. அந்த கிருபைக்கா நன்றி. பரிசுத்த ஆவியானவரே இந்த நேரத்தில் ஒரு பிரசன்னம் ஒரு வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளே மூடட்டும், சங்கம வானொலியை மூடட்டும். கலந்து கொண்ட ஊழியர்கள், கலந்து கொண்ட பிள்ளைகள் எல்லோரும் பிரசனத்தால் மூடி கத்தாவை நீர் வலியுறுத்த வேண்டுமாக ஐயா இந்த நாளே சுவாமி நடத்துகின்ற பட்டிமன்றம் உமது நாமன்றை மகிமைப்பட்டு ஆண்டவரே, இந்த வார்த்தையில் விளக்கப்பட கிருபை செய்ய வேண்டுமாக. எல்லாம் இல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே, ஆமென் ஆமென். இன்றைய நாளிலே பட்டிமன்றத்தின் தலைப்பு அரையும் பொழுது சுவிட்ச் போடும் பொழுது வெளிச்சம் வேற இருள் அகன்றது, இருள் எங்கே போகின்றது, முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, நீங்க ஹோல் இல்ல போக மேசைக்கு கீழே இருள், சோபா குளிர், ஆனா வெளிச்சம் இருக்கு, அதே நிலை இருள் இருக்கு. இந்த கேள்வி எட்டு நிமிடங்கள் ஓடுதன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய முதலாவது பாச ஞானவந்தன் தான் முதலாவதா வந்திருந்தார். நாங்கள் அவருடைய என்ன அவருடைய என்ன கூறுகள் என்பதை கேட்போம். அதற்கு பிறகு பாச ஐந்தநாசன் வருவர். நாங்கள் முதலாவது பாச ஞானவந்தன் அவர்களை அழைப்போம் பட்டிமன்ற தலைப்பிலே. முதலாவதாக பிரைஸ் லோர்ட் பாச ஞானவந்தன்.
4: பிரைஸ் லோர்ட் அங்கிள், நான் பேசுகிறது கேட்கிறதா?
3: அருமையா கேட்கின்றது.
4: ஆமென் ஆமென், நன்றி. தேங்க்யூ, உங்களுடைய அழைப்புக்கு நன்றி. கர்த்தர்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பதாக. அருமையான ஒரு ஜெபம் செய்தீர்கள். நான் ஆரம்பிக்கலாம் தானே?
3: ஆமா, உங்களுக்கு எட்டு நிமிடங்கள் கொடுக்கப்பட்டிருந்தன. எட்டு நிமிடங்களுக்குள் உங்களுடைய வீரரை சொல்லுங்க. ஆமேன்.
4: சரி, அந்த எட்டு நிமிடங்களுக்குள் ஆண்டவர் படைத்த இந்த பெரிதான வெளிச்சத்தையும் அவருடைய படைப்பையும் சுருக்கமாக சொல்லும்படியாக எனக்கு சொல்லிக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதை விளங்கப்படுத்த வேண்டியவர் பரிசுத்தாவியானவர். நான் பேசுகிற வார்த்தைகள் ஒலிவாயமாக உங்கள் மத்தியிலே வந்தாலும் உங்கள் இருதயத்துக்குள்ளே சுமந்து செல்ல வேண்டியவர் பரிசுத்தாவியானவர். ஆகவே கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து இதை இந்த வார்த்தைகளை உங்கள் இருதயங்களில் பதிய பண்ணுவாராக. உலக பிரகாரமாக நாங்கள் இதுக்கு பதில் அளிக்க வேண்டுமே ஆனால் சயின்டிபிக்கலி, அதாவது விஞ்ஞான ரீதியாக அல்லது பௌதிகவியல் ரீதியாக, ஒளி வந்து வரும் பொழுது எங்கேயும் வந்து என்ன செய்கிறது, நிழலானது உருவாகுகிறது என்பது மிகவும் ஒரு அடிப்படை உண்மையாக இருக்கிறது. என்றால் ஒளி நேர்கோட்டிலே பயணம் செய்கிறது, அதற்கு நேர்கோட்டிலே அதற்கு மத்தியிலே தடையாக இருக்க வருகிற காரியங்கள், அதற்கு பின்பாக இருக்கிற இடங்கள் எல்லாம் அதுடைய நிழலே அதற்கு இருளாக இருக்கிறது. நாங்கள் ஒருவேளை ஐயா சொன்னது போல வீட்டிலே நாங்கள் சுவிட்சை போடும் பொழுது ஓரளவுக்கு நாங்கள் இருளை பார்க்கக்கூடியதாக இருந்தாலும், ஆனால் பெரிய அளவுகளை பார்க்கும் பொழுது, பூமியை பார்க்கும் பொழுது, சூரியன் ஒரு திசையில் உதிக்கும் பொழுது அந்த பூமியின் மறுபக்கமே பூமி நிழலே இருளாக இருக்கிறது விஞ்ஞான ரீதிப்படி. ஆனால் நாங்கள் வேதாகம ரீதிப்படி பார்க்கும் பொழுது ஆண்டவர் தாமே வெளிச்சத்தை படைத்தார் என்று சொல்லி வேதாகமத்திலே எங்களுக்கு இருக்கிறது. ஆதியாகமம் புஸ்தகத்திலே முதலாம் அதிகாரத்திலே இருக்கிறது, இரண்டாவது வசனம் இருக்கிறது. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. ஆகவே ஒரு காரியத்தை இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும், வெளிச்சம் உருவாகுவதற்கு முன்பாகவே இருள் இருந்தது, அது அண்ட சராசரங்களையும் ஆண்டு கொண்டிருந்தது என்று வேதாகம ரீதியிலே நாங்கள் காண்கிறோம். ஆகவே அந்த பூமியிலே முதல் இருந்தது வெளிச்சம். ஆனால் அந்த ஆதியாகம புஸ்தகத்திலே இருளை ஆண்டவர் உருவாக்கினார் என்று சொல்லப்படவில்லை. ஆனால் நாங்கள் வேதாமத்திலே அது உண்டு, ஆனால் இந்த சிருஷ்டிப்பின் காலத்திலே உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படவில்லை. ஆனால் ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே ஆண்டவர் இதை ஏசியா தீர்க்கதரிசி அதை சொல்லுகிறார். ஏசியா 45:7 வசனம், ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன், சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்கினேன், வருகிறவர் நானே என்று அவர் சொல்லுகிறார். அப்ப ஒரு காரியத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஒளியை ஆண்டவர் படைத்து அது நல்லது என்று சொல்லி ஒரு நோக்கத்துக்காக உருவாக்கினார். ஆனால் அதற்கு முன்பாகவே இருள் இருந்தது, அதையும் உருவாக்கியவர் ஆண்டவர் தான். அது நீங்கள் இந்த வேதாகமத்திலே இல்லாவிட்டாலும் யூதர்கள் மத்தியிலே, அறிஞர்கள் மத்தியிலே அவர்கள் ஜூத எதிரே அறிஞர்கள் மத்தியிலே இந்த சிருஷ்டிப்பை குறித்து அவர்கள் ஆண்டு கற்றுக்கொள்ளும் பொழுது அவர்கள் இந்த முதலாவது வசனத்துக்கும் ஆதியாகமும் இரண்டாவது வசனத்துக்கும் இடையிலே பெரிய எத்தனையோ ஆண்டுகள் பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் போயிருக்கலாம் என்று அவர்கள் கருதுகிறார்கள். இது அவர்களுடைய ஆராய்ச்சியில வேதாகம ஆராய்ச்சியில இருக்கிறது. இதை சொல்லுவார்கள் கேப் தியரி, இடைவெளி ஒரு இடக்கிளை உள்ள தியரி. அது ஒரு தியரியாக இருக்கிறது, ஆனால் நிறுவனம் ஆக்கப்படாததாக இருக்கிறது என்றால் எப்பொழுதுமே ஒரு தியரி, ஒரு தியரி, ஒரு கூற்று என்பது விஞ்ஞான ரீதியாக சரி, ஆராய்ச்சி ரீதியாக சரி, அது கூற்று கூற்றாகவே இருக்கும். அதனாலதான் கூற்று எனப்படுகிற, அதாவது மனிதனை உருவாக்கி மனிதன் குரங்கிலே இருந்து உருவாக்கப்பட்டான் விஞ்ஞானம் சொல்லுகிறது கூட ஒரு ஒரு தியரி, ஒரு கூற்றாகவே இருக்கிறது, நிரூபிக்கப்படாதது. எத்தனையோ ஆதாரங்கள் இருந்தாலும் இன்னும் நிரூபிக்கப்படவில்லை. அதே போலதான் பாருங்கள், இதுவும் வந்து இருக்கிறது. ஆனா விஞ்ஞானத்திலே தீர்க்க தரிசிகள் மூலம், சாரி, வேதாகமத்திலே தீர்க்க தரிசனிகள் மூலமாகவும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் அவர்கள் தேவனை அறிந்து அவருடைய காரியங்களை வெளிப்படுத்தும் பொழுது இந்த வெளிச்சத்தை குறித்து அதிகம் சொல்லும் படிமொழியாகவும் சொல்லப்படுகிறது. ஆகவே பூமியிலே இப்பொழுது இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டுமே ஆனால் இருளானது எப்பொழுதுமே இருக்கிறது. ஆனால் அந்த இருள் வெளிச்சம் வரும் பொழுது இருள் அங்கே இருந்து ஓடி போகிறது. இன்னும் அழகாக சொல்ல வேண்டுமே ஆனால் வெளிச்சம் வரும் பொழுது இருள் செயலற்று போகிறது, ஒரு இடமும் ஓடி போவதில்லை, அது செயலற்று போகிறது. அதனாலேதான் பாருங்கள், இருளிலே எவ்வளவு ஆபத்துக்கள் இருந்தாலும் ஒரு இருட்டு அறைக்குள்ள ஒருவனை விட்டு பூட்டி அதுக்குள்ள எத்தனை பாம்பு எத்தனை தேள் எத்தனை பல்லி இருந்தாலும் சரி, அதுக்குள்ள ஆபத்து அவனுக்கு தெரியாது. எப்பொழுது வெளிச்சம் வருகிறதோ அப்பொழுது அவனுக்கு தெரிகிறது எந்த திசையிலே தான் செல்ல வேண்டும் என்று சொல்லி. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் பாருங்கள், அதனாலேதான் பாருங்கள், கர்த்தர் உருவாக்கி அவர் படைத்த இந்த அண்ட சராசரங்களை, பூமியை மாத்திரம் இல்லை, பூமியையும் அதை சேர்ந்த இந்த அந்த கொஸ்மிக் வேர்ல்டு, இதை சூழ இருக்கிற அனைத்து காரியங்களிலும் அவருடைய படைப்புக்குள்ளே வந்தது. அவர் இதை நாங்கள் காணும்படியாக என்ன செய்தார்? வெளிச்சம் நல்லது உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று, அது நல்லது என்று சொல்லி எங்களுக்கு கண்டார். அதன் பிற்பாடாக என்ன செய்கிறார் என்றால், ஆண்டவர் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டால் இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பாருங்கள், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த இருளானது இப்பொழுது என்றுமே இருக்கிறது என்றால் ஆண்டவர் தான் இதை உருவாக்கினார். அதுக்கு ஆதாரங்கள் ஆவியானவர் தான் உங்களுக்கு படித்து படுத்த வேண்டும். ஆனால் இந்த இருள் இல்லாத ஒரு காலம் இருக்கிற ஒரு இடம் உண்டு. அது வெளிப்படுத்தல் அதிகாரத்தில் 21:25 இங்கே சொல்லுகிறது, அங்கே ராக்காலம் இல்லாதபடியால் அதன் வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவதே இல்லை. இது பரலோகத்தை பற்றி, தேவனுடைய சமூகத்திலே இருக்கிற நேரத்தை பற்றி குறிப்பிடப்படுகிறது. அங்கே ராக்காலம் இல்லை. ஆண்டவர் இருளை உண்டாக்கி இரவுக்கு அந்த இருண்ட நேரத்துக்கு இரவு என்று பெயரிட்டார், ஒளி வருகிற நேரத்துக்கு பகல் என்று பெயரிட்டார். ஆகவே அந்த இரவானது இராக்காலம் என்று அழைக்கப்படுகிறது. ஆகவே அந்த இருளான காரியம் ஒரு இடத்துல இருக்காது எங்கே என்றால் அந்த பரலோகத்தில். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஆண்டவருக்கு அதே பூமியிலே அவர் எங்களுக்கு நாங்கள் ஒரு சில காரியங்களை கண்டுகொள்ளும்படியாகவும் அந்த இருளுக்கும் ஒரு குணாதிசயங்களை கொடுத்திருக்கிறார். இருளுக்கும் வெளிச்சம் உண்டு, ஆனால் அந்த வெளிச்சத்துக்கு போதுமானபடி காரியங்களை வெளிப்படுத்துகிற குணாதிசயம் கிடையாது. அதனால்தான் பாருங்கள், சரீரப்பிரகாரமான அந்த இருளை யாருக்கு வெளிச்சமாக இருக்கும் என்றால், ஒருவேளை கண் பார்வை தெரியாமல் பிறந்தவர்களுக்கு வெளிச்சத்துக்கு வெளிச்சத்தை அவர்களுக்கு நாங்கள் இதுதான் வெளிச்சம் என்று சொல்ல முடியாது. அதை அவர்கள் உணர முடியாது, ஏனென்றால் அவருக்கு பார்வை இல்லை. ஒருவேளை அவருடைய நினைவுகளிலே ஏதாவது படம் ஓடுமோ அதை அவர்கள் தான் சொல்ல வேண்டும். அதனால் பாருங்கள், ஆண்டவருக்கு மத்தியிலே அந்த பார்வை இல்லாதவர்களுக்கு இருக்கிற பார்வை இல்லை உள்ள இருள், அவர்கள் அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் அவர்களுக்கு இருள கூட கருப்பு என்று சொல்ல முடியாது. இந்த அவர்களுடைய ஆரம்பமே அதுதான். அதன் மத்தியிலும் அவர்களுடைய பார்வை இருக்கிறது, ஆவிக்குரிய பார்வை. அதனாலதான் பாருங்கள், ஆண்டவர் அந்த இரவை கூட ஒரு நோக்கத்துக்காக படைத்தார். அதனாலேதான் பார்வை இல்லாதவர்கள் பார்வை அடையும் பொழுது அவர்கள் மத்தியிலே வருகிற அந்த வெளிச்சத்தின் மகிமை என்பது ஆண்டவருடைய சிருஷ்டிப்பை மிகவும் வல்லமை உள்ளதாக அவர்கள் மத்தியிலே வெளிப்படுத்துகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அந்த இரவையும் இருளையும் ஒரு நோக்கத்துக்காகவே உருவாக்கினார். ஏனென்றால் சங்கீதம் சொல்லுகிறது 104:20, நீர் இருளை கட்டளையிடுகிறீர், இராக்காலமாகும், அதிலே சகல காட்டு ஜீவன்களும் நடமாடும். ஒரு சில மிருகங்கள் காட்டு ஜீவன்கள் பார்த்தீங்கன்னா அவைகள் நடமாடுகிற நேரமே இராக்காலம் தான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பகலிலே தூங்கி இரவிலே நடமாடுவதற்காக அவருடைய அந்த படைப்பின் கரங்கள் இதை ஒரு நோக்கத்துக்காகவே செய்தது. இது வாழ்க்கை சுழற்சி என்று சொல்லப்படுகிற மனிதனுடைய வாழ்க்கைக்கும் மிருகங்களுடைய வாழ்க்கைக்கும் உள்ள உறவு இந்த சுழற்சிக்குள்ளே அடங்குகிறது. ஆனால் இதன் மத்தியிலும் இந்த இரவு, அந்த வெளிச்சம் வரம் போகிற இரவு வந்து வெளிச்சம் வரும் பொழுது நீங்கி போகிற இருள் என்பது உலகண்ணாலேயே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இருதயத்திலே ஒரு இருள் உண்டாகிறது ஆண்டவருடைய வார்த்தை இல்லாமல். அது அந்தகாரம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறார். என்றால் அங்கே எல்லார் மத்திலையும் இப்பொழுது இருள் இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், ஒருவரும் கிரியை செய்ய முடியாத ராக்காலம் வருகிறது என்று சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவருமே கிரியை செய்ய முடியாத ராக்காலம் வருகிறது. பகற்காலம் இருக்க மட்டும் என்னை அனுப்பினவருடைய கிரியையை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னார் ஆண்டவர் இயேசு, யோவான் 9:4. ஆனால் ஒரு நேரம் வருகிறது, ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத காலம் நேரம், அது வந்து அந்தகாரப்படுத்தப்பட்ட இருளாக வெளிப்படுத்துவது வேதம். என்றால் அந்த அந்தகாரம் இருள் என்பது அதற்குள்ளே ஒரு மனிதனுடைய இருதய சிந்தனைகளும் மிகவும் ஆழமான செயலற்று போன ஒரு காரியமாக அது ஆகிறது. பாருங்கள் சங்கீதம் 105:28, அவர் இருளை அனுப்பி அந்தகாரத்தை உண்டாக்கினார், அவருடைய வார்த்தைகளை எதிர்ப்பார் இல்லை. அதை உருவாக்கினார் ஆண்டவர். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார் யோவான் 9:4, அந்த பகற்காலம் இருக்க மட்டும் அந்த ஆவிக்குரிய காரியங்களை, அந்த வெளிச்சத்தை நான் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். பாருங்கள், வெளிச்சத்திலே நடப்பவர்கள் எல்லாம் பரிசுத்தவான்கள் கிடையாது. வெளிச்சம் இருக்கிறது, வெளிச்சம் இருக்கிறது, வெளிச்சத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் பூரண பரிசுத்தவான்கள் கிடையாது. ஆனால் ஆண்டவர் அந்த வெளிச்சம் ஒவ்வொரு மத்தியிலும் உதிக்க வேண்டும் என்று விதிக்கிறார், அதை விரும்புகிறார். அந்த வெளிச்சம் வராவிட்டால் எப்படி இருள் நீங்கி போகும்? இருள் நீங்குவது கிடையாது, வெளிச்சம் இல்லாத இடமே இருளாக தோற்றம் அளிக்கிறது. தேங்க்யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கொடுத்த நேரத்துக்கு நன்றி. அவ்வளவுதான் நேரம் நினைக்கிறேன். ஆமே
5: அப்படியே லைன்ல இருந்த பாஸ்டர், இதுவரை நேரம் பாஸ்டர் ஞானவண்ணன் அவருடைய செய்தியிலே ஆழமான சத்தியங்கள் இருக்கின்றது. அப்படியே நின்று கொள்ளுங்கள். இரண்டாவதாக, இந்தியாவில இருந்த ஒரு சகோதரி இதுக்கு அனுப்பி இருந்தார், அதை கேட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் போயிடலாம். அசீரியக்கள் இந்தியாவில இருந்து நான் கேட்ட கேள்விக்கு ஒரு சகோதரி பேர் கொடுத்துட்டார். இது அதை கேட்போம்.
6: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சங்கமம் வானொலியில் இருந்து மகேந்திரன் ஐயா அவர்கள் ஒரு கேள்வியை தொடுத்தார்கள். ஒரு அறையிலே சுவிட்ச போட்ட மாத்திரத்திலே வெளிச்சம் வருகிறது. அந்த வெளிச்சம் வரும்போது அந்த அறையில் இருந்த இருள் எங்கே போயிடுச்சு? சுவிட்ச போட்டோடனே அந்த இருட்டு எங்க போயிடுச்சு? அதுதான் கேள்வி. ஐயா அவர்கள் வந்து இந்த கேள்வியை கேட்டிருந்தார்கள். இந்த கேள்விக்கு வேத புஸ்தகத்தின் வழியாக பதில் அளிப்பது மிகவும் நன்றாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அதற்கு ஆதாரமாக நம்முடைய தேவன் பாருங்க, இந்த வானத்தையும் பூமியை சிருஷ்டிக்கும் போது அவர் முதலாவது இந்த வானத்தை, இந்த பூமியில இருந்த ஒரு காரியம் பாருங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1:2 இவ்வாறு போடப்பட்டிருக்கும். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார், மூன்றாம் வசனம், தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுதே என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று, வெளிச்சம் நல்லது என்று கண்டார். தமிழர்களே, இங்க எழுதப்பட்டிருக்குது, இருள் அங்க இருந்துதான், ஆழத்தின் மேல இருள் இருட்டு அங்கதான் இருக்கு. ஆண்டவர் வாய திறந்து வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். வெளிச்சம் உண்டாயிற்று. அப்ப அந்த ஆழத்தின் மேல் இருந்த இருள் எங்கே போயிற்று? அதுதான் கேள்வி. வெளிச்சம் உண்டாயிற்று, ஆனா அந்த இருட்டு எங்க போயிருச்சு? ஐயா ஒரு மறுபடியும் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். ஒரு அறையில கட்டிலோ அல்லது சோஃபாவோ சேரோ அதற்கு அடியிலே வெளிச்சம் போகாமல் இருட்டாகத்தானே இருக்கிறது. அப்ப அந்த அறையில முழுவதுமாக வெளிச்சம் இருக்காது, அப்படித்தானே அர்த்தம். அந்த பொருட்களுக்கு அடியில வந்து வெளிச்சம் வந்து போகாதே, இருளானதுதான் அங்கே பரவி கொண்டிருக்கிறது என்று கேட்டார்கள். மிகவும் சரியான கேள்வி ஐயா கேட்டிருந்தார்கள். இதுல போடப்பட்டிருக்கோம் பாருங்க, வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார், வெளிச்சம் உண்டாயிற்று. ஆனா அப்ப அந்த இருட்டு எங்க போயிடுச்சு? அருமையானவர்களே, அந்த இருள் தேவன் வந்து சொன்ன வார்த்தை பாருங்க, அந்த இருட்டை விழுங்கி விட்டது. அருமையானவர்களே, ஏன் அப்போ ஒரு அறையில இருக்கும்போது ஒரு பொருள் வந்து மேல இருக்கும்போது பொருளுக்கு மேலே வெளிச்சம் இருக்கும், பொருளுக்கு அடியில மறுபடியும் இருள் சூழ்ந்தே இருக்கும்? அப்படி என்றால் என்ன, இந்த பொருள் வந்து வெளிச்சத்தை உள்ளே வந்து என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளவில்லை, மறைக்கிறது. ஆனா சுவிட்ச போட்ட மாத்திரத்திலே அந்த அறை முழுவதும் வெளிச்சம் வந்து விட்டது. ஆனால் ஒரு பொருளுக்கு அடியில இருக்கும் இருள் ஏன் மறையவில்லை? அது மறைக்கப்பட்டதா இருக்கிறது, வெளிச்சத்தை அது மறைத்து கொண்டிருக்கிறது. அது போலதான் ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார், வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார், பூமி முழுவதும் அன்றைக்கு வெளிச்சமாகவே மாறிவிட்டது. அப்ப அந்த இருட்டு எங்க போச்சு? அதற்கு பாருங்க, வேத வசனம் பாருங்க, ஏசாயாவின் புஸ்தகம் 25:8 வசனத்துல இவ்வாறு போடப்பட்டிருக்கிறது. ஏசாயா 25:8, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? மரணம் எதற்கு அடையாளமாக இருக்கிறது? இருட்டு, அந்தகாரம், காரிருள். பாருங்க, அந்த இருட்ட அந்த மரணத்தின் சக்திய ஜெயமாக விழுங்குவார். அப்ப வெளிச்சம்ன்றது பாருங்க, நம்முடைய தேவனுக்கு ஆதாரமா இருக்கிறது. வெளிச்சம்னாலே இயேசு கிறிஸ்து மட்டும்தான், அப்ப இருட்டுனாலே பிசாசாவன் மட்டும்தான். அப்ப வெளிச்சம் வர்ற இடத்துல இருட்டுக்கு இடமே இல்லாம போயிருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? வெளிச்சம் வருகிற அந்த இடத்துல இருளானது பாருங்க அவருடைய பாதத்திற்கு கீழே வருகிறது. இருட்டு அவருடைய பாதத்திற்கு கீழே வந்து விடுகிறது. அவருடைய வார்த்தையின் ஆளுகைக்கு கீழே பாதபடியாக்கி போட்டு விடுகிறார். அதற்கு எப்படி நாம் அதை புரிந்து கொள்ள முடியும்? யோவானின் புஸ்தகம் 1:4:5, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. எப்படி வந்து ஒரு அறையில இருக்கிற கட்டிலோ சோஃபாவோ வெளிச்சத்தை மறைச்சுக்கிட்டு இருக்குதோ தவிர, இந்த இருட்டு வந்து சுவிட்ச போட்ட மாத்திரத்திலே வந்து அறை முழுவதும் வீசி கொண்டிருக்கிற வெளிச்சத்தை ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க. பாருங்க, இருள் வந்து வெளிச்சத்தை கவி கொள்ள முடியாது, ஆனா வெளிச்சம் இருளை விழுங்கி விடுகிறது. பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த மாத்திரத்திலே பாருங்க, அவர் சிலுவையிலே அந்த 7 வார்த்தைகள் சொல்லி முடிந்த பின்பு தன்மையை சாய்த்து தன் ஆவியை பாருங்க பிதாவிடத்திலே ஒப்படைக்கிறார். ஒப்படைத்து அங்க போடப்பட்டிருக்கும், தன் தலையை சாய்த்து தன் ஜீவனை விட்டார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும் பாருங்க. அப்ப அந்த ஜீவனை விட்ட அந்த நொடி பொழுதில் இருந்து பாருங்க, இந்த பூமி முழுவதும் அந்தகாரம் உண்டாயிற்று, காரிருள் சூழ்ந்து கொண்டது. அருமையான அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் ஜெயம் எங்கே? அருமையானவர்களே, இன்றைக்கு ஏன் எப்படி இந்த சோபாவும் கட்டிலும் ஒரு அறையில் இருக்கிற வெளிச்சத்தை மறைத்துக் கொண்டிருக்கிறதோ, அதே போல அநேகருடைய மனதில இருக்கிற பாரம்பரியமான கட்டுக்கதைகளும் பாருங்க, அநேகருடைய குருட்டாட்டமான எண்ணங்களும் தவறான புரிந்து கொள்ளுதலும் கர்த்தரை குறித்து பாருங்க சரியான தெளிவான ஞான அறிவு இல்லாதமையினாலும் அநேக பாரம்பரிய கதைகள் கட்டுக்கதைகள் அது போன்ற காரியங்கள் இருக்காங்க வந்து இருந்தா கூட அந்த வெளிச்சத்தை காண விடாதபடி அவருடைய கண்களை குருடாக்கி போட்டு வைத்து போட்டு விடுகிறான் என்று ஒன்னு குழந்தைய புஸ்தகம் 4 அதிகாரத்திலே அப்போஸ்தலன் பவுலடியார்கள் எழுதியிருப்பார். பிசாசானவன் எதற்காக இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். பாருங்க, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக் கொள்கிறோமா, அன்றைக்கே நம்முடைய இருதயத்தில் இருந்த இருள் நீங்கி ஒளியை ஏற்றி விட்டார். மனுஷருடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமா இருக்கிறது. பாருங்க, என்னைக்கு ரட்சிப்பு ஜீவன் அவருக்குள்ள இருந்த ஜீவன் நம்மளுடைய ஜீவனோட ஒளியேற்றப்படுகிறதோ, நம்முடைய வாழ்க்கையிலே ஒளியேற்றப்பட்டு விட்டது. இன்னைக்கு ஏன் நம்ம பிரகாசிக்க முடியல, அந்த இருட்டு நம்மளை வந்து பற்றி கொள்கிறது, எப்படி இந்த கட்டில சோஃபாவும் இதுவும் மறைத்துக் கொண்டிருக்கிறதோ, அது போல இயேசு கிறிஸ்துவை குறித்த இங்க சரியான வெளிப்பாடும் சரியான ஞான அறிவும் இல்லாதமை அவரை குறித்து பாருங்க காண்கிற விதத்திலே நம்மை காணக்கூடாதபடிக்கு பிசாசானவன் மனக்கண்களை பாருங்க அந்த இந்த பாரம்பரியமான கதைகள் அநேக காரியங்களினாலே மறைத்து விடுகிறான். அதற்காக இந்த கட்டில சோஃபாவும் மறைச்சு இந்த இருட்ட அந்த வெளிச்சத்தை வந்து மறைச்சு வச்சிருக்கிறதே தவிர வெளிச்சமே இந்த அறையில இல்லை என்று அர்த்தம் இல்லை. அங்கதான் வெளிச்சம் இருக்கு. வெளிச்சத்தை போட்ட மாத்திரத்திலே, சுவிட்ச போட்ட மாத்திரத்திலே வெளிச்சம் இருளை கவி கொண்டதை இருளை விழுங்கி விட்டது. அவர் மரணத்தை ஜெயமாக விளங்குவார். அருமையானவர்களே, இந்த கேள்விக்கு விலை கிடைத்திருக்கும் என்று நம்புகிறேன். அது மாத்திரமல்ல, ஐயா அவர்கள் அருமையாக கேள்வி ஒன்றை தொடுத்தார்கள். நம்முடைய மனக்கண்களிலே ஜீவாதிபதியாகிய ஒளியாகிய கிறிஸ்து எனும் ஒளி நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்றப்படும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஒளிமயமான எதிர்காலம் வருகிறது. வாழ்க்கையில இருக்கிற இருட்டு அந்தகாரம் எல்லா சுகவீனம் பலவீனம் மனதில் இருக்கிற எல்லா குழப்பங்கள் பாருங்க எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரிடத்துல ஒருத்தர்கிட்ட மாத்திரம்தான் இருக்கு. அவரை குறித்து அறிந்து கொள்ள வேண்டுமானால் இன்னும் அநேக வசனங்களை வேதத்திலிருந்து எடுத்து தியானியுங்கள். உதவிக்கு பாருங்க, ஆண்டவரே சத்திய ஆவியானவரே நீர் எனக்கு போதியும் என்று அவரிடத்துல கேளுங்கள். பாருங்க, எல்லாரை பார்க்கலாம் மிகப்பெரிய டீச்சர், பெரிய போதகர், பரிசுத்த ஆவியானவர். அவர் உங்களுக்கு விளக்கி விளக்கு போட்டு காமிப்பார். பாருங்க, நன்றாக இந்த வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அருமையானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், இந்த வினாவை கேட்டவர்கள் எல்லாருக்கும் பாருங்க அந்த வேதத்திலிருந்து ஆதாரத்தோடு எடுத்து சொல்லியிருக்கிறோம் என நம்புகிறோம். இதை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். இன்னும் அதை அடுத்த வசனத்தோடு உங்கள் அனைவரோடும் கூட நாங்கள் தொடர்பு கொள்கிறோம். நன்றி, நன்றி ஐயா, நன்றி.
5: இதுவரை நேரம் எஸ்டர் ரூபி இந்தியாவில் இருந்து அனுப்பியிருந்தால் அநேகர் இந்தியாவில் வந்து அனுப்பியிருக்கிறார்கள், நாங்கள் கேட்போம். அடுத்ததாக நாங்கள் பாஸ்டர் அஞ்சன் தாஸ் நாயம் காபர் உண்டாரியோட கேட்போம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர் அஞ்சன் தாஸ் நாயம். பாஸ்டர் பிரைஸ் லார்ட், சத்தம் வரையில பாஸ்டர். பிரைஸ் லார்ட் பாஸ்டர் அஞ்சன் தாஸ் நாயம்.
7: ஓ பிரைஸ், பிரைஸ் லார்ட் மகேந்திரன் ஐயா.
5: பிரைஸ் லார்ட் பாஸ்டர். இந்திய நாளே கேள்வி, ஒரு அறையில சுவிட்ச போட்ட உடனே இருள் மறைகிறது, அந்த இருள் எங்கே போகின்றது? ரெண்டாவது கேள்வி, இந்த ஹோலிலே சோபா மேசை இருக்கின்றது, வெளிச்சம் இருக்கு, ஆனா சோபாவுக்கு இருள், இந்த மேசைக்கு இருள், எப்படி அந்த இருள் இருக்குது? 8 நிமிடங்கள் உங்களுடைய விளம்பரத்தை தாங்க பாஸ்டர்.

நாங்கள் ஏசாயா 45 அதிகாரம் 6 வசனத்தில் சொல்லப்படுகிறது, என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியும்படிக்கு நீ

இந்த வசனத்துல ஒளிய படைத்து இருளையும் உண்டாக்கினேன், எல்லாவற்றையும் செய்கிறவர் எங்களுடைய தேவன். இந்த தேவன் எங்களுக்கு நன்மை தீமையை

மக்களிடத்துல கொடுத்திருக்கிறார். இயேசுவை தெரிந்து கொள்ளும் பொழுது, அந்த ஒளியை தெரிந்து கொள்ளும் பொழுது, நன்மையை தெரிந்து கொள்ளுகிறீர்கள். இராக்காலம் இல்லாத ராஜ்யத்தில் வாழுகிற வாழ்வை தெரிந்து கொள்ளுகிறீர்கள். மரணத்தை தெரிந்து கொள்ளும் பொழுது இருளை தெரிந்து கொள்ளுகிறீர்கள். இப்படியாக இருளான நரகத்தில வாழுகிற வாழ்வை தெரிந்து கொள்ளுகிறீர்கள். பாருங்கள், அவர்தான் ஆமோஸ் 5:8 இடிய இருளை விடியற்காலமாக மாற்றுகிறவர், பகலை ராத்திரியாக அந்தகாரப்படுத்துகிறவர், காற்றை உருவாக்கினவர், சூரியன் சந்திரனை படைத்தவர் தான் எங்களுடைய தேவனாக இருக்கிறார். ஒளியை சிருஷ்டித்தவர், இருளை உண்டாக்கினவர் எங்களுடைய தேவன். பாருங்கள், சங்கீதம் 74:16 சொல்கிறது, பகலும் உம்முடையது இரவும் உம்முடையது, தேவரீர் ஒளியையும் சூரியனையும் படைத்தீர். இப்படியாக படைப்பின் தேவன் தான் எங்களுடைய தேவன். பாருங்கள், நரகத்தையும் அவர் தான் படைத்தவர். படைத்ததற்கு

அல்ல. யோவான் 3:19 சொல்லுகிறது, ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரிகைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடினால் அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறது. அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது. இன்று மக்கள் மதங்கள் மூலமாக, பாவங்கள் மூலமாக, சாபங்கள் மூலமாக தீமையை

பாருங்கள், ரெண்டு சாமுவேல் 22:12 வசனத்தில், ஆகாயத்து மிருகங்களிலே கூடிய தண்ணீர்களின் இருளை தம்மை சுற்றிலும் இருக்க கூடாரமாக்கினார். இருளை பாருங்கள், கார் மிருகத்தை அப்படியே முகில்களுக்கு மேல சுற்றி அது மல்லியாக தண்ணீரை உள்ளுக்கு அடைத்து வைத்திருக்கிற தேவன் தான் எங்களுடைய தேவன். எங்களுடைய வாழ்வில கர்த்தராய தேவரின் விளக்காயிருக்கிறேன், கர்த்தரின் இருளை வெளிச்சமாக்குவார். நாங்கள் இயேசு இடத்துல வரும் பொழுது, அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும் பொழுது எங்களுடைய கண்களில இருள் இருக்கும். இந்த கண்களை ஒளியாகிறவர் எங்களுடைய தேவனாக இருக்கிறார். இருள் வெளிச்சமாகிற தேவன் தான் எங்களுடைய தேவன். பாருங்கள், அவர் யோபு 12:22 வசனத்தில், அவர் அந்தகாரத்தில் இருக்கிற ஆழங்களை வெளியரங்கமாக்கி மரண இருளை வெளிச்சத்தில் கொண்டு வருகிறார். இன்றைக்கு மரண இருளுகிற வாழுகிற மக்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இயேசுதான் அந்த வெளிச்சம். இயேசு இந்த உலகத்துல வந்து சிலுவையில மரிக்காவிட்டால் எல்லோரும் மரண இருளில தான் வாழ்ந்து நரகத்துக்கு போயிருப்போம். இயேசு அந்த இருளை ஒளியாக, ஒளியுள்ள ராஜ்யத்தில, ராக்காலமில்லாத ராஜ்யம் எங்களை வாழ அழைத்திருக்கிற தேவன் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பாருங்க, நாங்கள் யோபு 29:3 வசனத்தில் பார்க்கும் பொழுது, அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின் வெளி

வசனத்துல பார்க்கும் பொழுது, இருளை பார்க்கலாம் வெளிச்சம் எவ்வளவு உத்தமமோ அவ்வளவாய் மதியினத்தை பார்க்கலாம் ஞானம் உத்தமம் என்று கண்டேன். இருளில் ஒன்றுமே செய்ய முடியாது. திருடர்கள் பிசாசுகளின் காரியங்கள் தான் அதிக அளவு இருளில் நடக்கிறது. இப்படியாக ஒரு ஒளியான ராஜ்யத்துக்கு வரும்படியாக உங்களை அழைப்பதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்தில வந்திருந்தார். பாருங்கள், ஏசாயா 5:20 வசனத்தில் பார்க்கும் பொழுது, இந்த உலகம் தீமைக்கு அடிமைப்பட்டிருக்கிறது, நன்மைகளை வெறுக்கிற உலகமாக பல மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், தீமையை நன்மை என்றும், ஏசாயா 5:20 வசனத்தில், தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாய் பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பென்றும் சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. இன்றைக்கு மதத்தில் இருக்கிறவர்கள், பாவத்தில் வாழுகிறவர்கள், சாபத்தில் வாழுகிறவர்கள் இதுதான் அவர்கள் செய்கிறார்கள். நன்மையான ஒளியை விட்டு விடுகிறார்கள். இயேசுதான் அந்த பெய்யான ஒளி. அந்த நன்மையை அவர்கள் தீமையாக அவர்கள் பிரசங்கிக்கிறார்கள். இன்றைக்கு எல்லா மதங்களிலும் எல்லா பாவ வாழ்கிற மனிதர்களும் இதைத்தான் செய்து கொண்டு வருகிறார்கள். நன்மையை தீமை என்று சொல்லி இருளை கொண்டு போய்

ஜீவனத்தின் பெருமையை அவர்கள் நன்மை என்று காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தேவனுடைய பார்வையில எங்களை உருவாக்கின அந்த ஒன்றான அமைத்து அவருடைய பார்வையில் அது இருளாக இருக்கிறது. பாருங்கள், இவர்கள் குருடர்களை வழி நடத்துகிறார்கள். குருடர்களை அவர்கள் போகும் பாதை தெரியாது. அதற்காகத்தான் இயேசு அந்த மன கண்களை எங்களுக்கு திறந்திருக்கிறார். இப்படியான பாருங்க, நாங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 26:18 இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீர் அவர்களை கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்தில் அனுப்புகிறேன். பாருங்கள், இப்படியாக மத்தேயு 25:41 இடது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து அவர் சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுகளுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்ட நித்திய

0: அந்த ஃபேக்டரியில இருந்து வருகிற லைட் அந்த ஒளியை கொடுக்கிறது. ஆமென். தேங்க் யூ பிரதர் மகேந்திர ஐயா. காட் பிளஸ் யூ எவ்ரிபடி. காட் பிளஸ் ஆல்.
1: இதுவரை நேரமும் பாஸ்டர் ஆண்டன் டாஸ் டைம்ஸ் கபர் என்று தன் வழிபாட்டை கொடுத்திருந்தார். இதுவரை முதலாவது பாஸ்டர் ஞானவண்ணன், இரண்டாவது சிஸ்டர் எஸ்தர் ரூபி இந்தியா, மூன்றாவது பாஸ்டர் ஆண்டன் கபர் ஒன்டாரியோ, அடுத்து சிஸ்டர் ஜனத்தை அழைக்க போறோம். ஜனத்துக்கு பிறகு எஸ்தர் இதுக்கு விடை அடுத்த வியாழக்கிழமை. நான் எல்லாவற்றையும் ஆராய்ந்து எவர் சொன்னது சரி, எந்த முடிவு சரி என்று நாங்கள் கூறுவோம். சிஸ்டர் ஜெனட்
2: பிரைஸ்லோட்
1: சிஸ்டர் ஜெனட் ஜெர்மனி. இன்றைய நாளில் இந்த பட்டிமடத்தில் கேள்வி நன்றாக கேளுங்கள். உங்கள் அறையிலே சுவிட்ச போட்டோன்னு வெளிச்சம் வருகிறது, அந்த இருள் எங்கே போகிறது? முதலாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி, உங்களுடைய ஹோல் மேசை இருக்கின்றது, சோபா இருக்கின்றது, லைட்லாம் இருக்கிறீங்க, ஆனா சோபாக்குள்ள இருள், கடலுக்குள்ள இருள், அந்த இருள் ஏன் போகவில்லை? இதான் கேள்வி. உங்களோட வெற்றி மடம் உங்களுக்கு தருகிறேன். தொடர்ந்து வெளிப்பாட்டை தாருங்க சிஸ்டர்.

வெளிச்சந்து வை. உண்மைதான், வெளிச்சத்தில் இருந்து மறைவில் நிற்கும் இருளுக்கு காரணம் மறைந்திருக்கிற பொருளாய் இருக்கிறது என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. வேதாகமத்தின் படி ஆழத்தின் மேல் அங்கு இருள் இருந்தது என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த ஆழம் அங்கு ஏலோகிம் என்று சொல்லப்படுகிற அந்த தேவன் அதன் மத்தியிலே வெளிச்சமானார் என்று சொல்லப்படுகிறது. அந்த வெளிச்சம் வந்தபோது முதல் வேலை எங்கள் ஆண்டவர் தேவன் பகலையும் இரவையும் வெவ்வேறாக பிரித்தார். ஏனென்றால் பிரிவு அங்கு தேவையாயிருக்கிறது. இருட்டு அங்கு எங்கள் தேவனுக்குரியது அல்ல, எங்கள் தேவனுக்குரியது வெளிச்சம். எல்லா புகழும் இறைவனுக்கே. தொல்லை தருகின்ற இந்த இருள் வந்த போதிலும் எங்கள் தேவனுடைய எல்லை மாறாது, அதை நாங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த இறைவனுக்கு முன்னால் வெளிச்சம் தோக்காது, வெளிச்சம் எப்பொழுதும் வெற்றிதான். வெளிச்சம் வந்தால் இருள் ஓடி செயலிழந்து போகிறது. அது மறைவிடங்களில் தான் நிற்க முடியுமே தவிர வெளிச்சத்தில் முன்னால் நிற்க முடியாது. இருள் இருள் தான், வெளிச்சம் வெளிச்சம்தான். இந்த இயேசு கிறிஸ்துவாகிய அந்த மெய்யான ஒளி அவருடைய வெளிச்சம்தான். உலகத்திலேயே பெரிதான ஒரு வெளிச்சம், அது மனிதனால் உண்டாக்க முடியாத வெளிச்சம். இந்த லைட் போட்டால் அது கொஞ்சம் இடம்தான் லைட் பத்தும், அல்லது ஒரு ரூமுக்கு ஒரு அறைக்குள்ள பத்தும். அதுக்கு கீழே இருக்கிற அந்த சோபாவுக்குள்ளே அந்த கொஞ்ச இடத்துலதான் இருள் இருக்க முடியும். ஆனா கீழே இருக்கிற இருளை பார்க்கிறது என்ன? எங்களுடைய பெரிய தேவனுடைய வெளிச்சம் பெரிதாயிருக்கிறது. அதை பாருங்கள். வீட்டுக்கு வெளிச்சம் மின்சாரத்தில இருந்து அந்த அடித்தளத்தில இருந்து இருளை போக்க எத்தனை பெரிய இணைப்புகள் ஒன்றொன்றாய் இணைக்கப்பட்டிருக்கு. வீடுகளுக்கு எல்லாம் ஒன்றொன்றாய் அங்கு இணைக்கப்பட்டிருக்கிறது அந்த மின்சார வயர்கள். அதனால் தான் நாங்கள் அங்கு வெளிச்சத்தை பெறுகிறோம். அதே போல எங்கள் மெய்யான ஒளியாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவிடம் இணைக்கப்பட்டிருந்தால்தான் அந்த வெளிச்சத்தை பெற முடியும். ஏனென்றால் உலகம் இருளுக்குள் இருக்கிறது என்பது வேதம் கற்றுத்தருகிறது. பாருங்கள், ஞான கண்ணில் பார்த்தால் சுத்தமான வெளிச்சம், ஊனக்கண்ணில் உங்களுடைய ஊனக்கண்ணில் பார்த்தால் இருளின் குற்றம் தெரியும். ஏனென்றால் யோபு சொல்லுகிறார், யோபு 38:9 வசனத்திலே சொல்லுகிறார், மேகத்தை அதற்கு வஸ்திரமாகவும் இருளை அதுக்கு புடவையாகவும் நான் உடுத்தின போதும் இம்மட்டும் வா மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவது என்று நான் சொல்லுகிற போதும் நீ எங்கே இருந்தாய் என்று சொல்லி தேவன் யோபை கேட்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிற. பாருங்கள், யோபு அறிவில் குறைவு பட்டிருப்பதையும் தேவனால் உருவாக்கின ஒரு சிறிய காரியத்தை கூட செய்வதற்கு அவனால் இயலாது. எந்த மனுஷனாலும் வெளிச்சத்தை உருவாக்க முடியாது, இருளையும் அங்கே உருவாக்க முடியாது. ஆனால் ரெண்டுக்கும் அதிகாரி என்ன? இயேசு கிறிஸ்து தான். ஆனால் அவன் வெளிச்சத்துக்கு தேவனுடைய பிள்ளைகளை அழைக்கிறார், இருளுக்கு நரகத்திலே அங்கு தேவனை மறுதளிக்கிறவரை அங்கு தள்ளுகிறார் என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறார். பாருங்கள், இந்த அவரால் இயலாதது ஒன்றுமில்லை என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். உலகிலே இருளை போக்க சர்வ ஞானமுள்ள சர்வ ஞானிக்கே முடியும் என்பதை நாங்கள் கண்டுகொண்ட உண்மைகள். அவரால் உருவாக்கப்பட்ட ஒன்றுக்கும் கேள்வி கேட்க முடியாது. அதனால் உங்கள் வினாக்களுக்கு இன்றைக்கு இயற்கை நமக்கு தாழ்மையான பாடங்களை கற்று தரும் என்பதை நாங்கள் காணக்கூடியதாயிருக்கிறது. பாருங்கள், ஏசாயா 9:2 இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது.
கொலோசியர் 1:13 இருளின் அந்தகாரத்தில் இருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனாகிய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவராய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறேன். ஏனென்றால் இருளின் அதிகாரம் எங்களுக்கு, அதிலே இருந்து அந்த இருளிலே இருந்து எங்களுக்கு வெளிச்சம் தர எங்கள் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் என்பதை எல்லா மக்களும் அறிய வேண்டிய ஒரு தருணமாய் இருக்கிறது. ஏனென்றால் உலகத்திலே பகலும் இரவும் இருப்பது போல இரண்டு ராஜ்யமும் இருக்கிறது, தனி மனிதனும் இருக்கிறான். இவ்விரண்டு

அதனால் தான் அந்த சோபாவுக்கு கீழே அந்த இருள் இருக்கிறதை நாங்கள் காண்பிக்க கூடியதாய். இந்த இருள் இருக்காதபடிக்கு நீங்கள் தேவனிடத்திலே வந்தால்தான் அந்த வெளிச்சம் உங்களுக்குள்ளே பிரகாசிக்கும். அப்பொழுது நீங்க வெளிச்சமானவர்களாய் இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் இருள் எங்கே போகும் என்றால் அந்தகாரத்துக்கு போகும். அதை இருளின் ஆதிக்கம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றா இருளின் ஆதிக்கம் அகல வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவாகிய அந்த வெளிச்சத்திலே எல்லாரும் வர வேண்டும். ஏனென்றால் அங்கு இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண வேண்டும் என்று எங்கள் ஆண்டவருடைய விருப்பம். அதனால் தான் அந்த வெளிச்சம் வரும்போது இருள் அகல வேண்டும் என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. இந்த பூமியில இருளும் வெளிச்சமும் இருக்குது. ஆனால் எங்களுடைய நிரந்தர இடமாகிய பரலோகத்திலே அங்கே வெளிச்சம் மட்டுமே இருக்கும். அதற்காகத்தான் நாங்கள் இன்றைக்கும் பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஏனென்றால் தேவனுடைய வெளிச்சத்துக்குள்ளே நாங்கள் போக வேண்டும். அவரோடு நாங்கள் அந்த வெளிச்சத்திலே களி கூற வேண்டும். அதுதான் உண்மையான சத்தியமாய் சுவிசேஷ ஆரம்பமாய் இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. பாருங்கள், யோவான் 6:17 இதோடு முடிக்கிறேன். சீசர்கள் படகில் ஏறி கடலில் அக்கறையில் உள்ள கப்பர்நாமுக்கு நேராய் போனார்கள். அப்பொழுது இருளாயிருந்தது. இயேசுவும் அவர்களிடத்தில் வராதிருந்தார் என்று சொல்லி எழுதி இருக்கிறது. கடல்ல பெருங்காற்று அடித்தபடினா கடல் கொந்தளித்தது. சீசர்கள் இயேசு கடல் மேல் நடந்து வருகிறார்

அங்கு போக வேண்டிய துறைய பிடிச்சு போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், இருள் மனிதனை இழைப்பாரத்தான் ஆண்டவர் பறைச்சிருக்கிறார். இரவிலே அவன் தூங்க வேண்டும். ஆனா மிருகங்கள் வெடிக்கிட்டு தங்களுடைய உணவை சில எடுக்க வேண்டும் என்பது தான் தேவனுடைய விருப்பம். ஆனால் அது நாளளவில் அது அங்கு இருளுக்குரிய மனிதர்களாய் மாறிவிட்டார்கள். ஏனென்றால்

இதில் மனிதனை இழைப்பார நல்ல நோக்கம் தான் இருந்தது. ஆனால் அந்த இருள் அந்த அந்தகாரப்பட்டபடியால் அங்கு மனுஷனுக்குள்ளே இந்த இருள் வந்து விட்டது என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் இயேசு என்ற வெளிச்சம் வரும்போது இருள் மறையத்தான் செய்யும். இன்னும் நாங்கள் பரலோகத்திலே நாங்கள்

0: வசனம் எங்களுக்குள்ளே இருக்கிறபடியா எங்களுடைய கால்கள் அந்த வெளிச்சத்திலும் அந்த பாதையிலும் தீபமா எங்களுக்கு நிற்கிறபடியா நாங்கள் பிழைத்துக் கொள்ளுகிறோம் என்று சொல்லி இத்துடன் என்னுடைய காரியத்தை முடித்துக் கொள்ளுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி. இதுவரை நேரமும் சிஸ்டர் ஜெனட் ஜெர்மனிலிருந்து தன்னுடைய வெளிப்பாட்டை கொடுத்தால் அவர் காரியத்தை சொன்னால் இருளோடு சேலைத்து போகுது. சேலைத்து போற இடம் அங்கே ஒரு கேள்வி அங்கே உண்டு. இரண்டாவது, வெளிச்சம் வரும்போது இருள் போகுது. இருள் போற இடம் அங்கே ஒரு கேள்வியும் வருகின்றது. அருமையான வெளிப்பாட்டை கொடுத்தார். தொடர்ந்து அடுத்த வியாழக்கிழமைதான் இந்த முடிவெல்லாம் தெரியும். அடுத்த பாச வானறிய வந்து வந்துப்போம். பாச வானறியா
2: சொல்லுங்க ஐயா.
1: இன்றைய பட்டிமன்றத்தின் கேள்வி, ஒரு அறையிலே சுவிட்ச் போகும் பொழுது வெளிச்சம் வருகிறது, இருள் மறையுது. அந்த இருள் எங்கே மறையுது? முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, உங்கள் வீட்டு ஹோல மேசை இருக்கு, சோபா, நீங்க வெளிச்சத்துல இருந்து கொள்றீர்கள், ஆனா மேசைக்கு கீழே சோபாக்கள் இருள் இருக்கு, அந்த இருள் ஏன் இருக்கு? இதுதான் கேள்வி. உங்களுடைய வெளிப்பாட்டை தாருங்கள், கத்தருங்களை ஆசைப்பாராக. ஆமா,
2: என்ன மாதிரி வழிபாடா? ஆவிக்குரிய வழிபாடா அல்லது
1: நீ ஆவிக்குரிய வழிபாட்டையும் கொடுக்கலாம், உலகத்துறை வழிபாட்டையும் கொடுக்கலாம்.
2: ஏன்னா இதுல ரெண்டு வகையான இதுல ரெண்டு சாய்ஸ் இருக்கு ஐயா. இதுல பாக்குற இதுல வந்து இந்த வெளிச்சம் இருள் என்று சொல்லப்படுகிற காரியத்தை நாங்க பார்ப்போமா இருந்தால், இங்க வேதத்திலே ஐயா பத்தராக யோபு சொல்லுகிறார். யோபு 38 அதிகாரத்துல நாங்கள் பாக்குற வழியில வேதம் சொல்லுகிறது ஐயா, 38:19, வெளிச்சம் வாசமாயிருக்கும் இடத்திற்கு வழி எங்கே? கேள்விக்குறி. இரண்டாவது, இருள் குடிகொண்டிருக்கும் ஸ்தானம் எங்கே என்று சொல்லி அவர் கேட்கிறார். அப்படி என்று சொல்லி சொன்னால் அதனுடைய காரியம் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த வெளிச்சம் எங்கே இருந்து வருகிறது, அதனுடைய வழி எங்கே என்று கேட்கப்படுது. இரண்டாவது, இருளுடைய இருள் எங்க தங்கி இருக்கு என்பதை தான் இந்த இடத்துல கேட்கப்படுது. இப்ப நீங்க சொல்லுற பிரகாரம் ஐயா கேக்குதா? நான் சொல்றது
1: ஆமாம்,
2: நான் சொல்றேன். நீங்க சொல்லுகிற பிரகாரம் இந்த நாட்கள்ல ஒரு வீட்டுக்குள்ள நாங்கள் வந்து லைட்டா போடுகிற வேளையிலே அந்த வெளிச்சம் அதாவது எங்க இருந்து வருகிறது என்பது நீங்க ஒரு கேள்விக்குறியாக அவர் கேட்கிறார். இரண்டாவதாக, நீங்க சொல்லுகிற பிரகாரம் அந்த இருக்கிற சோபாவோ அல்லது இந்த நாட்கள்ல கபர்ட் அலுமாரியோ என்னவா இருந்தாலும் அதுக்கு கீழே இந்த நாட்கள்ல இருள் அங்க எப்படியாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் அவர் சொல்லுறார், இருள் அங்கே குடிகொண்டிருக்கிறதாம் என்று சொல்லி சொல்லப்படுது. அப்படியானால் இருள் குடிகொண்டு இருக்கிற இடத்திலே வெளிச்சம் வருகிற வேளையிலே ஐயா என்ன நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால் அந்த இருள் கூட இந்த நாட்கள் என்ன செய்யறதுனா பிரகாசிக்கிறது என்பதை பார்க்கிறோம். ஆனாலும் ஒரு காரியம் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த வெளிச்சத்தை விரும்பாத இடம் தான் அந்த இடத்துல தான் நீங்க சொல்லுகிற பிரகாரம் அந்த சோபாவுக்கு கீழே இருள் இருக்கும். அந்த இடத்துக்கு அந்த வெளிச்சம் போக முடியாது. அதாவது அந்த இடத்தை அந்த வெளிச்சத்தை அந்த இடம் விரும்புவதில்லை. ஏனென்றால் சோபா தன்னுடைய அதாவது தன்மையினாலே தன்னுடைய பலத்தினாலே அந்த வெளிச்சத்தை தடுத்து வச்சிருக்குது. அலுமாரியும் அப்படித்தான் நீங்க சொல்லுகிற பிரகாரம். எப்படி என்று சொல்லி சொன்னால் அலுமாரியும் தன்னுடைய அந்த தன்னுடைய உருவத்தை காண்பிச்சு அதை தடுத்து வச்சுக்கிறபடினால் அங்க என்ன நடக்கணும்னு சொல்லி சொன்னால் அங்கே அந்த இருள் இருக்குது. ஒரு மனுஷன் நடந்து வீதியில போகிற வேளையிலே நல்ல வெயிலுக்கு நடந்து போனான்னு சொன்னா அவனுக்கு பின்னாலே ஒரு நிழல் போகும், ஷடோ. அந்த ஷடோ அப்படியாக இருக்கும் என்று சொல்லி சொன்னால் இருளா தான் இருக்கும். ஆனால் நீங்கள் முன்னுக்கு நடந்து போயிருக்கல, உங்களுக்கு முன்பாக என்ன இருக்கிறது? வெளிச்சம் இருக்கும். இதான் நடக்கிற சம்பவம் என்று சொல்லி. அப்படியானால் அந்த வெளிச்சத்தை இந்த இருளை சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால் அது வெளிச்சத்தினுடைய ஒரு நிழலாக இந்த நாட்கள்ல இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் எப்படி என்று பார்க்கிற வேளையிலேயே வெளிச்சம் தங்குகிற இடத்திலே இந்த நாட்கள்ல அதாவது இருள் அங்கே என்ன செய்யும் என்று சொன்னால் அந்த வெளிச்சத்தை பிரகாசிக்க முடியாதபடி தடுத்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இரண்டாவதாக பார்க்கிற காரியம் என்னவென்றால், இன்றைக்கு மனுஷர்களுடைய பூமியில வாழுகிற மனுஷர்களுடைய வாழ்க்கையிலே ஏன் அந்த இடத்திலே இருள் சூழ்ந்திருக்குன்னு சொல்லி சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய காரியத்தை பாருங்கள். அங்கே அவர் பிறந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறது எப்படின்னு சொன்னால், அந்த மக்கள் மத்தியிலே இருந்த அந்த இருளை நீக்கும்படியாக இவரே வெளிச்சமாக வந்தார். யோவான் 3 பாருங்கள், இந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளியாக இந்த பூமிக்கு வந்தார். அப்படியானால் இந்த பூமியில இருக்கிற ஜனங்களுக்கு இந்த நாட்கள் இதாவிக்குரிய காரியத்திலே பார்க்கிற வகையிலே வெளிச்சம் வேண்டுமா இருந்தால் அவர்களுக்குள்ளே இருக்கிற இருள் முற்றுமுழுதாக நீங்க வேண்டும். சோபாவுக்குள்ளே கீழே அமர்ந்திருக்கிற இருளை போல இந்த நாட்களே அவர்கள் அந்த இருளை இந்த நாட்களே தாங்களே அடக்கி வைத்திருப்பார்களா இருந்தால், அந்த இருள் நீங்க விடாதபடி தாங்களே இந்த நாட்களே ஒரு தடையாக இந்த நாட்களே இருப்பார்களா இருந்தால் அவர்களுக்குள்ளே இந்த மெய்யான ஒளியாகிய ஆண்டவர் இந்த நாட்களே பிரகாசிக்கவும் முடியாது. அவர் இந்த நாட்களே அவர்களுக்குள்ளே இந்த நாட்களே உதிக்கவும் முடியாது. பாருங்கள் சங்கீத

0: நாளிலே பார்க்கிற வேளையிலே செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதித்தது. பாருங்கள் என்ன வசனம் என்றால், செம்மையானவர்களுக்கு இருளிலே தான் வெளிச்சம் உதித்தது ஒழிய வெளிச்சத்திலே அங்கே வெளிச்சம் அங்கே மறைக்கப்படவில்லை. பாருங்கள், அப்ப அந்த இருளாயிருந்து அவருடைய வாழ்க்கையிலே என்னத்துக்காக சொன்னால், அவர்களுடைய வாழ்க்கை செம்மையாக இருக்கிறபடினால் அங்கே அவர்களுக்கு அவருடைய இருள் அங்கே வெளிச்சமாக இந்த நாட்களில் மாறுகிறது. ஒரு முக்கியமான காரியமாக இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளை, இரண்டாவதாக பாருங்க, சங்கீதம் 119:130 பார்க்கிற வழியிலே உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்தது. அப்படியானால் இது ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்கள் பார்க்கிற வேளையிலேயே ஆண்டவருடைய வசனத்தை இந்த நாட்களை நாங்கள் தியானிக்கிற வேளையிலே நீங்கள் சொல்லுகிற பிரகாரம் இந்த நாட்களே வெளிச்சம் எங்கும் இந்த நாட்களே செல்லும். அருமையான எங்கும் இந்த நாட்கள் செல்லக்கூடியதாக இந்த நாட்களை இருக்கிறது. எப்படி என்று பார்க்கிற வேளையிலே அந்த வசனம் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை என்ன செய்கிறது என்று சொல்லி சொன்னால் ஒரு புதுப்பிக்கிற நிலையில இந்த நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கிறோம். வேதத்தில் சொல்லப்படுகிறது, அவருடைய வசனம் இந்த நாட்களே இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாம் அது ஆன்மாவையும் ஆத்மாவையும் கணுக்களே முடிவும் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறது. அப்படியானால் அந்த வார்த்தை தேவனுடைய இந்த வசனம் இந்த நாட்களே இந்த சர்வத்தில் உள்ள இருளை இந்த நாட்களை நீக்கி இந்த சோபா தடுத்து வைத்துக்கிறது மாதிரி இந்த நாட்களை சரலத்தில் தடுத்து வைக்காதபடி வசனத்தை நாங்கள் அனுதினம் இந்த நாட்களை நாங்கள் என்ன அதாவது மெடிடேஷன் செய்கிற வேளையிலேயே அந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பிரசித்தத்தை இந்த நாட்களே கொண்டு வருகிறதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 6:23 சொல்கிறது, வேதமே வெளிச்சம் என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். அப்படியானால் அந்த வேத வெளிச்சம் ஒரு ஆவிக்குரிய மனுஷனாய் வருகிற வேளையிலே அவனுக்குள்ளே இருக்கிற வேளையிலே அவனை எந்த இருளும் இந்த நாட்களிலே சூழாது என்பதை அங்கே இந்த நாட்களை நாங்கள் வேதத்திலே இந்த நாட்களே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஐயா இந்த நாட்கள் பாருங்கள், மத்தேயு 6 நாங்கள் பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்கிறது 23 வசனம், உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும், இப்படி உன்னிலே வெளிச்சம் அங்கே எப்படி இருக்கும், இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாயிருக்கும். இதைத்தான் நாங்க பார்க்கணும். அப்படின்னு சொன்னால் நம்முடைய கண்கள் கெட்டதா இருந்தால் அந்த கண்ணுக்கு அதாவது சரீரத்துக்கு எதை கொடுக்கிறது, வெளிச்சம் கண் தான் வெளிச்சத்தை கொடுக்கிறது. இந்த கண் கட்டதா இருந்தால் இந்த சரீரம் என்ன செய்யும் என்றால் எங்க போறது எங்க வாரதுன்னு தெரியும். அதே மாதிரி தான் இன்னைக்கு வீட்டுக்குள்ள வந்தோடனே வீட்டுக்குள்ள எப்படின்னு சொன்னால் நாங்க உள்ளுக்கு வந்தோன்னா ஹோலுக்குள்ள எல்லாம் இருளா இருக்கும். ஆனா இந்த நாட்கள் லைட்டை போடுகிற வழியில தான் நீங்க சொல்லுகிற பிரகாரம் அங்கே லைட் பிரகாசிக்கும். ஆனால் இந்த நாட்கள் அந்த மறைஞ்சிருக்கிற அந்த இருள் இந்த நாட்கள் என்ன செய்யும்னு சொன்னால் அந்த சோபா அந்த வெளிச்சத்தை அந்த தனக்கு கீழே இந்த நாட்களை பிடிக்காதபடி அது அங்கே தடை பண்ணி அதை இருளாக அந்த இடத்திலே வைத்துக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதைத்தான் இங்கே வேதத்தில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதைத்தான் இங்கே வேதம் சொல்றது. ஆகையால் இங்க வேதம் சொல்றது 11:35 உன்னுடைய வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாரன் சொல்லி சொல்றது. இன்றைக்கு நம்முடைய வெளிச்சம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்முடைய வெளிச்சம் இல்லாதபடி இந்த நாட்களிலே நாங்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அப்படியானால் ஆண்டவருடைய வார்த்தையிலே அவருடைய ஆவியானுடைய அபிஷேகத்திலே நாட்களை நாங்கள் விருப்பமா இருந்தால் சோபாவுக்கு கீழே இருந்த இருள் மாதிரி நம்முடைய சரீரத்துக்கு உள்ளேயோ சர்றத்துக்கு வெளியாலேயோ சர்றத்துக்கு பின்னாலேயோ அந்த ஷடோவை இந்த நாட்களே காண முடியாது என்பதைத்தான் இன்றைக்கு நான் சொல்லக்கூடியதா இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஐயா. நன்றி ஐயா.
1: நன்றி பாஸ்டர் வாணரையா. அதாவது சோபாவுக்கு கீழே திருள் இருக்கின்றது. அதாவது சோபா வந்து பரம்பரை கட்டுக்கள், அதாவது நாங்க ஹோல்ல லைட் போட்டுதான் இருக்கிறோம், வெளிச்சம் இருக்கு, சோபாக்கள் இருள் இருக்கு. அந்த சோபா வந்து எடுத்து போட்டால் அங்கே வெளிச்சம் வேணும். அந்த சோபா என்னத்தை குறிக்கிறதுன்னு சொன்னால் இந்த பாரம்பரிய கட்டுக்கள் நாங்கள் ஆண்டோட சொந்த இருக்கிற ஏற்றுக்கொண்டாலும் எங்களுக்குள் சில பாரம்பரிய கட்டுக்கள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. அந்த கட்டுக்களை நாங்கள் வெளியேற்ற வேணும். அந்த கட்டுக்களை வெளியேற்றினா சோபாவை வெளியேற்றின மாதிரி.
0: அதுதான் அதனையா நான் ஏற்கனவே சொன்ன சொல்லியா என்னென்றால் சோபா அந்த வெளிச்சத்தை வரவிடாம தானே தான் தடை பண்ணுது ஐயா.
1: வெளிச்சத்தை தடை பண்ணது காரணம் எங்களுக்குள் அந்த சோபா வந்து எங்களுக்குள்ளே பாரம்பரிய சில சில பாவங்களுக்கு இருக்கு.
0: ரகசிய பாவங்கள்
1: அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், நாம் வெளிச்சத்துல இருக்கிறோம். சோபாவை எடுத்தறிஞ்சா வெளிச்சம் அங்கே வரும். அந்த சோபா வந்து நாங்கள் ஆண்டவரை சுந்தரச்சரா ஏற்றுக்கொண்டாலும் எங்களுக்குள்ளே பல விதமான பாரம்பரிய கட்டுக்கள் இருக்கின்றன. அந்த கட்டுக்கள் நாங்கள் வெளியேற்றி விட்டால் இந்த சோபாவுக்கு இடையில் இருக்காது. ரெண்டாவது பாச நான் கேட்ட கேள்வி, சுவிட்ச போட்டோன்னு இந்த இருள் எங்கே போகுது? அதான் இருள் எங்கே போகுது? நீங்க
0: இருளையா போகாதையா. ஏன்னு சொல்லி சொன்னாலே நீங்க வெளிச்சம் வந்தால் இருள் போகாது, இருள் இருந்த இடத்துல இருக்கும். ஆனால் அந்த வெளிச்சம் போகாதபடி அந்த சோபா என்ன செய்யுதுன்னு சொன்னா, நீங்க சொன்ன பிரகாரம் அந்த கட்டுகள் என்ன செய்யறா தடுத்து வச்சிருக்க அந்த வெளிச்சத்தை, வெளிச்சம் தனக்குள்ள பிரகாசிக்க முடியாதபடி.
1: இருள் இருந்த இடத்துலதான் இருக்கும் என்றால் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் சம்பந்தம் இல்ல,
0: சம்பந்தம்
1: இருள் பறந்துடும்.
0: வெளிச்சத்தை லைட்டை போட நாங்கள் என்ன செய்யணும் சொன்னா, அதாவது வெளிச்சம் வருகிற வழியில இருள் ஓடிடும். ஆனால் அந்த இருளை அந்த அறையை விட்டு போகாதபடி என்ன காரணம் தடுக்குதுன்னு சொன்னால், சோபாவும் அலுமாரியும் தான் தடுக்குது. சரியா ஐயா?
1: இப்ப நீங்க சொல்றீங்க இருள் ஓடுது, எங்கே ஓடுது?
0: அது இருள் வந்து மறைஞ்சிரும் ஐயா. இருளையா ஒளிச்சத்துக்கு முன்னாடி சொல்லுது ஐயா, ஆண்டவர் சொல்லுகிற அந்த நாட்கள்ல எந்த மனிதனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளி என்று சொல்லி, அந்த ஆண்டவருடைய அந்த ஒளி நமக்குள்ள வருகிற வேளையில நம்மை சூழ்ந்திருக்கிற இருள் இந்த நாட்கள் என்ன செய்யும் சொன்னா, நம்ம விட்டு அகன்று போயிரும் ஐயா. எந்த மனுஷனையும் யோகா முதலாம் சொல்லப்படுது ஐயா, எந்த
1: மெய்யான
0: ஒளி
1: மறையறன்னு சொல்லுகிறேன். அந்த மறையற இடம் எது?
0: மறையற இடம் என்றால் அது விட்டு அகன்று போறது ஐயா, இருள் நீங்கி போறதா அதோட காரியம். அதாவது விட்டு விலகி போகும்.
1: எங்கே விலகி போ, எங்க விலகி போ, விலகி போற இடம்
0: இல்லையா? விலகி போறதுன்னு சொல்லி சொன்னாலையா, அதை வெளியால அதை அந்த இருள் வந்து வெளியால தன்னுடைய செயல்பாட்டை கொன்று வர முடியாதபடி இந்த வெளிச்சம் என்ன செய்யறா, அதை அப்படியே அணைச்சு விடுது ஐயா. அதான் நடக்கிற காரியம், மறைக்குது. அதான் அந்த காரியம், ஏன்னா வெளி வெளிச்சம் பிரகாசமா தானே ஐயா இருக்குது.
2: அங்கிள் நான் பேசலாமா? சொல்றது சரியான காரியம். இருள் எப்பொழுதுமே இருக்கு. உதாரணமாக இருள் இருக்குது, எப்பயுமே இருக்குது. ஆனால் வெளிச்சம் இல்லாத இடம்தான் இருள். உதாரணமா சூரியன் உதிக்கும் பொழுது ஒரு பக்கம் வந்து வெளிச்சம் பகல், ஆனா அதே சூரியன் உதிக்கிற அதே பூமியில மற்ற பக்கம் இருள்.
1: ஆமா.
2: அப்ப அதை எப்படி விளங்கிக் கொள்ளணும் என்றால், இருள் இப்ப இல்லாத இடம் கிடையாது, ஆனால் வெளிச்சம் தான் தேவை. வெளிச்சம் வரும் பொழுது இருள் வெளிச்சம் அந்த இருளை மேற்கொள்ளுது. ஆனா அதுதான் இப்ப அந்த அந்த வெளிச்சம் வர விடாமல் தடைக்கிற இடங்கள் மீசையா இருக்கலாம், நிழலை கொடுக்கிற காரியமா இருக்கலாம், அலுமாரியாக இருக்கலாம், வார்த்தைகள் வர விடாமல் தடுக்கிறது. ஆனால் இந்த இந்த இருளே இல்லாத ஆவிக்குரிய பிரகாரமா ஒரே ஒரு இடம் இருக்கு, அது பரலோகம் தான். அதுதான் வெளிப்பாட்டுள்ள இடம். நான் சொல்ற சரியா இருக்குமா பாஸ்டர் வானர்?
0: நீங்க சொல்ற சரி, அந்த பரலோகத்துல இல்லத்தானே ஐயா? பரலோகத்துல வந்து அங்க நித்திய வெளிச்சம் தானே, அங்க வந்து அங்க இருள் இல்லத்தானே? அங்கதான் இந்த ஷடோவோ இந்த காரியங்களோ இந்த நாட்கள் ஒன்றும் இல்லை, எல்லாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கக்கூடியதா இருக்கும். ஆனா இந்த பூமியில இருக்கிற மாதிரி நீங்க சொல்ற பிரகாரம் தான், இப்ப மகேந்திரம் ஐயா, இப்ப ஒரு சைட்ல சூரியன் தூக்கியக்குள்ள வந்த ஐயா, ஒரு சைட்ல இருளா இருக்கு ஐயா, ஒரு சைட்ல பகல், ஒரு சைட்ல இருளா இருக்கு. அந்த இருளா இருக்கிறது வந்து அந்த அது இருந்தவன்தான் இருக்கும். ஆனா அந்த சூரியன் மறுபடியும் ரொட்டேஷன்ல வரையக்குள்ள அந்த இருள் என்ன செய்யறதுன்னா, அப்படி அந்த வெளிச்சம் அந்த இருளை மறைக்குது ஐயா.
1: உலகத்துல ஒரு பக்கம் இருட்டு ஒரு பக்கம் இருள் உண்டு. நிலவு
0: நிலவு வந்து ஐயா, நிலவு வெளிச்சத்தை கொடுக்குதான் ஐயா. ஆனா நிலவு வந்து இப்ப சூரியனை மாதிரி அவ்வளவு பவர்ல தானே ஐயா. இப்ப நீங்க நிலவுக்குள்ள போயிட்டு ஐயா, நீங்க இரவு நடந்து போங்க, இலங்கையில நம்முடைய திசை நல்ல மழை இல்லாத நேரத்தில் இலவு நடந்து போனீங்கன்னா ஒரு மரம் இருந்துன்னு சொல்லி சொன்னா, நிலவுக்கு அவ்வளவு பவர் இல்ல. அந்த மரத்தின் ஷடோ அப்படியே என்ன செய்யும் சொன்னால், அப்படியே அந்த இருளாக அப்படியே அந்த இடத்துல விழும் ஐயா. ஆனா சூரியன் உதிக்கிற போதுல அந்த மரத்தின் இதை பார்க்கல, ஒரு சின்ன ஒரு தடி மாதிரித்தான் தெரியும். அதான் அந்த பவருக்குள்ள வித்தியாசம், வித்தியாசமான வோல்டேஜ் ஐயா.
2: நிலவு வந்து சூரியனிடம் இருந்துதான் ஒளிய பெற்றுக் கொடுக்குது, சொந்தமா கொடுக்கல.
0: சரி, நீங்க சொல்ற சரி, சூரியன்ல இருந்தா அப்ப ஒளிய பெற்றுக் கொடுக்கல வந்து அது வந்து ஒரு டிரான்ஸ்பார்மர் மாதிரி சொன்னாலயா, அது தன்னால இயன்ற அளவுக்கு தான் அந்த சந்திரன் நிலவு ஊக்கொலிய கொடுக்கும்.
1: உண்மைதான்.
0: சொல்லுங்க ஐயா.
1: ஒரு செய்தியே இந்தியாவில இருந்து எஸ்டர் ரூபி இந்த இதற்க கேட்கவில்லை. போடுற கேட்டு பாருங்க, அதுக்கு பிறகு சொல்லுங்க. கேளுங்க.
3: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சங்கமம் வானொலியில் இருந்து மகேந்திரன் ஐயா அவர்கள் ஒரு கேள்வியை தொடுத்தார்கள். ஒரு அறையிலே சுவிட்ச போட்டோடனே அந்த இருட்டு எங்க போயிடுச்சு? அதுதான் கேள்வி. ஐயா அவர்கள் வந்து இந்த கேள்வியை கேட்டிருந்தார்கள். இந்த கேள்விக்கு வேத புஸ்தகத்தின் வழியாக பதில் அளிப்பது மிகவும் நன்றாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அதற்கு ஆதாரமாக நம்முடைய தேவன் பாருங்க, இந்த வானத்தையும் பூமியையும் சிருஷ்டிக்கும் போது அவர் முதலாவது இந்த வானத்தை இந்த பூமியில இருந்த ஒரு காரியம் பாருங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1:2 இவ்வாறு போடப்பட்டிருக்கும். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். 3:3 தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று, வெளிச்சம் நல்லது என்று கண்டார். எழுதப்பட்டிருக்குது இருள் அங்க இருந்துதான், ஆழத்தின் மேல இருள் இருட்டு அங்கதான் இருக்கு. ஆண்டவர் வாய திறந்து வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். வெளிச்சம் உண்டாயிற்று, அப்ப அந்த ஆழத்தின் மேல் இருந்த இருள் எங்கே போயிற்று? அதுதான் கேள்வி. வெளிச்சம் உண்டாயிற்று, ஆனா அந்த இருட்டு எங்க போயிருச்சு? ஐயா ஒரு மறுபடியும் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். ஒரு அறையில கட்டிலோ அல்லது சோஃபாவோ சேரோ அதற்கு அடியிலே வெளிச்சம் போகாமல் இருட்டாகத்தானே இருக்கிறது? அப்ப அந்த அறையில முழுவதுமாக வெளிச்சம் இருக்காது அப்படித்தானே அர்த்தம்? அந்த பொருட்களுக்கு அடியில வந்து வெளிச்சம் வந்து போகாதே, இருளானதுதான் அங்கே பரவி கொண்டிருக்கிறது என்று கேட்டார்கள். மிகவும் சரியான கேள்வி ஐயா கேட்டிருந்தார்கள். இதுல போடப்பட்டிருக்கும் பாருங்க, வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார், வெளிச்சம் உண்டாயிற்று, ஆனா அப்ப அந்த இருட்டு எங்க போயிடுச்சு? அருமையானவர்களே, அந்த இருள் தேவன் வந்து சொன்ன வார்த்தை பாருங்க, அந்த இருட்டை விழுங்கி விட்டது. அருமையானவர்களே, ஏன் அப்போ ஒரு அறையில இருக்கும்போது ஒரு பொருள் வந்து மேல இருக்கும்போது பொருளுக்கு மேலே வெளிச்சம் இருக்கும், பொருளுக்கு அடியில மறுபடியும் இருள் சூழ்ந்தே இருக்கும்? அப்படி என்றால் என்ன, இந்த பொருள் வந்து வெளிச்சத்தை உள்ளே வந்து என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளவில்லை, மறைக்கிறது. ஆனா சுவிட்ச போட்ட மாத்திரத்திலே அந்த அறை முழுவதும் வெளிச்சம் வந்து விட்டது. ஆனால் ஒரு பொருளுக்கு அடியில இருக்கும் இருள் ஏன் மறையவில்லை? அது மறைக்கப்பட்டதா இருக்கிறது, வெளிச்சத்தை அது மறைத்துக் கொண்டிருக்கிறது. அது போலதான் ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார், வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார், பூமி முழுவதும் அன்றைக்கு வெளிச்சமாகவே மாறிவிட்டது. அப்ப அந்த இருட்டு எங்க போச்சு? அதற்கு பாருங்க வேத வசனம் பாருங்க, ஏசாயாவின் புஸ்தகம் 25:8 இவ்வாறு போடப்பட்டிருக்கிறது. ஏசாயா 25:8 அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? மரணம் எதற்கு அடையாளமாக இருக்கிறது? இருட்டு, அந்தகாரம், காரிருள் பாருங்க, அந்த இருட்ட அந்த மரணத்தின் சக்திய ஜெயமாக விழுங்குவார். அப்ப வெளிச்சம்ன்றது பாருங்க நம்முடைய தேவனுக்கு ஆதாரமா இருக்கிறது. வெளிச்சம்னாலே இயேசு கிறிஸ்து மட்டும்தான், அப்ப இருட்டுனாலே பிசாசாவன் மட்டும்தான். அப்ப வெளிச்சம் வர்ற இடத்துல இருட்டுக்கு இடமே இல்லாம போயிருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? வெளிச்சம் வருகிற அந்த இடத்துல இருளானது பாருங்க அவருடைய பாதத்திற்கு கீழே வருகிறது, இருட்டு அவருடைய பாதத்திற்கு கீழே வந்து விடுகிறது, அவருடைய வார்த்தையின் ஆளுகைக்கு கீழே பாதபடியாக்கி போட்டு விடுகிறார். அதற்கு எப்படி நாம் அதை புரிந்து கொள்ள முடியும்? யோவானின் புஸ்தகம் 1:1 ஒளிமயமான எதிர்காலம் வருகிறது. வாழ்க்கையில இருக்கிற இருட்டு, அந்தகாரம், எல்லா சுகவீனம், பலவீனம், மனதில் இருக்கிற எல்லா குழப்பங்கள் பாருங்க, எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரிடத்துல ஒருத்தர்கிட்ட மாத்திரம் தான் இருக்கு. அவரை குறித்து அறிந்து கொள்ள வேண்டுமானால் இன்னும் அநேக வசனங்களை வேதத்திலிருந்து எடுத்து தியானியுங்கள். உதவிக்கு பாருங்க, ஆண்டவரே சத்திய ஆவியானவரே நீர் எனக்கு போதியும் என்று அவரிடத்துல கேளுங்கள். பாருங்க, எல்லாரை பார்க்கலாம் மிகப்பெரிய டீச்சர், பெரிய போதகர், பரிசுத்த ஆவியானவர். அவர் உங்களுக்கு விளக்கும் விளக்கு போட்டு காமிப்பார். பாருங்க, நன்றாக இந்த வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நிச்சய ஜீவன் நன்றி. அருமையானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், இந்த வினாவை கேட்டவர்கள் எல்லாருக்கும் பாருங்க, அந்த வேதத்திலிருந்து ஆதாரத்தோட எடுத்து சொல்லியிருக்கிறோம் என்று நம்புகிறோம். இதை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். இன்னும் அதை அடுத்த வசனத்தோடு உங்கள் அனைவரோடும் கூட நாங்கள் தொடர்பு கொள்கிறோம். நன்றி, நன்றி ஐயா, நன்றி.
1: இந்த சகோதரி ஒளி இருளை விழுங்குதாம், அதுக்குரிய வார்த்தையை தெய்வ வார்த்தை எடுத்து கூறினால் அதுக்கிடையில நாங்க பாஸ்டர் இல்ல லெஸ் பிரதர் அழைக்க போறோம். பிரைஸ் லார்ட் லெஸ் பிரதர், பிரைஸ் லார்ட் லெஸ் பிரதர்.
4: ஐயா, நான் ஆயுதப்படுத்த இல்லையா,
1: என்ன சொல்லுங்க?
4: நான் ஆயுதப்படுத்த இல்லையா.
1: இல்ல, இத்தனை இத்தனை ஊழியக்காரர்கள் சொன்னார், அதன்படி நீங்க ஒரு விளக்கத்தை கொடுங்களேன்.
4: ஐயா, ஆண்டவர் பரடைஸ்ல ஆண்டவர் இடத்துல வெளிச்சம் ஒளி, அங்க இருட்டு இல்ல. நாங்கள் நீங்கள் இந்த பூமிக்கு மேல போனீங்கன்னா அங்க இருள் இல்ல, வெளிச்சம்தான். இந்த பூமியில தான் இந்த இருள், ஏனென்றால் அங்க மறைவிடங்கள் இருக்கிறது. இப்ப பூமி சுத்துதானே, பூமி சுத்துற போது ஒரு பக்கம் சன் இருக்கும், ஒரு பக்கம் மூன் இருக்கும். மூன் அந்த சன்னின் எடுத்து தங்களுக்கு தரும், அதே வேளையில சன் மற்ற பக்கம் போயிக்க. பூமி உருண்டதானே ஐயா, பூமிக்கு மேல நீங்க ஃபிளை பண்ணீங்கன்னா, பிளேன்ல போனீங்கன்னா மேலே ஒரு வெளிச்சம், இருள் இல்ல, வெளிச்சம் தான். அப்ப இந்த பூமியில தான் இருள், ஏனென்றால் மறைவிடத்துல சூரியனுடைய அந்த மறைவிடமா இருக்கக்கூடியதான் அந்த காரியம்.
0: சுழற்சி
4: நிமித்தம் தான் இங்க அந்த காரியம். அது ஏன் ஆண்டவர் எங்களுக்கு தந்தாரண்டா, எங்களுக்கு இளைப்பாறுதலுக்கு. நாங்கள் பகல்ல ஓடி திரிஞ்சு வேலை செய்யறோம், இரவில் இளைப்பாறுதலுக்காக எங்களுக்கு அந்த இருளை தந்திருக்கிறார், அவ்வளவுதான். மற்றபடி இருள் இருள் பூமி இருளான் இருக்கு, சூரியன் வருகின்ற பொழுதுதான் வெளிச்சம். அல்லது நாங்கள் ஆர்டிபிஷியலா லைட் செய்து போட்டுட்டு அந்த லைட்ல தெரியறோம். மற்றபடி பூமியே இருள் தான் மூடி இருக்குது ஐயா, கம்ப்ளீட்டா மூடி இருக்கு. பூமிக்கு மேல எல்லா இடமும் வெளிச்சம், வெளிச்சம் தான். அது சூரியனுடைய ஒளியா அல்லது ஆண்டவற்ற ஒளியா, பூமிக்கு மேல வெளிச்சம், பூமி தான் இருள்ல மூடி இருக்கு. சரிதான் ஐயா?
1: ஆமே, நன்றி. பாச ஞானவண்ணன்,
2: ஒரு சில காரியங்கள் சரியாக இருக்கிறது, ஒரு சில காரியங்கள் பிழை என்று சொல்வதை விட சரியான கோணத்தில் பார்க்கவில்லை என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் இருளையும் ஒளியையும் படைத்த ஆண்டவர் அவற்றிற்கு சில குணாதிசயங்களை வைத்திருக்கிறார். அப்ப ஆவிக்குரிய பலத்தையும் பலவீனங்களையும் இருளுக்குரிய ராஜ்ய ராஜ்யத்தையும் ஒப்பிடுவதற்கு எங்களுடைய அறிவுக்கு எட்டக்கூடிய ஒளியையும் இருளையும் பயன்படுத்தினார். என்றால் இந்த இருளுக்கென்று சொல்லி குணாதிசயத்தையும், அந்த இருளை சார்ந்த இரவுக்குள்ள இருக்கிற காரியங்களையும் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அதனால பாஸ்டர் லெஸ்லி சொன்னது போல இரவையும் ஆண்டவர் தான் உருவாக்கினார். அதுல ஒரு நன்மைகள் இருக்கிறது, இருளையும் அவர் உருவாக்கினார் ஜீவியத்துக்கு. ஆனால் அந்தகார இருளை, ஆவிக்குரிய ராஜ்யங்களுக்குரிய இருள், அவற்றை எங்களுடைய அறிவுக்கு புலப்படும்படியாக அதை பயன்படுத்தினார். உதாரணமாக எல்லோரும் இவர்கள் எல்லோருடைய பேச்சிலிருந்து ஒரு காரியத்தை அறிந்து கொண்டேன். பகலுக்கு வெளிச்சத்துக்கு வெளிச்சத்தை தருகிற சூரியனுக்கு எங்களுடைய அறிவு கட்டிய பிரகாரமாக நேரிலே பயணம் செல்வதுதான் அதனுடைய வழக்கு. நேர்கோட்டிலே பயணம் செய்யும், இடையில வருபவர்களை பிரதிபலிக்கும். அந்த வெளிச்சம் என்ன செய்கிறது, குணாதிசயம் இருளுள்ளே உள்ள காரியங்களை வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. அதனாலதான் வெளிச்சம் வரும்பொழுது பூமியிலே ஒரு பக்கம் பகல், அதில் உள்ள காரியங்கள் தங்களுக்கு தெரிகிறது. அதனுடைய மறுபக்கமே என்ன செய்கிறது, இருளாக இருக்கிறது, இருளாக ஆண்டவர் சொன்னார், இரவுக்கு இருளுக்கு இரவென்று பெயரிட்டார் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். மற்றது பூமிக்கு மேலே நீங்கள் ஒரு ஒரு பூமிக்கு மேலே ஒரு அளவுக்கு போனா அங்கேயும் இரவு பகல் உண்டு. சந்திரனுக்கு போனா கூட அங்கேயும் சந்திரனுடன் நிழலும் எல்லாவற்றால். இதே போல அநேக சூரிய கோள்களை கொண்டு நடத்தப்படுகிற கோள்கள் மத்தியிலும் இரவு பகல் உண்டு சொல்லி இப்பொழுது ஆண்டவரே அவர் கொடுத்த விஞ்ஞானத்தினாலே வெளிப்படுத்துகிறார். ஆனால் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக இருளே இல்லாத இடம், அந்த ஆவிக்குரிய பிரகாரமாகவும் சரி இருளே இல்லாத இடம் என்று சொல்லி வேதத்திலே நாங்கள் வாசித்தது போல வெளிப்படுத்தல் அதிகாரத்தில் தான் சொல்லப்படுகிறது. அங்கே ஒருவனும் அங்க இருளே இல்லை என்று சொல்லப்படும். 21-25 அது ஆண்டவர் தான் அதை செய்கிறார். அது எவ்வாறு செய்கிறார் என்றால் ஆண்டவரை தான் கேட்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே சில காரியங்கள் என்னை பொறுத்த மட்டிலே நாங்கள் பிழையா ஏதோ ஒன்று ஆண்டவரை நாங்கள் மகிமைப்படுத்த வேண்டும் என்று சத்தியமாக இருந்தாலும் ஒவ்வாத காரியங்களை கொண்டு மகிமைப்படுத்த வெளிப்படுத்துவது வந்து நான் நினைக்கவில்லை அது ஒரு சரியான காரியம் என்று சொல்லி. ஆமென். ஆண்டவர்களை அவர்தரையும் ஆசீர்வதிப்பாராக.
1: எங்க இடத்துல இருந்து ஒரு வண்ண பிளைட்டுக்கு போனா டொங்கோன் என்ற இடம் இருக்கு, அங்க இருள் இல்லை, இருள் இல்லை
2: இருக்கு. அப்படியான இடங்கள் கோயில இப்பயும் இருக்குது. 6 மாதம் இருள், 6 மாதம் பகல், அப்படி எல்லாம் கூட.
0: நீங்க வந்து இப்ப இங்க பாருங்க யூரோப்புக்குள்ளயா, நீங்க வந்து இந்த நோர்வேல பாருங்க மேலே ஐயா, அதாவது ஸ்டாக்ஹோம் என்று சொல்ல இடத்துக்கு போனீங்கன்னா சமர்ல வந்து கிட்டத்தட்ட 1 கிழமைக்கு சூரியன் உதிச்சோண்டே இருக்கும். சரியா, 1 கிழமைக்கு இரவு இல்லை ஐயா, இருட்டு இல்லை, அப்படியே பகல் மாதிரியே இருக்கு. அப்படி அந்த காரியங்கள் இருக்கு. சில சில இடங்கள் ஆண்டர் இதண்டு வச்சுக்கிறாரு. தென் துருவத்துல மேல
1: அலாஸ்காலும்
0: இருக்குது. இப்ப யாரு எங்கட பாச ஞானவண்ணம் ஐயா சொன்ன காரியத்தின்படி பாக்கல வந்து சரியான காரியம் இருக்கு. ஏனென்றால் ஏசாயா 60:2 சொல்லுது, இதோ பூ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கத்தர் உண்மையில் உதிப்பார், அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும். அப்ப கத்தர் உதிக்கிற வேலையில அந்த இடத்துல அந்த அந்த பூமியிலேயா இருந்தாலும் அந்த ஜனங்களுக்கு மேலே இருந்தாலும் அந்த வெளிச்சம் வரும் ஐயா. சரியா ஐயா, இந்த ஒரே வசனத்திலே சகல காரியங்களும் அடங்குது. ஆனால் 21 வெளிப்படுத்த 21 சொல்லப்பட 25 சொல்லுது, அங்க வந்து எங்க பரலோகத்தில் அவர் சொன்ன பிரகாரம் அங்க வந்து இராக்காலமும் இல்லாதபடி அதிலே வாசல்கள் பகலும் அடைக்கப்படுவதும் இல்லை. அப்படி என்று சொல்லி சொன்னா பரலோகத்துல வந்து இருள் வாரதுக்கு எந்த விதமான காரியமும் இந்த நாட்கள் இல்லை என்பதைத்தான் அங்கே தெளிவாக அந்த வார்த்தை சொல்லுவதை பாக்குறோம். யாரு பாஸ்டர் ஞானவண்ணன் சொன்னார் இப்ப. சரியா ஐயா, கேள்வியின்படி இருள் வந்து அந்த இடத்திலானையா இருக்கும் ஐயா, ஆனால் என்ன காரணம் என்ன காரியம் சொல்லி சொன்னால் வெளிச்சம் வருகிற வேளையில இருளுக்கு அங்க நிக்க முடியாது, ஈக்குவல் கொடுக்க முடியாது ஐயா. அதனாலதான் இருள் என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னால் அந்த தஞ்சை வல்லமையை காட்ட முடியாமல் இருக்கிறது. பாருங்க, ஒரு சாதாரணமா பாருங்க, ஒரு பெரிய ஒரு பலவானோட ஒரு ஒரு பலம் இல்லாதவன் போய் சந்திச்சானு சொல்லி என்ன எடுக்கணும், அவனால அந்த பலவானோட சண்டை பிடிக்க முடியாது ஐயா. அப்ப அதே மாதிரி இப்ப பாக்குற வழியில வந்து அப்படி என்ன செய்வான், ஒன் அப்படி அந்த பலவான் அவன் என்ன செய்வான், அந்த பலவீனனை பிடிச்சி நசிப்பான். அதே விதமா தான் இந்த வெளிச்சம் வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால் இந்த இருளை வந்து அப்படியே நசிக்குது, அடக்குது. அடக்கி இருக்கிற வழியில அவரால அங்க இதன்ன முடியாம இருக்கு. அவர் தன்னை ஓவர்டேக் பண்ணவோ அல்லது அந்த வெளிச்சத்தை தான் மேற்கொண்டு காரியம் செய்யப்படவோ அவரால் முடியும். அதனாலதான் இந்த அப்படியே அந்த இருள் அப்படியே அடங்கி அப்படியே நீங்க சொன்ன பிரகாரம் அப்படியே கீழே போய் அப்படியே எங்க மூளை இருக்கோ அந்த மூளைக்கவோ சோவாக்குள்ளவோ அல்லது அலுவாரிக்குள்ளவோ அடங்கி கொள்றேன். சரியா ஐயா,
1: இப்ப லெஸ்லி பிரதர் சொன்னார் ஆண்டவர் இருளை உண்டாக்கினார், சத்ருவாங்க விளையாட்டு நடக்குது
0: உண்மைதான் ஐயா. இப்ப பாருங்கள் ஐயா, அவருடைய பாதத்துக்கு கீழே இருள் இருக்குன்னு சொல்லி ஐயா சங்கீதம் 19 சொல்லப்படுது ஐயா. அது மட்டுமல்ல, யோவோட சொல்றான் ஐயா, அவர் அவர் ஒளிக்கும் இடங்களிலே காருள்ளே அடக்கும் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறத பார்க்கிறோம். பாருங்க ஐயா, அவருடைய பாதுகளை இருக்குன்னு சொல்லி இப்படியாக அந்த நாட்கள் அநேக இடங்கள்ல அந்த ஆண்டவர் தான் அந்த இருளை முந்தி பாருங்க. அந்த பூமியில ஆதியாம் முதலாவதியாம் இரண்டாம் வசனத்துல பாக்குற வழியில பாருங்க ஐயா, அதுல சொல்லப்பட்ட காரியம், பூமியில இருள் சூழ்ந்திருந்தது, ஆண்டவர் அந்த நாட்களை பிரிக்கிறார் ஐயா. ரெண்டா ஜனங்களுக்கு வெளிச்சம் ஜனங்களை நான் உருவாக்க போறேன், ஜனங்களை கொண்டு வந்து அந்த இடத்துல வைக்க போறேன். அந்த ஜனங்கள் சீவிக்கிறதுக்கு வெளிச்சம் தேவை. வெளிச்சம் இல்லாம இருந்தா விட்டமின் டி உருவாத ஐயா, ஜனங்களாம் செத்து போவாங்க, வருத்தம் வந்துடும் ஐயா, கண் தெரியாம போயிடும் காரியங்கள். ரெண்டே பாருங்க கூட யூரோப்ல இருக்கிறவர்களுக்கெல்லாம் கூட பாருங்க, சின்ன பிள்ளை எல்லாம் கண்ணாடி போடுறதுக்கு முக்கியமான நோக்கம் என்ன ஐயா, கூட வந்து விட்டமின் டி ஆல, அதாலதான் விட்டமின் டிக்கு அவர் என்ன செய்யணும்னா ஊசி போடுத்தனும் இல்ல டேப்லெட்ஸ் எடுத்துக்கணும். கூட வந்து கட்டாயம் வந்து வெளிச்சம் தேவையா ஜனங்களுக்கு.
2: ஒரு சின்ன கருத்தை சொல்லட்டுமா அங்கிள்? அந்த இருள் வந்து ஆதியாமத்துல இருக்க அந்த முதலாவது வசனத்துக்கும் இரண்டாவது வசனத்துக்கும் இடையிலே வேத அறிஞர்கள் படி, அதாவது எப்ரேய ஹீப்ரு அறிஞர்களின் படி, ஏன்னா அவர்கள் மத்தியெல்லாம் வாதம் கொடுக்கப்பட்டது, அது இடையில பெரிய ஒரு கேப், அதை சொல்றது கேப் தியரி என்று சொல்லி, அது வந்து இன்னும் அதுக்குள்ளதான் அந்த டைனோசர் வந்துச்சு, டைனோசர் போனது, அப்ப அந்த அதுக்கு பிறகுதான் ஆண்டவர் என்ன செய்கிறார், இட்ஸ் அ தியரி, நான் சொல்றதை கேட்டுக்கொள்ளுங்க, தியரி. அப்ப ஆண்டவர் பூமி ஒழுங்கின்மையாக இருந்தது, அதாவது ஒழுங்கின்மையாக இருந்தது, அதுல ஒரு இடமும் சொல்லப்படவில்லை, ஆழத்தை இருள் மூடி ஆழத்தில் மூடி இருந்தது சொல்லப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் அதை உருவாக்கினாரா என்று சொல்லி ஏசியா தீர்க்கதரிசி பேந்து பிற்பாடம் வந்தவர்கள் சொல்லுகிறார்கள். இப்ப ஏசியா 45:7 அதை நீங்க பாத்தீங்கன்னா, ஒளியை படுத்தி இருளையும் உண்டாக்கினேர் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அப்ப ஒரு சில வசனங்கள் அதுக்கு

0: ஊகிக்கலாம், ஆனால் எங்களுக்கு ஆதாரம் கிடையாது. ஆனால் நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆனால் அதுக்கு மெயினாக சிஸ்டர் சிஸ்டர் ஜெர்மனில இருந்து காய்ச்ச ஒரு சிஸ்டர் அவ சொல்லி இருந்தா இப்படி இந்த வெளிச்சத்தை பார்க்க நாங்கள் கற்றுக்கொள்ளணும் சொல்லி, அதுல ஒரு நன்மையான காரியம் இருக்குண்டா, இவ்வளவோ வெளிச்சத்துக்குரிய காரியங்கள் இருக்க வேதமங்களுக்கு சொல்லுது. ஆண்டவர் இருளை படுத்தி இருளின் குணாதிசயங்கள் பக்கமாக தீமைகளையும் சிங்கிக்குரிய காரியங்களையும் ஒப்பிடும்படியாக அந்த பக்கத்துக்கு அதை இனம் பிரிச்சு காட்டுகிறார். தீங்கு தீயவர்கள் இருளுக்கொப்பாக, நரகம் இருளுக்கொப்பாக ஒப்பனையாக காட்டுகிறார். ஆனால் அதே வேளையில யதார்த்தமான அனுதின வாழ்க்கையிலே ஆண்டவர் இருளும் மத்தியிலே நன்மைகளை செய்கிறார். மிருகங்கள் ஜீவிக்கிறது, மனிதனுக்கு நன்மைகள் தருகிற மிருகங்கள் ஜீவிக்கிறது. இருளையும் அதற்காகவே உண்டாக்கினார், காட்டு மிருகங்கள் அதுக்குள்ளே வசிக்கும் சொல்லப்படுகிறது. ஆகவே சில காரியங்கள் ஆண்டவர் அதை எங்களுடைய அறிவுக்கு புகட்டும்படியாக இனம் பிரித்து காட்டுகிறார். உலகத்திலே யதார்த்த வாழ்க்கைக்கு ஆண்டவர் கொடுத்த பல காரியங்கள் உண்டு. வெளிச்சமும் வெளிச்சத்தினால அதன் சூரியனுடைய காந்தி காந்தி என்றால் வெப்பம், அந்த காரியங்களும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் அதை புரிய பண்ணுவதற்காக, ஆய்க்குரிய ராஜ்ய காரியங்களை புரிய பண்ணுவதற்காக இதை உபயோகப்படுத்துகிறார். ஆகவே சில காரியங்களை நாங்கள் மிஸ்யூஸ் பண்ணி நாங்கள் பிழையான காரியத்தை பிழையான கேள்விகளோடு பிழையான பதில்களோடு இணைப்போமே, ஆனால் அது சரியான ஆவிக்குரிய வெளிப்பாட்டை கொண்டு வராது.
1: சொன்னது சரியான காரியமா இருக்கு. என்னன்னு சொன்னா, சொல்லப்பட்டது இந்த ஆதிகாமம் முதலாம் அதிகாரம் முதலாவது வசனத்துக்கும் இரண்டாவது வசனத்துக்கும் இடையிலே எத்தனையோ பில்லியன் ஆண்டுகள் இருக்காம சொல்லி கணக்கு போட்டுருக்காங்க. என்னன்னா, அந்த முதல் வந்த ஐயா இந்த பூமி ஒரு இந்த பூமி அழிக்கப்பட்டதாம், முதலருக்கு அழிக்கப்பட்ட ஐயா இரண்டாவது தரம் நோவாவின் காலத்துல அழிக்கப்பட்டதாம். இப்ப ரெண்டு தரம் இந்த பூமி அழிஞ்சிட்டு. அப்ப முதலாவது அப்ப பாருங்க பாருங்க முதல எப்படி இருந்தது பாருங்க, வசனமே சொல்லுது ஐயா பாருங்க. அது வந்து எப்படி என்று சொல்லி சொன்னா, அந்த பூமி வந்து ஜலத்தின் மேல் ஆவியான பிரசாடி கொண்டிருந்தால் பூமி ஜலத்துல மூழ்கி இருந்தேன். அதே மாதிரி தான் பாருங்க, அதே மாதிரி தான் நோவாவின் காலத்திலயும் இந்த பூமி ஜலத்துக்குள்ள மூடப்பட்டதானே ஐயா. ரெண்டு தரம் ஒரே சேம் இன்சிடென்ட் தான் நடந்தது. அதுதான் அந்த இடத்துல வந்து வடிவார் விளக்கத்துல போடுறாங்க. கிட்டத்தட்ட அநேக காலங்களுக்கு முன்பா நான் வாசிச்சு பாத்துறேன். உண்மையின்படி நீங்க சொன்ன பிரகாரம் இந்த டினோசவரி ஆண்ட விதிகள் எல்லாம் இந்த நாட்கள்ல அதுகளெல்லாம் அந்த நாட்கள்ல இருந்த காரியங்கள் இப்படியான இன்னும் வேறு வேறு பிராணிகள் செந்துக்கள் எல்லாம் இருந்தா அவர்கள்லாம் இந்த காலகட்டத்துல இப்ப இல்லாம போயிட்டது. இப்ப ஒரு சிலதுகளை இந்த கண்டுபிடிக்க ஆய்வு செய்யறாங்க இந்த இடத்துல எப்படி ஆண்டு இத்தனை ஆண்டுகளுக்கு முன்பா இருந்த இடத்துல இதுன்றாங்க. அதனால நீங்க சொல்றபடி இந்த நாட்களை பாக்குற வழியில இந்த இருளும் வெளிச்சம் சொல்லப்படுகிற காரியம் அது தேவனுக்குரிய காரியமா இருக்கிறபடினால, அவர் தேவன் வெளிச்சமா இருக்கிறபடினால வெளிச்சம் வருகிற வழியில இருள் நீங்கி போகும். அதுதான் நான் சொல்லக்கூடியது. கத்திர ஆசிரியை பெற ஆமே. தேங்க்யூ ஐயா.
2: ஆமே. சிஸ்டர் ஜெனட் லைன்ல இருக்கிறீங்களா?
3: சொல்லுங்க அண்ணா.
2: ஆ சரி, கடைசி அம்மா முடிவ சொல்லுங்க.
3: என்னுடைய முடிவு, ஆண்டவர் வெளிச்சத்தையும் படைச்சார், இருளையும் படைச்சார். இருளை அவர் நன்மைக்குத்தான் படைச்சார். நாங்கள் இழைப்பார நித்திர கொள்ளும் போது அவருடைய பிரசன்னம் அவருடைய காரியங்கள் எங்களுக்கு வெளிப்படுத்தும் முகமாய் அவர் நல்லதுக்கு

0: இரவிலே படுக்க வேண்டிய நேரத்துல நாங்கள் இளைப்பாற வேண்டிய நேரத்துல அதை செய்யாம விட்டோம். இரண்டாம் மிருகங்கள் தான் அந்த நேரம் எழுந்து போய் உணவை தேடிக்கொள்ளுறது நேரம். அது அவ ஆண்டவர் அவையவைக்கு அவையவை காரியத்தை படைச்சார். ஏனென்றால் மனுஷனுக்கு வெளிச்சம் தேவை, மிருகங்களுக்கு அங்கு இருளே தான் அவர்கள் உணவை தேடி சாப்பிடுவார்கள். ஆமென் நம்புவோம்.
1: மற்றது மகேந்திரமையா சூரிய ஒரு வசனத்தை சொல்றேன் ஐயா, என்னென்றால் இந்த நீங்க சொல்லுகிற பிரகாரம் இரவும் பகலும் இல்லையன்னு சொன்ன ஒரேடியா பகலா இருந்தேன்னு சொல்லி சொன்னால், இரவா இருந்தேன்னு சொல்லி சொன்னால் காலங்களையும் வருஷங்களையும் நாட்களையும் குறிப்பிட முடியாது ஐயா. சரியா மகேந்திரம் ஐயா? ஆதியாகமம் முதலாம் அதிகாரத்துல 14 வசனத்துல வாசிச்சு பாத்தீங்கன்னா அந்த காரியம் சொல்லப்படுது. அதாவது இந்த காலங்கள் இதனா இரவும் பகலும் இருக்கிற வேலையில தான் அது சுடரை ஆண்டவர் உருவாக்குற. சூரியனோட சுடர் தானே ஐயா, இந்த சூரியன் பாக்கல, சூரியன் நட்சத்திரம் கண்டாலும். அப்ப அவையால் இல்லையான்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கு மனுஷன் காலங்களை கணிக்கெடுக்க முடியாது, நாட்களை கணிக்கெடுக்க முடியாது, வருஷங்களை குறிக்க முடியாது. அதனாலதான் ஆண்டவர் இந்த நாட்கள் அந்த இதை உருவா அதை கிரியேட் பண்ணினார். ஆனா வந்து கிரியேஷன் அவருடைய காரியமா இருக்கிறது. ஆனால் ஒரு காரியம் ஒரு சம்பவம் என்னவென்று சொல்லி சொன்னால் அந்த கிரியேஷன் மத்தியிலும் அந்த இருள் வெளிச்சத்தை மேற்கொள்ளாத மேற்கொள்ளாம இருக்க வேண்டும் என்பதற்கான சூரியனை கூட இந்த நாட்களை ஆண்டவர் நாட்கள் ஒரு பெரிய ஒரு அதாவது என்ன சுடராக இந்த நாட்களை உருவாக்கினான்னு சொல்லி பார்க்கக்கூடியதா இருக்கிறது. ஆமேன்.
2: அவ்வளவுதானே, நேரம் கடந்து விட்டது. அருமையான வெளிப்பாட்டை அநேக ஊழியர்களும் கற்றுக்கொண்டோம். அடுத்த வியாழக்கிழமை தொடர்வோம். அநேகர் கலந்து கொள்ள முடியவில்லை இன்றைக்கு, எனவே அடுத்த வியாழக்கிழமை தொடர்பு கொள்வார்கள். நாங்கள் தொடர்ந்து அடுத்த வியாழக்கிழமை இதை கொண்டு பண்ணுவோம். கத்திரங்களை ஆலோசிப்பாராக. இப்ப முடிவு சேர்த்து லெசு பிரதர் பிரதர் லெசு பிரதர்
3: ஆமீன் ஆமீன். இதுவரை நேரமும் நாங்கள் பட்டிமன்றத்தில் இணைந்திருந்தோம். ஊழியர்கள் இணைந்து தங்களுடைய கருத்துக்களை கொண்டு எடுத்து வந்தார்கள். வேதாகம ரீதியாகவும் பொதுவான காரியங்கள் கூடவும் எடுத்து வந்து வழி நடத்தினார்கள். நாங்கள் ஒரு விஷய அவர்களுக்காக தலைகளை குனிந்து ஜெபிப்போம், கண்களை மூடி ஜெபிப்போம். ஆமீன். கர்த்தாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அதிகாலை மதியம் மாலை இரவு வேளைகளிலே ஊரில் இணைந்து ஒவ்வொரு பகுதியிலிருந்து இணைந்து தங்களுடைய கருத்துக்களை எடுத்து வந்தார்கள். கத்தர் கொடுத்த ஞானத்தை கொண்டு இந்த காரியங்களை செய்யத்தக்கதாக கத்தர் உதவி செய்தார். அதற்காக ஊழியர்களையும் ஊழிய குடும்பங்களையும் ஒவ்வொருவராக பேர் பேராக ஆசீர்வதிக்கிறோம். இணைந்த சௌரி எஸ்தர் பிரிந்தா அவர்கள் சென்று விட்டார்கள். ஆனாலும் அடுத்த முறை அவர் இணைவார் என விசுவாசிக்கிறோம். ஞானவண்ணன், சௌரி ரூபி, வானர் அவர்கள், சௌதரி ஜனத், சௌரன் மகேந்திரன் தொகுத்து வழங்கினார். எல்லோருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்கள்.

ஒரு காரியத்தை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக, அதற்கான முடிவை எடுத்து வர கதர் உதவி செய்வாராக. ஆமேன். இந்த கேள்வியை கேட்டு சகோதரன் மாய்ந்தண்ணையாவும் அவருடைய உள்ளத்தில் எழுந்த இந்த காரியங்கள் ஒவ்வொன்றுக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு பல்வேறு காரியங்களை அறியக்கூடியதா இருந்தது, அதற்காகவும் கத்திற்கு நன்றி செலுத்துவோம். ஊழியர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு இந்த வேளையிலும்

0: வருவார்கள், அவர்களோடு கலந்து ஆலோசிப்போம், கத்தரில் வரை மாசுவிப்பார்கள். ஆமென்.
1: ஆமென். ஆமென். அருமையானவர்களே, இதுவரை நேரமும் நாங்கள் பட்டிமன்றத்தில் இணைந்திருந்தோம். கேள்வி இருளுக்கும் இருளும் ஒளியும். ஆமேன். இருள் வருகின்ற பொழுது, ஒளி வருகின்ற பொழுது இருள் மறைந்து போகிறது, திரும்ப ஒளி போகின்ற பொழுது திரும்ப இருள் வந்து விடுகிறது. அப்படியான காரியங்கள் பூமியிலே நடைபெறுகின்றது. அது ஆச்சரியமானதுதான். ஆனாலும் அதற்கான விடை கத்தரிடம்தான் உண்டது. அந்த வகையிலே இணைந்து வழி நடத்தி உங்களில் ஒரு கத்தர் ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் இன்னும் ஒரு நிகழ்ச்சியிலே அடுத்த வியாழக்கிழமை சந்திப்போம். அதுவரையும் தேவசமாதம் கூறுகிறோம். இந்த வழி நடத்திய ஊழியர்களையும் தொகுத்து வழங்கிய சௌரமாயும் வாழ்த்திக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறோம். ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன்.
2: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
1: அருமையான நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மாலை நேர மதிய நேர ஒலிபரப்பு. இந்த வேளையில் எங்களுடன் சகோதரன் பாலன் அவர்கள்
2: இணைந்திருக்கிறார்.
1: போய்விட்டாரா? போய்விட்டார்.
2: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
1: ஆமீன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். ஒரு பாடலுடனே இந்த பொழுது ஊழியர் என்னை வருந்து சுவாசிக்கிறோம். கத்தோடைய கரத்திலே ஒப்புவிப்போமா? ஆமீன்.

0: ஆனர் ஐயா.
1: சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா.
0: ஆனர் ஐயா.
1: ஓ நிக்கிறேன் ஐயா, கதைங்க நீ, கதைங்க நிக்கிறேன்.
0: அப்ப என்ன நீங்கள் தொடருங்கள ஐயா, அவரு காடையில வந்து நின்றார் போயிட்டார்.
1: ஓகே, நான் சொல்லுங்கட்டுமா?
0: அவரை காணவில்லை. பாருங்க மனுஷக்கண்ணில்
2: Recording in progress. Recording stopped. Recording in progress.
0: அருமையான நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மதிய நேர ஒளிபரப்பு. இப்பொழுது தொடர்ந்து நேரம் 12:05 வேளையில் நாங்கள் வேத பாடத்தின் நிகழ்ச்சியோடு ஊழியர் வானர் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் அப்படிக்க இருக்கிறோம். அவருக்கு மாலை வணக்கங்களை கூறுவோம், வாழ்த்துவோம். பரிசுத்தாவியானவதாமே, இந்த நாளிலும் எங்களுடனும் உங்களுடனும் யார் ஒருவருடனும் பேசுகின்ற வார்த்தைக்கு முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு ஊழியரையும் குடும்பத்தாரையும் வாழ்த்துவோம். அவருடைய ஊழியங்களையும் வாழ்த்திக் கொண்டு நாங்கள் இந்த வழியிலிருந்து ஊழியர் ரெட்வின் மாணவர் அவர்களிடம் ஒப்படைக்கிறோம். அவர் வழி நடத்துவார். வழி நடத்துங்கள் ஐயா. காட் பிளஸ். ஆமென்.
1: நன்றி ஐயா. ஆமென். ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரும் பிரச்சோருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த வேளையிலும் சங்கம் இணையதளத்தின் ஊடாக இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துவதில் இந்த வேளையிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இலக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உங்களை சோதரிக்கிறோம் ராஜா. உங்களுடைய கரம் தானே கூட இருந்து நடந்து செல்லும்படியாக செபிக்கிறேன் ஐயா. இந்த நாளிலும் அடியனை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களை செபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த நாட்களிலே, நேற்றைய நாட்களிலே நாங்கள் இந்த ஆபிரகாமுடைய பகுதியிலே இந்த நாட்களை ஆதிகாமத்திலே பார்க்கிற வேளையிலே விருத்த சேதனம் என்ற தலைப்பிலே இந்த நாட்களில் சில காரியங்களை குறித்து இந்த நாட்களில் பேசியிருந்தேன். அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலே நாங்கள் பார்க்க போகிற காரியம் என்னவென்றால், பாருங்கள் இங்கு வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு இந்த ஆபிரகாமுடைய மிகுதி காரியங்களை இந்த நாட்களிலே நாங்கள் இந்த நாட்களை தொடர்ந்து இந்த நாட்களிலே பார்ப்போம். அருமையான அன்பு பிள்ளைகளே, பாருங்கள் அந்த இடத்திலே கடந்த நேற்றைய நாட்களிலே பார்த்த காரியத்திலே சொல்லப்பட்டது என்னவென்றால், இந்த விருத்த சேதனம் என்று சொல்லப்படுகிற காரியம், அதாவது அந்த நாட்களிலே அங்கே நுனித்தோலை இந்த நாட்களை வெட்டுவதென்றும், இன்றைய நாட்களிலே புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிற வேளையிலே இருதயத்திலே விருத்த சேதனம் என்பதை குறித்து இந்த நாட்களிலே வேதம் இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதையும் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, அதைத்தான் இந்த நாட்களை வேத பகுதி இந்த நாட்களை நமக்கு தெளிவாக இந்த நாட்களை கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். பாருங்கள் இங்கே, பாருங்கள் இந்த வேத பகுதியில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே பாருங்கள் இங்கே வேதம் சொல்லுகிறது. தேவன் அந்த விருத்த சேதனத்தின் நிமித்தம் இந்த நாட்களே பாருங்கள் இந்த வேதம் சொல்லுகிறது. அவர் இந்த நாட்களிலே அங்கே அவர்களுக்கு இந்த நாட்களை நிபந்தனைகளையும் இந்த நாட்களை நினைவூட்டும் அடையாளமாக ஒரு சின்னமாகவும் இந்த நாட்களை வைக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், இதற்கு பின்பாக பாருங்கள் இந்த நாட்களிலே ஆதிகாவம் 17:15 பதினைந்தாவது வசனத்திலே நான் வாசிக்கின்றேன். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பின்பு தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவியாகிய சாராளை இனி சாராயை இனி சாரா என்று அழைக்காதிருப்பாயாக, சாராள் என்பது அவளுக்கு பேரா இருக்கட்டும் என்று சொல்லி இந்த நாட்கள் இந்த வார்த்தை இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்தோலிக்க பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலே இந்த இடத்திலே பாருங்கள் ஒரு பேர் மாற்றமான காரியம் இந்த நாட்களை வருகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்தோலிக்க பிள்ளைகள், இன்றைக்கு நாங்கள் சில வேளைகளில் நம்முடைய பிள்ளைகளுக்கு கூட இந்த நாட்களை பேர் வைக்கிறோம். இந்த நாட்களில் ஏதாவது ஒரு பேர் இந்த நாட்களில் ஒரு ஆக்டருடைய பேரை வைக்கிறோம், அல்லது யாருடைய பேராவது இந்த நாட்களை வைத்து இந்த நாட்கள் என்ன செய்யறோம், உடனே காரியத்தை முடித்து விட்டு இந்த நாட்களை போகிறோம். அருமையான கத்தோலிக்க பிள்ளைகளை, ஆனா அதற்குரிய பின்னாடி விளைவுகள் இந்த நாட்களே தெரியாது. ஆனால் பாருங்கள் இங்கே ஒரு தேவனுடைய, அதாவது தேவனுடைய பாதத்தில் இருந்து ஆண்டோடைய பிள்ளைகளா இருந்தால் என்ன பெயர்களை வைக்க வேண்டும் என்பது என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கணும். ஆபிரகாம் என்று சொல்லி சொன்னாலும் அதற்குரிய ஒரு அர்த்தம் ஒன்று இருக்கிறது. அதே வேளையில பாருங்கள் சிம்சோன் என்றாலும் அதற்குரிய அர்த்தம் இருக்கிறது, யாக்கோப் என்றாலும் அதற்குரிய அர்த்தம் இருக்கிறது. அதே விதமாக பாருங்கள் இங்கே ஆண்டவர் இந்த சாராய் என்று சொல்லி சொல்லப்படுகிற இவளுடைய பெயரை இந்த நாட்களில் ஆண்டவர் சொல்லுகிறார், இனி அவளை இந்த நாட்களிலே சாராய் என்று அழைக்காதபடி சாராள் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே அழைப்பாய் என்று சொல்லி அவளுக்கு பேர் என்று சொல்லி இந்த நாட்களை கொடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம். இப்ப சாராள் என்றால் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? வேதத்தில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கவில்லை, இளவரசி என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக அந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், ஆபிரகாம் முந்தி அப்ராம் என்றிருந்த அப்ராம் என்று இருக்கிற வேளையிலே அங்கே அவருக்கு இந்த நாட்களிலே அங்கே எந்த விதமான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள எப்படியான காரியங்களும் இல்லாமல் இருந்தது. ஆனால் ஆபிரகாம் என்று சொல்லி நாட்களே வருகிற வழியே ஜாதிகளின் தகப்பன் என்று சொல்லி நாட்களே அங்கே பெயர் பெறுகிறதை அங்கே பார்க்கிறோம். வருமான கத்துடைய பிள்ளைகளை, அப்ப இங்கே ஆபிரகாம் ஜாதிகளின் தகப்பனும் சாராள் ஒரு இளவரசியுமாக இந்த நாட்களில் அங்கே இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள். அப்ப தேசங்களும் ராஜாக்களும் இந்த நாட்களிலே, தேசங்களுக்கு ராஜாக்களுக்கு இந்த நாட்களிலே தாயாளால் என்பதை குறித்து இந்த நாட்களில் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இந்த 16வது வசனத்திலே வாசிக்கிற வழியில் நான் வாசிக்கின்றேன். அங்கே சொல்லப்படுகிறது, நான் அவளை ஆசீர்வதித்து அவளுக்கும் உனக்கும், பாருங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாட்கள் என்ன காரியம் சொல்லி சொன்னால், அவளுக்கும் உனக்கும் இந்த நாட்களிலே நான் இந்த நாட்கள் என்ன செய்வேன், ஒரு குமாரனை தருவேன், அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை அங்கே ஆசீர்வதிப்பேன் என்றார் சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறது. அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து 100 வயதான எனக்கு பிள்ளைகள் பிறக்குமோ, 99 வயதான சாராளுக்கு பிள்ளைகள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு, இஸ்மவே நமக்கு முன்பாக பிழைத்திருப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்திலே விண்ணப்பம் பண்ணினான் சொல்லி சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், அப்ப அந்த இடத்திலே பாருங்கள், ஆண்டவர் அவரிடத்திலே காரியத்தை நாட்களே செல்லுகிற நாட்களே எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தையை இந்த நாட்களிலே கேட்டபோது ஆபிரகாம் இடத்துல இருந்த அந்த, அதாவது தற்காலிகமான ஒரு சந்தேகம் இந்த நாட்களிலே தோன்றியதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறமான கத்துடைய பிள்ளைகளே, ஆபிரகாமுக்குள்ளே ஒரு சிறிய ஒரு டெம்பரரியாய் ஒரு தற்காலிகமாக ஒரு ஒரு என்ன சந்தேகம் இந்த நாட்களில் அங்கே தோன்றி இருக்கிறதை பார்க்கிறோம். எப்படி என்று சொன்னால், அந்த உறுதியான விசுவாசம் இந்த நாட்களில் உள்ளவர்கள் கூட சில சந்தர்ப்பங்களில் என்ன செய்வார்களாம், அந்த விசுவாசம் அவர்களை விட்டு வழுகி போறதை பார்க்கிறோம் இன்றைய கடைசி காலத்தில். அதனால ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த நாட்களிலே நான் வருகிற வழியில விசுவாசத்தை காண்பேன் என்று சொல்லி சொல்லப்படுவதை பார்ப்போம். ஏன் அப்படியான அந்த வார்த்தையை சொன்னார் என்று சொல்லி சொன்னால், கடைசி நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிற வேளையிலேயே இந்த பூமியிலே இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே விசுவாசம் அங்கே காணப்படாத மாதிரி இந்த நாட்களே இருக்கும். ஏனென்றால் அவ்வளவுக்காக விசுவாச துரோகம் இந்த நாட்களை நடந்து கொண்டிருக்கும். இன்றைக்கே விசுவாச துரோகங்கள் இந்த நாட்களை தொடங்கிவிட்டதை பார்க்கக்கூடியதாக இருக்கிற மாதிரி அன்பு பிள்ளைகள், அப்ப விசுவாச துரோகங்கள் இந்த நாட்களிலே முந்தி இந்த நாட்களிலே அங்கே நடந்தால்தான் கேட்டின் மகன் வெளிப்படுவான் என்று சொல்லி இந்த நாட்களில் வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், அப்படியானால் விசுவாசிகள் இன்றைக்கு வஞ்சிக்கப்பட்டு போவார்கள். எப்படி என்று சொல்லி சொன்னால், பொய்யான உபதேசங்கள், பொய்யான பிரசங்கங்கள், பொய்யான வார்த்தைகள் இந்த நாட்களில் இப்படியான காரியங்களை, அதாவது மருட்டான பேச்சுக்கள் மூலமாக இந்த நாட்களில் என்ன செய்வார்கள் சொன்னால், அவர்கள் தேவனை விட்டு வஞ்சித்து போகக்கூடிய சாத்திய கூறுகள் இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏனென்றால் என் ஆண்டவருடைய வருகை இந்த பூமியிலே வர வேண்டுமா இருந்தால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே வேதம் சொல்லுகிறது அந்த விசுவாச துரோகம் நடக்கும், அதற்கு பின்பாக அந்த கேட்டின் மகன் வெளிப்படுவான் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு சபைகளில் பாருங்கள், அநேக விசுவாசிகள் குறைஞ்சே போய்விட்டாங்க. ஏன், என்ன காரணம் சொன்னால், அவர்களுக்கு இந்த நாட்களை பார்க்கிற வழியில ஒரு வெறுப்பில்லாத விதமாக இன்றைக்கு பார்ப்போம் இருந்தால், அநேக இடங்களிலே பார்க்கிற வழியில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடவுளே இல்லை என்று சொல்லுகிற நாஸ்திகர்களாக அந்த நாட்களை ஜனங்கள் வாழ்ந்து கொண்டு வருகிறார். ஏன்னா இன்றைக்கு நாங்கள் இந்த பூமியில பிறந்துட்டோம், அண்டண்டாடு உழைப்போம், சம்பாதிப்போம், சாப்பிடுவோம், சந்தோஷமா இருந்த நாட்களை இதுவோம். அதே போல இந்த நாட்களை பாருங்கள், அவர்கள் சந்தோஷமா இருக்க வேண்டுமென்றால் போதை வசுக்கு அடிமையாகிறார்கள், அல்லது குடிக்கு அடிமையாகிறார்கள், இப்படியாக ஏதாவது ஒரு காரியத்துக்கு அடிமையாகி அதிலே இந்த நாட்கள் என்ன செய்கிறார்கள், தங்களுடைய சரீரத்தை இந்த நாட்களில் சந்தோஷப்படுத்திக் கொள்ளுகிறார்களே ஒழிய ஆத்மாவிலே அவர்களுக்கு சந்தோஷம் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். அவருடைய ஆத்மாவிலே அவர்களுக்கு சந்தோஷம் இல்லை, அவருடைய இருதயத்திலே ஒரு சந்தோஷம் இல்லை. ஆனால் இந்த நாட்களை பாருங்கள், இப்படி பழக்க வழக்கங்களுக்கு ஈடுபடுகிறவர்கள் ஒரு சொற்ப நேரத்திலே இந்த நாட்களே அவருடைய சரீரம் இந்த நாட்களிலே சந்தோஷப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே எல்லாம் இந்த நாட்களை போவதற்கு பின்பாக மறுபடியும் அந்த காரியத்தையே செய்து தொடர்ந்து சரீரத்தை அழித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏனென்றால் இன்றைய காலகட்டம் அந்த விசுவாச துரோகம் நடக்கிற காரியம் தொடங்கிவிட்டது என்பதை இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஜாக்கிரதையாக இந்த நாட்களில் இருப்போம். பாருங்கள், இந்த இடத்தில் வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், இதே ஆபிரகாம் கூட ஆண்டவர் பேசுகிறார். ஐயா, ஆபிரகாமோடு இந்த நாட்கள் ஒரு மனுஷன் பேசவில்லை, ஆண்டவரே இந்த நாட்களிலே பேசுகிறார். இந்த நாட்களை பாருங்கள், ஆனா பேசுகிற வேளையிலே அவங்க கூட இந்த நாட்களை பாருங்கள் முகங்குப்புற விழுந்து ஆண்டவர் நகைத்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது இந்த 17வது அதிகாரத்திலே 17வது வசனத்திலே பாருங்கள், 99 வயதான சாராளுக்கு பிள்ளை பிறக்குமோ, என் இருதயத்திலே இந்த நாட்களை அவன் சொல்லிக் கொண்டான் சொல்லி பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து என்று சொல்லி இந்த நாட்களிலே வேது சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது. 100 வயதான எனக்கு பிள்ளைகள் எப்படி பிறக்கும், 99 வயசு ஆறாளு பாருங்கள். ஏனென்றால் தேவனுடைய அந்த ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் என்று பெயர் பெற்று இருந்தாலும், ஆனால் ஒரு காரியம், இந்த நாட்களிலே அந்த விசுவாசத்துக்குள்ளே ஆபிரகாம் வருவதற்கு இந்த நாட்களிலே பார்க்கிற வழியிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் இந்த நாட்களிலே அங்கே ஒரு நம்பாத ஒரு காரியத்தில் இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. பாருங்கள், அந்த விசுவாசம் இந்த இடத்திலே அவருக்கு மறைக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அவருடைய சிந்தனையிலிருந்து அந்த விசுவாசம் இந்த நாட்களில் எடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் சர்வ வல்லமுள்ள தேவன், அருமையான அன்பு பிள்ளைகளே, அது மட்டுமல்ல வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர், ஆபிரகாமை நண்பன் என்று சொல்லுகிற தேவன், அந்த தேவன் அருகிலே நிற்கிற வேளையிலே அவன் நோங்கு புற விழுந்த நாட்களை நகைக்கிறான் என்று எப்படி ஆகும் சொன்னா, வேதம் சொல்லுறது தேவனால் கூடாத காரியம், ஒன்றுமே இல்லை. வேதம் சொல்லுறது மனுஷனால் கூடாத காரியம், கர்த்தராலே ஆகும் என்று சொல்லி இந்த நாட்களை வேதத்தில் இந்த நாட்களை பார்க்கிறோம் அருமை பிள்ளைகளே. அப்ப பாருங்கள், இந்த வார்த்தையின் அடிப்படையில பார்க்கிற வேளையிலே ஒரு சொற்ப நேரத்திலே அங்கே அவனுக்குள்ள ஒரு தற்காலிகமான சந்தேகம் இந்த நாட்களிலே தோன்றுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். பாருங்கள், உறுதியான விசுவாசம் உள்ளவர்கள் கூட சில சந்தர்ப்பங்களிலே சில அதாவது சந்தேகங்கள் இந்த நாட்களை உட்பட்டு விடுவதுண்டு என்பதை இந்த நாட்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே இது ஒரு பெரிய அதாவது இது நடைபெறும் போது இந்த நாட்களை நாம் தேவனுக்கு கீழ்ப்படிவதில்லை, உறுதியாகவோ அங்கே இருக்கவும் முடியாது. அதனாலே அருமையான கத்தோட பிள்ளைகளே, நாங்கள் இப்படிப்பட்ட நிலைப்பாடுகள் வருகிற வேளையிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், உறுதியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதே வேளையிலே தேவனுக்கு கீழ்ப்படிய கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஆதாம் ஏவாளுடைய காரியம் என்ன, அவள் செய்த பாவங்கள் என்ன, ஒரு பெரிய பாவம் அல்ல அருமையான அன்பு பிள்ளைகளே. ஏவாள் சென்னது ஏவாள் செய்த காரியம் தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாமல் இருந்ததுதான் அவருடைய பிரசாரங்கள், அவருடைய பிரசன்னத்தை இழந்தார்கள், அவருடைய சமூகத்தை இழந்தார்கள். அது மட்டுமல்ல இந்த பூமியில வந்து இந்த நாட்களை பார்க்க வழியிலே அங்கே பாருங்கள் ராப்போல அடிமையாக இந்த நாட்களை வாழ்கிற வாழ்க்கைகளில் இந்த நாட்களை வருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிற அருமையான அன்பு பிள்ளைகளே. பாருங்கள், முதலாவது நாங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும், ஆண்டவர் எதை சொல்லுகிறாரோ அந்த காரியத்தை நாங்கள் ஓம் செய்வோம் ஆண்டவரே என்று சொல்லி இந்த நாட்களை உறுதி கொள்வோமா இருந்தால் நாங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் இந்த நாட்கள் என்ன செய்வார் சொன்னால் நம்மை கொண்டு அந்த காரியத்தை இந்த நாட்கள் செய்வார். அதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். உடனே ஆண்டவர் சொல்றார், இந்த நாட்கள் இங்க வாப்பா இந்த இடத்துக்கு போன்னு சொல்லி சொன்னால் அந்த இடத்துக்கு நாங்கள் இந்த நாட்களை யோனா போல் நிக்க கூடாது. யோனா போல் சொன்ன மாதிரி இருந்தார்கள், ஆண்டவரே நான் நினைவேக்கு போக மாட்டேன், ஆண்டவரே நான் தர்சுக்கு தான் போவேன், ஏனென்றால் அந்த ஜனங்கள் இந்த நாட்களே சத்தியத்தை கேட்க மாட்டார்கள் என்று சொல்லி இந்த நாட்கள் அவனுக்குள்ளே நோக்கம் இருக்குமா இருந்தால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதே வேளையிலே தேவன் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லுவாரா இருந்தால் நாங்கள் போய் ஐயோ இந்த ஜனங்களுக்கு ஆண்டவரை குறித்து சொல்லி இந்த நாட்கள் இவங்களாவது கேட்கிறதாவது என்று சொல்லி இந்த நாட்களை விடுவோமா இருந்தால் நாங்கள் ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியவில்லை என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக இந்த நாட்களை இருக்கிறது என்பதை பார்க்கும். பாருங்கள், அந்த இடத்துக்கு நீங்கள் ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு நீங்க போய் சும்மாவது நின்று வாங்க, அதற்குரிய பலனை ஆண்டவர் தருவார். இப்ப யோனா போய் அங்கு பெரிய காரியம் சொல்லவில்லை, பெரிய காரியம் செய்யவில்லை. யோனாவை என்ன செய்த, ஆண்டவர் இந்த நாட்கள் சொன்ன காரியத்தை சொன்னார். ஆனா சொன்ன காரியம் எப்படின்னு சொன்னால் யோனா வந்து ஒரு உறுதியான விசுவாசத்தோட அந்த காரியத்தை அங்க சொல்லவில்லை. நினைவேடு ஜனங்களுக்கு கத்த அழிக்க போறான்னு சொல்லி ஏனோ போகடி போக்காத்தான் இந்த நாட்கள் அதுல போய் இந்த நாட்கள் அந்த காரியத்தை சொன்னார். ஆனால் என்ன நடந்தது, அந்த ஜனங்கள் பாருங்கள் அந்த வார்த்தையை கேட்டு அந்த ஜனங்கள் ஜோனாவை பார்க்கவில்லை. அந்த ஜனங்கள் பார்த்தார்கள் யாரை என்றால் சர்வ வல்லம் உள்ள தேவனுடைய வல்லமையையும் தேவனுடைய மகிமையும் இந்த நாட்கள் பார்த்தார்கள். அது மட்டுமல்ல அவர்கள் கத்தருக்கு பயப்படுகிற விதமாக அவர்கள் சாம்பல்லே நிட்டுடுத்தி இந்த நாட்கள்லே அந்த மனுஷர்கள் எல்லாரும் அந்த மிருகங்கள்ல இருந்து சகலதும் இந்த நாட்கள் என்ன செய்தார்கள், அந்த இடத்துல தேவனுடைய சமூகத்தில் இருந்தார்கள். உடனே தேவன் அந்த ஜனங்களுக்கு பரிதாபித்து இந்த நாட்கள் என்ன செய்தார், அந்த அழிவை இந்த நாட்களை நிறுத்தினார் சொல்லி அங்கே பார்க்கிற மாதிரி கத்தோடைய பிள்ளைகள். அதே மாதிரி தேவன் நம்மை எங்கே அனுப்ப சித்தமா இருக்கிறாரோ, எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறாரோ அவருடைய சத்தத்துக்கு நீங்க முதலாவது கீழ்ப்படியுங்க. மனுஷனுடைய சத்தத்துக்கு அல்ல, கர்த்தருடைய சத்தத்துக்கு இந்த நாட்களை கீழ்ப்படியுங்க. பாருங்கள், இங்கே கர்த்தர் சொல்லுகிறார் ஆபிரகாமுக்கு, ஆனால் ஆபிரகாம் என்ன சொல்லார் சொல்லி சொன்னால் சிரிக்கிறார் சொல்லி இந்த நாட்களை பார்க்கிற மாதிரி கத்தோடைய பிள்ளைகள். அப்ப இந்த வார்த்தையை தான் நாங்கள் பார்க்கிற வழியிலே இப்போது நாங்கள் பார்க்கிற வழியிலே அங்கே ஆண்டவருக்கு கீழ்ப்படுதல உறுதியா இருக்க வேண்டும் என்பதையும் நாம் அங்கே விசுவாசத்தை இந்த நாட்களே அங்கே புதுப்பிக்குமாறு தேவனிடத்திலே வேண்டிக் கொள்ள வேண்டும் என்பதையும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளை. பாருங்கள் இந்த நாட்களே பாருங்கள், அப்ப இந்த இடத்திலே பாருங்கள் என்ன காரியம் நடக்கிறது சொல்லி சொன்னால் ஆண்டவர் இந்த நாட்களே பாருங்கள் அங்கே பேசுகிறார் அவர்களோடு பாருங்க எப்படி என்று சொல்லி சொன்னால் இஸ்மவேலுக்கும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன், நான் அவனையும் ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாக பருக பெருக பண்ணுவேன். அவனும் 12 பிரபுக்கள் பெறுவான். அவர்களை இந்த நாட்களே பெரிய ஜாதியாக்குவேன். வருகிற வருஷத்திலே குறித்த காலத்திலே சாராள் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோடு நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் சொல்லி ஆண்டவர் இந்த இடத்திலே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். மறுமையான கத்துரை பிள்ளைகளை அப்ப தேவன் அங்கே அந்த உடன்படிக்கை இந்த நாட்களே மறுபடியும் இந்த நாட்களை என்ன சொல்லுகிறார் அங்கே இந்த நாட்களே ஈசாக்கோடு ஈசாக்கு மூலமா ஈசாக்கோடு நான் அந்த உடன்படிக்கையை செய்வேன் சொல்லி அப்ப ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை தேவன் அந்த ஈசாக்கோ வைத்து ஈசாக்கு மூலமாய்த்தான் அந்த உடன்படிக்கை செய்கிறார். அப்ப ஈசாக்கு என்று சொல்லப்படுகிற காரியம் எதை குறிக்கிறது என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அங்கே ஒரு அடையாளமாக அந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் ஏனென்றால் அந்த மோரியா மலை எதை குறிக்கிறது கல்வாரியை குறிக்கிறதை பார்க்கிறோம். அப்ப அந்த மோரியா மலையிலே ஈசாக்கை கொண்டு வந்த நாட்களை பலியிடுகிற காரியம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கல்வாரியிலே கொண்டு வந்து சிலுவையிலே அடித்து பலியிட்டார்கள். அதான் அந்த அந்த அடையாளத்துக்காக அந்த நாட்களை அப்ப பாருங்கள் அங்கே நிழல் நிஜமாக அந்த நாட்களை வருகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே அந்த நிழலாக ஈசாக்கு அந்த இடத்துல வைக்கப்பட்டார். ஆனால் அங்கே பலியிடப்பட்டது என்ன ஒரு சாதாரண ஒரு மிருகம் ஒரு ஆடு ஆட்டுக்குட்டி தான் அந்த இடத்துல ஆட்டுக்கடா தான் அந்த இடத்துல பலியிடப்பட்டது. அதைத்தான் நான் சொல்லியிருந்தேன் கடந்த முறை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே அந்த ஆட்டுக்குட்டியுடைய அந்த அடையாளத்தினுடைய நிலைப்பாடு என்ன ஒன்று சொன்னால் புதிய ஏற்பாட்டில் வருகிற இந்த உலகின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லி இந்த நாட்களை கர்த்தரை இந்த நாட்களை நாங்கள் குறிப்பிடுகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே

கர்த்தனுக்கு தரிசனமாகி அவன் பகலிலே உஷ்ணவளையிலே கூடாரத்திலே வாசல் அங்கே உட்கார்ந்திருந்தான். தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது இதோ மூன்று புருஷர்கள் அவனுக்கு எதிரே நிற்கிறார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடாரத்திலே இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு போய் அங்கே எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததனால் இருபது அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம், கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டுமா, உங்கள் கால்களை கழுவி மரத்தடியிலே சாய்ந்து கொண்டிருங்கள், நீங்கள் உங்கள் இருதயத்தை இந்த நாட்களை திடப்படுத்திக் கொண்டு அப்பவும் கொண்டு வருகிறேன், அப்புறம் நீங்கள் உங்கள் வழியிலே போங்கள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிற மாதிரியான கத்துடைப்பிள்ளைகள். இப்ப பாருங்கள், இந்த இடத்திலே என்னொரு சம்பவம் என்று சொல்லி சொன்னால், இந்த மூன்று தூதர்கள் சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிற மூன்று விருந்தினர், இந்த மூன்று தூதர்கள் என்று சொல்லப்படுகிற ஆவிக்குரிய அர்த்தம் என்னவென்றால், திருத்துவ தேவனுடைய தன்மையை இந்த இடத்தில் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிற மாதிரியான கத்துடைப்பிள்ளைகள் பாருங்கள். இந்த நாட்களை ஏனென்றால் அந்த இடத்துல ரெண்டு தூதர் வந்திருக்கலாம் தானே, அல்லது ஒரு தூதர் அந்த நாட்களே வந்திருக்கலாம் தானே. நீங்க பாருங்க, அநேக இடங்களில் பாருங்கள், ஒரு தூதர் தான் வந்து இந்த நாட்களே சந்தான தூதர் சொல்லி காரியங்களை செய்வார். ஆனா இந்த இடத்திலே பாருங்கள், மூன்று தூதர் சொன்னால் திருத்துவ தேவனுடைய தன்மை அந்த இடத்திலே இப்படிப்படுகிறதை பார்க்கிறோம். பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்தாவியானவரும் சொல்லி அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. இப்ப பாருங்கள், இந்த நாட்களில் அந்த மூன்று பேரிலே ஒருவன் தேவன், மனுஷ ரூபத்திலேயே வெளிப்பட்ட அந்த நாட்களிலே தேவனாகவும், மற்ற இருவரும் மனுஷ ரூபத்திலே வந்த தேவதூதர்களாகவும் இருந்திருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்கள் ஆபிரகாம் அவர்களை தேவன் என்றும் தேவதூதர்கள் என்றும் முதலே அடையாளம் கண்டுகொள்ளவில்லை என்பதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிற மேடம் கத்துடைய. ஆபிரகாமுக்கு ஒரு டவுட் உண்டு. ஆபிரகாம் சொல்லுகிற அந்த நாட்களை என்னவென்று சொல்லி சொன்னால், அங்கே ஒருவர் தேவன் என்றும் மற்றது தேவனுடைய தூதர்கள் என்று சொல்லி இந்த நாட்களே அவருக்குள்ளே ஒரு டவுட்டான காரியத்தில் இந்த நாட்கள் என்ன செய்யற, சந்தேகமான காரியத்தில் இந்த நாட்களே ஆபிரகாம் அந்த இடத்திலே செயற்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே. ஆனால் பாருங்கள், இந்த நாட்களை வேதம் சொல்லுகிற இந்த நாட்களை பாருங்கள், அங்கே அவர்கள் அதற்கு பின்பாக பாருங்கள், அங்கே அவர்கள் இந்த நாட்கள் அங்கே ஆபிரகாமோடு இருந்து அங்கே ஆபிரகாம் கொடுத்த ஆகாரங்கள் எல்லாவற்றையும் உண்டு. இந்த நாட்களே பாருங்கள், எல்லாவற்றையும் காரியங்கள் எல்லாம் முடித்து விட்டு இந்த நாட்களை சொல்லுகிறார் பத்தாவது வசனத்திலே. அங்கே எப்படி என்று சொல்லி சொன்னால், அங்கே எப்படி என்று சொன்னால், உங்களுடைய ஒன்பதாம் வசனத்தில் மனைவியார் சாராள் அங்கே என்று கேட்கிறவர்கள் சொல்லுகிறார், அங்கே அவள் கூடாரத்திலே இருக்கிறான் சொல்லுகிற வழியிலே அவர் சொல்லுகிறார்கள், ஒரு அப்பொழுது அவர் ஒரு உற்பவ காலத்தின் திட்டத்தில் நிச்சயமாக நான் உன்னிடத்திலே திரும்பி வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராள் ஒரு குமாரன் இருப்பாள் என்றாள். சாராள் அவளுக்கு பின்புறமாக கூடாரவாசல் இதை கேட்டுக்கொண்டிருந்து, ஆபிரகாம் சாராளும் வயது சென்று முடிந்தவர்களாக இருந்தபடியினால், இஸ்ரவேலுக்குள்ள வழிபாடுகள் இந்த நாட்களை நின்று போயிருந்தபடியினால், ஆகியால் சாராள் உள்ளத்திலே நகைத்தாள் என்று சொல்லி இந்த நாட்களை பார்ப்போம். ஆபிரகாமும் நகைத்தான், சாராளும் நகைக்கிறார். விசுவாசத்தினுடைய தந்தை, விசுவாசத்தினுடைய தாயார், விசுவாச குடும்பங்கள் இருவருக்கும் இந்த நாட்களை பாருங்கள், ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த நாட்களில் வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், அந்த அவருடைய விசுவாசம் நழுவி விட்டது என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு நாங்கள் பாருங்க அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் விசுவாசத்தோடு தான் காரியத்தை செய்கிறோம். இன்றைக்கு பாருங்கள், எங்களுக்கு பேர் என்ன, விசுவாசியம். விசுவாசியோட அர்த்தம் என்ன, விசுவாசிக்க வேண்டும், கர்த்தரவர் இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை விசுவாசிக்க வேண்டும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. யோவாக்கு எடுத்து பாருங்கள், யோவுடைய வாழ்க்கையிலே வேதாகமோ இல்லை இந்த நாட்களே, அல்ல இந்த நாட்களே ஏதோ புத்தக சுருளோ ஒரு காரியம் இந்த நாட்களே இல்லை, ஆனாலும் கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்பதை யோவு இந்த நாட்களே அங்கே உணர்ந்து கொண்டார் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். அதே போல இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே இந்த ஆபிரகாமும் சாராளும் இங்கே ஆபிரகாம் நகைக்கிறார் முதலாவது அதிகாரத்திலே, இரண்டாவது அதிகாரத்திலே சாராளும் நகைக்கிறார்கள். என்னவென்றால் அவர்கள் இருவருக்கும் அங்கே என்ன நடக்கிறதுன்னு சொன்னால், விசுவாசம் மங்கி போய்விட்டது, விசுவாசம் நழுவி போய்விட்டது என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. நம்முடைய வாழ்க்கையிலே நீங்க ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்க வேண்டும், வயசு முக்கியம் இல்லையே. ஆண்டவரோடு நாங்கள் இடைப்படுவதற்கு, ஆண்டவரோடு நாங்கள் இங்கே செயல்படுவதற்கு வயசு முக்கியம் இல்லை. ஆண்டவரோடு செயற்படுகிறதற்கு நம்முடைய இருதயம் தான் இந்த நாட்களில் இருக்க வேண்டும், மனதிலே உள்ள உறுதி தான் இந்த நாட்களே நமக்குள்ளே இந்த நாட்களில் இருக்க வேண்டும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இன்றைக்கு பாருங்கள், இந்த நாட்களே சாமுவேல் தீர்க்கதரிசி அவருடைய வாழ்க்கையில் எடுத்து பாருங்கள், சிறு வயதிலே கொண்டு போய் அங்கே ஏரியோடு சேர்க்கப்பட்ட வேளையிலே பாருங்கள், ஒரு உறுதியான திட்டத்தோடு அந்த இடத்துல இந்த நாட்களை இருந்து இந்த நாட்களை பாருங்கள் கர்த்தருடைய சித்தத்தை செய்து முடித்தார் அருமையான அன்பு பிள்ளைகளே பாருங்கள். அதே மாதிரி இன்றைக்கு நாங்கள் தேவனுடைய திட்டத்தை செய்து முடிக்க வேண்டுமா இருந்தால் நமக்கு இந்த நாட்களே வயசு முக்கியம் இல்லை, தேவன் நம்மை இந்த நாட்களே நடத்துவார் என்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே இருக்குமா இருந்தால் நாங்கள் அந்த காரியத்தை இந்த நாட்களே செய்து முடிக்கலாம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இவங்க என்னத்தை கவனிக்கிறாங்க, விசுவாசத்தின் தந்தை இவங்க சொல்றா, எனக்கு 100 வயசு, இவருக்கு 99 வயசு, இது எப்படி ஆகும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப இந்த காலகட்டத்திலே தான் பாருங்கள் அங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், 14வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள், அங்கே சொல்லப்படுகிறது ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த நாட்கள்.

0: அங்கே இந்த நாட்களை பாருங்கள். கத்தரால் ஆகாத காரியம் ஒன்றுண்டோ, உற்பவ காலத்திலே உன்னிடத்திலே திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். காருங்கள், அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வாப்பா ஆபிரகாம், உன்னை நான் இந்த நாட்கள் கல்தேயர் தேசத்திலிருந்து அழைத்தவர் நான். நீ எங்க இருந்த? நீ ஒரு விக்கிரக ஆராதனை காரணா இருந்த. நீ இருந்த இடம் இங்க எப்படிப்பட்ட தேசம் என்று சொல்லி சொன்னால், விக்கிரகங்களை வைத்து ஆராதிக்கிற இடமாக அந்த நாட்களே ஈரான், அதாவது ஈரான் ஒரு பகுதி இந்த நாட்கள் அருமையான கத்துடைய, அப்படியாக அந்த இடத்திலே இருந்து நின்னை நான் அங்கிருந்து அழைத்து நான் எதற்காக என்று சொல்லி சொன்னால், ஒரு ஜாதிகளுக்கு, அதாவது ஒரு ஜனங்களுக்கு ஒரு தகப்பனாகவும் இந்த நாட்களே நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை அழைத்தான். ஆனால் நீ ஒன்றுமே இல்லாத தனி மனுஷனா இந்த நாட்கள் இருந்தா, இந்த நாட்கள் உன்னை நான் ஆசீர்வதிக்க போறேன், அதற்காகத்தான் உன்னுடைய பெயர்கள் எல்லாம் மாற்றப்பட்டு உன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் உன்னிடத்திலிருந்து விலக்க வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் நானே இந்த நாட்களை அவர்களை விலக்கி விலக்கி விலக்கி விலக்கி இந்த நாட்களே எல்லாவற்றையும் ஒரு சீராக இந்த நாட்களை கொண்டு வருகிறேன் சொல்லி இந்த நாட்களை ஆண்டவர் இந்த நாட்களே அந்த இடத்திலே அங்கே ஆபிரகாம் சொல்லுகிறார். ஆனால் ஆபிரகாமும் சாராளும் இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், அந்த விசுவாசம் தளர்த்தப்பட்டவர்களா இந்த நாட்களை நிற்கிறார்கள். இந்த சந்தர்ப்பம் ஒரு முக்கியமான காரியம். 99 வயசு இந்தியாவிலே பார்க்கிற வேலையிலே பாருங்கள், இனி சாராளுக்கும் அதே காரியம் இந்த நாட்களை பார்க்கல, வயசு போய்விட்டது, அதில் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. உடனே என்ன செய்கிறார்கள், இது நடக்குமா நடக்காத ஆண்டுகிற வேலையிலே ஆண்டவர் பேசுகிறார் இந்த நாட்கள். எப்படி என்ன சொன்னால், கத்தரால் ஆகாத காரியம். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கீங்க, யாரா இருக்கலாம் இந்த நாட்களே, உங்களுக்கு 90 வயசா இருக்கலாம், 85 வயசா இருக்கலாம், அல்லது 75 வயசா இருக்கலாம், வயசு முக்கியம் இல்லை, கர்த்தருடைய வார்த்தை தானையா முக்கியம். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை விசுவாசியுங்கள், அப்பொழுது தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார், உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ள ஒரு குடும்பத்துக்குள்ள இந்த நாட்களை அற்புதத்தை செய்வார். ஏன்னா கர்த்தர் அப்படியாக, வேதம் சொல்லுகிறது, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இந்த நாட்கள் இல்லையாமன்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்கள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். வல்லமை உண்டு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் இந்த நாட்களை விரும்புகிறார். அப்ப இந்த கருத்தை நாங்கள் பார்க்கிற வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே இந்த நாட்களை பாருங்கள், அங்கே வேதம் சொல்லுகிறபடி இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே தேவனாலே எல்லாம் கூடும் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இங்கே தேவனாலே எப்படியாக எல்லாம் கூடும் என்று சொல்லி சொன்னால், அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறபடியினால் இந்த நாட்களே அவர் எதையும் இந்த நாட்களே செய்து முடிக்க அவராலே ஆகும் என்பதைத்தான் நாங்கள் முதலாவதாக இன்றைக்கு நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். அருமையான அன்புள்ளே, இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்களே முதலாவது நாங்கள் அறிந்து கொள்வதில்லை, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை இன்றைக்கு நமக்கு விளங்குறே இல்லையா. ஞாயிற்றுக்கிழமை சேர்த்துக்கு போறோம், அதே போல ஜெபம் பண்றோம் ஐயா, ஆனா இவ்வளவு காரியத்தை செய்கிறோம், ஆனா அந்த நாட்களை பார்க்கிற வழியில நீங்கள் ஆராதிக்கிற தேவன் ஐயா நீங்கள் ஒரு நாள் இந்த நாட்கள் நினைக்க கூடாது. ஏதோ கல்லையோ மண்ணையோ இந்த நாட்களே மரத்தையோ நாங்கள் ஆராதிக்க இல்லையே, ஒரு ஜீவன் உள்ள தேவன், அவர் உயிருள்ள தேவன், உயிரோடு இருக்கிற நீங்கள் எப்பொழுது நாட்களை ஜெபிக்க உட்காரீர்களோ அந்த இடத்திலே தேவன் உங்கள் அருகிலே இந்த நாட்களை வந்திருக்கிறார் என்பதை அங்கே இந்த நாட்களை வேதம் இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், மத்தேயு 19:26 வசனம் சொல்லுகிறது, இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இங்கே ஆபிரகாம் ஆதிகாமத்தில் சொல்லப்படுகிறது, ஆதிகாமம் 18 இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே இங்கே வேதம் சொல்லுகிறது 14 வசனத்திலே எப்படி சொன்னால், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. அப்படியானால் யார் சொன்னது? இயேசு கிறிஸ்து தான் சொல்லுகிறார். ஆண்டவரா இயேசு கிறிஸ்து இந்த பழைய ஏற்பாட்டிலே ஆபிரகாமோடு இந்த நாட்களை உதாவி வருகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் ஆபிரகாமை நண்பன் என்று சொல்லி சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, லாசருவை பார்த்து நாட்களை பாருங்க, லாசருவோடு ஆண்டவர் லாசருடைய குடும்பத்துக்குள்ள இந்த நாட்களை உதாவி வருகிறார். சொல்லுகிறார்கள் வந்து, நீர் சிநேகிக்கிற லாசர் மறித்து போறான் என்று சொல்லுகிற வேளையிலே ஆண்டவர் நாட்களை பாருங்கள், தேவனுடைய நாமம் மகிமைப்பட போகிறோம் சொல்லி இந்த நாட்கள் என்ன செய்கிறார், அப்படியே அமைதி இருந்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டதுக்கு பின்பாக அந்த நாட்களை வருகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் பாருங்கள், அங்கே வேதம் சொல்லுகிறது, இயேசு அவர்களை பார்த்து, மனுஷனால் கூடாத காரியம் அங்கே தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லி இந்த நாட்களில் அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, அப்ப பாருங்கள் இந்த நாட்கள் இந்த காரியத்திலே பார்க்கிற வேளையில், அப்ப இந்த இடத்திலே நாங்கள் 19 ஆபிரகாம் இந்த நாட்களை பார்க்கிற வேளையில பாருங்கள், அதுக்கு பின்பாக ஆண்டவர் இந்த நாட்களை சொல்லுகிறார், பின்பு அந்த புருஷர்கள் எழுந்து அவ்விடத்தை விட்டு சோதோம் குமாராவுக்கு போனார்கள், ஆபிரகாம் அவர்களோடு கூட போய் வழி அனுப்பினார். பாருங்கள், அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம், அதாவது பெரிய பலத்த ஜாதியாவது பலத்த ஜாதியாவதனாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதனாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோன்னு சொல்லி ஆண்டவர் இந்த நாட்களை சொல்லுவதை பார்க்கும் பாருங்கள். ஏனென்றால் வாக்கு தத்தத்தை நான் ஆபிரகாமுக்கு நிறைவேற்ற போறேன். அருமையான கத்தோட பிள்ளைகளை இப்பதான் ஆண்டவுடைய காரியம். அவன் என்னுடைய பிளானை ஆபிரகாமுக்குள்ள போட்டுட்டேன். என்னுடைய பிளானை இந்த நாட்களை ஆபிரகாம் மூலமாய் ஆபிரகாமுக்குள்ள நான் நிறைவேற்ற போகிறேன். அப்படியானால் இந்த நாட்களை என்ன செய்யறேன்னு சொன்னால், அப்படியானால் நான் போகிற காரியத்தை நான் என்னுடைய ரகசியங்களை ஆபிரகாமுக்கு இந்த நாட்களை நான் மறைப்பேனோ என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லிவிட்டு கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும் நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் அங்க தனக்கு புள்ள பின்வரும் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை இந்த நாட்களை காத்து நடவுங்கள் என்று கட்டளை விடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார் சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படும். பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார் தன் அதாவது நீதியையும் நியாயத்தையும் அங்கே இந்த நாட்களை அவனுடைய பிள்ளைகளுக்கு அவன் அறிவிப்பான் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டு பாருங்க. ஆபிரகாம் ஒரு சொற்ப நேரத்துக்கு முன்பாக என்ன செய்யற நகைக்கிற விசுவாசத்துல தளர்ந்துட்டார். ஆனால் ஆண்டவர் ஆண்டவர் சொல்லுகிற அந்த நாட்கள் இங்க வாப்பா நான் உண்மையில விசுவாசம் வச்சுக்கிறேன். இந்த கருமையான கத்துடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரை நேசிக்கிறோமோ நேசிக்கா விட்டோமோ அது வேற காரியம். ஆனால் கத்தர் நம்ம நேசிக்கிறார் என்பதை அறிஞ்சு கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் ஐயா. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறபடினால்தான் யோவான் 3 14 சொல்லப்பட்டபடி தேவன் தன்னுடைய ஒரே போரான குமாரனை இந்த பூமியிலே தந்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த அன்பு எதை குறிக்கிறது சொன்னால், ஒவ்வொரு மனுஷனையும் ரட்சிக்கப்பட்ட மனுஷன் என்று சொல்லி நான் இந்த இடத்திலே பேசவில்லை. இந்த பூமியிலே இருக்கிற சகல பாசக்காரர்களை அவர்கள் என்ன மதமா இருந்தாலும் சரி, என்ன காரியங்களா இருந்த இந்துவா இருந்தாலும் சரி, புத்திஸ்டா இருந்தாலும் சரி, அதாவது அந்த நாட்களை பார்க்கிற வழியிலே முஸ்லீமா இருந்தாலும் சரி, அல்லது தேவனே இல்லை என்று சொல்லி இருக்கிற மனுஷனா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு மனுஷனையும் ஆண்டவர் இந்த நாட்களிலே நேசிக்கிறார் ஐயா. இதைத்தான் நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். ரட்சிக்கப்படுகிறது ரட்சிக்கப்படாது இரண்டாவது பகுதி அருமையான கத்தோடு. ஆனாலும் ஆண்டவர் நம்மை நேசிக்கிற வேளையிலே நாங்கள் அவரை நேசிப்போமா இருந்தால் அவர் நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி அந்த இடத்திலே நம்மை கொண்டு போய் இந்த நாட்களில் சேர்க்கிறவராய் இந்த நாட்களில் இருப்பார் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அதே வேளையிலே இந்த நாட்களிலே ஆண்டவர் நம்மை நேசிக்கிற வேளையிலே அந்த அவர் நேசிக்கிற அந்த அன்பை நாங்கள் மறுதளித்து இந்த நாட்களை அதை ரிஜெக்ட் பண்ணி இந்த நாட்களை நாங்கள் என்ன செய்கிறோம், வழிவிட்டு இந்த நாட்களை விலகி போகிற வேளையிலே நம்முடைய மரணத்துக்கு பின்பாக நாங்கள் போக வேண்டிய இடமோ ஒரு பயங்கரமான இடமாக இந்த நாட்களில் இருக்கும் என்பதை அங்கே நாட்களில் காணக்கூடியதாக இருக்கிற கடவுளே இல்லை என்று சொல்லுகிற மனுஷனுக்குள்ளேதான் பாருங்கள் என்ன காரியம் நடக்கிறது சொன்னால், அவனுக்குள்ளேதான் அகங்காரங்களும் வீம்புகளும் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல இந்த நாட்களே ஜனங்களை கொல்ல வேண்டும் ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் ஒரு சிலர் இந்த நாட்களே கடவுளுடைய பேரையே சொல்லி இந்த நாட்களே அதன் மூலமா இந்த நாட்களை சில காரியங்களை இந்த நாட்களை செய்கிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் இது பிசாசுடைய தந்திரங்களாக இந்த நாட்களை இருக்கிறதை அங்கே அறிந்து கொள்ள வேண்டும். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, விழுத்ததெல்லாம் பால் அல்ல என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அப்ப வெளுத்ததெல்லாம் பால் அல்ல, வெளிச்சம் எல்லாம் ஒளி அல்ல. அருமையான அன்பு பிள்ளைகள், அதைத்தான் நாங்க பார்க்க வேண்டும். அப்படி என்று சொல்லிச்சுன்னா இன்றைக்கு எல்லாம் வெள்ளையா இருக்குன்னு சொல்லி போட்டு பால் என்று நினைக்க கூடாது. அப்ப அதைத்தான் இன்றைக்கு பார்க்கிற வழியிலே எல்லாரும் இந்த நாட்களை நல்லாய் வந்து காரியங்களை செய்கிறார்கள், ஆண்டவரை பற்றி பேசுகிறார்கள். அதனாலே இவர்கள் பரிசுத்தவான்கள், இவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் சொல்லி நாட்கள் கணக்கு போட்டோமா இருந்தால் அது நம்முடைய தப்பாக இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது கத்துடைய பிள்ளைகளை. அப்ப பாருங்கள், இந்த இடத்திலே பாருங்கள், அந்த இடத்திலே ஆபிரகாம் ஆண்டவர் சொல்லுகிறார் ஆபிரகாமுக்கு, நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை அங்கே காத்து நடவுங்கள் என்று கட்டளை இடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். பின்பு கர்த்தர் சோதோம் குமாராவுக்கு இந்த நாட்களே, அதாவது நாட்களே எப்படின்னு சொன்னால், கூக்குரல் பெரிதா இருப்பதனால் அவர்களின் பாவம் மிகவும் கொடிதா இருக்கிறபடினால் நாங்கள் அங்கே இறங்கி போய் என்னிடத்திலே வந்து எட்டின அந்த கூக்குரலின்படியே அவர்கள் இந்த நாட்களே செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவோம் என்று சொல்லி நாட்களே அங்கே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அப்ப இதற்கு பின்பாக ஆண்டவர் என்ன செய்கிறார் சொல்லி சொன்னால் பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி சொல்லி சொன்னால், அருமையான கத்தோடைய பிள்ளைகளே, தேவன் ஆபிரகாமை அழைத்ததன் நோக்கம் அவன் ஒரு ஆவிக்குரிய தலைவனாக இருந்து தன் வீட்டிலே தன் பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய வழிகளை கற்பிப்பான் என்பதை, கர்த்தருடைய பாதையை சரியாகவும் நீதியாகவும் காரியத்தை செய்து பிள்ளைகளை கர்த்தருக்குடைய வழியிலே இந்த நாட்களே நடக்க பழகும் பொறுப்பாக தகப்பனாக இந்த நாட்களே அவனை நியமிப்பதே தேவன் ஆபிரகாமை அழைத்ததின் நோக்கம் என்ன என்பதை அங்கே இந்த நாட்களே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பாருங்கள், பெற்றோர்கள் இந்த நாட்களே என்ன செய்ய வேண்டும், இந்த காரியத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். பிள்ளைகளை தேவனுக்கு நேராக தேவனுடைய வழியிலே இந்த நாட்களே பிள்ளைகளை என்ன செய்ய வேண்டும், நாங்கள் இந்த நாட்களிலே வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களே வேதத்திலே இன்றைக்கு சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட இந்த நாட்களே உபாகம புஸ்தகத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். உபாகம புஸ்தகத்திலே 6வது அதிகாரத்திலே வாசிக்கிற வேளையிலே நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். வேதம் சொல்லுகிறது 7வது வசனம், நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் இந்த நாட்களை போதித்து நீ உன் வீட்டிலே உட்கார்ந்திருக்கிற போதும் வழியிலே நடக்கிற போதும் படுத்துக் கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கும் போதும் அவைகளை குறித்து பேசி என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கும் அறிவார் கத்தோடு. அப்படியானால் நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும், கர்த்தருடைய வழிகளை போதிக்க வேண்டும், கர்த்தருடைய காரியங்களை இந்த நாட்களை காண்பிக்க வேண்டும். படுக்கிற வேளையிலும் எழுந்திருக்கிற வேளையிலும் ஆண்டவரை குறித்து நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நாட்களை சொல்ல வேண்டும் என்பதை அங்கே வேதத்திலே இந்த நாட்களை சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் அறிவான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள். அதற்கு பின்பாகத்தான் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலேயே அந்த சோதோம் குமாராவுடைய பாவம் பெரிதா இருக்கிறபடியினால் ஆண்டவரை கொடிதாக இருக்கிறபடியினால் ஆண்டவர் அந்த சோதோம் குமாராவை அழிக்கும்படியாக அந்த நாட்களை போகிறார். அப்ப அந்த அழிக்கும்படியாக அந்த நாட்களை போகிற வழியிலே பாருங்கள் அங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் அதற்கு முன்பாக தேவன் என்ன செய்கிறார் சொல்லி சொன்னால் இங்கே ஆபிரகாமுக்கு அந்த காரியத்தை சொல்லுகிற வேளையிலே ஆபிரகாம் என்ன செய்கிறான் சொன்னால் அந்த சோதோம் குமாராவுக்காக வேண்டுதல் செய்கிறான். அருமையான கத்தோடைய பிள்ளைகள் அதைத்தான் நீங்க சொல்லப்படுகிறது. அருமையான கத்தோடைய பிள்ளைகள் என்னென்ன காரியம் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியிலே ஒரு தேவனுடைய மனுஷனே ஒரு காரியத்தை நாங்கள் சொல்லுவோமா இருந்தால் அவர் என்ன செய்வான்னு சொல்லி சொன்னால் அதற்காக ஜெபம் பண்ணுவான் ஐயா. அதற்காக ஜெபம் பண்ணுகிற மனுஷன் தான் உண்மையான ஒரு தேவனுடைய மனுஷனாக அந்த நாட்களில் இருக்கிறார் என்பதை தான் நாங்கள் பார்த்தோம். சிலர் என்ன செய்வார்கள் சொல்லி சொன்னால் சில காரியங்களை சொல்லுகிற வழியில் கேலி பண்ணுவார்கள். அருமையான அன்பு பிள்ளைகளை ரொம்ப கவனமாயிருங்கள். ஆனாலும் இந்த நாட்களை பாருங்கள் ஒரு காரியத்தை பார்க்கிற வழியிலே வேதம் தெளிவாக சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் அந்த ஆபிரகாமுக்கு அந்த காரியத்தை சொன்ன வழியிலே ஆபிரகாம் திறப்பின் வாசலில் நிற்கிற மனுஷனாக நின்று அங்கே ஒரு ஆத்மாவுக்காக இந்த நாட்களை என்ன செய்கிறான் விண்ணப்பப்படுகிறான். ஆண்டவரை விட இல்லை, ஆண்டவர் போய்கொண்டே இருக்கிறார். ஆனா ஆண்டவருடைய கடைசியா வந்து பாருங்கள் நீதிமானை குறித்து அவன் அப்படியே குறைச்சு கொண்டு வந்த நாட்களே அப்படி ஆண்டவரிடத்தில் அந்த விண்ணப்பத்தை வைக்கிறதை பார்க்கிறோம். அதனாலதான் பாருங்கள் லூர்த்துவும் அவனுடைய குடும்பம் அந்த இடத்திலே காப்பாற்றப்பட்டிருக்கிறதை எங்க காணக்கூடியதாக இருக்க அருமையான கத்தோடைய பிள்ளைகள். அல்லது இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே லூர்த்து அவனுடைய குடும்பம் அந்த நாட்களை தப்பியே இருக்க முடியாது. அங்கு ஆபிரகாமுடைய ஜெபத்தின் மூலமாய் தான் அவனுடைய அண்ணனுடைய மகனாகிய லூத்துமாவுடைய குடும்பம் அந்த இடத்திலே தப்பி போகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள். அப்படியாக அந்த நாட்களை பார்க்கிற வழியிலே பாருங்கள் இந்த வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் அப்பொழுது அந்த புருஷர்கள் அவிடம் விட்டு சோதோமுக்குள்ளே அங்கே சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாம் பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டே இருந்தான். பாருங்கள் இதான் ஐயா திறப்பின் வாசலில் நிக்கிற பருந்து பேசுகிற ஜெபம் சொல்லி சொல்லப்படுகிறது. ஆபிரகாம் விட்டு போகவில்லை, அப்படியே நிக்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள் அப்பொழுது ஆபிரகாம் சமீபத்திலே சேர்ந்து துன்மார்களோடு நீதிமான்களையும் அழிப்பீரோ என்று சொல்லி இந்த நாட்களை கேட்கிற வழியிலே அங்கே பாருங்கள் ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள், அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ என்று சொல்லி இந்த நாட்களே அங்கே ஆண்டவடத்தில் இப்படியாக இந்த நாட்களை விண்ணப்பம் பண்ணிக்கொண்டு இந்த நாட்களை போகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள் இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் இந்த சோதோம் குமாரோட காரியத்தை குறித்து பார்க்க வழியிலே தேவன் பாவத்தை கண்டு இந்த நாட்களே காணாதவர் போல் இருப்பவர் அல்ல. அவர் இந்த நாட்களே ஒவ்வொரு தீமையையும் அதாவது ஒவ்வொரு தீமையையும் அநீதியையும் இந்த நாட்களே ஒழுக்க கேட்டையும் வேசித்தனத்தையும் இந்த நாட்களே பார்க்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே சங்கீத புத்தகத்திலே நாங்கள் 34வது அதிகாரத்திலே எடுத்துக்கொள்வோமா இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் இன்னொரு கூட சங்கீதம் 34 பார்க்கிற வேளையிலே வேதம் இப்படியாக சொல்லுகிறது. திருப்பிக் கொள்ளுங்கள் சங்கீதம் 34 இங்கே வேதம் சொல்லுகிறது 17வது வசனத்தை வாசிப்போமா இருந்தால் கர்த்தரை பார்த்து சொல்லுங்கள் நீதிமான் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா இக்கட்டு எல்லா உபத்திரவங்களுக்கும் நீக்கலாக்கி விடுகிறார் என்று சொல்லி நாட்களே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் அப்ப நீதிமானுடைய நீதிமான் செய்கிற ஊக்கமான ஜெபம் புண்ணியாளியை சுகமாக்கும் என்ற விதமாக தேவன் அந்த இடத்துல நீதிமானுடைய சொல்லுக்கும் நீதிமானுடைய வார்த்தைக்கும் இந்த நாட்களை தேவன் காத்திருக்கிறார். அப்படியானால் நாங்கள் எப்பொழுதும் நீதிமான்களாக இந்த நாட்களை இருக்கவன் ஆண்டவரை சொந்த ரட்சராக இருந்து ஏற்றிக்கொண்டதற்கு பின்பாக ஒரு நீதி செய்கிறவர்களாய் நீதிமானாக பாடமாக இல்லாதபடி இந்த நாட்களே, அதற்கு பின்பாக வட்டிக்கு காசு கொடுத்து வட்டிக்கு காரியங்களை செய்த நாட்களே, தேவனுக்கு விரோதமான பாவங்களை இந்த நாட்களை செய்து கொண்டிருக்குமா இருப்போமா இருந்தால் நாங்கள் செய்கிற ஜபத்துக்கு தேவன் ஒருபோதும் இந்த நாட்களே பதில் தரார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இந்த நாட்களே பாருங்கள், அப்ப பாருங்கள் இந்த சரியான நேரத்திலே பாருங்கள், பாவத்திலே இருந்து இந்த நாட்களே ஒருவன் மனம் திரும்பாவிட்டால் தேவன் அதை இந்த நாட்களே கண்டித்து நியாயம் தீர்ப்பார். அதாவது பொல்லாப்பு இந்த நாட்களில் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதை தேவன் இந்த நாட்களில் இயல்பாக இந்த நாட்களில் இயல்பான தன்மையாகும் என்பதை அங்கே பார்க்க தேவனுடைய தன்மையாக இந்த நாட்களில் இருக்கிறதாம் என்று சொல்லி அங்கே இந்த நாட்களில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம் என அன்பு பிள்ளைகளை பாருங்கள். அப்ப பாருங்கள் இங்கே வேதம் சொல்லுகிற இந்த நாட்கள் 22 வசனத்திலே அந்த இடத்திலே பாருங்கள் வேதங்கள் ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான் சொல்லி அங்கே பார்க்கும். எதற்காக? அந்த ஜப விண்ணப்பத்தை ஏறெடுக்கும்படியாகவும் அதே வேளையில் இந்த நாட்களில் அந்த ஜனங்களுக்காக பருந்து பேசுகிற ஜபத்தை ஏறெடுக்கும்படியாகவும் இந்த நாட்களே ஆபிரகாம் அந்த இடத்திலே நிற்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், அப்ப அந்த இடத்திலே பாருங்கள் லோத்து அவனது உறவினர்கள் ஆகியோர் இந்த நாட்களை மீது அக்கறை ஆபிரகாமுக்கு அங்கே ஆபிரகாம் தேவன் அந்த நகரங்களை அழிக்க கூடாது என்று வேண்டிக் கொண்டான் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அப்ப தேவன் ஆபிரகாமின் வேண்டுதலை கேட்டார். ஆபிரகாம் இந்த நாட்களை எதிர்பார்த்தபடி அது இல்லை இல்லை, அங்கே தேவனுடைய அக்கிரமக்காரர்களோடு பரிசுத்தவான்களையும் வாரிக்கொள்ளவில்லை என்பதை அங்கே குறிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை அவன் நீதிமானை அங்கே காப்பாற்றினான் என்பதையும் அக்கிரமக்காரர்களை அழித்து விட்டார். இந்த உலகிலே இந்த நாட்களே வரப்போகும் கர்த்தருடைய உக்கிரக கோபம் எங்கும் இந்த நாட்களிலே அந்நாளிலே இந்த நாட்களே வெளிப்படும் என்பதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 5 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்க வழியிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது. திருப்பிக் கொள்ளுங்க என்னோடு கூட 1 தெசலோனிக்கேயர் புத்தகத்திலே 5 அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5 அதிகாரத்திலே 2 வசனத்தை இந்த நாட்களை வாசிப்போமா இருந்தால் இரவிலே திருடன் வருகிறது போல கர்த்தருடைய நாள் வரும் என்றும் நீங்கள் நன்றாக அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறதை பார்க்கணும். அப்படியானால் ஆண்டவருடைய வருகை எந்த நேரத்திலும் வரும் என்பதை குறித்து இங்கே வேதம் சொல்லுகிறதை பார்க்கணும். இதே விதமாகத்தான் ஆபிரகாம் அந்த இடத்திலே நிற்கிற வேளையிலேதான் 3 புருஷர்கள் சோதோமை அழிக்கும்படியாக அந்த இடத்திலே வருகிறார்கள். அருமையான கத்தோடு ஏன் பாருங்க வந்த 3 பேரும் ஏன் ஆபிரகாம் கிட்ட வருவன்? அருமையான கத்தோடு அப்படியே நேரம் போய் அழித்துட்டு போயிருக்கலாமே. ஆனா அந்த நாட்களிலே ஆபிரகாம் தேவனுக்கு பிரியமான மனுஷனா இருந்தார். அருமையான கத்தோடு ஏனென்றால் ஆபிரகாமை அழைத்தது மனுஷன் அல்ல, முதலாவது நான் கவனிக்க வேண்டும், ஆபிரகாமை அழைத்தது தேவன். அப்ப தேவன் அழைத்திருப்பாரா இருந்தால் அவர் அந்த இடத்திலே அடிக்கடி வந்து சந்திச்சுட்டு தான் இந்த நாட்களே போவார். அருமையான கத்திரிகளுக்கு அதே மாதிரி இன்றைக்கு தேவன் நமக்கு ரட்சிப்பை தந்திருக்கிறார். இதை நாங்க பார்க்க வேண்டும். அந்த ரட்சிப்பு இந்த நாட்களே பாருங்கள் எல்லாருக்கும் இல்லையா? அந்த உலகத்திலே கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க. அவ கொடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிற வழியிலே ஏன் ஒரு சிலர் தான் இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள், ஆண்டவர் நாமத்தை மையப்படுத்துகிறார்கள்? எல்லாரும் செய்யவில்லையே. அவனவன் போய் இந்த நாட்களை என்ன செய்யறான்? அங்கே இந்த நாட்களை பார்க்கிற வழியில மாலை என்றோட பார்க்கிறான். இந்த நாட்களை சினிமாவுக்கு போறான், அந்த காரியம் செய்யறான், இந்த காரியம் செய்யறான், குடிக்கிறான், வெறுக்கிறான், பாவம் செய்யறான், இப்படியான காரியங்களை செய்து கொண்டிருக்கான். ஏன்னு சொன்னால் இந்த ரட்சிப்பு என்று சொல்லப்படுகிற அழைப்பு ஒரு சிலர், ஆனால் வேதம் சொல்லுகிறது எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம், தேவனுடைய விருப்பமா இருக்கிறது. ஆனால் அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களா இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும், நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்திலே பாருங்கள் இரவிலே திருடன் வருகிறது விதமாக கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் நன்றாக அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை அப்ப இங்க சொல்லப்படுகிற காரியம், அப்ப தேவன் நீதிமான்களை இந்த நாட்களை காப்பாற்றுவதற்காக வாக்கு தத்துவம் இந்த நாட்களை செய்துள்ளார் சொல்லி இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். இவர்கள் இந்த 2 தெசலோனிக்கேயர் புத்தகத்திலே நாங்கள் பார்க்கிற வழி என்னோட கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 தெசலோனிக்கேயர் புத்தகத்திலே நான் எடுக்கிறேன். 2 தெசலோனிக்கேயர் புத்தகத்தில பாருங்கள் 2 அதிகாரத்திலே 2 வசனம் சொல்லுகிறது இப்படியாக பாருங்கள், ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலே இருந்து வந்ததா இந்த நாட்களை தோன்றுகிற ஒரு நிறுவத்தினாலாவது கிறிஸ்துவனுடைய நாள் சமீபமாய் இருக்கிறதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது ஏனென்று சொல்லி சொன்னால் நாங்கள் அதாவது கிறிஸ்தவர்கள் ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் இந்த நாட்களிலே கலங்காம இந்த கடைசி காலத்திலே மோசம் போக்குற காரியங்கள் நடக்கிறது. ஏனென்றால் பாருங்க அருமையான கத்துடைய பிள்ளைகள் நான் வாசித்த அந்த சொன்ன வசனத்தை நான் வாசிக்கின்றேன், எவ்விதமாகிலும் ஒருவனாகிலும் உங்களை மோசம் போகாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பாருங்கள் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு, அதைத்தான் நான் ஏற்கனவே துவக்கத்திலே சொல்லியிருந்தேன், விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மனிதனின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் இந்த நாட்களிலே வராது. அப்படியானால் இந்த அந்தி கிறிஸ்துடைய காரியங்கள் சரியாக வந்து இந்த நாட்கள் அங்கே நிறைவேறுகிற காலத்திலே தான் இந்த நாட்களிலே ஆண்டவருடைய வருகை வரும் என்பதை இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சரியாக சீராக இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை வெளிப்படுத்துகிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறமே அன்பு பிள்ளைகளை பாருங்கள். லூக்கா 21 21 இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். நீங்க கத்தடை வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது, நாங்கள் ஒன்றொண்டு வார்த்தைகளை இந்த நாட்களை வாசிப்போம். என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா 21 இங்கே சொல்லப்படுகிற காரியம் 21 வாசிப்போம். இந்த நாட்களை பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, ஆகையால் இனி சம்பவிக்க போற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களா எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று சொல்லி நாட்கள் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு நாங்கள் அங்கே இனி சம்பவிக்க போற ஒரு காரியம் இந்த பூமியிலே, பூமியிலே வரப்போற அழிவுகள், பூமியிலே இப்படியாக நடக்க போற காரியங்கள், அது மட்டுமல்ல இந்த காரியம் இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி அருமையான கத்திர பிள்ளைகளே, இப்ப அந்த பூமியில வருகிற அழிவு அந்த சில காரியங்களுக்கு இந்த நாட்களை நாங்கள் ஒரு விசை தப்பி இருந்தால், ஜனங்கள் தப்பி இருந்தால், தப்பினதுக்கு பின்பாக அங்க என்ன நடக்கும் சொல்லி சொன்னால் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிக்கிறதற்கு நாங்கள் பாத்திரவான்களா இருக்க வேண்டும் ஐயா. அப்ப தகுதி உள்ளவர்களா இருக்கணும். இப்ப ஒரு பாருங்கள், ஒரு தேசத்தை ஆளுகிற ஒரு ராஜாவுக்கு முன்னாலே போய் ஒரு மனுஷன் நிக்கிறோம் சொன்னால் அவன் ஊத்த வஸ்திரத்தோட ஊத்த உடுப்போட போய் நின்றா அந்த இடத்துல வந்து அரண்மனைக்குள்ள விடுவாங்களா? அவளுக்கு போய் ராஜா சந்திக்க போறோம்னு விட மாட்டாங்க. பிச்சைக்காரன் விடுவானா? விட மாட்டான். அருமையான கத்தோட பிள்ளைகளே, அப்படியானால் அந்த தகுதி இந்த வார்த்தையில சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் நம்முடைய ரட்சிப்பு அங்கே இருக்க வேண்டும், ரட்சிப்பின் வஸ்திரம் இருக்க வேண்டும். அருமையான கத்தோட பிள்ளைகளே, இதுதான் பாத்திரம், ஜெபத்திலே நிறைந்திருக்க வேண்டும். அருமையான கத்தோட பாருங்கள், வேதம் சொல்லுகிறது அங்கே பாத்திரவான்கள் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். அப்ப நாங்கள் வாட்ச் அண்ட் ப்ரே, அப்ப நாங்கள் ஜெபம் பண்ணி இந்த நாட்கள் விழித்திருக்கிற வேளையிலேயே அந்த ஜெபத்தின் வஸ்திரம் அருமையான கத்தோடு அபிஷேக வஸ்திரம் இந்த நாட்களே நமக்கு நமக்கு மேலே இந்த நாட்களில் இருக்கிறபடினால் நாங்கள் அங்கே அந்த இடத்திலே அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக இந்த நாட்களை நாங்கள் எண்ணப்படுகிறதை இந்த கத்தோடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், அப்ப அதைத்தான் சொல்லப்படுகிறேன். வெளிப்படுத்தல் 3:10 வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே கத்தோடைய வார்த்தை இந்த நாட்களை இப்படி இப்படியா சொல்லுகிறது, நான் வாசிக்கிறேன் பாருங்க. வெளிப்படுத்தல் 3:10 பொறுமையை குறித்து இந்த நாட்களே சொல்லிய வசனத்தை காத்துக்கொண்டபடியினால் பூமியிலே குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படிக்கு பூச்சக்கரம் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு அருமையான ரொம்ப கவனமாக கேளுங்க இந்த வார்த்தை, இந்த வார்த்தை ரொம்ப வடிவா பாருங்க. பூச்சக்கரம் மேலெங்கும் வரப்போற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நான் உன்னை காப்பேன். யாரையா காப்பாற்ற போற? ஒரு மனுஷன் அல்ல, காப்பாற்றுகிறவர் சர்வ வல்லமுடைய தேவர். இந்த ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தவர் தான், ஆபிரகாமை அழைத்த தேவன் தான், நமக்கு ரட்சிப்பை தந்த தேவன் தான், தன்னுடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவி நீக்கி சுத்திகரித்த தேவன் தான். அதே தேவன் தான் இந்த நாட்களை என்ன செய்யறார்? நம்மை காப்போவிப்பாராம். அப்படியானால் பாருங்கள், நெருக்கங்கள் துன்பங்கள் இந்த நாட்களை வருகிற வேளையிலே அங்கு என்ன நடக்கும்? தேவன் நம்மை காப்பாற்றுவார் என்பதை பார்க்கிறோம். சங்கீதம் 91 சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், ஒரு பாதுகாப்பின் சங்கீதம், உன்னதமானவருடைய மரபில் இருக்கிற நாங்கள் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவோம், நாங்கள் தேவனை நோக்கி நீங்கள் எங்கள் அடைக்கலம் எங்கள் கோட்டை நாங்கள் நம்பி இருக்கிறோம் சொல்லுவோம். அவர் வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளைக்கும் தப்பு வைப்பார், இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொலை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் இந்த நாட்களை தேவன் நம்மை தப்புவிக்க வல்லவராக இருப்பார். எங்கள் பக்கத்தில் 1000 பேரும் எங்கள் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் இந்த நாட்களே அது நம்மை ஒன்றும் அணுகாதுன்னு சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறது. ஏனென்று சொல்லி சொன்னால் இந்த நாட்களை பாருங்கள், வேதம் சொல்றவர்கள் சிங்கத்தின் மேல் நடந்து அங்க பாருங்கள் சர்ப்பங்களை விதித்து நடக்கிற பலத்தை இந்த நாட்களை தேவன் இந்த நாட்களை தருவார். எப்படி என்று சொல்லி சொன்னால் சிங்கம் எதை குறிக்கிறது? அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அதிகாரங்கள். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, பிசாசுடைய அதிகாரம், பிசாசுடைய தந்திரங்கள் எல்லாவற்றையும் இந்த நாட்களை தாண்டி சர்ப்பங்கள் எதை குறிக்கிறது என்றால் தந்திரமான பேச்சுக்கள், தந்திரமான காரியங்கள். பாம்பு சர்ப்பம் சர்ப்பத்தை பார்க்கிற வழியிலே அங்கே அதற்கு வெளிப்பாடு என்ன சொல்லப்படுகிறது சொல்லி சொன்னால் அது தந்திரமான ஒரு பிராணி என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். தந்திரமா பாருங்கள், ஏவாளோடு தந்திரமா பேசுறது அருமையான அன்பு பிள்ளைகள். அதே விதமாகத்தான் பாருங்கள், அப்படியான காரியங்கள் எல்லாவற்றையும் விதித்து இந்த நாட்களே நடப்பதற்கு தேவர் இந்த நாட்களை நம்மோடு கூட இருந்து நம்மை காத்து இந்த நாட்களை நடத்துவார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரி, அதனால அருமையான கத்தோடைய பிள்ளைகளை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அங்கே இந்த கடைசி காலத்திலே பார்க்கிற வழியிலே சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற காலம் இந்த நாட்களிலே இந்த சமீபமாக இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கத்தோடைய பிள்ளைகளை, அதனாலே பாருங்கள் இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறபடி இன்னைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால் இங்கே ஆண்டவர் இந்த நாட்களை பாருங்கள் ஆபிரகாமுடைய ஆபிரகாமோடு இந்த லோத்துடைய சம்பவத்தில் சோதோம்குமாரோட அழிவை குறித்து பார்க்கிற வழியிலே அது எப்படி சொன்னால், இன்றைய காலகட்டத்திலே இந்த உலகத்தினுடைய முடிவு அதாவது கடைசி அழிவுக்குள்ளே இந்த நாட்களை வருகிற வேளையிலே சபை எப்படியாக எடுத்துக் கொள்ளப்படும், அப்படியாக அந்த நாட்களை பாருங்கள். சோதோம் குமாராக இருந்து லோர்த்தும் அவனுடைய குடும்பம் நாட்களை பிரிக்கப்பட்டு எடுத்துக் கொள்ளப்பட்டார்களோ அதே விதமாக தேவன் அந்த இந்த கடைசி காலத்திலே பாருங்கள் இந்த பூமியில நடக்க போற பிரச்சனைகள் பூமியில நடக்க போற அழிவுகளுக்கு முன்பாக நம்மையும் இந்த நாட்களை தேவன் அங்கே கூட இருந்து நம்மையும் இந்த நாட்களை பிரித்து எடுப்பார் என்பதைத்தான் இந்த வார்த்தையூடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை அந்த பிரித்தெடுக்கப்படுதலுக்குள்ளே நாங்கள் அங்கே அந்த இடத்துக்குள்ளே நாங்கள் வர வேண்டுமா இருந்தால் வேதம் சொல்லுகிறபடி நாங்கள் அதாவது விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை தரஞ்சு சொல்லப்படுது. அருமையான கர்த்தருடைய ஜெபத்தினாலேதான் இந்த நாட்களில் நாங்கள் அந்த உலகத்திலிருந்து உலக காரியங்களில் இருந்து உலக செயல்பாடுகளில் இருந்து இந்த நாட்களில் நாங்கள் பிரித்தெடுக்கப்பட முடியுமே ஒழிய மற்றும்படி இந்த நாட்களில் வேற காரியங்கள் இல்லை. அருமையான கர்த்தருடைய வேதத்தை நன்றாக வாசிக்க வேண்டும், அதாவது ஜெபம் பண்ண வேண்டும், ஆவியிலே இந்த நாட்களை நிறைந்திருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை வீணான காரியங்களை விட்டுவிட்டு கர்த்தரோடு நாங்கள் இசைந்து இந்த நாட்களில் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்த வழியில் எடுத்துக்கொள்ளப்பட்டார் சொல்லப்படும். ஏனோக்குடைய காரியத்தை குறித்து நாட்களை அதுக்கு புறாக சொல்லப்படவில்லை. ஆனால் யூதா புஸ்தகத்தில் இந்த நாட்களை ஏனோக்குடைய காரியத்தை குறித்து நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, ஆனால் பாருங்கள் இன்றைக்கு அதே விதமாகத்தான் ஆண்டவுடைய காரியம் எப்படியாக ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்த வழியில் எடுத்துக் கொள்ளப்பட்டாரோ அதே விதமாக ஆண்டவருடைய அந்த வருகையிலே பாருங்கள் இந்த நாட்களிலே யார் அவரோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை இந்த நாட்களிலே அவர் வந்து இந்த நாட்களிலே எடுத்து செல்வார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கு. அருமையான அன்புகளை, சில இந்த நாட்களை பாருங்கள் முதல் சொன்ன பிரகாரம் இன்றைக்கு ஜனங்களுக்கு இந்த விசுவாசம் அற்று போன நிமித்தம் அவர்கள் இந்த நாட்களில் ஆண்டோட அந்த எடுத்துக்கொள்ளப்படுகிற காரியத்தை ஒரு சில கிறிஸ்தவர்கள் கூட இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், நம்புறதில்லை. என்னோடு கூட இந்த நாட்களை எத்தனையோ பேர் இந்த நாட்களை வாதாடி இருக்கிறார்கள். வார்த்தையின் அடிப்படையில் இந்த நாட்களை காண்பிக்கிற வேளையிலே இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், ஒரு மர்மனையும் சொல்ல முடியாத நிலப்பாட்டில் இந்த நாட்களை இருக்கிறத எங்க பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அதனாலே அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆண்டவருடைய வருகை இந்த நாட்களில் சமீபமாயிருக்கிறபடினால் அவருடைய வருகைக்கு நாங்கள் இங்கே ஆய்த்தப்பட வேண்டும். இதைத்தான் இன்றைய பாருங்கள், நாம் புதிய ஏற்பாட்டில் இருந்தல்ல பழைய ஏற்பாடுல ஆதிகாமத்திலே ஆண்டவர் இந்த நாட்கள் இந்த வருகைக்குரிய காரியத்தை குறித்து லோத்துவையும் அதாவது சோதோம் குமாராவையும் ஆபிரகாமையும் வைத்து இந்த நாட்களில் அந்த இடத்திலே செயல்பாட்டை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்ப ஆபிரகாமத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன காரியம், நீ ஜெபம் பண்ணப்பா, இதான் அந்த மரமுகமான சொல்லப்பட்ட காரியம். என்னன்னு சொல்லி சொன்னால் ஆபிரகாமும் சொல்ற சோதோம் குமாரை அழிக்க போறோம், அழிக்க போறோம் என்னதுக்கான சொல்லி போட்டு போறான், சும்மா நீ நான் அழிக்க போறேன் நான் அப்படி செய்யணும்னு சொல்லி இந்த நாட்கள் சொல்லுவில்லை. ஆண்டவர் அழிக்க போறேன் அது அப்படின்னா நீ ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணுகிற வேளையிலே அங்கே ஒரு நீதிமானாவது நான் காப்பாற்றினோம். இப்ப பாருங்கள் இந்த பேரம்பை நீதிமானுடைய காரியம் அந்த இடத்துல வருகிறது, பேரம் பேசுகிறார். அப்ப பாருங்கள் அந்த அழிக்க போற, அப்ப அப்படியானால் இந்த பூமியை அழிக்க போற ஆண்டவர் இன்றைக்கு, அதனாலதான் இன்றைக்கு நம்மிடத்தை சொல்லுகிறார் நீங்க ஜெபம் பண்ணுங்கப்பா, ஜெபம் பண்ணுற வழியில இருக்கிற ஒரு நீதிமானையாவது இந்த நாட்களை நான் இந்த நாட்களை அந்த அழிவிலிருந்து விலக்கி காக்கக்கூடியதாக இந்த நாட்களை இருக்கும் என்பதான் ஆண்டோடைய காரியமாக இந்த நாட்களை இருக்கிறதா கத்திர பிள்ளைகளை. அப்படியானால் பாருங்கள் இங்கே ஆபிரகாம கொடுத்த அந்த பரிந்து பேசுகிற ஜெபத்தை இந்த நாட்களை பார்ப்போமா இருந்தால் அதே விதமாக தேவன் இன்றைக்கும் நம்மிடத்திலே அந்த பரிந்து பேசுகிற ஜெபத்தை இந்த நாட்களை தந்திருக்கிறார் ஜனங்களுக்காக ஜெபிக்கும்படியாக, ஜனங்களை இந்த நாட்களை தேவடைய ராட்சியத்துக்களை இந்த நாட்களை சேர்க்கும்படியாக. அருமையான கத்திர பிள்ளைகளை, இன்னைக்கு போய் இந்த நாட்களே துண்டு பிரசாரம் கொடுத்து இந்த நாட்களை சுவிசேஷம் அறிவிக்கிறது அல்ல இந்த நாட்கள் அருமையான கத்திர பிள்ளைகளே, அது செய்யத்தான் வேண்டும் இல்லை என்று நான் சொல்லவில்லை. துண்டு பிரசாரம் கொடுக்க வேண்டும், சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும், சபைகளில் இந்த நாட்களை காரியங்கள் செயல்பட வேண்டும். ஆனாலும் இந்த நாட்களை பாருங்கள் அதற்கு முக்கியமான காரியம் பாருங்கள் ஒரே ஒரு காரியம், விசேஷித்த காரியம், உங்களுடைய முழங்கால்கள் அதாவது நீங்களுடைய வீட்டிலே அறைகளுக்குள்ளே இந்த நாட்களே முடங்கி தேவனுக்கு முன்னாலே நிற்குமா இருந்தால் தேவன் இந்த நாட்களிலே தேசத்தை அசைப்பார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அந்த அந்த நாட்களில் தேவனுடைய ஊழியர் கர்த்தருடைய பிள்ளைகளை முல்லரோ ரிச்சர்ட் உம்ராயனோ இந்த நாட்களே அவருடைய பேரை நான் மறந்து விட்டேன், அவர் இந்த நாட்களே எப்பொழுது முட்டி போட்டு தேவனுடைய சமூகத்தில் இந்த நாட்களில் இருக்கிறாரோ அந்த வழியில பாருங்கள் தேவ தூதர்கள் வந்து இறங்குவார்களாம். அவருடைய அந்த இடத்துல வந்து அவர் ஜெபம் பண்ற இடத்துல இருந்து கவனிச்சு அந்த ஜெபத்தை அவர் சொல்லுவாராம் தேவ தூதர்கள் இடத்துல போய் இந்த நாட்களில் இந்த ஜெபங்களை கொண்டு போய் இந்த நாட்கள் என்னென்ன இடங்களே நீங்கள் அங்கே அவர்களுக்கு இந்த அறிவியுங்கள் சொல்லுகிற வழியிலே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவர்கள் வந்து அறிவித்து விட்டு வந்து சொல்லுவார்களாம், நாங்கள் அதை அவர்களுக்குள்ளே அறிவித்து விட்டோம் சொல்லி அருமையான கத்தோடைய பிள்ளைகளை பாருங்கள் எவ்வளவு ஒரு அற்புதமான காரியம். ஒரு ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷனுடைய முழங்கால்கள் எப்பொழுது முடங்குகிறதோ அப்பொழுது தேவனுடைய சித்தம் அந்த இடத்திலே வெளிப்படும். அது மட்டுமல்ல, அந்த முழங்கால்கள் முடங்குகிற வேளையிலேதான் அங்கே தேவன் என்ன செய்வார் என்று சொல்லி சொன்னால், அவனுடைய ஜெபத்தை கேட்டு அவன் இருக்கிற அந்த பட்டணத்திலே ஒரு அழிவை வராதபடி அவனை இந்த நாட்களை அப்புறப்படுத்தி விட்டு இந்த நாட்களை தேவன் என்ன செய்வார் அழிப்பார் சொல்லி பார்க்கும். பாருங்கள், இந்த சோதோமுமார் அழிக்கிறதுக்கு முன்பாக தேவன் அந்த இடத்திலே பாருங்கள் வேதம் சொல்லுகிறது, அங்கே அதாவது லோத்துக்கு எப்படி இருந்தது, கத்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்த போலவும் இந்த நாட்கள் இருந்தான் அந்த விதத்தில் சொல்லப்படுகிறது. அப்ப முதல்ல எப்படி சூழ்நிலை இருந்தார் அப்ப பாருங்க, அவர் எப்படி சொன்னால் கத்தருடைய தோட்டம் என்று சொல்லிச்சுன்னா இதை குறிக்கிறது ஏதோன் தோட்டம். இரண்டாவது நாங்கள் எகிப்தியர்கள் சொல்லப்படுகிறது உலகத்தை குறிக்கிறது அருமையான கத்தருடைய விக்கிரக ஆராதனை. இப்படியாக இருக்கிற வழியில பாருங்கள் இவர்கள் அந்த இடத்துல போயிட்டார்கள். ஆனா இன்றைக்கு ஆபிரகாம் இன்றைக்கு பறந்து பேசுகிற ஜெபத்தை எடுக்கிற வழியிலே ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொல்லி சொன்னால், லோத்துவையும் அவருடைய குடும்பத்தையும் மட்டும்தான் இந்த நாட்களை வெளியாலே கொண்டு வருகிறார் பாருங்கள். ஆனால் கொண்டு வந்து இந்த நாட்களை விடுகிற வழியிலே மனைவியார் இடையிலே இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே தேவனுடைய சத்தத்துக்கு செவிகூடாதபடி திரும்பி பார்த்து நீத்த உப்புத்தோனா போய்விட்டார். ஆனா லோத்தும் அவருடைய ரெண்டு பிள்ளைகளும் இந்த நாட்களை தப்பி இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், ஓடி போகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கத்தருடைய ஆபிரகாமுடைய ஜபத்தின் மூலமாய்த்தான் கத்தர் அந்த காரியத்தை இந்த நாட்களில் செய்தார். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படியான இன்றைக்கு நம்முடைய குடும்பம் நம்முடைய உறவினர்கள் அதாவது நாட்கள் இந்த பூமியில் இருக்கிற அயல் அயல் வீட்டுக்காரர்கள் யாராவது இந்த நாட்களே தேவனுடைய வருகையில இந்த நாட்களே அவர்கள் இந்த நாட்களை எடுத்துக் கொள்ளப்பட வேண்டுமா இருந்தால் நாங்கள் அவர்களுக்காக ஜபிக்க வேண்டும். நாங்கள் இருக்கிற கிராமத்திலே அந்த கிராமத்தை சூழ்ந்திருக்கிற அந்த பட்டணங்களை சூழ்ந்திருக்கிற ஜனங்களுக்காக இந்த நாட்களை ஜபிக்க வேண்டும். ஏனென்றால் ரட்சிப்பு நம்முடைய கையில இல்லையா. ஒரு மனுஷனை ஒரு மனுஷன் ரட்சிக்க முடியாது, ஒரு மனுஷனை ஒரு மனுஷன் விடுவிக்க முடியாது. வேதம் சொல்வது குமாரன் விடுதலாக்கினால் தெய்யாகவே விடுதலாகும் சொல்லி. அப்படியானால் இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே தெய்வ குமாரனாய கத்தரவரை விடுதலாக்க முடியுமே ஒழிய இந்த நாட்களே அருமையான கத்தருடைய பிள்ளைகளே அங்கே ஒரு தனி மனுஷன் ஒருதனுக்கு ரட்சிப்பையோ அல்லது நாட்களே அவனுடைய ஆத்மாவில் விடுதலையோ கொடுக்க முடியாது. அவன் இந்த நாட்களை செய்ய வேண்டிய காரியம் கத்தரை அவனுக்கு காண்பிக்கலாம். ஆனால் கத்தர் வேதம் சொல்வது ஏசாய் 59 அதிகாரத்தில் எடுத்து வாசி பாருங்கள், அங்கே வேதம் சொல்லுகிறது அவருடைய கரங்கள் ரட்சிக்கப்படாதபடி குன்றி போகவில்லை, காதுகள் கேட்கக்கூடாதபடி மந்தமாகவில்லை என்று சொல்லி இந்த நாட்களில் வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் இந்த நாட்களே ரட்சிக்கிறவர் அவர் என்பதை அந்த வார்த்தை இந்த நாட்களை உறுதிப்படுத்துகிறது நிமித்தம் நாங்கள் ஜனங்களுக்காக இந்த நாட்களிலே இருக்கிற இடங்களிலே நாங்கள் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற வழியிலே அயல் வீடுகள் உறவினர்கள் சுற்றத்தார்கள் இந்த தேசங்கள் எந்தெந்த தூரத்தில் இருந்தாலும் அவர்களுடைய தேவைகளை தேவன் சந்திப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாக ஜெபம் பண்ணுவோம். இலக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவே இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை இந்த நாட்களை பேசும்படியாக இந்த நாட்களே ஆண்டவரே நீ தந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரமையா கர்த்தாவே. இந்த நாளும் ஆண்டவரே இந்த வார்த்தைகளின் படி இந்த நாட்களை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும் மறுவரப்பிள்ளை கேட்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்திக் கொள்ளும்படியாக
1: உடன்படிக்கை
0: முதல் சொல்லுகிற வேளையில அந்த இடத்துல இதன்றார் ஐயா அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கையா.
2: என்ன
1: விஷயம்
2: ஒண்ணுமே நிகழ்ச்சியில ஜாயின் பண்ணினேன் முடிஞ்சது போல
3: வழிநடத்தினார்.
1: அன்றைய நாளில் விருத்த சேதனம், பழைய கால பழைய ஏற்பாட்டு விருத்த சேதனம், புதிய ஏற்பாட்டு விருத்த சேதனம் கூட வழிநடத்தினார். கத்தர்தாமே அவருடன் கூட இந்த ஆசீர்வத்தை வழிநடத்துவார்கள். கத்தரை கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரை போப்போம். நாங்கள் இந்த வேலையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி சில்லே இப்ரஹாம் அவர்கள் நின்றிருக்கிறார். பிரைம் மினிஸ்டர் சார்பாக லண்டன் யூகேயிலிருந்து சுத்தாவியானவர் அவர் கூட அன்றைய நாளில் எடுத்து வரப்போறது வசதிக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு இந்த வேலையிலும் அவரிடம் ஒப்படைப்போம். அவருக்கும் மாலை வணக்கங்களை கூறுவோம். அவருடைய குடும்ப காரியங்கள், மினிஸ்டர் காரியங்கள், ஊழிய காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கத்திர தாமே கூட இருந்து ஆசீர்வத்து வழி நடத்துவாராக வாழ்த்திக் கொண்டு இந்த வேலையிலும் வரவேற்போம். பேசுறோம் பாஸ்டர். ஆமேன் நினைந்திருக்கிறோம். உங்களிடம் ஒப்படைக்கிறோம் பாஸ்டர், வழி நடத்துங்கள். ஆமேன். காட் பிளஸ்.
3: ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், நமக்காக யாவற்றையும் செய்து முடித்து எல்லாம் முடிந்தது என்று சொன்ன அந்த வாக்குக்காக நன்றி செலுத்துவோம். ஏனென்றால் எல்லாவற்றை பூரணமா ஒரே பலியினா என்றென்றைக்கும் எங்களை பூரணப்படுத்தி இருக்கிறார். ஆகவே அதற்காக நன்றி. ஆண்டவரே, இந்த நாளிலும் உங்களுடைய வார்த்தைகளை மேற்கொள்ளட்டும், உயிர்ப்பிக்கட்டும், நடத்தட்டும், பிரகாசிக்க பண்ணட்டும். இயேசுவின் இணையச்ச நாமத்தினாலே.
1: நாங்கள் ஒரு பட்டிமன்றத்தை கூட கடந்து சென்றோம். பட்டிமன்ற தலைப்பு இதுதான், ஒளி இருளை மூடுகின்றதா, இருள் எங்கே போகின்றது. அந்த பட்டிமன்றம் ஒன்று நடத்தினோம். உங்களுடைய கருத்து எப்படி என்று சொல்லுங்க பாப்போம்.
3: என்னுடைய கருத்து, ஒளியை இருள் மேற்கொள்ள முடியாது.
1: ஒளியை இருள் மேற்கொள்ள முடியாது,
3: அவ்வளவுதான். தேவன் எங்களோடு இருக்கிறார், ஒளியாக இருக்கிறார். நாங்கள் அவர் எங்களுக்குள் இருக்கிறபடினால் நாங்களும் உலகுக்கு ஒளியாக இருக்கிறோம். இருள், இருளுக்கு எந்த வல்லமையும் இல்லை ஒளியை மேற்கொள்வதற்கு.
1: எங்களுடன் மகேந்திரன் ஐயா விக்டோரியா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் இணைந்திருக்கிறார். ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார்கள். அவருடைய கருத்துக்களை தந்தார்கள், நாங்கள் உங்களுக்கு அனுப்பி தருகிறோம். அதையும் கேளுங்கள். கத்திரதாமை வழி எடுத்து வராங்க. இந்த வழியில் உங்களிடம் பிடிக்கிறோம். பாச வழி நடத்துங்க.
3: அன்பின் பிதாவே, மக்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி. இப்பொழுதே உங்களுடைய வார்த்தை நம்மை மேற்கொள்ளுவதால், உண்மை அறிகிற அறிவினால் உலகம் முழுவதும் நிறைந்திருக்கும், பூமி முழுவதும் உண்மை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் என்ற வார்த்தை நிறைவேறுவதாக. இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் வாசிப்போம், எடுப்போம். சங்கீதம் 37 அதிகாரம் 3 வசனத்திலிருந்து 5 வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகொள். ஆமேன். இது சரியான முக்கியமான காரியம், கவனியுங்கள். தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகொள், உண்மையை அல்ல, சத்தியத்தை மேய்ந்துகொள். உண்மையைத்தான் நாங்கள் அநேகர் என்னவா நினைக்கிறோம், சத்தியமாக நினைக்கிறோம். அப்படி அல்ல. வேதம் தெளிவாக இவ ரெண்டையும் வேறு பிரிக்கிறது. சத்தியம் இயேசு கிறிஸ்துவினால் வந்தது, உருவாக்கப்பட்டது. ஆனால் உண்மையோ இந்த உலகத்தினால் உருவாக்கப்படுகிறது. ஆகவே சத்தியம் நேற்று முன்றும் என்றும் மாறாது, ஆனால் உண்மை எப்பொழுதும் மாறிக்கொண்டே இருக்கும். சமருக்கு ஒரு வெதருக்கும் விண்டருக்கு இன்னொரு வெதர் இருக்கும். ஆனால் இவைகள் எல்லாம் உண்மைகள், ஆனால் இவைகள் மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு காலத்தில் இலங்கையில் யுத்தம், இப்பொழுது இல்லை. இப்படியாக உண்மைகள் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் சத்தியமாகிய தேவன் அவர் சொன்ன வார்த்தை மாறவே மாறாது, அதுதான் சத்தியம். ஆகவே சத்தியத்தை மேய்ந்துகொள். வேதம் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டது நோக்கமே அதில் உள்ள சத்தியங்களை. வேதத்திலே உண்மையும் இருக்கிறது, சத்தியமும் இருக்கிறது. ஆனால் அதில் உள்ள சத்தியங்களை நாங்கள் அறியும்படி, அந்த சத்தியம் என்ன? இயேசு கிறிஸ்து நமக்காக செய்து முடித்தவைகள் என்ன? எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தார் என்பதை அறிய அறிய அறிய அவற்றை எங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு வசனம், அறியாமல் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படி அறியாமல் ஏதாவதை நாங்கள் கிஃப்டாக பெற்றுக் கொண்டால் கூட அதை எப்படி ஆபரேட் பண்ணுவது, எப்படி செயல்படுத்துவது என்று அறியாதபடியினால் அதை இழந்து விடுவோம். அதனால் வரவண்டிய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ள மாட்டோம். ஆகவே சத்தியத்தை மேய்ந்து கொள். அப்ப குடியிருக்கும் பொழுது, நாம இந்த தேசத்திலே குடியிருக்கும் பொழுது, முதலாவது தேவனை அறிகிற அறிவிலே நாங்கள் வளர வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். இவைகள் எல்லாம் தானாய் வந்து மேற்கொள்ளும். இயேசு முடித்ததெல்லாம் எங்களை வந்து மேற்கொள்ளும். அவரை அறிகிற அறிவிலே நாங்கள் பெருகும் பொழுது. ஆமென். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு. அப்ப மிக முக்கியம் பிரியமானவர்களே, கவனியுங்கள், கர்த்தரிடத்தில் நான் ஏன் மன மகிழ்ச்சியா இருக்க வேண்டும்? தேவன் எனக்காக யாவற்றையும் செய்து முடித்தார் என்று நான் நினைக்கும் பொழுது நிச்சயமா என்னால் மன மகிழ்ச்சியா இருக்க முடியும். எந்த தீங்கு நம்மை அணுக முடியாது, எந்த நோயும் வர முடியாது. என் பக்கத்தில் 1000ம் என் வலது புறத்தில் 10,000 விழுந்தாலும் அது என்கிட்ட வர முடியாது. தேவன் என்னுடைய பாதுகாப்பாய் இருக்கிறார். அப்போஸ்தலர்கள் 17:28 அவருக்குள்ளே ஜீவிக்கிறோம், அவருக்குள்ளே உலாவுகிறோம், அவருக்குள்ளே வாழுகிறோம். அப்ப இப்பேற்பட்ட சிந்தை உடையவர்களாய் நாங்கள் இருக்கும் பொழுது எதுவும் தொட முடியாது. என்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். அவருடைய கண்மணியை தொட எந்த சத்ருவாலும் முடியாது. ஆமென். ஆகவே நான் யார்? கிறிஸ்துவுக்குள் நான் யார்? அவர் என்ன எல்லாவற்றையும் எனக்காக செய்து முடித்து விட்டார் என்பதை அறிய அறிய எப்பொழுதுமே நான் கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாயிருப்பேன். எனக்கு கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, வர வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் செய்து முடித்தார், ஒரே பலியினால் எல்லாவற்றை நிறைவாக்கினார் என்று நான் அறிக்கையிட விசுவாசித்து அறிக்கையிட அறிக்கையிட எல்லாமே மாறும். ஏனென்றால் என்னுடைய சிந்தையின்படி, என்னுடைய நினைவின்படிதான் என்னுடைய வாழ்க்கை. நீதிமொழிகளிலே சொன்னது போல என்னுடைய நினைவு படிதான் என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது. எவ்வளவுக்கு அதிகமாய் இவை எல்லாம் செய்து முடிக்கப்பட்டாயிற்று. தேவன் எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்து விட்டார், என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகவே நன்மை ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையின் கிருபையும் மாத்திரமே என்னை தொடரும் என்று நான் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சியாய் இருக்க முடியும். மாத்திரமல்ல, கர்த்தரோடு நான் மகிழ்ச்சியா இருக்கிறபடினால் தேவன் எனக்காக யாவற்றையும் செய்து முடித்தார் என்ற மைண்ட் செட்டிலே நான் இருக்கிறபடினால் நான் மற்றவர்களோடும் கூட ஒரு சமாதானமான சந்தோஷமான உறவை தான் நான் ஏற்படுத்தி கொள்ளுவேன். ஏனென்றால் எனக்குள்ளே சந்தோஷம் இருக்கிறபடினால் அந்த சந்தோஷம் புறப்பட்டு மற்றவர்களையும் மேற்கொள்ளும். ஏனென்றால் எனக்குள் இருக்கிறதைத்தான் நான் மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும். நான் கவலையிலே, கண்ணீரிலே, வேதனையிலே, துன்பத்திலே இருப்பேனானால் என்னுடைய பேச்சுக்கள், என்னுடைய அங்கலாய்ப்புகள் எல்லாமே கவலைக்குரியதாகவும் வேதனைக்குரியதாகவும் கண்ணீர் வடிக்கிறதாகவும் தான் இருக்கும். என்னுடைய வார்த்தையிலேயே யாரை, என்னுடைய வார்த்தையிலேயே நான் யார் என்பதை அல்லது என்ன நிலையில் நான் இருக்கிறேன் என்பதை எல்லாராலும் பார்க்க முடியும், கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் எவ்வளவுக்கு நான் கர்த்தருக்குள் சமாதானமாய் சந்தோஷமாய் இருக்கிறேனோ, ஏனென்றால் அவர் யாவற்றையும் செய்து முடித்தார். அவர் என்னுடைய இரட்சகர், அவர் என்னுடைய மீட்பர். ஆகவே அவருக்குள் நான் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பேன் என்று நான் செயல்படும் பொழுது நிச்சயமாய் தேவனுடைய மகிமை என்னிடத்திலிருந்து புறப்பட்டு செல்லும். தேவனுடைய சமாதானம் என்னிடத்திலிருந்து நிச்சயமாய் புறப்பட்டு சென்று மற்றவர்களையும் மேற்கொள்ளுகிறதாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப யாரால் சந்தோஷமாய் இருக்க முடியும்? கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடித்தார் என்று நம்புகிறவர்களின் தான் சந்தோஷமாய் இருக்க முடியும். ஆபக்குக் 3:14 இருந்து நான் வாசிக்கிறேன். அத்தி மரம் துளிர்படாமல் போனாலும் திராட்சை செடி பழம் உண்டாகாமல் போனாலும் ஒலிவ மரத்தின் பலன் அச்சு போனாலும் வயல்கள் தானியத்தை விளையாமல் போனாலும் இடையில் ஆட்டு மந்தைகள் முதலாச்சு போனாலும் தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஏன் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்பதை இவர் தெளிவாக சொல்லுகிறார். ஏனென்றால் அவர் என்னை ரட்சிக்கிற தேவன், என்னை மீட்கிற தேவன். ஆகவே இவைகள் இந்த இருள் உலகத்திலே இருக்கிற இருள் என்னை மேற்கொள்ள முடியாது, என்னை தொட முடியாது என்பதை தெளிவாக சொல்லுகிறார். ஆனால் கவனியுங்கள், எவ்வளவோ பிரச்சனைகள் இவர் சொல்லுகிற பிரச்சனைகளை பாருங்கள். அத்தி மரம் துளி கோடாமல் போனாலும், திராட்சை செடியில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அச்சு போனாலும், வயல்கள் தானியத்தை உழவிக்காமல் போனாலும், இடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்தில் மாடு இல்லாமல் போனாலும், அப்ப இவர் சொல்றத பார்த்தா எதுவுமே இல்லை. அப்படி எதுவும் இல்லாமல் போனாலும், எந்த சாத்தியமும் இல்லாமல் போனாலும், நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன் என்பதற்கு எந்த ஒரு அறிகுறியும் இந்த பூமியிலே என்னால் பார்க்க முடியாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். அல்லேலூயா. ஏன் களி கூறுகிறார்? என்னை ரட்சிக்கிறவர், என்னை மீட்கிறவர், என்னை விடுதலை ஆக்குறவர், என்னை ரீஸ்டோர் பண்ணுகிறவர், நான் இழந்ததை நூறத்தனையா எனக்கு திருப்பி கொடுக்கிறவர் என்று அவரை நான் நினைக்கும் பொழுது, அதை நான் தியானிக்கும் பொழுது, அதை நான் விசுவாசிக்கும் பொழுது நான் எப்படி இருக்கிறேன் என்று சொன்னால் மன மகிழ்ச்சியா இருக்கிறேன். அல்லேலூயா. இங்கே இருந்துதான் மன மகிழ்ச்சி வருகிறது. தேவன் செய்து முடித்தார் என்று நான் நினைக்க நினைக்க நினைக்க எனக்குள்ளே மகிழ்ச்சி வருகிறதா இருக்கிறது. தேசத்தினுடைய அழிவுகளை பார்த்து, தேசத்திலே நடக்க போகிற காரியங்கள் அல்லது நடந்து கொண்டு இருக்கிற காரியங்களை பார்த்து நானும் அழுவேன் என்று சொன்னால் கர்த்தர் ஆல் எதுவும் செய்ய முடியாது என்று நான் நினைக்கிறேன் என்ற அர்த்தம். எந்த சூழ்நிலையிலும் தேவனால் எல்லாவற்றையும், லாசரு போல நாறி போகிற சூழ்நிலையிலும் தேவன் மறுபடியும் எல்லாவற்றையும் உயிர்ப்பிக்க முடியும். அவர் ரட்சிக்கிற தேவன், உயிர்ப்பிக்கிற தேவன், அவர் மீட்கிற தேவன் என்று நாங்கள் நினைக்கும் பொழுது நிச்சயமாய் எங்களால் சந்தோஷமாய் இருக்க முடியும். ஆமேன். மாத்திரமல்ல, நீங்கள் எஸ்ஆயா 60 அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, இவைகளில் ஒன்றும் நம்மை சேதப்படுத்த முடியாது. எஸ்ஆயம் 60 அதிகாரம் 1 வசனம், எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. ஆமேன். ஆனால் நாங்கள் துக்கத்தில் இருந்தால் எழும்பி பிரகாசிக்க முடியாது. ஏனென்றால் துக்கம் எனக்கு சொல்லி கொடுக்கிறது எதுவும் நடக்கவில்லை என்றுதான் சொல்லி கொடுக்கிறது. ஆனால் கவனியுங்கள், எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை, சாதாரண மகிமை அல்ல, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கும் அல்ல, உதித்தது. ஒளி ஏற்கனவே வந்து விட்டது. என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நாங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கே எங்களுடைய வாழ்க்கையிலே ஒளி வந்து விட்டது. அன்றைக்கே கர்த்தருடைய மகிமை எங்கள் மேல் உதிக்க ஆரம்பித்து விட்டது. இதோ காரருள் பூமியையும், இருள் பூமியையும் காரிலுள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும், கவனியுங்கள், ஆனாலும் என்று சொன்னாலே பழைய ஸ்டேட்மெண்டை ஆண்டவர் கேன்சல் பண்ணுகிறார் என்று அர்த்தம். நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லி இருக்கிறேன், நான் நாளைக்கு உங்களுடைய வீட்டுக்கு வருவேன் என்று சொல்லிவிட்டு நான் இப்படி வருவேன் என்று உங்களுக்கு சொன்னேன். ஆனாலும் என்று சொன்னாலே அந்த ஸ்டேட்மெண்டை, அந்த வார்த்தையை, அந்த நடக்க போகிற அந்த செயலை நான் கேன்சல் பண்ண போகிறேன் என்பதாக அர்த்தம். அப்ப அதற்கு பிறகு, ஆனாலும் என்று சொன்ன பிறகு என்ன சொல்ல போகிறேனோ அதுதான் என்ன செய்யும், இனிமேல் வந்து மேற்கொள்ளும் என்று அர்த்தம். ஆனாலும் உன்மேல் கர்த்தருதிப்பார். அல்லேலூயா. அப்ப இருள் என்னை மேற்கொள்ள முடியாது, இருள் எனக்கு கிட்ட வர முடியவே முடியாது. ஆனாலும் உன்மேல் கர்த்தருதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஆமேன். சாதாரண மகிமை இல்லை பிரியமானவர்களே, அவருடைய மகிமை. ஆமேன். இந்த உலகத்தில் இருக்கிற சூரியனை பார்க்கிலும் பிரகாசிக்கிற மேன்மையான அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஆமேன். உன் வெளிச்சத்தினிடத்துக்கு, கவனியுங்கள், உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் கடந்து வருவார்கள். ஆமேன். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்துப்பார், அவர்கள் எல்லோரும் ஏகமாய் கூடி உன்னிடத்துக்கு வருகிறார்கள். இப்பேற்பட்ட கண்ணுடையவர்களாய், இப்பேற்பட்ட சிந்தை உடையவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? நடப்பதற்கு முன்பதாகவே மனக்கண்களிலே பார்க்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். ஆமேன். உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும். அப்ப சாதாரண மனுஷர் மாத்திரம் அல்ல, மேன்மையான மகிமையான ஸ்தலங்களிலே உட்கார்ந்திருக்கிறவர்கள், பதவிகளிலே உட்கார்ந்திருக்கிறவர்களும் கடந்து வருவார்கள். ஆமேன். அப்படிப்பட்ட ஒரு மகிமையிலே தேவன் நம்மை வைத்திருக்கிறார். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்துப்பார். அப்ப மனக்கண்ணிலே நான் பார்க்க வேண்டும் இவைகள் எல்லாம் என்னை நோக்கி வருகிறது. ஏனென்றால் தேவன் ஏற்கனவே சொல்லிவிட்டார். இந்த வார்த்தையை மாற்ற யாராலும் முடியாது. ஆமேன். புதிக்கிற உன் ஒளியிடத்துக்கு ராஜாக்களும் கடந்து வருவார்கள், சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்துப்பார், அவர்கள் எல்லோரும் வேகமாய் கூடி உன்னிடத்தில் வருகிறார்கள். உன் குமாரர் தூரத்தில் இருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும். ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்துக்கு வரும். அல்லேலூயா. இதற்கு பிறகு நீங்கள் வாசித்து பார்க்கிறீர்களானால் பெரிதான ஆசீர்வாதத்தை குறித்து பேசுகிறார். எங்களால் நம்பவே முடியாத அளவுக்கு தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமேன். ஆனால் இவைகளை நாங்கள் படிக்கிறோம், ஆனால் எவ்வளவு தூரம் நம்புகிறோம் என்பதுதான் முக்கியம். வாசிப்பது அது மாத்திரமல்ல, அறிந்து கொள்வது மாத்திரமல்ல, அதை அப்படியே நம்ப வேண்டும். இந்த வார்த்தைகள் எனக்கு கொடுக்கப்பட்டாயிற்று, எல்லா வாக்கு தத்தங்களும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆகவே இவைகள் நிச்சயமாய் வந்து என்னை மேற்கொள்ள வேண்டும். ஆமேன். ஆகவே தேவனுடைய ராஜ்யத்தை, தேவனுடைய சித்தத்தை நான் செய்யும்படிக்கு இவைகள் எல்லாமே அளவில்லாமல் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமேன். ஜனங்கள் ஓடி வருவார்கள். கவனியுங்கள், யோவான் ஸ்நானனுடைய பிரசங்கத்தை குறித்து ஜனங்கள் எல்லாரும் ஓடி வந்து விழுந்தார்கள். ஞானஸ்தானம் கொடும், ஞானஸ்தானம் கொடும் என்று சொல்லி விழுந்தார்கள். அற்புதங்கள் நடக்கவில்லை, அதிசயங்கள் எதுவுமே யோவான் ஸ்நானம் மூலமா நடக்கவில்லை. ஆனால் அவர்கள் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் இருதயத்திலே குத்துண்டவர்களாய், எங்களுக்கு ரட்சிப்பு தேவை, நாங்கள் பாவிகளாய் இருக்கிறோம், எங்களுக்கு மீட்பு தேவை, பாவ மன்னிப்பு தேவை என்று சொல்லி பாவ மன்னிப்புக்கான ஞானஸ்தானத்தை அவர்கள் பெற்று கொள்ளும்படிக்கு திரளாய் வந்து என்ன செய்தார்கள், குவிந்தார்கள், வந்து விழுந்தார்கள் கடற்கரையில். புரியுதுங்களா? அப்ப எந்த குறைவும் இல்லை, ஜனங்கள் திரளாய் இருக்கிறார்கள். ரட்சிப்பு திரளாய் மேற்கொள்ளும், நிச்சயமாய் மேற்கொள்ளும். அதற்கு தேவையான சகலவற்றையும் தேவன் செய்து முடித்து விட்டார். ஆமென் என்று நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாய் இவைகள் தானாய் வந்து மேற்கொள்ளும். மறுபடியும் சங்கீதம் 37:3 இருந்து நான் வாசித்துக் கொண்டிருக்கிறேன். அவர் உன் இதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளை செய்வார், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. இது மிக முக்கியம். உன் வழியை, நாங்கள் எல்லோரும் ஏதோ ஒரு வழியை வைத்திருக்கிறோம் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதம் பெறுவதற்கு, அல்லது நாங்கள் எங்களுடைய மேன்மைகள் மகிமைகளை அடைவதற்கு நாங்கள் சில வழிகளை வைத்திருக்கிறோம். ஆனால் அந்த வழிகள் தேவனுடைய வழிகளாய் இருக்க முடியாது. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து என்று சொன்னால், என்னுடைய வழியின்படி, என்னுடைய சிந்தையின்படி, என்னுடைய தீர்மானத்தின்படி, என்னுடைய திட்டங்களின்படி நடக்காமல் அவருடைய தீர்மானங்கள், அவருடைய திட்டங்கள் என்னை மேற்கொள்ளும்படிக்கு என்னை முழுமையாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் என்னுடைய நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல. வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அப்படியாய் நம்முடைய நினைவுகளும் தீர்மானங்களும் திட்டங்களும் அவருடைய தீர்மானங்களுக்கும் திட்டங்களுக்கும் அவ்வளவு வித்தியாசம் இருக்கிறார். ஆமென். ஆகவேதான் நம்முடைய தீர்மானங்கள் திட்டங்களை விட்டுவிட்டு அவருடைய தீர்மானங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மனதா இருக்க வேண்டும். எங்களுடைய தீர்மானங்கள் திட்டங்களை என்ன செய்ய வேண்டும், நிறைவேற்ற பிரயாசப்படக்கூடாது. அவர் மேல் நம்பிக்கையாயிரு என்று சொன்ன உன் வழிகளை கவனிங்கள், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து நம்முடைய வழிகளை என்ன செய்ய கர்த்தரிடத்துல கொடுத்துட்டு அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவருடைய வழிகளின் மேல் நம்பிக்கையாயிரு. அவர் என்னுடைய வழிகளை பார்க்கிலும், என்னுடைய தீர்மானங்கள் திட்டங்களை பார்க்கிலும் மேன்மையான மகிமையான தீர்மானங்களையும் திட்டங்களையும் வைத்து என்னை அழைத்திருக்கிறார் என்று அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர். ஆமென். நம்முடைய தீர்மானங்கள் திட்டங்கள் அல்ல,

அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்ய அவருடைய கிரிகையை என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய பூஜனமாயிருக்கு. அல்லேலூயா. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரிகையின்படி கிரிகையை முடிப்பதே என்னுடைய பூஜனமாய் இருக்கிறது. ஆமென். அப்ப இப்படிப்பட்ட நிலைக்கு நாங்களும் வர வேண்டும். தேவ சித்தம் நிறைவேற்றுவதே நம்முடைய பூஜனமாய், நம்முடைய விஷனாய், நம்முடைய குறிக்கோளாய் இருக்க வேண்டும். ஆமேன். இன்னொரு வசனம் நான் வாசிக்கிறேன், யோவான் 5:30. நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யவில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன், எனக்கு சித்தமானதை நான் தேடாமல். இயேசு சொல்லுகிறார், கவனி, அவருக்கு சித்தமானதை அவர் தேடாமல், என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியினால் என் தீர்ப்பு நீதியாயிருக்கிறது. பிரியமானவர்கள், இப்படி ஒரு ஒப்பு கொடுத்தலோடு நாங்கள் ஜெபம் பண்ணினால் என் தீர்ப்பு அந்த இடத்திலே விடுதலை உண்டு.

அந்த நிமிஷமே அவைகள் மேற்கொள்ளும். ஏனென்றால் எங்களுடைய சுய கிரியையை செய்யாமல், சுய இஷ்டத்தை செய்யாமல், சுய விருப்பத்தை செய்யாமல், பிதாவின் சித்தம் செய்கிறபடினால் அண்ட சராசரங்களும் எங்களுக்கு கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். தேவனுடைய வார்த்தையை சொல்லி அவருடைய நாமத்தின் நிமித்தம் நாங்கள் கட்டளை இடுகிறவர்கள், அப்படியே நடந்தே ஆக வேண்டும். ஆமென். பிலிப்பியர் 2 5 வசனத்தில் இருந்து 8 வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே கீழ்ப்படுத்தினார். ஆமென். அப்ப எப்படியாய் அவர் என்ன செய்தார்? இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார் என்பதை நாங்கள் இயேசு நடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். சீஷர்கள் என்று சொன்னாலே என்ன அர்த்தம் என்றால், அவர்களுடைய லீடரை, தலைவரை அப்படியே பின்பற்றுவதுதான் சீஷத்துவம். அப்ப இயேசு எப்படியாய் பிதாவின் சித்தம் மாத்திரம் செய்யும்படிக்கு, தன்னுடைய சுய சித்தம் அல்ல, சுய திட்டம் அல்ல, பிதாவின் சித்தம் மாத்திரம் செய்யும்படிக்கு, தன்னுடைய சுய வருமானம் அல்ல, பிதாவின் சித்தம் செய்வதே அவருடைய நோக்கமாய் இருந்தது. அவர் சொல்லுகிறார், பிதாவின் சித்தம் செய்வதே என்னுடைய ஆகாரம், நான் ஜீவிப்பது பிதாவின் சித்தம் செய்வதற்காகவே. பிலிப்பியர் 3:7 வசனம் இப்படியா சொல்லுகிறார், ஆகிலும் எனக்கு லாபமா இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணுகிறேன். பிரியமானவர்களே, யூகேல இருக்கிற நிறைய திட்டங்களை நான் இப்பொழுதும், எனக்கு நிறைய இந்தியாவிலே நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள், இப்பொழுதும் அந்த திட்டத்தை எடுத்துக்கொண்டு நான் இந்தியாவுக்கு போனால் மில்லியன் கணக்கில் என்னால் சம்பாதிக்க முடியும். ஆனால் அது அல்ல என்னுடைய நோக்கம். சத்தியத்தை அறிவிக்கும்படிக்கு, தேவ ஜனங்களை விடுதலையாக்கும்படிக்கு தேவன் என்னை தெரிந்து கொண்டார் என்கின்ற என்னுடைய அழைப்பிலே நான் என்னவா இருக்கிறேன், என்னுடைய அழைப்பை நான் நிச்சயத்திருக்கிறேன். ஆகவே இரவு பகலாய் தேவனுடைய வார்த்தையை தியானிப்பது, அதை மறுபடியும் பேசுவது, வேத ஆராய்ச்சி செய்வது, அதிகமாய் ஜெபிப்பது, இதற்காகவே என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். ஏனென்றால் இது என்னுடைய ஊழியம் என்பதை, இதுதான் என்னுடைய அழைப்பு என்பதை நான் தெளிவாக

தெளிவாக அறிந்திருக்கிறேன். இதை விட மற்ற எதுவுமே எனக்கு லாபத்தை காண்பித்து என் பக்கம்பா என் பக்கம்பா நான் உன்னை பெரியவனாக்குவேன் என்று என்னை இழுக்க முடியாது. ஏனென்றால் இதுதான் என்னுடைய ஊழியம், இதற்காகத்தான் நான் அழைக்கப்பட்டேன். அல்லேலூயா. ஆகவே அதை அறிந்து நாங்கள் செயல்படுவோமானால் நாங்கள் செய்கிற ஜபம் மிகவும் வல்லமை உள்ளதா இருக்கும். என்னத்தை சொல்லி ஜபிக்கிறோமோ அது இம்மீடியட்டா மேற்கொள்ளுகிறதாக இருக்கிறது. ஆமேன். இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். ரோமர் 6:13 இப்படியா சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்துக்கு ஒப்பு கொடுக்காமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். ஆமேன். பிரியமானவர்களே, உண்மையை சொன்னால் நம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஏனென்று சொன்னால் நாங்கள் நமக்கு சொந்தமானவர்களே அல்ல. நாங்கள் ஒப்பு கொடுக்கிறதுக்கு நாங்கள் எங்களுக்கு சொந்தமாயிருந்தால் நாங்கள் எடுத்து கொடுக்கலாம். நாங்கள் உண்மையை சொல்ல போனால் எங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல. 1 Corinthians 6:19 இப்படியா சொல்லுகிறது, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? நாங்கள் எங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையினால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. இதற்காகத்தான் நானும் நீங்களும் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், பிடிக்கப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிரயம் செலுத்தி நம்மை பெற்றுக் கொண்டார் எங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கு அல்ல, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கே நானும் நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம், ஒப்பு கொடுத்தலோடு ஜெபம் பண்ணும். இனி நான் அல்ல, நீரே எனக்கு ஜீவிக்கிறேன், கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆகிலும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்கு பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாமிசத்தில் பிழைத்திருப்பதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அல்லேலூயா. கலாத்திய 2:20 அப்படியே சொல்லுகிறது, ஆகவே முழுமையாக ஒப்பு கொடுப்போம், எங்களுடைய சித்தத்தின்படி அல்ல அவருடைய சித்தம் பூரணமாய் நிறைவரும்படி ஒரு ஒப்பு கொடுத்தலோடு நாங்கள் அனுதினமும் எங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிப்போம். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உம்மால் வாங்கப்பட்டிருக்கிறோம், சிலுவையிலே உம்மோடு கூட அறையப்பட்டிருக்கிறோம். இனி நாங்கள் அல்ல, நீரே நமக்குள் பிழைத்திருக்கிற ஜீவித்திருக்கிற உமக்காகவே நாங்கள் இந்த தேசத்திலே பிழைக்கிறோம். உம்முடைய சித்தம் செய்வதே எங்களுடைய நோக்கமா எங்களுடைய சித்தமாய் இருக்கிறது இருப்பதாக இயேசுவின் இணையச்ச நாமத்தினால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளையையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய சித்தம் மேற்கொள்ளட்டும். நீர் என்னத்துக்காக இவர்களை அழைத்தீரோ அந்த அழைப்பு மேற்கொள்ளட்டும். தெளிவாய் திட்டமாய் பேசும். ஆகவே அவர்கள் தெளிவாய் திட்டமாய் அவருடைய அழைப்பை அறிஞ்சு செயல்படட்டும். பரிசுத்த ஆவியானவரே ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. இந்த வேளையிலே கட்டுக்களிலே வேதனைகளிலே துன்பங்களிலே கவலைகளிலே அல்லது கண்ணீர்களிலே போராட்டங்களிலே சுவையினங்களிலே யாராவது இருந்தால் இப்பொழுது இதை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுதே விடுதலை உண்டாயிருப்பதால் சத்ருவின் கிரிகைகள் நிர்மூலமாக்கப்படுவதால் பரிபூரணம் உண்டாயும், உயிர்த்தெழப்படட்டும், ரீஸ்டோர் பண்ணப்படட்டும், எல்லம்பி பிரகாசிக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால். ஆமென், ஆமென், ஆமென்.

மன்னிக்க வேண்டும். பிதாவின் சித்தப்படி இயேசு கிறிஸ்து வழிநடத்தினார், அதே போல எங்களையும் அப்படியாக அழைக்கிறார். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். கத்திரை கரத்திலே ஒப்புக்கிறோம் உங்களையும் குடும்பத்தாரையும். இடைவெளியிலே வாரத்தின் முதல் நாளை பிரசங்க விடத்தில் நிற்கின்ற பொழுதும் கத்துடைய ஆசீர்வதிக்கும் கறந்தானே உடனே கூட இந்த வழி நடத்துவாராக. சுத்தாவியானவர் தாமே எல்லாவற்றையும் வழி நடத்துவாராக. நாங்கள் திரும்பமாக திங்கக்கிழமை சந்திப்போம் பாஸ்டர். அதுவரையும் திருவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்துடைய கரத்திலே ஒப்புக்கிறோம் உங்களை உங்கள் சபை குடும்பத்தாரையும் வாழ்த்திக் கொண்டு